0: குறியீடு மிதமான அளவில் உள்ளது. ஜூரோங் ஏரி பூந்தோட்டத்தில் இலையுதிர்கால திருவிழா நாளை தொடங்குகிறது. சீன நாட்டுப்புற கலையை பிரதிபலிக்கும் விளக்குகள் வைக்கப்படும். இசை நிகழ்ச்சிகள், பயிலரங்குகள், உணவுச் சந்தை ஆகியவற்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உலக அல்சைமர் நாளையொட்டி சிங்கப்பூர் மறதிநோய் சங்கம் சிறப்பு படத்தை திரையிடுகிறது. வரும் 27 வரை இலையுதிர்கால திருவிழா நீடிக்கும். அடுத்த மாதம் 4 வரை விளக்குகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கும். ஆசியாவின் மத்திய வங்கிகள் அமெரிக்க மத்திய வங்கியின் நடைமுறையை பின்பற்ற வேண்டிய தேவையில்லை என்று நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அமெரிக்காவில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த அங்குள்ள மத்திய வங்கி மூவாண்டில் முதன்முறை வட்டி விகிதத்தை 0.25 புள்ளி உயர்த்தியது. தேவைப்பட்டால் மீண்டும் வட்டி விகிதம் உயர்த்தப்படலாம் என்றும் அது கூறியிருக்கிறது. அமெரிக்க டாலரின் மதிப்பு வலுவடைய அது வழியமைக்கலாம். அதனால் ஆசிய நாணயங்களுக்கு நெருக்கடி அதிகமாகி டாலரில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலை உயரக்கூடும். இருப்பினும் ஆசிய வங்கிகள் அமெரிக்காவை பின்பற்ற வேண்டிய தேவையில்லை என்று நிபுணர்கள் சுட்டுகின்றனர். அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதத்தை உயர்த்தியிருப்பதால் சிங்கப்பூரில் வீட்டு உரிமையாளர்களின் வீட்டுக்கடன் வட்டி விகிதம் அதிகரிக்கக்கூடும். வங்கிகளிடம் மாறும் வட்டி விகிதத்தில் வீட்டுக்கடன் பெற்றவர்கள் சீக்கிரமாகவே தாக்கத்தை உணர வாய்ப்பு உண்டு. நிலையான வட்டி விகிதத்தில் கடன் பெற்றவர்கள் குறிப்பிட்ட காலம் வரை உடனடி பாதிப்பிலிருந்து பாதுகாக்கப்படுவர். பின்னர் கடனை திருப்பிச் செலுத்தும் போது அல்லது புதிய வட்டி விகிதத்திற்கு மாற்றும் போது அவர்களின் மாதாந்திர தவணைத் தொகை அதிகரிக்கலாம். வீட்டு உரிமையாளர்கள் நிதிநிலையை சீர்தூக்கி பார்த்து மாதாந்திர தவணை உயர்ந்தாலும் சமாளிக்கும் அளவு போதிய சேமிப்பு வைத்திருக்கும்படி நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர்.
1: சொல்லும் பொருளும் கேதரிங், ஒன்று கூடல். பள்ளி நண்பர்களுடன் ஒன்று கூடல் நிகழ்வில் கலந்து கொள்ளும் போது பழைய நினைவுகள் மலர்ந்து உள்ளம் மகிழ்வு பெறும். கேதரிங், ஒன்று கூடல்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
4: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார் புஷ்ப

0: நிறைவை ஒட்டி நாங்க இருவரை சந்திக்க போறோம். அவங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இப்பவே மீடியா 968 என்பது என்கிற எங்களுடைய Facebook பக்கமா வந்துருங்க.
1: சரி, இப்ப ஒளி 968 வானிலை நிலவரம். அந்த வரிசையில சிங்கப்பூரில் PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 63-96 ஆக உள்ளது.
0: அது மட்டும் இல்ல, இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா என்சைம்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
0: $1
1: ஒரு வெள்ளி 35 காசு,
0: 100 இலங்கை ரூபாய்
1: 39 காசு,
0: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியா ரிங்கே
1: 3 வெள்ளி 21 காசு.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: வேகமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
5: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பழ பழ பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
6: எல்லா

0: டாம்பாஸ் இது நம்ம ஊர் ஸ்நாக்ஸ்.
1: சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பாஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஊர் ஸ்நாக்ஸ்.
2: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
3: ஏஎஸ்கே ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
2: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
3: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
2: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
3: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ஏஎஸ்கே உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: 8:16 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில இருந்திருக்கீங்க. இப்ப நாங்க Facebook லைவ்ல இருக்கோம். அதுக்கு காரணம் TRC எனப்படும் தமிழர் பேரவையின் 75வது ஆண்டு நிறைவு கொண்டாட்டம் பிரம்மாண்டமான முறையில நாளை நடக்கவிருக்கு. இதுக்கு சிறப்பு விருந்தினரா பிரதமரும் நிதி அமைச்சருமான திரு லாரன்ஸ் வாங் அவர்களும் கலந்துக்கிறார் அப்படின்னு தகவல் சொல்லுது இல்லையா சஜினி?
1: ஆமா, இன்று இந்த கொண்டாட்டங்களின் முன்னிட்டு நாம திரு அகமது மீரான் முகமது பிலாலையும் திரு புகழேந்தி ராமகிருஷ்ணனையும் சந்திக்க இருக்கோம். முதல்ல திரு புகழேந்தி கிட்ட போவோமே. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
2: மேலாண்மை
1: குழுவிலையும் இந்த ஏற்பாட்டு குழுவையும், அதாவது இந்த கொண்டாட்டத்தின் ஏற்பாட்டு குழுவிலையும் நீங்க இருக்கீங்க.
2: ஆமாங்க.
1: சரி, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 1951 தமிழ் அமைப்புகளை வந்து ஒன்றிணைப்பதற்காக TRC நிறுவப்பட்டது. அதன் முக்கியத்துவத்தை நீங்க நம்ம மக்களுக்காக மறுபடியும் சொல்லுங்களேன்.
2: 51ல இருந்து தமிழர்களை வந்து 85 விழுக்காடு இந்தியர்களா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு குரல் கிடையாது, அரசாங்கத்திலும் கிடையாது, எந்த இடத்துலயும் கிடையாது. அதுக்காக சாரங்கபாணி வந்து இதை வந்து ஆரம்பிச்சாரு. 42 குழுக்கள் வந்து அப்ப சேர்ந்தாங்க. எல்லாமே வந்து மேல்மட்ட குழுக்கள் இல்லைங்க, எல்லாம் உழைப்பாளிகள், லேபரர்ஸ், இன்னும் எல்லாம் அவங்க சொந்த காசை போட்டு ஹெல்ப் பண்ணி இதை செஞ்சாங்க. அப்பதான் வந்து இந்த தமிழர் பேர் தமிழர் திருநாள் ஆரம்பிக்கப்பட்டது. 75 வருடமாக தமிழர்களுக்கு சிங்கைவள தமிழர்களுக்கு ஒரு குழாக மட்டுமல்லாமல் எப்படி மேம்படுத்துவது, எடுக்கேஷன் பிள்ளைங்க எப்படி மேம்படுத்துவது, நம்மளை விட நம்ம அடுத்த சமுதாயம் நம்மளோட பெட்டரா இருக்கணும், அதுக்குக்காக தான் இந்த TRC இருக்குங்க.
0: நிச்சயமா மேம்பாடை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்படிப்பட்ட அமைப்புகள் ஒன்னா சேர்ந்து உழைக்கணும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல. ஆரம்பத்துல சிறு சிறு குழுக்களோட ஆரம்பிச்சீங்க, இன்னைக்கு கிட்டத்தட்ட 42 அமைப்புகள் ஒன்று சேர்ந்து பிரமாதமான முறையில வழிநடத்திட்டு இருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்களேன்.
2: இப்போது 42 சங்கங்கள் வந்து பாண்டியன் கீழ இருக்காங்க. அந்த TRC என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் வந்து அவங்க தனிப்பட்ட முறையில மட்டும் செய்யாம ஒன்னா சேர்ந்து செய்யும் போது அது ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை இருக்கு. சில பேர் வந்து சில கேப்ல விழுந்துருவாங்க சமுதாயத்துல வந்து சிலது, ஏன்னா நம்மளுக்கு இந்த முஸ்லீம் சொசைட்டியோட இவங்களுக்கு தெரியாது, இவங்க தெரியாது. ஆனா இதெல்லாம் சேர்ந்து செய்யும் போது தமிழுக்குன்னு வரும்போது வந்து மதத்தை தாண்டி இருக்குங்க. சோ அதனால தமிழ்ல அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இவங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லா பிள்ளைங்களும் எல்லாம் தமிழ் பிள்ளைங்க தான் அப்படின்னு ஒரு நோக்கத்துல செய்யறோம். அது மட்டும் இல்லாம இந்த இந்த விழா வந்து ஒரு அடுத்த 25 வருத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், ஏன்னா உட்கார்ந்து இருக்கிறது போறதெல்லாம் பெரியவங்க மட்டும் இல்ல, எல்லா இளைஞர்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த TRC ல ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் என்னன்னா, அந்த காலத்தை விட இந்த காலத்து இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு புதிய சிங்கப்பூர் தமிழ் எப்படி இருக்கணும், தமிழர்கள் எப்படி வாழணும், அவங்களுக்குன்னு ஒரு விஷன் இருக்கும்ல, அதுக்கு நம்ம எப்படி உள்ளவங்க நம்ம எல்லாம் பெரியவங்களா இருக்கும்.
0: நிச்சயமா நிச்சயமா, நீங்க சொன்னதுல எங்களுக்கு புரியாது. தமிழ்ல கூட அழகா யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இனம், மொழி, மதம் இதெல்லாம் கடந்து பாக்குற அற்புதமான பண்பு தமிழர்களுக்கு ஆதிலிருந்து இருந்திருக்கு. அதுக்கும் இந்த குழு ஒரு விதிவிலக்கா அமையும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல. சரி, இப்ப நம்மளோட திரு பிலால் அவர்களோ இணைகிறாரு. திரு புகழேந்தி கொஞ்சம் காத்துருங்க, பிலால் அவர்களை இப்ப சந்திப்போம்.
1: வணக்கம் திரு பிலால்.
3: வணக்கம், எப்படி எல்லாம் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: மகிழ்ச்சியாக இருக்கிறோம்.
0: சரி, முதல்ல TRC எனப்படும் தமிழர் பேரவை, இதுல உங்க பொறுப்பு என்ன, அங்கேயும் தொடங்குவோமே.
3: ஆமா, தமிழர் பேரவையில நான் வந்து ஒரு மேலாண்மை குழு உறுப்பினர். ஆனா இந்த 75வது ஆண்டு பவள

0: ஒன்னு சொன்ன, இது போன்ற திட்டங்களும் அந்த மாணவர்களுக்கு சென்றடையக்கூடிய திட்டங்கள், அது போல இந்த 42 அமைப்புகள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் செய்யக்கூடிய தமிழ் சார்ந்து செய்யக்கூடிய இதுகளுக்கும் தமிழர் பேரவை பொருளாதரவு கூட வழங்கி வர்றோம். அது போன்ற திட்டங்களும் இனிமே வந்து மேம்பாடு அடையும் அப்படிங்கிறது தான் இந்த 75 ஆண்டு பவளபலா நிகழ்ச்சிக்கு பிறகு நடக்கக்கூடிய இருக்கிற சிறப்பான ஒரு செய்தி.
1: கேக்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்றைய இளையர்கள் நாளைய தலைவர்கள் அப்படின்னு அடிக்கடி நம்ம சொல்லுவோம். அதுக்கு TRC எனப்படும் தமிழர் பேரவை ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டா விளங்குறாங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாது. முகமது பிலா அவர்கள், உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட இவ்வளவு பொறுமையா எங்க கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி. நடக்க போற நிகழ்ச்சி பிரமாதமா அமைய ஒலி 9:00 எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார்.
2: நன்றி சார்.
0: உங்கள் இருவருக்கும் மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: நன்றி சார்.
1: சரி, நிறைவா திரு புகழந்தி அவர்களை சந்திச்சிருவோம்.
2: வணக்கம் திரு புகழந்தி.
3: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். சரி, சற்று முன்பு வந்து நீங்க தமிழர் பேரவை செய்த பலவற்றை நீங்க பகிர்ந்து கொண்டீங்க. அது மட்டும் இல்ல, இளையர்கள் பலரும் வந்து நிர்வாக குழுவில் இருக்காங்க, பங்கெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. அடுத்தடுத்து, அதாவது 75 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருச்சு, அடுத்தடுத்து நம்ம தமிழர் பேரவையுடைய இலக்குகள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லிருங்களேன்.
3: ஒரு புதிய தலைமுறை வந்து AI பார்க்க இருக்கிறது, அதுக்கு தமிழ் பேரவை என்ன செய்யலாம், அதுக்கு வேற திட்டங்கள் இருக்கு. மாணவர் மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கு வணிக வேட்டியோடு நம்ம செஞ்சுட்டு வரோம். அதோட இல்லாம TRC வந்து சில மெமரோடும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைன் பண்ணிருக்காங்க, லைக் ரெஸ்டாரண்ட்ஸ் இதுல பிசினஸ் கம்பெனியோட சிக்கியோட எல்லாம் சைன் பண்ணிருக்காங்க. அப்புறம் தமிழ் பேரவை இருக்கிற இளையர்கள் உறுப்பினர்கள் இந்த வழியாக புதிய புதிய வேலைகள், புதிய புதிய நோக்கம், புதிய புதிய விஷயத்தை கத்துக்கிறதுக்கு நம்ம வழியும் அமைக்கிறோம், வழியும் அமைக்கிறோம். அந்த புத்தகத்தை பத்தி பேசும்போது, இது வரைக்கும் அந்த புத்தகம் நம்ம டாக்குமெண்ட் பண்ணது கிடையாது. 75 வருஷமா ஒரு தமிழ் ஆர்கனைசேஷன் இவ்வளவு கம்பீரமா இருக்குன்னா அதற்கு பலர் பாடுபட்டு இருக்காங்க, அவர்களை வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணணும். அதுக்குதான் இந்த செஞ்சோம். இந்த புத்தகத்தை படிக்கும் போது இன்னும் பல பேர் வந்து சேரணும், அவங்க ரெண்டு பேரும் சேர்த்துதான் வந்து உறுப்பினர் வந்து சேரணும், இன்னும் புதியவர் வந்து சேரணும். புது திட்டங்களை உருவாக்கும் பொழுது நியூ பீப்பிள் ஐக்கியம்.
1: நீங்க
2: பதிவு செஞ்சிருக்கீங்க, அதாவது ஒரு ஆவண புத்தகமா நீங்க வந்து பதிவு செஞ்சிருக்கீங்க. இந்த முயற்சிக்கு முதல்ல உங்களுக்குதான் நன்றிய சொல்லணும் திருப்புகழிந்தி.
1: இந்த நேரத்துல நடக்க போற நிகழ்ச்சி நாளை பிரம்மாண்டமான முறையில நடந்து அரங்கேற உங்க எல்லாருக்கும் ஒலி 9:00 எங்களுடைய வாழ்த்துக்கள்.
2: நேரத்தை ஒதுக்கி எங்களோட இணைந்ததற்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி. சஜினி, நம்ம வடிவேலு சொல்லுவாரு இந்த மாதிரி 23 புலிகேசி படத்துல வரலாறு ரொம்ப முக்கிய அமைச்சரே அப்படின்னு. அது கேக்குறதுக்கு நகைச்சுவையா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு ஆழமான கருத்து இருக்கு. என்னைக்குமே நம்ம வரலாறு புரட்டி பார்க்கும்போது நம்ம யாரு, எங்கிருந்து வந்தோம், என்ன சாதனைகளை செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத பதிவிடுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வரலாறுல நம்ம பதிவிட்டாதான் அடுத்த தலைமுறை அதை கொண்டு போகணுங்கிற ஆவலையும் ஆர்வத்தையும் கொண்டிருப்பாங்க. ஆக இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சிகள் நடக்கும்போது திரு புகழ்ந்து சொன்ன மாதிரி ஆதரவு கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை?
2: நம்ம எல்லாருடைய கடமை அப்படின்னு தான் சொல்லி வாய்ப்பு கிடைத்தால் நேயர்களே, நீங்களும் வந்து தமிழர் பேரவையில சேர்ந்து தமிழுக்கு உங்களுடைய பங்கு நீங்க கண்டிப்பா ஆற்றி ஆகணுங்க.
1: இந்த நேரத்துல ஒலி 9:00 தமிழர் பேரவைக்கு எங்களுடைய வாழ்த்துகள். பேஸ்புக் வாயிலா இருந்த அனைவருக்கும் நன்றி. வானொலி பக்கமா வந்துருங்க, இது ஒலி 9:00.
2: கேட்டாலே பரவசம். சாலைகள்ல பயணம் செய்வோருக்கு போக்குவரத்து நிலவரம்.
4: ஒலி 9:00 போக்குவரத்து நிலவரம்.
2: நேரம் இப்பொழுது காலை 8:33 ஆகிவிட்டது. உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE உட்லண்ட்ஸ் செக் பாயிண்ட் எக்ஸிட் அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது. அதே போல CTEயை நோக்கி செல்லும் SLE மண்டாய் அவென்யூவிற்கும் உட்லண்ட்ஸ் அவென்யூ 12 இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
8: சொல்லுங்கள் ராஜமாதா.
9: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
8: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
9: காலை 7 மணிக்கு மேல
2: மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
8: 7:30 மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
8: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
10: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க. அருண் ஐஸ்கிரீம்.
2: கொஞ்சம் சிந்தனை
8: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: நான் புதுசா ஒரு பாட்டு பாட போறேன் ரவி. ரவியா சஜினியா ரவியா
1: காது கேக்கல கண்ணு தெரியல இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட அற்புத பிறவிதான் நம்ம சஜினி.
0: இரண்டுமே ஹாரிஸ் ஜெயராஜன் இசையில் இடம்பெற்ற பாடல்கள்.
1: அடுத்து உங்களுக்காக உதித் நாராயண் ஷால்னி சிங் அவங்க பாடிய பாடல் இடம்பெற போகுது கொஞ்ச நேரத்துல.
0: போக்குவரத்து பொறுத்த வரையிலும் உள்ளத்தை நோக்கி செல்லும் BKE உள்ளன் செக் பாயிண்ட் எக்ஸிட் அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது. PIEயை நோக்கி செல்லும் BKE KJE எக்ஸிட் அங்கே விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. SLEயை நோக்கி செல்லும் TPE CTEக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
6: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
5: GED ஏக்கோன கூப்பிடு. வீடு கடை அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏக்கோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
7: GED ஏக்கோன் and Engineering. அறியுங்கள் 6371-1105. புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம் GEDAircon.com.
8: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு.
9: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
8: அப்ப பொலிவான சருமத்திற்கு
9: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும் அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கருப்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
8: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
9: அப்பப்பாவை ஈடு கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
10: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்பகடை சிங்கப்பூர்.
11: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
12: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளி தான்.
11: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
12: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
13: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னை ரோட், துவாஸ், ரேஸ்கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
14: கொஞ்சம் சிந்தனை
15: நிறைந்த புன்னகை.
16: வணக்கம் சிங்கே.

0: 8:54 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. TPE SLE செல்லும் வழியில் CTEக்கு பிறகு காரணம் அங்கே வாகனங்கள் பழுதாகியுள்ளன. BKEPIE செல்லும் வழியில் KJE எக்ஸிட் அங்கே விபத்து. MCE நோக்கி செல்லும் AYEPIEக்கு பிறகு மூன்றாம் தடத்தில் வாகனம் பழுதாகியுள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: Maverick Events in production வழங்கும் மசாலா காபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காபி தனித்துவமான ஃபியூஷன் இசை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM, D-Market, Downtown Eastdale. Masala Coffee, live in Singapore, the return tour. நுழைவுச்சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
5: கல்யாண விருந்தினா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும். இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
6: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம். பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
5: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங். தொலைபேசி 8183-90075.
7: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
5: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
7: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
5: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
7: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி
5: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
7: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
5: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
7: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: கூடாது.
1: பாடவன் பாடலை
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள் தகவல்கள் உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
3: சொந்தங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: வணக்கம் சிங்கே
0: வசந்தம் வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
4: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
4: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
4: கேட்டாலே பரவசம் 9.

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா

0: நிலவரம். சிங்கப்பூரில் PSR எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 69 ஆக இருக்கிறது.
1: அதோடு இன்றைய வானிலையில நீங்க இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம் என்று முன்னறிவிக்கப்பட்டுள்ளது.
0: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் புண்ணியரைஸ்.
3: காலைநேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றைய உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: இசை ஞானி இளையராஜாவோட இசையில இரண்டு விறுவிறுப்பான பாடல்களை கேட்டீங்க. மனோ சுரலதா கூட்டணியில இரண்டு பாடல்களும் வந்தன. பிரியங்கா அதுக்கு நல்ல சின்ன வருபடுத்த இந்த பாடல்கள் இடம்பெற்றன.
1: வாகனங்கள் பழுதாகி உள்ளன. சாங்கியை நோக்கி செல்லும் பிஐஇ பிகேஇக்கு பிறகும் எஸ் எல் இஐ நோக்கி செல்லும் டிபிஇ சிடிஇக்கு பிறகும் எம் சிஇஐ நோக்கி செல்லும் ஏஒய்இ பிஐஇக்கு பிறகு மூன்றாம் தடத்திலும் வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
6: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
5: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
6: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
5: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
6: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
7: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
8: குமார் மெஸ் இப்போது 9 அப்படிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
9: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ் கிடைச்சிருக்கு.
10: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
9: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
10: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
9: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
10: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
9: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
10: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
9: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய
5: உங்களுக்கு தெரியுமா,
0: இதே நாள் 2014 ஆண்டு செப்டம்பர் 18 தேதி அன்று ஸ்காட்லாந்து ஒரு சுதந்திர நாடாக தனி நாடாக ஆகுவதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த வாக்கெடுப்புல தனி நாடாகலாம் அப்படின்னு வாக்களிச்சவங்க 44.7 விழுக்காடு, இல்ல வேண்டா யுனைடெட் கிங்டம்ல இருப்போம் அப்படின்னு சொன்னவங்க 55.3 வழிகாட்டினர்.
1: இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஸ்காட்லாந்தின் மக்கள் தொகையில 84.6 விழுக்காட்டினர் இதற்காக வாக்கெடுப்புக்கு போனாங்க. இது பிரிட்டிஷ் வரலாற்றிலேயே ஆக அதிக அளவுல மேற்கொள்ளப்பட்ட ஒரு வாக்கெடுப்பு.
0: இப்ப மறுபடியும் சஜினி, 12 பிறகு மீண்டும் இந்த முறை ஸ்காட்லாந்து மட்டும் இல்ல, வேல்ஸ் மற்றும் வட ஐலண்ட் எல்லாருமே யுனைடெட் கிங்டம்ல இருந்து பிரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியில இறங்கிருக்காங்க.
1: கேள்விப்பட்ட ரவி, கேள்விப்பட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்போ இதை ஊக்குவிக்கிறாரு அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.
0: இத்தகவலை வழங்கியோர்
11: அதிக தூய்மை அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.

0: சூப்பரான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர். பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: A.R. ரஹ்மானின் இசையில் ஜோடி ஜென்டில்மேன் ஆகிய திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக அந்த பாடல்கள் பிடித்தன.
0: இப்போ வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில தங்க விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 171 வெள்ளி 90 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 Serangoon Road, சிங்கப்பூர்.
4: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பீவாணி எப்போதும் தயாராக உள்ளது. பீவாணியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பீவாணி ATO 1 மற்றும் பீவாணி ATO 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பீவாணி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பீவாணி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பீவாணி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
5: என்ன உன் கணவன் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு? SPM கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறல்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
6: SPM கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல?
5: ஆமா, SPM கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான SPM கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் SPM கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
6: இனிமே SPM கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
7: மொத்த விற்பனையாளர் SP முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
8: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி, முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன்டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
9: மாயமா திருட்டுடுங்கடா.
3: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புண்டகை.
10: குட்டிக்கு துட்டு ஓட்டியா இருக்கா? இப்போ தர

0: சம்பளம் வரணும், காசு முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்கும் பொழுது எப்படா சம்பளம் வரும்னு நினைக்க தோணுது ரவி. நினைக்க
1: சொந்த கதை, சோக கதை, இது யாரும் கேட்கல. அடுத்து யுவன் சங்கர் ராஜா சொன்ன கதையை சொல்வோம் வாங்க.
2: 96 போக்குவரத்து நிலவரம்.
3: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE KPEக்கும் தாம்சன் ரோடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. AYEயை நோக்கி செல்லும் CTE ஹெவ்லாக் ரோடு எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
8: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
7: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679466

0: திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அறிவு வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரேங்கூன் சாலை, ஃபேர்பாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515858.
1: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்தே?
1: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
1: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
3: ஒலி 968
4: இதுவரை இல்லாத உணர்வு இதயத்தில் உண்டான.
5: ரவி, கோவா திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை நம்ம எல்லாரும் கேட்டு ரசிச்சிருப்போம். ஆனா இந்த பாடலுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்காமே?
6: சரியா சொன்னீங்க. இந்த பாடல் எப்படி உருவானது அப்படிங்கிற கதைய யுவன் சங்கர் ராஜா ஒரு மேடை நிகழ்ச்சியின் போது
5: பகிர்ந்துகிட்டாரு.
6: அவர்கிட்ட போய் கேட்டாங்க, இப்ப பலரும் வந்து பல பாடல்களை கேட்டு இன்னொரு பாட்டை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது.
5: ஆமா,
6: அப்படி நீங்க உங்க அப்பா பாட்டை கேட்டு எப்பயாவது ஒரு பாட்டை உருவாக்கி இருக்கீங்களா? அப்படிப்பட்ட பாட்டை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னப்ப அவரு இந்த பாடல
7: குறிப்பிட்டார்.
6: நான்கே நோட்ஸ் தான் அதை பயன்படுத்தி தான் அப்படிங்கிற பாடல
5: உருவாக்குனேன். அந்த கோடை மட்டும் தான் மாத்தி இருக்காரு
6: யுவன் சங்கர் ராஜா சொன்னாராம்.
5: கேக்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல. இப்படி
6: இன்னும் பல கதைகள் இருக்கு, அதை பத்தி நம்ம பேசுவோம். வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில இணைந்திருங்க எங்களோட சஜினி
5: ரவிஜி. இந்த திரை தகவல உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி.

0: பாண்டியன் திரைப்படத்துல இருந்து மனு சித்ரா கொண்டு வந்த பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க. அதற்கு முன்பு மறிக்குழுந்து திரைப்படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒளியேறியது.
1: போக்குவரத்து நிலவரம்.
2: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல, கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பாக BKEPIE செல்லும் வழியில் KJE எக்ஸிட் அங்கே விபத்து. SLE நோக்கி செல்லும் TPE அங்கே SLE BKE எக்ஸிட் அங்கேயும் விபத்து. AYE நோக்கி செல்லும் CTE அங்கே ஹேவ்லாக் சாலைக்கு பிறகு போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. AYE MCE செல்லும் வழியில் PIEக்கு பிறகு மூன்றாம் தடத்தில் வாகனம் பழுதாகியுள்ளது. சாங்கி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் PIE KPE தாம்சன் சாலைக்கு உட்பட்ட பகுதிகளில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. நகரை நோக்கி செல்லும் ECP சாங்கிக்கு பிறகு மூன்றாம் தடத்தில் வாகனம் பழுதாகியுள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 தேதி காலை 7:30 மணிக்கு உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப்

0: பொருட்களை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் ஃபிட் அண்ட் ஃபன் டி சட்டை வழங்கப்படும். ஃபிட் அண்ட் ஃபன் 2026 எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
2: வணக்கம் சிங்கே. ரவி மனோரமா பேசிய இந்த வசனத்தை யாராலையும் மறக்க முடியாது.
3: எங்க பொண்ணு ராத்திரி 10 மணிக்கு வரும், 12 மணிக்கு வரும், 14 மணிக்கு வரும், சில நாளைக்கு வரவே வராது. அது எங்க பொம்மை நாட்டிங்க சுதந்திரம். அதுக்காக நீ அத்த போய் சந்தேகப்பட்டியாமே
4: கண்ணம்மா.
3: கவனி கட, சந்தேகப்பட்டதுக்காக தீ குளிச்சது அந்த காலம், சந்தேகப்படுறவங்களை தூக்கி தீயில போடுறது இந்த காலம்.
4: கண்ணம்மா
3: கவனி கட, இந்த மாதிரி 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டாதான் இந்த மர மண்டைக்கு உரைக்கும்.
2: 1986 வெளியான திரைப்படம் சம்சாரம் அது மின்சாரம். இந்த திரைப்படத்தை எழுதி இயக்கியிருந்தாரு விசு, லக்ஷ்மி, சந்திரசேகர், கிஷ்மு, ரகுவரன், டெல்லி கணேஷ், இளவரசி, மனோராமா இப்படின்னு பலரும் இந்த திரைப்படத்துல நடிச்சிருந்தாங்க. இதுல ரொம்ப மறக்க முடியாத ஒரு வசனம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரி மனோராமா சண்டை போடுற இந்த வசனம் தான். ஆனா ரவி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்.
5: சொல்லுங்க.
2: அதாவது மனோராமா கம்மனு கடை கம்மனு கடைன்னு மூச்சுக்கு 300 தடவை இந்த வார்த்தையை சொல்லுவாங்க இல்லையா?
5: ஆமா ஆமா ஆமா.
2: அதுக்கு என்னதான் அர்த்தம்?
5: சமீபத்துல ஒரு காணொலியை பாத்திருந்தேன், அதுல வந்து இந்த மெட்ராஸ் பாஷை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை விளக்குற மாதிரி ஒருத்தர் வந்து பேசுவாரு. ஆக சென்னைக்கு போனவங்க தெரியும் இந்த பாஷை அதிகமா பேசப்படும் அப்படின்னு சொல்லி.
2: ஆமா.
5: ஆக கம்மனு கடை அப்படிங்கிற வார்த்தையுடைய மூல சொல் எதுன்னு கேட்டீங்கன்னா கம்மேனல் அப்படின்னு சொன்னாரு.
2: கம்மேனலா?
5: அது தமிழ்ல அமைதியா இருங்க அப்படின்னு பொருள்படும். அந்த கம்மீனல் தான் நாளடைவுல மருவி கம்மனு கடன் மாறிடுச்சு.
2: கம்மீனல் ரவி, கம்மீனல் இனிமே நான் உங்ககிட்ட சொல்ல வரேன்.
5: இப்ப நம்ம ரெண்டு பேருமே கம்மீனல் தான், என்ன வீட்டு கிளம்புற நேரம் வந்துருச்சு.
2: சரி நேர்களே, உங்களிடமிருந்து நாங்க விடைபெற நேரம் வந்தாச்சு. மீண்டும் உங்களை நாங்கள் இல்ல இல்ல நான் மட்டும்தான் உங்களுக்காக நாளை காலை 7 மணிக்கு தான நிகழ்ச்சியை வழங்க வந்துருவேன். மீண்டும் நாங்கள் இருவரும் திங்கட்கிழமை அன்னைக்கு உங்களுக்காக சேர்ந்து நிகழ்ச்சியை படைக்க வந்துருவோம்.
5: இணைந்திருக்கீங்களோட ஒலி
2: 9:08
5: பெற்றுக் கொள்வது சஜினி
2: ரவிஜி. இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
6: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டாப் புஷ்ப
7: நேரா அறிவிப்புக்கு ஆதரவு
8: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.

வணக்கம். காலை மணி 10. மீடியகா போலி 968 செய்திகள். தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. கனடிய பிரதமர் மக்கானி ஐரோப்பாவுடனான உறவை வலுப்படுத்த விரும்புகிறார். அமெரிக்காவின் பதிலடி நடவடிக்கை மிரட்டலை அவர் பொருட்படுத்தவில்லை. திரு கானி ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். உலக அளவில் எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று வேறு எவரும் கட்டளையிட முடியாது என்றார் கனடிய பிரதமர். கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் இணை உறுப்பினராக சேரும் பரிந்துரையை திரு கானி வரவேற்றார். தற்காப்பு, முக்கிய கனிமங்கள், எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றில் ஐரோப்பாவுடன் இன்னும் நெருக்கமாய் ஒத்துழைக்கவும் கனடா விரும்புகிறது. திரு கானியின் உரை குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இதுவரை கருத்து தெரிவிக்கவில்லை. கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தின் இணை உறுப்பினராகும் யோசனை நகைப்புக்குரியது என்று முன்னதாக திரு டிரம்ப் நிராகரித்திருந்தார். ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன் கனடாவுடன் உறவை வலுப்படுத்தும் யோசனையை முன்மொழிந்திருந்தார். ஐரோப்பிய ஒன்றிய நிலை குறித்து அவர் புதன்கிழமை உரையாற்றினார். நடைமுறையில் உள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்கு ஏற்ப இருதரப்புக்கும் பயனளிக்கும் வருங்கால கூட்டணியை உருவாக்க ஐரோப்பா விரும்புவதாக திருவாட்டி ஒன்றர்லியன் கூறினார். வர்த்தகம் உள்ளிட்ட பல விவகாரங்களில் கனடிய அமெரிக்க உறவு மோசமடைந்திருக்கிறது. அதனால் ஐரோப்பாவுடன் நெருக்கமாய் செயல்பட விரும்புகிறது கனடா. அதேவேளை ஐரோப்பா அமெரிக்கா உறவிலும் பதற்றம் நீடிக்கிறது. அமெரிக்காவுடனான இருதரப்பு உறவு சமத்துவம், மரியாதை, இருதரப்பு நன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் அமைய வேண்டும் என்று சீனா வலியுறுத்தியிருக்கிறது. சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் வாஷிங்டனில் உள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை விரைவில் சந்திக்கவிருக்கும் வேளையில் பீச்சிங் அவ்வாறு சொன்னது. சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீ அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவுடன் தொலைபேசியில் உரையாடினார். மத்திய கிழக்கு நிலவரம் உட்பட பல்வேறு அம்சங்கள் குறித்து இருவரும் கலந்துரையாடினர். இதற்கிடையே ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியும் பேச்சுவார்த்தைக்காக பீச்சிங் சென்றிருக்கிறார். சவுதி அரேபியாவுக்கு மறைந்திருந்து தாக்கும் 48 F-35 ரக போர் விமானங்களை விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் அளித்திருக்கிறது. அதற்கான ஒப்பந்த மதிப்பு சுமார் $24 பில்லியன். ஈரான் போர் தொடங்கிய பிறகு சவுதி அரேபியா முதன்முறை பெரிய அளவில் ஆயுதங்களை வாங்குகிறது. தற்கால வருங்கால மிரட்டல்களை தடுப்பதில் சவுதி அரேபியாவின் ஆற்றலை அது மேம்படுத்தும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை கூறியது. அமெரிக்கா ஈரானில் நடத்திய 2 தாக்குதல்களில் போர்க்குற்றங்கள் நிகழ்ந்திருக்கலாம் என்று ஐக்கிய நாட்டு நிறுவன நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஈரானின் மினாப் நகரில் உள்ள தொடக்கப்பள்ளியிலும் லெமட் நகரில் உள்ள விளையாட்டு வளாகத்திலும் கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா பாரபட்சமின்றி தாக்குதல் நடத்தியது. பொதுமக்கள் மடிந்து போக அந்த தாக்குதல்கள் வழியமைத்ததாக ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் உண்மை அறியும் குழு தெரிவித்திருக்கிறது. ஆனால் அந்த கூற்றை அமெரிக்கா நிராகரித்தது. லெமட் தாக்குதலை தான் நடத்தவில்லை என்று கூறிய அமெரிக்கா மினாப் பள்ளிக்கூட தாக்குதலை விசாரித்து வருவதாக தெரிவித்திருக்கிறது. இந்தோனேசிய காவல்துறை காட்டுத்தீ தொடர்பான குற்றவியல் விசாரணையை தொடங்கியிருக்கிறது. சந்தேகத்துக்குரிய 162 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 95 நிறுவனங்களிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. சந்தேகத்துக்குரியோருக்கு அவற்றில் எத்தனை நிறுவனங்களுடன் தொடர்பு உண்டு என்பதை இந்தோனேசிய காவல்துறை தெரிவிக்கவில்லை. காட்டுத்தீயை கட்டுப்படுத்த இந்தோனேசியா 50 மேற்பட்ட விமானங்கள் மூலம் தண்ணீர் குண்டுகளை வீசுகிறது. செயற்கை மழையை

இந்தோனேசிய காட்டுத்தீ பக்கத்து நாடுகளான மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் காற்று தூய்மை கேட்டை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கிடையே சிங்கப்பூரின் எல்லா பகுதிகளிலும் இன்று காற்றின் தரம் வழக்கமான நிலையில் இருக்கிறது. காலை 9 மணி நிலவரப்படி காற்று தூய்மை கேட்டு குறியீடு மிதமான அளவில் இருந்தது. மத்திய வட்டாரத்தில் அந்த குறியீடு அதிகபட்சமாய் 97 என்று பதிவானது. உட்லண்ட்ஸ் சோதனைச்சாவடியில் செப்டம்பர் பள்ளி விடுமுறையின் போது போக்குவரத்து விதிகளை மீறிய 27 வாகன ஓட்டிகள் பிடிபட்டுள்ளனர். வரிசையை முந்திச் சென்றது, இரட்டை வெள்ளைக்கோடுகளை மீறிச் சென்றது, சட்டவிரோதமாக வளைந்து சென்றது உள்ளிட்ட குற்றங்களில் அவர்கள் ஈடுபட்டனர். குடிநுழைவு சோதனைச்சாவடி ஆணையம் அதனை தெரிவித்தது. 16 வாகன ஓட்டிகள் திரும்பிச் சென்று வரிசையில் சேர்ந்து கொள்ள உத்தரவிடப்பட்டது. 8 வெளிநாட்டு வாகனங்கள் சிங்கப்பூருக்கு வர தடை விதிக்கப்பட்டது. 19 வாகன ஓட்டிகள் கூடுதல் நடவடிக்கைக்காக போக்குவரத்து காவல்துறையிடம் பரிந்துரைக்கப்பட்டனர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: ரோக்ஸ்டார் அனிருத்தின் எக்ஸ் வி டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ஜெயலட்சு, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் எக்ஸ் வி டூர்.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 30 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
5: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
6: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
7: திங்கள்
5: முதல் வெள்ளி வரை
7: காலை 10 முதல் பிற்பகல் 2 வரை.
4: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜி.

0: இப்ப இந்த நேரத்துல நீங்க நிகழ்ச்சியை கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா நீங்களும் ரொம்ப லக்கி. ஏன்னா வெள்ளிக்கிழமை நம்ம இருவரும் ஒன்னா சேர்ந்து நிகழ்ச்சி படிக்கிறோம். ஹலிமா வாழ்த்துக்கள்.
1: இப்ப எதுக்கு நீங்க கையை
0: தொடச்சீங்க? லாயல்டி பாயிண்ட்ஸ் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இந்த வாரம் முழுவதும் நீங்க 5 நாட்கள் வேலை செஞ்சிருக்கீங்க.
1: சரி, அதே மாதிரி உங்களுக்கு நான் இப்ப வாழ்த்துக்கள் சொல்ல போறேன். அது சொல்லுங்க.
0: அதுக்கு காலம் இருக்கு அலிமா.
1: என்ன புதிரி போட்டு பேசுறீங்க? காலம் இருக்கா? அப்ப அடுத்த வாரம்,
0: அடுத்த வாரமும் ஒரு நாள் விடுப்பு இருக்குது. அதுக்கு அடுத்த வாரமும் ஒரு நாள் விடுப்பு இருக்குது.
1: இல்ல, காதலுடைய விடுப்பு எப்ப முடியும்னு உங்களை ரசிகர் கூட்டம் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களை ஒவ்வொரு நாளும் கேக்குறதுக்கு அவங்க ஆவலா காத்துட்டு இருக்காங்க. ஆமா தானே? ஆமா, பாருங்க எல்லாரும் ஆமா சொல்றாங்க.
0: ஏன்னா நானும் அங்க தேசியத்தின் அணிவகுப்பு போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு அதனாலதான் கூட எனக்கு ஆஃப் எல்லாம் இருக்கு.
1: அதை எப்படிச்சும் பறிக்கணும், பறிச்சு எடுத்துக்கணும். ஆனா அந்த விடுப்பு எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு அவர் எப்போதுமே தொடர்ச்சியா வருவாரு பாத்தீங்களா? அப்ப உங்களுக்கு தெரியும் அவருடைய விடுப்பு
0: பிடிச்சிருச்சு.
1: சரி, இன்றைக்கு லக்கியா இருக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கிறதுக்காக, முதல்ல நம்ம எழுந்திருக்கும் போது காலம் காத்தாலே பல வேலைகளை நம்மளால சொந்தமா செய்ய முடியுது இல்லையா? அத எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமா நம்ம கருதணும், அதுக்கு எவ்வளவு நன்றி உணர்வோட நம்ம இருக்கணும் தெரியுமா? ஏன்னா நம்ம ஆட்டோ பைலட் தான் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு தான் எல்லாமே இருக்கு. அப்படியே
0: நம்ம மூச்சு விடுறோம்ல, நம்ம எழுந்திருக்கும் போது மூச்சு விடுறோமே, அதே ஒரு பெரிய பாக்கியம் தான், அதுவே லக்கி தான்.
1: ஆமா,
0: அதனால இயற்கைக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி. இந்த மாதிரி நன்றி உணர்வோடு நம்ம நாள் ஆரம்பிக்கும் போது அந்த நாளே ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன் இந்த வாரம் இறுதி நாள், அடுத்த வாரமும் சிறப்பா இருக்கும்.
1: சிறப்பா சொன்னீங்க. அதனால அந்த நேர்கொண்ட பார்வையோட, ஆக்கப்பூர்வமான சிந்தனையோட இன்றைக்கு உங்களுடைய வெள்ளிக்கிழமை காலை
0: உங்க வாழ்க்கையில்

0: உங்களை காதலியே நீங்க தெரிவு செய்யும் போது அதன் அழகை மட்டும் பார்க்காதீங்க, உங்க முக வடிவத்தையும் கவனியுங்க. வட்டமான முகம் இருந்துச்சுன்னா சற்று நீளமாக விழும் காதலிகள் முகத்தை நீளமாக காட்ட உதவும். உங்களுக்கு நீளமான முக வடிவம் இருந்துச்சுன்னா வட்டமான அல்லது சற்று அகலமான காதலிகளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம், ரொம்ப அழகா பொருத்தி வரும். முகம் சிறியதாக இருந்தா பெரிய காதலிகளை விட மென்மையான வடிவங்கள் கொண்ட காதலிகளை தேர்ந்தெடுங்க, சிறப்பான முறையில அது பொருத்தி வரும். சரியான காதலி முகத்தை மறைக்காது, முகத்தின் அழகை இன்னும் தெளிவா பொலிவா காட்ட உதவுங்க. அதோட நகையை நீங்க தெரிவு செய்யும் போது உங்க முடி அலங்காரத்தையும் நீங்க சேர்த்து யோசிக்கணும். முடிய நீங்க முழுமையா பின்னால கட்டியிருந்தீங்கன்னா காதலி தெளிவாக தெரியும், அழகான தொங்கும் காதலியை நீங்க தெரிவு செய்யலாம். முடிய நீங்க விரித்து வைத்திருந்தீங்கன்னா சிறிய காதலி மறைந்து போகலாம், சற்று தெளிவான வடிவம் கொண்ட காதலிகளை தெரிவு செய்யுங்க. முடி அலங்காரமும் நகையும் ஒன்றாக சேர்ந்தால்தான் முழு தோற்றமும் நிறைவடையும். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
1: கல்யாண விருந்தினா இப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
2: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
3: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-9075.
4: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
5: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
4: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
5: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
4: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
5: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
6: சொல்லுங்கள் ராஜமாதா.
7: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
6: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
7: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
6: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
7: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
6: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
7: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
8: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
0: இது உங்க ஆனந்தம் ஆரம்பம். புது ரயில்கள்ல, புது பேருந்துகள்ல மற்றவர்கள் கைபேசியை பயன்படுத்தும் போது காதர், அதுவும் ரொம்ப சத்தமா அவங்க பயன்படுத்துவாங்க இல்லையா? அவங்க பார்க்கிற அவங்க பேசுறது முழு ரயிலுக்கும் கேக்குற மாதிரி, அந்த உரையாடல் கேக்குற மாதிரி இருக்கும், நமக்கு எரிச்சல் வரும். சில பேர் அவங்க அந்த காதுணிகள் அணிஞ்சிருப்பாங்க, சில பேர் அணிஞ்சிருக்க மாட்டாங்க, அதை இன்னும் எரிச்சல் மூட்டும் இல்லையா? ஒரு புத்தகத்தை கூட நம்மளால நிம்மதியா படிக்க முடியாது, ஏதாவது ஒரு பதிவை கூட நம்மளால நிம்மதியா படிக்க முடியாது. ஆனா அது கூட சில நேரங்கள்ல ஒரு நல்ல காரியத்தை செய்ய வைக்கும் அப்படின்னு இந்த ஒரு பதிவு நமக்கு ஒரு பெரிய சான்றா இருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, இவங்க எதிர்த்தாப்புல உட்கார்ந்துருக்காங்க, ஏன்னா இருக்கைகள் வந்து ஆப்போசிட்ஸ்ல இருக்கும் இல்லையா. இவங்க இந்த பக்கம் உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுக்கு எதிரே ஒரு பெண் இருக்காங்க, ரொம்ப சத்தமா அவங்க வீடியோ கால்ல யாருக்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன, இன்னொரு கையில கடப்பிதழை பிடிச்சிருக்காங்க, அந்த கடப்பிதழை கைபேசிக்கிட்ட காட்டிக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு, ஏன் இவங்க கடப்பிதழ காட்டுறாங்க இதனால? அதன் பிறகு அவங்களுடைய வங்கி அட்டைய தேடுறாங்க, அந்த கைப்பைக்குள்ள தேடுறாங்க, அதை எடுத்து காட்டுவதற்குள்ள இவங்க விரைந்து இங்க இருந்து அந்த எதிர்த்தாப்புல இருக்கிற அந்த பெண்மணி கிட்ட போய் சொல்றாங்க, காட்டாதீங்க, உங்களுடைய வங்கி அட்டைய காட்டாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல, ஏன்னா அவங்களுக்கு ஆங்கிலம் புரியாது, சீன மொழியில பேசுறாங்க, சீனாவில இருந்து வந்தவங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு புரியல, உடனே சார்ஜ் இப்படி எடுத்து அவங்க மொழி பெருக்குறாங்க, காட்டாதீங்க, இட்ஸ் எ ஸ்கேம், இட்ஸ் எ ஸ்கேம் அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகுதான் அந்த பெண்மணி உணர்ந்தாங்க, அவங்க பேசிக்கொண்டு இருந்தது ஒரு அதிகாரி கிட்ட கிடையாது. அதிகாரிகள் வங்கி அட்டை என்ன கேட்க மாட்டாங்க, கடப்பிதழுடைய விவரங்களை கேட்க மாட்டாங்க, இப்படி எதையுமே கேட்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இந்த பெண்மணி இருந்திருந்தாங்கன்னா, அதாவது அந்த சக பயணி இருந்திருந்தாங்கன்னா, இது அவங்களால நிறுத்திருக்க முடியுமா?
9: ஆமா, ஏன்னா சில இடத்துல நம்ம அவங்க என்ன பண்றாங்கன்னு கவனிக்க மாட்டோம். இது கவனிச்சனால ஏதோ அவங்களுக்கு தெரிய வந்திருக்குது, காப்பாத்திட்டாங்க. இப்ப சமீபத்துல இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் இருக்குல்ல, இந்த மோசடிகள்லாம் அதிகமாவே நடக்குது. நம்ப மாட்டீங்க அலிமா, சமீபத்தில் நான் என்டிசி போயிருந்தேன், அங்க நிறைய ஆபீசர்ஸ் இருக்காங்களே அவங்கலாம் வந்து இந்த கோட் போட்டுக்கிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க, நீங்க வந்து ஸ்கேம்க்கு உள்ளாகிட்டீங்களா, நீங்க வந்து காட்டாதீங்க அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. இது அந்த ஆபீஸை தவிர்த்து நம்ம சக மனிதர்களும் மக்களும், அதாவது சிங்கப்பூர் குடிமக்களும் இதுக்கு வந்து நம்ம வந்து உறுதுணையா இருக்கணும், உதவி பண்ணணும். இதை பார்க்கும்போது தெரியுது, நினைச்சு பாருங்க எல்லாத்தையும் காட்டி அவங்க அப்பவே பின்கோட் பின்கோட் 0212
0: அவங்களுடைய வாழ்க்கையுடைய வங்கி சேமிப்பை நீங்க காப்பாற்றுற ஒரு நபரா இருப்பீங்க.
9: காட்டுங்க அன்பை, காட்டுங்க உங்க வங்கி கணக்கு என்ன இருக்குன்னு காட்டாதீங்க.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: ரோக்ஸ்டார் அனிருத்தின் XV டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ட்ரெய்லர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் XV டூர்.
3: எனக்கு அம்மால இருந்து புத்தம் புது ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ் கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: அம்மானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே அம்மானுக்கு மாற போறேன்.
3: அம்மானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
5: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை
6: ஆனந்தம்
5: அரபம்.
7: அலிமா, நான் சமீபத்துல, இப்ப அது என்னுடைய அல்கரிதமா நான் தெரியல, சமீபத்துல சமூக வலைதளத்தை திறந்து பார்க்கும் பொழுது என்ன தெரியுதுன்னா, நிறைய பேருக்கு வயிற்றுல பிரச்சனை. சரி, அந்த அந்த ஒரு விஷயம் நடந்தது தெரியல.
5: என்ன விஷயம்?
7: அதாவது அந்த ஒரு போட்டிக்கு போயிருந்தாங்களே உடற்பயிற்சி, அங்க நடந்தது ஒரு சம்பவம். சமீபத்துல நீங்க ஒன்னு அனுப்பியிருந்தீங்க, ரோலர் கோஸ்டர்ல ஏறி உட்கார்ந்து ஒருத்தர் பயத்துல
5: மோசமா இருந்திருக்கு. ஆனா அந்த பின் விளைவுகள்னால 14 பேரு பாதிக்கப்பட்டுட்டாங்க. அது வந்து திருச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால 14 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு இந்த நியூயார்க் போஸ்ட் சொல்லியிருந்தாங்க. முன்னாள் தீம் பார்க் ரைட் ஆபரேட்டர் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் எங்களுடைய வேலையில நாங்க இருக்கும் போது நாங்க அனுபவிச்சிருக்கோம், பார்த்திருக்கோம், இதெல்லாம் பார்க்கவே கூடாது, இதெல்லாம் ஒரு பாக்கியமே கிடையாது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க.
7: எது எப்படி வரும் எப்ப வரும் தெரியாது பாருங்க. ஆனா தெரியும், உள்ளுக்கு வயிற்றுல பொருள் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து அவங்க போயிட்டு மலம் கழித்த பிறகு அவங்க வரலாம்.
5: இல்ல உங்களுக்கு வயிற்று போக்குலாம் இருந்துச்சுன்னா தயவு செய்து எடுக்காதீங்க. எந்த ஒரு விளையாட்டிலையும் ஈடுபடாதீங்க, நடவடிக்கைகள்லயும் ஈடுபடாதீங்க. அது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது.
7: சுத்தமாக இருக்கு, அதுங்க ஹைஜீன் கிடையாது, பிறரை பாதிக்குது, எவ்வளவு விஷயங்கள் பாதிக்கப்படுத்து பாருங்க.
5: இப்ப வேற புகை மூட்டமா இருக்கு, புகை மூட்டத்தோட சேர்த்து இது வேறையா? ஐயோ,

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: நீங்க உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பை பார்த்து எங்க நாட்டையும் கத்துக்கிறாங்க. ஹே மகள் மட்டும் இல்ல, நானும் சிங்கப்பூர்ல இருக்கிற முன்னணி நடன இசை பள்ளியான சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ்ல பரதநாட்டியம் கற்றுட்டு இருக்கேன். பெரியவங்களும் வரலாமா? ஆமா, பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மா மகள் ஜோடிகளும் கலந்துக்கலாம். திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம், பாட்டு, வாத்து இசை வகுப்புகளும் இருக்கு. ஆட்டு வகுப்புகள் சிங்கப்பூர்ல 12 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarvafineArts.com அல்லது 851-233-400 வழி தொடர்பு கொள்ளலாம்.
1: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 தேதி முதல் அக்டோபர் 4 தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகோ தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
0: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை

0: இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். சிங்கப்பூருடைய ஒரு இடத்தை பற்றின குறிப்புகளை நாங்க வழங்குவோம். அந்த குறிப்புகளை வச்சு எந்த இடத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும்னு உங்களுக்கு தெரியும். அந்த வரிசையில இன்றைக்கான குறிப்புகள் இதோ.
1: எனக்கு நல்ல பரிச்சயமான ஒரு இடம்.
0: நீங்க எங்க இருக்கீங்கன்னு பல பேருக்கும் தெரியும். இந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்கன்னா நீங்க ஏற்கனவே அதை சொல்லிட்டீங்க.
1: என்னுடைய நண்பருடைய தந்தை இந்த இடத்தை பாத்துக்கிட்டாரு.
0: சரியா,
1: முதல் குறிப்பு, இன்று மிகவும் அமைதியாக காட்சி அளிக்கும் இந்த இடம் ஒரு காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ராணுவத்தின் வெடி மருந்து கிடங்காக இருந்தது.
0: வெடி மருந்து கிடங்காவே?
1: ஆமா.
0: சரி,
1: ஓகே. இரண்டாவது குறிப்பு, 1942 முதல் 1945 வரை ஜப்பானிய ஆக்கிரமிப்பு காலத்தில் இந்த பகுதியில் போர் கைதிகள் முகாம் அமைந்திருந்தது. POW கேம்.
0: சரி சரி,
1: சரியா,
0: எந்த இடமா இருக்கும்?
1: எனக்கு தெரிஞ்ச
0: இடம்
1: கஷ்டமா இருக்கு.
0: வுட்லண்ட்ஸ் தான்.
1: அங்க இருக்கு, அங்க சுத்தி பாருங்களேன்,
0: பக்கத்துல இருக்கு.
1: சரி, இப்போ அந்த இடம் இருக்கு. வெளிநாடுகள் இருந்து பல பேர் வந்து அந்த இடத்தை வந்து பாத்துட்டு போவாங்க.
0: சுற்றுப்பயணிகள் உள்ள போகலாம்,
1: வரலாம். அது ஒரு முக்கியமான இடம்.
0: ஆக அந்த இடம் இருக்கு, இன்னும் செயல்படுது அப்படின்னு சொல்லலாமா?
1: செயல்படுது.
0: ஆக இருக்கு, மூடல, இன்னும் செயல்படுது. சுற்றுப்பயணிகள் போய் பார்க்கலாம். எப்படிப்பட்ட ஒரு இடம் அது? காதர் தங்கும் ஒரு இடத்துல, அதாவது அவரு அவருடைய இடம் வெடிகுண்டு கிடக்க இல்லக்க, இது வேற ஒரு இடம்.
1: நாதா வெடிகுண்டு மாதிரி வெடிப்பாங்க.
0: அவருடைய வீட்டு பக்கத்துல இது இருக்கு, அந்த வளாகத்துல இருக்குன்னு சொல்லலாம். வாட்ஸ்அப் செய்யுங்க 9678898968. எந்த ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு. வாங்க, பழைய படங்கள் தொகுப்பு ஆரம்பிக்க போகுது. ராஜா படத்துல இருந்து டிஎம் சவுந்தரராஜன் பேசலாம். அங்கத்தின் முதல் பாடலை கொண்டு வராங்க. இது உங்க ஆனந்தம்
1: ஆரம்பம்.

0: இன்ட்ரோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்
2: ஊழியர்களோட மாத சம்பளம் கூடுதல் நேரம் விடுப்பு நாள் ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே
3: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே
2: விலை
3: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50% வரையிலான மானியத்தை வழங்குறாங்க அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்
1: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628 ஒன் ஸ்டாப் பேரோல் சொல்யூஷன்
4: புதிய சாம்சங் கேலக்சி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2,200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள் பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள் கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள் பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள் 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம் இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று
5: செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி
6: பயிற்சி பெற்றேன்
5: யார் கற்றுக் கொடுக்கறாங்க
6: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்
5: வாவ் அருமை இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு
6: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கு உங்க குழுவிற்கு பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90% வரை பயன்படுத்தலாம் செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ESK உடன் கண்டறியுங்கள் People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg அழைங்கள் 6484-6723 விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது

0: கொடுத்த குறிப்புகளை வச்சு நேர்கள்லாம் எந்த இடத்த சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, ரமீசா இவங்க குறிஞ்சதி வாயிலாம்
1: ஜாலங்காய் உள்ளுக்குதான் முந்தி கேம் எல்லாம் இருந்துச்சு. இந்த காலத்துல ஸ்லேத்தா கேம் சொல்லுவாங்க, அதுன்னு நினைக்கிறேன்.
0: நன்றி அம்மா உங்களுடைய குரல் பதிவுக்கு, நல்ல முயற்சி.
2: ராணுவ முகாம் கிடையாது,
0: விஜய் நினைக்கிறாங்க ஆச்சா வேலி பங்க் அப்படின்னு. சங்கர் மலேசியாவில இருந்து, மண்டாய் ஜூ வன விலங்கியல் தோட்டமா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க, நல்ல முயற்சி. மீனாட்சி என்ன சொல்றாங்க?
2: பிரிட்டிஷ் ராணுவத்தின் வெடிமருந்து கிடங்காக இருந்தது. 1942 முதல் 1945 வரை ஜப்பானிய ஆக்கிரமிப்பு காலகட்டத்தில் இந்த பகுதி POW அதாவது போர் கைதிகள் முகாமாக இருந்தது.
0: எந்த இடமா இருக்கோ சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு இடம் தான். அந்த இடத்தை கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். வாட்ஸ்அப் செய்யுங்க 9786 8 9 8.
2: இப்ப நிறைய கல்லறைகள் இருக்குங்க.
0: நேத்து புக்கிட்டு இன்றைக்கு எந்த இடமோ.

0: வேகமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம். பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பள்ள பள்ள பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
1: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
2: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளி தான்.
1: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன்.
2: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க. பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
3: பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி.
4: காரிநீர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ATO 1 மற்றும் பிவாடி ATO 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
5: நீங்க இந்த வாரம் ஏன் பாட்டை கேட்டு எல்லாம் ரசிச்சு கேப்பீங்கன்னு உங்களுக்காக இப்ப ஒரு பாட்டு வருது.
6: கார்த்திகே வந்து சொன்ன மாதிரி இருக்குல்ல, கிழக்கு வாசல் படத்துல இருந்து இளையராஜாவின் குரல்ல பாடல் வந்துட்டு இருக்க. இவ்வாறு நட்சத்திரமா ஒலியில வளம் வராரு யாரு?
5: நவரச
6: நாயகர் கார்த்திக்.

0: பத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
3: வாங்க, நாணய மாற்று விகிதம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு அமெரிக்கா டாலர்
4: ஒரு வெள்ளி 28 காசு,
3: ஒரு யூரோ
4: ஒரு வெள்ளி 48 காசு,
3: ஒரு ஸ்டர்லிங் பவுண்ட்
4: ஒரு வெள்ளி 73 காசு,
3: ஒரு ஆஸ்திரேலிய டாலர்
4: 92 காசு,
3: 100 இந்திய ரூபாய்
4: ஒரு வெள்ளி 35 காசு,
3: 100 இலங்கை ரூபாய்
4: 39 காசு,
3: ஒரு சிங்கப்பூர் வெள்ளி கமலிஸ் ரிங்கிட்
4: 3 ரிங்கிட் 21 காசு.
5: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
6: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
7: இது என்ன நிகழ்ச்சி?
5: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
3: நாங்க கொடுத்த குறிப்புகளை வச்சு நேர்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையான்னு பாக்கலாம். ராஜன் என்ன நினைக்கிறாருன்னா, நேவல் பேஸ் அட்மிரல்டி அல்லது சமுவா பக்கத்துல இருக்கிற அந்த இடமா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. கிடையாது. மைமூன் என்ன நினைக்கிறாங்க, கில்மன் பேரக்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க.
4: இங்க வந்து குளுவாங் ஜோஹோல் வந்து லோகேஸ்வரி சாங்கி செப்பல் என் அருங்காட்சியகம்.
3: ஓ
4: சரி, நான் எங்க இருக்கேன், நான் உள்ளன்ஸ்ல இருக்கேன். உள்ளன்ஸ் பக்கத்துல என்ன இருக்கு, மாஸ்லிங் இருக்கு, கிராஞ்சி இருக்கு, சோச்சுக்காங்க இருக்கு. இந்த பக்கமா வாங்க,
3: அந்த பக்கத்துலதான் ஏதோ ஒரு
4: அட்மிரல்டி இஷ்யூ பக்கம் போவாதீங்க.
3: சரி, ரொம்ப பெரிய ஒரு குறிப்பு அவர் வழங்கிட்டாரு. அது எந்த இடமா இருக்கும் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும்.

0: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இனிப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இனிப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சே குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: எனக்கு அம்மால இருந்து புத்தம் புது ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ் கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: அம்மானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே அம்மானுக்கு மாற போறேன்.
3: அம்மானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய ஐபோன் 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.

0: எழுத்து குறிப்புகளை வச்சு அந்த இடத்தை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும்னு சொல்லி இருந்தேன்.
1: ஹலோ, நான் புத்தனேஷ்
0: பேசுறேன்.
1: கிராஞ்சி வால் செமெட்ரி, கிராஞ்சி வால் மெமோரியல்ஸ் வாங்க, உட்லண்ட்ஸ் ரோட்ல இருக்கு.
2: சரியா சொன்னீங்க புதினேஸ்.
0: ஆர் சந்திரன், டிக்சன், ஜெயந்தி, புதினேஸ், நீங்க எல்லாருமே சரியான பதில சொல்லி அனுப்பி வச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாங்க கொடுத்த இடம் கிராஞ்சி போர் நினைவு சின்னம். ஆஹா, இந்த இடத்துல ஆழமான வரலாறு இருக்கு காதர்.
3: ஆமா,
0: உங்க வீட்டு பக்கத்துல இருக்குன்னு சொல்லிருந்தீங்க இல்லையா?
3: ஏன்னா முக்கியமா இந்த இடத்த என்னுடைய நண்பருடைய தந்தை பாத்துக்கிட்டாரு. ஏன்னா அவர் வந்து இந்த கிராஞ்சி War Graves Commission இருந்தது. அதாவது தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா, காமன்வெல்த் நாடுகளின் போர் வீரர்கள் கல்லறை இருக்குல்ல, அதை பாத்துக்கிறது காமன்வெல்த் போர் கல்லறைகள் ஆணையம்
0: அவங்களுடைய பொறுப்பா
3: இருந்துச்சு. ஏன்னா இப்ப உலக போர், அதாவது இரண்டாவது உலக போர் நடைபெறும் போது பல நாடுகள்ல பிரிட்டிஷ் ராணுவ வீரர்கள் இருந்தாங்களே, அவங்க மறந்துட்டாங்க. அந்தந்த நாடுகளை அவங்க மறந்துட்டாங்களே, இறந்துட்டாங்களே, அவங்களுக்காக இந்த கல்லறைகள் திறக்கப்பட்டிருக்கு. இப்ப கிராஞ்சி வார் மெமோரியல் பாத்தீங்கன்னா 4000 கல்லறைகள் இருக்கு.
0: ஆமா காதர், குறிப்பா 4400க்கும் மேற்பட்ட கல்லறைகள் இங்க இருக்கு. அந்த உடல்கள், அதாவது கிடைக்காத மற்றும் அடையாளம் தெரியாத 24000க்கும் மேற்பட்ட வீரர்களின் பெயர்களும் இந்த நினைவு தூண்கள்ல பொருத்தப்பட்டிருக்கு. இந்த கல்லறைகள் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னது போலதான் பிரிட்டன், ஆஸ்திரேலியா, கனடா, இந்தியா, இலங்கை, மலேயா, நியூசிலாந்து மற்றும் நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த ராணுவ வீரர்களை இந்த நினைவு சின்னம் நினைவு கூறுது.
3: நீ அங்க போகும்போது நல்லா நிம்மதியா இருக்கும். நிறைய பேர் வருவாங்க, குடும்ப உறுப்பினர்கள் வருவாங்க.
0: நிம்மதியா இருக்குமா?
3: அல்ல, ஒரு மாதிரிடா. ஏன்னா அங்க இருந்து படப்பிடிப்பாலிமா
0: சொல்லாது.
3: எனக்கு வந்து எப்படி ஒரு அனுபவம்னா, இப்ப வெளிநாடுகள்ல இருந்து இந்த பெரிய பெரிய நபர்கள் வரும்போது, இந்த ஆபீசர்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்க வரும்போது அவங்களுக்கு வந்து என்னுடைய நண்பருடைய தந்தை கூப்பிட்டு, நீ வாகனம் ஓட்ட முடியுமா, நான் அவங்க எல்லாம் அழிச்சிட்டு போனோம் சொல்லிட்டு அவங்கள வந்து இந்த கிராஞ்சி பாமே செமிட்டு கொண்டு போவோம்.
0: அதாவது அந்த அதிகாரப்பூர்வ வாகனத்தை நீங்க
3: ஓட்டிருக்கேன். ஆமா,
0: அவங்களுடைய
3: வரலாறு பார்க்கும் போது ஒரு காலத்துல இவங்க வந்து போர்ல இறந்து போனாங்களே, மனசுல வந்து ஒரு நன்றி உணர்வு இருக்கும்.
0: எத்தனையோ பேரு சிங்கப்பூருக்காக உழைத்திருக்காங்க. அதே நேரத்துல சிங்கப்பூர் சிங்கப்பூர் ஆகிறதுக்கு
4: நம்பகமானது நீ என்றால்.

0: பாருங்க.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
1: சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: பிரமாதமா சமைச்ச மட்டும் போதுமா? சமையல சுலபமாக்கக்கூடிய சில குறிப்புகளை தெரிஞ்சுக்கிட்டா அது இன்னும் சமையல எளிமையாக்கும். உதாரணத்துக்கு, ஆசாசியா சமைச்ச சமையல அதிகமா உப்பாயிருச்சா, அந்த உப்பின் அளவு கரைக்கிறதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு வெட்டி போடுங்க. அடுத்ததாக, சமையல் ரொம்ப காரம் ஆயிருச்சா, பிள்ளைங்க சாப்பிட கஷ்டப்படுவாங்களே, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா, கொஞ்சம் தயிர் அது உங்க காரமான சமையல சேர்த்துக்கொள்ளுங்க, அல்லது கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கொண்டாலும் இது காரத்தை குறைக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே சமையல அதிகமான இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துட்டீங்களா, அதன் தன்மையை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு எலுமிச்ச சாறு சேர்த்து வச்சுக்கீங்களேன், சாப்பாடு அற்புதமா இருக்குங்க.
4: உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ராணின்னு எப்படி பேர் வந்தது?
5: எங்க வீட்டுக்கு எத்தனை பேர் வந்தாலும் இட்லி தோசை முறுக்குன்னு இன்ஸ்டன்டா செய்து சுத்திடுவேன். என் கையில தான் ஹவுஸ் பிராண்டோட இன்ஸ்டன்ட் மிக்சர்ஸ் இருக்கே.
6: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்க.
7: என்ன
8: தொடர்ந்து

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏற்றியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு 2 நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபாடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
4: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
5: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
6: வணக்கம் நண்பகல், மணி 12. மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துவா. தென்கிழக்கு ஆசியாவில் முதன்முறை சிங்கப்பூரில் அல்பபெட் நிறுவனத்தின் வெய்மோ தானியக்க வாகன சேவை தொடங்கவிருக்கிறது. போக்குவரத்து அமைச்சு, நிலப்போக்குவரத்து ஆணையம் ஆகியவற்றுடன் வெய்மோ ஒப்பந்தம் செய்துள்ளது. அரசாங்க அமைப்புகளின் ஒப்புதல் கிடைத்தால் ஏராண்டுக்குள் வெய்மோ வாடகை வாகன சேவையை எதிர்பார்க்கலாம். தொடக்கமாக மின்சாரத்தில் இயங்கும் ஜாகுவார் ஐபேஸ் வாகனங்கள் சிங்கப்பூருக்கு தெரிவிக்கப்படும். வெய்மோ செயலி வழியாக வாடிக்கையாளர்கள் வாகனங்களுக்கான சேவையை நாடலாம். சிங்கப்பூரின் எல்லா பகுதிகளிலும் காற்றின் தரம் சீராயிருக்கிறது. முற்பகல் 11 மணி நிலவரப்படி மத்திய பகுதியில் காற்று தூய்மை கேட்ட குறியீடு 92, அது மிதமான அளவு. நேற்று நள்ளிரவு மத்திய பகுதியில் காற்று தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் இருந்தது. இந்தோனேசியாவில் காட்டுத்தீ பற்றி எறிவதால் மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் புகைமூட்டம் காணப்படுகிறது. இந்தோனேசிய அதிபர் பிரபாவோ சுபியாந்தோ காட்டுத்தீ ஏற்படுத்துவதை சுற்றுச்சூழல் பயங்கரவாதம் என்று வகைப்படுத்த சட்டத்தை கடுமையாக்கும்படி கேட்டுக் கொண்டார். காட்டுத்தீக்கு காரணமானோருக்கு கடுமையான தடைகளை விதிக்கும்படி அவர் சொன்னார். இந்தியா அமெரிக்காவுடன் கொண்டுள்ள உறவு சோதனைக்குள்ளாகலாம் என்று எச்சரித்திருக்கிறது. ரஷ்யாவிடம் எரிசக்தி வாங்கும் நாடுகளுக்கு சுங்க வரி விதிக்க வழியமைக்கும் மசோதாவை அமெரிக்கா நிறைவேற்றியிருக்கும் வேளையில் இந்தியா அவ்வாறு சொன்னது. ரஷ்யாவிடம் எரிசக்தி வாங்கும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் சீனாவும் முன்னணியில் உள்ளன. தனது பொருளாதாரத்தை பாதுகாக்க எல்லா வகையிலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்தியா கூறியது. எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்து பல்வேறு நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய முன்னுரிமை அளிக்கப்படும் என்று இந்தியா தெரிவித்திருக்கிறது. ரஷ்யாவில் நாடாளுமன்ற தேர்தலின் 3 நாள் வாக்களிப்பு தொடங்கியிருக்கிறது. 2022 உக்ரைன் படையெடுப்பை தொடங்கிய பிறகு ரஷ்யாவில் முதன்முறை தேர்தல் நடக்கிறது. ரஷ்ய நாடாளுமன்ற கீழவையின் மொத்த இடங்கள் 450. அதிபர் விளாடிமிர் புட்டினின் ரஷ்ய ஐக்கிய கட்சி ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ள முயல்கிறது. பொருளாதார நெருக்கடியும் உக்ரைனின் ஆளில்லா வானூர்தி தாக்குதலும் தொடரும் வேளையில் ரஷ்யாவில் தேர்தல் முக்கியத்துவம் பெறுகிறது. மக்கள் தேசிய ஒற்றுமையை வெளிப்படுத்த தேர்தல் நல்ல வாய்ப்பு என்று திரு புட்டின் கூறினார். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள உக்ரைனின் சில பகுதிகளிலும் வாக்களிப்பு இடம்பெறுகிறது. அது சட்டவிரோத வாக்களிப்புக்கு எந்த அங்கீகாரமும் இல்லை என்று உக்ரைன் கண்டித்திருக்கிறது. கனடிய பிரதமர் மக்கானி ஐரோப்பாவுடனான உறவை வலுப்படுத்த விரும்புகிறார். அமெரிக்காவின் பதிலடி நடவடிக்கை மிரட்டலை அவர் பொருட்படுத்தவில்லை. திரு கானி ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். உலக அளவில் கனடா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று வேறு எவரும் கட்டளையிட முடியாது என்றார் கனடிய பிரதமர்.
4: Canadians are united. Nobody is going to tell us what language we speak. No one is going to dictate our culture or with whom we can strike agreements internationally.
6: கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் இணை உறுப்பினராக சேரும் பரிந்துரையை திரு கானி வரவேற்றார். தற்காப்பு, முக்கிய கனிமங்கள், எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றில் ஐரோப்பாவுடன் இன்னும் நெருக்கமாய் ஒத்துழைக்கவும் அவர் விரும்புகிறார். திரு கானியின் உரை குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இதுவரை கருத்து தெரிவிக்கவில்லை. கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தின் இணை உறுப்பினராகும் யோசனை நகைப்புக்குரியது என்று முன்னதாக அவர் கூறியிருந்தார். ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன் கனடாவுடன் உறவை வலுப்படுத்தும் யோசனையை முன்மொழிந்தார். ஐரோப்பிய ஒன்றிய நிலை குறித்து அவர் புதன்கிழமை உரையாற்றினார். நடைமுறையில் உள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்கு ஏற்ப இருதரப்புக்கும் நன்மை அளிக்கும் வருங்கால கூட்டணியை உருவாக்க ஐரோப்பா விரும்புவதாக திருவாட்டி வான் டெர் லெயன் கூறினார். வர்த்தகம் உள்ளிட்ட பல விவகாரங்களில் கனடிய அமெரிக்க உறவு மோசமடைந்திருக்கிறது. அதனால் ஐரோப்பாவுடன் நெருக்கமாய் செயல்பட விரும்புகிறது கனடா. அதேவேளை ஐரோப்பிய அமெரிக்க உறவிலும் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்கா ஈரானில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்களை ஐக்கிய நாட்டு நிறுவன விசாரணைக் குழு கண்டறிந்திருக்கிறது. ஈரான் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டதாகவும் அந்த குழு கூறியது. தெஹ்ரான் அது குறித்து கருத்து கூறவில்லை. உலக நிறுவனத்தின் விசாரணை அறிக்கை அதன் மனித உரிமை மன்றத்தில் விவாதிக்கப்படும். உண்மை அறியும் குழுவின் கண்டுபிடிப்புகள் அடிப்படையில் குற்றவியல் வழக்கு தொடர முடியாது. ஈரானின் மினாப் நகரில் உள்ள தொடக்கப்பள்ளியிலும் விளையாட்டு வளாகத்திலும் பிப்ரவரி மாதம் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. அவை போர்க்குற்றமாக கருதப்படலாம் என்று குழு கூறியது. அமெரிக்க தற்காப்பு அமைச்சு அதுபற்றி எதுவும் சொல்லவில்லை. சவுதி அரேபியாவுக்கு மறைந்திருந்து தாக்கும் 48 F-35 ரக போர் விமானங்களை விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல்.

0: பழைய நினைவுகள் மலர்ந்து உள்ளம் மகிழ்வு பெறும். கேதரிங், ஒன்று கூடல்.
1: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: தொடர்பு கொள்ளலாம்.

0: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
1: நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அங்கத்துல உங்களுக்காக
2: என்னை சுத்துதே, என்ன சுத்துதே, தள்ள சுத்துதே சரடா. வெள்ளிக்கிழமைக்கு ஏத்த மாதிரி பாடுங்கப்பா. காய்ஸ், உங்களுக்காக டான்ஸ் ஃப்ளோர் நான் இப்பவே திறந்துட்டோம்.
3: சுவையோ அளவில்லாதது, சமைத்து சுவையுங்கள் SPM Gold பொன்னி ரைஸ்.

0: மூன்றுக்கும் என்ன தொடர்பு அங்கத்துல உங்களுக்கு இன்றைக்கு நாங்க கொடுக்கிற மூன்று குறிப்புகள் இவை.
1: வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கடினமா கொடுக்கலாம் நினைக்கிறேன்.
0: கடினமாவா?
1: இசை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்.
0: சரி சொல்லுங்க.
1: முதல் குறிப்பு A440.
0: சரி.
1: இரண்டாவது குறிப்பு டியூனிங் ஃபோர்க்.
0: ஓகே,
1: டியூனிங் ஃபோர்க். ஓகே. மூன்றாவது இசைக்குழு, அதாவது ஆர்கெஸ்ட்ரா.
0: சரி, இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு? வாவ், திரும்ப சொல்லுங்க. இந்த மூன்றையும்
1: A440 சொல்றாங்க, அதாவது A440. இரண்டாவது வந்து டியூனிங் ஃபோர்க்.
0: ஓகே
1: சரி. அது மூன்றாவது வந்து ஆர்கெஸ்ட்ரா.
0: என்ன தொடர்பு அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. 9 தடத்தை நீங்க அங்க தவிர்த்தரணும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க புஷ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
3: ரோக்ஸ்டார் அனிருத்தின் X-V-Tour. ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ட்ரெய்லர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் X-V-Tour.

0: இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் டவுன் பஸ் ஸ்நாக்ஸ். இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: அலைவரிசை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்,
1: frequency
0: சம்பந்தப்பட்ட விஷயம், எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கணும்னா இது தேவை.
1: பெரிய ஒரு குறிப்பு வழங்கியிருக்காரு. யோசிச்சு பாருங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க உங்க பதில்களை 9 6 8 9 6 8.
2: தல்லு தல்லு தல்லு தல்லு தல்லு தல்லு தல்லு.

0: கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646 திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ் இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன் இஸ் கார்னிவல் சினிமாஸ் கோல்டன் மைல் டவர் மை சினிமாஸ் காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies Private Limited.
1: பாயமாத்து ரூட் எடுங்கடா.

0: மாறமும் நிகழ்ச்சியில் இருக்கீங்க. மூன்று குறிப்புகளை நாங்க சற்று முன்பு வழங்கி இருந்தோம். அந்த குறிப்புகள்
1: தான் முக்கியமான டியூனிங் ஃபோர்க், அதன் பிறகு ஆர்கெஸ்ட்ரா. அதனை அடுத்து இரண்டு குறிப்புகள் கொடுத்திருந்தோம், அலை வரிசைன்னு சொல்லியிருந்தோம், ஒரு ஆர்கெஸ்ட்ராவை இணைக்கிறது இந்த ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். அதெல்லாம் கேட்ட பிறகு
0: அதாவது ஒருங்கிணைக்கிறதுக்காக எல்லா கருவிகளையும் ஒரே பிச்ல வைப்பாங்க
1: பயன்படுத்தி அவங்க வந்து எல்லா கருவிகளும் ஒன்று இணைப்பாங்க. எல்லா கருவிகளும் ஒன்னா ஒரே டியூன்ல வந்து அவங்க பாப்பாங்க. இந்த டியூனுக்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. 440 ஹெர்ட்ஸ் பயன்படுத்தி எல்லா இசை கருவிகளும் ஒன்றா இணைத்த பிறகு அந்த இசை கருவியை அவங்க வாசிக்க ஆரம்பிப்பாங்க. அதன் பிறகுதான் எல்லா நோட்டேஷனும் கொடுக்கப்படும். எல்லாரும் அந்த ஒகேஷன்ல வாசிப்பாங்க. ஒரே
0: வெவ்வேறு பீச் இருக்கும் போது எல்லாமே ஒரே பீச்சுக்கு வருது, ரொம்ப முக்கியமான ஒன்று. அதன் பிறகு அந்த ஒருங்கிணைப்பு குழு எழுப்பும் இசை இருக்குதே வேற லெவல்ல இருக்கும். இப்ப இதெல்லாம் நீங்க சொல்லும் போது எனக்கு என்னமோ ஒரு இசை வகுப்புல இசை பாடத்தை நீங்க நடத்துன மாதிரி இருக்கு.
1: இன்னைக்கு வந்து நான் வெறும் காதல் கூப்பிடாதீங்க, மேஸ்ட்ரோ காதல் கூப்பிடுங்க.
0: உண்மையாவே நீங்க அந்த வார்த்தை தான் பயன்படுத்த போறீங்களா?
1: மேஸ்ட்ரோ காதல்.
0: உங்களுக்கு ஏதோ ஒரு மனு வராவது தான் சரிப்பா.
1: ஒரே ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு பண்ற அளப்பறம் இருக்க முடியல.

0: மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் தயிர்.
1: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில் இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
0: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
1: மில்கி மிஸ்ட் தயிர்
0: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
1: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
0: மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் தயிர்.
2: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வடதுர்வ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212 9660.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் வளமை போல் இன்றும் மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர தவிலிசை.

நேர்கள் இதுவரை கேட்டது மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தபிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியில் இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலே விநாயகர் துதியாக அமுதன் அம்மு குழுவினர் பாடிய இந்த பாடல்.

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது அமுதன் அம்மு குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகளில் தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக பெனி யொசுகா குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது பெனி யொசுக்கா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியில் இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக ஐசாக் குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது ஐசா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் தொடர்கின்றது. மதுரை மீனாட்சி அம்மன் பூல் மாலையுடன் சித்தார்த் பாண்டியன் குழுவினர்.

கேட்டது மதுரை மீனாட்சி அம்மன் புகழ் மாலை சித்தார்த் பாண்டியன் குழுவினரது குரல்லி ஒலிக்க கேட்டீர்கள். தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக இசாக் வில்லியம் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது இசாக் வில்லியம் குழுவினர் பாடியது. தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக யாசின் ஃபைசானி குழுவினர் பாடிய இந்த பாடல்.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்ட அந்த பாடல் யாசின் ஃபைசானி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகளில் தொடர்கின்றது திருமுருகன் புகழ் மாலையுடன். சிறிநிசா ஜேசிலன் குழுவினர்.

கேட்டது திருமுருகன் புகழ் மாலையாக சிறுநிசா ஜேசிலன் குழுவினர் பாட கேட்டீர்கள். பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியிலே தொடர்கின்றது. கிருஷ்ண கானமாக நிவேதா குழுவினர் பாடிய இந்த பாடல்.

0: நேரம் சரியாக 8:01. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் வணக்கம் தமிழ் ஒலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் தமிழ் ஒலி வரிசையில் நச்சிந்தனை நேரம் புலந்து மறந்திருக்கும் இந்த காலை பொழுது எல்லோருக்கும் நல்ல பொழுதாக அமைய வேண்டி நச்சிந்தனைக்குள் செல்லலாம். அந்த வகையில் நச்சிந்தனைக்காக வந்திருக்க முதலாவது நேரம் இணைத்துக் கொள்வேன். வணக்கம்,
1: இனிமையான காலை வணக்கம். கேமா நலமா?
0: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்களும் நலமாக இருப்பீர்கள்.
1: நன்றி. காளியை திட்டிய கவிஞன். காளியை திட்டும் தைரியம் யாருக்காவது உண்டா? சுட்டரித்து விடமாட்டாளா என்று சந்தேகம் வரும். ஆனால் அவளையும் திட்டி தீர்த்தார் மகாகவி காளிதாஸ். காளிதேவி தன் அருளால் காளிதாசனை மாபெரும் கவிஞராக்கினாள். அவர் போஜராஜனின் அரசவை புலவராக இருந்தபோது தண்டி பவபூதி என்ற கவிஞர்களும் இருந்தனர். மூவருமே விடாக்கண்டன் கொடாக்கண்டனாக கவித்துவம் பெற்றவர்கள். ஒரு சமயம் இம்மூவரில் யாருடைய புலமை உயர்ந்தது என்ற வாதம் ஏற்பட்டது. இதுபோன்ற சமயங்களில் தெய்வ சந்நிதியில் தீர்ப்பு கேட்பது ராஜாக்களின் வழக்கம். போஜராஜனும் காளி சன்னதிக்கு வந்தான். தண்டியிடம் கவிதை ரசனை அதிகமென்று பவபூதியின் பாடல்கள் அறிவுபூர்வமானவை என்றும் காளியின் குரல் அசரீதியாக கேட்டது. காளிதாசரை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. எனவே அவருக்கு கோபம் வந்துவிட்டது. அப்படியானால் என் திறமை என்னடி என்று ஒருமையில் கோபமாக திட்டிவிட்டார். ஆனால் காளி அவரை பற்றியும் சொல்ல இருந்தாள். அதற்குள் காளிதாசர் அவசரப்பட்டு விட்டார். மகனே காளிதாசா, அவசர குடுக்கையாக இருக்கிறாயே, நான் மற்றவர்களின் பாண்டித்யம் பற்றியே மெச்சினேன். துவமே வாகம், துவமே வாகம், துவமே வாகம் நச சம்ஜயா என்று உன்னை பற்றி சொல்வதற்குள் என்ன அவசரம் என்றதும் காளிதாசர் அழுதே விட்டார். ஏன் அழுதார் தெரியுமா? அந்த ஸ்லோகத்தின் பொருள் தெரிந்தால் காளியின் கருணையை பார்த்து நீங்களும் ஆனந்த கண்ணீர் பெருக்குவீர்கள். நீதானே நான், நீதானே நான், நீதானே நான் என்பதே அதன் பொருள். நீயும் நானும் ஒன்றான பிறகு உனக்கு மிஞ்சிய புலவன் ஏது என்றால் காளி. அந்த கருணை கடலில் கடலிடம் உங்கள் கோரிக்கையை வையுங்கள். வெற்றி உங்களுக்கே நிச்சயம் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கு நட்பொழுதாக இறைவனை வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். கேமா
0: நன்றி. நன்றி நன்றி வணக்கம்.

0: நீங்கள் இணைந்திரு பதிவேட்டியாடி தமிழொலி தமிழொலியில் வணக்கம். தமிழொலியில் நற்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து நற்சிந்தனைக்காக வைபரூடாக வந்திருப்பவர் வணக்கம்.
1: காலை வணக்கம் கேமா.
0: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
1: ஆமா, நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம். இன்றைய நாள் மாத்திரமல்ல, அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு, புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி பொதுக்காலம் 24ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை, புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு 15 வசனங்கள் 12-20 வரை. சகோதர சகோதரிகளை, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர்ந்தெழுவதில்லை என சொல்வது ஏன்? இறந்தோர் உயிர்த்தெழ மாட்டார் எனில் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையும் பொருளற்றதாக இருக்கும். நாங்களும் கடவுளின் சார்பில் பொய்சான்று பகர்வோர் ஆவோம். ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கடவுள் உயிர்த்தெழ செய்யாத கிறிஸ்துவை கடவுள்தான் உயிர்த்தெழ செய்தார் என்ற சான்று பகரும் போது கடவுளுக்கு எதிராக சான்று கூறியவர்கள் ஆவோம் அல்லவா? ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்று ஆகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றது. நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர்கள் ஆவீர்கள். அப்படியானால் கிறிஸ்துவுடன் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்கு உள்ளாவார்கள். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குவதற்கு உரியவராய் இருப்போம். ஆனால் இப்போதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகின்றது. இது வாழ்வு, இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனைக்கு, இயேசு வாழ்ந்த காலத்தில் ஜூத சமூகத்தில் பெண்கள் இரண்டாம் தர குடிமக்களாகவே நடத்தப்பட்டனர். பெண்களுக்கு தந்தையின் சொத்தில் உரிமை இல்லை. பெண்களுக்கு கல்வி கற்கும் உரிமையும் இல்லை. பெண்களின் சாட்சியம் நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை. எந்த ராபியும் பெண்களை சீடர்களாக ஏற்றுக்கொண்டதே இல்லை. ஆனால் இயேசு பெண்களை சீடர்களாக ஏற்றுக்கொண்டு

0: காலை வணக்கம் கேமா யுவஜெனி குணராஜா கதைக்கிறேன்.
1: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
0: அன்றை உங்களுக்கும் வணக்கம் கோரி எல்லோருக்கும் காலை வணக்கம் கோரிக்கொண்டு மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் இருந்து காருண்ய திடங்களின் தொடர். ஐய நின்னது அல்லது இல்லை மற்றோர் பற்று வஞ்சனேன், பொய்களந்தது அல்லது இல்லை பொய்மையேன் பிரான், கைமைகளந்த கண்ணி வங்க வந்து நின்கலக்கனே, மெய்களந்த அன்பரன்பு எனக்கும் ஆக வேண்டுமே. உரை: ஐயனே, உன்னுடைய ஆதரவின்றி வேறொரு ஆதரவும் இல்லை. அப்படி இருந்தும் கல்வனேன் பொய்யினை சேர்ந்திருப்பதன்பை பிரிவில்லை. என் தலைவனே, மைதீட்டிய கண்ணையுடைய அம்மை பாகனே, என் திருவடிக்கண்ணே, மெய்மை சார்ந்த அன்பர்களுடைய அன்பு பொய்மையுடையனாகிய எனக்கும் வந்து அமைதலை வேண்டுகின்றேன். வேண்டும் நின்கள கண்ணன்பு பொய்மை தீர்த்து மெய்மையே ஆண்டு கொண்டு நாயினேனையாவதென்று அருளே நீ போன்று கொண்டருளினே அடியனேனும் போற்றி போற்றி என்றும் என்றும் மாண்டு மாண்டு வந்து வந்து மன்னனின் வணங்கவே. உரை: அரசனே, பொய்யினை நீக்கி உண்மையாகவே ஆண்டு கொண்டருளியை ஆண்டு கொண்டருளின் நாயனேனுக்கு ஐயோ என்று இறங்கி அருளுக. உன் திருவடிகளை சென்னி மேற்கொண்டு கடையனாகிய யானும் வணக்கம் வணக்கம் என்று எப்போதும் சொல்லி பிறவி வரினும் இறந்து இறந்து மீண்டும் மீண்டும் உன்னையே வணங்குவதற்கு உன் திருவடிக்கண் அயரா அன்பினை வேண்டுகின்றேன். வணங்கும் நின்னை மண்ணும் விண்ணும் வேதன் நான்கு மூலமிட்டு உணங்கும் நின்னை இதழுற்று மற்றோர் உண்மையின்மையின் வணங்கியாம் விடங்கள் விடங்கடையன்கள் என்ன வந்து நின்றருளுவற்கு இணங்கு கொங்கை மங்கை பங்க எண்களோ நினைப்பதே. நெருங்கிய நல்வினை நல் நகில்களை உடைய மாதினை எருவாகமுடையவனே, உன்னை அன்றி வேறொரு மெப்பொருள் இல்லாமையால் மண்ணுலகம் மின்னுலகம் உன்னை அடைய விரும்பி வழிபடுகின்றன. மறைகள் நான்கு உன்னை காண ஓலமிட்டு காண பொறாமையால் வாடுகின்றன. அடியங்களாகிய நாங்களும் உன்னை வணங்கி விடமாட்டோம் என்று கூறவும் நீ வெளிப்போந்தருள் செய்தற்கு தடையாக யாதினை நினைக்கின்றாய்? அவ்வாறு நினையாது இணங்குவாயாக. நினைப்பது ஆக சிந்தை செல்லும் இல்லையேய பாக்கினா, நினைத்ததே நினைத்தனையும் ஆவது இல்லையே சொல்லலால கேட்பவே. அனைத்துலகும் ஆய நின்னை அன்புலன்கள் காண்கிலா, எனத்து எனத்து அது புறத்தது எந்தை பாதம் நெய்தவே. இன்னை மனம் நினைத்து அறிவதற்காக ஏற்பட்டு செல்லும் அது செல்லும் அளவை பொருந்துவதற்கு சொல்லினால் ஒரு சிறிதும் கூடவில்லை. சொல்லக்கூடியவை எல்லாம் காதினால் கேட்கப்பட்டனவே. எல்லா உலகமுமான உன்னை மெய்யின் கண்ணுள்ள ஐம்பொறி அறிவுகள் அறிய மாட்டா. எமது தந்தையாகிய நின்னுடைய திருவடியை அடைய அது எவ்வளவினதோ எவ்விடத்து உள்ளதோ தெரியலே. தந்தை மிகுதி நாளை மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொலி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற இராறு தோள்கள் போற்றி, காஞ்சி மாதடி வைகும் செவள் மலரடி போற்றி என்னான், செவலும் மயிலும் போற்றி திருக்கை வேலில் போற்றி போற்றி திரு சித்தம்பலம். நன்றி வணக்கம் கேமா.
1: நன்றி நன்றி வணக்கம்.
0: நன்றி.
1: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம். தமிழொலியில் நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து நச்சிந்தைக்காக வந்திருப்பவர் வணக்கம்.
2: காலை வணக்கம் கேமா. ஏமலிருந்து புங்கியவர் ராஜா.
1: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
2: நாங்களும் நல்லா இருக்கோம், நீங்களும் நல்லா இருக்கிறோம். வேண்டிக்கொண்டு நச்சிந்தை வழங்குகிறோம். இன்பமே சொல்க அனைத்து உறவுகளும் முருகப்பெருமான் அருளும் ஆசியோடும் இன்பிட்டு ஆரோக்கிய வாழ்வாக வாழ்க. எல்லாம் வல்ல இறைவன் தான் இதுவரை காலமும் வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றார் என்ற முழு நம்பிக்கையோடு காலை எழுந்தவுடன் அமைதி பொறுமை இற சிந்தனையோடு இல்லத்தில் இருக்கும் இறைவனை தூய்மையான இடத்தில் வைத்து இறைவனை மனத்துமையோடு வணங்கி வழிபட்டு இறை ஆசியுடன் ஆரோக்கிய வாழ்வாக வாழ்வோம். பழமையை எப்போதும் மறக்காமல் இறைவனையும் வாழும் காலம் வரை மறக்காமல் இறைவனோடு ஒன்றித்து வாழும் போது இளமையிலும் முழுமையிலும் வாழ வைப்பார் இறைவன். இறைவனம் அருளும் ஆசியும் பெற்று வாழ்வ வாழ நல்ல எண்ணங்களை வளர்க்க வேண்டும், நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். தானம் தர்மம் புண்ணியம் உதவி செய்யும் போது இறைவன் பாதுகாப்பு

0: காப்போடும் தீய சக்திகள் நம்மை தீண்டாமல் பாதுகாத்து இறைவன் வாழ வைப்பார். வாழும் வாழ்க்கையில் எல்லாமே அமைந்து விடுவதில்லை, அதை நினைத்து கவலைப்படக்கூடாது. ஆசைக்கு ஓர் உச்ச வரம்பை வைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் மலர்ச்சியும் முன்னேற்றமும் இறை ஆசையுடன் தானாக வரும். இறைவனை முழுமையாக அர்ப்பணிப்பது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. அனைத்தும் அறிவான் இறைவன் என்ற பயபக்தியோடும் வாழ வேண்டும். தினமும் வழிபாடு செய்ய வேண்டும். துசி பேச்சு இரண்டு நமக்கு சம்பந்தப்பட்ட நாக்கை கட்டுப்படுத்தால் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகும். கடந்த காலம் வரப்போறது இல்லை, வருங்காலம் நம் கையில் இல்லை, ஆரம்பமும் முடிவும் நம் கையில் இல்லை. எல்லாம் நம்மை படைத்த இறைவன் கையில்தான் என்ற முழு நம்பிக்கையோடு வாழ்க்கை என்னும் வரமுறைக்குள் வாழ்ந்து அமைதி பொறுமையோடு புரிந்துணர்வோடும் நிகழ்காலத்தை நல்ல முறையில் நடத்தி செல்லும் போது இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இறைவன் வழி நடத்தலில் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து செல்லும். அன்றும் இன்றும் இறைவன்தான் வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றார். இனி வாழ போற நாட்களிலும் இறைவன்தான் பாதுகாத்து வாழ வைக்கப் போகின்றார். இதுவே உண்மையின் யதார்த்தமாகும். இறைவன் முழுமையாக சரணடைந்து இறைவன் அருளும் ஆசியோடும் ஆரோக்கிய வாழ்வாக வாழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல நட்சத்தோடு, வாழ்க்கை அனுபவத்தோடு, இறைவன் அனுபவத்தோடு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். கேமா.
1: நன்றி, நன்றி, வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் வணக்கம். தமிழ் ஒலியில் நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்க நீங்கள் தொடர்ந்து நச்சிந்தனைக்காக வாய்வரோடாக காத்திருப்பவர் வணக்கம்.
2: இனிமையான காலை வணக்கம் சௌதரி கேமா. நன்றி, பாலன்.
1: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
2: நன்றி சௌரிகா. நீங்க எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
1: எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். நீங்களும் நலமாக இருப்பீர்கள்.
2: ரொம்ப நன்றி சௌரி. நன்றி. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு நமது அன்பான உறவுகளை அனைவருக்கும் இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சுயநலங்களையும் விசாரித்தபடி பரிசுத்த வேதாமத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காவின் சுவிசேஷம் 22 இறை வார்த்தைகள் 22-33 வரை. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார். ஆனாலும் அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்றார். இது நேற்று வரை. அப்பொழுது அவர்கள் நம்மில் யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார்கள். அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. இயேசு அவர்களை நோக்கி, புற ஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எனப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். பந்தி இருக்கிறவனோ பணிவிட செய்கிறவனோ அவன் பெரியவன், பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனைப் போல் இருக்கிறேன். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுணகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டு கொண்டான். நானோ உன் விசுவாசம் உடைந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை குணப்படுத்து என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். ஜேசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. நன்றி வணக்கம் சகோதரி ஹேமா.
1: நன்றி, நன்றி வணக்கம். தொடர்ந்து நச்சிந்தினிக்காக இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம் கேமா நேவிஸ்பிடி.
1: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
3: நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலியாக, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதியது. அதிகாரம் 8 திருவசனங்கள் 1-3 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர் நகராய் ஊரூராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். பன்னிருவரும் அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகளின் என்றும் நோய்களின் என்றும் குணமான பெண்கள் சிலரும், 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும், ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி ஜோவன்னாவும் சூசன்னாவும், மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவுடை செய்து வந்தார்கள். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவேயும் மக்கு புகழ். இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக, இயேசுவுக்கு பணிவுடை செய்வதற்காக பல பெண்கள் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் காலத்தில் பெண்களின் நிலை நமக்கு நன்றாக தெரியும். வெளியே உலாவுவதற்கும் ஆடவர்களோடு பேசுவதற்கும் பல கட்டுப்பாடுகள் இருந்தது. தனது கணவரோடு கூட ஒரு பெண் வெளியே பேசக்கூடாது என்ற கட்டுப்பாட்டிலிருந்து பெண்களின் நிலை எந்த அளவுக்கு தாழ்வாக இருந்தது என்பதை நாம் அறியலாம். இன்றைய நற்செய்தியில் பெண்கள் இயேசுவுக்கு பணிவிடை செய்வதாக வாசிக்கின்றோம். இதிலிருந்து அந்த பெண்களின் வீரமும் விசுவாசமும் நமக்கு தெளிவாக தெரிகின்றது. இந்த சமுதாயம் அவர்களுக்கென்று கட்டுப்பாடுகள் வைத்திருந்தாலும் அந்த கட்டுப்பாட்டுக்குள் தங்களால் கடவுளுக்காக, கடவுளின் பணிகளுக்காக எதை செய்ய முடியுமோ அதை அவர்கள் செய்கின்றார்கள். இயேசுவின் போதனையில் நிச்சயம் அவர்களின் பங்களிப்பும் இருக்கின்றது. ஒரு விளையாட்டு வீரரின் வெற்றியில் அவருக்கு மட்டுமல்ல, பின்புலத்திலிருந்து அவருடைய வெற்றிக்கான பங்களிப்பை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அவருடைய குழுவுக்கே பெரிய பங்கு இருக்கின்றது. அதை போல தங்களால் இயன்றதை செய்து இயேசுவின் பணிவாழ்வில் தங்களையும் அணைத்துக் கொண்ட பெண்கள் உண்மையில் பாராட்டப்பட வேண்டியவர்கள். இருக்கின்ற சூழ்நிலையில் நாம் எந்த அளவுக்கு கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கின்றோம் என்பது நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய கேள்வி. இந்த சமுதாயத்தில் நாம் வைத்திருக்கிற பதவிகளால், பட்டங்களால் பல வேளைகளில் சூழ்நிலை கைதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் நான் எந்த அளவுக்கு உண்மை உள்ளவளாக இருக்கின்றேன் என்று சிந்தித்து உயர்வாக வாழ முற்படுவோம். இறைவா, உன் திருச்சித்தம் திருமகன் இயேசுவை நாங்கள் மன உறுதியோடு பின்பற்றி சென்றுட எங்களுக்கு அருளாரும் என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதுநிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் நின்றிருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு நாங்களும் பெண்கள் எல்லோரும் நாங்கள் மன உறுதியுடன் உற்சாகமாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு உலக நாட்டின் மக்களுக்காகவும் சமாதானத்துக்காகவும் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். கேமா, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம்,
3: வணக்கம்.
1: நேரம் சரியாக 8:21. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி, தமிழ் ஒலியில் வணக்கம். தமிழ் ஒலியில் நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து நச்சிந்தனைக்காக இணைப்பில் காத்திருப்பவர் வணக்கம். உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்களும் நலமாக இருப்பீர்கள்.
4: இனிய காலை வணக்கங்கள் என் அன்பு உறவுகளை நடந்தாலே நீங்கள் எல்லாமே எல்லாம் மேல டென்மார்க் பிராண்ட் ஆவிராமி என்னை பணங்களை பெற்றி கொண்டு எல்லாம் மெல்ல சத்யசாயி பகவானின் தெய்வீக நமதம் பள்ளிக்கிழமை பக்தியின் வெவ்வேறு வழிபாடுகள் யாவை மகான்களும் ஞானிகளும் புரிந்து கொண்டவாறு பக்தியின் பல்வேறு அர்த்தங்களை பகவான் என்று நமக்கு என்புடன் விளக்குகிறார். பக்தி என்பது மரியாதையுடன் கலந்த ஒரு நட்பு. உணவை நட்புணர்வை கூறுகிறது. முக்குணங்களின் அதாவது சத்வ ராஜஸ்தமஸ் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட ஒரு ஜீவன் அந்த குணங்களை கடந்த நிலையை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு பணிவும் மரியாதையும் அவசியம். பஜே சேவையம் அதாவது சேவையின் மூலம் இறைவனை வழிபடுதல். இறைவனை வழிபட மனம் வாக்கு உடல் மற்றும் முக்குணங்கள் ஆகியவற்றை சரியாக பயன்படுத்தப்படுவதையும் பக்தி ஒரு பக்தியும் அன்பும் பிரிக்க முடியாதவை மற்றும் ஒன்றுக்கொன்று சார்ந்தவை. பக்தி என்பது முக்தி அடைவதற்கான வழியாகும். அன்பு என்பது பக்தியின் வழிபாடாகும். எல்லையற்ற அன்புடன் இறைவனை வழிபடுவதை பக்தி என்று நாரதர் கூறினார். அன்பு மற்றும் பேரார்வத்துடன் வழிபாடு செய்வதை பக்தி என்று வியாசர் கருதினார். மனம் வாக்கு மற்றும் உடலின் தூய்மையுடன் இறைவனுக்கு சேவை செய்வதே பக்தி என்று கார்க்க முனிவர் கூறினார். மனதை கட்டுப்படுத்தி அதை உள்நோக்கி திருப்பி இறைவனுடன் ஒன்றிணைந்து கிடைக்கும் பேரின்பத்தை அனுபவிப்பதே உண்மையான பக்தி என்று ஜாக் வால்டியர் கருதினார். இறைவன் மீது மனதை ஒருமுகப்படுத்தி இறைவனுடன் ஒன்றிணைந்த நிலையை அனுபவிப்பது பக்தியின் மற்றொரு கண்ணோட்டமாகும். பக்தியின் தன்மை குறித்து பல முனிவர்கள் ஒவ்வொரு கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் பக்தி அடிப்படை பண்பு அன்பே ஆகும் என்று பகவான் தனது உரையில் கூறியிருக்காங்க. கூறிக்கொண்டு மற்ற மத சிந்தனையில் நாளை சந்திக்கிறேன். முறையம்புடன் நேசிக்கும் சன்மான் வணக்கம். வணக்கம்.
1: நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
5: இனிய காலை உற்சவ வணக்கம் கீமா.
1: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
5: நலமா இருக்கிறீங்களா?
1: நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் நலமாக இருப்பீர்கள்.
5: நன்றி. எல்லோருக்கும் எனது எங்கனிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறிக்கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாள் அமையாத இறைவனிடம் வேண்டிக் கொண்டு உலக மக்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். இன்று பொது காலத்தின் 24 வாரத்தின் 5 நாள் வெள்ளிக்கிழமை. கிறிஸ்த நற்சிந்தனை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய நற்செய்தி பணிக்கு ஆண் சீடர்களை மட்டும்தான் தீர்ந்துண்டாரா என்றால் இல்லை என்று இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சான்று பகர்ந்துள்ளது. மகதலா, மரியா, யூவன்னா, சூசன்னா இன்னும் பல பெண்கள் இயேசுவோடு இருந்தார்கள் என்பதிலிருந்து இது உறுதியாகின்றது. இப்பகுதி நமக்கு ஒரு சில சிந்தனைகளை முன்வைக்கின்றது. முதலாவதாக, இறை ஆட்சி பணியில் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. கடவுளுக்கு முன்னால் எல்லாருமே சமம். இரண்டாவதாக, பெண் சீடர்கள் தங்களிடம் இருந்த உடமைகளை கொண்டு இயேசுக்கு பணி செய்தனர் என்று வாசிக்கின்றோம். நாமும் கூட கடவுளுக்கு நம்மிடம் இருக்கின்ற திறமைகள், செல்வம், நேரம் இவற்றை கொண்டு பலதையும் செய்யலாம். மூன்றாவதாக, பெண்கள் என்றால் கூளைகள், வலுவற்றவர்கள் என்பதல்ல. மாறாக, பெண் ஆண் சீடர்கள் எல்லோரும் ஓடிப்போன போதும் கூட இந்த பெண்கள் பெண் சீடர்கள் இறுதி வரைக்கும் இயேசுவின் சிலுவை அடியில் நின்று அவருக்காக பணி செய்தனர். லூக்கா செய்தியாத பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது குறிப்பிடத்தக்கது. கடவுள் இளைகள் இளப்பெண்மணிகள் இவர்கள் இப்பொழுதும் குறிப்பிட்ட விதத்தில் கவனித்துக் கொண்டதை வீழியம் முழுவதும் நாம் காண்கின்றோம். பொதுவாக இளைகள் இல்லாதவர்களுடன்தான் தாராளமாக கொடுத்து உதவுவார்கள். கைம்பெண் ஒருவன் உண்டியல் 2 செப்பு காசை போட்டதை நாம் இங்கு நினைவில் கொள்ள வேண்டும். இயேசுவைப் போல நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்தால், சமூக சேவை செய்தால் கொடுத்து உதவி செய்ய உள்ளங்கள் அதிகமாகவே முன்வரும். கடவுளின் பெயரால் நாம் எதையும் செய்ய துணியும் போது இல்லாதவர்களுக்கும் அவர்களிடம் உள்ளதை வைத்து உதவுவார்கள். நாம் எப்படிப்பட்ட மனமேன்மையோடு இருக்கின்றோம் சிந்தித்து செயல்படுவோம். நன்றி. வணக்கம் சீமா.
1: நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து நச்சிந்தினிக்காக இணைப்பில் வந்திருப்பவர். வணக்கம்.
6: வணக்கம் ஜெயமா, குலநாயகி பசுபதி.
1: ஆமாம், உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
6: நன்றி. உங்களுக்கும் வணக்கம் கூறி எல்லா உயிர்களுக்கும் எல்லோருக்கும் காலை வணக்கம் கூறி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த ஆன்மீக சிந்தனையாக இல்லற வாழ்வு நடத்துபவர்கள் சிறந்தவர்களா, துறவர வாழ்வு நடத்துபவர்கள் சிறந்தவர்களா என்ற ஒரு சந்தேகம் ஒரு ராஜாவுக்கு வந்தது. ஒரு துறவி அரண்மனைக்கு வந்திருந்த அவரிடம் மேய்ந்த கேள்வியை கேட்டார் ராஜா. துறவி சொன்ன பதில், அவரவர்கள் இடத்தில் அவரவர்கள் சிறப்பாக இருக்கிறார். பதில் புரியவில்லை என்றார் ராஜா. என்னுடன் வா, புரிய வைக்கிறேன் என்ற துறவி ராஜாவை அழைத்து கொண்டு இன்னொரு தேசத்துக்கு போனார். அங்கே அரண்மனையிலே ஒரு சுயம்பரம் நடந்து கொண்டிருந்தது. அரசகுமாரர்கள் பல பேர் அங்கே வந்திருந்தார்கள். வேடிக்கை பார்க்கிற கூட்டமும் இருந்தது. இவர்கள் இரண்டு பேரும் கூட்டத்தோடு கூட்டமாக நின்றார்கள். இவர்கள் பக்கத்திலே ஒரு இளம் சன்னியாசி பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருந்தார். அரசகுமாரி கையின் மாலையோடு வந்து, அரசகுமாரர்கள் யாரையும் எனக்கு பிடிக்கவில்லை என இளம் சன்னியாசி கழுத்தில் மாலையை போட்டு விட்டாள். உடனே அவர், என்ன இது, நான் சன்னியாசி, எனக்கு திருமணமா என்று சொல்லி மாலையை கலட்டி தூக்கி எறிந்து விட்டார். அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள், என் மகளின் அழகை பாருங்கள், இப்போது பாதி ராஜ்யம் உங்களுக்கு தருகிறேன், எனக்கு பிறகு முழு ராஜ்யமும் உங்களுக்கு தான் என்றார் அந்த நாட்டு அரசர். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என்னை விடுங்கள் என்று சொல்லி இளம் சன்னியாசி அங்கிருந்து ஓட ஆரம்பித்தார். அரசகுமாரியும் பின்னால் ஓட, அவர்கள் பின்னாலேயே ராஜாவும் துறவியும் ஓடி வந்தார்கள். இளம் சன்னியாசி எங்கே ஓடி போய் மறைந்து கொண்டார். அரசகுமாரி ஒன்றும் புரியாமல் ஒரு மரத்தடியில் அழுது கொண்டிருந்தால் இருட்டி விட்டது. அம்மா கவலைப்படாதே, நாளைக்கு காலையிலே பொழுது விடியட்டும், உன்னை அவன் உன்னுடைய அரண்மனையில் கொண்டு போய் விடுகிறோம் என்றனர் ராஜாவும் துறவியும். மரத்தடியிலே இவர்கள் மூன்று பேரும் ஒருங்கி இருந்ததை அந்த மரத்தில் இருந்த இரண்டு புறாக்களும் அதன் மூன்று குஞ்சுகளும் பார்த்தன. வந்தவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டாமா என்று சொல்லி ஆண்புறா பறந்து போய் எங்கிருந்தோ சுள்ளிகளையும் நெருப்பையும் கொண்டு வந்து மரத்தடியில் போட்டது. ஐந்து புறாக்களும் அவர்கள் முன் வந்து, நீங்கள் எங்களை சாப்பிட்டு உங்கள் பசியை போக்குங்கள் என்றது. இப்போது அந்த துறவி ராஜாவிடம் சொன்னார், தன்னுடைய உயிரை கொடுத்தாவது பிறருக்கு உதவி செய்யும் இல்லறத்தான் சிறந்தவன் என்பதற்கு இந்த புறாக்கள் உதாரணம். துறவி என்றால் இதையும் உதறி தள்ளுவான் என்பதற்கு அந்த இளம் சன்னியாசி உதாரணம். அதனாலேதான் அவரவர் அவரவரிடத்திலே சிறப்பாக இருக்கலாம் என்றேன். இது சுவாமி விவேகானந்தர் சொன்ன கதை. அதனால் இல்லறம் துறவரம் என்பது முக்கியமில்லை. இல்லறத்தில் இருந்து கொண்டு துறவரத்தை நினைக்க கூடாது. துறவரத்தில் இருந்து கொண்டு இல்லற தர்மத்தை கடைபிடிக்க போகிறேன் என்று சொல்லக்கூடாது. அவரவர் கொள்கைகளை அவரவர் முறையாக கடைபிடித்தால் அவரவரிடத்தில் அவரவர் சிறப்பாக இருக்கலாம் என்று கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம் தமிழொலியில் நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். நச்சிந்தனையின் நிறைவாக இஸ்லாமிய நச்சிந்தனை வழங்குகின்றார் டாக்டர் ஹேவியஸ் ஹபீப் முகமது அவர்கள்.
7: நடிப்பு பாசாங்கு என்பது இவரிடத்தில் அதிகமாக இருக்கும். மக்களுக்காக நான் கவலைப்படுகிறேன், அரசியல்வாதிகளிடத்தில் பார்க்கலாம். உங்களுக்கு சேவை செய்ய எங்களுக்கு வாக்களியுங்கள்மா. உண்மை என்ன அர்த்தம், எங்கள் குடும்பம் வளர்வதற்கு நீங்கள் வாக்களியுங்கள், அதுக்கு அர்த்தம். முதலை கண்ணீர் வடிப்பார்கள். மக்களுடைய பிரச்சனை பார்த்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, ஏழைகளை வாழ வைப்பதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கோம்மா. ஏழைகளுக்காக வாழ்வதற்காக வந்தால் இந்த சாராய கடையெல்லாம் கொஞ்சம் மூடலாம் இல்லை. உண்மையிலேயே இந்த ஏழை மக்கள் மீது இவர்களுக்கு அக்கறை இருக்கும் என்று சொன்னால் இந்த சாராய கடைகளை மூடியிருக்கலாம். இந்த லஞ்சம் இல்லாத மக்கள் கவலைப்படு மக்களை மிகவும் துன்புறுத்துகிற இந்த லஞ்சத்தை ஒழித்திருக்கலாம். உங்கள் கட்சிக்காரனே லஞ்சம் வாங்கிட்டு இருக்கான், அதை ஒழிச்சிருக்கலாம். நீங்கள் மக்கள் பந்தாடப்படுகிறார்கள், அரசு அலுவலகங்களிலே மக்கள் பந்தாடப்படுகிறார்கள். ஒரு சாதாரண சான்றிதழை வாங்குவதற்கு மக்கள் பந்தாடப்படுகிறார்கள். இன்னைக்கு போ, நாளைக்கு வா, இன்னைக்கு வா, இன்னைக்கு வா. இந்த அரசு ஊழியர்கள் மக்களை படுத்துகிற பாடு. அவர்கள் தான், அவர்கள் மன்னர்களைப் போலவும் நாம் மனுதாரர்களைப் போலவும். அவங்க மன்னர், நாம் மனுதாரர்கள். பிச்சை கேட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த அரசு அதிகாரிகிட்ட போய். கொஞ்சம் கூட கவலை இல்லாமல், வெக்கப்படாமல், ஒரு இரக்கம் இல்லாமல் வருகின்ற மக்களை கொடுமைப்படுத்துகிறார்களே, இதுக்கு ஒரு வழி காணுங்க. மக்களுக்கு தேவையான சாலை, குடிநீர் வசதி, தண்ணீர், குப்பை, கூளம் இதெல்லாம் செய்யுங்க, உண்மையிலே மக்களை கவலைப்படுவதாக இருந்தார். அதைத்தான் சொல்வார்கள் ஆங்கிலத்திலே முதலை கண்ணீர் வடிப்பவர்கள், இவர்கள் முதலை கண்ணீர், குரக்கடைல் டியர்ஸ். அது என்ன முதலை கண்ணீர்? இந்த ஓமையை பாடிக்கிற போது எப்படி வந்தது? முதலாவது முதலை கண்ணீர் வடிக்குமா அது நமக்கு தெரியாது, விஞ்ஞான பூர்வமா அது எப்படி நமக்கு தெரியாது. இந்த பழமொழி வந்த கருத்தை பார்க்கிற போது முதலை என்ன சொல்லுமா? நான் மீனை சாப்பிடுகிறேன், கடலில் உள்ள மற்ற பிராணிகளை எல்லாம் சாப்பிடுகிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்களை சாப்பிட்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேற வழி இல்லாமல் நான் சாப்பிட்றேன் என்று கஷ்டப்பட்டு கொண்டே கண்ணீர் வடித்து கொண்டே அவற்றை எல்லாம் சாப்பிடுமா? அதுக்கு பேர் தான் முதலை கண்ணீர் என்று ஒரு கருத்து. இந்த அரசியல்வாதிகளும் மற்றவர்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள். ஆக இந்த நயவஞ்சவாதிகள் நடிப்பு பாசாங்கு, பிறருக்காக கவலைப்படுவதைப் போலவும் பிறருடைய துன்பத்தை கண்டு வருந்துவதைப் போலவும் அவர்கள் நடிப்பார்கள். உண்மையிலே அத்தகைய வருத்தத்தக்கிய உணர்வு அவரிடத்திலே இருக்கார். ஆக கவர்ச்சியாக பேசுவது அல்லாஹ் சொல்கிறார் சூரா பக்ராவில் 204-206 வசனங்கள், மனிதர்களிலே இப்படி ஒருவன் இருக்கிறான், அவனுடைய பேச்சு உமக்கு கவர்ச்சியாக தெரிகிறது, மேலும் தம் மனதில் உள்ளதை தூய்மையானவை நிரூபிக்க அடிக்கடி அல்லாவை சாட்சியாக்குகிறான். நான் நல்லவங்கிறதுக்கு ஒரே அல்லாவை அவன் சாட்சியாக்குகிறான். உண்மையில் இவர்களே சத்தியத்தினுடைய கொடிய பகைவர்கள். இவர்களுக்கு அதிகாரம் கிடைத்துவிட்டால் அவருடைய முயற்சிகள் எல்லாம் பூமியில் குழப்பத்தை பரப்புவதற்காகவும் வேளாண்மையை அழிப்பதற்காகவும் மனித இனத்தை அழிப்பதற்காகவுமே இருக்கும். வெளியில் சொல்லுவான் நான் தூய்மையானவன் என்று அல்லாவை அடிக்கடி சாட்சியாக்குவான், ஆனால் இவனிடத்திலே அதிகாரம் கிடைத்து விட்டால் என்ன செய்வான்? பூமியிலே குழப்பத்தை உண்டு பண்ணுவான், வேளாண்மையை அழிப்பான், மனித இனத்தை அழிப்பான். இன்றைய அரசியல்வாதிகளுக்கு மிக பொருந்தி வருகின்ற ஒரு வசனம். மேடையில் பேசுறதுக்கும் அவங்க நடந்து கொள்றதுக்கும் எந்த சம்மதம் கிடையாது, ஆனால் மிக கவர்ச்சிகரமான பேச்சுகள். ஆகவே இப்படிப்பட்டவர்கள் நம்மிடத்தில் இருந்தால் நாம் அவர்களை பற்றி கவனமாக இருக்க வேண்டும். ஆக மயக்கும் பேச்சு.
1: வலித்த இஸ்லாமிய நற்சிந்தனையோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரம் இணைந்திருந்த நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி.
8: பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட், 1 Avenue Edward Bayon 93000, கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141-55-55-58 அல்லது 0758-17-08-49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.
1: நீங்கள் இணைந்திருப்பது வணக்கம் தமிழொலியோடு. வணக்கம் தமிழொலி வரிசையில் இன்றைய நாள் உங்களுக்கு இப்படி இந்த நிகழ்ச்சியினூடாக 12 ராசிகளுக்குமான பலாபலங்களோடு இணைந்து கொள்கின்ற தமிழகத்தில் இருந்து திரு மகேசையர் அவர்கள்.
9: அப்படின்னு சொன்னா மேஷராசி நண்பர்களுக்கு, மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்துல சந்திராஷ்டமமா இருந்துருக்கு, கவனம் தேவை. அதுலயும் பரணி நட்சத்திரத்தில் இருக்க இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம், மற்றவங்களை பத்தி காசிப்ஸ் பேச வேண்டாம், ஏதோ ஒரு நேரத்தில் டென்ஷனாவில் இன்றைக்கி எதுவுமே ஓடாத மாதிரி இருக்கும். இன்றைய நாள் வச்சு நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கையை குறிக்கவே கூடாது. இன்றைய தினத்தில் சரி இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்தால் எல்லா விதத்திலையும் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். ரிஷப ராசி நண்பர்களுக்கு சுகமான நாள், நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் நினைச்சது கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குன்னா அற்புதமான நாள், இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு பாட்டில் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. என்டையில் நம்ம எப்படி செட்டில் ஆகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருந்துருக்கும். ஸோ அதை நோக்கி உங்களுடைய பிரயாணம் வெற்றி பெறும். திருமண காரியம் கைகூடி வரும். மற்றவர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பீங்க. இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, மகாலட்சுமி வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் வேலைவாய்ப்பு கூடி வரும். ஐடியில் இருந்துட்டு இருக்கிறவங்க, டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கால் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரும். மருத்துவத்துக்காக வெளிநாடு வெளியூர்களில் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான நாள். மிதுனராசி அன்பர்களே, யார் என்ன புரிஞ்சுக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அப்பப்போ இருக்கும். அப்படிலாம் இல்லை, சில நேரங்களில் நமக்கு தான் நமக்கு சொந்தமாக இருப்போம். இன்றைய தினம் சிறப்பாக உண்டு. கடக ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டுனா சிவபெருமான் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய நன்மையை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க. நல்லோர்களது நட்பு உங்களுக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கும், லாபங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பிடித்தவர்களை இன்றைய தினத்தில் சந்திப்பீங்க. இடமாற்ற மன மகிழ்ச்சியை கொடுக்கும். கோயிலுக்கு போயிட்டு வர்றது, வேத பாராயணம் பண்ணுறது, கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணுறது, அதே மாதிரி நீங்கள் படித்த இடத்துக்கு போயிட்டு வர்றது, சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். யாராவது முடியாதவங்களுக்கு எதுவும்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவீங்க. கடகராசி நண்பர்களுக்கு பிரமாதமான நாள். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்மராசி நண்பர்களுக்கு பணவரவுகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. நினைச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்பவுமே மெச்சூரிட்டியாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவேன். சில நேரம் மருத்துவமனைக்கு போயிட்டு வரத்துக்குன்னான சூழ்நிலைகள் அப்பப்போ வந்து போகும். சொந்த பந்தவங்களுக்கோ உங்களுக்கோ இந்த உடல் ரீதியான சின்ன சின்ன விஷயங்கள். அதே சமயத்தில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் யாராவது ஏதாவது ஒரு நெகட்டிவாக பேசினா அது நமக்குமோ அப்படின்னு நம்மளை அதில் வச்சு பார்க்கக்கூடாது. இதில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வமத்தில் அம்பாள் வழிபாடு. அடுத்தது கன்னிராசி நண்பர்களே, கன்னிராசிக்கு நினைச்சது நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் இங்கே அங்கேயும் ஓட வேண்டி இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பலன்கள் கூடி வரும். தடங்களாக இந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி பெற்றுரும். நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பதவி பேர் புகழ் அந்தஸ்து அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்திக்கணும். இந்த தினத்தில் முருகப்பெருமான் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அதே சமயத்தில் பண வரவுகள் தேடி வரும். உழைச்சதுக்கு ஊதியம் கிடைக்கணும்ல, அதுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்பா வகையில் எதனா ஹெல்ப் கிடைக்கும், தெய்வீக பலன் கூடி வரும். அதே சமயத்தில் தடங்களான விஷயத்தை நீங்கள் போனால் சக்ஸஸ் பண்ணி விட்டுடுவீங்க, ரொம்ப சக்ஸஸ் பண்ணுவீங்க. கொஞ்சம் விரயங்கள் இருந்தாலும் பின்னாடி லாபமாக சம்பாதிச்சிருவீங்க. இன்றைக்கி துணி எடுக்கிறது, அதை பிடித்தமான இடத்துல போய் உணவு சாப்பிட்றது, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்குது. துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி நண்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் உண்டு. இன்றைக்கி நட்சத்திர நாளாக இருக்குது. இரவு நேர பிரயாணம் வேண்டாம். சில பேருக்கு ஐடியா மேடம் சொன்ன மாதிரி ஐடியா மணி. இன்றைக்கி நிறைய பேர், சில பேருக்கு அப்படி ரொம்ப டல்லாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் தேர் தசாபுக்தி அந்தர சூக்ஷமத்தை பொறுத்தது மாறும். ஸோ இன்றைக்கி நன்னாக இருக்கா நல்லா இல்லையானு ஒரு ரெண்டு மணி நேரம் காலையில் பார்த்தாலே தெரிஞ்சிடுமே. சூப்பராக இருந்ததுன்னா புது ஐடியாஸ் எல்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வைங்க. அனதர் 2-3 டேஸில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம், உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். ஒரு வேலை சரியில்லை அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் சுவாமி நாமத்தை சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினத்தில் அற்புதமான சூழ்நிலைகள் மாறி வரும். குரு வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிங்க, சாதகம் உண்டு. தனுசு ராசி நேர்கள், தனுசு ராசிக்கு இன்னைக்கு நவகிரக வழிபாடு தான் துணை நிற்கும். நல்ல அமைப்பு உண்டு. கிரகங்களை பார்க்கும்போது கொஞ்சம் விரயங்கள் இருக்கிற மாதிரி தெரிகிறது. கொஞ்சம் காசு விரயம், கொஞ்சம் டாக்டரை போய் பார்க்கறது, ஸ்கேன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி போவா. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். குழப்பாத எந்த காரியமும், குழம்பாத எந்த காரியமும் வெற்றி தான். தொழில் சம்மந்தமான குழப்பம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வச்சுடுறது நல்லது. மற்றவா மூலமான குழப்பம், வீட்டில் ஏதாவது ஃபேமிலியில் ப்ராப்ளம், நீ நான் சண்டை அது இது இருந்ததுன்னா மூணாவது மனுஷாவை கூப்பிட்டு எதுவுமே பேச வைக்காதீங்க. நீங்களே இருந்து உட்காந்து பேசினேன்னா சமாதானம் ஆகக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி ஒரு 50% நல்லா இருக்குது, 50% தெய்வத்தை விட்டுட்டோம்னா நல்ல பலன்கள் உண்டு. அடுத்தது மகர ராசி, மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும். இன்றைய தினத்தில் அற்புதமான நாள். நிறைய முயற்சி பண்ணுவேன், வேலை வாய்ப்பு கைகூடி வரும், நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பேன், பிரயாணம் வெற்றி பெறும், நல்ல படிப்பு கொண்டாடினால், முன்னேற்றத்துக்கு உண்டானால், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், லாப பிரயாணமாக மாறும், நல்லவர்களது நட்பு உங்களுக்கு துணை நிற்கும், சின்ன சின்ன விஷயத்தில் கோபத்தை கம்மி பண்ணுறது நல்லது. கும்பராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு பிள்ளையார் வழிபாடு தான் துணை நிற்கக்கூடிய வழிபாடு. கும்பராசிக்கு இன்றைய தினம் சாதகமான நாள், பிடித்தமானவர்களை சந்திப்பாங்க, சின்ன சின்ன சங்கடங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்து, ஏதேனும் ஒரு விஷயத்தை பேசினா நீ அப்போ இதுன்னு அந்த பழைய விஷயத்தை பேசுவாங்க பார்த்தீங்களா, அது இன்றைக்கி நிறையா இருக்கும். அதுமாதிரி தொழில் சம்பந்தமான சில குளறுபடி இருந்தது, சில குழப்பங்கள் இருந்ததுன்னு அதை விட்டுடுங்க. 1 ரூபா கொடுத்தா 100,000 கொடுப்பேன், 1 ரூபா கொடுத்தா 1,00,000 கொடுப்பேன், அவங்க யாரையுமே ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. இன்றைய தினத்தில் கவனமாக இருக்கணும். கும்பராசி அன்பர்களுக்கு மற்றபடி இன்றைய தினத்தில் சிறப்புகள் உண்டு. எதுவும் கடன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதில் கவனமாக இருக்கணும். அடுத்தது மீனராசி. மீனராசிக்கு பார்த்துட்டோம்னா இன்றைய தினம் பிரமாதமாக இருக்குது. அப்படியே கிரக நிலைகள் பார்த்தோம் அப்படின்னா லாபங்கள் உண்டு, நினச்சது நடக்கும். இன்றைக்கி எல்லா காரியங்களும் ஒரு 4-5 நாளாக அந்த டென்ஷன்ஸ் எல்லாம் இன்றைய தினத்தில் இருக்குது. ஆனால் பேசும்போது கவனமாக இருக்கணும், ஏதாவது லூஸ் ஸ்டாக் சுற்றப்படாது, பேசும்போது கவனமாக இன்றைய தினத்தில் ஹேண்டில் பண்ணிட்டோம்னா நல்லது. புதுசாக படிக்கிறதுக்கு இன்றைக்கி சூப்பராக இருக்கும். சில பேர் இந்த ஆன்லைன் கோர்ஸஸ்லாம் சேருவாங்க பாருங்களோ, அவங்களுக்கு இன்றைக்கி சூப்பரான நாள். இன்றைய தினத்தில் புது கலைகள் ஆரம்பிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து ஏதாவது ஒரு தொழில் கற்றுக்கணும்னு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துட்டுருக்கு. மகாலட்சுமி வழிபாடு சிறப்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு.
10: சார்,
1: இன்றைய நாள் உங்களுக்கு அப்படி நிகழ்ச்சியினூடாக 12 ராசிகளுக்குமான பலாபலன்களை வழங்கியிருந்தார் தமிழகத்திலிருந்து திரு மகேசையர் அவர்கள். அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய உறவுகளுடைய பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் கொண்டாட்டங்களை நீங்கள் வாழ்த்துக் கொள்ளலாம். வாழ்த்துவதற்காக நீங்கள் வாழ்த்த வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 01 48 32 15 40 அல்லது 09 51 48 47 71. வைவரூடாக இணைந்து கொள்வர்கள் 06 50 07 74 27. வாட்ஸ்அப்புடாக இணைந்து கொள்ளுபவர்கள் 06 89 86 55 29. அந்த வகையில் இன்றைய நாளில் பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் கொண்டாட்டங்களில் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வந்திருக்கு நீர்கள் இணைத்துக் கொள்கிறேன். வந்திருப்பவர் வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் கேமா.
0: மீண்டும் உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
1: லாலாவின் அன்பு கணவர் ரவியும் எங்கள் அறிவிப்பாளர் ஜெகனின் மகன் தனு இருவரும் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் சகல வளங்களும் பெற்று பல்லாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: தனுஷா. நன்றி. ஆமாம், இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய அன்பு நேயர் லாலா ரவி அவர்களுடைய கணவர் திரு ரவி அவர்களும் எங்களுடைய அறிவிப்பாளர் ஜெகன் சசிரேகா தம்பதிகளுடைய புதல்வன் தனுஷ் இவர்கள் இருவரும் பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் பார்போட்ட வாழ்க வாழ்க என்று டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக அவர்களை வாழ்த்தி கொண்டு தொடர்ந்து வந்திருக்கும் நீர்களை முனைத்துக் கொள்வதன் வந்திருப்பவர் வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் கேமா.
0: ஆமாம், உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
2: நலந்தானே?
0: நலமாக இருக்கணும்.
2: நன்றி. இன்று பிறந்த நாளைக்கான லாலாவின் கணவர் திரு ரவி அவர்களுக்கும் மற்றும் செல்வன் தனுஷ் ஜெகத் இருவருக்கும் உங்கள் குடும்ப சார்பான இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இவரும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து வாய்வர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் பைபரூடாக அரு சதீஷ். சதீஷ் கேக்குதா நான் உரையாடுறது? சரி, அவருடைய தெளிவில்லாமல் இருக்கிற போல இருக்கு. நான் அவரோடு வணக்கம். தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
3: மலை வணக்கம். எங்கட அன்பான ஹேமாவோடு உரையாடுவது மகிழ்ச்சி. புஷ்பவதி சிவநாதன். இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு ரவி அவர்களுக்கும் செல்வன் தனுஷ் ஜெகனுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இவர்கள் இருவரும் நீண்ட ஆயில் நிறை செல்வம் அட்டை சொரியம் சகல சௌபாக்கியங்களோடு சீரோடு சிறப்போடு செல்வாக்காய் நிறைவாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதோடு தனுஷ் நல்ல பிள்ளை என்று அறிந்திருந்தேன். அவர் நல்ல வாழ்க்கையில் முன்னேறி சிறப்பாக பிள்ளை வாழ வேண்டும் என்றும் என மாற வாழ்த்துகிறேன் அம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. என் குலதெய்வமாகிய நல்லூர் முருகன் எல்லா உறவுகளையும் அனுசரித்து வாழ்த்தி பார்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் அம்மா. நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். சரி, வைவர் ஊடாக சதீஷ் வாழ்த்துங்கள்.
4: வணக்கம் திரு ரவி அவர்களுக்கும் செல்வன் தனுஷ் அவர்களுக்கும் உங்கள்
0: கொண்டாடும்
5: ரவி அவர்களுக்கும் தனுஷ் சின்ன பிள்ளைத்தன் அவர்களுக்கும் இனிய பிறந்த நாளை வாழ்த்தி கொண்டு அவர்கள் நலமாகவும் வளமாகவும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
6: ரஜினி நாயேந்திரன்.
0: ஆமாம், வாழ்த்துங்கள்.
6: நன்றி கேமா. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு ரவி அவர்களுக்கும் செல்வன் தனுஷ் ஜெகன் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடப்படுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
7: வணக்கம் ராஜினி அல்போன்ஸ். நலமா?
0: நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் நலமாக இருப்பீர்கள். வாழ்த்துங்கள்.
7: ஆமா, இன்று பிறந்த நாளை காணும் லாலாவின் அன்பு கணவர் ரவி அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். அத்தோடு ஜெகனின் மகன் தனுஷ் ஜெகனுக்கும் இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். வாய்வரூடாக வந்திருப்பவர் வணக்கம்.
8: வணக்கம் கேமா, ஜெமினி பூங்கை ராஜா.
0: ஆமாம்,
8: பிறந்தநாளை கொண்டாடும் தனுஷ் ஜெகன் செல்வத்துக்கு சகல ஐசரியம் பெற்று நாட்டுக்கும் வீட்டுக்கும் தந்ததாக்கி நல்ல பிள்ளையாக கல்வியின் திறந்து வாங்கி பல பட்டங்கள் பெற்று முருகன் பாதித்து ஆரோக்கிய வாழ்வாக பல்லாண்டு விளையாட்டு காலம் வாழ்க வாழ்க்கவே எனது குடும்ப சார் வாழ்த்திக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடும் ரவி, திரு ரவி அவர்களுக்கும் சகல ஐசரியம் பெற்று சகல செலவும் பெற்று என்றென்றும் சிரஞ்சியாக மனை பிள்ளைகளோ விட்டு அவர்கள் இந்தா கலந்து முருகன் திருவள்ளு பாதித்து ஆரோக்கிய வாழ்வாக பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க்கவே எனது குடும்ப சார் வாழ்த்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் கேமா, மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். அழைப்பில் காத்திருப்போர் வணக்கம்.
9: வணக்கம் கேமா, ராசபதி அரசா வைக்கிறேன்.
0: ஆமா,
9: நீங்க நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ, நலமாக இருக்கணும். நன்றி, நீங்களும் நலமாக இருப்பீர்கள், வாழ்த்துங்கள்.
9: நன்றி, நீங்கள் நல்லதோடு இருக்க வேண்டிக் கொண்டு இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ரவி அவர்களுக்கும் தனுஷ் அவர்கள் தனுஷ் ஜெகன் அவர்களுக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு காலம் வாழணும் கொண்டு வாழ்க வாழ்க வாழ்த்தி கொண்டு விடை வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். அழைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
10: வணக்கம் கேமா, பாமா.
0: ஆமா,
10: நலமோ?
0: ஓ, நலமாக இருக்கின்றோம். நலமாக இருப்பீர்கள், வாழ்த்துங்கள்.
10: நன்றி. இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சகோதரன் செல்லத்திரி அவர்களுக்கும் உமது அன்பு மருமகன் தனுஷ் ஜெகனுக்கும் உமது அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இருவரும் நலமாக இன்றும் வாழ்வனொன்று வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
0: வேறு ஏதோ பேர் சொன்னீங்க மாதிரி கிடக்கு இல்லையா? என்னது?
10: அவர்தான்
0: ரவி,
10: ரவி அவர்களுக்கும் உங்களோட தனுஷுக்கும்
0: வேறு ஏதோ பேர் வந்தாரு. சரியா? நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம். சரி, தொடர்ந்து வைவரூடாக வந்திருப்பவர் வணக்கம். அடுத்த நேரவுடன் நிறைவு கொண்டு வந்திருப்பவர் வணக்கம்.
11: வணக்கம் ஹேமா.
0: ஆமாம், வாழ்த்துங்கள்.
11: நன்றி. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ரவி அவர்களுக்கும் அடுத்து செல்வன் தனுஷ் ஜெகனுக்கும் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். அவர்கள் இருவரும் உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு இன்றும் சிறப்பாக வாழ வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். நிறைவாக வணக்கம்.
12: வணக்கம் கேமா, யுவஜெடி குணராஜா கதைக்கிறேன். இன்று பிறந்தநாளை கொண்டாடும் லாலா ரவியின் கணவர் தவிக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்று பிறந்தநாளை கொண்டாடும் ஜெகன் தம்பதிகளின் செல்வன் தனுஷுக்கும் எங்களுக்கு நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் கேமா.
0: நன்றி, நன்றி, வணக்கம். ஆமாம், இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய அன்பு நீர் லாலா, லாலா ரவி அவர்களுடைய அன்பு கணவர் திரு ரவி அவர்களும், அதோடு எங்களுடைய அறிவிப்பாளர் ஜெகன், சசிரேகா தம்பதிகளுடைய மகன் தனுஷ் அவர்கள் இருவரும் பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் பார் போற்ற வாழ்க வாழ்க என்று டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக அவர்களை வாழ்த்தி கொண்டு இன்றைய நாளில் பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் கொண்டாட்டங்களில் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். தியாக தீபம் திரிமனின் 39வது நெவேந்தல் நிகழ்வு திருவண்ணாமலை சிவன் கோவில் மூன்றலில் கடந்த 15/9/2026 தொடக்கம் ஒவ்வொரு நாளும் மாலை 5 மணி அளவில் செயற்பாட்டாளர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவேந்தல் முற்றத்தின் வழிகாட்டி பலகை இடித்தளிக்கப்பட்டமைக்கு வடகிழக்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கட்டமைப்பு தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து திணைக்கழகத்தின் பொது முகாமையாளரை நீக்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து தொழிற்சங்கங்களால் ஆரம்பிக்கப்பட்ட அடையாள வேலைநிறுத்தம் இன்றும் தொடர்வதாக இலங்கை தொடர்ந்து நிலைய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று இரவுடன் இந்த வேலைநிறுத்த போராட்டம் முடிவுக்கு வரும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கை தொடர்ந்து திணைக்களம் ஒரு புதிய டிஜிட்டல் ஆசன முன்பதிவு தளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் பயணிகள் முதன்முறையாக இணையம் வழியாக தொடர்ந்து பயணச்சீட்டுகளை அவர்களால் வாங்க முடியும். முடியவளை அஞ்சல் அலுவலகத்துக்காக ஒதுக்கப்பட்ட தற்போது இலங்கை ராணுவத்தின் கையகப்படுத்தலில் உள்ள காணியை 2026 விடுவித்து அஞ்சல் திணைக்கழகத்திடம் முறையாக கையளிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துர்வாசா ரவிகரன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஈரோஸ் அமைப்பின் தலைவர் பாலகுமார் 2500 தோழர்களுடன் சென்று தமிழ் மக்களுக்காக விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனுடன் இணைந்து செயற்பட்டாரே. அவ்வாறு தமிழ் மக்களின் அரசியல் ரீதியான செயற்பாட்டுக்காக புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி தலைவர் இன்பராசா இணைந்து செயற்பட உள்ளதாக ஈரோஸ் கட்சியின் தற்போதைய தலைவர் பிரபாகரன் தெரிவித்திருக்கிறார். கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச இன்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். ராஜபக்ச குடும்பத்தினர் நாட்டின் நீதித்துறை அல்லது நீதிமன்ற நடவடிக்கைகளில் எந்தொரு தலையீடும் செய்யவில்லை என்று கூறப்படுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாட்டின் கடந்த கால வரலாற்றை அறிந்த மக்களுக்கு அதன் உண்மைநிலை என்ன என்பது நன்றாகவே புரியும். அதேபோல் 70 ஆண்டு கால இலங்கை அரசியல் வரலாற்றில் தேர்தல் வெற்றிக்கு பின்னர் எந்தவித வன்முறையிலும் ஈடுபடாத புதிய அரசியல் கலாச்சாரத்தை தற்போதைய அரசாங்கம் நாட்டில் நிலநிறுத்தி இருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நஜித் இந்திக்க தெரிவித்திருக்கிறார். குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஒருவருக்கு சட்டவிரோதமான வெளிநாட்டு கடவுச்சீட்டை தயாரிக்க உதவியதாக கூறப்படும் குடிவரவு மற்றும் குடியல்வு திணைக்கழகத்தின் உதவி கட்டுப்பாட்டாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் கைது செய்யப்பட்டு தற்போது மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கை இளைஞர் சிவராஜா அனோஜனின் தண்டனையை ரத்து செய்வதற்கும் அவருக்கு சட்ட ரீதியான மற்றும் ராஜேந்திர ரீதியான உதவிகளை வழங்குவதற்கும் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ்த் தேசிய பேரவையின் தலைவரும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், இலங்கையின் வெளிவுகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதகரத்துடன் இன்று தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கோரிக்கை விடுத்திருக்கிறார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆராயும் பாராளுமன்ற செயற்குழுவின் காலத்தை தொடர்ந்து நீடிப்பது மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்தும் எதிர்பார்ப்புக்கு தடையாக அமையும். நடைமுறையில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு கண்டால் 3 மாத காலத்துக்குள் எம்மால் தேர்தலை நடத்த முடியும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RM AL ரட்நாயக்கா மீண்டும் இது தொடர்பாக குறிப்பிடுகையில் தெரிவித்திருக்கிறார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு காங்கிரஸ் குழுவில் எதிர்வரும் 20ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு மாபெரும் மக்கள் பேரணியொன்று நடைபெற இருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டம் முழுவதும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் சட்டவிரோத மணல் அகழ்வு, பல்வேறு முறைப்பாடுகள், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களின் தீர்மானங்கள் மற்றும் அமைச்சரின் பணிப்புரைகளுக்கு மத்தியிலும் கட்டுப்படுத்தப்படாமல் பாரிய சுற்றுச்சூழல் அழிவை ஏற்படுத்தி வருவதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் சுட்டிக்காட்டியிருக்கிறார்.
கல்வித்துறை மறுசீரமைப்பு திட்டம் குறித்த ஜனாதிபதி ஆண்டுகுமார் திசநாயக்காமன் கருத்துக்களை தொடர்ந்து கடந்த ஆண்டுக்கான அதிகாரப்பூர்வ புள்ளிபரங்கள் வெளியாகியுள்ளன. ஒரு தேசிய பாடசாலை உட்பட மொத்தம் 1665 பாடசாலைகள் 50 குறைவான மாணவர்களுடன் இயங்குவது வெளியாகியிருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்திட்டத்துடன் இதுவரை அடைந்துள்ள வெற்றிகளை பாதுகாத்து முன்னோக்கி செல்வதே அரசாங்கத்தின் நோக்கம். பொருளாதார வெற்றிகளை பயன்படுத்தி மக்களின் வாழ்க்கை தரத்தை இலகுபடுத்தவும் மேம்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஆண்டுகுமார் திசநாயக்கா சர்வதேச நாணய நிதிய பிரதிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் குறிப்பிட்டிருக்கிறார். நீதிபதிகளும் வருமான வரி செலுத்துவதில் உள்ளடங்குவார்கள். அவர்களின் சம்பளத்தின் முன்பண தனிநபர் வருமான வரியை அறவிடுவது சட்டபூர்வமானது என்று உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்திருக்கிறது. அரச பகுப்பாய்வாளர் அறிக்கை தாமதம் அடைவதன் காரணமாக இவரும் 3 மாதங்களுக்கு மேல் விளக்கமறியலில் இருக்க முடியாதவாறு வேலைத்திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்காரா குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையில் 2 ஆண்டுகள் பணியாற்ற உள்ள அமைதிப்படையின் பீஸ்கோப்ஸ் என்ற US பீஸ்கோப்ஸ் அமைப்பின் 34 புதிய பயிற்சி தன்னார்வலர்கள் தங்கள் பயிற்சிகளை ஆரம்பிப்பதற்காக இலங்கைக்கு சென்றிருக்கிறார்கள். எதிர்கால வேலைவாய்ப்புகளுக்கு இளைஞர்களை தயார்படுத்தும் வகையில் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் வளர்ந்து வரும் தொழில்துறைகளுக்கேற்ப தொழிற்கல்வி முறையை மாற்றியமைக்க வேண்டும் என்று தொழிற்கல்வி பிரதியமைச்சர் நளின் கேவகே வலியுறுத்தியிருக்கிறார். பெனிபிஷியல் ஓனர்ஷிப் இன்ஃபர்மேஷன் என்ற நிறுவனங்களின் பயனாளி உரிமை தகவல்களை இதுவரை சமர்ப்பிக்காத நிறுவனங்கள் 2026 செப்டம்பர் 30 அல்லது அதற்கு முன்பாக அவற்றை சமர்ப்பிக்க வேண்டும் என்று நிர்வாக பதிவக திணைக்களம் வலியுறுத்தியிருக்கிறது. லாப நோக்கமற்ற அமைப்புகளின் செயற்பாடுகளை முடக்குவதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் நிதி நடவடிக்கைகள் பணிக்குழுவின் தர நியமனங்களை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தாமல் அரசாங்கம் அந்த தர நியமங்களுக்கு முறையாக கட்டுப்படுவதை நிதி நடவடிக்கைகள் பணிக்குழு உறுதிப்படுத்த வேண்டும் என்று இலங்கை சிவில் சமூக நிதி நடவடிக்கை பணிக்குழு வலையமைப்பு அதன் நிழல் அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கிறது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் நேற்று கைது செய்யப்பட்ட தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவரும் பொதுஜன பேரமனவின் நிறைவேற்று குழு உறுப்பினருமான ரேணுக பெரராவை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கொழும்பு மட்டக்குழியில் பல வாகனங்கள் நேற்று முன்தினம் மோதிய சம்பவம் மற்றும் உயிரிழப்பு தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஓட்டுநர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். தான் ஓட்டிச் சென்ற மின்சார சிற்றுந்தின் வேகம் தானாகவே அதிகரித்ததாக அவர் குறிப்பிடுகிறார். தேயிலை தொழிற்சாலை பணிக்கு சென்றவர் மரணித்த நிலையில் தொழிற்சாலை பகுதியில் வைத்து கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார். அம்பாறை மாவட்டம் மகாஓயா பிரிஸ்துக்குட்பட்ட கிராமம் ஒன்றில் கக்கப்பட்டாஸ் என்று அழைக்கப்படும் வெடிபொருளுக்கு இரையாகி 12 வயதுடைய குட்டி யானை ஒன்று உணவோ நீரோ உட்கொள்ள முடியாமல் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கொக்கைன் போதைப் பொருளை தன்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட நடிகர் விஸ்வ கொடிகார குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் 5000 ரூபாய் அபராதம் விதித்து கடுமையாக எச்சரித்து கல்கிசை நீதவான் நீதிமன்றம் அவரை விடுவித்திருக்கிறது. போதைப்பொருள் கடத்தல்காரரான பாணாந்துறை சுடு சலித் என்று அழைக்கப்படும் சலிந்து மல்சித குணரட்னாவின் பணப்பொறுப்பாளராக செயற்பட்ட நபர் அவரின் மனைவியுடன் நேற்றிரவு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தெய்வளை பகுதியில் வீட்டுக்குள் கைக்குண்டு வீசி 2 சிறுவர்களை கொலை செய்து அவர்களின் தந்தைக்கு பலத்த காயம் ஏற்படுத்திய குற்றச்செயலுடன் தொடர்புடைய பிரதான சந்தேகத்துடன் 3 மேல்மாகாண தெற்கு குற்றப்படவு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சட்டவிரோதமான முறையில் ஈடுபட்டதாக சந்தேகப்படும் 2 நபர்களுக்கு சொந்தமான சுமார் 14 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை போலீஸ் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பணியகம் முடக்கியிருக்கிறது. முல்லைத்தீவு வற்றாப்பளை பகுதியில் நள்ளிரவில் வீடொன்றின் ஜன்னலை உடைத்து உள்நுழைந்த நபர் ஒருவர் ரொக்கப்பணம் மற்றும் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார். கேகாலையின் புலத்கோப்பிட்டிய பகுதியில் உள்ள நெடுகல கிராமத்தின் வீடொன்றுக்குள் நுழைந்த முழு வளர்ச்சியடைந்த சிறுத்தையொன்று எந்தவித பாதிப்புமின்றி மீட்கப்பட்டு விட்டதாக வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். வட இலங்கையுடன் குடும்பம் மற்றும் கலாச்சார தொடர்புகளை கொண்ட பிரித்தானிய தமிழர்களின் பயண இணைப்புகளை மேம்படுத்துவதற்காக

கொண்டது. நவோதயா பள்ளிகளை நிறுவுவதற்கான இடங்களை 3 மாதங்களுக்குள் அடையாளம் காண தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சிபிஎஸ்இ 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மும்மொழி கொள்கையிலிருந்து நடப்பாண்டில் விலக்கு அளிக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது. மத்திய பிரதேசத்தில் 30க்கும் மேற்பட்ட பழங்குடியின குழந்தைகள் பலியானது தொடர்பாக ராகுல்காந்தி 11 வெளியிட்டிருக்கிறார். மாணவன் பாரதிதாசனுக்கு தேவைப்படும் நிதியை வழங்க முடியாதென்றால் முதல்வர் வெளிப்படையாக அறிவித்துவிடவும் திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாட்டு மக்களும் மாணவனுக்கான கல்வி கட்டணத்தை கட்டி படிக்க வைப்போம் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். புதுடில்லியில் கடந்த வார இறுதியில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்ற உலகத் தலைவர்கள் சிலருக்கு உடல்நல பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் உண்மையில்லை என்று மத்திய வெளியுறவு விவகாரத்துறை விளக்கம் கொடுத்துள்ளது. தமிழகத்தில் காய்ச்சல் பாதிப்பு காரணமாக சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் தனியார் மருத்துவமனைகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியா தொடர்ந்து பல்வேறு நாடுகளிடமிருந்து எண்ணெய் வாங்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க நாடாளுமன்றம் ரஷ்ய எண்ணெய் எரிவாயு ஆகியவற்றை வாங்கும் நாடுகள் மீது கடுமையான வரி விதிக்கும் புதிய சட்டத்தை ஏற்றுக்கொண்டதை அடுத்து இந்தியா இதனை தெரிவித்திருக்கிறது. மேற்கு வங்க பாரதிய ஜனதா அரசின் அன்னபூர்ணா திட்டத்தின் கீழ் பிரதமர் மோடியின் பிறந்த நாளான நேற்று 1.58 கோடி பெண்களின் வங்கி கணக்கில் தலா 3000 ரூபாய் மாதாந்த உதவித்தொகை செலுத்தப்பட்டிருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பெயர், பூக்கள் மற்றும் புல்சின்னத்தை பயன்படுத்த மேற்கு வங்க முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையிலான கட்சி பிரிவுக்கும் அதிருப்தி சட்டசபை உறுப்பினர்கள் பிரிவுக்கும் தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தாராபுரத்தில் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் 1.40 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனடாவில் தங்களின் கும்பலில் 5000 உறுப்பினர்களும் காவல்துறையினரை விட அதிக துப்பாக்கிகளிடம் தங்களிடம் இருப்பதாக கூறி கனடாவின் பாதுகாப்பு அமைச்சர் ராணுவம் மற்றும் காவல்துறைக்கு இந்திய லோரன்ஸ் பிஸ்னோயின் கும்பல் மிரட்டல் கடிதம் அனுப்பியிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. பூட்டான் பிரதமர் செனிங் டோப்கோவை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் நேரில் சந்தித்து உரையாடியிருக்கிறார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குடமுழுக்கு விழா அமைச்சர்களின் குடும்ப விழா போல் நடந்திருப்பதாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியிருக்கிறார். வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் கேரளா முன்னாள் டிஜிபி டொமின் தங்சேரிக்கு 4 ஆண்டு கடுங்காவலில் சிறை தண்டனை விதித்து கோட்டயம் ஊழல் தடுப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் இலவசமாகவே தொடர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெருநிறுவனங்கள் லாபம் குவிக்க சாமானியர்களை வதைப்பதா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. முன்னாள் ஒன்றிய அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன் சிவசங்கையில் நேற்று காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு 80. புதிய ஆம்னி பேருந்துகளுக்கான அனுமதி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் 300 ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாமல் 1 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாக பேருந்து உரிமையாளர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். சென்னையில் ஆபண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1160 ரூபாய் உயர்ந்து 113,240 ரூபாய்க்கும் கிராமுக்கு 145 ரூபாய் உயர்ந்து 14,155 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், ஐரோப்பிய ஒன்றியத்தில் முதலாவது இணை உறுப்பினர் நாடாக இணைவதற்கு கனடா தயாராக இருப்பதாக அந்த நாட்டு பிரதமர் மாக்கார்னி தெரிவித்திருக்கிறார். இதற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடும் கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார். போலந்தில் அமெரிக்க ராணுவத்தின் நிரந்தர தளம் அமைப்பதற்கான முயற்சியில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். ராணுவ தளத்துக்கான இடம் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இஸ்லாமியர்களின் புனித நகரமான மெக்காவின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்த முயன்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு ஜமனின் ஹவுதி கிளர்ச்சி படை கடும் மறுப்பினை தெரிவித்திருக்கிறது. இஸ்லாமியர்களின் புனித நகரமான மெக்கா மீதான ட்ரோன் தாக்குதல் முயற்சிகளை தொடர்ந்து சவுதி அரேபியா மற்றும் துருக்கியுடன் கையெழுத்திட்ட பாதுகாப்பு ஒப்பந்த கடமையை நிறைவேற்ற தாங்கள் தயார் என்று பாகிஸ்தான் அரசு தெரிவித்திருக்கிறது. உக்ரைனுடன் 4.5 ஆண்டுகளாக போர் நீடித்து வரும் சூழலில் ரஷ்ய நாடாளுமன்ற கீழவைக்கான 3 நாட்கள் தேர்தல் இன்று தொடங்குகிறது. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கும் இந்தியா சீனா உட்பட நாடுகள் மீது 100%

வரை வரி விதிக்க அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு அதிகாரம் அளிக்கும் புதிய சட்ட மசோதா அமலுக்கு வந்தால் உக்ரைன் போரின் அமைதி பேச்சு பாதிக்கப்படும் என்று ரஷ்யா எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. நைஜீரியாவில் மெத்தனோல் கலந்ததாக சந்தேகப்படும் மதுபானத்தை குடித்த 48 பேர் பலியானதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. நேபாளத்தில் கடந்த மாதம் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை 6100 மேல் உயர்ந்துவிட்டது. இது முந்தைய கணிப்பை விட 1000 அதிகம் என்று குறிப்பிடப்படுகிறது. யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமான பயணி ஒருவர் சிப்பந்தியை கடித்து உதைத்ததற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்தோனேஷியா வனவிலங்குகளை படமெடுத்தால் பணம் கொடுக்கிறது. விலங்குகளை வேட்டையாடுவதற்கு பதிலாக அவற்றை படமெடுத்து அல்லது அவற்றின் ஒலியை பதிவு செய்து அனுப்பினால் பணம் வழங்கப்படுகிறது. இந்தோனேஷியாவின் ராஜா அம்பாட் தீவில் முக்குளிப்பு பயிற்சியாளர் பாதுகாக்கப்பட்ட நீர் ஆமையை கொன்று தின்றதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். பயிற்சியாளர் சீனாவைச் சேர்ந்த வெய்ஷாங் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். இந்தோனேஷிய அதிபர் பிரபோவா சுபியாந்தோ காட்டுத்தீக்கு காரணமானோருக்கு கடுமையான தடைகளை விதிக்கும்படி கூறியிருக்கிறார். மலேசியாவில் ஓடிக்கொண்டிருந்த சுற்றுலா பேருந்து தீப்பற்றியது. அதிர்ஷ்டவசமாக அதில் இருந்த 14 பயணிகளும் ஓட்டுநரும் உயிர் தப்பியிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகளில் இலங்கை அணிக்கு எதிரான 2வது 20-20 போட்டியிலும் இங்கிலாந்து அணி 6 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியிருக்கிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி 127 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான கடைசி T20 போட்டியில் இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர் அபிஷேக் சர்மா அதிவேகமாக சதம் விளாசி அசத்தியிருக்கிறார். இங்கிலாந்தின் மிகவும் பிரபலமான மான்செஸ்டர் யுனைடெட் அணி தனது சொந்த மண்ணில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு மோசமான தோல்வியை சந்தித்திருக்கிறது. பார்சிலோனா கால்பந்து வரலாற்றில் மெஸ்ஸியின் குறுகிய கால சாதனையை கேப்டன் ரபினியா முறியடித்து முதலிடம் பிடித்திருக்கிறார். செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 2வது சுற்றில் இந்திய மகளிர் அணி 3-5, 0-5 என்று பின்லாந்தை நேற்று வென்றது. ஆடவர் அணியும் 2-5, 1-5 என்று இந்தோனேஷியாவை வீழ்த்த இந்தியாவின் இருபால் அணிகளுமே தொடர்ந்து 2வது வெற்றி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 380.85 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.99 ரூபாய். 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 331.50 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.73 ரூபாய். 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 402.85 ரூபாய், இந்திய பெறுமதியில் 116.34 ரூபாய். 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.27 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.05 ரூபாய். 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237.13 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.48 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது, இங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: VT Superstore, Gala Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris Lachapelle, Tordre Televisilakam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: நேரம் சரியாக 9:18. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சி இளம்பரசியில் தொடர்ந்து வாழ்ந்து வருகின்றது. காலை பூந்தன்றல், காலை பூந்தன்றல் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். காலை பூந்தன்றலுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் அம்பாள் ஸ்டோர்ஸ் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர்களது ஆலோசனையோடு தொடர்கிறது காலை பூந்தன்றல். அந்த வகையில் காலை பூந்தன்றலை ஆரம்பித்து வைப்பதற்காக வைவர் வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர், வணக்கம்.
7: இனிய கால வணக்கம் என்பானேமா, உங்களோடு உரையாடுவது கால வீழமட்டற்ற மகிழ்ச்சி. முதலாவது நேராக வந்தது மகிழ்ச்சியாக இருக்கிறது. வடியா விளக்கு வச்சு வெள்ளிக்கிழமை தானே,
6: என்ன நினைப்பிலையும் நேர்கள் அந்த ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் வித்தியாசம் ஒன்று ரெண்டு நிமிஷம் வித்தியாசத்துல இணைந்திருந்தார்கள். அப்ப நான் இணையும் போது எல்லாரும் யோசிச்சேன், எல்லாரும் இணையும் பொழுது தான் முதலன் நினைத்து கொண்டு இணைந்திருப்பார்கள். எல்லாருமே நேரத்தோட வந்து நினைக்கிறேன், செய்திகள் முடியறதுக்கு முன்பாகவே நாலு இணைப்புமே இணைந்திருந்தீர்கள். இல்ல கேக்காவுக்கு காரணம் என்ன, இன்னும் ஒரு இணைப்பு ஒன்றதுக்குள்ள வந்தோம் இருக்கிறபடியா இப்ப கேக்குதா?
7: என்ன சொன்னீங்களம்மா?
6: இல்ல நான் சொன்ன சொன்னா செய்தி முடியறதுக்கு முதலே எல்லாட்ட நாலு வீட்டு இணைப்பும் ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் வித்தியாசத்துல இணைப்புல வந்திருந்தார்கள். அப்ப எல்லாரும் இணைக்கும் பொழுது தான் தான் முதலாவது நேரா இருப்பேன் சொல்லி ஒருத்தரும் நினைத்திருப்பார்கள் சொல்றேன்.
7: ஆனா
6: நான் ஒண்ணும் செய்ய முடியாது,
7: யார் முதல் வந்து சினிமா வேல எடுப்பீங்க, எல்லாரும் அப்படித்தான். உங்களுக்கு நன்றி கூறி கொண்டு இந்த பூக்கள் என்ற உடனே பூ என்ற உடனே சரியான விருப்பம் என்னன்னா, ஒரு மொட்டையா இருக்கிற மரத்தை அழகுபடுத்துவது ஒரு பூத்தான். அதே மாதிரிதான் வாழ்க்கையில ஓ அந்த பூக்கள் மாதிரிதான் நாங்கள் வாழவனும் பார்த்த உடனே கவர்ச்சியா ஆண்டு ஒரு சோர்ந்து இருக்கிற வேணும், ஒவ்வொரு கலர்களை பூக்கள் நிறங்களை பார்த்த உடனே மனதுக்குள்ள ஒரு பூ புத்துணர்வு வேணும்.
6: பூக்களுக்கு வந்து மரத்துல இருக்கிற வரைக்கும் தான் அது நாங்க இப்ப ஒரே மாதிரி பூக்களை பார்ப்போம், அது வெளியில புடுங்கப்பட்டு அது எங்கெங்க போகுதோ அந்த இடத்துக்கு தக்க மாதிரி தான் அது இது வந்துட்டு ஒவ்வொரு இடம் இப்ப ஒன்று சாமிக்கு போவோம், கோயிலுக்கு போவோம், வீட்டுல இருக்கிற இதுகளுக்கு போவோம், இல்லாட்டி ஏதாவது வேற இதுகள் மெட்டது நல்ல விடயங்கள் துக்கமான விடயங்கள் எல்லாத்துக்குமே இந்த பூ போவும்.
7: இந்த பூத்தான் இந்த வெளிநாடுகள்ல கூடுதலாக எல்லாத்துக்கும் பூத்தான், பூ இல்லாம ஒன்றும் இல்ல, இன்ப துன்பம் எல்லாத்துக்கும் பூத்தான்,
6: மற்ற அன்பை வெளிப்படுத்துறதுக்கும் பூத்தான்,
7: எல்லாத்துக்கும் பூ. இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து கேட்போம், பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசையன். நன்றி அம்மா,
6: நன்றி நன்றி நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்தாங்க, உங்களுக்கும் நன்றிகள். ஆமாம், புஷ்பதீஸ்வரநாதன் அவர்கள் இணைந்திருந்தார், அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் மின்சார கனவு திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: இணைந்திருப்பது காளி பொன்னண்டலோடு. காளி பொன்னண்டலுக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? நாங்க நலமா இருக்கிறதால. காலமேல குளிரும். குளிர், ஆமாம், காலம் மேலேயும் பின்னிறத்துலயும் குளிரது. ஆனா இடையில நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். 22-23 உங்களுக்கு 19 மேல இருந்தா சாதாரணமா. நாங்க வெயில் நேரத்திலும் கொஞ்சம் வெக்க குறைவா
1: இருந்திருக்கும். பாடல் காதலின் தேர்வழுதி காத்திருந்த மாணவன் தான்.
0: இந்த பாடலாம் நீங்க
1: மறுமொழி
0: வருது இல்லையா? நீங்க அங்கேயும் சரியான இடத்துல குடுக்கல. சரி, உங்களோட பாடலை தருகின்றோம். நன்றி, நன்றி. ஆமாம், சண்முகநாதன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் காதலர் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பதே டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் காலை புந்தனலோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து காலை புந்தனலுக்காக வைபரோடாக வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
0: ஓ, நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்கள்?
1: நான் நலமாக இருக்கிறேன். நான் கேட்ட பாடல் பெற்றத்தாம் பிள்ளையா படத்தில் கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான பாடல். எப்படி எப்படி இருக்கிற விதல்?
0: காலநிலை நல்லா இருக்கு. நான் நினைக்கிறேன் உங்களோட நாட்டிலயும் எங்கட அதே மாதிரி தான் இருக்கும். என்னன்னு சொல்றது,
1: கொஞ்சம் மழை குணமா இருந்துச்சு.
0: மழை குணம், ஆனா மழை பெய்யுமா மழை குணமா மட்டும்தான் இருக்கா?
1: மழை பெய்யுது, பெய்யும் போல இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் தான் கொஞ்சம் பெஞ்ச மாதிரி இருக்குது. பெஞ்சு விட்டுட்டு இப்படி இருக்குது நிலைமை.
0: கணேஷ் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் பெற்றால் தான் பிள்ளையா திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது. நேர்கள், நீங்கள் எல்லா இணைப்பும் நான் நினைத்து வைத்திருக்கிறபடியா, நீங்கள் ஒவ்வொரு நேர்களும் ஒரு 15-20 நிமிடங்களுக்கு மேல நீங்கள் இணைந்திருந்து தான் பாடலை கேட்க வேண்டும்.
2: கண்ணை போல வளர்க்க போறேன், அதனால கண்ணான ஒரு பேர் வைக்கணும்.
3: இருங்க இருங்க, கண்ணுக்கு சமம், கண்ணை போல கண்ணான பேரு. கண்ணன் வைக்கிட்டா?
2: கண்ணா ஒரு வாடா.

0: நேரம் சரியாக 9:44 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் காலை புந்தண்டலோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து காலை புந்தண்டலுக்காக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் கேமா, ஜெயமலிருந்து புங்கிவராஜா.
0: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்களும்
0: நலமாக இருக்கின்றோம், நன்றி.
1: நான் கேமா ஒரே முத்தம் திரைப்படத்திலிருந்து பாடல் ராஜா பொண்ணு அடி வாடி அம்மா அந்த பாடல் கேட்கணும்.
0: ஆமாம், நல்ல பாடல் ஒன்று. சரி, நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி வணக்கம்.
0: ராஜா அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் ஒரே முத்தம் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: இருப்பது காளி புந்தண்டலோடு. காளி புந்தண்டலுக்காக தொடர்ந்து வாட்ஸ்அப்போடாக காத்திருப்பவர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் பாமா.
0: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா?
1: நான் நலம், நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: நன்றி.
0: என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு இன்றைக்கு வந்து என்ன பாட்டுண்டா, ஆயிரம் ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு.
0: சரி, நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நான் ஒளிபரப்புகின்றேன்.
1: நன்றி
0: நன்றி நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு. ஆமாம், பாமா அவர்கள் இணைந்திருந்தார். அவருடைய அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் வேல் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: இணைப்பது காளி புந்தண்டலோடு. காளி புந்தண்டலுக்காக இணைப்பில் வந்திருப்ப ஒரு வணக்கம்.
1: வணக்கம், நான் சதீஷ் பேசுகிறேன்.
0: ஆமாம் சதீஷ், நலமா இருக்கீங்களா?
1: ஓ, நான் நலமா சமயம் இருக்கின்றேன். நீங்கள் நான் தானே?
0: ஆமாம், நாங்களும் நலமாக இருக்கின்றோம்.
1: அந்த தளபதி படத்திலிருந்து ஒரு பாடல் சரி சிறந்த பாடல் கேட்போமே.
0: சார், நீங்கள் கேட்ட பாடலே உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. ஆமாம், சதீஷ் இணைந்திருந்தார், அவருடைய பாடலை தருகின்றேன்.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் காலை பூந்தன்றலோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஆமாம், காலை பூந்தன்றலின் நிறைவாக அந்த நீரை அணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் வைவரூடாக. வணக்கம்.
1: வணக்கம் ஹேமா. சுவிஸ் சூரிச்சிலண்டர் ராஜா.
0: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா?
1: நான் நலமா இருக்கிறேன். நீங்க எல்லோரும்?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி.
1: நேரம் நெருங்கி
0: நேரம் கடந்து விட்டது என்றாலும் நீங்க வந்து 23 நிமிடம் காத்திருக்கின்றீர்கள். உங்களுக்காக நான் இந்த பாடல வந்து 23 நிமிஷம் காத்திருந்தோரால நான் பாட்டு கொடுக்காம அனுப்ப முடியாது. நிர்வாகத்திட்டு கேட்டு உங்களுக்கு இந்த பாடலை முடிந்த பிறகு செய்திகளை தருவதாக அனுமதியோடு உங்களுடைய பாடலையும் நான்
1: தருகின்றேன்.
0: சூரச்சிலிருந்து ராஜா அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் பாத்தாளி பிரவசம் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

வலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரம் இணைந்திருந்த காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றலுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பள்ளியில் அமைந்திருக்கும் அம்பாள் ஸ்டோர்ஸ் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியோடு இதுவரை நேரம் இணைந்திருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நன்றி வணக்கம்.

வணக்கம். மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கு அனுசனை தருகின்றார்கள் பாரிஸ் லாஷபிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரை, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். தியாக தீபம் தில்லிமனின் 39வது நினைவேந்தல் நிகழ்வு திருகோணமலை சிவன் கோவில் மூன்றலில் கடந்த 15ஆம் தேதி தொடக்கம் ஒவ்வொரு நாளும் மாலை 5 மணியளவில் செயற்பாட்டாளர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவேந்தல் முற்றத்தின் வழிகாட்டி பலகை இடித்து அழிக்கப்பட்டமைக்கு வடக்கு கிழக்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கட்டமைப்பு கண்டனம் வெளியிட்டுள்ளது. இலங்கை தொடருந்து திணைக்களம் ஒரு புதிய டிஜிட்டல் ஆசன முன்பதிவு தளத்தை ஆரம்ப

சட்டமன்ற அவமதிப்பு தொடர்பாக முன்வைக்கப்பட்டுள்ள முறைப்பாட்டை ரத்து செய்யக்கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் திலீத் ஜாயவீர தாக்கல் செய்துள்ள எழுத்தாணை மனு தொடர்பில் இதுவரை 30ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. கொட்டு செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஒருவருக்கு சட்டவிரோதமான வெளிநாட்டு கடவுச்சீட்டை தயாரிக்க உதவியதாக கூறப்படும் குடிவரவு மற்றும் குடி அகழ்வு திணைக்களத்தின் உதவி கட்டுப்பாட்டாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆராயும் பாராளுமன்ற செயற்குழுவின் காலத்தை தொடர்ந்து நீட்டிப்பது மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்தும் எதிர்பார்ப்புக்கு தடையாக அமையும். நடைமுறையில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு கண்டால் 3 மாத காலத்துக்குள் அம்மால் தேர்தலை நடத்த முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMLA ராட்நாயக்க தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டம் முழுவதும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் சட்டவிரோத மணல் அகழ்வு, பல்வேறு முறைப்பாடுகள், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களின் தீர்மானங்கள் மற்றும் அமைச்சரின் பணிப்புரைகளுக்கு மத்தியிலும் கட்டுப்படுத்தப்படாமல் பாரிய சுற்றுச்சூழல் அழிவை ஏற்படுத்தி வருவதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்திட்டத்துடன் இதுவரை அடைந்துள்ள வெற்றிகளை பாதுகாத்து முன்னோக்கி செல்வதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். பொருளாதார வெற்றிகளை பயன்படுத்தி மக்களின் வாழ்க்கை தரத்தை இலகுபடுத்தவும் மேம்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார திசநாயக்க சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளிடம் குறிப்பிட்டுள்ளார். அரச பகுப்பாய்வாளர் அறிக்கை தாமதம் அடைவதன் காரணமாக இவரும் 3 மாதங்களுக்கு மேல் விளக்கமறியலில் இருக்க முடியாதவாறு வேலித்திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். எதிர்கால வேலைவாய்ப்புகளுக்கு இளைஞர்களை தயார்படுத்தும் வகையில் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் வளர்ந்து வரும் தொழில் துறைகளுக்கு ஏற்ப தொழிற்கல்வி முறைமையை மாற்றி அமைக்க வேண்டும் என தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் ஹேவகே வலியுறுத்தியுள்ளார். லாப நோக்கற்ற அமைப்புகளின் செயற்பாடுகளை முடக்குவதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் நிதி நடவடிக்கைகள் பணிக்குழுவின் தர நியமனங்களை ஓர் ஆயுதமாக பயன்படுத்தாமல் அரசாங்கம் அந்த நியமனங்களுக்கு முறையாக கட்டுப்படுவதை நிதி நடவடிக்கைகள் பணிக்குழு உறுதிப்படுத்த வேண்டும் என இலங்கை சிவில் சமூக நிதி நடவடிக்கை பணிக்குழு வேலையமைப்பு அதன் நிழல் அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் நேற்று கைது செய்யப்பட்ட தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவரும் பொதுஜன பெரமுனவின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினருமான ரேணுக பெரேராவை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.

சேலம் தொழிற்சாலை பணிக்கு சென்றவர் மரணித்த நிலையில் தொழிற்சாலை பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளார். கொக்கைன் போதைப் பொருளை தன்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட நடிகர் விஸ்வ கொடிகார குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் 5000 ரூபாய் அபராதம் விதித்து கடுமையான எச்சரித்து கல்கிசன் நீதவான் நீதிமன்றம் சந்தேக நபரை விடுவித்துள்ளது. சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்டதாக சந்தேகப்படும் இரு நபர்களுக்கு சொந்தமான சுமார் 14 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை போலீஸ் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பணியகம் முடக்கியுள்ளது. கேஹாலையின் புலத்ஹோ ஹிப்பிட்டிய பகுதியிலுள்ள டெடுஹல கிராமத்தில் வீடு ஒன்றுக்குள் நுழைந்த முழு வளர்ச்சியடைந்த சிறுத்தை ஒன்று எந்தவித பாதிப்புமின்றி மீட்கப்பட்டதாக வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இலங்கையும் தாய்லாந்தும் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த ஒப்புக்கொண்டுள்ளன. பாங்காக்கில் நடைபெற்ற சந்திப்பின் போது இரண்டு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களும் சாதாரண கடவுச் சீட்டுகளை வைத்திருப்பவர்களுக்கான விசா விலக்கு எதிர்ப்பாடுகளை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை பற்றி விவாதித்துள்ளனர். தொடரும் இந்திய செய்திகள். உலக அளவில் அதிகரித்து வரும் விநியோகச் சங்கிலி பாதிப்புகளை ஈடு செய்வதற்கான நம்பகமான மையமாக இந்தியா மாறி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். நவோதயா பள்ளிகளை நிறுவுவதற்கான இடங்களை 3 மாதங்களுக்குள் அடையாளம் காண தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மாணவன் பாரதிதாசனுக்கு தேவைப்படும் நிதியை வழங்க முடியாது என்றால் முதல்வர் வெளிப்படையாக அறிவித்து விடுவோம். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்களும் மாணவனுக்கான கல்வி கட்டணத்தை கட்டி படிக்க வைப்போம் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார்.

அறிவித்துள்ளார். தமிழகத்தில் காய்ச்சல் பாதிப்பு காரணமாக சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் தனியார் மருத்துவமனைகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேற்கு வங்க பாரதிய ஜனதா கட்சி அரசின் அன்னபூர்ணா திட்டத்தின் கீழ் பிரதமர் மோடியின் பிறந்த நாளான நேற்று 1.58 கோடி பெண்களின் வங்கிக் கணக்கில் தலா 3000 மாதாந்திர உதவித்தொகை செலுத்தப்பட்டது. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தாராபுரத்தில் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் 1.40 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குடமுழுக்கு விழா அமைச்சர்களின் குடும்ப விழா போல நடந்திருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயினார் நாகேந்திர குற்றம் சாட்டியுள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் இலவசமாகவே தொடர வேண்டும் என வலியுறுத்தியுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெரு நிறுவனங்கள் லாபம் குவிக்க சாமானியர்களை வாதிப்பதா என கேள்வி எழுப்பியுள்ளது. புதிய ஆம்னி பேருந்துகளுக்கான அனுமதி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் 300 ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாமல் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பேருந்து உரிமையாளர்கள் கவலை அடைந்துள்ளனர். சென்னையில் ஆபனத்தங்கன் விலை 7 ரூபாய் 1160 உயர்ந்து 113,240 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 145 உயர்ந்து 14,155 விற்பனை செய்யப்படுகிறது. தொடரும் உலக செய்திகள். ஐரோப்பிய ஒன்றியத்தில் முதலாவது இணை உறுப்பினர் நாடாக இணைவதற்கு கனடா தயாராக இருப்பதாக அந்த நாட்டு பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்தார். போலந்தில் அமெரிக்க ராணுவத்தின் நிரந்தர தளம் அமைப்பதற்கான முயற்சியில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிக்கிறார். ராணுவ தளத்துக்கான இடம் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். இஸ்லாமியர்களின் புனித நகரான மக்கா மீதான ட்ரோன் தாக்குதல் முயற்சிகளை தொடர்ந்து சவுதி அரேபியா மற்றும் துருக்கியுடன் கையெழுத்திட்ட பாதுகாப்பு ஒப்பந்த கடமையை நிறைவேற்ற தயார் என பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கும் இந்தியா சீனா உட்பட நாடுகள் மீது 100% வரை வரி விதிக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு அதிகாரம் அளிக்கும் புதிய சட்ட மசோதா அமலுக்கு வந்தால் உக்ரைன் போரின் அமைதி பேச்சு பாதிக்கப்படும் என ரஷ்யா எச்சரித்துள்ளது. நேபாளத்தில் கடந்த மாதம் ஏற்பட்ட பேர்வெள்ளத்தில் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை 6100 மேல் உயர்ந்துள்ளது. இது முந்தைய கணிப்பை விட 1000 அதிகம். இந்தோனேஷியா வன விலங்குகளை படம் எடுத்தால் பணம் கொடுக்கிறது. இந்தோனேஷியாவின் ராஜா அம்பாட் தீவில் முக்குளிப்பு பயிற்றுவிப்பாளர் பாதுகாக்கப்பட்ட நீர் ஆமையை கொன்று தின்றதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். மலேசியாவில் ஓடிக்கொண்டிருந்த சுற்றுலா பேருந்து தீப்பற்றியது. அதிர்ஷ்டவசமாக அதிலிருந்து 14 பயணிகளும் ஓட்டுநரும் உயிர் தப்பியுள்ளனர். தொடரும் விளையாட்டுச் செய்திகள். பிரித்தானியாவின் சிரம் சிஸ்டர் நகரில் பிறந்த கேத்ரின் நாட்டின் வடக்கே கிளிநொச்சியிலிருந்து தெற்கே மாத்திரை வரை 500 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தை வெறும் 4.5 நாட்களில் ஓடி கடந்து புதிய கின்னஸ் உலக சாதனையை படைக்க தீவிரமாக முயன்று வருகிறார். இலங்கை அணிக்கு எதிரான 2வது 2020 போட்டியிலும் இங்கிலாந்து அணி 6 வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான கடைசி T20 போட்டியில் இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரரான அபிஷேக் சர்மா அதிவேகமாக சதம் விளாசி அசத்தியுள்ளார். பார்சிலோனா காட்பந்து வரலாற்றில் மெஸ்ஸியின் குறுகிய கால சாதனையை கேப்டன் ரஃபீனியா முறியடித்து முதலிடம் பிடித்துள்ளார். நிறைவாக நாணயமாட்டு வீதங்கள் ஆலோசனை வழங்குகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலி 101 இணையதளமான www.trdtamiloli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலி நேரடி மற்றும் மாறு ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இந்திய நாணய மாற்றாக 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 380.85% இந்திய பெறுமதியில் 109.99% ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 331.50% இந்திய பெறுமதியில்
95.73% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 402.85% இந்திய பிரமதியில் 116.34% ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 443.27% இந்திய பிரமதியில் 128.05% ஒரு கனடிய டாலர் இலங்கை பிரமதியில் 237.13% இந்திய பிரமதியில் 68.48% காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளோடு. செய்தி தலைப்புகளுக்கு அனுசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அவர்களுக்கும் அவருடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris,
3: Viti Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Vierge les Gonesse.
3: Mélodie et Tordre-Gelake Viti Cash and Curry Paris Lachapelle Tordre-Bou Tolibisi Lakam Cyberondre Napade Cyberinde Cyberele Padanette சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 10:21. நீங்கள் இணைந்திருப்பது TRT தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியின் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது

வெள்ளிமலர். வெள்ளிமலர் நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 10:10 11 மணி வரை இடம்பெறுகின்றது வெள்ளிமலர். அந்த வகையில் இன்றைய வெள்ளிமலரை மங்களகரமாக ஆரம்பித்து வைக்க ஒலிக்கிறது காயத்ரி மந்திரம்.

0: பதிலடி தமிழொலி. தமிழொலியில் வெள்ளிமலரோடு நினைந்திருக்கின்றீர்கள். வெள்ளிமலருக்காக வலிமையாக வார வாரம் சிறப்பு நச்சிந்தனையை திரு காமாட்சி அம்மன் ஆலய பிரதம குருக்கள் சிவசரி சுதன் சர்மா ஐயா அவர்கள் வழங்கி வருகின்றார். ஆனால் இந்த வாரம் அவருடைய சிறப்பு நச்சிந்தனை இடம்பெற மாட்டாது. அடுத்த வாரம் அவருடைய நச்சிந்தனைக்காக காத்திருப்போம். அந்த வகையில் நீங்கள் தொடர்ந்து நீர்கள் இணைந்து கொண்டு சிறப்பியுங்கள். அந்த வகையில் நாங்கள் வந்திருக்கும் நீர் இணைத்துக் கொள்ளுங்கள். வணக்கம். ஆமாம், மீண்டும் உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
1: நன்றி. திருச்சி சம்பளம்

மகிழ்த்தவருக்கு அமருலகழைக்கும் நின்பெருமை பித்தனம் பொருவால் பேசுவரேனும்

வேதநாயகனே போற்றி விண்ணவர் தலைவா போற்றி மாதருபா போற்றி மறுசமய

பெரிய பெருமாளரங்கர் உலகளவு மால் மகிழ்ந்த மருகோனே உபயகுல தீபதுங்க விருது.

0: சிச்சம்பரம். நன்றி, வணக்கங்கம்மா.
1: நன்றி, நன்றி, வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெள்ளிமலரோடு. வெள்ளிமலருக்காக தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் கேமா, ஜீமன் குங்கியோர் ராஜா.
1: ஆமாம், உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம்.
2: நன்றி, வணக்கம். நாங்கள் நலமா இருக்கும், நீங்கள் நலமாக இருந்த வேண்டிக்கொண்டு அன்னையின் பாடல் ஒன்று தருகிறேன். அபிராமியம்மன்
3: அபிராமி தரிசனம் இன்று கிடைத்ததே அன்னையின் அருள்மலை பொழி

அம்மா அம்மா அபிராமி, அம்மா அருள்தரும் தாயே சரணம் அம்மா.

0: குங்கும வாசமும் சந்தன மணமும் கோடி சூரியன் போலே உன்முகமும் அன்னை உந்தன் பாதம் பணிந்திட வந்தோம் அன்புடன் உன்னை அழைத்திட வந்தோம் கருணை கடலே காப்பவளே கண்களில் நிறைந்த கனிவான வழே அபிராமித்தாயே அபயம் தருவாயே அடியவர் வாழ்வில் ஒளி நீ தருவாயே ஒளி நீ தருவாயே அம்மா அருகர அம்மா அருகர சக்தி பராசக்தி அருகர வேதங்கள் போற்றும் வேலவு தாயி விண்ணவர் வணங்கும் மகிமை நிறைந்தாயே அபிராமி ரூபம் அழகிய வடிவம் அடியவர் மனதில் என்றும் உன் நினைவும் மங்கள தீபம் ஒளிரும் நேரம் மனதில் மலரும் பத்தியின் பாரம் அன்னை அபிராமி திருவிழா நாளில் எங்கும் நிறைந்தாய் அன்பின் வடிவே அம்மா உன் தரிசனம் ஆனந்தம் அதுதான் எங்கள் வாழ்வில் பேரின்பம் அம்மா உன் தரிசனம் ஆனந்தம் அதுதான் எங்கள் வாழ்வில் பேரின்பம் அம்மா அம்மா அபிராமி அம்மா அருள் தரும் தாயே சரணமம்மா சரணமம்மா சரணமம்மா நன்றி வணக்கம் கேமா
1: நன்றி நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம்
2: நீங்கள் இணைந்து பதிவேட்டி அடி தமிழொலி தமிழொலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள் வெள்ளிமலருக்காக நேர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் தொடர்ந்து வைவர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்
3: வணக்கம்
2: நாங்கள் வேற
3: வீட்டுக்கு
2: எல்லோரும் சோமாக இருக்கின்றோம்
3: எல்லோரும் சோமாக இருப்போம் எல்லோரும் சோமாக இன்றைக்கு தெரியாது கல்யாணம் விட்டாலே அப்போ இன்றைக்கு சும்மா பாடுவோம் நீங்க
2: ஆமாம்
3: ம்

0: நன்றி அம்மா.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். நான் இயற்றி மட்டம் வச்சு பாடுன பாட்டம்மா.
1: ஆ, நீங்களே இயற்றி மட்டம் வச்சு பாடுங்க.
0: ஆமாம் ஆமாம், நன்றியா.
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.
1: ஆமாம், தர்மவதி அம்மா அவர்கள் இணைந்திருந்தார்.

0: சார், நாங்கள் தொடர்ந்து வந்திருக்கும் நேரையும் பார்க்கலாம். வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம். முக்கியமா யூசரி குணராஜா கதைக்கிறேன்.
0: ஆமாம், உங்களை நாங்கள் வர வீட்டுக் கொள்கின்றோம்.
1: நன்றி. உங்களுக்கு வணக்கம் கோரிக்கொண்டு நான் கீர்த்தனை வர போகிறேன். நன்றி. அருள் பொறிவாய் கருணை கடலே, அருள்

அருணோதயம் போல் ஆத்மசாந்தியும் அறிவுண்மை என்னும் திருவும் தருவாய். தர்ம பயிர் வாழும் கருணமாமலையே தர்ம

குலகங்களும் மங்களம் பொங்க அருள் புரிவாய் கருணை கடலே.

0: நன்றி வணக்கம் கேமா.
1: நன்றி நன்றி வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெள்ளிமலருக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் கேமா. திருமதி சுந்தர், நல்ல நேரத்தில்.
1: ஓ, நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்கள்?
2: ஆமா, நன்றி. பாடிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா உன்னை தேடி மனம் அலையுது ஆத்தா, எங்க அபிராமி நீ தானே உலகத்தினாத்தா. அம்மா உன்னை தேடி மனம் அலையுது ஆத்தா, எங்க அபிராமி நீ தானே உலகத்தினாத்தா. பொங்க வச்சேன் பூச வச்சேன் உன்னை நினைச்சுத்தான், நான் பொது ராகம் படிக்க வந்தேன் கண்ணு முழிச்சுத்தான். பொங்க வச்சேன் பூச வச்சேன் உன்னை நினைச்சுத்தான், நான் பொது ராகம் படிக்க வந்தேன் கண்ணு முழிச்சுத்தான். அம்மா உன்னை தேடி மனம் அலையுது ஆத்தா, எங்க அபிராமி நீ தானே உலகத்தினாத்தாம். சாம்பிராணி வாசகியே சமய புறத்தா, நீ சக்தியுள்ள ஈஸ்வரிதான் கண்ணபுரத்தாம். நாம் படும் வேதனைகள் தெரியவில்லையா, ஒரு நல்ல பதில் சொல்லி வைக்க மனசு இல்லையா. சாம்பிராணி வாசகியே சமய புறத்தா, நீ சக்தியுள்ள ஈஸ்வரிதான் கண்ணபுரத்தா. நான் படும் வேதனைகள் தெரியவில்லையா, ஒரு நல்ல பதில் சொல்லி வைக்க மனசு இல்லையா. சக்தியு வாசகி அபிராமி, சாம்பிராணி வாசகி அபிராமி, நித்திய கல்யாணி அபிராமி, நெஞ்சன் நிறைந்தாய் அபிராமி. அம்மா உன்னை தேடி மனம் அலையுது ஆத்தா, எங்க அபிராமி நீ தானே உலகத்தினாத்தா. வெப்பிலையில் சேலை கட்டும் வேம்பு மாறியே, எங்க விதிவசத்தை மாற்றி வைக்கும் முத்து மாறியே. தீயவரை மாக்க வந்த பத்ரகாளியே, உன்னை திசையட்டும் போற்றுதம்மா கருணை தேவியே. சக்தியு வாசகி அபிராமி, சாம்பிராணி வாசகி அபிராமி, நித்திய கல்யாணி அபிராமி, நெஞ்சு நிறைந்தாய் அபிராமி. அம்மா உன்னை தேடி மனம் அலையுது ஆத்தா, எங்க அபிராமி நீ தானே உலகத்தினாத்தா. மோம்பாத்து அருள் கொடுக்கும் மோகன வல்லி, நீ முழு நிலவு போல வந்த தாமர செல்வி. மோம்பாத்து அருள் கொடுக்கும் மோகன வல்லி, நீ முழு நிலவு போல வந்த தாமர செல்வி. நேசம் வச்சு உன்னெதிரே வந்து நின்றோமே, நாங்க நினைத்ததெல்லாம் நடக்கும்படி கேட்டு வந்தோமே. நேசம் வச்சு உன்னெதிரே வந்து நின்றோமே, நாங்க நினைத்ததெல்லாம் நடக்கும்படி கேட்டு வந்தோமே. சக்தியு வாசகி அபிராமி, சாம்பிராணி வாசகி அபிராமி, நித்திய கல்யாணி அபிராமி, நெஞ்சு நிறைந்தாய் அபிராமி. அம்மா உன்னை தேடி மனம் அலையுது ஆத்தா, எங்க அபிராமி நீ தானே உலகத்தினாத்தா. பொங்க வச்சேன் பூச வச்சேன் உன்னை நினைச்சுத்தான், நான் பொது ராகம் படிக்க வந்தேன் கண்ணு முழிச்சுத்தான். அம்மா உன்னை தேடி மனம் அலையுது ஆத்தா, எங்க அபிராமி நீ தானே உலகத்தினாத்தான். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அன்னை அபிராமி உபாச செய்ய வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி.
1: நன்றி நன்றி வணக்கம். நேரம் சரியாக 10:51. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றோம். வெள்ளிமலருக்காக நேயர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்பவரை அழைத்துக் கொள்கின்றேன். வணக்கம். ஆமாம், உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம்.
3: நன்றி. நீங்கள் நல்ல தொடருக்க நான் கும்பிடும் அம்மாளாச்சியை வேண்டிக் கொண்டு நான் இன்றைக்கு வைரவெட்ட பாட்டு ஒன்று படிக்கிறேன்.
1: ஆமாம்.
3: பூசை நடக்கு நையா ஞான வைரவா, ஊசை நடக்குதையா ஞான வைரவா, உந்தன் புதுமையான ஆலயத்தில் ஞான வைரவா, தீபம் மேதியுதப்பா ஞான வைரவா, உந்தன் சிவலிங்க பாதையிலே ஞான வைரவா, ஐயா தீபம் மேதியுதப்பா ஞான வைரவா, உந்தன் சிவலிங்க பாதையிலே ஞான வைரவா, பூசை நடக்குதையா ஞான வைரவா, உந்தன் புதுமையான ஆலயத்தில் ஞான வைரவா, முடியோடு மூன்றில நீர் ஞான வைரவா, உந்தன் படியேறி நான் உடைப்பேன்.

0: வாசனையாம் வைரவா உந்தன் வேணவாடை வீசுதப்பா ஞான வைரவா சாம்புராணி வாசனையாம் ஞான வைரவா உந்தன் சாந்தமனம் வீசுதப்பா ஞான வைரவா வாக்குத்தால் பொய்க்காது ஞான வைரவா நீயும் வரம் கொடுத்தால் தப்பாது ஞான வைரவா வாக்குத்தால் பொய்க்காது ஞான வைரவா நீயும் வரம் கொடுத்தால் தப்பாது ஞான வைரவா சரணம் சரணமையா ஞான வைரவா உந்தன் மரரடிகள் சரணமப்பா ஞான வைரவா மலரடிகள் சரணமப்பா ஞான வைரவா. நன்றி வணக்கம் கேமா.
1: நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து வள்ளிமலருக்காக இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம்.
2: அன்பான இனிய வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் திருமதி ஹேமா பொங்கிலே திவிபி. நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் கல்ல இரவென வேண்டிக்கொண்டு ஒரு பிள்ளையார் பாடல் தர இருக்கின்றேன். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக ஸ்ரீ விக்னேஸ்வர சுவாமிகளுக்கு சமர்ப்பணம். பொம்மை பொம்மதா தைய தையனுக்கு தின்னாக்கு நகத்தின பயங்கரே உதமிக்கு நகத்தி மிதி தாம் தி தோம் தோம் தை தை கணபதி நாம் தோம் பொம்மை பொம்மதா தைய தையனுக்கு தின்னாக்கு நகத்தின பயங்கரே உதமிக்கு நகதி மிதி தாம் தி தோம் தோம் தை தை கணபதி நாம் தே திம்மித்தறிகிற திம்மித்தறிகிற திக்கித்தல திம்மித்தண்ட தகிட்ட தகிட்ட தள தவோடுதாம் திம்மித்தறிகிற திம்மித்தறிகிற திக்கித்தல தம்மிக்கிட்ட தகிட்ட தகிட்ட தள தவோடுதாம் உதமிக்கு நகதி மிதி தாம் தி தோம் தோம் தை தை கணபதி நாம் தோம் உதமிக்கு நகதி கித்தி தாம் தி தோம் தோம் தை தை கணபதி நாம் தோம் அவரு வாகரை கரம்பாஜிதி அகேன நாம் சுது கனராஜா தாள மந்திர தீர்த்த சுரமண்டல கீசுரபாயா பொம்மை பொம்மதா தைய தையனுக்கு தின்னாக்கு நகத்தின பயங்கரே உதமிக்கு நகதி மிதி தாம் தி தோம் தோம் தை தை கணபதி நாம் தோம் வேணுவாகரே அம்ப குண்டடிக்கு தரிக்கிட்ட தரிக்கிட்டு தவலாயா வேணுவாகரே அம்ப குண்டடிக்கு தரிக்கிட்ட தரிக்கிட்ட தவலாயா நாரத தும்புரு வைணவஜாகே நாரத கணமே உவஜக்கா நாரத தும்புரு வைணவஜாகே நாரத கணமே உவஜக்கா திம்பித்தறிகிட திம்பித்தறிகிட திக்கித்தல தரிகிட தகிட தகிட தல தடோதிதாம் உத்தமிக்கு நகத்தை மிதிகாகி தோம் தோம் தை தை கணபதி நாம் சதா அவரு வாசுவே கரம்பரிதி தருமிக்கு தருமிக்கு மிருதங்கா அவரு வாசுகே கரம்பகிதி தருமி தருமி மிருதங்கா நவாப்பு சாரங்கி கிதாரி கிணறி அவரு வாசு கைமுக சிங்கா நவாப்பு சாரங்கி கிதாரி கிணறி அவரு வாசு கைமுக சிங்கா பொம்மை பொம்மதா தைய தையனுக்கு தின்னாக்கு நகதின பயங்கரே உதமிக்கு நகதி மிதி தாம் தி தோம் தோம் தை தை கணபதி நாம் தோம் உதமிக்கு நகதி மிதி தாம் தி தோம் தோம் தை தை கணபதி நாம் தோம். நன்றி வணக்கம் கேவா.
1: நன்றி நன்றி வணக்கம்.

நேரம் சரியாக 11 மணி. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இதுவரை நேரம் வெள்ளிமலர் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். வெள்ளிமலர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் செம்படுத்து கேட்டுக் கொண்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி நன்றி வணக்கம்.

வணக்கம். மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை தருகின்றார்கள் பாரிஸ் லாஷிப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். தியாக தீபம் திலீபனின் 39வது நினைவேந்த நிகழ்வு திருகோணமலை சிவன்கோவில் முண்டலில் கடந்த 15ஆம் தேதி தொடக்கம் ஒவ்வொரு நாளும் மாலை 5 மணியளவில் செயற்பாட்டாளர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவேந்தல் முற்றத்தின் வழிகாட்டி பலகை இடித்து அழிக்கப்பட்டமைக்கு வடகிழக்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கட்டமைப்பு கண்டனம் வெளியிட்டுள்ளது. அனுராதபுரத்தில் நிர்மாணிக்கப்பட்ட நாட்டின் முதலாவது மின்கல வலுசக்தி களஞ்சிய கட்டமைப்பு பொதுமக்களின் பாவனைக்கு இன்று கையளிக்கப்பட்டுள்ளது. தொடருந்து திணைக்களத்தின் பொது முகாமியாளரை நீக்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடருந்து தொழிற்சங்கங்களால் ஆரம்பிக்கப்பட்ட அடையாள வேலைநிறுத்தம் இன்று தொடர்வதாக இலங்கை தொடருந்து நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வடமாகாணத்தின் 350 புதிய சுகாதார உதவியாளர்களுக்கான நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெறுகிறது. சுகாதார மற்றும் வெகுசன அமைச்சர் வைத்திய நாளிந்து ஜெயதிச தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. முல்லைத்தீவு முள்ளியவளை அஞ்சல் அலுவலகத்துக்காக ஒதுக்கப்பட்டு தற்போது இலங்கை ராணுவத்தின் கையகப்படுத்தலில் உள்ள காணியை 2026ஆம் ஆண்டுக்குள் விடுவித்து அஞ்சல் திணைக்களத்திடம் முறையாக கையளிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைதாசா ரவிகரன் சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நளிந்த ஜெயதிசவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பாக முன்வைக்கப்பட்டுள்ள முறைப்பாட்டை ரத்து செய்யக்கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜாய்வீர தாக்கல் செய்துள்ள எழுத்தாணை மனு தொடர்பில் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. ராஜபக்ஷ குடும்பத்தினர் நாட்டின் நீதித்துறை அல்லது நீதிமன்ற நடவடிக்கைகளில் எந்தவொரு தலையீடும் செய்யவில்லை என்று கூறப்படுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாட்டின் கடந்த கால வரலாற்றை அறிந்த மக்களுக்கு அதன் உண்மை நிலை என்ன என்பது நன்றாகவே புரியும். அதேபோல் 70 ஆண்டுகால இலங்கை அரசியல் வரலாற்றில் தேர்தல் வெற்றிக்கு பின்னர் எந்தவித வன்முறையிலும் விடுபடாத புதிய அரசியல் கலாச்சாரத்தை தற்போதைய அரசாங்கம் நாட்டில் நிலைநிறுத்தியுள்ளது என்று தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நஜித் இந்திக்க தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் கைது செய்யப்பட்டு தற்போது மரணத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கை இளைஞர் சிவராசா அனோஜனின் தண்டனையை ரத்து செய்வதற்கும் அவருக்கு சட்ட ரீதியான மற்றும் ராஜதந்திர ரீதியான உதவிகளை வழங்குவதற்கும் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் ஜாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இலங்கையின் வெளிவார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதஹரத்துடன் இன்று வெள்ளிக்கிழமை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கோரிக்கை விடுத்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு அங்குரசவில் எதிர்வரும் 20ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு மாபெரும் மக்கள் பேரணி ஒன்று நடைபெறவுள்ளது. கல்வித்துறை மறுசீரமைப்பு திட்டம் குறித்த ஜனாதிபதி அன்ருகுமார திசநாயக்கவின் கருத்துக்களை தொடர்ந்து கடந்த ஆண்டுக்கான அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளது. ஒரு தேசிய பாடசாலை உட்பட மொத்தம் 1665 பாடசாலைகள் 50க்கும் குறைவான மாணவர்களுடன் இயங்குகிறது. நீதிபதிகளும் வருமான வரி செலுத்துவதில் உள்ளடங்குவர். அவர்களின் சம்பளத்தின் முற்பண தனிநபர் வருமான வரியை அறவிடுவது சட்டபூர்வமானது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சிறைச்சாலை அதிகாரிகளின் சம்பளம் மற்றும் கொடுப்பினவுகளை அதிகரிப்பது தொடர்பில் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக நீதி மற்றும் சமூக ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். எதிர்கால வேலைவாய்ப்புகளுக்கு இளைஞர்களை தயார்படுத்தும் வகையில் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் வளர்ந்து வரும் தொழில்துறைகளுக்கு ஏற்ப தொழிற்கல்வி முறைமை மாற்றி அமைக்க வேண்டும் என தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் கேவகே வலியுறுத்தினார். லாப நோக்கற்ற அமைப்புகளின் செயற்பாடுகளை முடக்குவதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் நிதி நடவடிக்கைகள் பணிக்குழுவின் தர நியமனங்கள் ஓர் ஆயுதமாக பயன்படுத்தாமல் அரசாங்கம் அந்த தர நியமனங்களுக்கு முறையாக கட்டுப்படுவதை நிதி நடவடிக்கை பணிக்குழு உறுதிப்படுத்த வேண்டும் என இலங்கை சிவில் சமூக நிதி நடவடிக்கை பணிக்குழு வேலையமைப்பு அதன் நிழல் அறிக்கையில் வலியுறுத்துகிறது.
ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் நேற்று கைது செய்யப்பட்ட தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவரும் பொதுஜன பெரமுனவின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினருமான ரேணுக பேரேராவை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேயிலை தொழிற்சாலை பணிக்கு சென்றவர் மரணித்த நிலையில் தொழிற்சாலை பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளார். கொக்கைன் போதைப் பொருளை தன்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட நடிகர் விஸ்வ கொடிக்கார குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் 5,000 ரூபாய் அபராதம் விதித்து கடுமையாக எச்சரித்து கல்கிச நீதவான் நீதிமன்றம் சந்தேக நபரை விடுவித்திருக்கிறது. திகவெளி பகுதியில் வீட்டிற்குள் கைக்குண்டு வீசி இரு சிறுவர்களை கொலை செய்து அவர்களின் தந்தைக்கு பலத்த காயம் ஏற்படுத்திய குற்ற செயலுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் உட்பட 3 பேர் மேல் மாகாண தெற்கு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு வட்டாப்பிளை பகுதியில் நள்ளிரவில் வீடொன்றின் ஜன்னலை உடைத்து உள்நுழைந்த நபர் ஒருவர் ரொக்க பணம் மற்றும் தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்றுள்ளார். இலங்கையும் தாய்லாந்தும் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த ஒப்புக்கொண்டுள்ளன. பாங்காக்கில் நடைபெற்ற சந்திப்பின் போது 2 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களும் சாதாரண கடவுச்சீட்டுகளை வைத்திருப்பவர்களுக்கான விசா விலக்கு ஏற்பாடுகளை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை பற்றி விவாதித்தனர். தொடரும் இந்திய செய்திகள். உலக அளவில் அதிகரித்து வரும் விநியோக சங்கிலி பாதிப்புகளை ஈடுசெய்வதற்கான நம்பகமான மையமாக இந்தியா மாறி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். கர்நாடகத்தில் இரவோடு இரவாக அனுமதியின்றி நிறுவப்பட்ட முன்னாள் முதல்வர் சித்தராமையாவின் சிலை அகற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. புதுடெல்லியில் கடந்த வார இறுதியில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்ற உலக தலைவர்கள் சிலருக்கு உடல்நல பிரச்சினை ஏற்பட்டிருப்பதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் உண்மையில்லை என மத்திய வெளியுறவு விவகாரத்துறை விளக்கம் கொடுத்துள்ளது. இந்தியா தொடர்ந்து பல்வேறு நாடுகளிடமிருந்து எண்ணெய் வாங்க இருப்பதாக தெரிவிக்கிறது. அமெரிக்க நாடாளுமன்றம் ரஷ்ய எண்ணெய் எரிவாயு ஆகியவற்றை வாங்கும் நாடுகள் மீது கடுமையான வரி விதிக்கும் புதிய சட்டத்தை ஏற்றுக்கொண்டதை அடுத்து இந்தியா அவ்வாறு கூறுகிறது. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தாராபுரத்தில் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் 1,40,000 ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் கேரள முன்னாள் டிஜிபி டோமின் தங்கச்சேரிக்கு 4 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து கோட்டையம் ஊழல் தடுப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. புதிய ஆம்னி பேருந்துகளுக்கான அனுமதி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் 300 ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாமல் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பேருந்து உரிமையாளர்கள் கவலை அடைந்துள்ளனர்.

நாட்கள் தேர்தல் இன்று தொடங்குகிறது. நைஜீரியாவில் மெத்தனால் கலந்ததாக சந்தேகப்படும் மதுபானத்தை குடித்த 48 பேர் பலியானதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. தெற்கு நைஜீரியாவின் ஓண்டோ மாகாணத்தில் மங்கினேல் எனப்படும் அதிக ஆல்கஹால் கொண்ட பிரபலமான மூலிகை மருந்து பானத்தை அருந்திய பலருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டுள்ளது. இதில் இதுவரை 48 பேர் வரை பலியானதாக கூறப்படுகிறது. யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமான பயணி ஒருவர் சிப்பந்திகளை கடித்து உதைந்ததாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மாதம் 8 தேதி இத்தாலியில் மிலான் நகரிலிருந்து அமெரிக்காவின் நியூஜெர்சி நகருக்கு சென்று கொண்ட விமானத்தில் சம்பவம் நடந்தது. இந்தோனேஷியாவின் ராஜா அம்பட் தீவின் முக்குளிப்பு பயிற்றுவிப்பாளர் பாதுகாக்கப்பட்ட நீர் ஆமையை கொன்று தின்றதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடரும் விளையாட்டுச் செய்திகள். பிரித்தானியாவின் சிரென் சிஸ்டர் நகரில் பிறந்த கேத்ரின் நாட்டின் வடக்கே கிளிநொச்சியிலிருந்து தேற்கே மாத்திரை வரை 500 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தை வெறும் 4.5 நாட்களில் ஓடி கடந்து புதிய கின்னஸ் உலக சாதனையை படைக்க தீவிரமாக முயன்று வருகிறார். இலங்கை அணிக்கு எதிரான 2வது 2020 போட்டியில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி 127 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 2வது சுற்றில் இந்திய மகளிர் அணி 3.5 என பின்லாந்தை நேற்று வென்றது. ஆடவர் அணியும் 2.5 என இந்தோனேஷியாவை வீழ்த்த இந்தியாவின் இருபால் அணிகளுமே தொடர்ந்து 2வது வெற்றி கிடைத்துள்ளது. நிறைவாக நாணய மாற்று வீதங்கள் ஆலோசனை வழங்குகிறார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலி 100 இணையதளமான www.trttamiloli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலி நேரடி மற்றும் மறு ஒலிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இந்திய நாணய மாற்றாக 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 380 ரூபாய் 85 சதமாகவும் இந்திய பெறுமதியில் 109 ரூபாய் 99 சதமாகவும் 1 அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 331 ரூபாய் 50 சதமாகவும் இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 73 சதமாகவும் 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 402 ரூபாய் 85 சதமாகவும் இந்திய பெறுமதியில் 116 ரூபாய் 34 சதமாகவும் 1 ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443 ரூபாய் 27 சதமாகவும் இந்திய பெறுமதியில் 128 ரூபாய் 5 சதமாகவும் 1 கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 237 ரூபாய் 13 சதமாகவும் இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 48 சதமாகவும் காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது மணிக்குறு தலைவர் இடம்பெறும் செய்தி தலைப்புகளோடு. செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷபிளில் அமைந்திருக்கும் பி.டி. கேசங்கரி, கார்லை கோனிஸ் அமைந்திருக்கும் பி.டி. சூப்பர் ஸ்டோர். அவர்களுக்கு உங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிள்ளுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
2: அங்க போய் போத்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது இங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Vierge les Gonesse.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாட்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள்.

0: அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
1: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
2: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம், இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழல் பல்பொருள் வாணிபம் ரன்சியே.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:16 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:16. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: பேரும் பல நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்று அமர்கிறீர்கள், அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தேனும் பல நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசனை கொடுத்து வானலைக்கு எடுத்து வருகின்றார்கள். பரிசலாட்சப்பலில் அமைந்திருக்கும் அம்பாளி ஸ்டோர்ஸ் ஆசி பூசரி, போட்டி போட்டியில் அமைந்திருக்கும் போட்டி போட்டி மார்க்கெட், இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு முதலில்
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்புக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட், 1 Avenue Edwan Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 8 49. மறந்துவிடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
2: இரண்டு நிறுவனங்களுக்கும் உமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தேனும்பாலு நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் பாடல்
3: சம்பந்த

0: பூசரி மேலதிக விவரங்களுக்கு ஆசை பூசரி இலக்கம் 195 பாஸ்போர்ட் சென்டனி பாரிஸ் 10 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசை 1 42 5 23 78
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலடியாப்பா.
2: ஓமாப்பா, இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி எலும்பு சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்ல உள்ள ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கட ஆசை உசரி ரஜி தான். வெளிநாட்டுல இருந்து வாரவை எல்லாம் ஆசை உசரி ரஜியை தான் அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே ஒழுகிடப்பா, போவோம் ஆசை உசரி.
0: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசை பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கிச் செல்ல ஆசை பூசரி. மேலதிக விவரங்களுக்கு ஆசை பூசரி இலக்கம் 195 பாஸ்போர்ட் சென்டனி பாரிஸ் 10 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசை 1 42 5 23 78

பாடலை பாடினார் தர்மஸ்ரீ கேஜேஜேசுதாஸ் அவர்கள். பாடலை ஆற்றவரும் அமேட்டா. பாடலுக்கு இசை அமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நேரம் சரியாக 11:26 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:26. இந்த வேளையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனம்பாலன் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

ஒலித்த பாடலை பாடியவர்கள் மூன்று தலைமுறை கண்ட ஜோடிகள். பாடலை ஆற்றுவர் கவிஞர் ஆலங்குடி சோமு, பாடலுக்கு இசை அமைத்தவர் திரை இசை திலகம் கே பி மகாதவன் அவர்கள். இதில் முதலில் பாடிய பாடலுக்கு இசையமைத்தவர் சந்திரபோஸ் அவர்கள். மதுரக்காரன் தம்பி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். நேரம் சரியாக 11:30 ஐக்கியராட்சியத்தில் 10:30 இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள். ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பி நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. அந்த ஒருவேளை உங்கள் இல்லங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக்கொள்ள நீங்கள் நம்பி நாட வேண்டிய ஒரே நிறுவனம் ரம்சியில் அமைந்துள்ள சோழன் பல்பொருள் வாணிபம். அத்தோடு இலங்கையிலிருந்து தெரிவிக்கப்பட்ட மீன் வகைகள் வெட்டி சுத்தம் செய்யப்பட்டு தருகின்றார்கள். விலையோ 13.99 யூரோக்கள். மறந்து விடாதீர்கள், சோழன் பல்பொருள் வாணிபம். இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேரம்பாலன் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: நிகழ்ச்சிகள் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவுடன் இணைந்து ஜானகி அம்மா அவர்கள். வசந்தகால பறவைகள் திரையிலிருந்து கவிஞானி வாலி அவர்களுடைய கவிதை விலக்கி இசையமைத்தவர் தேனிசை டென்றல் தேவா. நேரம் சரியாக 11:37 ஐக்கியராஜ்யத்தில் 10:37 இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் வன்கூவர் நகரில் வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23-25.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேர்தல் நிகழ்ச்சியில் தொடரும் எந்த

0: நேரம் சரியாக 11:45 மைக்கராட்சத்தில் 10:45 நிமிடம். இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள்
1: அப்பா. என்ன ஃப்ரிட்ஜ் வாங்க ஊட்டி மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல, என்ன செய்யறது?
2: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 07 82 81 88 14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 07 82 81 88 14.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

பேரும்பல நிகழ்ச்சியில் லலிதா பாடலை பாடியவர்கள் சின்ன கோயில் சித்ராவோடு இணைந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடலை ஆற்றுவர் கவிஞர் காளிதாசன் அவர்கள் பாடலுக்கு இசையை அமைத்தவர் தேனிசை தென்றல் தேவா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

ஒழித்து பாடலை பாடியவர்கள் விஜய் ஜெயசுதாசோடு இணைந்து சின்மாயி, பாடலுக்கு இசையமைத்தவர் சாபேஷ் முரளி, பாடலை ஏற்றவர் கவிஞர் ஜோகபாரதி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தயனம்பால நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல்

குறித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் பத்மஸ்ரீ. கே ஜே ஜேசாஸ் பாடலுக்கு இசையமைத்தவர் வித்யா சாகர். பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் பொன்மலர். ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தீரும் பாலும். பெரும்பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் மனசனை கொடுத்து வானதைக்கு எடுத்து வந்தவர்கள் பரிசுகளாக செப்பலில் அமைந்திருக்க அம்பாலி ஸ்டோர் சமசி பூசரி போட்டி பண்டிகை.

வணக்கம் நேர்களே. நேரம் சரியாக 12:01 அக்கராட்சத்தில் 11:01. மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அரசனை வழங்குகின்றார்கள் பரிசல் ஆட்சியப்படல் அமைந்திருக்கும் வி டி கஷன்கரி. அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டார் இரண்டு நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள். தியாக தீபம் தெளிவனின் 39வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு திருகோணமலை சிவன் கோயில் மூட்டலில் கடந்த 15 செப்டம்பர் மாதம் தொடக்கம் ஒவ்வொரு நாளும் மாலை 5 அளவில் செயற்பாட்டாளர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. முள்ளிவாய்க்கால் தமிழின பண்டுகோளை நினைவேந்தல் மூற்றத்தின் வழிகாட்டி பலகை இடித்தளிக்கப்பட்டமைக்கு வடகிழக்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கட்டமைப்பு கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார்கள். முல்லைத்தீவு முள்ளியவளை அஞ்சல் அலுவலகத்துக்காக ஒதுக்கப்பட்டு தற்போது இலங்கை ராணுவத்தின் கையகப்படுத்தலில் உள்ள காணியை 2021 விடுவித்து அஞ்சல் திணைக்களத்திடம் முறையாக கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துர ராஜா ரவிகரன் சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயசீஷாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். வடமாகாணத்தின் 350 புதிய சுகாதார உதவியாளருக்கான நியமன கடிதங்களை வழங்கும் இன்று இடம்பெறுகின்றது. சுகாதார மற்றும் வெகுசன அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிஷா தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. ஈரோஸ் அமைப்பின் தலைவர் பாலகுமார் 2500 தோழர்களுடன் சென்று தமிழ் மக்களுக்காக விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகுடன் இணைந்து செயற்பட்டாரே. அவ்வாறு தமிழ் மக்களின் அரசியல் ரீதியான செயற்பாட்டுக்காக புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலி கட்சி தலைவர் இன்பராசா இணைந்து செயற்பட உள்ளதாக ஈரோஸ் கட்சியின் தலைவர் ஈரா பிரபாகரன் தெரிவித்துள்ளார். குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஒருவருக்கு சட்டவிரோதமான வெளிநாட்டு கடவுச்சீட்டை தயாரிக்க உதவியதாக கூறப்படும் குண்டி வரவு குடியகர்வு திணைக்களகத்தின் உதவி கட்டுப்பாட்டாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மாகாணசபை தேர்தல் தொடர்பில் ஆராயும் பாராளுமன்ற செயற்குழுவின் காலத்தை தொடர்ந்து நீடிப்பது மாகாணசபை தேர்தலில் விரைவாக நடத்தும் எதிர்பார்ப்புக்கு தடையாக அமையும் நடைமுறையில் காணப்பட்டு சட்ட சிக்கலுக்கு தீர்வு கண்டால் 3 காலத்திற்குள் எம்மால் தேர்தலை நடத்த முடியும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ரன்னாயக்கா தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 நிறைவடைவதை முன்னிட்டு அங்குரசபில் எதிர்வரும் 20 பிற்பகல் 2 மாபெரும் மக்கள் பேரணியொன்று நடைபெறவுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டம் முழுவதும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் சட்டவிரோத மணல் அகழ்வு பல்வேறு முறைப்பாடுகள் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் தீர்மானங்கள் மற்றும் அமைச்சரின் பணிப்புரைகளுக்கு மத்தியிலும் கட்டுப்படுத்தப்படாமல் பாரிய சுற்றுச்சூழல் அழிவை ஏற்படுத்தி வருவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் ஷானாக்கியன் சுட்டிக்காட்டியுள்ளார். லாப நோக்கமற்ற அமைப்புகளின் செயற்பாடுகளை முடக்குவதற்கு கட்டுப்படுத்துவதற்கும் நிதி நடவடிக்கைகள் பணிக்குழுவின் தர நியமனங்களை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தாமல் அரசாங்கம் அந்தர நியமனங்களுக்கு முறையாக கட்டுப்படுவதை நிதி நடவடிக்கைகள் பணிக்குழு உறுதிப்படுத்த வேண்டும் என இலங்கை சிவில் சமூக நீதி நடவடிக்கை பணிக்குழு வலையமைப்பு அதன் நிழல் அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. தேயிலை தொழிற்சாலை பணிக்கு சென்றவர் மரணித்த நிலையில் தொழிற்சாலை பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளார். அம்பாறை மாவட்டம் மகானோயா பிரதேசத்திற்குட்பட்ட கிராமம் ஒன்றில் கக்கப்பட்டாஸ் என அழைக்கப்படும் வெடிபொருளுக்கு இரையாகி 12 குட்டி யானை ஒன்று உணவு நீரோ உட்கொள்ள முடியாமல் உயிரிழந்துள்ளது. சட்டவிரோதமான முறையில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 2 சொந்தமான சுமார் 14 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை போலீஸ் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பணியகம் முடக்கியுள்ளது. கெகாலையில் புலத்கோயா பிடிய பகுதியில் உள்ள
திடுகல கிராமத்தின் வீடு ஒன்றுக்குள் நுழைந்த முழு வளர்ச்சியடைந்த சிறுத்தை ஒன்று எவ்வித பாதிப்புமின்றி மீட்கப்பட்டதாக வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். தொடரும் இந்திய செய்திகள். உலகளவில் அதிகரித்து வரும் விநியோக சங்கிலி பாதிப்புக்கு ஈடு செய்வதற்கான நம்பகமான மையமாக இந்தியா மாறி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கர்நாடகத்தில் இரவோடு இரவாக அனுமதியின்றி நிறுவப்பட்ட முன்னாள் சித்தராமையாவின் சிலை அகற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிபிஎஸ் ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு முன்மொழி கொள்கையிலிருந்து நடப்பாண்டில் விலக்கு அளிக்குமாறு மத்திய அரசிற்கு உச்ச நீதிமன்றம் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது. சென்னையில் ஆபரணத்தங்கம் சவரன் விலை சவரனுக்கு 1160 உயர்ந்து 113,840 விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை கிராமுக்கும் 145 உயர்ந்து 14,150 விற்பனை செய்யப்படுகின்றது. தொடரும் உலக செய்திகள். ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதலாவது உறுப்பினர் நாடாக இணைவதற்கு கனடா தயாராக இருப்பதாக அந்த நாட்டு பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் கடந்த மாதம் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை 6,100 மேல் உயர்ந்துள்ளது. இந்தோனேசியா வனவிலங்குகளை படமெடுத்தல் எடுத்தால் பணம் கொடுக்கின்றது. இந்தோனேசிய அதிபர் பிரபோவா சுபியாந்தோ காட்டுத்தீக்கு காரணமானவருக்கு கடுமையான தடைகளை விதிக்கும்படி கூறியிருக்கின்றார். தொடர்கின்றது விளையாட்டு செய்திகள். பிரித்தானியாவின் ஸ்ரீன்செஸ்டர் நகரில் பிறந்த ஹெட்டரின் நாட்டின் வடக்கே கிளிநொச்சியிலிருந்து தெற்கே மாத்திரை வரை 500 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரத்தை வெறும் 4.5 நாட்களில் 110 மணித்தியாலத்திற்குள் ஓடி கடந்த புதிய கின்னஸ் உலக சாதனையை படைக்க தீவிரமாக முயன்று வருகின்றார். இலங்கை அணிக்கு எதிரான 2வது 20 போட்டியில் இங்கிலாந்து அணி 6

இந்தியாவின் இருபால் அணிகளுக்குமே தொடர்ந்து இரண்டாவது வெற்றியை கிடைத்திருக்கின்றது. தொடர்ந்து இன்றைய நாணய மாற்றுவிடும் நாணய மாற்றுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் டிஆர்டி டைம்லோலி டாட் காம் இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலிய மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் அத்தோடு நமது வானொலியில் வலம் பெறுகின்ற அனுசரணை நிகழ்ச்சிகள் யாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கையில் 380 ரூபாய் 85%, இந்தியாவில் 109 ரூபாய் 99 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 331 ரூபா 50%, இந்தியாவில் 95 ரூபா 73 பைசா. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 402 ரூபா 85%, இந்தியாவில் 116 ரூபா 34 பைசா. ஒரு அக்கியராஜ பவுண்ட் இலங்கையில் 443 ரூபா 27%, இந்தியாவில் 128 ரூபா 5 பைசா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 237 ரூபா 13%, இந்தியாவில் 68 ரூபா 48 பைசா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசனை வழங்கியிருந்தார்கள் பரிசு லாட்சப்பலில் அமைந்திருக்கும் பி டி கேஷன் கரி, அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பிடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், இரண்டு நிறுவனங்களுக்கும் மிகுதி இதயபூர்வமான நன்றிகள்.

0: குழந்தைகள் மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்ச பிள்ளைக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Jolie-Gonesse.
2: Mélodie et Tordre-Gelake, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre Tolibisi Lakam, Saivarondre, Napade, Saivarinde, Saivarele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசம் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்கநேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சரின் தொழிற்பாகும். டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் நிகழ்ச்சிகள் வரிசையிலே என்றும் தொடர்கின்றது.

0: அன்பிற்குரிய உறவுகளே, என்னுடைய அற்புதமான இதயம் தொட்ட டிஆர்டி வானொலியின் என் அன்பு தமிழ் சொந்தங்களே, சித்தர் நெறி சித்தர் வழிகாட்டுதல் என்ற நீண்ட நெடிய தொடரில் இன்று உடல்நிலை பாதிக்கப்பட்டாலும் என்னுடைய இறைவனி தொடர வேண்டும் என்ற நல்நோக்கோடு இந்த பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நருந்தமிழே நன்னிதியே நானிலம் போற்றும் இறைநெறியே அறவழியே அன்பே அருளே அருளானந்த வடிவே இயல்பே இயக்கமே இதய தடாகத்தில் வீற்றிருக்கும் ஈசான தத்துவமே மூலமே ஆதியே அர்த்தநாரியே அம்மையப்பனே அகிலாண்ட பிரம்மாண்ட நாயகனே ஞானஸ்வரூபமாகிய விஸ்வேஸ்வரனே, உன் திருவடியை வணங்கி இந்த பிரபஞ்ச இயக்கம் உன்னால் இந்த பிரபஞ்ச மூலகர்த்தாவும் நீ, அந்த கர்த்தனாகிய உன்னுடைய பாத கமலங்களை வந்தடைவதே இந்த உயிர்களின் நோக்கம். அதனால்தான் இங்கே படைத்தல் நடைபெறுகிறது, வளர்த்தல் நடைபெறுகிறது, அழித்தல் நடைபெறுகிறது, உருமாறுதல் நடைபெறுகிறது, ஆட்கொள்தல் நடைபெறுகிறது என்ற ஐந்தொழில் தத்துவமும் உம்மால் நடைபெற்று ஆட்கொள்தல் என்ற அந்த உன்னத நிலையை அடைவதற்கான வழியை தருமாறு விழிநீர் கண்ணீர் மல்க வேண்டி இறைஞ்சி நாவுக்கரசரின் நல் வரலாற்று பக்கங்களில் பயணிக்கின்றேன் என் அன்பு உறவுகளே. தில்லைவாழ் அந்தனர் புடைசூழ தில்லை நடராஜர் கோவிலின் மேற்கு ராஜகோபுரத்தின் வழியாக சென்று நடராஜரை தரிசித்தார். தில்லைவாழ் அந்தனர்களின் சூழ ஆலயத்தில் எழுந்தருளிய நாவுக்கரசர் பேரம்பலத்தை வணங்கினார். ஆனந்த தாண்டவம் ஆடும் பொன்னம்பலத்தரசை பேரன்புருகத் தொழுதார். கையும் தலமிசை புனையஞ்சழியன எனத் தொடங்கும் செந்தமிழ் பதிகம் பாடினார். எம்பெருமானின் ஆனந்த வடிவத்தை பார்த்து பார்த்து மகிழ்ந்து நின்ற திருநாவுக்கரசருக்கு பாதக்கிங்கிணிகள் பரதமாட அரவமணிந்து அழகிய வெண்ணீர் துளங்கும் மலர்கரங்கள் அபிநயத்தோடு தெரிவது கண்டார். இறைவன் தன்னை பார்த்து என்று வந்தாய் என்று கேட்பது போன்ற குறிப்பை புலப்படுத்த நடனம் புரிகின்றாய் என்று உணர்ந்து கொண்டவராய் கருணட்ட கண்டன என்னும் விருத்தத்தையும் பத்தனாய் பாடமாட்டேன் எனும் நேரிசை பாடி பணிந்தார் திருநாவுக்கரசர். அத்தலத்தில் சில காலம் தங்கியிருந்து உளவார பணியை ஆத்மார்த்தமாக செய்து வந்தார். எம்பெருமானை வணங்கி பாமாலை பல பாடி இறைவனுடைய செவிக்கு தேனமுதை ஊட்ட நாவுக்கரசருடைய தீந்தமிழ் பதிகத்தில் தன்னை மறந்து புன்னகையோடு அம்பலத்தரசருடைய அந்த அபிநயத்தைக் கண்ட தில்லைவாழ் அந்தனர்களுடைய உடலும் உள்ளமும் மெய்கூசச் செறிந்தது. இதை கண்ட அடியவர்கள் உள்ளமும் ஆனந்த தாண்டவத்தோடு தில்லையம்பலத்தானுடைய திருநடனத்தைக் கண்டு ஆனந்தம் அடைந்தனர். ஐயனே, உன்னுடைய பொற்பாதமே, இந்த அகிலத்தின் பேரண்ட இயக்கத்தின் விதி என்று இன்று உலகம் உணர்கிறது. அதை அன்பே ஆழ்ந்து அனுபவித்தார் நாவுக்கரசர். அதை தன்னுடைய பதிகங்களில் திறம்பட சான்றாக வரைந்துள்ளார். இன்று விஞ்ஞானிகளுடைய அந்த தத்துவங்களும் அன்றைய நாவுக்கரசருடைய பதிகங்களையும் ஒப்பிட்டால் மெய்ஞானமும் விஞ்ஞானமும் ஒரு புள்ளியில் இணையும் மைய புள்ளி தில்லை அம்பலம் என்பதை உணர முடியும். அதை வள்ளலாரும் அனுபவித்தார், மாணிக்கவாசக சுவாமிகளும் அனுபவித்தார், நந்தனாரும் அனுபவித்தார். எம்பெருமானை வணங்கி தில்லையிலிருந்து பிரியா விடைபெற்று திருநாரையூர் வந்தார். பொல்லா பிள்ளையாரை வணங்கினார். அங்கிருந்து புறப்பட்டு சீர்காழிப்பதியின் எல்லையை வந்தடைந்தார். தோணியப்பருக்கு திருத்தொண்டு புரிந்து வரும் ஞான சம்பந்தர் அன்பர்களோடும் அடியவர்களோடும் புறப்பட்டு சென்று நாவுக்கரசரை அகமும் முகமும் மலர எதிர்கொண்டழைத்தார். நாவுக்கரசர் திருக்கூட்டத்தின் இடையே சென்று அவருடைய மலரடியை பணிந்தார் ஞான சம்பந்தர். நாவுக்கரசரை தமது தந்தையரை போன்று தலைமையான சிறப்பு மிக்கவர் என்பதை உளமார உணர்ந்து அப்பரே என்று அழைத்தும் திருநாவுக்கரசர் அடியேன் என்று தமது பணிவான அன்பை வெளிப்படுத்தினார். அருட்கடலும் அன்பு கடலும் சங்கமம் ஆயிற்று. இருவர் கண்ணிலும் ஆனந்த பரவசம். இருவரும் அன்பர்கள் புடைசூழ திருத்தோணியப்பர் ஆலயத்தை வந்தடைந்தனர். திருக்கோபுரத்தை வழிபட்ட இருவரும் வானலாதி ஓங்கி நிற்கும் விமானத்தை வலம் வந்து தொழுதனர். ஆளுடைய பிள்ளையார் அப்பரடிகளை பார்த்து அப்பரே நீவீர், உம்மை ஆட்கொண்டருளிய எம்பெருமானை இன்பத் தமிழில் பாடுவீராக என்று வேண்டினார். ஆனந்த கடலில் மூழ்கி நின்ற அப்பரடிகள் பார்கொண்டு முடியும் பைந்தமிழ் பாமாலை சாத்தி திருத்தோணியப்பரையும் பெரியநாயகி அம்மரையும் பணிந்தார். கலைஞான குன்றாகி ஆளுடைய பிள்ளையின் விருப்பத்திற்கு இணங்க அருள்ஞான அரசராகிய அப்பரடிகளும் சீர்காழியில் ஞானசம்பந்தருடன் சிலகாலம் தங்கியிருந்தார். இரு சிவநேச செல்வர்களும் நாடேறும் சென்று எம்பெருமானை வணங்கி பதிகங்கள் பல பாடி பணிந்து வந்தனர். சீர்காழி பக்கத்தில் உள்ள மெய்யன்பர்கள் அருள்பெற்ற இந்த நாயன்மார்களின் செந்தமிழ் தேன் சிந்தும் பக்தி பாடல்களை பருகி பெருமிதம் பெருகினர். சீர்காழி நகரம் விழாக்கோலம் பூண்டது. ஒரு நாள் சோழ நாட்டில் உள்ள திருத்தலங்களையெல்லாம் தரிசித்து வர வேண்டும் என்று ஆறா காதலுடனும் இரு ஞானமூர்த்திகளும் சீர்காழியை விட்டு புறப்பட்டனர். பல சிவதலங்களை தரிசித்தவாறு திருக்கோலக்கா என்னும் தலத்தை வந்தடைந்தனர். அங்கு இருவரும் எம்பெருமானை தரிசித்து சிந்தை குளிர்ந்தனர். ஆளுடைய பிள்ளையார் அப்பர் சுவாமிகளிடம் விடைபெற்று கொண்டு சீர்காழிக்கு திரும்பினார். அப்பரடிகள் கோலக்காவில் இருந்து புறப்பட்டு கருப்பரியலூர், திருப்பண்பூர், நீடூர், திருக்குறுத்தை, வீராட்டம், திருநின்றவூர், திருநின்றபள்ளி வழியாக திருமணிப்பள்ளி வழியாக பல சிவதலங்களை தரிசித்து திருசக்தி முற்றத்தை வந்தடைந்தார். உமாதேவியர் போற்றி பணிந்த புனித தலமாகிய திருசக்தி முற்றத்தில் எழுந்தியிருக்கும் இறைவனை வணங்கி வழிபட்டார் அப்பரடிகள். அவ்வூரில் தங்கியிருந்து எம்பெருமானுக்கு உளவார பணி செய்து திருவுளம் பற்றினார். திருசக்தி முற்றத்து பக்த கோடிகள் நாவுக்கரசரின் வருகையால் புல்லாங்கிதம் அடைந்தனர். நாவுக்கரசர் உளவார பணிபுரிந்து பரமனை வழிபட்டார். ஆன்மீக அன்பர்களும் அப்பரடிகர்களுக்கு உறுதுணையாக நின்றனர். அப்பரடிகள் எம்பெருமானே, கூற்றுவன் வந்து எனது உயிரை கவர்ந்து செல்லும் முன் உமது திருவடி அடையாளம் பதியுமாறு அடியேன் சென்னி மீது வைத்து அருள வேண்டும் என்று கருத்தமைந்த கோவாய் முடிகி எடு என பதிகத்தில் அழகாக பாடினார். திருசக்தி முற்றத்துறையும் சிவக்கொழுந்த என்னும் திருப்பதிகத்தில் பாடினார். அருள்வடிவமாகிய எம்பெருமான் திருநெல்லூருக்கு வா என்று அப்பரடிகளுக்கு அருள் புரிந்தார். அடிகள் ஆனந்தம் மேலிட அக்கணமே திருசக்தி முற்றத்தை விட்டு புறப்பட்டார். திருநெல்லூர் என்னும் பழம்பதியை வந்தடைந்தார். நலம் தந்த நாதரை வலம் வந்து வணங்கினார். அப்பொழுது கருணை கடலாகிய நல்லூர் பெருமான், திருசக்தி முற்றத்தின் உளமுருக என்னிடம் வேண்டியதற்கு ஏற்ப உனது எண்ணத்தை முடிக்கின்றோம் என்று திருவாய் மலர்ந்து தமது திருப்பாத மலர்களை அப்பர் சுவாமிகளின் சென்னியின் மீது சூட்டி அருளினார். என்னே இறைவனுடைய பேரானந்த பெருங்கருணை! மூவருக்கும் தேவருக்கும் அரிக்கும் அயனுக்கும் எட்டாத பாக்கியத்தை அடிமுடி காணாத ஈசன் தன்னுடைய பாத கமலங்களை நாவுக்கரசருடைய சென்னியின் மீது வைத்து அழகு பார்த்த அற்புதம் அடியவர் மீது ஈசனுக்குள்ள அந்த ஒப்பற்ற காதலை விளக்குகிறது. எம்பெருமான் கருணை கடலில் மூழ்கி கரை காணாமல் தத்தளித்து போன அப்பரடிகள் நினைந்திருக்கும் அடியாரை எனத் தொடங்கி நல்லூர் பெருமானார் நல்லவரே என பாடினார். இங்கிருந்து புறப்பட்டு திங்களூர் வந்தடைந்தார். அப்பூதியடிகளுடைய அற்புதமான ஜீவ சரித்திரத்தை இதற்கு முன்னே அடியேன் தங்களுக்கு திங்களூரில் நடந்த அந்த அற்புதமான வரலாற்றை உங்களுக்கு இதற்கு முன் தந்திருக்கின்றேன். நேரம் கருதி அந்த நிகழ்வை உங்களுக்கு விளக்காமல் திருநாவுக்கரசர் அவருடைய அப்பூதியடிகளுக்கும் அவருடைய மகனுக்கும் தந்த அந்த உன்னதமான இறைஞான ஆற்றலை உங்களுக்கு முன்னிடையே தந்திருக்கின்றேன். நாவுக்கரசர் திருப்பலனம் வழியாக நல்லூர், பழையறை, வளஞ்சுழி, திருக்குடமூக்கு, திருச்சேரை, திருக்குடவாயில், திருநாரையூர், திருவாஞ்சியம், பெருவேலூர், திருவிளமர் முதலிய தலங்களை தரிசித்துக் கொண்டு வந்தார். பெருமானை வண்டமில் பாமாலை பாடி போற்றினார். நாவுக்கரசர் எந்திசையும் அவரது புகழ் பேச சிவதரிசனம் செய்து கொண்டு திருவாரூரை வந்தடைந்தார். திருவாரூர் சிவதண்டர்களுக்கும் சிவம்பர்களுக்கும் அப்பரை கோலாகலத்தோடு வணங்கி வரவேற்றினர். அடியவர்கள் சூழ அப்பரடிகள் தேவாசிரிய மண்டபத்தில் முன் சென்று வணங்கி வண்ணம் கோயிலில் உள்ளே சென்றார். புற்றிடம் கொண்ட தியாகேச பெருமானை அன்போடு துதி செய்து திருத்தாண்டகம் பாடி மகிழ்ந்தார். திருவாதிரை திருநாளை கண்டுகளித்தார். அப்பரடிகள் அத்தலத்திலேயே எழுந்தருளியிருந்து தினந்தோறும் தியாகேச பெருமானை வழிபட்டு இனிய பதிகங்களால் பாமாலை சாற்றி சிந்தை குளிர்ந்தார். அடுத்து வழிவளம் கீழ்வேலூர், கன்றாப்பூர் போன்ற திருப்பதிகங்களுக்கு சென்று வந்தார். திருவாமூர் திருவாதிரை திருவிழாவை கண்டு களிப்புற்றார். பின்னர் அங்கிருந்து திருப்புகலூருக்கு புறப்பட்டார். இத்தருணத்தில் சீர்காழியில் இருந்து எழுந்தருளிய ஞானசம்பந்தர் பல சிவதலங்களை தரிசித்த வண்ணம் திருப்புகலூரை வந்தடைந்தார். இப்படி நாவுக்கரசருடைய அற்புதமான ஜீவ சரித்திரத்தின் பக்கங்களில் பயணிக்கின்றோம் என் அன்பு உறவுகளே. உடல்நிலை சற்று சரியில்லாத காரணத்தினால் இந்த அற்புதமான பயணத்தில் இருந்து பிரியா மனதோடு அடுத்த வாரத்தில் உங்களோடு பயணிக்கும் உங்கள் அன்பு உறவு சுவாமிநாதன் சுந்தரேசன். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.
1: கேட்டது இன்றைய ஆன்மீக தேடலே. இங்கு சிந்தனை துளிகளை தந்திருந்தார் ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து சுவாமிநாதன் சுந்தரேசன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியானது அடுத்த வாரமும் தொடர்கின்றது.

0: இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி ஒரு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல. சிக், என்ன செய்யறது
1: அப்பா? இந்த தப்புல பதம் ஒண்ணும் வரதில்ல அப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
2: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின் போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782 81 88 14.

நேரம் சரியாக 12:33 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியின் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது

0: നേർ விருப்பத்தில் பக்தி பாடல். இந்த நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் ஆன்மீக நிகழ்வை தொடர்ந்து இடம்பெறுகிறது நீர் விருப்பத்தில் பக்தி பாடல். இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம் என்பதை நீர்களுக்கு அறிய தந்து இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கும் முதலாவது நீர் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம், நான் சதீஷ் பேசுறேன்.
2: ஆமாம் சதீஷ், நிலமா இருக்கீங்களா?
1: நான் நிலமா இருக்கின்றேன், நீங்க நலம்தானே?
2: நாங்களும் நிலமாக இருக்கின்றோம்.
1: கண்ணன் அந்த பாட்டுக்கு போறேன், ஆயப்பாடி மாளிகை அந்த பாட்டை கேட்கின்றேன்.
2: சார், நீங்க கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புகிறோம்.
1: நன்றி, வணக்கம்.
2: நன்றி.
0: ஆமாம், இந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலிலும் இருக்கிறது போல அந்த பாடலை நாங்கள் கேட்போம். சதீஷுக்காக ஒளிபரப்புகின்றேன்.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியின் நேயர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கணும். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்போம். வணக்கம்.
1: வணக்கம் என்ன
0: உங்களுக்கு?
1: மகிழ்ச்சி என்ன? வணக்கம் அம்மா. நான் கேட்க போற பாட்டு சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு பிள்ளை இறந்த பாடலை எல்லோரும் மகக்கப்போம். விநாயகரை நினைச்சு கும்பிட்டு கொண்டு நடுக முருகனை கும்பிடா அவர் கவலைப்படுவே தானே. அப்ப எல்லா தெய்வங்களையும் இன்னைச்சு கூப்பிடும் பாட்டு.
0: ஆனா எல்லா தெய்வத்துக்கும் நல்ல நல்ல பாடல்கள் இருக்கு. ஆனா முருகனுக்கு அந்த நாங்க ஓரளவு அங்க தாயத்துல இருக்கலயே நிறைய பாடல்கள்ங்கிறது தெரிஞ்சபடியா நாங்க அந்த பாடல்களோடயே நிக்கிறோம்.
1: அப்ப முருகனோட பங்க பக்தி தான் பேர்ந்து அவர் தனிய ஒரு ஆளை மட்டும் கும்பிட எல்லாரையும் கும்பிட வருவேன். அப்ப அவைகளை நினைச்சு கும்பிடுவோம். அதான் அந்த விநாயகரை கொண்டே கரைக்கிறது எங்கட காலத்துல இருக்கையில மகிமா. இப்ப அங்க மும்பைல நடந்த ஒரு உலக கரைக்க ஒழிக்கிட்டு இப்ப உலகம் முழுக்க அதை கெடுப்பவர்களும் அதை செய்ய
0: தொடங்கிட்டாங்க. செய்யறார்கள். அதான் நானும் பார்த்தேன் இந்த முறை எல்லாரும் அந்த வீடுகள்ல பிள்ளையார். ஆனா பிள்ளையார கரைக்கணுமோ எனக்கு தெரியல. பிள்ளையார் இந்த இது செய்யறார்கள். எறிகிறதும் போறதும்
1: அப்படி எல்லாம் செய்ய கூடாது. நான் அந்த கூகுள்ல போய் நீங்க கேட்டா சொல்லும். அதாவது கொஞ்சம் எங்க மும்பைல இருந்து தொடங்கின ஏதோ ஒரு அவர்கள் அதை தொடங்கி விட
0: வியாபாரம்
1: நோக்கில இப்படி ஆக்கிட்டினம். அப்படி செய்யறத நான் விரும்பவில்லை. எனவே விநாயகரை கும்பிடுவோம் நாங்கள். சோழா மதிப்பு கொடுத்து நாங்க கும்பிடுற தெய்வத்தை கொண்டே கதைக்கணும். ஒரு இனம்
0: கவலைதான் பாப்பமா. உங்களுடைய
1: பாடலாம் போய் பாருங்க, எல்லாரும் போய் பாருங்க, பார்த்தா அதை செய்ய மாட்டார்கள். ஏதோ ஒரு நாட்டு அந்த மும்பைல ஏதோ ஒரு பக்கத்துல இருக்கிறவர்கள் அதை தொடக்கி விட்டது. அதை கொண்டு இப்ப எல்லாருக்கும் பரவி எல்லாரும் இப்படி ஆகிறதுகளை செய்யினாங்க. பணத்துக்காக இப்படி எல்லாம் செய்ய தொடங்கிட்டேனா. நன்றி
0: நன்றி நன்றி.
1: நீங்க கணிப்பாட்டி விடுங்க.
0: நன்றி. இணைந்தோடு சிறப்பித்தமைக்கு புஷ்ப விஸ்வநாதன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் அவருக்காக ஒழிக்கிறது நினைக்கிறேன். சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது டியாடி தமிழொலி. தமிழொலியில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கணும். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: என்ன
0: பாட்டுக்கு போறீங்க?
1: எனக்கு இந்த புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே என்ன பாட்டை தாங்கோ.
0: சரி, நீங்கள் நல்லா பாடுறீங்க. இந்த பக்தி பாடம் பாடுறதுக்கு நிகழ்ச்சிக்கும் அடுத்த நினைப்புல பாலன் நிக்கிறார். பாலன் ஆயத்தமா சரியா உங்களோட பாடல் தரேன். நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. ஆமா, ஜோய் ஸ்ரீ மானேந்திரன் அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல். சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கிறது.

0: நேரம் சரியாக 12:54. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் நேர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கணும். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து வாய்வாரோடாக வந்திருப்பவர் வணக்கம்.
1: இனிய மதிய வணக்கம் சௌதரி கேமா, லண்டன்ல இருந்து பாலன்.
0: ஆமாம், உங்களுக்கும் இனிய மதிய வணக்கம். நலமா இருக்கீங்களா?
1: நன்றி சௌதரி. நீங்க அப்ப கல்யாண உறவுல எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
0: எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். நன்றி
1: சௌதரி. நான் கேட்கிற பாடல், அதுக்கு முதல் மரித்து வீட்டில் இருந்த இயேசு கிருஷ்ண நாமத்தை எல்லோரையும் வாழ்த்தி கொண்டு கேட்கிற பாடல், ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது என்ற பாடல்.
0: இது கணவர் சேர்ந்து பாடி இருக்கணுமா?
1: இல்லையா, அதை குறுப்ப குறுப்பில டான்ஸ் ஆடி தட்டினோம் பாட்டு, மேலும் தட்டினோம்.
0: அப்படித்தான்
1: தான் பாடுறேன். குறுப்பில் பின்னுக்கு பக்கவாத்தியம் அந்த படிக்கணும்.
0: சரி, பார்ப்போம்மா உங்களோட பாடலுக்கு. இப்போ நன்றி,
1: ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப மிக்க நன்றி. கத்திர ஆஸ்வதிப்பா எல்லோரையும்.
0: நன்றி. ஆமாம், பாலன் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல்

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கணும். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி.
1: நான் உச்சி பிள்ளையார் கோயில் கொண்டாடம் அந்த பாட்டை கேட்க விரும்புகிறேன்.
0: சார், நீங்க கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு.
1: நன்றி.
0: வணக்கம். ஆமாம், சோதி புஷ்பா அவர்கள் இணைந்திருந்தால் அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக காத்திருப்போர் வணக்கம். ஆமாம், நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி.
1: அப்படியே என்று விற்கோணம் வேண்டிக் கொண்டு நினைக்காத நேரம் இல்லை வடிவேலன் என்ற பாட்டை கேட்கிறேன்.
0: ஆமாம், ஏன்னா
1: சென்று கேட்போம்.
0: ஆமாம், மதுரையே சோமசுந்தரம்னும் ஒரு பாடகர் இருக்கிறாரா?
1: ஓ,
0: அவர்கள்தான் இந்த பாடலை வந்து எழுதி இசையமைச்சு எல்லாம் செய்திருக்கிறார். சரி, நாங்கள் கேட்போம்.
1: நன்றி.
0: ஆமாம், பத்மராணி ராஜரன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல்

0: நமது வாழ்த்து தந்தையை தெரிவித்துக் கொண்டோம். நான் ஒரு பெங்களூர் ரமணி அம்மாள் பாடின பொம்மை பொம்மை தான் தைய தைய என்ற பாடலை கேட்க
1: காலம் நீங்க பாடி இப்ப ரமணி அம்மாள் பாட போறா.
0: ரமணி அம்மாள் அவன் பாடத்தான் நான் பாடினேன். சில கரெக்ஷன்கள் செய்ய வேண்டியிருக்கேன். என்ன நினைச்சுனால அந்த இது
1: பாட்டு நல்லா இருக்கு யாராவது சொல்லி இருக்கணுமா?
0: ஆரம்பத்துல உள்ளதான் சொல்றேன், எல்லாம் சொல்றேன். ஆரம்பத்துல நான் முதல் முதல் என்ன பாட தூண்டினது ரகுவும்
1: என்னுடைய
0: நண்பர் என்ன பொபி பாலேந்திரா மனோ ராஜான் ராஜான் தான் முதல் விபி இனி பாட்டு முதல் முதல் பாடின பாட்டு வந்து
1: நான் சொல்லுவேன். நான் உங்களோட பாட்டுக்கு நான் உங்களுக்கு இந்த கருத்து சொல்ல மாட்டேன். நீங்க நல்லா அனௌன்ஸ் பண்றீங்க, நல்ல குரல் நல்லா செய்யறீங்க, அதுவும் உங்களோட தனிப்பட்ட இதுகளை கரைக்காம நீங்க நார்மலா செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா நல்லா இருக்கும். ஆனா நான் பாட்டுக்கு நான் உங்களுக்கு கருத்து சொல்ல மாட்டேன்.
0: இல்ல உண்மை என்ன, நான் இப்ப தனியா இருக்கிறேன். பொழுதுபோக்கு டிஆர்டியும்
1: நீங்க தனியா இருக்கிறீங்க, உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. வானொலியில நீங்க வந்து தாராளமா நீங்க சனிக்கிழமையில எல்லாமே அனௌன்ஸ் பண்றீங்க, வானொலி கேக்குறீங்க, எல்லாம் செய்யறீங்க. நீங்க பாடுங்க வந்துட்டு, ஆனா அந்த நான் பாட்டுக்கு நான் இதுக்கு அனௌன்ஸுக்கு நல்லா இருக்குன்றது என்னுடைய கருத்து. பாட வேண்டாம்னு சொல்லல, இப்ப நீங்க சொன்ன லிஸ்ட்ல இப்ப இவ்வளவு உங்களோட விசிறியலும் வந்து சேர்ந்து உங்களோட பாட்டு கேட்காம
0: இல்ல அதான் சில பேருக்கு பிடிக்காது சொல்லிட்டுதான் சில கொஞ்சம் வசனம் மாறி இருக்கண்டா. அப்ப நான் முடிவெடுத்துறேன், நின்மேலுக்கு கலையாத்துல ஒரு வரி கூட பாடுறது இல்லையா?
1: நீங்க பாடுவோம் நான் சொன்ன சொல்லக்கூடா. இல்ல இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் சிலருக்கு சில இதுகள் வந்து பிடிக்கும், சிலருக்கு சிலட்ட பிடிக்காது. எல்லா மனிதர்களோட ரசனை எல்லாம் மாறுபடும். அதுல என்னோட தனிப்பட்ட இது, நான் உங்களுக்கு ஒரு கேள்வியா தான் கேட்டேன். உங்களோட பாட்டுக்கு யாராவது பிடிச்சிருக்கான்னு சொல்லிக்கணுமா?
0: நான் கோயிக்க மாட்டேன். இப்ப நீங்க என்ன நன்மைக்கு தான் சொல்றீங்கன்றது எனக்கு விளங்குது. அதே நேரத்தில் நான் டி எம் சௌந்தரராஜன் பாடலையோ பி சி சிலாண்டு பாடல்களை அதே மாதிரி பாடணும் எதிர்பார்க்க இல்லாது.
1: இல்ல நீங்க வந்து முயற்சிங்க, உங்களுக்கு நல்ல சில பாட்டுகள் வந்துட்டு சிலருக்கு பொருந்தும். நீங்க முயற்சிங்க, அதான் சொல்றேன். சரி, நாங்க அந்த பாட்டு கேட்போம்.
0: ஓகே, நன்றி
1: நன்றி. ஆமாம், விபி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் ரமணி அம்மாள் அவர்களின் குரலில் ஒலிக்கிறது.

0: சரியாக 1:16 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கணும். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து வாய்வரோடாக வந்திருப்பவர் வணக்கம்.
1: நீங்கள்
0: கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒலிபரப்புகின்றோம்.
1: நன்றி.
0: நன்றி. ஆமாம், தர்மவதி அம்மா அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் TM சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கிறது.

0: சரியாக 1:23 நீங்கள் இணைந்திருப்பது பக்தி பாடலோடு. பக்தி பாடலுக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் கேமா, நான் சுவாசினி பார்த்தாங்க. நிலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்கள்?
1: நாங்களும் நலமா இருக்கோம், அதேபோல நீங்களும் எல்லோரும் நலமா இருக்கோம் என்று ஒண்டிக் கொண்டு கேமா, நான் கண்டுகொண்டேன் வந்தது யார் என்று.
0: ஆமா,
1: அந்த பாடலை கேட்கிறேன்.
0: சரி, நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. சுபாஷினி பத்மநாதன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் திருவருள் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

ஒரு சூடம்.

உனது கோயில் மலரும். உருக உருகுதே கண்கள் உருகுதே பெருகுதே வெள்ளம் பெருகுதே எனது நீ.

0: பிதேட்டி ஆடிய தமிழொலி தமிழொலியில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கணும். இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக அனுப்பில் வந்திருப்போம். வணக்கம்.
1: வணக்கம் வயமா, நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ, நலமாக இருக்கணும். நன்றி. நீங்கள்?
1: நலமா இருக்கணும். நன்றி. நான் கேட்ட பாடல்
0: கொடுத்து ரொசாலி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் மிசியம்மா திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

ஒலித்த அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்த நேயர் விருப்பத்தில் பக்தி பாடல். இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த நேர்கள், செம்மடுத்து கேட்டுக்கொண்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி நன்றி, வணக்கம்.

0: நூலகத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையத்தளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: nwlulgam.com.
4: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
6: VT Superstore, Garlagones Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
6: Mélodie et Tordre-Gradke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் இணையத்தின் ஊடாக நூல்களை விட்டு வருகின்ற நூலுலகம் .com இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷபிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷங்கரி, காஸ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் வி டி எஸ் பைனான்ஸ் GmbH நிறுவனத்தினர். தியாக தீபம் திலீபனின் 39வது நினைவேந்தல் நிகழ்வு திருகோணமலை சிவன்கோவில் மூன்றலில் கடந்த 15 தொடக்கம் ஒவ்வொரு நாளும் மாலை 5 மணியளவில் செயற்பாட்டாளர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்று திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள் மற்றும் அகரம் மக்கள் மையம் ஆகியோரால் மேற்கொள்ளப்பட்டது. ஏகே சுடர் ஏற்றி வைக்கப்பட்டு பொதுச் சுடரும் ஏற்றி வைக்கப்பட்டது. தொடர்ந்து மலரஞ்சலி தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நினைவஞ்சலி மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவேந்தல் முற்றத்தின் வழிகாட்டி பலகை இடித்து அழிக்கப்பட்டமைக்கு வடகிழக்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கட்டமைப்பு கண்டனம் வெளியிட்டுள்ளது. குறித்த கட்டமைப்பின் இணைத்தலைவர்களான அருட்தந்தை லியோ ஆம்ஸ்ட்ராங் மற்றும் அகத்தியல் அடிகளார் ஆகியோர் இணைந்து விடுத்துள்ள ஊடக அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்காலில் நடந்தறிய இன படுகொலையை நினைவேந்துவதற்கான முள்ளிவாய்க்கால் முற்றத்திற்கு செல்வதற்கான பாதையை சுட்டிக்காட்டுவதற்காக முல்லைத்தீவு பரந்தன் வீதியில் அமைக்கப்பட்டிருந்த வழிகாட்டி பலகை கடந்த 14 செப்டம்பர் அன்று முல்லைத்தீவு நீதிமன்றில் கட்டளையை காரணம் காட்டி வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் இடித்து அழிக்கப்பட்டுள்ளமையானது அரசு திணைக்களங்கள் ஊடாக தமிழின மீதான ஒடுக்குமுறைகள் தடையின்றி தொடர்வதனையே காட்டி நிற்கிறது. வகைத்தொகையின்றி தமிழினம் கொத்துக்குண்டுகளாலும் இன்னும் உலகின் மனித குலத்திற்கு எதிரான தடை செய்யப்பட்ட ஆயுதங்களாலும் போர் முறைகளாலும் திட்டமிட்டு அழித்து ஒழிக்கப்பட்ட இனப்படுகொலையை கண்ணீரோடு நினைவு கூறும் உரிமை கூட தமிழினத்திற்கு மறுக்கப்பட்டுள்ளது என்பதை காட்டி நிற்கும் ஒன்றாகவே இந்த வழிகாட்டி பலகையின் இடித்து அழிப்பு அமைந்திருக்கிறது. முல்லைத்தீவு பரந்தன் வீதியில் வீதி ஓரங்கள் நெடுகிலும் ராணுவ முகாம்களுக்கான பேர் பலகைகளும் காவலரன்களும் அனுமதியற்ற கட்டடங்களும் கட்டமைப்புகளாகவும் அமைக்கப்பட்டுள்ளமை வெளிப்படையானது ஒன்றாகும். இடித்து அழித்தொழிக்கப்பட்ட இந்த வழிகாட்டி பலகைக்கு அப்பால் சில 100 மீட்டர் தூரம் தள்ளி முள்ளிவாய்க்கால் மேற்கு பகுதியில் பரந்தன் முல்லைத்தீவு வீதியில் அமைக்கப்பட்டுள்ள ராணுவ முகாமின் பெயர் பொறிக்கப்பட்ட கட்டமைப்பு இதே வீதியில் புதுக்குடியிருப்பு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள ராணுவ வெற்றி சின்னம் போன்று இன்னும் பல கட்டுமானங்கள் அனுமதியற்ற கட்டுமானங்களாகவே உள்ளது. இந்த நிலையில் இந்த வழிகாட்டி அனுமதியற்ற கட்டிடம் என முல்லைத்தீவு போலீசாரால் கடந்த 11 ஜூன் 2026 முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றில் தொடுக்கப்பட்ட வழக்கின் மீதான கட்டளையாகவே இந்த வழிகாட்டி அமைப்பை அகற்றுமாறு பொறியியலாளர் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றால் கட்டளை வழங்கப்பட்டது. ஏற்கனவே முல்லைத்தீவு போலீசாரால் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றில் இந்த வழிகாட்டி பலகை மேல அமைக்கப்பட்டிருந்த காயமடைந்த பாடசாலை சிறுவன் ஒருவன் ரத்தம் தோய்ந்த ஆடையுடன் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முட்டத்திற்கு செல்லும் பாதையை சுட்டிக்காட்டுவது போல் அமைக்கப்பட்டிருந்த சிலையை அகற்றுவதற்காக வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்ட போதிலும் நீதிமன்றினால் அந்த சிலையை அகற்றுவதற்கான கட்டளை வழங்கப்படவில்லை. இருந்த போதிலும் இரவோடு இரவாக இனம் தெரியாதோரால் அந்த சிலை அகற்றப்பட்டது. தற்போதைய நிலையில் போலீசாரின் ஆதரவுடன் இந்த முள்ளிவாய்க்கால் முற்ற வழிகாட்டல் கல்லும் அகற்றப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் இலங்கையில் எந்த அரசுகள் ஆட்சிப்பிடம் தமிழர் விரோத செயற்பாடுகளையும் தமிழின அழிப்பு செயற்பாடுகளையும் கட்டமைக்கப்பட்ட வகையில் அரங்கேற்றி வருவது வெளிப்படையாகிறது. ஆகவே அரசினுடைய இத்தகைய செயற்பாடுகளை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதுடன் தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைக்கு விரைந்து சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதன் முக்கியத்துவத்தினையும் வலியுறுத்தி நிற்கிறோம். அனுராதபுரத்தில் நிர்மாணிக்கப்பட்ட நாட்டின் முதலாவது மின்கல வேலைசக்தி களஞ்சிய கட்டமைப்பு பொதுமக்களின் பாவனைக்கு இன்று கையளிக்கப்பட்டுள்ளது.
1: ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இதற்கான நிகழ்வு இன்று முற்பகல் இடம்பெற்றது. இதன் கொள்ளளவு 10 மெகாவாட் ஆகும். நாட்டின் மேல் புதுப்பிக்கக்கூடிய வேலைசக்தியை அதிகரிக்கும் வேலை திட்டத்தின் கீழ் குறித்த கட்டமைப்பு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இதேபோல தம்புளி இபான் கடுவ நீர்த்தேக்கத்தின் தியச்சரணி மிதக்கும் சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையமும் தேசிய கட்டமைப்புடன் இன்று பிற்பகல் இணைக்கப்பட உள்ளது. இதனூடாக 5 மெகாவாட் மின்சாரம் தேசிய கட்டமைப்புடன் இணைக்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தினூடாக 10,000 குடும்பங்கள் பயனடைய உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது.
0: நாட்டில் வேலை செய்யும் வசதியுள்ள சுமார் 62 லட்சம் பெண்கள் எந்தவித வேலைவாய்ப்புமின்றி வீடுகளில் உள்ளதாக இன்றைய தினம் வெளியான தேசிய பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இவர்களில் 58.1% வேலைக்கு செல்ல விரும்பவில்லை என கூறுவதற்கும் குடும்ப பொறுப்புகளும் வீட்டு வேலைகளுமே முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக அந்த தரவுகள் சுட்டிக்காட்டுகிறது. 25-34 வயது பிரிவைச் சேர்ந்த வேலை இல்லாத பெண்களில் 87% குடும்ப பொறுப்புகள் காரணமாகவே வேலைக்கு செல்லவில்லை என்று குறிப்பிட்டுள்ளனர். அதேபோல் 35-54 வயது பிரிவைச் சேர்ந்த வேலை வாய்ப்பெற்ற பெண்களில் 93.6% இதே காரணத்தையே சுட்டிக்காட்டியுள்ளனர். பெண்களுக்கு வேலை செய்யும் விருப்பம் இல்லை என்பதால் அவர்கள் வேலைக்கு செல்வதில்லை என்று அர்த்தமல்ல என ஐக்கிய நாடுகள் சபையின் பெண்கள் அமைப்பு சுட்டிக்காட்டுகிறது. மாறாக சமையல் செய்தல், வீட்டை சுத்தம் செய்தல், துணி துவைத்தல், குழந்தைகளை பராமரித்தல், முதியோர் மற்றும் நோயாளிகளை கவனித்தல் உள்ளிட்ட வீட்டு வேலைகளுக்காக தமது நாளாந்த வாழ்க்கையின் பெரும்பகுதியை செலவிட நேர்வதே இதற்கு காரணம் என்று அந்த அமைப்பு விளக்குகிறது. வேலை வாய்ப்பில்லாத 62 லட்சம் பெண்களில் 17.8% உயர்கல்வி கற்கும் நோக்கில் வேலை வாய்ப்பை நாடவில்லை என்றும், 16% ஓய்வூதிய வயதை கடந்தவர்கள் எனவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தவிர 6.6% நோய் நிலைமைகள் அல்லது உடல்நிலை பாதிப்பு காரணமாக வேலை வாய்ப்புகளில் ஈடுபட முடியாத நிலையில் உள்ளதாகவும் அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து திணைக்களத்தின் பொது முகாமியாளரை நீக்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து தொழிற்சங்கங்களால் ஆரம்பிக்கப்பட்ட அடையாள வேலைநிறுத்தம் இன்றும் தொடர்வதாக இலங்கை தொடர்ந்து நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவிக்கிறது.
2: ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம், ரயில் சாரதி உதவியாளர்கள் சங்கம், ரயில் பணிமனைகளில் பணியாற்றும் ஊழியர்களின் சங்கம் என்பன நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் வேலைநிறுத்தத்தை ஆரம்பித்தன. ரயில்வே பொது முகாமையாளரை உடனடியாக பதவி நீக்குமாறு நிலைய பொறுப்பு அதிகாரிகள் சங்கத்தின் அதிகாரிகள் தொடர்பில் நிர்வாகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள கடிதத்தின் மூலம் அவரது உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்து குறித்த பணி பகிஷ்கரிப்பு ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த பணி பகிஷ்கரிப்பு இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளது. இவ்வாறான தொழிற்சங்க நடவடிக்கை இடம்பெற்று வரும் நிலையிலும் ரயில் பயணிகளுக்கு அசௌகரியம் ஏற்படாத வகையில் ரயில்களை சேவையில் ஈடுபடுத்த நேற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ரயில்வே பொது முகாமையாளர் ரவீந்திர பத்மபிரியா தெரிவித்தார். இன்று காலை முதல் ரயில்கள் வலிமை போன்று சேவையில் ஈடுபடுத்தப்பட்டன. இன்று காலை அனைத்து புறப்படும் நிலையங்களிலிருந்தும் அலுவலக ரயில் சேவைகள் செயற்படுத்தப்பட்டன. பொர்காவெல, ரம்புக்கணு, அதேபோன்று பிரதான மார்க்கத்தில் மகவு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும், கேவி லைன் எனப்படும் கலனிப்பள்ளி ரயில் மார்க்கத்திலும், புத்தளம் மார்க்கத்திலும், சிலாபத்திலும், கரையோர ரயில் மார்க்கத்திலும் அனைத்து அலுவலக ரயில்களும் இன்று காலை கொழும்பு நோக்கி சேவையில் ஈடுபடுத்தப்பட்டன. அதேபோன்று மன்னாரிலிருந்து 4 இலக்க ரயில் கொழும்பு வரை சேவையில் ஈடுபடுத்தப்பட்டது. மேலும் இன்று கொழும்பிலிருந்து காங்கேசம் துறை வரை முன்னெடுக்கப்படும் நகரங்களுக்கு இடையிலான யாழ்ப்பாணம் இண்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டது. அதேபோன்று கொழும்பிலிருந்து காங்கேசம் துறை வரை சேவையில் ஈடுபடும் யாழ்தீவு ரயிலும் இன்று காலை சேவையில் ஈடுபடுத்தப்பட்டது. மேலும் பகல் நேரத்திலும் வழமையான அனைத்து ரயில் சேவைகளும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டன. அதேபோன்று மாலை நேரத்திலும் அனைத்து அலுவலக ரயில்களையும் அவற்றின் வழக்கமான இறுதி ரயில் நிலையங்கள் வரை சேவையில் ஈடுபடுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம். எவ்வாறாயினும் பெரும்பாலான ரயில் நிலையங்களில் பயணச்சீட்டுகள் வழங்கப்படவில்லை. பயணிகளுக்கு எவ்வித அசௌகரியமும் இன்றி ரயில் போக்குவரத்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் பயணிகள் தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தனர்.
3: பஸ்ல போனா சரியான செலவு கூட, கோச்சில போறது எங்களுக்கு லாபம், இந்த மாதிரி கோச்சி இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணினா நாங்க எப்படி ஒரு பயணங்கள் போற வாரது, சரியான கஷ்டமா இருக்கு.
2: எவ்வாறாயினும் பயணச்சீட்டுகள் வழங்கப்படாததால் ஒரு நாளுக்கு சுமார் 5 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுவதாக ரயில்வே பொது முகாமையாளர் ரவீந்திர பத்மபிரிய நேற்று தெரிவித்திருந்தார்.
0: இலங்கை தொடரூந்து திணைக்களம் ஒரு புதிய டிஜிட்டல் ஆசன முன்பதிவு தளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் பயணிகள் முதல் முறையாக இணையம் வழியாக தொடரூந்து பயணச்சீட்டுகளை வாங்க முடியும். பிரவிசா என்ற பெயரிலான இந்த சேவையை அதிகாரப்பூர்வ இணையதளமான www.pravesa.lk மற்றும் இதற்கெனவே உள்ள பிரவேசா மொபைல் செயலி ஆகியவற்றின் மூலம் அணுகலாம். பயணிகள் இப்போது தங்கள் பயண விவரங்களை உள்ளிட்டு கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு மூலம் பணம் செலுத்தி இணையம் வழியாகவே டிக்கெட்டுகளை வாங்கலாம். கொள்முதல் முடிந்ததும் மின்னணு டிக்கெட்டுகள் SMS அல்லது மின்னஞ்சல் மூலம் உடனடியாக வழங்கப்படுகிறது. ரயில் நிலையங்களிலும் ரயில்களுக்கு உள்ளேயும் மின் டிக்கெட்டில் காட்டப்படும் QR குறியீட்டை பயன்படுத்தி டிக்கெட்டுகளை சரிபார்க்கலாம். இந்த முயற்சி பொது போக்குவரத்து சேவைகளை நவீனமாக்குவதை நோக்கமாக கொண்ட பரந்த தேசிய டிஜிட்டல் மயமாக்கல் இயக்கத்தின் ஒரு பகுதியாகும். வடமாகாணத்தில் 350 புதிய சுகாதார உதவியாளர்களுக்கான நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெறுகிறது. சுகாதார மற்றும் வசன அமைச்சர் வைத்தியர் நாளிந்த ஜெயதீச தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது.
2: யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை, யாழ்ப்பாண தாதியர் கல்லூரி உள்ளிட்ட வடமாகாணத்தில் உள்ள வைத்தியசாலைகள் சுகாதார நிறுவனங்களுக்காக மத்திய அமைச்சர் வடமாகாண சபையின் கீழ் இணைத்துக் கொள்ளப்பட்ட சுகாதார உதவியாளர்களுக்கே நியமனங்கள் வழங்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சர் அறிவித்துள்ளது. இதனிடையே யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலையின் 4 மாடிகளை கொண்டு வைத்திய அதிகாரிகளுக்கான விடுதி தொகுதியை வைத்திய ஊழியர்களிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கும் நிகழ்வும் சுகாதாரம் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாத்திச தலைமையில் இன்று இடம்பெறவுள்ளது. 196.6 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த புதிய கட்டிடத்தில் 22 வைத்திய அதிகாரிகளுக்கு தங்குமிட வசதிகளை வழங்க முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது.
0: முல்லைத்தீவு முள்ளியவளை அஞ்சல் அலுவலகத்துக்காக ஒதுக்கப்பட்டு தற்போது இலங்கை ராணுவத்தின் கையகப்படுத்தலில் உள்ள காணியை 2026 ஆண்டுக்குள் விடுவித்து அஞ்சல் திணைக்களத்திடம் முறையாக கையளிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுகாதாரம் மற்றும் வசன ஊடக அமைச்சர் நளிந்த ஜெயதீசவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்தோடு குறித்த காணியில் முள்ளியவளை அஞ்சல் அலுவலகத்திற்கான புதிய நிரந்தர கட்டடத்தை 2027 ஆண்டில் நிர்மாணிக்க தொடங்குவதற்கு தேவையான நிதி மற்றும் நிர்வாக ஏற்பாடுகளையும் மேற்கொள்ளுமாறும் ரவிகரன் அமைச்சரிடம் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில் ரவிகரனால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பில் தம்மால் கவனம் செலுத்தப்படும் என்று அமைச்சர் நளிந்த ஜெயதீச இதன்போது பதிலளித்தார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு அஞ்சல் அலுவலகத்திற்கான அடிக்கல் நடும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்விலேயே ரவிகரனால் அமைச்சர் நளிந்த ஜெயதீசவிடம் இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது. கடந்த 2026 ஏப்ரல் 8 அன்று பாராளுமன்றத்தில் நடைபெற்ற வாய்மூல விடைக்கான வினா நேரத்தின் போது முள்ளியவளை அஞ்சல் அலுவலகத்திற்கான காணி விடுவிப்பு தொடர்பில் ரவிகரன் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த வெகுசன ஊடக பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன குறித்த காணியை 2026 ஜூலை மாதத்திற்குள் விடுவிப்பதற்கு இலங்கை ராணுவத்திடமிருந்து வாய்மொழி மூலமான உறுதிமொழி கிடைத்துள்ளதாகவும் காணி விடுவிக்கப்பட்ட பின்னர் அடுத்த ஆண்டில் அங்கு புதிய அஞ்சல் அலுவலக கட்டடத்தை நிர்மாணிப்பது தொடர்பில் சாதகமான பரிசீலிக்கப்படும் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். எனினும் உறுதி அளிக்கப்பட்ட 2026 ஜூலை மாத காலக்கெடு கடந்துள்ள போதிலும் குறித்த காணி இதுவரை விடுவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் குறித்த முள்ளியவளை அஞ்சல் அலுவலகத்திற்குரிய காணியினை ராணுவத்தினரிடமிருந்து விடுவித்து அந்த காணியில் அஞ்சல் அலுவலகத்தை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்குமாறு ரவிகரன் கடந்த புதன்கிழமை வெகுசன ஊடக பிரதி அமைச்சருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தார். இதன் தொடர்ச்சியாகவே இன்று அமைச்சர் நளிந்த ஜெயதீசவிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரோஸ் அமைப்பின் தலைவர் பாலகுமார் 2500 தோழர்களுடன் சென்று தமிழ் மக்களுக்காக விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனுடன் இணைந்து செயற்பட்டாரே. அவ்வாறு தமிழ் மக்கள் அரசியல் ரீதியாக செயற்பாட்டுக்காக புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி தலைவர் க இன்பராசா இணைந்து செயற்பட உள்ளதாக ஈரோஸ் கட்சியின் தலைவர் இரா பிரபாகரன் தெரிவித்தார். மட்டக்களப்பு வாய்ஸ் ஆஃப் மீடியா நேற்று தமிழீழ விடுதலை புலிகள் கட்சித் தலைவர் இன்புராசா ஈரோஸ் கட்சியின் தலைவர் இரா பிரபாகரன் இணைந்து நடத்திய ஊடக மாநாட்டின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேசிய தலைவர் பிரபாகரனால் ஒரு ஆயுத சக்தி மௌனிக்கப் போகிறது, ஒரு அரசியல் சக்தியை ஏற்படுத்த வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கியிருந்தார். 2009 ஆண்டு யுத்தம் மௌனித்த பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் பேசும் மக்களின் மாபெரும் சக்தி என உடன்பாட்டில் தமிழ் மக்கள் மாத்திரமல்ல சர்வதேச நாடுகள் கூட அவதானித்துக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் அரசியல் தீர்வு தைப்பொங்கலுக்கு வேறும் தீபாவளிக்கு வேறும் என காலகாலமாக தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்ட உச்ச விடும்பில் இருந்து கொண்டிருக்கின்றனர். ஈரோஸ் பார்வையாளராக இருந்தோம். ஏனென்றால் தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு ஒரு தீர்வை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையில் இருந்தோம். இன்று 16 வருடம் கடந்து எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. மக்கள் வறுமையினால் பிச்சை எடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இனி மக்களின் துன்பங்கள் கஷ்டங்களை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. அதன் காரணமாக ஈரோஸ் வடக்கு கிழக்கு மலையகத்தில் களமிறங்க வேண்டிய காலத்தில் கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதன் காரணமாக புலம்பெயர்ந்த நாடுகளில் உள்ளவர்கள் மற்றும் முன்னாள் போராளிகள், விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகள், புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகள் தொடர்பு கொண்டு இணைந்து செயற்பட போவதாக தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் இன்புராசா தலைமையிலான நிர்வாக குழுவினரை சந்தித்து பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. இதற்கு அமைய அந்த கட்சி தமிழ் மக்களின் அரசியல் ரீதியான செயற்பாட்டுக்காக ஈரோஸ் கட்சியுடன் இணைந்து செயற்பட கைகோர்த்துள்ளனர். எனவே ஈரோஸை நம்பி வந்தவர்கள் யாரையும் கைவிடாது, அத்துடன் ஈரோஸின் மறு பெயர் ஒன்றிணைக்கும் சக்தி என்பதுடன் பிளாட் டெலோ, இபிஆர்எல்எஃப், இபிடிபி, விடுதலை புலிகள் உட்பட அனைத்து போராட்ட கட்சிகளையும் ஒன்றிணைத்து செயற்பட தயாராக உள்ளது. அதற்கான கதவு 24 மணித்தியாலமும் திறந்திருக்கிறது. இதன் மூலம் தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல தலைமைத்துவத்தை உருவாக்கி, பொது கட்டமைப்பை உருவாக்கி, அதனூடாக போராளிகளின் புனர்வாழ்வு, புனரமைப்பு மற்றும் இருப்பிடம் வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துவது முதல் நோக்கமாகும். அதே நேரத்தில் இந்தியாவுக்கு ஒரு வேண்டுகோள், வடக்கு கிழக்கு மாகாணத்தில் உள்ள தமிழ் மக்களுக்கான தேவையை வெல்ல வேண்டும், அவர்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என ஆரம்பித்து வைத்தது இந்தியா. எனவே இதற்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆரம்பித்து வைத்த இந்தியா முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். எனவே இணைந்து வடக்கு கிழக்குக்குள் உள்ள 13வது திருத்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டும். இன்று மாகாண சபை முறைமை ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றால் எங்களுடைய உயிர் தியாகம். எனவே வடகிழக்கை ஆட்சி செய்ய வேண்டியவன் தமிழன், அதுவும் போராளிகள். மாகாண சபை தேர்தலின் போராளிகள் போட்டியிடுவார்கள். அவர்கள் முதலமைச்சராக ஆள வேண்டும். அந்த போராளிகளை வைத்து தமிழ் மக்களை விட்டு தாரை வாத்து ஏமாற்றி அரசியல் பிழைப்பு நடாத்தி கொண்டு வரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இனி ஒதுங்க வேண்டுமென்றார். புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி தலைவர் கந்தசாமி இன்பராசா கருத்து தெரிவிக்கையில், இன்று வடக்கில் இருந்து கிழக்கில் ஈரோஸ் கட்சி தலைவர் பிரபாகரனுடன் உடன்பாட்டிற்கு வந்துள்ளோம். தமிழ் மக்களின் அரசியல் ரீதியான செயற்பாட்டிற்கு மலையக மக்களையும் இணைத்து பயணிப்பதற்காக வந்துள்ளோம். நாங்கள் சிங்கள ஆட்சியாளர்களுக்கு எதிராக யுத்தம் செய்தோம். 2009 யுத்தம் மௌனித்ததன் பின்னர் வடக்கு கிழக்கில் யுத்தம் இல்லாத, சத்தம் இல்லாத தமிழர்களின் காணிகளில் முஸ்லீம் அரசியல் தலைவர்களான வடக்கில் ரிசார்ட் பதியுதீன், கிழக்கில் ஹிஸ்புல்லா தலைமையில் அபகரிப்பு இடம்பெற்று வருகிறது. யுத்தம் செய்த 12,000 போராளிகள் ஒரு 10 பேஜ் காணி கூட இல்லாது தத்தளித்துக் கொண்டிருக்கின்றனர். அவர்களை பொருளாதார ரீதியில் முன்னேற்றி கொண்டு செல்ல எங்கள் அரசியல்வாதிகள் தயாராக இல்லை. எனவே இந்த நிலையில் கிழக்கில் இருந்து ஒரு குரல் ஒலிக்கிறது. எனவே ஈரோசுடன் ஒன்றிணைந்து பயணிப்பதன் அடிப்படையில் கிழக்கில் இருந்து சூரியன் உதிப்பது போல் கிழக்கில் இருந்து ஒன்றிணைந்த பயணத்தை ஆரம்பித்துள்ளோம். 1990 ஆண்டுக்கு பின்னர் வடக்கு கிழக்கில் அரோபி ஆட்சியை கொண்டு வருவதற்காக திட்டம் கிழக்கில் ஆரம்பித்து மன்னார் வரை காணி அபகரிப்பு விரிவடைந்துள்ளது. எனவே தமிழ் அரசியல்வாதிகள் கண்ணை மூடி பூனை பால் குடிப்பது போல இருந்து வருகின்றனர். இவ்வாறு தமிழ் அரசியல்வாதிகள் 1990 ஆண்டிலிருந்து இன்று வரையும் சிங்கள அரசுக்கும் முஸ்லீம் அரசியல்வாதிகளுக்கும் முட்டுக் கொடுத்து வருகின்றனர். எனவே இவ்வாறு சத்தமில்லாத தமிழ் அரசியல்வாதிகள் ஆசீர்வாதத்துடன் தமிழர்களின் பூர்வீகமான இடங்களை ஆக்கிரமிக்கப்பட்டு வருகிறது. இதனால் தமிழ் மக்களின் காணிகளை காப்பாற்ற நாங்கள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியதன் அடிப்படையில் இன்று ஈரோஸ் கட்சி தலைவர் ஏ பிரபாகரனுடன் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி ஒன்றிணைந்து செயற்பட உடன்பாட்டிற்கு வந்துள்ளோம் என்றார். நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பாக முன்வைக்கப்பட்டுள்ள முறைப்பாட்டை ரத்து செய்யக்கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜாய்வீர தாக்கல் செய்துள்ள எழுத்தாணை மனு தொடர்பில் எதிர்வரும் 30ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. குறித்த மனு தொடர்பான பரிசீலனை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இடம்பெற்றதை அடுத்து இந்த உத்தரவு அறிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டு தொடர்பான முறைப்பாட்டை ரத்து செய்யுமாறு கோரிய திலித் ஜாயவீர இந்த எழுத்தாணை மனுவை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த மனு தொடர்பான மேலதிக நடவடிக்கைகள் எதிர்வரும் 30ஆம் தேதி முன்னெடுக்கப்படுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை எதிர்வரும் 29ஆம் தேதி வரையில் மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
4: கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே விளக்கமறியல் உத்தரவு நீடிக்கப்பட்டது. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்திற்காக விமானங்களை கொள்வனவு செய்யும் செயல்முறையில் 100 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய நாமல் ராஜபக்ச லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் கடந்த 4ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இன்று வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். கடந்த 13ஆம் தேதி சட்டமாதிபரின் ஆலோசனைக்கு அமைய நாமல் ராஜபக்ச இந்த வழக்கில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருந்தார். நாமல் ராஜபக்ச விளக்கமறியலில் வைக்கப்பட்டதை விமர்சித்து விமல் வீரவன்ச ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் கூட்டத்தில் கடந்த 12ஆம் தேதி தெரிவித்த கருத்தின் ஊடாக நீதிமன்றம் அவமதிக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பில் உடனடியாக விசாரணை நடத்துமாறு கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம பொலிஸ்மா அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் விடுக்கப்பட்ட கோரிக்கையை ஆராய்ந்த போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இந்த கோரிக்கையை விடுத்தது. சந்தேக நபரான நாமல் ராஜபக்சவை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டார்.
0: ராஜபக்சே குடும்பத்தினர் நாட்டின் நீதித்துறை அல்லது நீதிமன்ற நடவடிக்கைகளில் எந்தவொரு முதலீடும் தலையீடும் செய்யவில்லை என்று கூறப்படுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாட்டின் கடந்த கால வரலாற்றை அறிந்த மக்களுக்கு அதன் உண்மை நிலை என்ன என்பது நன்றாகவே புரியும். அதேபோல் 70 ஆண்டுகால இலங்கை அரசியல் வரலாற்றில் தேர்தல் வெற்றிக்கு பின்னர் எந்தவித வன்முறையிலும் ஈடுபடாத புதிய அரசியல் கலாச்சாரத்தை தற்போதைய அரசாங்கம் நாட்டில் நிலைநிறுத்தியுள்ளது என்று தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நஜித் இந்திக்க தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் அவர் கடந்த பல மாதங்களாக நாட்டை விட்டு தப்பிச் சென்று வெளிநாட்டில் தங்கியுள்ளார். மேலும் பசில் ராஜபக்ச மட்டுமன்றி ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த முன்னாள் சபாநாயகரின் இளைய மகனுக்கு சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் அவரும் நாட்டை விட்டு தப்பியோடியுள்ளார். இத்தகைய சூழலில் பொதுமக்களோ அல்லது அரசியல் தரப்பினரோ இவர்கள் மீது சந்தேகம் கொள்வதும் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதும் முற்றிலும் இயல்பானதேயாகும். இவ்வாறான சட்ட சிக்கல்களை அவர்கள் நீதிமன்றத்தின் மூலமாகவே எதிர்கொண்டு தீர்த்துக் கொள்ள வேண்டும். நாட்டின் எதிர்காலத்தில் எந்த தேர்தல் வந்தாலும் மக்கள் தங்களின் பக்கமே நிற்பார்கள் என்ற அதிதீவிர நம்பிக்கை தங்களுக்கு இருக்கிறது. நாட்டின் பொதுமக்களின் உணர்வுகளும் கருத்து கணிப்புகளும் அதையே வெளிப்படுத்துகிறது. சுமார் 70 ஆண்டுகால இலங்கை அரசியல் வரலாற்றில் தேர்தல் வெற்றிக்கு பின்னர் எந்தவித வன்முறையிலும் ஈடுபடாத மற்றும் ஒரு சிறு கல்லை கூட கையில் எடுக்காத மிகவும் அமைதியான ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை தங்களது அரசாங்கம் நாட்டில் நிலைநிறுத்தியுள்ளது. கடந்த காலங்களில் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படும் போதெல்லாம் நாட்டில் பெரும் இரத்த காயங்களும் பொது மற்றும் தனியார் சொத்துக்களுக்கு பாரிய சேதங்களும் ஏற்பட்டதை மக்கள் நேரில் பார்த்துள்ளார்கள். மேலும் தாங்கள் அரசியலுக்கு வந்த காலகட்டத்தில் போராட்டங்களில் ஈடுபட்டு அரசாங்கத்தின் அடக்குமுறைகளையும் கண்ணீர் புகை குண்டுகளையும் நேரடியாக எதிர்கொண்டே வளர்ந்தோம். ஆனால் தற்போதைய அரசாங்கத்தின் கடந்த 2 ஆண்டுகால ஆட்சி காலத்தில் நாட்டின் வரலாற்றிலேயே முதல்முறையாக பொதுமக்கள் அல்லது போராட்டக்காரர்கள் மீது ஒருமுறை கூட கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்படவில்லை. பழைய அடக்குமுறை கலாச்சாரத்தை முற்றிலும் புறந்தள்ளிவிட்டு மக்கள் மனதில் எழும் எதிர்ப்புகளையும் கோரிக்கைகளையும் வன்முறையால் முடக்காமல் அரசாங்கத்துடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக தீர்த்துக் கொள்ளக்கூடிய ஆரோக்கியமான சூழலையும் ஜனநாயக வழியையும் தங்களது அரசாங்கம் உருவாக்கியுள்ளது என்றார். குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஒருவருக்கு சட்டவிரோதமான வெளிநாட்டு கடவுச்சீட்டை தயாரிக்க உதவியதாக கூறப்படும் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் உதவி கட்டுப்பாட்டாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. 42 வயதுடைய குறித்த அதிகாரியை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் நபருக்கு சட்டவிரோதமான வெளிநாட்டு கடவுச்சீட்டை தயாரிப்பதற்கு உதவியதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு தொடர்பிலேயே இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக காவல்துறை தெரிவிக்கிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் முன்னெடுத்து வருகின்றனர். சவுதி அரேபியாவில் கைது செய்யப்பட்டு தற்போது மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கை இளைஞர் சிவராசா அனோஜனின் தண்டனையை ரத்து செய்வதற்கும் அவருக்கு சட்ட ரீதியான மற்றும் ராஜதந்திர ரீதியான உதவிகளை வழங்குவதற்கும் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ்த் தேசிய பேரவையின் தலைவரும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் ஜான் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இலங்கையின் வெளிவார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதஹரத்துடன் இன்று வெள்ளிக்கிழமை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கோரிக்கை விடுத்துள்ளார். அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த சிவராசா அனோஜன் சவுதி அரேபியாவில் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் ஆரம்பத்தில் அவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 3 மில்லியன் சவுதி ரியால் அபராதமும் விதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்யப்பட்ட மேன்முறையீட்டில் தீர்ப்பில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் அனோஜனின் மரண தண்டனை மறுபரிசீலனை செய்வதற்கும் தண்டனையை ரத்து அல்லது குறைப்பதற்கும் சவுதி அரேபிய அதிகாரிகளுடன் அவசரமான ராஜதந்திர நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வெளிவார அமைச்சரிடம் வலியுறுத்தியுள்ளார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆராயும் பாராளுமன்ற செயற்குழுவின் காலத்தை தொடர்ந்து நீட்டிப்பது மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்தும் எதிர்பார்ப்புக்கு தடையாக அமையும். நடைமுறையில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு கண்டால் 3 மாத காலத்துக்குள் அம்மால் தேர்தலை நடத்த முடியும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்எல்ஏ எல் ரட்நாயக்க தெரிவித்தாா். மாகாண சபை தேர்தல் குறித்து ஆராயும் பாராளுமன்ற செயற்குழுவின் செயற்பாட்டு காலம் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 17 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளமை குறித்து வினவிய போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மாகாண சபை தேர்தல் குறித்து ஆராயும் பாராளுமன்ற விசேட செயற்குழுவின் விதப்புரை அறிக்கை இன்று சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இருப்பினும் குழுவின் செயற்பாட்டு காலம் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 17 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தல் குறித்து ஆராயும் இந்த செயற்குழுவில் முன்னிலையாகி பல யோசனைகளை முன்வைத்துள்ளோம். பழைய தேர்தல் முறையில் தேர்தலை நடத்துவதாயின் அதற்காக முன்னெடுக்க வேண்டிய திருத்தங்களையும் முன்வைத்துள்ளோம். நாங்கள் முன்வைத்த திருத்த யோசனைகளுக்கு சட்டமா அதிபர் திணைக்களமும் இணக்கம் தெரிவித்துள்ளது. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆராயும் பாராளுமன்ற செயற்குழுவின் காலத்தை தொடர்ந்து நீட்டிப்பது மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்தும் எதிர்பார்ப்புக்கு தடையாக அமையும். ஆகவே செயற்குழுவின் விதப்புரை அறிக்கையை விரைவாக பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்குமாறு வலியுறுத்துகிறோம். மாகாண சபை தேர்தலை எந்த தேர்தல் முறைமையின் கீழ் நடத்த வேண்டும் என்று பாராளுமன்றம் தீர்மானித்து அதற்குரிய சட்ட திருத்தத்தை இயற்றினால் தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுப்போம். சட்ட சிக்கலுக்கு தீர்வு கண்டால் 3 காலத்துக்குள் அம்மால் தேர்தலை நடத்த முடியும். தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் என்றார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 நிறைவடைவதை முன்னிட்டு அங்குரசவில் எதிர்வரும் 20 பிற்பகல் 2 மாபெரும் மக்கள் பேரணி ஒன்று நடைபெறுகிறது. இந்த நிகழ்வில் ஜனாதிபதி ஆண்ட்ரூ குமார திசாநாயக்க கலந்து கொள்ளவுள்ளதாக அமைச்சர் சுனில் ஹந்தனிந்தி தெரிவித்துள்ளார். எமது அரசாங்கம் 2 நாட்டிற்கு ஆசீர்வாதம் என்ற கரப்பொருளின் கீழ் இந்த மக்கள் பேரணி இடம்பெற உள்ளதாக அவர் வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டம் முழுவதும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் சட்டவிரோத மணல் அகழ்வு பல்வேறு முறைப்பாடுகள் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களின் தீர்மானங்கள் மற்றும் அமைச்சரின் பணிப்புரைகளுக்கு மத்தியிலும் கட்டுப்படுத்தப்படாமல் பாரிய சுற்றுச்சூழல் அழிவை ஏற்படுத்தி வருவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் சுட்டிக்காட்டியுள்ளார். முந்தைய அரசாங்கங்களின் ஆட்சி காலத்திலும் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் காலத்திலும் இந்த பிரச்சினை தீர்வின்றி தொடர்வதாக அவர் கவலை வெளியிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக இருப்பவரே மணல் அகழ்வுக்கு பொறுப்பான அமைச்சராகவும் இருக்கிற போதிலும் சட்டவிரோத மணல் அகழ்வை நிரந்தரமாக கட்டுப்படுத்த முடியாத நிலை காணப்படுகிறது. கூட்டங்கள் நெருங்கும் போது தற்காலிகமாக குறையும் மணல் அகழ்வு கூட்டங்கள் முடிந்ததும் மீண்டும் தீவிரமடைகிறது. அனுமதி பத்திர காலம் முடிந்த பின்னர் நிலங்களை மீளமைக்கும் பொறுப்பை அனுமதி பத்திரதாரிகள் நிறைவேற்றாதால் பரந்த நிலப்பரப்புகள் கைவிடப்பட்டு வெள்ளப்பெருக்கு அபாயத்தையும் இயற்கை நீர் வடிகால் அமைப்புகளின் பாதிப்பையும் ஏற்படுத்துகிறது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாளேந்திரன் உட்பட முந்தைய ஆட்சிக் காலத்தில் இடம்பெற்ற அரசியல் தலையீடுகள் மற்றும் பாதுகாப்பு அளிக்கப்பட்டமை தொடர்பில் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரை எந்தவித பொறுப்பு குரலும் இடம்பெறவில்லை. மட்டக்களப்பு மாநகர சபை போன்ற அரசு நிறுவனங்கள் அபிவிருத்தி பணிகளுக்காக சமர்ப்பித்த விண்ணப்பங்கள் 1 நிலுவையில் உள்ள நிலையில் தனியார் நபர்களுக்கு சில வாரங்களிலேயே அனுமதிகள் வழங்கப்படுவதாக சாணக்கிய நம்பி கேள்வி எழுப்பியுள்ளார். பாரிய அளவில் மணல் அகலப்பட்ட போதிலும் உள்ளூரில் மணல் விலை குறையவில்லை. இந்த மணல் எங்கே செல்கிறது? இதனால் பயனடைபவர்கள் யார் என பொதுமக்கள் சார்பில் அவர் வினா எழுப்பினார். அரசாங்கங்களை மாற்றுவதால் மட்டும் முறைமை மாறிவிடாது என குறிப்பிட்டுள்ள சாணக்கியன் எம்பி, அனுமதி பத்திரம் வழங்குதல், கண்காணிப்பு, நில மீளமைப்பு மற்றும் சட்ட அமுலாக்கம் ஆகியவற்றில் தற்காலிக நடவடிக்கைகளுக்கு பதிலாக முழுமையான கட்டமைப்பு மறு பரிசீலனையும் வெளிப்படைத்தன்மையும் அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளார். கல்வித்துறை மறுசீரமைப்பு திட்டம் குறித்த ஜனாதிபதி ஆண்ட்ரூ குமார திசாநாயக்கவின் கருத்துக்களை தொடர்ந்து கடந்த ஆண்டுக்கான அதிகாரப்பூர்வ புள்ளிவிவரங்கள் வெளியாகியுள்ளது. ஒரு தேசிய பாடசாலை உட்பட மொத்தம் 1665 பாடசாலைகள் 50 குறைவான மாணவர்களுடன் இயங்குகிறது. இதில் 49,189 மாணவர்களும் 10,324 ஆசிரியர்களும் உள்ளனர். 51 முதல் 100 மாணவர்கள் வரை உள்ள 1648 பாடசாலைகள் மொத்தமாக 122,891 மாணவர்களும் 16,923 ஆசிரியர்களும் உள்ளனர். 101 முதல் 200 மாணவர்கள் வரை உள்ள 2,149 பாடசாலைகளில் மொத்தமாக 314,851 மாணவர்களும் 34,450 ஆசிரியர்களும் உள்ளனர். 201 முதல் 500 மாணவர்கள் வரை உள்ள 2,546 பாடசாலைகளில் மொத்தமாக 812,019 மாணவர்களும் 56,925 ஆசிரியர்களும் உள்ளனர். 1000 மாணவர்கள் வரை உள்ள 1208 பாடசாலைகளில் மொத்தமாக 831999 மாணவர்களும் 4071 ஆசிரியர்களும் உள்ளனர். 1001 முதல் 1500 மாணவர்கள் வரை கொண்ட 372 பாடசாலைகளில் மொத்தமாக 448994 மாணவர்களும் 23804 ஆசிரியர்களும் உள்ளனர். 1501 முதல் 2000 மாணவர்கள் வரை உள்ள 186 பாடசாலைகளில் மொத்தமாக 318966 மாணவர்களும் 16041 ஆசிரியர்களும் உள்ளனர். 2001 முதல் 3000 மாணவர்கள் உள்ள 192 பாடசாலைகளில் மொத்தமாக 459537 மாணவர்களும் 21744 ஆசிரியர்களும் உள்ளனர். 3001 முதல் 4000 மாணவர்கள் வரை உள்ள 68 பாடசாலைகளில் மொத்தமாக 230518 மாணவர்களும் 10214 ஆசிரியர்களும் கல்வி கற்பிக்கின்றனர். 4000 அதிகமான மாணவர்களை கொண்ட 33 பாடசாலைகளில் மொத்தமாக மட்டும் 158580 மாணவர்களும் 6813 ஆசிரியர்களும் உள்ளனர். இந்த நிலையில் 10 குறைவான ஆசிரியர்களை கொண்ட 65 பாடசாலைகளும் 10 முதல் 25 ஆசிரியர்களை கொண்ட 4242 பாடசாலைகளும் 26 முதல் 50 ஆசிரியர்களை கொண்ட 1744 பாடசாலைகளும் 51 முதல் 100 ஆசிரியர்களை கொண்ட 721 பாடசாலைகளும் 100 மேற்பட்ட ஆசிரியர்களை கொண்ட 275 பாடசாலைகளும் கண்டறியப்பட்டுள்ளன. சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்திட்டத்துடன் இதுவரை அடைந்துள்ள வெற்றிடங்களை பாதுகாத்து முன்னோக்கி செல்வதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். பொருளாதார வெற்றிகளை பயன்படுத்தி மக்களின் வாழ்க்கை தரத்தை இலகுபடுத்தவும் மேம்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளிடம் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு வருகை தந்துள்ள சர்வதேச நாணய நிதிய பணிக்குழு தலைவர் எவன் பாபநாஜியு தலைமையிலான சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவினர் நேற்று ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. அண்மைக்கால பொருளாதார குறிகாட்டிகள் இலங்கையின் பொருளாதாரம் தற்போது ஸ்திரத்தன்மையை நோக்கி பயணிப்பதை காட்டுவதாகவும் இந்த ஸ்திரத்தன்மையை கட்டி எழுப்பி நாட்டினை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் யுகத்தை நோக்கி நகர்த்துவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இலங்கை இதுவரை அடைந்துள்ள கணிசமான பொருளாதார முன்னேற்றத்தை சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு பாராட்டியுள்ளது. குறிப்பாக அரச வருவாயை அதிகரிப்பது, வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பது மற்றும் நிதி ஒழுக்கத்தை பேணுவது ஆகியவற்றுக்காக அண்மைய காலத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அங்கீகரிக்கப்பட்டு பாராட்டப்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்கு சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய வலுவான ஒத்துழைப்புக்கு ஜனாதிபதி பாராட்டுக்களை தெரிவித்துள்ளதுடன் இதுவரை அடைந்துள்ள வெற்றிகளை பாதுகாத்து முன்னோக்கி செல்வது

0: ஆகிய சங்கங்களால் தாக்கல் செய்யப்பட்ட 3 மேன்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. நீதிபதிகளிடமிருந்து முன்பண தனிநபர் வருமான வரியை அறவிடுவதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் 2023 ஆண்டில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருந்தது. அதற்கு எதிராகவும் அந்த தீர்ப்பை ரத்து செய்யுமாறு கோரியும் உயர்நீதிமன்றத்தில் இந்த மேன்முறையீடுகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. பிரதம நீதியரசர் பிரித்தி பத்மசூரசேன, நீதியரசர் ஏ எல் டிரான் குணரத்ன, நீதியரசர் ஜனக் டி சில்வா, நீதியரசர் மஹிந்த சாமியவர்த்தன மற்றும் நீதியரசர் அர்ஜுன ஒபேசுஹர ஆகியோரை கொண்ட 5 அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. தாம் அரசாங்கமோ அல்லது வேறு எந்த தரப்பினரதும் ஊழியர்கள் அல்ல. வரி அறவீட்டின் போது தம்மை ஊழியர்களாக கருதுவது நீதித்துறை சுயாதீனத்தை பாதிக்கும். ஆகையால் வரும் காலங்களில் வரி அறவிடுவதை இடைநிறுத்துமாறும் ஏற்கனவே அறவிடப்பட்ட வரி பணத்தை மீள வழங்குமாறும் மனுதாரர்கள் மன்றில் கோரியிருந்தனர். ஏனைய நீதியரசர்களின் இணக்கத்துடன் நீதியரசர் ஜனக் டி சில்வா தீர்ப்பை அறிவித்திருந்தார். அதற்கு அமைய உள்நாட்டு இறைவரி சட்டமானது நீதிபதிகளுக்கும் பிரதிவாதிகளுக்கும் இடையே பாரம்பரிய முதலாளி தொழிலாளி உறவை உருவாக்கவில்லை. மாறாக முன்பண தனிநபர் வருமான வரியை காலிப்பதற்கு பொறுப்பான தரப்பினரை அடையாளம் காண்பதற்காக சம்பளம் வழங்குவது ஜார் என்பதை அடையாளம் காண்பதே இதன் நோக்கம் என நீதியரசர் விளக்கமளித்தார். உள்நாட்டு இறைவரி சட்டம் நீதிபதிகளுக்கு பொதுவாக செயற்படுத்தப்படுவது அரசியலமைப்பு மீறும் செயல் அல்ல. இந்த வரி அறவீடு நியாயமான முறையில் அனைவருக்கும் பொதுவானது. நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதிக்கும் வகையிலான சம்பள குறைப்பு அல்ல என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதன்போது சட்டபூர்வ கேள்விகளுக்கு பதிலளித்த நீதிமன்றம் மேல் நீதிமன்ற நீதிபதிகள், மாவட்ட நீதிபதிகள் மற்றும் நீதவான்கள் தமது சம்பளத்துக்கு அமைய வருமான வரி செலுத்த கடமைப்பட்டவர்களாவர். அந்த சம்பளத்தில் இருந்து முன்பண தனிநபர் வருமான வரியை அறவிட அதிகாரிகளுக்கு உரிமை ஒன்று என்று தீர்ப்பளித்தது. எவ்வாறாயினும் வருமான வரி விதிப்பால் நீதிபதிகள் எதிர்கொள்ளும் நிதி சிரமங்கள் குறித்தும் நீதிமன்றம் இங்கு கவனம் செலுத்தியுள்ளது. அனைவருக்கும் பொதுவாக பொருந்தும் வரி அறவீட்டிலிருந்து நீதிபதிகளுக்கு விலக்கு அளிப்பது இதற்கு தீர்வல்ல. மாறாக நீதிபதிகளின் பொறுப்புகள் மற்றும் தேசிய சம்பள கொள்கையில் அவர்களுக்குள்ள தனித்துவமான இடத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு போதிய சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை உறுதி செய்வதே சரியான தீர்வாகும் என நீதியரசர் ஜனக் டி சில்வா குறிப்பிட்டிருந்தார். கட்டணங்கள் எதுவுமின்றி இந்த 3 மேன்முறையீட்டு மனுக்களையும் நிராகரிக்க நீதிமன்றம் தீர்மானித்தது. அரசு பகுப்பாய்வாளர் அறிக்கை தாமதம் அடைவதன் காரணமாக இவர் 3 மாதங்களுக்கு மேல் விளக்கமறியலில் இருக்க முடியாதவாறு வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். தும்பரை போகம்பரை சிறைச்சாலை மற்றும் பள்ளிஹெல திறந்தவெளி சிறைச்சாலையை மையமாக கொண்டு கூட்டமைக்கப்பட்ட பொறிமுறை ஸ்தாபிக்கப்பட்டதன் பின்னர் தும்பரை சிறைச்சாலை அதிகாரிகளின் பிரச்சினைகள் தொடர்பாக நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இவ்வாறு தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் உறவினர்களுக்கு நஷ்டஈட்டுத் தொகையை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலை அதிகாரிகளின் சம்பள கொடுப்பனவுகளை அதிகரிப்பதற்கான கோரிக்கைகள் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் ஊடாக கிடைத்துள்ளது. நீங்கள் ஆற்றும் சிறப்பான சேவைக்காக சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் உயர்த்தப்பட வேண்டும். வரவு செலவு திட்டத்தில் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு ஒரு கொடுப்பனவு வழங்குவது தொடர்பாக ஜனாதிபதியுடன் கலந்துரையாடினேன். சிறைச்சாலை திணைக்களத்தில் அதிகமான உத்தியோகத்தர்கள் வெற்றிடங்கள் காணப்படுகிறது. அதிகாரிகள் சேவையை பணத்தால் மதிப்பிட முடியாது. சிறைச்சாலை நெரிசலை குறைப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஆண்டு ஜனவரி 31 அளவில் 3 மாதங்களுக்கு மேல் அரச பகுப்பாய்வாளர் அறிக்கைகள் தாமதமடைவதன் காரணமாக இவரும் விளக்கமறியலில் இருக்க முடியாதவாறு வேலை திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை மன்னிப்பதை போன்று அவற்றை விற்பனை செய்பவர்களுக்கு எந்தவித மன்னிப்பும் கிடையாது. போதைப் பொருள் விநியோகத்தை அம்மால் தடுத்து நிறுத்த முடியும். ஆனால் கோரலை நிறுத்துவதற்கு சமூகத்தின் ஆதரவு அவசியமாகும். உங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் சமூக விரோத செயல்களில் ஈடுபட முற்படாதீர்கள். சிறைச்சாலை தொழில் கௌரவமான தொழில் என்பதால் சேவையின் கௌரவத்தை பாதுகாத்து சிறைச்சாலை அதிகாரிகள் செயற்பட வேண்டும். சிறைச்சாலை அதிகாரிகளிடையே சில நலன்களை எதிர்பார்த்து சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபடும் அதிகாரிகளும் இருக்கக்கூடும். ஏதேனும் ஒரு லாபத்திற்காக மற்றும் ஒருவரின் வாழ்க்கை அழிக்கக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறைச்சாலை அதிகாரிகளின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை அதிகரிப்பது தொடர்பில் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக நீதி மற்றும் சமூக ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார்.
1: நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் நிலைமையை கருத்தில் கொண்டு உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரி

0: அதிகாரிகளின் உறவினர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிறைச்சாலை அதிகாரிகளின் சம்பளம், கொடுப்பனவுகளை அதிகரிப்பது தொடர்பான கோரிக்கைகள் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் ஊடாக கிடைக்கப் பெற்றுள்ளதாக நிதியமைச்சர் குறிப்பிட்டார். அத்துடன் அடுத்த வரவு செலவு திட்டத்தினூடாக சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு கொடுப்பனவுகளை வழங்குவது தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
1: இலங்கையில் 2 ஆண்டுகள் பணியாற்றவுள்ள அமைதிப்படை US பீஸ் கோர் அமைப்பின் 34 புதிய பயிற்சி தன்னார்வலர்கள் தங்கள் பயிற்சிகளை ஆரம்பிப்பதற்காக இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள பீஸ் கோர் சேவைக்கான உறுதிமொழி ஏற்பு நிகழ்வுக்கு முன்னதாக இந்த தன்னார்வலர்கள் சிங்களம் அல்லது தமிழ் மொழி, இலங்கை கலாச்சாரம் மற்றும் அமெரிக்க ஆங்கிலம் கற்பித்தல் ஆகியவற்றில் தீவிர பயிற்சியை மேற்கொள்வார்கள். உறுதிமொழி ஏற்பு நிகழ்வை தொடர்ந்து இவர்கள் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பணியாற்றுவார்கள். அங்குள்ள இலங்கை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் இணைந்து அமெரிக்க ஆங்கில கல்வியை விரிவுபடுத்தும் பணிகளில் ஈடுபடுவார்கள். அத்துடன் அவர்கள் இலங்கை குடும்பங்களுடன் தங்கி தாங்கள் பணியாற்றும் சமூகங்களின் ஒரு பகுதியாக திகழ்வார்கள். கொழும்பில் உள்ள பீஸ் கோர் அலுவலகத்தில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் எரிக் மேயர் இந்த புதிய பயிற்சியாளர்களை வரவேற்றார். இலங்கை பீஸ் கோர் சேவையானது 1962 ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது அரசாங்கத்தின் அமைப்பின் பேரில் முதல் அமெரிக்க தன்னார்வலர்கள் இங்கு வருகை தந்திருந்தனர். கல்வி, சுகாதாரம், விவசாயம், சமூக மேம்பாடு மற்றும் சுனாமிக்கு பிந்திய மீள்குடியேற்ற பணிகள் ஆகியவற்றில் 500 மேற்பட்ட அமெரிக்கர்கள் இந்த நாட்டில் பணியாற்றியுள்ளார்கள். ஆங்கில மொழி கல்வியின் மீது புதிய கவனத்தை செலுத்தி 2018 இந்த திட்டம் முறையாக மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. அமெரிக்க அமைதிப்படை என்பது அமெரிக்க அரசின் ஒரு சுயாதீனமான அமைப்பாகும். இது உலகெங்கிலும் உள்ள வளரும் நாடுகளுக்கு உதவவும் அமெரிக்க மக்களுக்கும் அந்த நாடுகளின் மக்களுக்கும் இடையே நல்லுறவை மேம்படுத்தவும் செயற்படுத்தப்படுகிறது. எதிர்கால வேலைவாய்ப்புகளுக்கு இளைஞர்களை தயார்படுத்தும் வகையில் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் வளர்ந்து வரும் தொழில்துறைகளுக்கு ஏற்ப தொழிற்கல்வி முறையை மாற்றியமைக்க வேண்டும் என தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் கே வகை வலியுறுத்தினார். சிறப்பு அழைப்பின் பேரில் செப்டம்பர் 14 சீனா சென்று சீனாவின் ஜின்சாங் நகரில் நடைபெற்ற திறன்கள் மூலம் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குதல் என்ற கருப்பொருளிலான தொழிற்கல்வி தொடர்பான 2வது சர்வதேச மன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அமைச்சர்கள், ராஜதந்திரிகள், தொழிற்கல்வி நிபுணர்கள், கல்வியாளர்கள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகள் பங்கேற்கும் இந்த மன்றம் தொழிற்கல்வியின் புதிய போக்குகள், தொழில்துறைக்கும் கல்விக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச திறன் மேம்பாட்டு வாய்ப்புகள் தொடர்பில் அனுபவங்களை பரிமாறிக்கொள்ளும் முக்கிய தளமாக அமைந்துள்ளது. இலங்கையின் இளைஞர்களுக்கு உலகளாவிய வேலைவாய்ப்பு சந்தைக்கு பொருத்தமான திறன்களை வழங்குவதற்கும் தொழிற்கல்வித்துறையில் சர்வதேச ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கும் இந்த மன்றம் முக்கியமான வாய்ப்பாக அமைந்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு, தானியக்கமயமாக்கல், ரோபோ தொழில்நுட்பம், இலத்திரனியல் தொழில்நுட்பம், மேம்பட்ட உற்பத்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி போன்ற துறைகள் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதால் வேலைவாய்ப்பு சந்தைக்கு தேவையான திறன்களும் மாற்றமடைந்து வருகிறது. எனவே புதிய தொழில்நுட்பம் மற்றும் இலத்திரனியல் திறன்களை இளைஞர்களுக்கு வழங்குவதுடன் பிரச்சினைகளை தீர்க்கும் திறன், படைப்பாற்றல், தகவல் தொடர்பு மற்றும் மாறிவரும் சூழல்களுக்கு ஏற்ப தம்மை மாற்றிக்கொள்ளும் ஆற்றல் ஆகியவற்றையும் வளர்க்க வேண்டும். தொழில்துறைகளுக்கும் தொழிற்கல்வி நிறுவனங்களுக்கும் இடையிலான வலுவான தொடர்புகளை உருவாக்குவதனுடன் புதிய திறன்களை பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் ஏற்கனவே உள்ள திறன்களை மேம்படுத்துதல் ஆகியவற்றை தொடர்ச்சியான செயல்முறைகளாக மாற்ற வேண்டும். வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொள்வதற்கான நெகிழ்வான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். இலங்கையில் இளைஞர்களிடம் காணப்படும் பெருமாற்றலை புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய தொழில்துறைகள் உருவாக்கும் வாய்ப்புகளுடன் இணைப்பது எமது பொறுப்பாகும். நாடுகளுக்கு இடையில் பாடத்திட்டங்கள், பயிற்சி முறைகள், தொழிற்கல்வி தரநிலைகள் மற்றும் தொழில்துறை அனுபவங்களை பரிமாறிக் கொள்வதன் மூலம் சர்வதேச ஒத்துழைப்பை விரிவுபடுத்த முடியும். குறிப்பாக இலத்திரனியல் தொழில்நுட்பம், தானியக்கமயமாக்கல், மேம்பட்ட உற்பத்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறைகளில் கூட்டு பயிற்சி வாய்ப்புகளை உருவாக்க முடியும். இன்றைய வேலைவாய்ப்புகளுக்கு மட்டுமன்றி எதிர்காலத்தில் உருவாகும் வேலைவாய்ப்புகளுக்கும் இளைஞர்களை தயார்படுத்துவதே எமது நோக்கம். இதன் மூலம் இளைஞர்களின் திறன்களை சர்வதேச தரத்திற்கு உயர்த்தி நாட்டின் மனித வளத்தை எதிர்கால தேவைகளுடன் இணைக்க முடியும். இதற்கு தொழிற்கல்வி முக்கியமான கருவியாகும் என்றார். ஓனர்ஷிப் இன்ஃபர்மேஷன் என்ற நிறுவனங்களின் பயனாளி உரிமை தகவல்களை இதுவரை சமர்ப்பிக்காத நிறுவனங்கள் 2026 செப்டம்பர் 30 அல்லது அதற்கு முன்பாக அவற்றை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கம்பெனி பதிவக திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. 2007 ஏழாம் இலக்க நிறுவனங்கள் சட்டம் அல்லது அதற்கு முந்தைய ஏதேனும் நிறுவனங்கள் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டு திருத்த சட்டம் நடைமுறைக்கு வந்த தேதியில் பயனாளிகளை கொண்ட ஒவ்வொரு நிறுவனமும் இந்த தகவல்களை சமர்ப்பிக்க வேண்டும். குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் இணங்க தவறும் நிறுவனங்களுக்கு நிர்வாக அபராதங்கள் விதிக்கப்படும். அத்துடன் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 1,000,000 ரூபாய்க்கும் குறைவான அபராதம், 10 ஆண்டுகளுக்கு மிகாத சிறை தண்டனை அல்லது இரண்டும் சேர்ந்து விதிக்கப்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இலாப நோக்கமற்ற அமைப்புகளின் செயற்பாடுகளை முடக்குவதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் நிதி நடவடிக்கைகள் பணிக்குழுவின் தர நியமனங்கள் ஓர் ஆயுதமாக பயன்படுத்தாமல் அரசாங்கம் அரசு நியமனங்களுக்கு முறையாக கட்டுப்படுவதை நிதி நடவடிக்கைகள் பணிக்குழு உறுதிப்படுத்த வேண்டும் என இலங்கை சிவில் சமூக நிதி நடவடிக்கை பணிக்குழு வேலையமைப்பு அதன் நிழல் அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. நிதி நடவடிக்கை பணிக்குழு என்பது நிதி மோசடி மற்றும் பயங்கரவாத செயற்பாடுகளுடனான நிதி உதவிகளை தடுப்பதை இலக்காக கொண்ட உலகளாவிய கண்காணிப்பு அமைப்பாகும். இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகளை தடுப்பதற்கான சர்வதேச தர நியமனங்கள் இந்த அமைப்பினால் வகுக்கப்படும். ஒரு நாடு நிதி நடவடிக்கை பணிக்குழுவில் தர நியமனங்களை பின்பற்ற தவறினால் அந்த நாடு சர்வதேச விதிகளுக்கு கட்டுப்படாத நாடாக கருதப்பட்டு சாம்பல் பட்டியல் அல்லது கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படக்கூடும். இதனூடாக அந்த நாட்டின் பொருளாதாரம் பலவீனமானதாகவும் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு பாதுகாப்பு அற்றதாகவும் மாற்றமடையும். இவ்வாறானதொரு பின்னணியில் இலங்கையின் லாப நோக்கிட்ட நிறுவனங்களின் செயற்பாடுகளை முடக்குவதற்கும் சிவில் சமூக இடைவெளியை சுருக்குவதற்கும் நிதி நடவடிக்கை பணிக்குழுவின் தர நியமனங்கள் அரசாங்கத்தினால் தவறாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக இலங்கையை தளமாக கொண்டு இயங்கி வரும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் அமைப்புகளை உள்ளடக்கிய இலங்கை சிவில் சமூக நிதி நடவடிக்கை பணிக்குழு வேலையமைப்பு தொடர்ச்சியாக கரசனி வெளியிட்டு வந்தது. இந்த நிலையில் இவ்வாறு நிதி நடவடிக்கை பணிக்குழுவின் இலங்கை தொடர்பான மதிப்பீடு நடைபெறவுள்ள நிலையில் இதன்போது பரிசீலிக்கப்பட வேண்டிய விடயங்களை உள்ளடக்கிய இலங்கை சிவில் சமூக நிதி நடவடிக்கை பணிக்குழு வேலையமைப்பினால் தயாரிக்கப்பட்டு நிதி நடவடிக்கை பணிக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிழல் அறிக்கை வெளியீட்டு நிகழ்வு வியாழக்கிழமை கொழும்பில் பண்டாநக ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் சிவில் சமூக பிரதிநிதிகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், சர்வதேச நாடுகளின் ராஜதந்திரிகள் உள்ளிட்ட பலரது பங்கேற்புடன் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் வெளியிட்டு வைக்கப்பட்ட நிழல் அறிக்கையில் இலங்கையின் லாப நோக்கற்ற நிறுவனங்களின் செயற்பாடுகளை முடக்குவதற்கும் சிவில் சமூக இடைவெளியை சுருக்குவதற்கும் நிதி நடவடிக்கை பணிக்குழுவின் தர நியமனங்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. புதிய சட்டங்கள், நிர்வாக உத்தரவுகள் மற்றும் ஏனைய பல நடைமுறைகளூடாக இந்த ஒடுக்குமுறை முன்னெடுக்கப்படுகிறது. இந்த ஆண்டு நிதி நடவடிக்கை பணிக்குழுவின் இலங்கை தொடர்பான பரஸ்பர மதிப்பீடு நடைபெறவுள்ளமையை காரணம் காட்டி நிதி நடவடிக்கை பணிக்குழுவின் விதிமுறைகளை பூர்த்தி செய்வது கட்டாயம் என கூறி அரசாங்கம் இந்த ஒடுக்குமுறை நடவடிக்கைகளை நியாயப்படுத்துகிறது. இவற்றின் சமீபத்திய நடவடிக்கை அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தொடர்பான சட்ட வரைவாகும். இந்த சட்டத்தில் நீதிமன்ற மேற்பார்வையின்றி போலீசாருக்கும் ஏனைய நிர்வாக கட்டமைப்புகளுக்கும் பரந்துபட்ட மற்றும் எதேச்ச அதிகார போக்கிலான அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமன்றி சிவில் சமூக அமைப்புகள் நிர்வகிப்பதற்கென அதிகாரம் குவிக்கப்பட்ட ஏகாதிபத்திய கட்டமைப்பு ஒன்றின் கீழ் பரந்த அளவிலான அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள் கட்டாயமாக பதிவு செய்யப்பட்டு தகுதி வாய்ந்த நிர்வாக அதிகாரத்தின் கீழ் கொண்டுவரப்பட வேண்டும் என்பதையும் இந்த வரைவு கட்டாயமாக்குகிறது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் நேற்று கைது செய்யப்பட்ட தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவரும் பொதுஜன பெரமுனவின் நிறைவேற்று குழு உறுப்பினருமான ரேணுக பெரேராவை எதிர்வரும் 29 வரை விளக்கமறையில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் பேருந்துகளுக்கான வீதி போக்குவரத்து அனுமதி பத்திரங்களை வழங்கிய சம்பவம் தொடர்பிலேயே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் நேற்றைய தினம் பிற்பகல் சந்தேக நபர் கொழும்பு நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். 1991 37 இலக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கும் 2014 செப்டம்பர் 19 எடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானத்தின் பரிந்துரைகளுக்கும் புறம்பாக தெற்கு அதிவக வீதியான 56 பேருந்துகளுக்கான பயணிகள் சேவை அனுமதி பத்திரங்களை சட்டபூர்வ நடைமுறைகளை மீறியுள்ளதாக சந்தேக நபருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த அனுமதி பத்திரங்களுக்காக அறவிடப்பட வேண்டிய வடந்த கட்டணங்களை ஒரே தடவையில் அறவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நீதிமன்றில் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபர் சார்பில் ஆஜரான சட்டத்திணிகள் முன்வைத்த சாட்சியங்களை பரிசீலித்த நீதவான் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார். கொழும்பு மட்டக்குழியில் உள்ள வாகனங்கள் நேற்று முன்தினம் மோதிய சம்பவம் மற்றும் உயிரிழப்பு தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஓட்டுநர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். தான் ஓட்டிச் சென்ற மின்சார சீற்றொந்தின் வேகம் தானாகவே அதிகரித்ததாக அவர் தெரிவித்துள்ளார். இதன்போது தாம் வாகனத்தின் மீதான கட்டுப்பாட்டை இழந்ததாகவும் அவர் காவல்துறையிடம் கூறியுள்ளார். இதனையடுத்து விபத்துக்கு இயந்திர பிரச்சினை அல்லது தொழில்நுட்ப குறைபாடு ஏதேனும் காரணமா என்பதை தீர்மானிக்க மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் தலைமையிலான நிபுணர் குழுவை கொண்டு வாகனத்தின் தொழில்நுட்ப பரிசோதனை நடத்தப்படும் என்று காவல்துறையின் நீதிமன்றம் தெரிவித்தது. அத்துடன் மருத்துவ குழுவின் மூலம் ஓட்டுநரின் மனநல பரிசோதனை ஒன்றையும் மேற்கொள்ள காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். இதற்கு இடையில் அந்த ஓட்டுநர் கஞ்சா உட்கொண்டிருந்தார் என்ற குற்றச்சாட்டுகளை அவரது சட்டத்தன்னிகள் மறுத்துள்ளனர். தங்கள் கட்சிக்காரர் ஒருபோதும் மதுவையோ அல்லது சட்டவிரோத போதைப் பொருட்களையோ உட்கொண்டதில்லை என்றும் ஆஸ்துமா மற்றும் நீரிழிவு நோய்க்காக ஆயுர்வேத மருந்துகளை உட்கொண்டு வருவதாகவும் அவர்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். எனினும் சந்தேக நபரை விடுவிப்பது பொது அமைதியின்மைக்கு வழிவகுக்கக்கூடும் என்றும் கூறி அவருக்கு பிணை வழங்குவதை காவல்துறையினர் எதிர்த்துள்ளனர். தரப்பு வாதங்களை கேட்டிருந்த நீதவான் அந்த ஓட்டுநரை விளக்கமறியில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். தேயிலை தொழிற்சாலை பணிக்கு சென்றவர் மரணித்த நிலையில் தொழிற்சாலை பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று நோர்வுட் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சாமிமலை பகுதியில் உள்ள ஹொரன பெருந்தோட்ட நிறுவனத்துக்கு சொந்தமான டாக்ஹோம் தோட்டத்தில் நூந்தி பிரிவில் அமைந்துள்ள தேயிலை தொழிற்சாலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு மரணமடைந்தவர் அதே தோட்டத்தில் வசிக்கும் பெரியமுத்து ஆறுமுகம் என்ற 69 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவரது உடற்கூட்டு பரிசோதனைக்காக டிகோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. கடந்த பல வருடங்களாக அதே தோட்டத்தில் அமைந்துள்ள தேயிலை தொழிற்சாலையில் அவர் பணிபுரிந்து வாழ்ந்துள்ளார் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. அம்பாறை மாவட்டம் மகாஓயா பிரதேசத்திற்கு உட்பட்ட கிராமம் ஒன்றில் ஹக்கபட்டாஸ் என்று அழைக்கப்படும் வேதி பொருளுக்கு இரையாகி 12 வயதுடைய குட்டி யானை ஒன்று உணவோ நீரோ உட்கொள்ள முடியாமல் உயிரிழந்துள்ளது. காட்டு பன்றிகளை வேட்டையாடுவதற்காக வைக்கப்பட்ட இந்த கொடிய பொறிகளால் யானைகள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருவதாக வனவிலங்கு அதிகாரிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். இந்த கொடிய வெடிபொருள் வாய்க்குள் வெடிப்பதனால் யானைகளின் தாடி மற்றும் வாய்ப்பகுதிகள் கடுமையாக சிதைந்து போகின்றன. இதனால் ஏற்படும் கடுமையான வலி, காயம் மற்றும் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக விலங்குகளால் உணவோ நீரினையோ அருந்த முடியாமல் மெல்ல மெல்ல உயிரிழக்கிறது என சிரேஷ்ட கால்நடை வைத்தியர் நிஹால் புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார். கொக்கெயின் போதைப் பொருளை தன்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட நடிகர் விஸ்வ கோடிக்கார குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் 5000 ரூபாய் அபராதம் விதித்து கடுமையாக எச்சரித்து கல்கிஸ் நீதவான் நீதிமன்றம் சந்தேக நபரை விடுவித்திருந்தது. வெள்ளவத்தை போலீஸ் நிலையத்திற்கு கிடைக்கப்பட்ட இரகசிய தகவலுக்கு அமைய புதன்கிழமை இரவு வெள்ளவத்தை கடற்கரை பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் போலீசார் முன்னெடுத்திருந்த விசேட சோதனை நடவடிக்கையின் போது நடிகர் விஸ்வ கோடிக்கார உள்ளிட்ட 5 சந்தேக நபர்கள் போலீசானால் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் சந்தேக நபர்கள் கல்கிஸ் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இந்த கைது நடவடிக்கையின் போது சந்தேக நபரான நடிகர் விஸ்வ கொடிக்காரவிடமிருந்து 1050 மில்லிகிராம் ஹொக்கெயின் போதைப் பொருள் மீட்கப்பட்டதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றிற்கு தெரியப்படுத்தியிருந்தனர். இதன்போது சந்தேக நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து நீதவான் அவருக்கு 5000 ரூபாய் அபராதம் விதித்திருந்தார். மேலும் இதுபோன்ற குற்ற செயல்களுக்காக மீண்டும் நீதிமன்றத்திற்கு வந்தால் புனர்வாழ்வு நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட நேரிடும் என நீதவான் காஞ்சனா நிரஞ்சலா சில்வா இதன்போது சந்தேக நபரை எச்சரித்தார். போதைப் பொருள் கடத்தல்காரரான பானந்துறை சுடு சலிந்து என்று அழைக்கப்படும் சலிந்து மல்ஷித குணரத்னவின் பண பொறுப்பாளராக செயற்பட்ட நபர் அவரின் மனைவியுடன் நேற்று வியாழக்கிழமை இரவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
0: கல்கிசி போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கமையில் நேற்றிரவு முன்னெடுக்கப்பட்ட சுற்றுவளைப்பின் போது குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்களிடமிருந்து 63 லட்சம் பணம், 15 மில்லிகிராம் ஹெரோயின், பணம் எண்ணும் இயந்திரம், இலத்திரனியல் தராசு, ஸ்கூட்டி ரக மோட்டார் சைக்கிள் என்பன போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதற்கமைய முச்சக்கர வண்டியொன்றை நிறுத்தி நேற்றிரவு சோதனைக்குட்படுத்திய போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
1: திகிவளி பகுதியில் வீட்டுக்குள் கைக்குண்டு வீசி இரு சிறுவர்களை கொலை செய்து அவர்களின் தந்தைக்கு பலத்த காயம் ஏற்படுத்திய குற்ற செயலுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் உட்பட மூன்று பேர் மேல்மாகாண தெற்கு குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
0: வெளிநாட்டில் தலைமறைவாக்கியுள்ள திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியின் ஆலோசனைக்கமைய இந்த கொலை சம்பவம் நடத்தப்பட்டுள்ளது. இதேவேளை திகிவளை கைக்குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் மூவர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். திகிவளை பொர்லஸ்கமுவ ரிதிமாலியத்த பகுதிகளைச் சேர்ந்த 39, 30, 23 வயதானவர்களை கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 11ஆம் தேதி கைக்குண்டு தாக்குதலில் சிறுவர்கள் இருவர் உயிரிழந்ததுடன் அவர்களின் தந்தை காயமடைந்தார். இலக்கு தவறியே இந்த குண்டு தாக்குதல் குறித்த வீட்டின் மீது நடத்தப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்தது. திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுவொன்றுடன் நெருங்கிய தொடர்பை பேணிய போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய ஒருவரின் வீட்டை இலக்கு வைத்து இந்த கைக்குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது.
1: சட்டவிரோதமான முறையில் ஈடுபட்டதாக சந்தேகப்படும் இரு நபர்களுக்கு சொந்தமான சுமார் 14 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை போலீஸ் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பணியகம் முடக்கியுள்ளது. பண தூய்தாக்கல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த சொத்துக்களை 14 நாட்களுக்கு விற்பனை செய்வதோ அல்லது கைமாற்றுவதோ தடுத்து நிறுத்தப்பட்டு முடக்கல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் மூலம் சட்டவிரோதமாக ஈட்டிய பணத்தில் வாங்கப்பட்ட வத்தளை மற்றும் ஹொனுப்பட்டி பகுதிகளைச் சேர்ந்த 4 காணிகள், இருமாடி வீடு உள்ளிட்ட கட்டடங்கள் மற்றும் கார் ஒன்று என 900 லட்சம் ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு வெட்டாப்பள்ளி பகுதியில் நள்ளிரவில் வீடொன்றின் ஜன்னலை உடைத்து உள்நுழைந்த நபர் ஒருவர் ரொக்கப்பணம் மற்றும் தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்றுள்ளார். கடந்த செப்டம்பர் 16ஆம் தேதி நள்ளிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வீட்டில் இருந்தவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் வீட்டின் மதிலேறி உள்நுழைந்த நபர் அதிகாலை 2:20 வரை வீட்டிற்குள் நுழைய பலமுறை முயற்சித்துள்ளார். இதற்கான சான்றுகள் வீட்டில் உள்ள பாதுகாப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ளது. பின்னர் வீட்டின் ஜன்னலை உடைத்து உள்ளே நுழைந்த நபர் சாமியறையில் வைக்கப்பட்டிருந்த 51,000 ரூபாய் ரொக்கப்பணத்தையும் 2 பவுன் சங்க நகைகளையும் திருடியுள்ளார். இதன்போது வீட்டினுள் நபர் ஒருவரின் நடமாட்டத்தை உணர்ந்த வீட்டார்கள் கூச்சலிடவே திருடன் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். சம்பவம் குறித்து 119 என்ற போலீஸ் அவசர இலக்கத்திற்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் முதற்கட்ட விசாரணைகளை மேற்கொண்டனர். சந்தேக நபரை 3 நாட்களுக்குள் கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்ததாக உறவினர்கள் கூறுகின்றனர். இந்த திருட்டு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முள்ளியவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அத்துடன் சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியுள்ள நபரை அடையாளம் காண பொதுமக்களின் உதவி கோரப்பட்டுள்ளதுடன் தகவல் தெரிந்தால் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு உடனடியாக அறிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கேகாலையின் புலத்துகே பெட்டிய பகுதியிலுள்ள டெடுஹெல கிராமத்தில் வீடு ஒன்றினுள் நுழைந்த முழு வளர்ச்சியடையாத சிறுத்தை ஒன்று எந்தவித பாதிப்புமின்றி மீட்கப்பட்டதாக வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புலத்துகேப்பெட்டிய அலுவலகத்தைச் சேர்ந்த வனவிலங்கு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து கால்நடை மருத்துவ வழிகாட்டுதலின் கீழ் அந்த சிறுத்தையை மீட்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர். அந்த இடத்திலிருந்து சிறுத்தையை மீட்ட பிறகு அதன் தாயுடன் மீண்டும் இணைக்க வனவிலங்கு அதிகாரிகள் முயற்சித்த போதிலும் அந்த முயற்சி வெற்றியடையவில்லை. இதனைத் தொடர்ந்து அந்த சிறுத்தை ரந்தினிஹல வனவிலங்கு சுகாதார முகாமைத்துவ பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட்டது. வனவிலங்கு அதிகாரிகள் மற்றும் கால்நடை மருத்துவ குழுவினர் தற்போது அதற்கு தேவையான சிகிச்சைகளை அளித்து வருவதுடன் அதனை பொருத்தமான சூழலில் விடுவிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். வட இலங்கையுடன் குடும்ப மற்றும் கலாச்சார தொடர்புகளை கொண்ட பிரித்தானிய தமிழர்களின் பயண இணைப்புகளை மேம்படுத்துவதற்காக லண்டனுக்கும் ஜாழ்ப்பாண சர்வதேச வானூர்தி நிலையத்திற்கும் இடையே நேரடி வானூர்திகளை இயக்குமாறு கோரப்பட்டுள்ளது. பிரித்தானிய தொழிற்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹாரத் தோமஸ் இந்த கோரிக்கையை முன்வைத்து கையெழுத்து மனுவை அனுப்பி வைத்துள்ளார். ஜாழ்ப்பாணத்திற்கு நேரடி வானூர்திகளை கொண்டு வாருங்கள் என்ற தலைப்பிலான இந்த மனு திருமணங்கள், இறுதிச் சடங்குகள், சமய விழாக்கள் மற்றும் குடும்ப சந்திப்புகளுக்கான ஜாழ்ப்பாணத்திற்கு பயணம் செய்யும் பிரித்தானிய தமிழ் குடும்பங்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை எடுத்துக் காட்டுகிறது. ஹாரோ மேற்கு பகுதியை பிரதிநிதிப்படுத்தும் தோமஸ் தற்போது லண்டனுக்கும் ஜாழ்ப்பாணத்திற்கும் இடையே நேரடி வானூர்தி சேவைகள் இல்லை என்றும், இதனால் பயணிகள் கொழும்பு வழியாக பயணம் செய்து சுமார் 400 கிலோமீட்டர் கூடுதல் பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார். மனுவின்படி கொழும்பிலிருந்து ஜாழ்ப்பாணத்திற்கு சாலை அல்லது தொடருந்து வழியாக செல்லும் அடுத்த பயணத்திற்கு சுமார் 6 முதல் 7 மணி நேரம் ஆகிறது. இது வயதான பயணிகள், சிறு குழந்தைகளுடன் வரும் குடும்பங்கள் மற்றும் முக்கிய குடும்ப நிகழ்வுகளுக்காக பயணம் செய்பவர்களுக்கு குறிப்பிட்ட சிரமங்களை ஏற்படுத்துகிறது. இந்த நேரடி சேவையானது பயண நேரத்தை குறைக்கவும் அணுகலை மேம்படுத்தவும் ஐக்கிய ராஜ்யத்திற்கும் வட இலங்கைக்கும் இடையே குடும்ப கலாச்சார மற்றும் சமூக தொடர்புகளை வேலைப்படுத்தவும் நோக்கமாக கொண்டுள்ளது. வட மாகாணத்தில் சுற்றுலா, முதலீடு மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான சாத்தியமான நன்மைகளை இந்த மனு எடுத்து காட்டுகிறது. இந்த நிலையில் லண்டன் மற்றும் ஜாழ்ப்பாண சர்வதேச வானூர்தி நிலையத்திற்கு இடையே வணிக ரீதியான சாத்தியமான நேரடி வானூர்தி சேவையை ஆராய்ந்து ஆதரிப்பதற்காக இங்கிலாந்து அரசாங்கம், இலங்கை அதிகாரிகள், வானூர்தி நிறுவனங்கள் மற்றும் லண்டன் வானூர்தி நிலையங்கள் ஒன்றிணைந்து செயற்படுமாறு தோமஸ் அழைப்பு விடுத்துள்ளார். முன்மொழியப்பட்ட இந்த வானூர்தி சேவை இணைப்பை நிறுவுவதற்கான முயற்சிகளுக்கு ஆதரவாக மனுவில் கையெழுத்திடுமாறு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கையும் தாய்லாந்தும் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த ஒப்புக்கொண்டுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்ற சந்திப்பின் போது இரண்டு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களும் சாதாரண கடவுச்சீட்டுகளை வைத்திருப்பவர்களுக்கான விசா விலக்கு ஏற்பாடுகளை விரைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை பற்றி விவாதித்துள்ளனர். இந்த விசா விலக்கு நடைமுறையானது பயணங்களை எளிதாக்கவும் சுற்றுலாவை மேம்படுத்தவும் இரு நாடுகளுக்கும் இடையே மக்களிடையேயான பரிமாற்றங்களை அதிகரிக்கவும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா, தொழிலாளர் இயக்கம், கல்வி, கடல் பாதுகாப்பு மற்றும் கலாச்சார பரிமாற்றங்கள் போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்தும் அமைச்சர்கள் இருவரும் விவாதித்துள்ளனர். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். செய்திகளில் தொடரும் இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷபிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரை, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பி டி எஸ் ஃபினான்ஸ் GmbH நிறுவனத்தினர்.
2: பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷ்டா கோனேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை மீண்டும் பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். உலகளவில் அதிகரித்து வரும் விநியோக சங்கிலி பாதிப்புகளை ஈடு செய்வதற்கான நம்பகமான மையமாக இந்தியா தற்போது மாறி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். கர்நாடகத்தில் இரவோடு இரவாக அனுமதியின்றி நிறுவப்பட்ட முன்னாள் முதல்வர் சித்தராமையாவின் சிலை அகற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவோதயா பள்ளிகளை நிறுவுவதற்கான இடங்களை 3 மாதங்களுக்குள் அடையாளம் காண தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
3: தமிழ்நாட்டில் ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளிகளை நிறுவ வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் திரு பி வி நாகரத்னா, திரு அகஸ்டின் ஜார்ஜ் மஹிஸ் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் நவோதயா பள்ளிகளுக்கான இடத்தை அடையாளம் காண பிறப்பித்த உத்தரவை ஏன் செயல்படுத்தவில்லை என கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் திரு ஜெய்தீப் குப்தா, ஏற்கனவே சிறந்த கட்டமைப்பை கொண்ட தமிழகத்திற்கு நவோதயா பள்ளிகள் தேவையில்லை என்பதே தங்கள் நிலைப்பாடு என்று கூறினார். மும்மொழி கொள்கைகளை பின்பற்றும் நவோதயா பள்ளிகள் தமிழகத்தில் உள்ள இருமொழி கொள்கை சட்டத்திற்கு முரணானது என்றும், கல்வி பொதுப்பட்டியலில் உள்ளதால் அதில் மாற்றம் கொண்டுவர அழுத்தம் கொடுக்க முடியாது என்றும் தெரிவித்தார். ஆனால் அந்த வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதிகள், எதிர்காலத்தில் மத்திய அரசு ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வரும்போது அந்த திட்டம் பொதுப்பட்டியலில் இருந்தால் அதனை ஏற்க முடியாதென மாநிலங்கள் கூறினால் கூட்டாட்சி தத்துவம் என்ன ஆகும் என கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு கொள்கை உள்ளது என்றும், அந்த வகையில் தமிழகத்தில் இருமொழி சட்டம் என்பதால் வேறு மொழிகளை கட்டாயப்படுத்த முடியாது என்றும் தெரிவித்தார். அப்போது நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் தங்களது நிலைப்பாட்டிலிருந்து மாறப்போவதில்லை என்றும், மொழிதான் பிரச்சினை என்றால் அது தொடர்பாக இரு அரசுகளும் பேசி தீர்வு காணலாம் எனவும் கூறினர். அதற்கு பதிலளித்த தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர், மும்மொழி கொள்கையை ஏற்காததன் காரணமாக தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய ரூபாய் 5,000 கோடிக்கு மேலான கல்வி நிதியை மத்திய அரசு இதுவரை விடுவிக்காமல் நிறுத்தி வைத்துள்ளதாக கூறினார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள், தமிழகத்தின் கல்வித்தரம் மிகவும் உயர்ந்தது என்பதில் மாற்றுக்கருத்தில்லை என்று தெரிவித்தனர். பின்னர் உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள், நவோதயா பள்ளிகளை நிறுவுவதற்கான நிலங்களை அடையாளம் காண ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை 3 மாதங்களுக்குள் செயல்படுத்த வேண்டுமென தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். நவோதயா பள்ளிகளை நிறுவுவதில் உள்ள முரண்பாடுகளை களைய மத்திய அரசு மற்றும் தமிழக அரசின் உயர்மட்ட அதிகாரிகள் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தி முடிவெடுக்க வேண்டும் என்றும், நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தமிழகத்தின் கல்வி நிதி 5,000 கோடி ரூபாய் குறித்தும் விவாதித்து தீர்வு காண வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர். வழக்கு விசாரணை December 14 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
2: தொடர்ந்து CBSE 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மும்மொழி கொள்கையிலிருந்து நடப்பாண்டில் விலக்கு அளிக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் மீண்டும் அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது.
4: தேசிய கல்விக் கொள்கை 2020 அடிப்படையில் மும்மொழி கொள்கை பின்பற்றப்பட வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தி வருகிறது. மாநில மொழி ஆங்கிலம் மற்றும் மற்றொரு இந்திய மொழி ஆகிய 3 மொழிகள் மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டும் என தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறது. நடப்பு கல்வியாண்டு முதல் 6ஆம் வகுப்பிலிருந்து மும்மொழி கொள்கை பின்பற்றப்படும் என மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அறிவித்தது. அடுத்த கல்வியாண்டில் 7ஆம் வகுப்பு வரையிலும், அதற்கு அடுத்த கல்வியாண்டில் 8ஆம் வகுப்பு வரை என படிப்படியாக மும்மொழி கொள்கை அமல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்த முந்தைய திமுக அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. CBSE-யின் மும்மொழி கொள்கை அமலாக்கத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்ட நிலையில் அவை தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்போது நடப்பு கல்வியாண்டில் CBSE மும்மொழி கொள்கையிலிருந்து விலக்குவதற்கான விருப்பத்தை 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கலாம் என மத்திய அரசுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். அரசின் கொள்கையில் நீதிமன்றம் தலையிடவில்லை என்றும், இறுதி விசாரணையில் கொள்கை தொடர்பான முக்கிய சட்ட பிரச்சினைகளை முடிவு செய்யும் என்றும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தினர். நீதிமன்றத்தின் ஆலோசனையை மறுபரிசீலனைக்காக மீண்டும் மத்திய அரசிடம் தெரிவிப்பதாக கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திருமதி ஐஸ்வர்யா பாட்டி தெரிவித்தார். இதையடுத்து வழக்கின் விசாரணையை வரும் 23ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது.
2: தொடர்ந்து மத்திய பிரதேசத்தில் 30க்கும் மேற்பட்ட பழங்குடியின குழந்தைகள் பலியானது தொடர்பாக ராகுல் காந்தி பதிவிட்டிருக்கிறார். மத்திய பிரதேசத்தின் பாலக்காட் நகரில் 30க்கும் மேற்பட்ட பழங்குடியின குழந்தைகள் சமீபத்தில் உடல்நல குறைபாடு காரணமாக உயிரிழந்து போனார்கள். கடந்த 4 மாதங்களில் 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பலியானது மாநிலம் முழுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அதேபோல் 400க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. பலியானோரில் பெரும்பாலான பைகா பழங்குடியின குழந்தைகள், மேலும் சில கோண்ட் பழங்குடியின குழந்தைகளும் இதில் பலியாகியுள்ளார்கள். இந்த உயிரிழப்புகளுக்கு காரணமாக பல்வேறு உடல்நல கோளாறுகள் குறிப்பிடப்பட்டாலும் அங்கு மருத்துவம் மற்றும் சுகாதாரம் மிகவும் மோசமாக இருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. இத்தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சமூக ஊடகங்களில் பதிவிட்டிருக்கிறார். அதில் மத்திய பிரதேசத்தின் பாலாகாட் நகரில் பழங்குடியின குழந்தைகள் 30க்கும் மேற்பட்டோர் நோய், ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் அடிப்படை சுகாதார வசதிகள் இன்றி பலியாகிவிட்டார்கள். இந்த விவகாரத்தில் அரசின் அலட்சியம் எந்த அளவுக்கு இருந்தது என்றால், அப்பாவி குழந்தைகளின் உயிர்கள் தொடர்ந்து பறிபோனதும் அத்தொடர்பான நடவடிக்கைகள் மந்தமாகவே எடுக்கப்பட்டன. அரசும் நடவடிக்கை எடுக்காமல் உறங்கிக் கொண்டிருக்கிறது. மத்திய பிரதேச முதல்வர் அவர்களை விளக்கேற்றி பண்டிகைகளை கொண்டாடி முடிந்த பின் உங்களுக்கு நேரம் கிடைத்தால் மாநிலத்தின் கள யதார்த்தத்தையும் பாருங்கள். நோய் கட்டுப்படுத்துதல், ஊட்டச்சத்து, சுத்தமான நீர் போன்றவற்றின் பற்றாக்குறை மற்றும் சீர்குலைந்து வரும் சுகாதார அமைப்பால் சின்னம் சிறு குழந்தைகளின் உயிர்கள் பறிபோகின்றன. கலப்படம் கொண்ட மருந்துகளும் விசங்கலந்த கள்ளச்சாராயமும் பல நூற்றுக்கணக்கான குடும்பங்களை அழித்து வருகின்றன. நான் இந்தூர் சென்றேன். மேலும் மத்திய பிரதேசம் முழுவதும் உள்ள மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களிடம் தொடர்ந்து கருத்துக்களை கேட்டு வருகிறேன். இங்கு வெளிச்சத்துக்கு வரும் கொடூர சம்பவங்கள் மத்திய பிரதேசத்தின் கல்வி அமைப்பு நாட்டிலே மிகவும் சீரழிந்த ஒன்றாக இருப்பதை வெளிப்படுத்துகின்றன. மாணவர்கள், குழந்தைகள், ஏழைகள், தலித்துக்கள், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பெண்கள் என்று அனைவரும் இங்கு துன்புறுத்தப்படுகிறார்கள். யாரும் மகிழ்ச்சியாக இல்லை. இன்று இந்தியாவின் மிகவும் ஊழல் நிறைந்த திறமையற்ற அரசாக மத்திய பிரதேச அரசு இருக்கின்றது. அதுதான் உண்மை என்று ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். மாணவன் பாரதிதாசனுக்கு தேவைப்படும் நிதியை வழங்க முடியாது என்றால் முதல்வர் வெளிப்படையாக அறிவித்து விடவும், திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாட்டு மக்களும் மாணவனுக்கான கல்வி கட்டணத்தை கட்டி படிக்க வைப்போம் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்.
4: அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வித் தொகை திட்டத்தின் கீழ் மலேசியாவில் மருத்துவ ஆராய்ச்சி படிப்பு மேற்கொண்டு வரும் பாரதிதாசன் என்ற மாணவருக்கு கல்வி உதவித் தொகையை தமிழ்நாடு அரசு விடுவிக்கவில்லை. இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், கல்வி உதவித் தொகையை வழங்குமாறு தமிழக அரசிடம் பலமுறை வலியுறுத்தியுள்ளதாகவும், ஆனால் அரசு பணம் அனுப்பாததால் தம்மை பல்கலைக்கழகத்திலிருந்தே வெளியேற்றும் நிலை உருவாகியிருப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் தாவேக அரசு அதிகாரிகள் தன்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதாகவும், வரலாற்றில் ரோஹிந்த் வெமுலாவுக்கு என்ன நடந்ததோ அதேபோன்ற அடக்குமுறையை தன்மீதும் பிரயோகிப்பதாகவும் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார்.
5: முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து வேற என்ன, வேற ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் என்ன இருக்குன்னு நான் பார்த்து இந்தியாலேயோ அல்லது வேற எங்கேயாவது நான் என் கல்வியை தொடறேன், நான் மெச்சு பண்றேன். என்னை போட்டு மென்டல் டார்ச்சர் பண்ணாதீங்க. வரலாற்றில் ரோஹித் வெமுலாவுக்கு என்ன நடந்துச்சோ, அன்னைக்கு அந்த மினிஸ்ட்ரிஸ் என்னவா செயல்பட்டாங்களோ, இன்னைக்கு இந்த மினிஸ்ட்ரி அப்படி செயல்படுறத நான் குற்றச்சாட்டாகவே வைக்கிறேன். இதுதான் உண்மை.
4: இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள பதிவில், எதை பற்றியும் கவலைப்படாமல் படியுங்கள், உங்களுக்கு என்ன தேவை என்றாலும் நமது அரசு நிறைவேற்றி தரும் என்ற நம்பிக்கையை முதலமைச்சராக ஒவ்வொரு மேடையிலும் விதைத்தவன் என்ற வகையில் இந்த தம்பியின் கண்ணீர் நெஞ்சை கணக்க செய்வதாக தெரிவித்துள்ளார். அவர் கேட்பது உதவி அல்ல, அரசு சார்பில் அவருக்கு உறுதி அளிக்கப்பட்ட உரிமையைத்தான் கோருகிறார். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட காரணத்தினாலேயே ஒரு மாணவரின் பல ஆண்டு உயர்கல்வி கனவு பாழாகக் கூடாது என திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். ரோஹித் வெமுலாவுக்கு நடந்தது போல எனக்கும் நடக்கிறது என பாரதிதாசன் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், எங்களுக்கு எதிர்க்கட்சியாகவே இருந்தாலும் அப்படி ஒரு அவப்பெயரை தாவேக அரசு சுமக்க வேண்டாம் என்பதே என் வேண்டுகோள் என குறிப்பிட்டுள்ளார். மாணவர் பாரதிதாசனுக்கு தேவைப்படும் நிதியை வழங்க முடியாது என முதலமைச்சர் வெளிப்படையாக அறிவித்துவிட்டால் திமுகவும் தமிழ்நாட்டு மக்களும் அந்த மாணவருக்கான கல்வி கட்டணத்தை கட்டி படிக்க வைப்போம் என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு பே சண்முகம் விடுத்துள்ள அறிக்கையில், மாணவர் பாரதிதாசனின் கல்வித் தொகையை விடுவிக்க வேண்டி சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசுவிடம் 4 முறை பேசியுள்ளதாகவும், காரணம் என்னவாக இருந்தாலும் அவருடைய படிப்பு பாதிக்கும் வகையில் அரசு நடந்து கொள்ள கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். இதேபோல் பாரதிதாசன் உள்ளிட்ட அயலக உயர்கல்வி மாணவர்களின் நிதியை தமிழ்நாடு அரசு உடனடியாக வழங்கிட வேண்டும் என இந்திய மாணவர் சங்கமும் வலியுறுத்தியுள்ளது.
2: தொடர்ந்து புதுடில்லியில் கடந்த வார இறுதியில் நடைபெற்ற பீரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்ற உலக தலைவர்கள் சிலருக்கு உடல்ல பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் உண்மையில்லை என்று மத்திய வெளியுறவு விவகாரத்துறை விளக்கம் கொடுத்துள்ளது. அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் பொய்யான செய்தி என்று எச்சரிக்கை விடுத்திருக்கும் மத்திய வெளியுறவு விவகாரத்துறை அமைச்சகம் சமூக வலைதளங்களில் இதுபோன்ற தவறான செய்திகளை பரப்பும் பதிவுகள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்றும் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் காய்ச்சல் பாதிப்பு காரணமாக சிகிச்சைக்கு செல்லும் நோயாளிகளில் அவர்களிடமிருந்து கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் தனியார் மருத்துவமனைகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியா தொடர்ந்து பல்வேறு நாடுகளிடமிருந்து எண்ணெய் வாங்க இருப்பதாக தெரிவித்துள்ளது. அமெரிக்க நாடாளுமன்றம் ரஷ்ய எண்ணெய், எரிவாயு ஆகியவற்றை வாங்கும் நாடுகள் மீது கடுமையான வரி விதிக்கும் புதிய சட்டத்தை ஏற்றுக்கொண்டதை அடுத்து இந்தியா அவ்வாறு கூறியிருக்கிறது. 1.4 பில்லியன் மக்களின் எரிசக்தி தேவையை பாதுகாப்பதில் உறுதியாக தாங்கள் இருப்பதாக இந்திய வெளியுறவு அமைச்சு சொன்னது. சந்தை நிலவரங்களுக்கேற்ப பல்வேறு நாடுகளிடமிருந்து எண்ணெய் வாங்கப் போவதாக அது வலியுறுத்தியது. தனது வர்த்தக பொருளாதார நலன்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தாங்கள் தயாராக இருப்பதாகவும் இந்தியா தெரிவித்தது. ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே முக்கியமான உத்திகள் அடிப்படையிலான நெருக்கமான கூட்டு திட்டங்கள் இருக்கின்றன. இந்தியாவுக்கு ராணுவ தளவாடங்களை வழங்கும் முக்கிய நாடுகளில் ஒன்றாகவும் ரஷ்யா திகழ்கிறது. மேற்கு வங்க பாரதிய ஜனதா கட்சி அரசின் அன்னபூரணா திட்டத்தின் கீழ் பிரதமர் மோடியின் பிறந்த நாளான நேற்று 1,58,00,000 பெண்களின் வங்கிக் கணக்கில் தலா 3,000 ரூபாய் மாதாந்த உதவித்தொகை செலுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த ஜூன் மாதம் தொடங்கப்பட்ட இந்த திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை இந்த மாதம் 1,58,00,000 அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பெயர், பூக்கள் மற்றும் புல் சின்னத்தை பயன்படுத்த மேற்குவங்க முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையிலான கட்சி பிரிவுக்கும் அதிருப்தி சட்டசபை உறுப்பினர்கள் பிரிவுக்கும் தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது.
4: மேற்கு வங்கத்தில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் தோல்வியடைந்து ஆட்சியை பறிகொடுத்தது. மேலும் திருமதி ரிப்ரதா பானர்ஜி தலைமையில் அதிருப்தி அணி ஒன்று உருவாகி திரிணாமுல் காங்கிரசுக்கு உரிமை கோரியது. செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான அணியும் அதிருப்தி அணியும் தாங்கள்தான் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் உண்மையான பிரதிநிதிகள் என கோரி வருகின்றன. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கப்படும் வரை திரிணாமுல் காங்கிரஸ் என்ற பெயரையும் கட்சி சின்னத்தையும் இரு அணிகளும் பயன்படுத்தக்கூடாது என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இரு அணிகளும் சமநிலையில் இருக்கவும் அவற்றின் உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்கவும் இந்த இடைக்கால நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அக்டோபர் 6ஆம் தேதி நந்திகிராம் மற்றும் ரெஜிநகர் தொகுதிகளில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் இரு அணிகளும் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள சுயேட்சை சின்னங்களின் பட்டியலில் இருந்து தங்களுக்கு விருப்பமான புதிய சின்னங்களை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் தங்களுக்கான புதிய பெயர்களையும் தேர்வு செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. புதிய பெயர் மற்றும் சின்னத்துக்கான தலா 3 விருப்பங்களை செப்டம்பர் 18ஆம் தேதி காலை 11 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. முன்னதாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவசேனாவின் அதிருப்தி அணியான திரு ஏக்நாத் ஷிண்டேவின் அணிக்கு சிவசேனா கட்சியின் சின்னமாக வில் அம்பு சின்னத்தை ஒதுக்கியது தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் திரு ஜாய்மால்யா பக்ஷி, திருமதி மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு கடும் அதிருப்தி தெரிவித்திருந்தது. சிவசேனா கட்சி உடைந்தபோது பால் தாக்கரேவின் சின்னமான வில் அம்பு சின்னத்தை இரு அணியினருக்கும் வழங்கியிருக்கக்கூடாது என்றும் இருவரையும் தங்கள் சொந்த சின்னத்தில் போட்டியிட செய்திருக்க வேண்டும் என்றும் நீதிபதி திரு ஜாய்மால்யா பக்ஷி கூறியிருந்தார். கட்சி யாருக்கு சொந்தமானது என்பதை எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் முடிவு செய்ய முடியாது என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தியிருந்தனர். இந்நிலையில் திரிணாமுல் காங்கிரசின் பெயர் மற்றும் சின்னத்தை இரு அணியினருக்கும் வழங்காமல் தேர்தல் ஆணையம் முடக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது.
2: தொடர்ந்து இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தாராபுரத்தில் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் 1,40,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
3: மதுராந்தகம், தாராபுரம் சட்டமன்ற தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திருமதி சத்யபாமா, திருமதி மரகதம் குமரவேல் ஆகியோர் தாவேக்காவில் இணைந்த நிலையில் அங்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தாராபுரம் தொகுதியில் திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட வழக்கறிஞர் திருமதி சுகன்யா முதல் ஆளாக தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். அவரது சொந்த ஊரான தளவாய்ப்பட்டினம் கிராமத்தில் பிரச்சாரத்தை தொடங்கிய அவருக்கு திமுகவினர் மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கை மற்றும் பட்டாசுகள் வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து சென்னக்கல் பாளையம், ஐயம்பாளையம், திருமலை பாளையம், காமராஜர் நகர், முஸ்லீம் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திருமதி சுகன்யா மற்றும் திமுகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதனிடையே தாராபுரம் தொகுதிக்கு உட்பட்ட மூலனூரில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் அவ்வழியாக வந்த காரில் சுமார் 1 கிலோ தங்க நகைகள் ஒரு பிளாஸ்டிக் பெட்டிக்குள் வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. 1,40,00,000 ரூபாய் மதிப்பிலான அதற்கு எந்தவிதமான ஆவணங்களும் இல்லாததால் நகைகளை பறிமுதல் செய்த பறக்கும் படை அதிகாரிகள் அவற்றை தாராபுரம் வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர்.
2: தொடர்ந்து கனடாவில் தங்களின் கும்பலில் 5,000 உறுப்பினர்களும் காவல்துறையினரை விட அதிக துப்பாக்கிகளும் இருப்பதாக கூறி கனடாவின் பாதுகாப்பு அமைச்சர் ராணுவம் மற்றும் காவல்துறைக்கு இந்திய லோரன்ஸ் பிஸ்னோயின் கும்பல் மிரட்டல் கடிதம் அனுப்பியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள குற்றவாளி லோரன்ஸ் பிஸ்னோயின் கும்பல் கனடா நாட்டில் துப்பாக்கிச் சூடு, பணம் பறிப்பு, கொலை உள்ளிட்ட பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதையடுத்து நாடு கடத்தப்பட உள்ள பிஸ்னோய் கும்பலை சார்ந்தவர்கள் குறித்து கனடாவின் புலம்பெயர்வோர் மற்றும் அகதிகள் வாரியம் மேற்கொண்ட விசாரணையில் சில முக்கிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆவணங்களில் லோரன்ஸ் பிஸ்னோயின் கும்பலைச் சேர்ந்த அமிதோஸ் பஜ்வா மற்றும் சாகிப் ஜோத் சிங் ஆகியோர் கனடாவின் பாதுகாப்பு அமைச்சர், ராணுவம் மற்றும் காவல்துறையினர் ஆகியோரை குறிப்பிட்டு அப்டோஸ் போர் காவல்துறைக்கு அனுப்பிய மிரட்டல் கடிதமும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமிதோஸ் மற்றும் சாகிப் ஜோத் ஆகிய இருவரும் கனடாவின் பல்வேறு நகரங்களில் பணம் பறிப்பு மற்றும் துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களில் ஈடுபட்டவர்கள் என்று கனடா அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்து அவர்கள் கனடா அதிகாரிகளுக்கு அனுப்பிய மிரட்டல் கடிதத்தில், நாங்கள் உங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக எச்சரிக்கை மற்றும் சவால் விடுகின்றோம், நாங்கள் ஒரு இந்திய கும்பல், எங்களை உங்களால் தடுக்க முடியாது, நாங்கள் கனடாவை ஆட்சி செய்வோம் என்பது உங்களுக்கு புரிகிறதா, நாங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள், கனடாவில் எங்கள் கும்பலில் 5000 அதிகமான உறுப்பினர்கள் உள்ளார்கள், அவர்கள் வெறும் $1000 துப்பாக்கிச்சூடு நடத்தக்கூடியவர்கள், எங்களை உங்களால் தடுக்க முடியுமா, நாங்கள் கனடாவை கைப்பற்றுவதை நீங்கள் காண்பீர்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பூட்டான் பிரதமர் செரிக் டோப்கோவை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் நேரில் சந்தித்து உரையாடியிருக்கிறார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் 3 அரசுமுறை பயணமாக பூட்டான் நாட்டுக்கு சென்றுள்ளார். கடந்த செப்டம்பர் 15 நடைபெற்ற தேசிய வாக்காளர் நாள் விழாவில் ஞானேஷ்குமார் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குட முழுக்கு விழா அமைச்சர்களின் குடும்ப விழா போல் நடந்திருப்பதாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டுகிறார்.
3: இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் மகா கும்பாபிஷேகம் யாருக்கானது, வெறும் பணக்காரர்களுக்கு மட்டுமானதா என அவர் வினவியுள்ளார். 17 பிறகு மதுரை மாநகரில் நடக்கும் இந்த மகா கும்பாபிஷேகத்தை கண்டுகளிக்க சாமானிய மக்கள் அனுமதிக்கப்படவில்லை என்பது தாவேக அரசின் ஆணவத்திற்கான மற்றொரு சான்று என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த கும்பாபிஷேகத்தை மக்கள் நேரில் கண்டுகளிப்பதற்கென அச்சடிக்கப்பட்ட சுமார் 9000 பாஸ்கள் எங்கே போயின முதல்வரே என்றும், உங்கள் அமைச்சர்களுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே பாஸ்களை வழங்கி அவர்களை முதல் வரிசையில் அமர வைப்பதற்கா அரசு செலவில் கும்பாபிஷேகம் நடத்தப்படுகிறது என திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். கால் கடுக்க காத்திருப்பவர்களை கும்பாபிஷேகம் நடக்கும் கோயிலின் அருகில் கூட நெருங்க விடாமல் தாவேக அரசு தடுப்பதற்கு பக்த கோடிகள் என்ன பயங்கரவாதிகளா என திரு நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். பணம் படைத்தவர்களுக்கும் விஐபிகளுக்கும் மட்டும்தான் கோயிலுக்குள் அனுமதி என்று நீங்களே ஒரு நவீன தீண்டாமையை அரங்கேற்றுவது என்ன மாதிரியான மனநிலை என அவர் வினவியுள்ளார். பொதுவாக கும்பாபிஷேகம் நடைபெறும் கோவில்களில் தனி குழாய் ட்ரோன்கள் மூலம் கோவிலை சுற்றியுள்ள பக்தர்களுக்கு தீர்த்தம் தெளிக்கப்படும் நிலையில், பாட்டில் தண்ணீரை வாளி பக்கெட்டில் கலந்து அப்பாவி மக்களை உங்கள் அரசு ஏமாற்றுவது எத்தனை பெரிய பாவம் என அவர் தெரிவித்துள்ளார். கோயில் அறங்காவலர்களின் பெயர்களை அழைப்பிதழிலிருந்து நீக்கியதுடன் தற்போது பொதுமக்களுக்கு புண்ணியம் கிடைக்கக்கூடாது என முட்டுக்கட்டை போட்டுள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அமைச்சர்கள் திரு நிர்மல்குமார், திரு ரமேஷ், இந்து அறநிலையத்துறை ஆகியோரின் அதீத தலையீட்டினாலும் முதலமைச்சரின் அலட்சியத்தாலும் உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவிலின் கும்பாபிஷேகம் ஏதோ அமைச்சர்களின் குடும்ப விழாவினை போல நடந்து முடிந்துள்ளதாகவும், இது ஆட்சியின் மீது விழுந்த கரும்புள்ளிகள் என்றும் அவர் விமர்சித்துள்ளார்.
2: தொடர்ந்து, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் கேரள முன்னாள் டிஜிபி டொமின் தங்க்சேரிக்கு 4 கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து கோட்டயம் ஊழல் தடுப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கேரளத்தில் முன்னாள் டிஜிபி ஒருவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் தண்டனை பெறுவது இதுவே முதல் முறையாகும். முன்னாள் IPS அதிகாரியான அவருக்கு 30.84 லட்சம் ரூபாய் அபராதத்தையும் நீதிமன்றம் விதித்திருக்கிறது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் இலவசமாகவே தொடர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெருநிறுவனங்கள் லாபம் குவிக்க சாமானியர்களை வதைப்பதா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது.
3: அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்படி UPI பரிவர்த்தனைகள் இலவசம் என்பதை மாற்றி கட்டணம் விதிக்கப்பட்டிருப்பது எளிய நடுத்தர மக்கள் மீது தொடுக்கப்பட்டுள்ள தாக்குதல் என குறிப்பிட்டுள்ளார்.
4: இது விலைவாசி உயர்வுக்கு வழிவகுக்கிறது என்றும், ஏற்கனவே வரிச்சுமைகள் பல்வேறு சேவைகளுக்கு கட்டணங்கள் என்பதால் அல்லலுறும் மக்கள் மீது இன்னொரு சுமை ஏற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சொந்த பணத்தை மக்கள் கையாளவே கட்டணம் செலுத்தும் நிலையை உருவாக்கியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று குறிப்பிட்டுள்ள திரு சண்முகம், பொருளாதார சுமையால் அவதிப்படும் சாதாரண மக்கள், சிறு வணிகர்கள், கடைக்காரர்கள், தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிப்பதற்கான அபராதம் வழியாக தனியார் வங்கிகள் கோடிக்கணக்கில் பணத்தை குவிப்பதாக குற்றம் சாட்டிய அவர், இந்த கட்டண கொள்ளையில் யுபிஐ நிறுவனங்களும் கூடுதலாக இணைந்து கொண்டுள்ளதாக கூறியுள்ளார். எனவே யுபிஐ பண பரிவர்த்தனைக்கு கட்டணம் விதிக்கும் முடிவை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற்றிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள திரு சண்முகம், டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் இலவசமாகவே தொடர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.
2: தொடர்ந்து முன்னாள் ஒன்றிய அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன் சிவசங்கையில் நேற்று காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 80. அவரது உடலுக்கு அரசியல் கட்சியினர், பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். புதிய ஆம்னி பேருந்துகளுக்கான அனுமதி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் 300 ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாமல் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பேருந்து உரிமையாளர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள்.
3: வாகன பதிவு மற்றும் சாலை வரிகளை செலுத்திய பிறகும் இறுதி ஒப்புதல் கிடைக்காததால் பண்டிகை காலங்களில் கூட தங்களால் பேருந்துகளை இயக்க முடியவில்லை என உரிமையாளர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு எழுந்தது. இதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட 300க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் ஒரு மாதத்திற்கும் மேலாக போக்குவரத்து ஆணையரகத்தில் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் 270 பேருந்துகள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு அவற்றின் உரிமையாளர்கள் காலாண்டு சாலை வரியாக தலா 1.5 லட்சம் வரை செலுத்தியுள்ளனர். இருப்பினும் இறுதி பெர்மிட் ஒப்புதல் கிடைக்காததால் பல கோடி ரூபாய் முதலீட்டில் வாங்கப்பட்ட புதிய பேருந்துகள் முடங்கி கிடக்கின்றன. சென்னையில் அண்மையில் நடைபெற்ற போக்குவரத்து துறை கூட்டத்தில் பெர்மிட் கிடைக்காமல் பாதிக்கப்பட்ட ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சிலர் தங்களது குமுறல்களை வெளிப்படுத்தி அதிகாரிகளிடம் முறையிட்டனர். தங்கள் தரப்பு கோரிக்கைகளை முன்வைத்தனர். தாவேக ஆட்சிக்கு வந்த பின்னர் 25 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பை சந்தித்துள்ளதாக தங்கள் குமுறலை வெளிப்படுத்தியது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இதுகுறித்து பேசிய போக்குவரத்துத்துறை ஆணையர் திருமதி சி ஜி தாமஸ், அதிக அளவிலான விண்ணப்பங்கள் குவிந்துள்ளதால் அவை பரிசீலிக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். தாவேக அரசு எவ்வித லஞ்சமும் பெறாமல் 300 ஆம்னி பஸ்களுக்கு அனுமதி வழங்கிவிட்டதாக மார்தட்டி கொள்ளும் நிலையில், கடந்த 4 மாதமாக ஒரு ஆம்னி பேருந்துக்கு கூட பெர்மிட் கிடைக்காமல் பல கோடி ரூபாய் வரை இழப்பை சந்தித்துள்ளதாக பேருந்து உரிமையாளர்கள் குற்றம் சாட்டினர்.
2: இனி இன்று சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 1160 ரூபாய் உயர்ந்து 1,13,240 ரூபாவுக்கும், கிராமுக்கு 145 ரூபாய் உயர்ந்து 14,155 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை 5 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 255 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள்.
6: இரவு முழுவதும் யுக்ரைனின் முக்கிய உள்கட்டமைப்புகள் மீது ரஷ்யா தனது தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது. கியவ் நகரிலும் அதை சுற்றியுள்ள பகுதியிலும் ட்ரோன்களை தயாரிக்கும் 3 தொழிற்சாலைகள் குறிவைக்கப்பட்டதாகும். மேலும் தெற்கு பகுதியில் ருமேனியாவிலிருந்து ஆயுதங்களை விநியோகிக்க பயன்படுத்தப்படும் 2 பாலங்கள் தாக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுத உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள சாக்கரோஷியா பகுதியில் உள்ள ஒரு ஸ்டீல் ஆலையையும் தாக்கியதாக ரஷ்யா கூறுகிறது. குடியேற்றத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் புதிய நடவடிக்கைகளை அறிவித்துள்ள நாடுகளின் பட்டியலில் ஆஸ்திரேலியாவும் சமீபத்தில் இணைந்துள்ளது. குடியேற்றம் நாட்டின் ஒரு பலம் என்றாலும் அதை கட்டுப்படுத்துவதில் கடுமையான கண்காணிப்பு அவசியம் என்று ஆஸ்திரேலியாவின் உள்துறை அமைச்சர் டோனி பாக் தெரிவித்துள்ளார். புதிய விதிமுறைகளில் சர்வதேச மாணவர்கள் மற்றும் ஒர்க்கிங் ஹாலிடே விசா வைத்திருப்பவர்களுக்கான கட்டுப்பாடுகளை மேலும் கடுமையாக்குவதும், விசா காலம் முடிந்த பிறகும் நாட்டில் தங்கியிருப்பவர்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை எடுப்பதும் அடங்கும். ஆப்கானிஸ்தானின் தாலிபான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் முல்லா முகமது யாகூப் முஜாஹித் காபூலில் துருக்கியின் தேசிய புலனாய்வு அமைப்பின் இயக்குநரை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது பாதுகாப்பு விவகாரங்களில் இருதரப்பு உறவுகளை விரிவுபடுத்துவது குறித்தும் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மை குறித்தும் இருவரும் கலந்துரையாடினர். ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பதற்றத்தை குறைக்கும் நோக்கில் துருக்கியும் கத்தாரும் முன்னதாக மேற்கொண்ட மத்தியஸ்த முயற்சிகளின் பின்னணியில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது.
2: ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதலாவது இணை உறுப்பினர் நாடாக இணைவதற்கு கனடா தயாராக இருப்பதாக கனடிய பிரதமர் மாக்கானி தெரிவித்திருக்கிறார். பிரான்சின் ஸ்ட்ராஸ்பர்க் நகரில் உள்ள ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றிய உரையில் ஐரோப்பாவுடனான ஆழமான உறவு கனடாவின் சந்தையை கட்டுப்படுத்தவோ அல்லது நாட்டின் இறையாண்மையை குறைத்து மதிப்பிடவோ எந்தொரு வெளிநாட்டுக்கும் இடமளிக்காது, வர்த்தகம், பாதுகாப்பு, அரிய கனிமங்கள், ஏ விண்வெளி மற்றும் நிதி சேவைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படும் வகையிலான இணை உறுப்பினர் நிலையை வரவேற்பதாக அவர் குறிப்பிட்டார். முன்னதாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான்டெர்லேயன் இந்த திட்டத்தை முன்வைத்தார். தற்போதைய ஒப்பந்த விதிகளில் இல்லாத இந்த புதிய அந்தஸ்தை உருவாக்கி கனடாவுடன் எதிர்காலத்துக்கான கூட்டணியை உருவாக்க அவர் அழைப்பு விடுத்திருந்தார். இந்த புதிய கூட்டமைப்பு குறித்து விரிவாக்க வாதிக்க கனடாவின் மோன்ரியல் நகரில் வருகின்ற அக்டோபர் 29-30 தேதிகளில் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் பங்கேற்கும் உச்சி மாநாட்டை மாக்கானி நடத்த இருக்கிறார். கனடாவின் ஏற்றுமதியில் சுமார் 70% அமெரிக்காவுக்கே செல்வதால் அந்த நாட்டின் வரிகளால் கனடா பெரும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது. இந்நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான கனடா மேற்கொள்ளும் இந்த புதிய ஒப்பந்தம் ஒரு எதிர்ப்பு செயலாக அமையக்கூடும். அவ்வாறாயின் ஐரோப்பா மீது கடும் வரிகள் தன்னால் விதிக்கப்படும் என்ற எச்சரிக்கையை ட்ரம்ப் வழமை போல் விடுத்துள்ளார்.
3: பிரான்ஸ், ஜெர்மனி, டென்மார்க், ஆஸ்திரியா, பெல்ஜியம், ஸ்வீடன் உட்பட 27 நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உறுப்பினர்களாக உள்ளன. அதன் முக்கிய உறுப்பினராக இருந்த பிரிட்டன் கடந்த 2020 ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறியது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் உறுப்பினராக இணைய விரும்பியதால் உக்ரைன் மீது 2022 பிப்ரவரி மாதம் முதல் ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகிறது. இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த அமைப்பாக கருதப்படும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் இணை உறுப்பினராக இணைய வட அமெரிக்காவை சேர்ந்த கனடாவுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் உர்சுலா வான்டெர்லேயன் அழைப்பு விடுத்தார். இதையடுத்து உறுப்பினராக இணைய கனடா அரசு முடிவு செய்துள்ளதற்கு அந்நாட்டு இளைஞர்கள் முதல் மூத்த குடிமக்கள் வரை அனைத்து தரப்பினரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் 51வது மாகாணம் என டிரம்ப் விமர்சித்து வருவதற்கு கனடா பிரதமர் மார்க் கார்னி கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். தனது ஏற்றுமதியில் சுமார் 70% அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் நிலையில் டிரம்பின் அச்சுறுத்தலை சமாளிக்க கனடா அரசியல் வியூகம் வகுத்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்வதன் மூலம் பாதுகாப்பு, எரிசக்தி, பேட்டரி உற்பத்தி, சைபர் பாதுகாப்பு, செயற்கை தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கனடா வளர்ச்சியடையும் என மார்க் கார்னி இந்த முடிவை எடுத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே கனடாவுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் அழைப்பு விடுத்திருப்பது நகைப்புக்குரியது என டிரம்ப் விமர்சனம் செய்துள்ளார். மேலும் அவ்வாறு இணைத்துக் கொண்டால் ஐரோப்பிய நாடுகள் மீது மிகப்பெரிய அளவில் வரிகள் விதிக்கப்படும் என்றும் ஐரோப்பாவின் சில பகுதிகளில் வர்த்தகம் செய்வதை அமெரிக்கா நிறுத்த வேண்டியிருக்கும் என்றும் டிரம்ப் பகிரங்கமாக எச்சரித்துள்ளார். எனினும் தங்கள் வளர்ச்சிக்கான பங்குதாரர்களை கனடாவே முடிவு செய்யும் என்று மார்க் கார்னி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வரும் கனடாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதே அமெரிக்காவுக்கு எதிரான ஐரோப்பிய நாடுகளின் அரசியல் நகர்வு என நெட்டிசன்கள் மற்றும் அரசியல் நோக்கர்கள் விமர்சித்து வருகின்றனர்.
2: தொடர்ந்து அதிகரித்து வரும் விலையேற்றத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் 3 மேலான காலப்பகுதியில் முதன்முறையாக அமெரிக்க வட்டி வீதங்கள் உயர்த்தப்பட்டிருப்பதோடு அவை மேலும் உயர்த்தப்படக்கூடும் என்ற தகவல்கள் வந்திருப்பது நேர்கள் அறிந்ததே. வட்டி வீதங்களை குறைக்குமாறு கோரி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியிலும் மத்திய வங்கியால் ஏகமனதான தீர்மானத்தின் மூலம் இந்த வட்டி வீதங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கண்டனங்களை தெரிவிக்கிறார். இது திட்டமிட்ட செயல் என்று குறிப்பிடுகிறார். இது திட்டமிட்ட சதி செயல் என்று அவர் குறிப்பிடுகிறார்.
7: அந்த வாரியம் மிகவும் விரோத போக்குடன் செயல்படுகிறது. அரசியல் உள்நோக்கத்துடன் செயல்படுகிறார்கள். அவர்கள் செய்வது தவறான செயல். அவர்கள் அரசியல்வாதிகள் அல்லது அரசியல்வாதிகளால் நியமிக்கப்பட்டவர்கள். இது வருந்தத்தக்கது. வட்டி விகிதம் மிக அதிகமாக உள்ளது. அப்படியிருந்தும் நமது பொருளாதாரம் சிறப்பாக செயல்படுவதால் நாடு அனைத்து தடைகளையும் கடந்து முன்னேறுகிறது.
8: கிரெடிட் கார்டுகள், கடன்கள் மற்றும் வீட்டுக் கடன்களை பெற்றுள்ள நுகர்வோர் குறைவான வட்டி தொகையை செலுத்தவும் தங்கள் நிதி நிலைமை குறித்து நிம்மதியடையவும் ஏதுவாக வட்டி விகிதங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் விரும்புகிறார். இதன் மூலம் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள இடைக்கால தேர்தல்களில் தனது குடியரசுக் கட்சி வேட்பாளர்களை அவர்கள் ஆதரிக்க கூடும் என்று அவர் கருதுகிறார். வட்டி விகித உயர்வு தனது தேர்தல் வாய்ப்புகளுக்கு ஒரு பின்னடைவு என்றும் அவர் கருதக்கூடும். ஆனால் இதற்கு ஓரளவு அவரே காரணம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனெனில் ஈரானில் நிலவும் போரினால் ஏற்பட்ட கச்சா எண்ணெய் விலை உயர்வுதான் ஃபெட் அமைப்பு வட்டி விகிதங்களை உயர்த்தியதற்கான காரணங்களில் ஒன்றாகும். மேலும் இதற்கு முன்பு அவர் ஃபெட் ரிசர்வ் தலைவராக இருந்தவரை வட்டி விகிதங்களை குறைக்குமாறு அழுத்தம் கொடுத்து வந்ததையும் மறந்துவிட முடியாது. அவர் மீது குற்றவியல் விசாரணைக்கு கூட உத்தரவிட்டார். மேலும் மே மாதத்தில் பவள பதவியிலிருந்து விலகிய போது அவருக்கு பதிலாக கெவின் வால்ஷை ட்ரம்ப் தேர்ந்தெடுத்தார். ஆனால் அந்த பதவியில் அவர் அமர்த்தியவரை இன்று வட்டி விகிதங்களை உயர்த்தியிருப்பது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டின் இறுதிக்குள் மீண்டும் அவ்வாறு செய்யக்கூடும் என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
2: தொடர்ந்து போலந்தில் அமெரிக்க ராணுவத்தின் நிரந்தர தளம் அமைப்பதற்கான முயற்சியில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ராணுவ தளத்துக்கான இடம் விரைவில் அறிவிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். அமெரிக்க போலந்து தற்காப்பு உறவில் அது வரலாற்று சிறப்புமிக்க முடிவு என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஐரோப்பாவில் அமெரிக்க ராணுவ பலத்தை மறு ஆய்வு செய்ய இருப்பதாக அவர் கூறியிருக்கின்ற வேளையில் இந்த அறிவிப்பு

0: தாக்குதல் நடத்த முயன்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு யமனின் ஹவுதி கிளர்ச்சி படை மறுப்பு தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள இஸ்லாமியர்களின் புனித நகரமான மெக்காவின் மீது தாக்குதல் நடத்த ஏவப்பட்ட ரோன்களை இடமறித்து தகர்த்துள்ளதாகவும் அதை யமனின் ஹவுதிகள் ஏவியதாக சவுதி படைகள் குற்றம் சாட்டுகின்றன. யமனில் சவுதி ஆதரவு பெற்ற அரசு படைகளுக்கும் ஹவுதிகளுக்கும் கடந்த சில நாட்களாக போர் வடித்திருக்கின்ற நிலையில் மெக்கா மீதான தாக்குதல் முயற்சி சர்வதேச அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்துக்கு இந்தியா உட்பட ஏராளமான நாடுகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. இந்த நிலையில் மெக்கா மீது தாக்குதல் நடத்த முயற்சி செய்ததாக கூறப்படுபவை அனைத்தும் சவுதியின் அசிங்கமான பொய் என்று குறிப்பிட்டு அந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஹவுதிகள் நேற்று மறுப்பு தெரிவித்தார்கள். இதுபற்றி ஹவுதி படையின் தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி கூறுகையில், சவுதியின் ஆதரவு பெற்ற படைகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஹவுதிகள் முதலில் தொடங்கவில்லை. சனா விமானியத்தின் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சவுதி அரேபியா அதன் பிரச்சார இயந்திரத்தை பயன்படுத்துகிறது. மெக்கா குறிவைக்கப்பட்டதாக கூறப்படுபவை அனைத்தும் அசிங்கமான பொய். இந்த பொய் பிரச்சாரங்களின் மூலம் எங்கள் மக்களின் மீதான தாக்குதல்களை சவுதி அரேபியா நியாயப்படுத்த முயற்சிப்பதாக கூறியிருக்கிறார். முன்னதாக யமனில் அரசு படைகளுக்கு எதிராக நடைபெற்று வரும் மோதல்கள் மூலம் பெரும்பாலான தளங்களை ஹவுதிகள் கைப்பற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. இது எண்ணெய் விநியோகத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது.
1: பாலைவனத்தில் வீழ்த்தப்பட்ட நிலையில் ஏமனின் ஹூத்தி குழுவினர் ஏவுகணை மூலம் தாங்கள் சுட்டு வீழ்த்திய சவுதி விமானப்படையின் F-15 போர் விமானத்தை காட்சிப்படுத்துகின்றனர். அவர்கள் தொழில்முறை ராணுவ வீரர்களைப் போல தெரியாவிட்டாலும் அவர்களின் நடவடிக்கைகள் எல்லைகளை தாண்டி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இங்கே சிவப்பு நிறமிடப்பட்டுள்ள பகுதியில் இருக்கும் ஹூத்திகளால் தற்போது ஏமனின் செங்கடல் கடற்கரையை கடந்து செல்லும் எந்த ஒரு சரக்கு கப்பலையும் அச்சுறுத்த முடியும். அரேபிய தீபகற்பத்தின் மறுபக்கத்தில் அமெரிக்க ஈரான் போர் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை பெரும்பாலும் முடங்கியுள்ளது. இதை சமாளிக்க சவுதி அரேபியா தினமும் சுமார் 6 மில்லியன் பீப்பாய்கள் எண்ணெயை இந்த கிழக்கு மேற்கு குழாய் வழித்தடம் மூலம் செங்கடலில் உள்ள யான்பு ஏற்றுமதி முனையத்திற்கு அனுப்பி வருகிறது. அங்கிருந்து சவுதி எண்ணெய் கப்பல்கள் பாப் அல் மண்டே நீரிணை வழியாக ஆசிய சந்தைகளை நோக்கி தெற்கு திசையில் பயணித்து வந்தன. ஆனால் ஹூத்திகள் சவுதியுடன் போரில் ஈடுபட்டு வருவதால் சவுதியின் அனைத்து கப்பல்களும் இலக்கு வைக்கப்படும் என உறுதி கூறியுள்ளனர். சவுதி ஹூத்தி மோதல் சமீபத்தில் மிகவும் தீவிரமடைந்துள்ளது. இது ஈரானுக்கு சாதகமாக அமைந்துள்ளது.
2: ஈரான் இப்போது டிரம்ப் நிர்வாகத்திடம் சிறந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்த முடியும். ஏனெனில் இப்போது அவர்களிடம் ஹோர்முஸ் நீரிணை மட்டுமல்லாமல் மிக முக்கியமான 2 கடல்வழி பாதைகளின் கட்டுப்பாடும் உலகளாவிய எண்ணெய் பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட 35% கட்டுப்பாடும் உள்ளது.
1: ஏமன் அரசு படைகள் மீது தாக்குதல் நடத்தும் இந்த ஹூத்திகள் மலைப்பகுதிகளை சேர்ந்த வலிமையான பழங்குடி வீரர்கள் ஆவர். அதே வேளையில் அவர்களுக்கு ஈரான் ஆயுதங்களையும் பயிற்சிகளையும் வழங்குகிறது. இது சவுதி அரேபியாவில் உள்ள விமான நிலையங்கள், எண்ணெய் கிடங்குகள் மற்றும் எண்ணெய் குழாய் வழித்தடங்கள் போன்ற இலக்குகளை தாக்க அவர்களுக்கு உதவியுள்ளது. இவை அனைத்தும் ஈரானின் வளைகுடா துறைமுகங்களை அமெரிக்க கடற்படை முற்றுகையிட்டிருப்பதற்கு ஓர் எதிர் நடவடிக்கையாக அமைந்துள்ளன. இந்த முற்றுகையில் அமெரிக்காவால் வெற்றி பெற முடியாது என்று ஈரானும் அதன் தரப்பினரும் கூறுகின்ற.
0: தொடர்ந்து, உக்ரைனுடன் 4.5 ஆண்டுகளாக போர் நீடித்து வரும் சூழலில் ரஷ்ய நாடாளுமன்ற கீழவைக்கான 3 நாட்கள் தேர்தல் இன்று தொடங்குகிறது. போருக்கு மக்கள் மத்தியில் பரந்த ஆதரவு உள்ளதையும் அரசின் அதிகார வலிமையை நிலைநிறுத்த இந்த தேர்தலை ஒரு முக்கிய களமாக ரஷ்ய அதிபரின் கிரெம்லின் மாளிகை பார்க்கிறது.
3: ரஷ்யாவில் உச்ச அதிகாரம் இங்குதான் கிரெம்ளினில் உள்ளது. ஆனால் அதற்கு எதிரே நாடாளுமன்றமான டூமா இருக்கிறது. இப்போது தேர்தல் நடைபெறும் காலம். இன்றைய ரஷ்யாவில் நாடாளுமன்ற தேர்தல் எப்படி நடைபெறுகிறது? தொலைக்காட்சியில் தேர்தல் விவாதங்களை பார்த்திருக்கிறோம். வேட்பாளர்கள் யாரும் இதற்கு வரவில்லை. சில இடங்களில் பிரச்சாரங்கள் நடக்கின்றன. நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரை ஒரு பேக்கரியில் சந்தித்தோம். சில நேரங்களில் தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கப்பட்ட 10 கட்சிகளுக்கு இடையிலான வித்தியாசத்தை சொல்வது கடினம். அவர்களில் யாரும் அதிபர் புட்டினையோ அல்லது யுக்ரைன் போரையோ விமர்சிக்கவில்லை. அரசியல் செயல்முறை திட்டமிடப்பட்ட ஒன்று என்ற உணர்வை தந்தால் ரஷ்யாவில் உள்ள அரசியல் அமைப்பு பெரும்பாலும் நிர்வகிக்கப்படும் ஜனநாயகம் என்று குறிப்பிடப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அந்த நிர்வாகத்தை மேற்கொள்வது கிரெம்ளின் ஆகும். அதிபர் மற்றும் போருக்கு பின்னால் நாடு ஒன்றுபட்டுள்ளது என்று கூற கிரெம்ளின் இந்த தேர்தலை பயன்படுத்த முயற்சிக்கும் என்று நான் நினைக்கிறேன். சில இடங்களில் சில தனிப்பட்ட வேட்பாளர்கள் யுக்ரைனில் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுகின்றனர். அவர்களின் கட்சியான யாப்

0: ப்ளோகா போர் எதிர்ப்பு நிலைப்பாட்டை கொண்ட கட்சி. இந்த தேர்தலில் ஒரு தனி கட்சியாக போட்டியிட அதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. உச்சநீதிமன்றத்தால் தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து அது தடை செய்யப்பட்டுள்ளது. மாஸ்கோவில் இருந்து 50 மைல் தொலைவில் தேர்தலுக்கான அறிகுறிகள் எதுவும் பெரிய அளவில் இல்லை. சில பதாகைகள், தேர்தல் சுவரட்டுகள் மட்டுமே காணப்படுகின்றன. ஆனால் மக்களிடம் பேசிய போது போர் என்பது அவர்களின் சிந்தனைகளில் மிக முக்கியமான இடத்தை பிடித்திருப்பதற்கான எல்லா அறிகுறிகளும் தென்பட்டன. எனக்கு அமைதியான வாழ்க்கை வேண்டும் என்று யூலியா கூறுகிறார். நான் அமைதியான ஒரு நாட்டில் வாழ விரும்புகிறேன். கண் முன்னால் ட்ரோன் விழுந்துவிடுமோ என்று கவலைப்பட வேண்டிய நிலை இருக்கக்கூடாது என்று பலினா கூறுகிறார். ஆனால் இந்த தேர்தல் அமைதிக்கான வழியை ஏற்படுத்தும் என எதிர்பார்ப்பு குறைவாகவே உள்ளது.
1: தொடர்ந்து, ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கும் இந்தியா, சீனா போன்ற நாடுகள் மீது 100% வரை வரி விதிக்க அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு அதிகாரம் அளிக்கும் புதிய சட்ட மசோதா அமலுக்கு வந்தால் உக்ரைன் போரின் அமைதி பேச்சு பாதிக்கப்படும் என்று ரஷ்யா எச்சரித்திருக்கிறது. ரஷ்யா மீதான பொருளாதார அழுத்தத்தை தீவிரப்படுத்தும் நோக்கில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த மசோதா இறுதி ஒப்புதலுக்காக அதிபர் டொனால்டு டிரம்பின் கையொப்பத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ரஷ்யா அதிபரின் கிரெம்ளின் மாளிகை செய்தித் தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கூறுகையில், அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை நட்பு ரீதியானதல்ல. ரஷ்யா மீது விதிக்கப்படும் எந்தொரு கூடுதல் தடைகளும் உக்ரைன் அமைதி பேச்சு முயற்சியை நிச்சயம் கடினமாக்கும் என்று குறிப்பிட்டார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அண்மையில் மொஸ்கோ, கீவ் நகரங்களுக்கு தனது தூதர்களை அனுப்பி பேச்சை முன்னெடுக்க முயன்ற நிலையில் இந்த மசோதா புதிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் என்று கருதப்படுகிறது. நீளும் அதிகார வரம்பை ஏற்க முடியாது. சீன அதிபர் ஷி ஜின்பிங் அடுத்த வாரம் வாஷிங்டன் சென்று டிரம்பை சந்திக்க இருக்கின்ற நிலையில் அமெரிக்காவின் இந்த சட்ட மசோதாவை முற்றிலுமாக நிராகரிப்பதாக சீனா தெரிவித்திருக்கிறது. சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் குவா ஜியாகுன் செய்தியாளர்களிடம் இதுகுறித்து குறிப்பிடுகையில், மற்ற நாடுகளின் விவகாரங்களில் தலையிடும் அமெரிக்காவின் நீளும் அதிகார வரம்பை சீனா ஒருபோதும் ஏற்காது. பரஸ்பர நலன் அடிப்படையிலான இரு நாடுகளின் வர்த்தகத்தில் மூன்றாம் தரப்பின் தலையீடோ அச்சுறுத்தலோ இருக்கக்கூடாதென்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். காசாவில் நேற்று முன்தினம் அடுக்குமாடி குடியிருப்பொன்று இடிந்து விழுந்ததில் 21 பேர் உயிரிழந்தார்கள். இந்த நிலையில் போரினால் சேதமடைந்த கட்டிடங்கள் மேலும் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளதாக ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் எச்சரித்துள்ளது. வேறு புகலிடங்கள் மக்களுக்கு இல்லாத நிலையில் இஸ்ரேலின் தாக்குதலால் சேதமடைந்த இடிந்து விழக்கூடிய கட்டிடங்களில் மக்கள் வாழ வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு இருக்கிறது.
2: காசா போரினால் சேதமடைந்த நூற்றுக்கணக்கான கட்டிடங்களில் ஒன்றான இந்த பலவீனமான புகலிடம் புதன்கிழமை அதிகாலை திடீரென இடிந்து விழுந்தது. இதன் உள்ளே தூங்கிக் கொண்டிருந்த குடும்பத்தினர் உயிரிழந்தனர். யாராவது இருக்கிறீர்களா என உறக்க அழைத்தவாறு மீட்புக் குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அவர்கள் சுத்தியல்கள், தொள்ளையிடும் கருவிகள் மற்றும் வெறும் கைகளை பயன்படுத்தி மக்களை வெளியே எடுக்க முயற்சிக்கின்றனர். அங்கு கனரக இயந்திரங்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. காசாவிற்குள் கொண்டு வரக்கூடிய பொருட்களுக்கு கட்டுப்பாடுகள் உள்ளன. அச்சுப்படாதே என மீட்புக் குழுவினர் 6 வயது சிறுவன் அபூதை தேற்றினர். அவன் தனது குடும்பத்தினர் சிலரின் சடலங்களுக்கு அருகில் சிக்கியிருந்தான். அவனை வெளியே எடுக்க பல மணி நேரமானது. சிறிது நேரத்திற்கு முன்பு தலையில் காயமடைந்த அவனது சகோதரி ஃபரியால் மீட்கப்பட்டார். அவரது தந்தை ஃபரியாலை இங்கு தூக்கி வந்தார். மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகு ஃபரியால் பிபிசியிடம் பேசினார். கட்டிடம் இடிந்து விழுந்ததில் நான் ஒரு சுவருக்கு அடியில் சிக்கிக் கொண்டேன். என் தாத்தா பாட்டி இறந்து விட்டார்கள். என் அம்மாவை எங்களால் கண்டறிய முடியவில்லை என்று ஃபரியால் கூறினார். பின்னர் தாயும் இறந்து விட்டார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் பெண்களும் குழந்தைகளும் ஆவர். ஒரு மீட்பு பணியாளர் ஒரு சிறுமியின் உடலை தூக்கிக் கொண்டு வந்து அவளுக்கும் மனிதாபிமான முறையில் வாழ உரிமை இருந்தது என்று கூறி அழுதார். இடிந்து விழுந்த கட்டிடத்திற்கு அருகிலேயே மன்சூர் பக்ரூமின் கூடாரம் இருந்தது.
0: வசிப்பதற்கு அவர்களுக்கு வேறு இடம் இருக்கவில்லை. மக்கள் தெருக்களில் வாழ்கிறார்கள், அங்கும் இடமில்லை.
2: காசா மக்களில் பெரும்பான்மையானோருக்கு சரியான தங்கும் இடம் இல்லை. இஸ்ரேலிய குண்டுவீச்சால் ஏற்பட்ட அழிவு மிகப்பெரியது. போர் நிறுத்தம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஓராண்டாகியும் மறுகட்டமைப்பு பணிகள் இன்னும் தொடங்கப்படவில்லை. நேற்றைய சம்பவத்தில் குறைந்தது 21 பேர் உயிரிழந்தனர்.
3: காசாவிற்குள் மறுகட்டமைப்புக்கான பொருட்கள் கொண்டுவரப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெறும் என்று கூறப்பட்டது. ஆனால் துரதிருஷ்டவசமாக வாழ்வதற்கு பாதுகாப்பான ஒரு இடத்தை கூட பெறாமலேயே என் உறவினரும் அவரது குடும்பத்தினர் அனைவரும் கொல்லப்பட்டனர்.
2: உயிர் பிழைப்பதற்காக ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு தப்பி சென்ற இந்த குடும்பங்களுக்கு பாதுகாப்பு என்பது எட்டாக்கனியாகவே உள்ளது.
1: தொடர்ந்து நைஜீரியாவில் மெத்தனோல் கலந்ததாக சந்தேகிக்கப்படும் மதுபானத்தை குடித்த 48 பேர் பலியாகினார்கள். தெற்கு நைஜீரியாவின் ஒன்டோ மாகாணத்தில் மங்கிடெயில் எனப்படும் அதிக அல்கோஹோல் கொண்ட பிரபலமான மூலிகை மதுபானத்தை அருந்திய பலருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டுள்ளன. இதில் இதுவரை 48 பேர் வரை பலியானதாக கூறப்படுகிறது. 182 பேர் வரை பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதில் மதுபானத்தில் அதிகளவு மெத்தனோல் கலக்கப்பட்டதே இந்த உயிரிழப்புக்கு காரணம் என்று அந்த பகுதி மக்கள் சந்தேகிக்கிறார்கள். தற்போது பலியானோர் பற்றி அந்த பகுதி அரசு அதிகாரி ஒருவர் கூறுகையில் அவர்கள் அருந்திய மதுபானம் மிக வேகமாக பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதை அருந்தியவுடன் அவர்களது சிறுநீரகங்கள் செயலிழந்ததால் பார்வைய இழத்தல் மற்றும் மூளை பாதிப்பு போன்றவை ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஒன்றோ மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்காவின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு நைஜீரியா, அங்கு குறிப்பாக கிராமப்புறங்களில் வசிக்கும் மக்கள் உள்ளூரில் தயாரிக்கப்படும் மதுபானத்தை அருந்துவது வழக்கமான ஒன்று. விலை குறைவாக கிடைப்பதால் அங்கு பெரும்பான்மை மக்களின் விருப்ப தேர்வாக இது இருக்கிறது. அதே நேரம் இதற்கு முறையான கட்டுப்பாடுகள் கிடையாது. மெத்தனோல் கலந்த மதுபானத்தை அருந்தியவர்களில் முதல் பலி 2 வாரங்களுக்கு முன்பே பதிவானதாகவும் தொடர்ந்து பலரும் பலியாகி வருவதாக குறிப்பிடப்படுகிறது. நைஜீரியாவின் தேசிய உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாட்டு முகமை சிறிய பிளாஸ்டிக் பைகள் மற்றும் கொள்கலன்களில் விற்கப்படும் மதுபானங்களுக்கு நாடு முழுவதும் தற்போது தடையை விதித்திருக்கிறது. குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு இவை எளிதில் கிடைக்கக்கூடியதாக இருப்பதன் காரணமாக இதுபோன்ற தடை விதிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் கடந்த மாதம் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை 6100க்கு மேல் உயர்ந்துவிட்டது. இது முந்தைய கணிப்பை விட 1000 அதிகமாக இருக்கிறது. திபெத்தில் சுமார் 520 பேரை இன்னமும் காணவில்லை. அந்த பகுதியில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை சுமார் 1450 உயர்ந்திருக்கிறது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், யாத்திரைகளுக்கு சென்றவர்கள் உள்ளிட்டோரின் எண்ணிக்கை அதுவாகும். மீட்பு பணிகள் பெரும் சவாலாக இன்று வரை அங்கிருக்கிறது. மீட்கப்பட்ட 1400க்கும் மேற்பட்ட உடல்களில் 7 விழுக்காடு மட்டுமே அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதுவரை 105 சடலங்கள் குடும்பங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமான பயணியொருவர் சிப்பந்திகளை கடித்து உதைத்ததற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மாதம் 8 இத்தாலியின் மிலான் நகரிலிருந்து அமெரிக்காவின் நியூஜெர்சி நகருக்கு சென்று கொண்டிருந்த விமானத்தில் இந்த சம்பவம் நடந்தது. நிலைமை மோசமடைந்ததால் விமானம் அவசரமாக மெயின் மாநிலத்தின் பெங்கோர் விமான நிலையத்தில் தரையிறங்கியது. பயணியை அதிகாரிகள் தடுத்து வைத்தார்கள். என்ன நடந்தது? பயணி 37 ரஷ்ய பெண் கிறிஸ்டினா கெடிஷோவா என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். அவர் முதல் வகுப்பில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அவர் பலமுறை மதுபானம் அருந்தியதாக சிப்பந்திகள் தெரிவித்தார்கள். அதனால் கிறிஸ்டினா மீண்டும் மதுபானம் கேட்டபோது சிப்பந்திகள் கொடுக்க மறுத்துள்ளார்கள். ஆத்திரமடைந்த கிறிஸ்டினா சிப்பந்திகளை தாக்க தொடங்கியதாக கூறப்படுகிறது. கட்டுப்படுத்த முயன்ற சிப்பந்தியின் வயிற்றில் கிறிஸ்டினா உதைத்தார். சிப்பந்தி ஒருவரின் மணிக்கட்டை அவர் கடித்ததாகவும் கூறப்படுகிறது. கிறிஸ்டினா தம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை மறுத்திருக்கிறார். விமான சிப்பந்திக்கு இடையூறு விளைவித்தது தாக்கியதாகிய 2 குற்றச்சாட்டுகளை அவர் எதிர்நோக்குகிறார். இந்தோனேஷியா வனவிலங்குகளை படம் எடுத்தால் பணம் கொடுக்கிறது. அந்த திட்டத்தின் பெயர் த கெக்டிகு. அது மேற்கு கலிமந்தானில் கொண்டுவரப்பட்டுள்ளது. விலங்குகளை வேட்டையாடுவதற்கு பதிலாக அவற்றை படம் எடுத்து அல்லது அவற்றின் ஒலியை பதிவு செய்து அனுப்பினால் பணம் வழங்கப்படுகிறது. திட்டத்தை பொர்னோ ஃபியூச்சர் என்ற சுற்றுச்சூழல் ஆலோசனை நிறுவனம் நடத்துகிறது. 9 கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த திட்டத்தில் பங்கெடுக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் சிறு விவசாயிகள். அவர்கள் அரிசி, கொக்கோ, டூரியான் போன்றவற்றை பயிரிடுகிறார்கள். சாதாரண பறவையை படம் பிடித்தால் 5000 ரூபியோ 26 அமெரிக்க காசு கிடைக்கும். அழியும் அபாயத்தில் உள்ள ஓராங்காந்தானை படம் பிடித்தால் 130,000 ரூபாய், சுமார் 7 அமெரிக்க டாலர் வரை கிடைக்கும். அதிக படம் எடுப்பவர்கள் மாதம் 10 மில்லியன் ரூபியோ, சுமார் 550 அமெரிக்க டாலர் வரை சம்பாதிக்கிறார்கள். இதுவரை 350,000 மேற்பட்ட வனவிலங்கு படங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் பாதி சரிபார்க்கப்பட்டது. படம் எடுத்தவர்களுக்கு பணம் வழங்கப்பட்டது. திட்டம் தொடங்கிய பிறகு இரண்டு கிராமங்கள் விலங்குகளை வேட்டையாட தடை விதித்துள்ளன. திட்டம் நல்ல பலன் அளித்துள்ளதாக அந்த அமைப்பு குறிப்பிடுகிறது. இந்தோனேஷியாவின் ராஜா அம்பாட் தீவில் முக்குளிப்பு பயிற்றுவிப்பாளர் பாதுகாக்கப்பட்ட நீர் ஆமையை கொன்று தின்றதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். பயிற்றுவிப்பாளர் சீனாவைச் சேர்ந்த வெய்ஷோங் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். அடிக்கடலில் நீந்திக் கொண்டிருந்த போது அவர் ஈட்டி போன்ற துப்பாக்கியை பயன்படுத்தி ஆமையை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. பிறகு அந்த ஆமையை சமைத்து சாப்பிட்டதாக சொல்லப்பட்டது. சம்பவத்தின் காணொளி சமூக ஊடகங்களில் பரவ தொடங்கியது. வெய்ஷாங்குக்கு எதிராக ராஜா அம்பாட்டின் பழங்குடி வாசிகள் புகார் கொடுத்திருக்கிறார்கள். அவர் இந்தோனேஷியாவிலிருந்து கிளம்பும் போது மக்கசார் நகரின் விமானியத்தில் குடிநுழைவு அதிகாரிகள் அவரை தடுத்து நிறுத்தினார்கள். விசாரணை நடக்கிறது. குற்றச்சாட்டை வெய்ஷாங் மறுத்தார். காணொளியில் இருப்பது தான் இல்லை என்று அவர் வாதாடுகிறார். இந்தோனேஷிய அதிபர் பிரபவோ சுபியாந்தோ காட்டுத்தீக்கு காரணமானோருக்கு கடுமையான தடைகளை விதிக்கும்படி கூறுகிறார். காட்டுத்தீ ஏற்படுத்துவதை சுற்றுச்சூழல் பயங்கரவாதம் என்று வாய்ப்படுத்த சட்டத்தை கடுமையாக்கும்படி அவர் பரிந்துரைத்திருக்கிறார். மலேசியாவில் ஓடிக்கொண்டிருந்த சுற்றுலா பேருந்து தீப்பற்றியது. அதிர்ஷ்டவசமாக அதிலிருந்த 14 பயணிகளும் ஓட்டுநரும் உயிர் தப்பியுள்ளார்கள். இனி விளையாட்டுச் செய்திகளில், பிரித்தானியாவின் சிலன்செஸ்டர் நகரில் பிறந்த ஹாத்ரின் நாட்டின் வடக்கே கிள்ளச்சியிலிருந்து தெற்கே மாத்தரை வரை 500 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரத்தை வெறும் 4.5 நாட்களில் 110 மணி நேரத்திற்குள் ஓடி கடந்து புதிய ஹினஸ் உலக சாதனையை படைக்க தீவிரமாக முயன்று வருகிறார். கடந்த 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தனது ஓட்டப்பயணத்தை ஆரம்பித்த இவர் நாளை 19ஆம் தேதி சனிக்கிழமை மாத்தறையை சென்றடைய இலக்கு வைத்திருக்கிறார். இதுவரை இந்த குறிப்பிட்ட பிரிவில் எந்தொரு சாதனையாளரும் இல்லாத நிலையில் புதிய சாதனையை நிலைநிறுத்த இவர் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். நாட்டின் கடுமையான வெப்பம் மற்றும் ஈரப்பதத்தை தவிர்க்கும் பொருட்டு கேத்ரின் இரவிலும் தொடர்ச்சியாக ஓடி பகல் நேரங்களில் மிக குறுகிய இடைவெளிகளில் ஓய்வெடுத்து வருகிறார். நாளாந்தம் 100 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரத்தை இவர் கடப்பதாக தெரிவித்திருக்கிறார். யானைகள், பாம்புகள், கால்நடைகள் மற்றும் சிறுத்தைகள் போன்ற வனவிலங்குகளின் அச்சுறுத்தல்களிலிருந்து அவரை காக்கவும் தேவையான உணவு மற்றும் நீர்ச்சத்தை வழங்கவும் ஒரு பாதுகாப்பு குழுவினர் அவருடன் வாகனத்தில் பின்தொடர்கிறார்கள். ஆர்வம் கொண்டவர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அவரது பயணத்தை நேரலியாக கண்காணிக்க வசதியாக கார்மின் ரகர் வழியே அவரது தற்போதைய இருப்பிடம் மற்றும் முன்னேற்றம் பகிரப்பட்டு வருகிறது. கினஸ் உலக சாதனை முயற்சியை தாண்டி நாட்டில் உள்ள ஆதரவற்ற மற்றும் பாதிக்கப்படக்கூடிய சிறுவர்களின் எதிர்காலத்தை மேம்படுத்த உழைக்கும் தி ஃபியூச்சர் டுடே தொண்டு நிறுவனத்துக்காக நிதி திரட்டுவதையும் இவர் தனது பிரதான மனிதநேய நோக்கமாக கொண்டிருக்கிறார். உடல் ரீதியான கடும் சவால்கள் மற்றும் களைப்புகளுக்கு மத்தியிலும் உறுதியான மனப்பாங்குடன் இவர் தனது பயணத்தின் இலக்கை நோக்கி தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார். இலங்கை அணிக்கு எதிரான 2வது 20-20 போட்டியிலும் இங்கிலாந்து அணி 6 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியிருக்கிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி 127 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான கடைசி T20 போட்டியில் இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர் அபிஷேக் சர்மா அதிவேகமாக சதம் பிளாசி அசத்தியிருக்கிறார். 30 பந்துகளில் சதம் பிளாசியதன் மூலம் முழு உறுப்பினர்கள் அடங்கிய அணிகளுக்காக T20 போட்டிகளில் அதிவேக சதம் பிளாசிய வீரர் என்ற சாதனையை அபிஷேக் சர்மா படைத்திருக்கிறார். இங்கிலாந்தின் மிகவும் பிரபலமான மான்செஸ்டர் யுனைடெட் அணி தனது சொந்த மண்ணில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு மோசமான தோல்வியை சந்தித்துள்ளது. பார்சிலோனா கால்பந்து வரலாற்றில் மெஸ்ஸியின் குறுகிய கால சாதனையை கேப்டன் ரபினியா முறியடித்து முதலிடம் பிடித்திருக்கிறார். செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 2வது சுற்றில் இந்திய மகளிர் அணி 3-5, 0-5 என்று பின்லாந்தை நேற்று வென்றது. ஆடவர் அணியும் 2-5, 1-5 என்று இந்தோனேஷியாவை வீழ்த்த இந்தியாவின் இருபால் அணிகளுமே தொடர்ந்து 2வது வெற்றி இருபாலினருக்கும் கிடைத்திருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 380.85 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.99 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 331.80 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.73 ரூபாய், 1 சுவிஸ் பிராங் இலங்கை பெறுமதியில் 402.85 ரூபாய், இந்திய பெறுமதியில் 116.34 ரூபாய், 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.27 ரூபாய், இந்திய பிரமதியில் 128.5% ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 237.13% இந்திய பிரமதியில் 68.48% கேட்டது டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: புத்தகத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர்

0: வந்தார். புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: nwlulaha.com.
3: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
3: விடாதீங்க, போங்க போங்க.
4: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
5: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
4: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
5: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
4: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bou, Tolébissi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கார்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரத் திராச 3098 குவைனிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கண்டுகொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 3:37, ஐக்கிய ராஜ்யத்தில் 2:37. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: 구글 뮤르펌. உங்கள் விருப்ப நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளில் நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இரவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு அழகான பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி. நலமா இருக்கீங்களா?
1: ஓம் ராஜா நலமே இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கின்றோம். சொல்லுங்கள், கேட்போம்.
1: என்ன படம் பார்த்தேன்னு சொல்றது? இருமலர்கள் படத்துல இருந்து மாதவி பொன்மையில தூகை
0: விதித்தவன்
1: நடனத்தை விட பத்மினியும் சிவாஜியும் தானே இந்த படம். அவன் நடனத்தை விட சிவாஜியும் தான் நடையின் நடகு கஞ்சி மிட்டல் என்ன வைச்சன் என்ன அந்த மாதிரி இருக்கும். அவருக்கு நடிப்பு
0: என்ன நடிப்பில்
1: அங்க அசைவுகளை
0: பார்க்கணும்.
1: நடிக்கவன் சும்மா நாடகங்கள் நடிக்க நடிகன் தானே, அதெல்லாம் பழக்கத்துல பேசும்.
0: மனைவியா வர்றது கே ஆர் விஜயா. கடவுள் தந்த இருமலர்கள் அந்த பாடல் இருக்கு. அந்த பாடலாம் விஜயின் அம்மா வந்து பாடகியா வந்து மகராஜா ஒரு மகாராணி என்று பாட்டு நீங்க மறந்துட்டீங்க.
1: நன்றி.
0: அவர் சகோதரி திருமதி குணநாயகி பசோதி அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்

0: ஒலித்த பாடலை திருமதி குணநாயகி புஷ்பதி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். கவிஞானி வாலி அவர்களுடைய கவிதை வரைக்கும் மெல்லிசை மாமன்னருடைய இசையில் டி எம் சவுந்தரராஜனுடைய குரலில் பாடல் ஒலிக்க கேட்டீர்கள். நேரம் சரியாக 3:45 நிமிடம், ஐக்கியராஜ்யத்தில் 2:45 நிமிடம். இந்த வேளையில் வைபர் ஊடாக இணைந்திருக்கும் மேரி மெக்லின் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் மேரி, நல்லமா இருக்கிறீங்களா? வணக்கம் மேரி. மேரி மெக்லின்,
1: வணக்கம்.
0: என்ன பண்ணல, நித்திரை உண்டீங்களா?
1: என்ன
0: பாட்டு கேட்டீங்க? என்ன பாட்டு கேட்டீங்க? என்ன பாடல கேக்குறீங்க?
1: சந்திரனும்
0: சூரியனும் ஒன்றுதான்.
1: சூரியனும் ஒன்றுதான். பூங்க மச்சான் திரையில இருந்து.
0: என்னம்மா
1: பூங்க மச்சானோ?
0: முருகா.
1: சும்மா இருங்க மச்சான்.
0: சும்மா இருங்க மச்சான்.
1: உங்களுக்காக
0: இந்த பாடல் கேட்டு மாளுங்கள். நன்றி
1: நன்றி.

பாடலை இசையமைத்து பாடியிருந்தார் தேனிசை துந்தல். தேவா பாடலை யாத்திருந்தார் கவிஞர் காளிதாசன் அவர்கள். இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் மேரி மேக்டலின் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. அவர்களுக்கும் எமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரம் சரியாக 3:51 ஐக்கிய ராஜ்யத்தில் 2:51. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலியில் தொடர்கின்றது அடுத்த பாடல்.

പരിസർ കണ്ടതാ സുമതികളുടെ കവിത വരിക്കുകയും മെല്ലുസിമാമണ്ണരുടെ ഇസയെ പാടൽ ഇടംപെറ്റ തിരപ്പടം മനികവും சிவாஜி கணேசன் கே ஆர் விஜய் நடித்த திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. இந்த பாடலை எழுதியவர் வாலியா கண்ணதாசனா என்பதில் ஒரு தயசது மன்னிக்கவும் வாலிக்குட்டி எழுதின பாடல்

0: ஃப்ரிட்ஜ் வாங்கி விட்டு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல. சிக், என்ன செய்யறது?
1: அப்பா, இந்த தப்புல பணம் ஒண்ணும் வரதில்ல அப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
2: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின் போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள், ஜோய் 0782 81 88 14.
2: இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் தாதா. யோகிரி முனராஜா.
2: வணக்கம் ஜோசியம்மா. நலமா இருக்கீங்களா?
4: நன்றி. அதிகார நிலவே அலங்கார சிலியே
2: அதிகார நிலவே அலங்கார சிலியே. என்ன மாதிரி படம் பாட்டு எடுத்திருக்கீங்க?
4: எடுத்து பிடிக்கிறான். படங்களை உடனே உடனமாக அது எனக்கு தெரியாது. அப்ப எழுதி வைக்கிற பாட்டுல எனக்கு விரும்புவாங்க கேக்குறது தானே.
2: அதிகார நிலவையா?
4: அதிகார அதிகார நிலவே அலங்கார கிளி.
2: அதிகாலை நிலவே.
4: உறுதிமொழியில
2: உறுதிமொழி படம்
4: நேரம் போட்டுதான்.
2: பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க பாயப்படாதீங்க. உங்களுக்கு தரலாம் பாட்டு. ஆசையா பாரு, உங்களை எல்லாம் நாங்கள் விடக்கூடாது. கட்டி வச்சிடணும். எல்லாம் முக்கியம் தான். வாழ்க்கையில் இதுதான் தேவையில்லாம
4: இருக்குது. வந்தந்த வெளியீட்டுக்கு வரும் அதுதான் முக்கியம். நாங்கள்
2: அந்த வகையில் உங்களுக்காக அருமையான பாடல் உறுதிமொழியை பிறகு நடிச்ச திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுக்கிறீங்க. உங்களுக்காக தருகின்றோம், கேட்டு மாலுங்கள். நன்றி.

ஒலிப்பு பாடலை பாடியவர்கள் ஜெயச்சந்திரனோடு இணைந்து ஜானகி அம்மா, பாடலை யாத்தவர் இயக்குனர் ஆர் பி உதயகுமார் அவர்கள், பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் யோகேஸ்வரி அம்மா அவர்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட குணநாயகி பசுபதி அவர்கள், மேரி மேக்டலின் அவர்கள், யோகேஸ்வரி அம்மா மூன்று பேருக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் நுழைகின்றோம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 4:04, ஐக்கியராஜ்யத்தில் 3:04. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

டென்மார்க் மண்டாபதியில் எழுந்தருளி அடியாளர்கள் வாழ்த்திக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அவதாரம் மற்றதொன்றும் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் அன்னையினுடைய அடியார்கள் அன்பு நேர்கள் அனைவருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அருட்கடாட்சம் கிடைக்க அன்னையை முதலில் பிரார்த்தித்துக் கொண்டு

0: இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு அதனுடைய அற்புதத்தையும் அவதாரத்தையும் நமது அன்புகளோடு பகிர்ந்து கொள்ளலாம். முப்பத்தி ரெண்டாவது வருடோட்ஸ் மகா உற்சவம் வந்து அன்னையுடைய ஆலயத்திலே இடம்பெற்றது. அந்த தாய் அந்த டென்மார்க் பிரண்டாபதியிலே எழுந்தருளி 32 வருடங்கள் ஆகி உள்ளது. அந்த 32 வருடங்களிலே 32 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அந்த ஆலயத்துக்கு சென்றிருப்பார்கள், அன்னையோடு உரையாடியிருப்பார்கள், பேசியிருப்பார்கள். ஒரு நாட்டில் இருந்தா இல்லை, எல்லா நாடுகளிலிருந்து தாயை தேடி எல்லோருமே வருகின்றார்கள். அந்த வருகின்றவர்கள் அனைவருக்கும் அன்னை ஏதோ ஒரு வழியில் தன்னுடைய அருளை கொடுத்து அவர்களை காப்பாற்றி வருகின்றார்கள். எத்தனையோ வகையில் அன்னை பல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார். பிள்ளை இல்லாமல் தவங்கிருப்பவர்களுக்கு அந்த தாயிடம் சென்று அல்லது அவர்கள் கேட்டால் அந்த தாயை பிள்ளை வரம் கொடுக்கின்றார். வருத்தங்களால் இயேசுக்கள் பட்டவர்கள் மாற்றப்பட்டு இருக்கின்றார்கள். அவர்கள் அங்கே நீங்கள் ஆலயத்துக்கு சென்றால் நிச்சயமாக அவர்களுடைய கதைகளை நீங்கள் கேட்டால் நிச்சயமாக சொல்லுவார்கள். அந்த பிள்ளைக்கு தாயார் தான் பெயரும் சூட்டி அந்த தாயாருடைய ஆலயத்தில் அந்த பிள்ளைகள் எல்லாம் தாயாருக்கு தங்களால் என்ற உதவிகளை செய்து அந்த தாயாருக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகள் ஓடி ஆடி விளையாடும் காட்சிகளை, கண்கொள்ளா காட்சிகளை கூட நீங்கள் பார்க்கலாம். அந்த உறவுகளை அத்தோடு தாயிடம் சென்று உங்களுடைய துன்ப துயரங்களை கூறினால் நீங்கள் இன்பமாக வாழ்வதற்கு அந்த தாய் அருள் புரிந்து கொண்டிருக்கின்றார். அந்த உறவுகளே, தாய் இப்பொழுது தங்களுடைய தான் பிறந்த மண்ணுக்கு சென்று தன்னால் இயன்ற உதவிகளை, அதாவது மலையக மக்களுக்கும் தன்னால் இயன்ற உதவிகளை செய்து வவுனியா வாழ் மக்களுக்கும் கிளிநொச்சி வாழ் மக்களுக்கும் வீட்டுக்கான அட்டிவாரங்களை எல்லாம் போட்டு தன்னால் இயன்ற உதவிகளை அந்த தாயார் ஏழைகளுக்கு வறுமை கூட்டுகளுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், மாடுகளாகவோ ஆடுகளாகவோ கோழிகளாகவோ, படிக்கின்ற பிள்ளைகளுக்கு புஸ்தகங்களை, பாய்க்குகள், புஸ்தகங்கள், கொப்பிகள், பேனை, பெஞ்சில் போன்றவற்றையெல்லாம் வாங்கி கொடுத்து நல்ல உதவிகளை செய்திருந்தால் செலவாக்குள்ள கூட அறநிறை பாடசாலை ஒன்றை நிறுவி அந்த அறநிறையை பாடசாலையில் அன்னையினுடைய அன்னை அந்த அறநிறை பாடசாலையில் அன்னை செய்கின்ற திருவருளை எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அன்னை அந்த ஆலயத்துக்கு சென்றிருப்பார்கள். இந்த நேரத்திலே அந்த அறநிறை பாடசாலையை நடத்துகின்ற திருமதி பவானி அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவர்களை அன்போடு நாங்கள் வரவேற்று கொள்கின்றோம். வணக்கம் பவானி. வணக்கம், நலமா இருக்கிறீங்களா? நாங்கள் எல்லோரும் நலமாக இருக்கின்றோம் பவானி. உங்களையும் ஏதோ ஒரு வகையில் நான் பார்த்து விட்டேன். இல்லாம அன்னையினுடைய அன்னையினுடைய திருவருள் தான். ஆமா ஆமா, ஆகவே சந்தோஷமாக இருந்த நீங்கள் கதைத்து கொண்டுதான் போவீர்கள். உங்களுடைய பெயரை கூட நீங்கள் சொல்லுவதில்லை. அந்த வகையில் பெயரையும் அறிந்து உங்களுடைய சேவைகளை, உங்களுடைய நல்வாழ்த்துக்களையும் நீங்கள் பெற்றதை நான் கண்ணூடாக பார்த்தேன். சந்தோஷம், மகிழ்ச்சி எனக்கும்.
1: அது எங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் ஐயா. எங்களுக்கு வந்து அந்த அம்மாவுட்ட அருள் வந்து திடீர்னு தான்
0: அது வடிவாக சொல்லுங்க எல்லாரும் கேட்டுக்கும்.
1: அதுதாங்க, எங்களுக்கு இங்க மத்திய மாகாணம் வந்து இந்திய தமிழர்கள் வந்து 200 வருஷம் இந்திய தமிழர்கள் இலங்கைக்கு வந்து காடாக இருந்த மலையகத்தை இன்னைக்கு தேயிலை தோட்டங்களாக மாற்றி அப்படி இப்ப முதல் தலைமுறை இப்பதான் நாங்க கவர்மெண்ட் வேலைகளுக்கு போறது கூட. அப்ப இப்ப இந்த 2000க்கு பிறகு 2010க்கு பிறகுதான் அதிகமானவர்கள் ஆசிரியர்களாகவும் வக்கீல்களாகவும் அப்படி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுதான் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னமும் மலையகத்துல நிறைய இடங்கள்ல கூலி தொழிலாளிகள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களோட பிள்ளைகள் இப்பதான் முதல் தலைமுறையா பாடசாலை சாதாரண தரம் வரைக்கும் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஒரு சமூகத்துல அன்னை வந்து அதை கேள்விப்பட்டு இங்க வசந்தா அம்மான்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து அன்னையோட நீண்ட கால நேரடி பக்தையாக இருந்திருக்காங்க. நிறைய அற்புதங்கள் அன்னைக்கு அவங்க அந்த நிகழ்ச்சியில சொன்னாங்க. நிறைய வருத்தங்களுக்கு அன்னையின் அருளால அவங்க ஹாஸ்பிட்டலே போகாம நீங்கினதாகவும் சொன்னாங்க. அன்னைக்கு அந்த நிகழ்வுகள்லயும் ஐயா நிறைய அன்னைக்கு பூ தூவி வரவேற்கும் பொழுது சக்கரை வகுப்புல வந்து சொன்னாங்க, டீச்சர் நீங்க எங்களுக்கு அந்த வேலையை கொடுத்தீங்க, செய்தே மிச்ச காலம் எனக்கு இருந்த ஒரு வருத்தம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்ட்டு. அன்னையுட்ட அருளாசி நேரடியாக யாரும் எதிர்பாராத நேரத்துல இந்த தலவாக்கலை பிரதேசத்துக்கு கிடைத்தது மிகப்பெரிய வரம். அந்த ஆலயத்துல நாங்க நிகழ்ச்சி செய்ததுக்கு பிறகு நிறைய பேர் அவங்களை கேள்விப்பட்டு அடுத்தடுத்த நாள் வந்திருக்கிறாங்க ஆலயத்துல கேக்குறதுக்கு. அந்த அம்மா இருக்கிறாங்களா பாக்கணும், அவங்கள பத்தி நிறைய பேர் சொன்னாங்க. அப்ப அன்னையுட்ட அருளாசி வந்து நிறைய பேர் அருளை உணர்ந்து இருந்திருக்கிறாங்க. நம்ம இந்த அறநெறி பாடசாலைகள் மையமாக வைத்துதானே அந்த நிகழ்ச்சிகளை செய்து அன்னைய வரவேற்று அந்த கௌரவிப்பு நடந்தது. அதனால அந்த நிறைய வெளியில உள்ள மக்களுக்கு அன்னை வந்தது வந்து பெரிய அளவுல சொல்லுபடல. ஆனா இங்க தலவாக்கலை பிரதேசத்துக்கு வெளியில உள்ளவங்களும் கேள்விப்பட்டு வந்தாங்க. தலவாக்கலை பிரதேசத்தை மட்டு வைத்து தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தினோம். அதற்கு பிறகு அந்த

0: வரலி பாடசாலை மாணவர்களும் இப்ப இன்னைக்கு வர முடியலங்கிற பட்சத்துல கூட வந்து கொஞ்சம் வெள்ளம் அனுப்புங்க டீச்சர், ஆனா வராம பிள்ளைகள் இருக்க மாட்டேங்கிறாங்க, நிக்க சொல்றேன் நிக்க மாட்டேங்கிறாங்க, வர கட்டாயம் போகணும்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பிள்ளைகளுடைய மனநிலை மாறி இருக்குதுங்க. அன்னை விட்டு அன்பு ஆசீர்வாதம், அவங்க இங்க உள்ளவங்களை வந்து தன்னுடைய பிள்ளைகளாக அந்த பாவித்து நடந்த விதம், பிள்ளைகளும் அவங்கள வந்து உணர்ந்திருக்காங்க. அப்ப அதனால அந்த அந்த அது விட்டுறக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கு. சின்ன பிள்ளைகள் கூட அவ்வளவு ஆர்வமா வர்றாங்க. அப்ப அன்னை விட்டு அருளாசி வந்து இந்த தலவாக்கல் பிரதேசத்துக்கு கிடைச்சு நாங்க செய்த மிகப்பெரிய பாக்கியம் இல்லையா.
1: நன்றி அண்ணா, நன்றி. நிச்சயமாக அந்த தாயை செய்கின்ற தவ பயன் அந்த பிள்ளைகளுக்கும் செய்கின்ற, நீங்கள் அந்த அறநெறியை வளர்த்தெடுத்து அவர்களுக்கு நீங்கள் பஞ்சபுராணங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்தம்மா, பாரதியாற்ற பாடல்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து அந்த அவர்களையும் நீங்கள் உங்களோட சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளைகளாக இந்த நிகழ்ச்சியில. நன்றி நன்றி. அப்படி தந்தீங்களா தான் மற்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற மற்ற பிள்ளைகளுக்கும் அந்த ஆசை வரும், அவர்களும் அறநெறியில.
0: இது எங்கட டைம் வந்து இப்ப 8:00 ஆக போகுது, நைட் நேரம் பிள்ளைல கொஞ்சம் அழைச்சுக்கிட்டு வந்து போறது கொஞ்சம் சிரமம் மாதிரி. அப்ப கொஞ்சம் பேரண்ட்ஸோட உதவியோட அதை செய்யலாம் இருக்கிறேன், கொஞ்சம்
1: அழைச்சிட்டு வந்து போற மாதிரி. அப்படி நித்திரை உள்ளதற்கு போயிருவார்கள். அப்படியே அப்படி ஆசை உள்ளவர்களுக்கு நீங்கள் செய்து கொடுத்தால் அந்த ஆசையோடு வந்து அவர்களும் செய்து போட்டு நிச்சயமாக உங்கள் வீட்டிலேயே அவர்களை வைத்திருந்து போட்டு நீங்கள் நாளைக்கு அதிகாலை அப்படி அனுப்பி வை.
0: அப்படிதான் நான் கொஞ்சம் கதைச்சிட்டு நான் அதை செய்யணும்னு இருக்கிறேன்.
1: ஆமா,
0: அந்த நடவடிக்கைகளை செய்துட்டு நான் அந்த மாதிரி நிகழ்ச்சிகளையும் உங்களுக்கு தொகுத்து தர்றேன்.
1: அம்மா வந்து உங்களுடைய நல்ல கதைச்சிருப்பா, எப்படி என்ன செய்வதென்று உத்தேசம்
0: கதைச்சாங்க. அந்த அந்த நம்ம வந்து கிட்ட போயிட்டு கதைச்சி அவங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு அவங்க அவ்வளவு அனுசரணையா இருந்தாங்க. அந்த சாதாரணமா அரசியல்வாதிகளே கிட்ட நெருங்க முடியாது அந்த அளவுக்கு தான் இங்க இருந்தாங்க. ஆனா அவங்க அவ்வளவு பெரிய சக்தி, அவ்வளோ இடம், எவ்வளவு பக்தர்கள், ஆனா அவங்க முகம் வந்து கடை அதை சொன்னாங்க நிறைய பேர், குழந்தை முகமா இருந்துச்சு அந்த அம்மா வீட்டு முகம். கடைசி
1: வரைக்கும்
0: சிரித்த முகமா மாறவே இல்லை, அவ்வளவு சாந்தமா இருந்தாங்க அப்படின்னு. அம்மா அவங்க நெருங்கி ஆசீர்வாதம் வாங்கி அங்கனைக்குல பேசுனாங்க. நிறைய பேர் தங்களுடைய குறைகள் நோய்கள் எல்லாமே சொல்லி அம்மா கிட்ட விபூதி பிரசாதம் பெற்று கொண்டாரு. அந்த அளவுக்கு ரொம்ப நம்ம வந்து வேற யாரு மாதிரி அம்மா நம்ம கூட உள்ள அந்த அளவுக்கு மனநிலையே அந்த கடவுள் உள்ளும் இருக்கிறார் அப்படிங்கறத அங்கனைக்குல உணர முடிஞ்சது.
1: நிச்சயமாக அந்த தாயினுடைய தீர்வுகள் எல்லோருக்கும் கிடைத்து நீங்கள் நல்ல உற்சாகமாக தமிழோடு இசை பாடல்கள் மறந்துறேன் என்று நீங்கள் அந்த சைவத்தையும் தமிழையும் நீங்கள் அங்கே தலவாக்குள்ளே தலைத்தவங்க நீங்கள் செய்ய உங்களோட பணிகளுக்கும் அன்னையுடைய திருவுருளும் அன்னையினுடைய கரங்களையும் பற்றி நீங்கள் செய்யுங்கள். சேவையான விஷயங்களை நீங்கள் கேட்டு அன்னையிடம் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். அன்னை வந்து போனதே பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கும் என்று
0: நினைக்கிறேன்.
1: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றி.
0: நன்றி.
1: அவர் சைவ நிறைய ஆசிரியை திருமதி பவானி அவர்கள் இணைந்து கொண்டு அங்கே நடந்த தாயார் தலவா கொள்ளையை, அதாவது தான் பிறந்த மண் மற்றும் பவனியர்களின் நிச்சயம் போன்ற இடங்களுக்கெல்லாம் போய் தங்களால் முடிந்த விடயங்களை வீட்டுகளுக்கெல்லாம் அத்திவாரம் செய்து பல சேவைகளை எல்லாம் செய்திருக்கின்றார். அந்த தாயாருடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். அதை விட நாளை அன்னையினுடைய ஆலயத்திலே, அதாவது மிக பிரம்மாண்டமாக புரட்டாதி சனி விரதம், சனி பகவானுடைய விரதம் 19ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை தொடங்கி 17ஆம் தேதி அக்டோபர் மாதம் வரை உள்ள 5 சனிக்கிழமை ஆலயத்தில் புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமைகளில் புரட்டாதி சனி விழாக்களும் 3 கால பூஜைகளும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற உள்ளது. பிரதி சனிக்கிழமைகளில் காலை 10 மணி அளவில் விசேட யாக பூசைகள், மங்கள வாத்தியங்கள் முழங்க நடைபெற இருக்கின்றது. அடியார்கள் உங்கள் நோய்பினி சனீஸ்வர பெருமானின் தோஷங்கள் உள்ளவர்கள் ஸ்ரீ மாதாஜியை உபாசகி தாயிடம் கரத்தால் நீரெடுத்து கொடுத்து அபிஷேகங்கள் செய்து எள்ளெண்ணெய் தீபங்களை எரித்து அதாவது அன்னையின் திருவுருளை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்பதனையும் இந்த வேளையில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புறவுகளை மறந்துவிடாதீர்கள். இது பற்றிய

0: அநீதிக விவரங்களை அறிந்து கொள்ள ஆலய தொலைபேசி இலக்கம் 0545-97-18-01-92 www.abrahamian.dk என்ற இணையதளத்தினூடாகவும் நீங்கள் பார்க்கலாம் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்தில் கனடாவிலிருந்து திருமதி இந்திரா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சௌதரி.
1: வணக்கம். வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: ஓம் அம்மாவின் அருளா, நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்கள் எல்லோரும்?
0: எல்லோரும் நாங்களும் நலமா இருக்கிறோம் ராய். உங்களுடைய அன்போடும் அன்னையுடைய திருவர்களோடும் நல்ல உற்சாகமா இருக்கின்றோம். அதே போல் நீங்களும் நல்லா இருக்கணும் என்று அன்னையை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு.
1: ஓம் சக்தி, அபிராமி சக்தி, அம்பாலை அம்பாலை வணங்கி எல்லோரும் நற்பலன் பெற வேண்டும். அம்மா அம்மா தாய் எங்கெங்கு கஷ்டப்படும் துன்பப்படும் மக்களுக்கு தேடி தேடி அம்பாள் அருள் வழங்கி கொண்டு இருக்கிறார். அம்மாவை அம்மாவை பற்றி கூற வார்த்தை இல்லை. அப்படியொரு தெய்வ தாய் தான் வந்து நின்று எல்லோருக்கும் அருள் புரிந்து கொண்டு இருக்கிறார். இப்பொழுது புரட்டாய் சனி, புரட்டாய் சனி புதன் வியாழன் வெள்ளி மூன்று நாளும் மூன்று காலம் காலை மதியம் இரவு மூன்று நாள் மூன்று நேரமும் யாக பூசை செய்து பூசை செய்து அந்த நவகும்பம் வைத்து விசேஷமாக அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நடைபெற்று தான் நாளை அந்த புரட்டாய் சனி நீர் அபிஷேகம் நடைபெறும். நடைபெற்று எல்லோரும் நேரடியாக பார்த்து வணங்கலாம். அங்கு போனால் எல்லோரும் யாகத்தில் போட்டு எல்லோரும் நவதானியம் எல்லோருக்கும் நவதானியம் ஐயா கொடுப்பார். எல்லோரும் அம்மா நவதானியம் போட்டு அருள் பெறலாம். நீங்கள் உங்களுக்கு போக முடியாத மக்கள் நீங்கள் அம்மாவுக்கு தெச்சனி அனுப்பி அம்மா அம்மா அரிச்சினை அம்மா வெள்ளெண்ணெய் அரித்து உங்களுக்காக எங்கெங்கு இருந்து நீங்கள் அனுப்பினாலும் அம்மா உங்கள் அட்ரஸ் தேவை விவரமாக எழுதி அம்மாவுக்கு அனுப்புங்கள். அம்மா அந்த அந்த எள்ளெண்ணெய் அரித்து உங்களுக்காக அரிச்சினை பூசைகள் செய்வார். அது உண்மையாகவே தாயின் கையால் செய்யும் பொழுது எங்களுக்கு எல்லா நிவர்த்தியும் நிறைவு பெறும். அது அதை அனுபவித்தவர்களுக்கு தெரியும். அம்பாள் அம்பாள் வந்து நின்றுதான் மக்களுக்காக சேவை செய்கிறார். அந்த அந்த அருள் எந்த கோயிலிலும் அப்படி நடப்பதில்லை. அம்மா மூன்று நாளும் அந்த நவகும்பம் வைத்து அந்த யாக பூசை செய்து மூன்று நேரமும் நாக யாக பூசை செய்து தான் சனிக்கிழமை அந்த நீரூற்றுவா. ஒரு முறை அங்கு அப்படி செய்யும் பொழுது அந்த நீரே எண்ணெய் மாறி வழிந்தது. அந்த அந்த அந்த அவசியம் செய்த நீரை எடுத்து பொழுது வாழியவர்கள் எண்ணெய் மாறி ஓடியது என்றால் அம்மா சொன்ன அது சக்தி வாய்ந்த நீர். சக்தி கூடியபடியால் அது தண்ணி எண்ணெயாக மாறினது. அப்படியொரு சக்தி தான் அம்பாளின் கோயிலில். எல்லோரும் அம்மாவிடம் உங்கள் அம்மாவை அருள் பெறுங்கள். போக முடியாதவர்கள் கடிதம் மூலம் தொடர்பு கொண்டு அம்மாவுக்கு உங்கள் திச்சனையை அனுப்பி அந்த அம்மா யாகத்திலும் உங்களுக்காக யாகமும் செய்தார். சனீஸ்வரர் நேரம் யாகம் செய்ய வேண்டுமென்றால் அவர் யாகமும் செய்வார். உண்மையா அம்பாள் நீங்கள் எதுமென்றால் உங்களுக்கு தொடர்பு கொள்ள முடியுமா? நாக்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இல்லாததால் அம்மாவிடமாவது ராஜானியாவது தொடர்பு கொண்டு அதை யாக பூசைகளை எடுத்து செய்யலாம். அது சரியான விசேஷம். சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் இந்த நவக்கிரக நாயர்களுக்கு செய்யும் பொழுது எங்களுக்கு இருக்கும் கஷ்ட துன்பங்கள் பறந்தோடி விடும். அதை எல்லோரும் எல்லோரும் நம்பி செய்ய வேண்டும். நம்பி அம்பாளிடம் போகும் பொழுது எல்லாமே நல்லது நடக்கும். அம்மாவை வணங்கி எல்லோரும் நற்பலன் பெற வேண்டும். உண்மையாகவே அந்த தாய் இந்த மலையக மக்களுக்கு போய் இவ்வளவு பாடசாலை இது 10 பாடசாலைக்கு கிட்ட இருக்கும். ஒவ்வொரு பாடசாலையிலும் எல்லோருக்கும் புத்தகங்கள் கொப்பியல். கடைசியாக ஒரு கஷ்டப்பட்ட ஒரு பாடசாலைக்கு போய் அவர்களுக்கு கொப்பி புத்தகம் கொடுத்து அவர்களுக்கு பல்லி மினுக்க ப்ரஷ் பேஸ்ட் கூட அம்மா கொடுத்தா ஏன்னா அவர் அவ்வளவு கஷ்டப்பட்ட சனங்கள் அவர்கள் அதுகள் வாங்குற அளவுக்கு அவர்களுக்கு நிலை இல்லாதபடியால் அம்மா எல்லாமே பார்த்து பார்த்து அவர்களுக்கு செய்து விட்டு வந்தார். உண்மையாகவே அம்மா செய்த சேவை அளப்பெரும் சேவை என்று நான் சொல்ல வேண்டும். யாருமே அப்படி மலையகத்தில் போய் அப்படி கஷ்டம் துன்பப்படும் மக்களுக்கு செய்வது குறைவு. அம்மா போய் அவர்களை நேரே பார்த்து அவர்களுடன் உரையாடி அவர்களுக்கு அருள்வாக்கு கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார். உண்மையாகவே அந்த அந்த பலன் அவர்களுக்கு கிடைத்தது பெரும் பாக்கியம். அப்படி ஒரு ஒரு தெய்வம் நேரடியாக போய் அப்படி அருள் கொடுப்பது இங்கேயும் அவர்களுக்கு கிடைத்திருக்காத பாக்கியத்தை அம்மா செய்து விட்டு வந்திருக்கிறார். அம்மாவை எல்லோரும் வணங்கி எல்லோரும் நற்பெறம் பெற வேண்டும் என்றுதான் அம்மா ஓடோடி எல்லோருக்கும் அம்மா அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். இந்த டென்மார்க்கில் இருந்து இவ்வளவு மக்களை காத்து வைத்திருக்கிறார். இவ்வளவு கேன்சர், இவ்வளவு வருத்தங்கள் தீராதவற்றை இப்பொழுது சமர் பிறந்து விட்டது. போறவர்களுக்கு எல்லாம் சாந்தி நீரூத்தி அவர்களுக்கு இருக்கும் உபாதைகளை நீத்தி தேசிக்கனை வெட்டி உண்மையாகவே தான் தான் இவ்வளவு சமைப்பது சாப்பிடுவதே குறைவு. அம்மா பழங்களும் அதுகளையும் சாப்பிட்டு கொண்டு அம்பாள் மக்களுக்காகவே சேவை செய்யும் தாய்தான் அபிராமி தாயார். அபிராமி தாயை எல்லோரும் வணங்க வேணும், எல்லோரும் நட்பலம் பெற வேணும். உங்களுக்கு நீங்கள் தெளிவாக உங்கள் விலாசத்தை அனுப்பி அம்மாவிடம் நீங்கள் புரட்டாய்ச்சனி பூசையை செய்யலாம், செய்து அம்மாவிடம் அருள் பெறலாம். அந்த பலனை எல்லோரும் நாங்கள் எல்லோரும் எங்கு இருந்தாலும் அனுப்புகிற நாங்கள் அனுப்பினால் அம்மா அதுக்கேற்ற பூசையை யாகங்களை அம்மா செய்து பூசையை செய்து எங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை அம்மா தீட்டு வைப்பார். அது 100% உண்மை. அம்மாவை வணங்கி எல்லோரும் நற்பலம் பெறுங்கள். எல்லோரும் போக முடியாதவர்கள் கடிதம் மூலம் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு அம்மாவிடம் எல்லாம் நீங்கள் போக முடிந்தவர்கள் நேரடியாக போய் அம்மாவிட அது நேரடியாக போனால் சரியான பலன். அந்த பிரச்சனை அன்று போனால் நேரடியாகவே அம்மாவிடம் நவதானியம் வாங்கி நவதானியம் யாகத்தில் போட்டு நீங்கள் அந்த பலனையும் பெற்றுக்கொள்ளலாம். எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும். எல்லோரும் அம்மாவின் அருள் பெற்று எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். தாயான நன்றி வணக்கம்.
0: சைபர் 33 வாங்குவோம். நன்றியம்மா, நன்றி. அன்பு உறவுகளே, அன்னையினுடைய ஆலயத்திலே அதாவது 5 சனிக்கிழமை நாளை தொடங்குகின்றது உங்களுடைய அதாவது உங்களுக்கு நீங்கள் சனி பகவானுடைய தோஷம் அதாவது கிரக தோஷம் இருந்தால் நிச்சயமாக தாயிடம் நீங்கள் உங்களுடைய நவதானியங்களை கொடுத்து அவசிய ஆராதனைகள் செய்யலாம். ஒவ்வொரு சனியிலும் அது 3 வியாழன் வெள்ளி புதன் கிழமைகளில் மிகவும் ஆலயத்திலே சிறப்பாக நடைபெறுகின்றது அபிஷேக ஆராதனைகள். அந்த அதிலும் கலந்து கொண்டு நோய் பிணி அல்லது சனீஸ்வர பகவானின் தோஷங்களில் உள்ளவர்கள் ஸ்ரீ மாதாஜி உபாசகினுடைய கரத்தால் நீரெடுத்து கொடுத்து அபிஷேகங்கள் செய்து எள்ளெண்ணெய் தீபங்கள் எரித்து அன்னையின் திருவருளை பெற்றுக்கொள்ளலாம். அன்புறவர்களே, வர முடியாதவர்கள் நீங்கள் தபால் மூலமாக தானியங்களை அனுப்பி அதற்கான காணிக்கையும் பெற்று அனுப்பி வைத்தால் தாயார் அங்கே எள்ளெண்ணெய் எரித்து உங்களுடைய தோஷங்களை இல்லாமல் போக்குவார் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புறவர்களே, நீங்கள் தாயோடு தொடர்பு கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0045 97 01 92 அல்லது நீங்கள் இணையதளத்தின் ஊடாக நீங்கள் பார்ப்பதற்கு www.abrahmiamman.tk என்ற இணையதளத்தின் ஊடாக அங்கு ஆலயத்தில் இடம்பெறுகிற நிகழ்வுகளை நீங்கள் பார்த்து மகளலாம். அன்பு உறவுகளே, இந்த வேளையில் நீண்ட நேரமாக காத்திருக்கும் யோகேஸ்வரி அம்மாவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: இருக்கீங்களா? அதாவது கிளிநொச்சி பவுனியா யாழ்ப்பாணம் அவருடைய பிறந்த மண்ணிலும் ஒரு ஆலயம் இருக்கின்றது, ஏழாலை. அவர்கள் தாயாரையும் அழைத்து வர வேண்டும், அல்லது தந்தையரை அழைத்து வர வேண்டும். அந்த அந்த அசௌகரியங்கள் எல்லாம் அங்க இருக்கும் அம்மா. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 8 மணி என்றா இருண்டு கும்மண்டு இருண்டிரும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் இல்ல, தெய்வம் இருக்க ஏதோ மெல்ல மெல்ல செய்யட்டும். நன்றி.
2: சொல்லுங்கள். வருவாய் வருவாய் வருவாய் அம்மா.

வருவாயம் திருவேருவாய் வருவாயம் இருளை நீக்கிட வருவாயம் உந்தன்.

36வது பாடல். திரிவும் திரிபுர சுந்தரிமா அம்பா தயா சாகரிமா துந்த

ജഗത്തോടാരണീമാ വിരണ്ടീവാസിനിമാ അന്താഭാവ വിമോചനിമാ.

0: முப்பதுலா வரை அங்கே அங்கே ஜனனி அபிராமி அபயபிராதனி சீரகாமி அங்கே ஜனனி அபிராமி அபயபிராதனி தாயினி சிவகாமி சாம்பவி சங்கரி சர்வேஸ்வரி சாம்பதரேவினி சிவசங்கரி சாம்பவி சங்கரி சர்வேஸ்வரி சாம்பதரேவினி சிவசங்கரி சக்தி ரூபிணி தாயே மாதா சாசவத ஆனந்த சங்கரி மாதா சக்தி ரூபிணி தாயே மாதா சாசவத ஆனந்த சங்கரி மாதா சாந்தே ஜனனி அபிராமி அபய பிரதாயினி சிவகாமி சாம்பவி சங்கரி சர்வேஸ்வரி சாந்தரு துணி சிவசங்கரி சாந்தரு துணி சிவசங்கரி நன்றி வணக்கம் தாதா.
1: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு சிறப்பிட்டு அன்னைக்கான பாடலை தந்த உங்களுக்கும் நன்றிகள்.
0: நன்றி.
1: அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது டென்மார்க் பிரண்டாபதியில் எழுந்தருளி அடியார்கள் கடல் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நேரத்தில் வாட்ஸ்அப்போடாக இணைந்திருக்கின்றார் நினைக்கிறேன் இந்திர, திருமதி இந்திரா நினைக்கிறேன். வணக்கம் சௌதரி.
2: வணக்கம் வணக்கம். இப்ப வழிபாக்க இருக்குதா?
1: நல்ல சூப்பராக இருக்குது. இப்ப
2: அம்மாவின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கணும். எல்லோரும் புரட்டாசி சனிக்கு போய் எல்லோரும் அம்மாவின் பூசையில் கலந்து கொள்ளுங்கள். புதன் வியாழன் வெள்ளி அம்மா மூன்று நாளும் அம்மா மூன்று நேரமும் யாகங்கள் பூசைகள் செய்து அந்த நவகும்பம் அமைத்து அம்மா நாளை அந்த நீர் அபிஷேகம் செய்வார். உண்மையாகவே அது பார்க்க கொடுத்து வைக்க வேண்டும். நாங்கள் இங்கே என்றாலே 6 மணிக்கே எழும்பி தோஞ்சி நாங்கள் இருந்து பார்ப்போம். அம்மாவின் பூசையை போக முடியாவிட்டாலும் நாங்கள் அந்த திச்சனியை நவதானியத்தை அம்மாவுக்கு அனுப்பினால் அம்மா அங்கு எங்களுக்காக செய்வா. யாகங்கள் தியாகத்திலும் போடுவா, பூசையும் செய்வா, வெள்ளெண்ணையும் எரிப்பா. உண்மையா தாயை போல ஒரு தெய்வத்தை கண்டதற்கு நாங்கள் பெரிய நாங்கள் கோடி ஜென்ம புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று நான் கூறுவேன். அம்மாவை போல நாங்கள் எங்கும் தேட முடியாது. எங்கள் தாயை அபிராமி தாயார் தான் எங்கள் உயிர் நாடி என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் ராயண்ணா.
1: நன்றி சகோதரி. இனி மேல் இந்த இதெல்லாம் வாங்க.
2: ஓ, நான் வாட்ஸ்அப்ல
1: வாங்க. நன்றி
2: நன்றி.
1: அவர் திருமதி இந்திரா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் கனடாவில் இருந்து. அவரை தொடர்ந்து நீண்ட நேரமாக காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
3: வணக்கம் ராஜா. ஜெயமலிருந்து புங்கையூர் ராஜா.
1: வணக்கம் புங்கையூர் ராஜா, நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கும் ராஜா. நீங்களும்
1: நல்லா இருக்கிறோம். உங்களுக்கு செலவாக்களை எல்லாம் தெரியுமா?
3: தலைவாக்களை எல்லாம் நாங்க அந்த கொழும்புல நிக்கல. தலைவாக்கல இந்த பதுல பண்டார போல அந்த இடத்துக்கு எல்லாம் அந்த கிழங்குகள் அங்கிருந்தே இது வாரது. இங்க
1: உருளைக்கிழங்கா?
3: உருளைக்கிழங்கு. அது மட்டும் அந்த அழுகாம இருக்கும். இந்த மற்ற ஜாழ்ப்பாண கிழங்கு வந்து கொஞ்சம் அழகிடும். இங்கிற கிழங்கு வந்து அழுகாது. அங்க அந்த பதுல பண்டார விட நுவரேலியா அந்த இடங்களுக்கு
1: அம்மா
4: உன் கருணையின்றி உயிர் வாழுமா? உன் சன்னதியை மிதிக்காமல் உயர்வாகுமா? மந்திர வடிவான தாயல்லவா அபிராமியே, கதியல்லவா என் கதியல்லவா? அம்மா உன் கருணையின்றி உயிர் வாழுமா? உன் சன்னதியை மிதிக்காமல் உயர்வாகுமா? இரணகை புரிந்திடும் எழில்மதி முகமே, இன்னமுதம் பொழிகின்ற உன்னருள் கரமே, வருவோர்க்கு அடைக்கலம் உன் மலர் பதமே, கற்பனைக்கு எட்டாத கருணை வெள்ளமே. அம்மா உன் கருணையின்றி உயிர் வாழுமா? உன் சன்னதியை மிதிக்காமல் உயர்வாகுமா மங்கள வேள்விகள் தந்ததியை காத்திடுதே மனை மக்கள் செல்வம் நாளும் வந்துடுதே பாகன உருகிடும் பக்தர்கள் மனமே நெஞ்சமே நிறைந்ததே அன்னையின் தரிசனமே அம்மா உன் கருணையின்றி உயிர் வாழுமா உன் சன்னதியை மிதிக்காமல் உயர்வாகுமா எத்தனை கோடி பொருள் இருந்தாலும் எல்லையை காணாத வாழ்வமைந்தாலும் அன்னையுன் அருளின்றி அது நிலைக்குமா அம்மா உன் அருள் விழிக்கு ஈடாகுமா தாயின் பாதம் தன்னை தேடியோடி வரும் நாமும் பாடி தினம் நாளும் வருவோம் இன்னைக்கு முத்திரரும் வேண்டாவதி ஆட்சி புரியும் அன்னையே நினைக்கும் மனதில் நினைவை தந்திடும் ஓம் சக்தி அன்னையே அம்மா வருவாய் அருளை தருவாய் அம்மா வருவாய் அருளை தருவாய் உனையின்றி துணையே வேறு யாரம்மா சரணம் சரணம் பாதகமலம் அன்னையே நீ வரணும் சரணம் சரணம் பாதகமலம் அன்னையே நீ வரணும் அன்னையே நீ வரணும் அன்னையே நீ வரணும் அன்னையே நீ வரணும் நன்றி வணக்கம்
1: ராயா நன்றி சோதரம் கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் அன்னையினுடைய திருமலர் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுவோம் நன்றி
3: நன்றி வணக்கம் ராயா
1: அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது டென்மார்க் பிரண்டாபதியில் எழுந்தருளி அடியாரில் கரல் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அவதாரம் மற்றும் அவசரப் பிரிவுகளுக்கு நேரம் சரியாக 4:40 ஐக்கிய ராஜ்யத்தில் 3:40 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம் வணக்கம்
5: வணக்கம்
1: வணக்கம் ராஜலிங்கம் நலமா இருக்கிறீங்களா ராஜலிங்கம்
5: ஆமாம் நாங்கள் நலமா இருக்கிறோம் ராஜாண்ண தாங்களும் நலமா இருக்க எல்லாம் அல்ல அன்னை அபிராமி ஆசியம் அருட்காட்சவும் என்றென்றும் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் பண்டு கேட்டுக்கொண்டு மற்றும் தியாட்டி அன்பினியர்கள் அறிவிப்பாளர்கள் மற்றும் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு ராஜாண்ண நான் ஒரு பாடலை தர இருக்கின்றேன் தட்டு தட்டு தட்டுன்னு தோக்கவில்லை பக்கத்தில் இருந்து தான் பாடுறேன் காருக்குள்ளே இருந்து நன்றி தென்மார் பிரண்டாவதி தன்னில் உறைந்தவளே மாரியம்மா விழியுறங்காமல் காப்பவளே புத்திரமியே

0: ఇంతాయే శరణమమ్మా, ఇంతాయే శరణమమ్మా, உன்னை விடகு என்ற சக்தி உலகத்தில் இல்லை அம்மா. உலகாளும் நாயகியே ஆதிபராசக்தி அம்மா, உன்னை விட உயர்ந்த சக்தி உலகத்தில் இல்லை அம்மா. உலகாளும் நாயகியே ஆதிபராசக்தி அம்மா, உன்னை விட உயர்ந்த சக்தி உலகத்தில் இல்லை அம்மா. தாயான சத்தியம்மா, தயவான சத்தியம்மா, நீயின்றி உலகில் எமக்கேது சத்தியம்மா. உன்னை விட உயர்ந்த சக்தி உலகத்தில் இல்லை அம்மா. உலகாளும் நாயகியே அன்னை வராசக்தி அம்மா, ஆதிசிவன் சதிபாதி ஆராய்ந்து சக்தி அம்மா. உலகாளும் பரம்பொருளே உமையவளே சக்தி அம்மா, ஆதிசிவன் சதிபாதி ஆராய்ந்து சக்தி அம்மா. உலகாளும் பரம்பொருளே உமையவளே சக்தி அம்மா. சக்தி இல்ல மனிதர்க்கெல்லாம் நீதான் சக்தி அம்மா. உன் சக்தி இன்றி சக்தி இல்லை சக்தியொடு சக்தியம்மா. முதலான சக்தியம்மா, முக்கண்ணன் சக்தியம்மா, இது காண வரையம்மை உலகாளும் பராசக்தியம்மா. உன்னை விட உயர்ந்த சக்தி உலகத்தில் இல்லையம்மா. உலகாளும் நாயகியே ஆதிபராசக்தி அம்மா, உன்னை விட உயர்ந்த சக்தி உலகத்தில் இல்லையம்மா. வேண்டுகின்ற பொழுதெல்லாம் தர வேண்டும் சத்தியம்மா. துயர் தாங்குகின்ற சக்தியினை தர வேண்டும் சத்தியம்மா. வேண்டுகின்ற பொழுதெல்லாம் தர வேண்டும் சத்தியம்மா. துயர் தாங்குகின்ற சக்தியினை தர வேண்டும் சத்தியம்மா. பூண்டோடு துயர்கதியி போகட்டும் சத்தியம்மா. புன்னகைக்கும் திசை எல்லாம் பூமணக்கும் சத்தியம்மா. இவருக்கும் சத்தியம்மா, எங்களுக்கும் சத்தியம்மா. பூவுலகை இயக்குகின்ற பூலோக சத்தியம்மா. உன்னை விட உயர்ந்த சக்தி உலகத்தில் இல்லையம்மா. உலகாளும் நாயகியே ஆதிபராசக்தி அம்மா, உன்னை விட உயர்ந்த சக்தி உலகத்தில் இல்லையம்மா. நம்பி ராஜன, நம்பி.
1: நன்றி சௌரம். இந்த கலைச்செல்வி வசந்தானந்தனுடைய கவிதை வரி தானே சௌரம்?
2: ஆமாம், அந்த கவிதையில ஒரு மேலுக்கு வச்சு மட்டும் போட்டு தந்து.
1: நன்றி, வாழ்த்துக்கள். உங்களுக்கு அண்ணனுடைய திருவள் கிடைக்க வேண்டும் அன்னையை பிரார்த்தித்து விட வருவோம். நன்றி,
2: நன்றி, நன்றி. பக்கத்தில் நிற்கிறேன், வந்து தட்டுவன் போவோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. அவர் ராஜலிங்கம் அவர்கள். ராஜலிங்கத்தை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
3: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி குணநாயகி அவர்கள். என்ன சுணக்கம்?
3: கடைசி பஸ் கிடைச்சது அதுக்கு எங்கள் டென்மார்க் பிரண்டாவதி அபிராமி அம்மன் என்னை பிரார்த்தித்து கொண்டு அவருடைய அருக்கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டி அவரது புத்தகத்தில் இருந்துதான் நானும் ஒரு பாடல் தருகின்றேன். அந்த வசனங்கள் வந்து அந்த தாகமா இழுக்கிறது கஷ்டமா இருக்கு.
1: நீங்க மாத்தி கொள்ளலாம் சௌரம்.
3: நானும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பாடுறோம் ராஜா.
1: ஓகே தாருங்கள்.
3: ஓ

பதிகி பாட்டினிலே உண்புகள் பாட வந்தேன், பாட்டினிலே உண்புகள் பாட வந்தேன்.

பாதம் பணிந்தேன் நான் பாதம் பணிந்தேன் ஓமென்று சொல்லவும் ஓடி வந்து அருள்வாய் ஓமென்று சொல்லவும் ஓடி வந்து அருள்வாய் ஓம்கார

சிவரஞ்சனி உமையவளே அருள் புரிவாயம்மா, ஓங்கார சரூபினி அகிலாண்ட நாயகி, அடியார்கள் வினை தீர்க்கும் அபிராமி பாதகி, உமையவளே அருள் புரி

அப்பதற்கு பத்திரகாளி வருகிறாள் அம்மாவே.

0: வருந்து நன்றி ஐயா.
1: நன்றி அம்மா, நெஞ்சு உண்டு. அன்னைக்காக பாடலை தந்த உங்களுக்கும் என்னுடைய திருவள்ளுவர் அடைத்து நீங்கள் நல்ல சந்தோஷமாக.
0: உங்கள் குடும்பம் அனைவரும் நேயர்கள் எல்லோரும் சுகமாக இருக்க வேண்டுகின்றேன்.
1: நன்றி அம்மா. அதே போல் நீங்களும் அன்னையினுடைய திருவள்ளோடு நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுவோம். நன்றி. அவர்கள் அன்புக்குரிய சகோதரி தர்மவதி ரவீந்திரன் அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு அன்னைக்கான பாடலை தந்திருந்தார். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டென்மார்க் பிரண்டாபதியில் எழுந்தருளி அடியார்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அவதாரம் அற்புதமான சிறப்பு நிகழ்ச்சி.

0: ஒலித்த பாடலோடு அன்னையினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு ஒருவர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு அன்னையினுடைய அருட்கடாட்சியம் கிடைக்க வேண்டும் என்று அன்னையையும் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது இன்றைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி. உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பாரிஸ் லாச்சபலில் ரூயி கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
1: கடவுள்
2: கை கொடுத்த மாதிரி இருக்குது கேமா. நான் போறேன் அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டையும் வித்து புது வீடையும் இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் அந்த மாதிரி செய்தார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
1: மறக்காதீங்க ஜோஸ் ஜெயரத்னத்தை.
2: ஓ, கடைசி வரையும் மறக்க மாட்டேன்.
3: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெயரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் ஜோஸ் ஜெயரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 23.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:08, ஐக்கிய ராஜ்யத்தில் 4:08. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

ஜெர்மனிய நேரம். ஜெர்மனிய நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக அழைப்பா இருக்கிறீங்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு, செவ்வாய் வியாழன் வெள்ளி ஆகிய மூன்று தினங்களில் 5 மணியிலிருந்து 6 மணி வரை வானொலியில் வலம் பெறுகின்றது ஜெர்மனிய நேரம். மனைவி போல் இன்றும் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலில் இருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லினுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். விடை தெரிந்தால் 4 தொலைபேசிகள் அழைப்புகள் இருக்கின்றது. அந்த அலைபேசி அழைப்புகள் ஏற்படுத்தி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம். அன்பு உறவுகளே, இன்று 3வது நாளாக இந்த நிகழ்ச்சி வானொலியில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அன்பு உறவுகளே, இன்று வெள்ளிக்கிழமையில் நீங்கள் நிகழ்ச்சியை அதாவது முழுமையாக கூறியிருவீர்கள் என நம்புகின்றேன். நேற்று இந்த நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டு சிறப்பித்தார்கள் சியாமலா அவர்கள். ஜெர்மனியிலிருந்து மண் மனிதாபிமானம் என்ற சொல் எடுத்திருந்தார் ஜியா நடேசன் அவர்கள். மண் மனம் என்ற மனம், நல்ல மனம், வாழ்கின்ற மனம். பிலோமினாண்டன் அவர்கள் பட்டயத்திலிருந்து பண்பாளர். அவரை தொடர்ந்து ராணி சம்பந்தர் அவர்கள் மண் மருத்துவர் என்று சொல்லியிருந்தார். உதயன் அவர்கள் மண் மக்கள் ஆட்சி என்று சொல்லியிருந்தார். வந்தனா அவர்கள் பிரான்சிலிருந்து பட்டயம் பண்பாளர் என்று சொல்லியிருந்தார். சித்ரா பவன் அவர்கள் நோர்வேயிலிருந்து மண் மனம் என்று சொல்லியிருந்தார். அவரை தொடர்ந்து சுபாசினி பத்மநாதன் அவர்கள் மண் மரியாதை என்று சொல்லியிருந்தார். ராதா கனகராஜா அவர்கள் மண் மனம் என்று சொல்லியிருந்தார். பத்மராணி அவர்கள் மண் மனச்சாட்சி என்று சொல்லியிருந்தார். பிரான்சிலிருந்து சித்ரா ஜெயக்குமார் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்திருந்தார். பதில் சொல்லவில்லை. மீனா மகேஸ்வரன் அவர்கள் மண் மகிழ்ச்சி என்று சொல்லியிருந்தார். நீரி அன்டன், அதாவது தேவி அன்டன், எங்களுடைய மண் மாதா பிதா குரு தெய்வம், இந்த மூன்றும் தான் தெரியுமா, மாதா பிதா குரு தெய்வம், அதற்கு அவர்களிடந்து ஒருவரை பிடிக்க சொல்லி இருந்தார். புஷ்பவதி அவர்கள் கடைசியாக இணைந்து கொண்டார். மண் மனச்சாட்சி என்று சொல்லியிருந்தார். முன்பகுதி விடை வந்திருக்கின்றது, ஆனால் பின்பகுதி விடை வரவே இல்லை. அன்பர்களை நீங்கள் தொட்டு பார்க்கவே இல்லை. இன்று வெள்ளிக்கிழமை உங்களால் முடிந்தால் முன்பகுதி விடையை நீங்கள் கண்டுபிடித்து சரியான விடையோடு தவம் இருந்து ஓடி வாருங்கள். அன்பர்களை விடை தெரிந்தால் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த தொலைபேசி இலக்கம், அதாவது புற நாடுகள் இருப்பவர்கள் 0033148 3240 அல்லது என்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0033958 4771. வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் 0633689 8659. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் வைபர் 0633 650 7 74 27. இவ்வாறு தொலைபேசிகளில் நீங்கள் தொடர்பு கொண்டு பதில் தரலாம். அன்புகளே, நீங்கள் வரும் வரை உங்களுக்காக அந்த பாடலை நான் வானொலியில் தவள விடுகின்றேன். கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரி.

மனம் சேராத வைத்தியத்தை சேர்ந்து படித்தான் படித்தான் முடித்தான் தீராத நோய்களையும் தீர்த்து முடித்தான் இவன் சேராத வைத்தியத்தை சேர்ந்து படித்தான் பிற நோய் தீர்க்கும் வைத்தியன் தன் நோய் தீர்க்க மாட்டாமல் பாய் போட்டு தூங்குதப்பா உயிரும் பேயோடு சேர்ந்ததப்பா உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள்

எந்த காரியத்தை செய்வதற்கும் தேதி குறிப்பார், கல்யாணம் செய்வதற்கும் நாள் சொல்லுவார், எந்த காரியத்தை செய்வதற்கும் தேதி குறிப்பார். நல்ல செய்தி சொல்லும் ஜோதியர்க்கும் நீதி சொல்லும், சாவு வந்து தேதி வைத்து விட்டதடியோ கணக்கில் மீதி வைக்கவில்லை.

விட்டு கட்டிடத்தை கட்டிவிட்டு எட்டடிக்குள் வந்து படுத்தான். மண்ணை கொட்டியவன் வேலி எடுத்தான். உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு, இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள்.

0: சரி, அன்பு உறவுகளை, அருமையான ஒரு பாடல். முகராசி திரையில் இருந்து கே பி மகாதவன் அவர்களுடைய இசையில் தேவர் பிலிம்ஸ் தயாரித்த திரைப்படம். இந்த பாடல் ஒரு தத்துவத்தை சொல்லுகின்ற பாடல். ஊரு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும் என்ற பாடலையும் அந்தரும் மாற்றி எழுதியிருக்கின்றார். ஒரு அன்று வகையில் கவியரசருடைய புகழுக்கு, அவருடைய கவிதைக்கும் எல்லாருமே அடிமைகள். சரி, இந்த நேரத்தில் தேவி அன்றன் அவர்கள் வைஃபருடாக இணைந்திருக்கிறார். வைஃபர் சத்தம் பெருசா வராத சகோதரி, நலமா இருக்கீங்களா? நன்றி. எப்படி போகுது இன்றைய நாள் எல்லாம்? நல்லா போகுது.
1: இன்றைய நாள் தானே உண்மை, நாளைய நாள் நிச்சயம்
0: இல்லை. பட்டின தரிசனம் வரை சொல்றீங்க.
1: நாளைக்கு உங்களோட கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்காது, கிடைக்கும் கிடைக்காது, ஏதோ அது இந்த தருணம் தான், இன்றைய நேரம் தான்,
0: எல்லாம்
1: அதான் இப்ப அதை.
0: நல்லா இருக்கிறீங்களா?
1: ஓ, நல்லா இருக்கும்.
0: நன்றி, வாழ்த்துக்கள். எப்படி இருக்கு உங்களோட இல்லத்து அரசன்?
1: அவன் இருக்கிறேன்.
0: இல்ல, நல்லா இருக்கு. கொஞ்சம் முன்னேற்றம் இல்லையா சகோதரம்?
1: ரெண்டு மூன்று வருஷத்துல அவர் கொஞ்சம்

0: முன்னேறி இருக்க வேணும். அது இல்லையன்னு சொன்ன அது ஒவ்வொரு இருக்கும், அது ஒவ்வொரு இடங்களை பொறுத்து இருக்காது.
1: மண்ணும் பட்டயம் தான் வந்தது.
0: அந்த பட்டயம் வந்து இந்த இதுதானே சான்றிதழ் தானே
1: பட்டயம்,
0: அது அத வாழ்வாதாரத்துக்கு அப்படின்னு கேள்வி. வாழ்வாதாரம்
1: உலக வாழ்வியல் வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கும் சக்தி படைத்தவற்றில் ஒன்றினை, உலக வாழ்வியல் வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கும் சக்தி படைத்தவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, உலக இயக்கத்தில் வல்லமை கொண்டவரை காண முடியாது, சந்தேகங்கள் இருந்தாலும் சந்தேகமின்றி நாம் காணக்கூடியவரை விடையாக பெறலாம்.
0: நமஸ்காரம் செய்யறது சூரியனே ஒரு கடவுளா தானே பாக்கிறோம்.
1: இயற்கை கடவுள் அவர்,
0: அது இயற்கைக்கு உள்ள கடவுள் அவர் தானே ஒளிதாரது. மற்றது எல்லாருக்கும் அம்மா அதாவது மாதா பிதா குரு தெய்வம், அதுதான் கண் கண்ட தெய்வம்ன்றது. இப்ப சூரியனும் ஒரு கண் கண்ட தெய்வம், அதாவது இயற்கையும் கண் கண்ட தெய்வம். இயற்கைக்குள்ளதான் சூரியன் இருக்கு.
1: விவசாயிகளின் கண் கண்ட தெய்வம்.
0: இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த சக்தியோடு வாரதுண்டா அவர் தான் ஒரு சக்தியானாள். சக்தி என்ற ஒரு சொல்லு
1: அவர்தான் சக்தியானாள்.
0: கேள்விக்குள்ள சக்தி என்று ஒரு சொல்லி இருக்குது,
1: சக்தி என்று சொல்லி இருக்குது.
0: நாங்கள் அதைத்தான் யோசிச்சேன். சூரியனுக்கு வரும் சூரியனுக்கு மானாவிலே ஒரு சொல்லு, எப்படி ஒரு சொல்லும் ஒரு சொல்லு கண்ட இருக்குது. அது மணிமானுன்ற ஒரு சொல்லு சூரியனுக்கு இருக்கு.
1: அவர் சகோதரி திருமதி தேவி அன்டன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து நீண்ட நேரமாக காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக்
2: கொள்கின்றேன்.
1: ஏ சித்ரா
2: பேத்தி
1: வீட்டு வந்துருவா,
2: வெள்ளிக்கிழமை
1: வந்துருவா.
2: நான் முதல் எடுத்த மண்ணோடய போறேன்
1: போறீங்க.
2: அன்றைக்கு அந்த நான் சொல்லி பார்த்தது பண்பாளர் சரி வேறு இல்ல. அப்ப சரி மண்ணுக்கே போவோம்,
1: மண்ணுக்கு
2: மண் தான் முக்கியம், அதனால கல்வியும் முக்கியம். சரி நான் அதை சொல்லி பார்த்தேன்னா இப்ப சரிவரையில போல கிடக்குது. இப்ப மண்ணுக்கு போவோம். மண்ணில இருந்து மகாத்மான்னு சொல்றேன்.
1: மகாத்மான்னு சொல்றீங்க.
2: மகாத்மான்டா அதற்கு ஆன்மா வந்து நல்ல உயர்ந்த ஆன்மா
1: புனிதமானவர்.
2: மற்ற மனித நலனுக்காகவும் சமத்துவத்துக்காகவும் அர்ப்பணித்தவர்கள் எல்லாரையும் தான் சொல்றது. மகாத்மா காந்தியும் அதோட சேர்ந்ததுதான். அதே மாதிரி மகாத்மாக்கள் சொல்றேன் நாங்கள், அது பெரிய
1: மகாத்மா
2: நன்றி
1: வாழ்த்துகள் சொல்றோம். அவர் அன்டன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பூர். வணக்கம்.
3: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் குணா வந்திருக்கீங்க, சொல்லுங்க குணா. நல்லமா இருக்கீங்களா?
3: நான் சுகமா இருக்கிறேன்.
1: அப்ப சொல்லுங்க.
3: அப்ப நானும் வந்து வந்தான் அதுக்கு பொருத்தமா இருக்கும்
1: ஒரு நாளைக்கு மாத்திரீங்க ஒரு நாளைக்கு.
3: இல்ல இல்ல நான் நேற்று வரவில்லை.
1: நேற்று வரலையா?
3: புஷ்பவதி கடைச்சோண்டது எந்தவா? அப்ப சரி ரெண்டு போன்லும் அடிச்சேன், ஒன்பதுக்கு அடிச்சேன், ஒன்றுக்கு
1: அடிச்சேன்.
3: அப்ப நீங்களையும் சொல்லுவான் ரெண்டு நிமிடம்.
1: எனக்கு கோபம் வந்தது சௌரம்.
3: ஐயோ நான் நின்றா வருவேன்றாங்க. நான் எனக்கு அதுவே வதனா வீட்டை நின்றுட்டு நான் இறங்கிட்டேன். வீட்டை வந்து கேட்டுடுவேன் பார்த்தேன். அது கொஞ்சம் தெரியாது போக்குவரத்து கொஞ்சம்
1: அளந்தளவுதான் கிடைக்கும். டீ உங்களுக்கு கொஞ்சம் இந்த கிளாஸுக்காக கொள்றதான் டீ தருவான். திருப்பி தூக்கிடலாம், திருப்பி கேட்டா ரெண்டு ரூபாதான்னு சொல்லுவான்.
3: பயிரிடவும் நல்ல மண்ணை ஆராய்ச்சி செய்துதானே ஒரு பயிரை செய்யறது. ஓ இப்ப பட்டயம் ஒரு
1: வெற்றிக்குரியது பட்டயம்.
3: ஓ அது வந்து வாழ்வாதாரத்துக்கு ஓட்ட போட்டியில
1: முன்னுக்கு வந்தா சங்கச்சியம் கூட நீங்க படிச்சு பள்ளிக்கூடம் படிச்சோ. பட்டயம் வேற உள்ள மண் வேற
3: உள்ளி
1: ஆண்ட மாமன்னர் கூட முடிவில் ஒரு குடி சாம்பல் என்று
3: சொல்லுவாங்க.
1: அதுதான் பட்டயம் பாதுகாப்பாக வச்சிருக்கிறது.
3: இதுங்கட வாழ்வாதாரத்துக்கு முக்கியமாக மண்டு
1: மண்ணில இருந்து
3: மண்ணில இருந்து
1: இருக்கிறார். அப்ப சொல்லலாம் அவர் மரியாதைக்குரிய ஒரு
3: மதிப்புக்குரிய
1: கடிதம் எழுதிக பெரியவர்கள் எழுதிக மதிப்புக்குரிய
3: மதிப்புக்குரிய
1: சிரஞ்சீவி மலையை போய் தூக்கணும். அது மலையோட தூக்கணும். அவருக்கு அவருக்கு மறந்து போன ரெண்டு மாதிரி இருக்கு சிரஞ்சீவின். இப்ப செவ்வரத்தும் போனா நாங்க பாத்து வச்சிருக்கலாம், போய் செவ்வரத்தும் போய் கண்டுபிடிச்சிருவோம். அவருக்கும் தெரியலையா அந்த
3: சிரஞ்சீவி மலையை தூக்கணும் வரையில கொட்டுண்டர்களும் எங்கடையில அங்க முளைச்சதுன்னு சொல்லி சிரஞ்சீவியாக வாழ என்னன்னு
1: சொன்னாங்க. நான் வாழ்த்துறேன் நடுவிலும் சிரஞ்சீவி. எனக்கு நடுவிலும் அம்மா சொல்லி தந்தோம் சிரஞ்சீவி உள்ள வாழ.
3: எனக்கு என்ன தெரியுமாண்டா எங்க அக்கா கல்யாணம் செய்து ரத்தினவதியில
1: கேளுங்க
3: கதைய. எங்கட ஐயா அப்ப கடிதம் தான் எழுதி போடுறது. என்றும் சிரஞ்சீவியா வாழும் மருமகன் மகன் நான் தான் கடித விடுறோம். இதைத்தான் சொல்லு
1: வரும் சொல்லு. அப்பறம் சரியுது விளையாட்டு சிரஞ்சீவி விளையாட்டு அவர் சகோதரி திருமதி குணநாயகி பசுபதி அவரை தொடர்ந்து தங்கச்சி வந்திருக்கிறார். அவரே அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் தங்கச்சி.
4: வணக்கம் அண்ணா.
1: நல்லமா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க அந்த மருந்து நல்ல உற்சாகம்
4: நல்ல மருந்து.
1: ஓ சஞ்சீவி மலையை சஞ்சீவி மலை மாதிரி தான் தெரியுமா உங்களுக்கு ஆஞ்சநேயர் வளருவார் கட்டி ஆறு பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சேட்டப்பட்டி பேரார். பீமனோடையும் சண்டை பிடிச்சவர். வா வழியில நடந்து போய் பீமன் அரை தேடி போய் மாவா அந்த திரவதி என்ன வா பூ பிடிக்கின்ற வாண்டதில்ல பாலை குறுக்க போட்டுட்டு படுத்து கிடக்கிறார். இவர் தூக்கி தூக்கி பார்த்தேன் ஆகா சரிவரல் உன்னை கும்பிட்டேன்னு இந்த வால் ஏடு என்று சென்ற அப்புறம்தான் அண்ணன் சொல்றான். அண்ணன் தானே இவர், அவர் எடுத்தவர். அப்பத்தான் தெரிஞ்சவர் தலக்கணம் இருக்க கூடாது. எல்லாரும் அவர்களுக்கு வரலாம், பீமனுக்கும் வரலாம். பீமனும் 10,000 யானையினுடைய பலம் கொண்டவர். 10,000 யானைகளும், 1,000 இல்ல 10,000.
4: அப்படி இருந்தபடியே தான் இப்படி கதையில
1: அடி கடைசி அடி கொடுத்தவரெல்லாம் துரியோதனருக்கு. அந்த அடியோடு தான் கொல்லாதேடா கொல்லாதேடான்னு சொல்லிட்டு
4: அந்த கதைகள் முழுக்க வாசிக்கல. இந்த வழியா கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும்.
1: எல்லாம் கற்பனை கதை போல் தான் கிடக்கு.
4: எல்லாம் கற்பனை கதை தான்.
1: துடையில் அடிக்க சொன்ன துடையில தான் அந்த வாழையிலே சுத்தி கண்டு போன வா குந்தது வா கிட ஆறு
4: ஊர்வசி
1: இல்லையம்மா. அம்மா 100 புள்ள பெத்தவாக்கு என்ன பேர்
4: தங்கச்சி
1: கடவுளே எல்லாத்தையும் மறந்து காந்தாரி தான் வாழையிலே கட்டிக்கண்டு வாடா வளர்ந்த புள்ளி என்றாலும் தாக்கி முன்னாலும் உறிஞ்சு போட்டு போயிடும். அவன் கிருஷ்ணர்டா கண்டு போய் விளையாடி விட்டுட்டார். டேய் நீ வளர்ந்துட்டு அம்மாவுக்கு முன்னாலும் வெக்கம் இல்லையா உனக்கு? வாழையிலே கட்டிக்கண்டு போ அந்த இடத்துல வச்சுரமாகும். அந்த கண்ணை அந்த பார்வையை மனமே கணவனுக்காக கட்டி 20 வருஷத்து பிற துறக்க போறா. அப்ப துறந்து பார்த்தா அன்னைக்கு அவன் இடும்பு மனிதனா போயிடுவான் புள்ள. ஒருத்தராலும் கொல்ல இயலாது. அப்ப கிருஷ்ணர் டக்கண்டு போய் டக்கண்டு ஓ கிருஷ்ணர் போய் செல்லையில கிருஷ்ணர் வந்து விவாக்கு திரௌபதிக்கு அன்றைக்கு இரவு சொல்லிட்டேன் நீ தீர்க்க சுமங்கலி பவன்ட்டு. அப்ப அவக்கு புருஷன் சாகவே மாட்டார். அப்ப அவர் சொன்ன வாழ்த்தின்படி அவர்
4: தீர்க்க சுமங்கலி பவன்.
1: ஓ அப்படி நல்ல கதை இவ்வளவு கஷ்டப்பட்ட எழுதி மனுஷன் ஆரண்டது.
4: கிழமையில ஒரு நாள் இப்படி இந்த கதையெல்லாம் கொண்டு வரதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி விடுங்க.
1: இப்ப பாருங்க, இப்ப காந்தாரியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மனை தெளிஞ்சு இல்லது புனி கதை நாங்க ஒண்ணுதான் அந்த
4: அப்படி ஒரு நிகழ்ச்சியை வச்சா நாங்க கண்டுபிடிப்போம்.
1: கண்டுபிடிக்கலாம்,
4: அது கண்டு வர ஒரு மனத்தை எல்லாத்த ஒதுக்குங்க இலக்கியத்துக்காக.
1: காந்தாரி, காந்தார தேசத்து அரசி, சவலன் மகள்.
4: படிச்சேன்
1: கொஞ்சம் சவலன் 9 புள்ளி ஒரு பொட்டையை தவிர 9 புள்ளியா. இவாக்கு ஆட்டு இவாக்கு 2 கல்யாணம் வந்துதான் தோசத்தில் கிடக்கான். குறிப்பில்லாத ஆட்டுக்கு கல்யாணம் பேசி கட்டி வச்சது எங்கட கதையை கட்டிக்கு சிரிக்கிறான். நீங்கள் மண்ணில் இருந்து மகாநேமி என்று
4: சொல்லுவேன்.
1: மகாநேமியா
4: என்ன?
1: நன்றி, வாழ்த்துக்கள். எல்லாத்தையும் விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. எனக்கு நிகழ்ச்சி செய்ய தெரியாது, விளந்தான் சொல்லி தருவேன். நீங்க அது நான் கோயில் டென்மார்க்கு போய்தான் அது எல்லாம் செய்வேன்.
4: நாங்களும்
1: கொஞ்சம் அறியலாம். டென்மார்க் அபிராமியம் என்ற கோயிலுக்கு வாங்க.
4: நீங்க வானிலையில
1: கடவுளே கடவுளே உருத்துராஜ்யம் உருத்துராஜ்யம் இதெல்லாம் போட்டு குறியெல்லாம் வச்சு எனக்கு
4: நன்றி,
1: வாழ்த்துக்கள். அவர் சௌதரி ஷியாமலா. ஷியாமலாவை தொடர்ந்து திருமதி ஜியா நடேசன் அவர்கள் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம்
5: ஷியாமலா,
1: நல்லா இருக்கிறீங்களா?
5: நல்லமா இருக்கிறேன்.
1: நீங்க காலமே என்ன உத்தியோகத்துக்கு போறீங்க அம்மா?
5: நீங்க
1: சுத்தி சுத்தி
5: நான் ராஜா மண்ணை தான் எடுத்தேன்.
1: நீங்கள் மண் எல்லாரும் மண்ணாசுதான். மண்ணாச பொன்னாச மத்தியஸ்தர் ஓகே நடுவர்
5: நடுவர்
1: நன்றி வாழ்த்துக்கள்
5: நன்றி.
1: அவர் ஸ்ரீமதி ஜெயா நடேசன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புற வணக்கம். வணக்கம்,
6: நலமா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறோம் ராதா. நீங்கள்?
6: நாங்களும் எல்லோருமே நலமாக இருக்கின்றோம் அண்ணா.
1: நன்றி.
6: நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு நானும் மண்ணில இருந்து மகாத்மா என்று சொல்றேன்.
1: மண்ணில இருந்து மகாத்மா, காந்திய போட இல்ல
6: மகாத்மா, காந்தி இல்ல மகாத்மாக்கள்.
1: மகாத்மாக்கள் எத்தனை? ஒரே ஒரு காந்தியை தான் சொல்றோம். என்ன?
6: ஓமோ அவரை தான் சொல்றோம்.
1: நன்றி வாழ்த்துக்கள் சௌதரி. அவர் சௌதரி ராதா கனகராஜா அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புரோ வணக்கம்.
7: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் சௌதரி. தேவி நீண்ட நாட்கள் அப்புறம் இணைஞ்சிருக்கேன். நலமா இருக்கீங்க தேவி?
7: நலமா இருக்கிறோம். நீங்க?
1: நல்லா இருக்கிறோம் சௌதரி. சாப்பிட்டீங்களா?
7: சாப்பிட்டேன்.
1: வெள்ளிக்கிழமை விரதம் இல்ல. இப்பதான் சாப்பிட்டுருக்கீங்க? என்ன
7: ஒரு
1: தாய்க்கு தான் வேலை தானே? அது
7: வேலை
1: உடுப்பு
7: எடுத்து
1: வச்சு நீங்களா
7: துவைக்கிறீங்க?
1: அது ஒரு பிரச்சனை.
7: அது
1: தானா வந்து எடுத்து போடாது.
7: நாங்கள்
1: பெண்ணா பிறகு ராணி நாட்டம்
7: செய்வேன்
1: எனக்கு. சாயம் போறது இருந்தா அடுத்த
7: பிரச்சனை.
1: நீங்க என்ன சொல்றீங்க?
7: நான் வந்து மண்ணில இருந்து
1: கட்டிகாரி
7: மகிந்தன் என்று சொல்லி பாக்குறேன்.
1: மண்ணில இருந்து மகிந்தனா?
7: மகிந்த மகிழ்ச்சியானவரும் மகிழ்ச்சியை தருபவரும்.
1: மகிந்தன்
7: மகிழ்ச்சி மன்னன் என்று சொன்னா இன்பம் தருபவரா?
1: கிருஷ்ணர் மகள் வண்ணன்.
7: ஓ
1: அப்ப மகிந்தன்
7: மகிந்தன்
1: சொல்லி பாக்குறீங்க. நன்றி
7: நன்றி
1: சௌதரி. அவர் தேவி தனராஜ் அவரை தொடர்ந்து வானில் வந்திருக்கும். அடுத்த அன்புற வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் மங்கள். அன்பு சகோதரி சித்ரா நலமா இருக்கீங்களா?
8: ஓ உங்களோட புண்ணியத்துல நல்ல சுகமா இருக்கிற.
1: நன்றி சித்ரா. நல்லா இருக்க வேண்டு இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு.
8: அண்ணன் செய்யற வேலையோ ராணி செய்யற மாதிரி என்ன? ரெண்டு வேலையும் நீங்க தான் செய்யறாவைக்கு
1: தெரியாது.
8: இல்ல நாங்க உங்கட வாட்ல உங்க அரிசி பிடிச்ச மாதிரி எல்லாம் உரலுக்கு எங்கட அண்ணன் மாதிரி அரிசி பிடிப்பினவா?
1: என்ன
8: அதெல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்க உலக கவலையா
1: இருக்கு. உலக கவலையா இருக்கு. அரிசி தூக்கும் அக்கா மகளே என்று வாடுறது.
8: மாத்திலக்க போடுவீங்க ஒரு பொம்பளை புள்ள போடாத.
1: அப்புறம்
8: நல்லவா இருக்கிறீங்களா நீங்க?
1: நல்லா இருக்கிறோம்.
8: நல்லா இருக்கோ. நல்லா இருக்கோன்னு நானும் சிறு ஜெயிருக்கேன் பிரார்த்திட்டு கொண்டு. அப்புறம் என்ன மாதிரி விட
1: வந்துட்டேன் இருக்கு.
8: அவர்
1: கோம்பரா? அவர் நல்லவர்.
8: அவர் வெத்தலை மாலை தான் வேணும்.
1: அவருக்கு வெத்தலை மாலை. சீதையை போய் பார்த்து வந்துட்டு நான் ராமர தூது வரேன்னு எங்க பிழிச்சு காட்டுனேன் சீதெல்லாம் சம்ப மாட்டான்ட்டு எதிரியின்ற பல மரவாசி வாலிக்கு வந்து
8: சேர்ந்துருவான்.
1: அதால ஒளிச்சு நின்று அம்பை தேவன் ராமர்
8: இருக்கு
1: இங்க வெயில் மின்சாரத்தின் உலகுக்கு அறிமுக எடிசன் வீட்டு மகளானி வயது போயிட்டு வயது போயிட்டு போல
8: இருக்கு
1: மகாத்மா. நல்ல விட நன்றி வாழ்த்துக்கள். அவர் சகோதரி சித்ரா பவன் அவர்கள் அவரை தொடர்ந்து சித்ராவை தொடர்ந்து வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம். வணக்கம் மிஸ்டர் ராஜலிங்கம், நலமா இருக்கீங்களா? நாங்கள் உங்களை பல நல்லா இருக்கிறோம். சாப்பிட்டீங்களா?
9: வடிகாப்பிட்டு
1: பிரெஞ்சு பிரெஞ்சுக்காரங்க ஓடி ஓடி வராங்க மகாத்மா. அவரை தொடர்ந்து ஜெர்மனியில இருந்து எங்களுடைய வதனி வந்திருக்கிறார். வதனி வணக்கம்.
10: வணக்கம்.
1: நலமா இருக்கிறீங்களா வதனி?
10: நலம் நலம் நலமா இருக்கிறோம்.
1: கலைச்சு போனீங்க உங்களுக்கு கதிரையில் இருக்கிற சாயல பாக்க கலைச்சிட்டீங்க.
10: நிக்கும் இது வந்த உடனே அப்படி செய் இப்படி செய் அதை செய் இதை
1: செய்யும் வெங்காயம்
10: பெரிய வெங்காயங்கள் சின்ன வெங்காயங்கள் தானே
1: அதான் ருசி கூட உள்ள ஒரு கிழமைக்கு நாலு தரம் வாங்குவேன். அது விலை 7 ரூபா நீட்டும் பூ. நான் ஒரு கடைக்கு நீட்டும் பூ அங்கே 7.99 போட்டுருக்கேன். 7.99 நல்ல வெங்காயம்
10: வெங்காயம் கொஞ்சம் பெரிய தரவழியில வருது.
1: சிலோன்ல வாங்கின வெங்காயம் சகோதரி சிலோன்ல இருந்து வர்றது வாங்கி எழுத்தண்டு போனா தான் நீட்டு கீரையை வாங்கிட்டு போனான்.
10: அப்போ வேண்டி கொண்டு போய் என்ன செய்த நீங்க வெங்காயத்தை?
1: அங்கே புவிராணி நம தேசிய பத்ரி சௌத்ரி என்று கொடுத்து எல்லாம் கழுவி கிழிவு வச்சிருப்பா.
10: என்ன வெந்தய குழம்புக்கும் அந்த சின்ன வெங்காயம் போட்டுதானே வெந்தய குழம்பு வைக்கும்?
1: ஆமாம்மா, 2 கிலோ வெங்காயம் போடணும்.
10: அல்ல ராவ குழம்புக்கு?
1: ஓ
10: கருவேப்பிலாம்
1: போட்டு தங்கச்சி வாராவில்லை.
10: நீங்க போற நேரம் நேரத்துல கைய பிடிச்சு கூட்டிக்கொண்டு போற நேரத்துல இருந்தா அவ தன்னை பிடிக்கிறதாவும் கூட பிடிக்கிறதா?
1: அது ஒருத்தரை பிடிக்க தேவையில்லை, கடவுள் பிடிப்பார். நீங்க அப்ப சொல்லுங்க விடிய.
10: அப்ப நீங்களும் குடும்பத்தோட எல்லாம் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக்கொண்டு நானும் இதுக்கும் மண்ணிலிருந்து
1: மகாத்மா காந்தி என்று சொல்ற மாதிரி மகாத்மா
10: மகாத்மாக்கள் என்று சொல்றவே தானே.
1: நன்றி வதனி.
10: நன்றி அண்ணா.
1: அவர் வதனி மோகன். வதனி மோகனை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
9: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம். சுவா நலமா இருக்கிறீங்களா?
9: ஒரு
1: மாதத்துல ரெண்டு நாள் போவார்.
9: மூன்று பொம்பளை பிள்ளைகளுக்கும் கொடுத்து
1: அது வராது. காதட்ட ஊசியும் வராதுதான் கடவுளிக்கண்டு எல்லாம் விட்டுட்டு
9: போயிட்டாரு.
1: அப்பயும் கவலையாத்தான் இருக்கு.
9: கவலையாத்தான் இருக்கு.
1: மண்ணில் இருந்து மகாத்மா. நன்றி. வாழ்த்துகள் சௌதரி.
9: நன்றி.
1: வணக்கம். அவர் சௌதரி சுபாசினி பத்மநாதன். அவரை
11: தொடர்ந்து
1: சரியான விடியோட வருவீங்கன்னு நினைக்கிறேன்.
11: என்னண்டம்மா இருக்கமண்டு சொல்லி தரேன் ஓட்ட கைய பிடிச்சு ராஜா இருக்கமண்டு சொன்னாரு பக்கத்துல
1: இருக்கான்
11: கூட குடும்பத்துல குடும்பத்தை பார்த்து அவைக்குத்தானே தெரியும். நீங்க என்னோட சாய் பகலில் என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்.
1: அதுதானே. ஒரு வருஷம் சிவரிச்சு செலவழுக்கு போய் செலவழிச்சு அக்காவோட கோயிலுக்கு போய்
11: கடைக்கு
1: போய் மாவு வாங்குற அரிசி மாவு
11: உடுப்பு கடைக்கு போவேன்.
1: உடுப்பு கடைக்கு பஞ்சாய் வாங்குறது.
11: பஞ்சாபி நடுவரம் வாங்குறேன்.
1: எனக்கு தெரியாது. மீனாவோட ஒருத்தரையும் காண இல்ல. மீனா பாத்தீங்களா கடைசியா தான்
11: அஞ்சு பேர்
1: வந்திருக்கீங்க. அப்ப ஆறு பேர் பிரான்சிலிருந்து, அஞ்சு பேர் ஜெர்மனிலிருந்து, ஒரு ஆள் நார்வே, ஒரு ஆள் நார்வேலிருந்து வந்திருக்கா. பாக்குறீங்களா? ஒரு குரங்கு குட்டியும் தங்கச்சியும் அண்ணனும் தங்கச்சியும் பாசத்து பாக்கல.
12: தோற்கடிச்சிட்டு
1: அழுதேர் கண்டு அழு அழண்டு ஊத்தி வேறு தங்கச்சி கொண்டா பசிக்கு தங்கச்சி கண்டா போய் வேலு சதன்றாடி வேறு பயங்கர பாசம். அவருக்கு தான் பிறந்தது. அவருக்கு ஒரு நாளைக்கு நல்ல சட்டை போட்டு வருவே, ஒரு நாளைக்கு கோட் சுட்டு வருவே, ஒரு கஷ்டம் காரெல்லாம் எடுத்துட்டு வருவே. நேரம் எனக்கு அது பிடிச்சிருது இல்ல.
12: வேற
1: ஒண்ணு பாக்குறீங்க? எனக்கு வேற ஒண்ணும் பாசமலர் தான் எனக்கு விருப்பம்.
12: உங்களையும்
1: பார்க்க சொல்றேன் பாருங்க, நல்ல சந்தோஷமா இருக்கு. மீனா, மீனாண்ட டெலிஃபோன் பட்டு பட்டு போச்சு. அவர் மீண்டும் இணைஞ்சு கொள்ளலாம். அவரை தொடர்ந்து வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
13: வணக்கம் ராஜா.
1: வணக்கம். எங்களுடைய வந்தனா? நல்லா இருக்கிறோம். வீலாது பிரெஞ்சுக்காரர் வரீங்க, நல்லா இருக்கிறோம். நீங்க நல்ல சிகட்டிக்காரி சொல்லுங்க பாபா. வந்தனா நல்லமா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா?
13: நானும்
1: உங்களை சிகட்டிக்காரி அவ்வளவு உணர்வு இருந்தா காணும்.
13: வெளியே இருக்கிறேன்.
1: பதினொன்று பேர் வந்திருக்கீங்க. ஒரு அழையா போட்டுல இருந்தா ஆரம்பா ஒரு அழையா கண்டுபிடிச்சீங்க. அதுதான் விளையாட்டு. இந்த விளையாட்டு தான் படம் போடுறது. யாபோல நின்றாலும் படம் போடுறது, பிளைட்ல போனாலும் படம் போடுறது. ஒன்றே ஒன்று வெளியால வரல. அந்த டாய்லெட்டுக்கு போற மட்டும், மற்ற எல்லாம் வந்துட்டு ஆக்கல. கோப்பி குடிக்கிறது படம் போறது. டூ மச் என்ன? அப்ப சொல்லுங்க பாபா.
13: நான்
1: சொன்ன கரண்டியா? இந்த புஷ்பவதி உலகம் சுத்தி போட்டு வாரா.
13: இல்ல, நீங்க சொன்னது கரண்டிய வச்சு
1: கொண்டிருக்கிறேன். சந்திப்போம்.
13: நன்றி. வணக்கம்.
1: அவர் சகோதரி வதனா. வதனாவை தொடர்ந்து மீனா மகேஸ்வரன் மீண்டும் இணைந்திருக்கிறார். வணக்கம் மீனா.
12: அதான்
1: கட் பண்ணிட்டு
12: டெலிபோன்.
1: மீனா மீனா, அங்கட தங்கச்சி பாசத்தை சென்டில் பண்ண. எத்தனை தங்கச்சி இருக்கிறா? சுபாசனி தங்கச்சி, சியாமல தங்கச்சி, மீனா தங்கச்சி, சித்ரா தங்கச்சி. அந்த அதான் அந்த தங்கச்சி பாசம் அப்படியே கூடி போச்சு.
12: நன்றி,
1: வாழ்த்துக்கள் சகோதரம். அவர் மீனா மகேஸ்வரன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து எங்களுடைய சகோதரி, அடுத்த சகோதரி வந்துட்டா வாட்ஸ்அப் ஊடாக. பாசமான சகோதரி. வணக்கம் சகோதரி.
14: வணக்கம் அன்பான ராஜா அண்ணா.
1: நல்லா இருக்கீங்களா?
14: சொல்ல கூடாது. நீங்க சொன்ன ஓ நிலமா இருக்கிற. நீங்க முதல் கொஞ்சம் பேட்ட பேரை சொல்லிட்டு எங்கட பேரு பிரான்ஸ்ல இருக்கிறவன் பேர் ஒன்னும் சொல்ல இல்ல. அப்ப கோவம்.
1: கோவிக்காதீங்க. நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
14: சும்மா
1: என்ன கள்ள வாங்கி விட்டு
14: உண்மையா? உண்மையா? இல்ல வித்தியாசமான சம்பல் செய்வன் எங்கடத்து சம்பல் செய்தா நெஞ்சரிக்கும். அந்த சொல்வார்கள் பொட்டுக்கடலை போட்டு கொஞ்சம் உள்ளி போட்டு பச்சை மிளக தேங்காய் பூ மற்றது என்ன அம்பாள் ஸ்டோர் காரருக்கு நன்றி கூறி குட்டி போட இல்லையா மட்டும்தான் கவலையா இருந்தது. அதுல சொல்லுவனும் கொஞ்சம் குட்டி போட வச்சு விட
1: தரச்சுக்கும் வாசிக்கணும் சகோதரன் மறந்து போறது.
14: நான் மண்ணில இருந்து நானும் அதோடைய போறேன்.
1: மண்ணில இருந்து மகாத்மா,
14: மண்ணில இருந்து மகாத்மா சொல்றேன்.
1: நன்றி வாழ்த்துகள்.
14: நன்றி.
1: அவர் திருமதி புஷ்பதி சிவநாதன் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
15: வணக்கம் அண்ணா. சித்ரா,
1: சித்ரா ஜெயக்குமார் அவர்கள் நலமா இருக்கீங்களா? சித்ரா அன்பு பாராட்டுகள். நன்றி சகோதரி. நீங்க சாப்பிட்டீங்களா மத்தியானம் படியா சமைச்சு?
15: நாங்க இரவுலதான்
1: சமைக்கிறோம்.
15: மத்தியானம் பெருசா சமைக்கிறேன்.
1: சிவனுக்காண்டி விரதமா?
15: பொதுவா பிள்ளைகளோட
1: தான். அப்பா அம்மா சாப்பிடும், மற்றபடி பான் சாப்பிடுவா? நல்ல வேணும் பான்,
15: லைட்டான சாப்பாடு. ஹலோ.
1: இல்ல லைட் இல்லாத நல்ல பானம், நீல பானம் ஆகி போனேன்.
15: இரவில வந்தேன்னா இதுகள் வந்து இந்த வெயிட்டான சாப்பாடுகள் மற்ற சாப்பாடுகள் சாப்பிடக்கூடாது.
1: சாப்பிடக்கூடாதா? அவர்களுக்கு சமைக்கிறது பஞ்சி
15: சாப்பிடக்கூடாது,
1: தோசை அதுல எல்லாம் சாப்பிடக்கூடாது.
15: என்ன மண்ணிலேருந்து மகாத்மா
1: சொல்றேன். எப்படி கண்டுபிடிச்சீங்க?
15: நான்
1: கண்டுபிடிக்கிறேன். நன்றி. நன்றி சௌதரி.
15: நன்றி.
1: அவர் சித்ரா ஜெயக்குமார் அவர்கள் பிரான்சில் இருந்து அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
16: வணக்கம் ராஜாண்ணா. ஜெர்மன் உதயன்.
1: உதயன் அவர்கள் எப்படி இருக்கீங்க? உதயன்
16: நல்ல சுகமா இருக்கும் ராஜாண்ணா. நீங்க எப்படி?
1: நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா கலகலப்பாக இருக்கின்றோம். அதே போல் நீங்க வள்ளிகள் வேணா உங்களை எல்லாம் பார்க்கலாம், பதனாவும் பார்க்கலாம், உங்களை பார்க்கலாம். இன்றைக்கு பாட்டுக்கு மேல் பாட்டு எடுத்து பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் உள்ளலையே, நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. வாலிக்குட்டி எழுதுறேன்னா அந்த படம் ஒட்டிக்கு பாருங்க, கலக்கி விட்டாரு. அத்தனை பாடலும் அவர் தான் எழுதி விட்டது. அந்த பாட்டு மாதிரி ஒரு சமத்துவ பாட்டு எல்லாம் எழுதினார் படம் ஒட்டியில. கொடுத்ததெல்லாம்
16: கொடுத்தான். மண்ணிலிருந்து மகாத்மா சொல்லுங்க.
1: உங்களுக்கு பிடிச்ச கவிஞர் யார்?
16: கண்ணதாசன் தான்
1: முதல் கடவுள். கண்ணதாசன். அதுக்கப்புறம் அவருக்கு நல்ல சங்கீதம் தெரியுமா சகோதரம்? அந்த சங்கீதத்துக்கு ஏற்ற மாதிரி இளையராஜாவை டெஸ்ட் வச்சவர் உனக்கு தம்பி சங்கீதம் தெரியுமான் கேட்டா ராகங்கள் எல்லாம் சொல்லியாண்டு ஓரளவு. ரெண்டு பேரும் நல்ல சினேதார். ஒரு யானை இருக்கு, இன்னொரு யானை வருதுன்னு சொன்னான். அப்படி கெட்டிக்கார மனுஷன் ஸ்ரீரங்கநாதன்
16: ரங்கராஜன்.
1: நல்ல வடிவான மனுஷன். அந்தனர்கள் இல்ல. நன்றி சோதரம். அவர் உதயன் அவர்கள் உதயனை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம். அவருடைய தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை, அவர் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். என்னும் உங்களுக்காக ஒரு 3 நிமிட துளிகள் இருக்கின்றது. இன்று பிரான்சிலிருந்து 1, 2 டே பிரான்ஸ் வந்துடுது. 3, 4, 5 எட்டு பேர் வந்திருக்கிறார்கள் பிரான்ஸிலிருந்து, கலக்கிவிட்டார்கள். அதை விட ஜெர்மனிலிருந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு அஞ்சு பேர், எட்டு அஞ்சும் பதிமூன்று. நோர்வேலிருந்து லண்டனிலிருந்து பதினாறு பேர். இன்னொருத்தரை விட்டுட்டேன், கவுண்டிங்கில் ஃபுல்லாக விட்டுட்டேன். என்னொரு ஆள் அடித்து கொண்டிருந்தார். அவர் இணைந்து கொள்ளலாம் அன்பு உறவுகளே. இனி ரவுக்கு நான் வழிவிட்டு விடை கொடுத்து விடைபெற வேண்டும். ஆசையோடு நீங்கள் இணைந்து கொண்டால் உங்களை வரவேற்பதற்கு நான் தயாராக காத்திருக்கின்றேன். அன்பு உறவுகளே, டென்மார்க் பிரண்டாபதியில் எழுந்தருளி அடியாளர் கருள் பாலித்து கொண்டிருக்கும் அபிராமி அம்மன் ஆலயத்தில் நாளை புரட்டாதி சனி விரதம் ஆரம்பம். அதாவது மூன்று கால பூசைகள் சனிக்கிழமை, அதாவது புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமைகளில் மூன்று கால அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்றும் மற்றது ஆலயத்துக்கு சென்று நீங்கள் அன்னையினுடைய திருக்கரங்களினாலே நீர்வா எடுத்து கொடுத்தீங்கள் என்றால் உங்களுடைய தோஷங்கள் எல்லாம் இல்லாமல் செய்து நவக்கிரகங்களுக்கு பூஜை செய்து சனி பகவானுக்கும் பூஜை செய்கிறார். அதே போல அன்புறவர்களே, நீங்கள் போக முடியாதவர்கள் தபால் மூலம் காணியங்களை வாங்கி சிறு காணிக்கையும் வைத்து அனுப்பி வைத்தால் தாயார் உங்களுடைய பெயர் இந்த உங்களுடைய நட்சத்திரங்களையும் எழுதிவிட்டால் தாயார் அந்த நட்சத்திரங்களுக்கு அந்த சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் எரிப்பார் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, இணைந்து கொண்டு சிறப்பித்த பதினாறு அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இன்றைய பொழுது மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் உற்சாக பொழுதாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
17: அப்பா, இந்த ஃப்ரிட்ஜ் வாங்க விட்டு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல, என்ன செய்யறது?
18: அப்பா, இந்த தப்புல பணம் ஒன்றும் வரதில்ல அப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
19: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய்தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
20: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782-81-88-14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782-81-88-14.
21: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாங்கும் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலை விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 Avenue de Marsel 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40.
22: ஒரு கவிதை சொல்வாயா?
23: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
24: எத்தனை பேருக்கு?
23: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
24: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
23: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
25: என்ன சமயலோ
21: வெளிக்கோவையர் சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள். தேவி மகால் உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள். தேவி மகால் 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள். தேவி மகால் மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன் 93810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசு லாட்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 1 42 41 77 67 அல்லது சைபர் 6 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
0: கடவுள்
2: கை கொடுத்த மாதிரி இருக்கிறதுக்கேமா நான் போறேன். அவருடைய போய் கதைச்சு வீட்டையும் பித்து புது வீடையும் இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ள அந்த மாதிரி செய்தார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
0: மறக்காதீங்க ஜோஸ் ஜெயரத்னத்தை.
2: ஓ, கடைசியரையும் மறக்க மாட்டேன்.
3: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெயரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெயரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 23

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil Zürich Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMPH, சஜிகா கேஷன் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிலான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12, தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82, தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83, சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம், அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

அந்த தடைகள் அனைத்து முடைத்து 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழ் இணையத்தில் www.trttamilari.com செயற்கைக்கோள் ஒளிபரப்பில் ஏர்டெல் சாட் 9 பாகையில் 11727 வேத்திக்கலில் மற்றும் பிரான்சிலே ஃப்ரீபாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழொலி.

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழ் ஒலி வானொலி. இப்பொழுது கலைக நேரம் சரியாக 6:11 ஆகிய ராஜ்யத்தில் 5:11. நிகழ்ச்சியின் வரிசையில் இடம்பெற இருக்கிறது சந்தோஷ நேரம். சந்தோஷ நேரத்துக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எப்படி அன்பு உறவுகளே நலம்தானே, நலமாக இருக்கலாம் வேண்டிக் கொண்டு, இன்றும் பழமை போல் ஆரம்பத்தில் பாட்டும் படமும், அதனைத் தொடர்ந்து எதிரொலி, அதனைத் தொடர்ந்து பல்லவி தேடும் சரணன் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கின்றது. அந்த வகையில் ஆரம்பமாக காத்திருக்கின்றது பாட்டும் படமும்.

பாட்டும் படமும் நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் மீண்டும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றும் வழமை போல் ஒரு பாடலில் உள்ள சில வரிகளை தருவேன். அந்த வரிகளிலிருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து, கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் வரவேற்க

கதவை பார்த்தனா சுத்த உடல் கூட எழுந்து நடக்கலாம் சுத்த உடல் கூட எழுந்து நடக்கலாம் நீ

கடல் நீரும் சக்கரையாக நாம் 30 நாளிலும் நிலவை பார்க்கலாம். சுத்த உடல் கூட எழுந்து நடக்கலாம், சுத்த உடல் கூட எழுந்து நடக்க.

0: நாம் இப்பொழுது ஒலித்த பாடல் வரிகளிலிருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் வரவேண்டிய தொலைபேசி இலக்கத்தை ஏற்கனவே தந்துள்ளேன். இப்பொழுது உங்களுக்கான வாசல் கதவுகள் திறக்கப்படுகின்றன. அந்த வகையில் இன்று சந்தோஷ நேரத்தை சந்தோஷமாக ஆரம்பித்து வைக்க இணைந்திருக்கும் முதலாவது சந்தோஷ உறவை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம், இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம்,
1: நலமா இருக்கிறீங்களா?
0: நீங்க ராசாத்தி தியாகராஜாவா?
1: ஒரு மாசமும் 24
0: சரி, நாங்கள் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: அப்படியே நீங்களும் நல்ல கலையத்தில் இருக்கிற அனைவரும் அறிவிப்பாளர்களும் நேர்களும் நல்ல நலமாக இருக்க நான் அதை வேண்டிக் கொண்டேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன சொல்ல எடுத்தீங்க?
1: நான் என்ற சொல்லெடுத்து,
0: நான் என்ற சொல்லெடுத்து,
1: நான் ஆணையிட்டால் படம்,
0: நான் ஆணையிட்டால் படம்.
1: பாட்டு வந்து நான்
0: அண்ணாக்கு கொட்டோன்னு வேண்டிக் கொள்ளுங்க.
1: நன்றி.
0: ராசாத்தி தியாகராஜா அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம் ராஜு. நலமா ராஜு?
2: நாங்கள் நலமா.

0: இருக்கும், இல்லாமல் என்ன பிராமியா சீவம் பண்ணி கொண்டு நேர்களும் பண்ணி கொண்டு இல்லை இருக்கோம். நான் அடுத்து சொல்லுவது நீ,
1: நீ என்றாவா நான் நீங்க நீ என்ன சரி நீக்கு சொல்லுங்க பாப்போம்.
0: நீக்கு நீ வந்து படம் நீ,
1: படம் நீ
0: பாட்டு
1: அங்க விட்டு போனீங்க. சரி சரி ராஜலிங்கம் அவர்கள் இணைந்திருந்தார் பிரான்சிலிருந்து, இப்பொழுது ஜெர்மனிலிருந்து மார்சலின் அவர்கள் இணைந்திருக்கின்றார் வைஃபர் மூலம். வணக்கம் மார்சலின்.
2: வணக்கம்,
1: எப்படி நலமா?
2: நலமா இருக்கும், நீங்க நலமா இருக்கீங்க?
1: ஓ நலமா இருக்கு. அண்டைக்கு என்ன நேரத்துக்கு ஓடி வந்துட்டீங்க, வேலையை கள்ள முடிச்சிட்டீங்களா?
2: இல்ல இல்ல இல்ல, வேலை நேரத்துக்கு முடிஞ்சது. இன்றைக்கு மகன் வந்து நிற்கிறான், மகன் அவரை கொண்டு போன உடனே.
1: சரி சரி, உங்களுக்கு ஓய்வு. அவர் போவேரா மகனோட போவேரா சந்தோஷமா? அடம் பிடிக்க மாட்டேன், உங்களை தான் கொண்டு போக சொல்லி.
2: இப்ப மேரிய கூப்பிட போகணும், அப்ப அதுக்காண்டி ஏஞ்சலா கூப்பிட போய் கொண்டு.
1: சரி, கார்ல போய் கண்டு இருக்கீங்களா? சரி, தூரமா?
2: சரி, கிட்டத்தான் ஒரு 10 கிலோமீட்டர்.
1: 10 கிலோமீட்டர், ஓகே. சரி சொல்லுங்க, என்ன சொல்ல எடுத்தீங்க?
2: நான் நிலவெடுத்து.
1: நிலவெடுத்து?
2: நிலவு சுடுவதில்லை படம்.
1: நிலவு சுடுவதில்லை படம்.
2: பாட்டு வந்து ஒரு மறக்க முடியாத பாடல் ஒன்று
1: சொல்லுங்க பாப்போம்.
2: நிலவும் நிலவும் இரவும் மலரட்டுமே.
1: அருமையான ஒரு பாடல் என்ன? நிலவும் நிலவும் மலருமா?
2: நிலவும் இரவும்.
1: நிலவும் இரவும் கர்ணன் படத்துல என்ன? அருமையான ஒரு பாடல்
2: என்ன? சூப்பர் பாட்டு. டைம்
1: பாடுறதா
2: உங்களுக்கு எல்லாம் நீ வேறமா சொல்லலாம்.
1: நன்றி. அவர் இணைந்திருந்தார் மாசலின் அவர்கள். இப்பொழுது இலக்கம் 2 இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம.
1: வணக்கம். எங்கட ரொசாலி நலமாமா?
3: நலமா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நாங்க ரொசாலி மாதிரி நல்லமாக இருக்கிறோம். என்ன
3: அப்படியே இருங்க. நான் எடுத்து.
1: நான் என்ற சொல்ல எடுக்கிறீங்களா?
3: படம் நான்.
1: படம் நான்.
3: நான் என்ன சொல்லிவிட்டேன், நீ ஏன் மயங்குகிறாய்?
1: இதுவரைக்கும் ஒன்றும் சொல்ல இல்லை, நீங்க சொன்னா நான் மயங்குவேன். சொல்லுங்க பாபம்.
3: என்ன
1: சொல்றது? நீங்க நான் என்ன சொல்லிவிட்டு நீ ஏன் மயங்கி விட்டாய்? சொல்ல இல்லையா? பாட்ட சொன்னீங்களா? ஓகே, நன்றி அம்மா.
3: நன்றி, வணக்கம்.
1: அவர் இணைந்திருந்தார் ரொசாலி அவர்கள். 2 இணைந்திருந்தார், இப்போ 1 இணைந்திருப்பவர், வணக்கம். 1 வணக்கம்.
4: வணக்கம்.
1: எங்கள் வதனா
4: தயாளன்.
1: நான் நீங்க தான் நலம் இல்லாம இருக்கிறீங்க, போல இருக்க குரல் அப்படி இல்லையா? சரி சரியா. இல்ல, என்ன உள்ளங்கள் என்ன சொன்னவர்? நிலவும் இரவும்.
4: நிலவும் என்ன?
1: நிலவும் இரவும்.
4: நிலவந்தா வெளிச்சம். கருப்பு.
1: கருப்பு
4: அந்த நேரம்
1: படிச்சதான் பாட்டு. உங்களோட விளக்கம் சரியாண்டவர் வந்து சொல்லுவார் பாப்போம். என்ன?
4: சரி சரி சரி.
1: இதுவரைக்கும் எனக்கு டியூப்லைட் விளங்க இல்ல.
4: கடல் எடுத்து.
1: என்ன எடுக்கிறீங்க?
4: கடல். கடல்.
1: கடல் எடுத்து.
4: கடல் பூக்கள் வடம்.
1: கடல் பூக்கள் அப்படமா? ஓகே.
4: பாட்டு வந்து கடல் தொடும் வானம் கலங்கர தீபம் என்ற பாட்டு.
1: கடல் தொடும் வானம்
4: வானம் கலங்கர தீபம்.
1: அப்படியா? நான் தான் முதத்தரம் கேக்குறேன். நம்பலாமா?
4: நம்பலாம். பாருங்க, பார்த்துட்டு படம் போட்டு விடுறேன்.
1: சரி, பரவாயில்ல பரவாயில்ல, நம்புறேன் நான். புதுசா கேள்விப்படுறேன், புதுசா கேள்விப்படுறேன், அதான் கேட்டேன்.
4: நன்றி,
1: அவர் இணைந்திருந்தார் வதனா தயாளன் அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் எங்கள் பசுபதி கொண்ட நாயகி.
5: என்னக்கா சொல்லுங்க?
1: பசுபதி கொண்ட நாயகி.
5: கட்டாயம்
1: கட்டாயம் எல்லாரும் வந்து சிறப்பிக்க வேணும்.
5: என்னுடைய ஒரு ரேடியோ வந்து போன் வந்து பிந்தி வரும். அப்ப நீங்க சொன்னது திரும்பி திரும்பி.
1: சரி, எப்படி எப்படி போச்சு இந்த வாரம் உங்களுக்கு?
5: எனக்கு எப்பொழுதும் ஒரே நேரம் தான்,
1: மாற்றம் இல்ல.
5: எந்த நேரம் இல்ல, நேற்று பதினா வீட்டு பக்கம் போனேன், வேல்தரோ போனாங்க, கூட பக்கம் வந்த நாங்கள்
1: வேல்தியரோப்பா. ஓகே,
5: போட்டு கூட பக்கம் வந்த நாங்கள் கூட கடைப்பேரி
1: புத்தகம் போத்தகம் அங்கால வரவாத
5: போத்த கொம்புக்கு வந்தோம். அப்புறம் வீட்டை வந்து இப்ப நான் எடுக்கிற சொல் வந்து இல்லை
1: இல்லை.
5: அவன் இல்லை படம்,
1: நான் அவன் இல்லை படம்.
5: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும் அந்த பாட்டு.
1: இல்லை இல்லை என்று சொல்ல ஒரு கணம் போதும்
5: என்ன?
1: ஓகே, நன்றி அம்மா. அவர் இணைந்திருந்தார் பசுபதி கொண்ட நாயகர்கள். இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கின்றார் எங்கள் ஜெயா. வணக்கம் ஜெயா.
6: வணக்கம். வணக்கம்.
1: எப்படி நலமா இருக்கிறீங்களா?
6: நலமா இருக்கிறேன்.
1: சொல்லுங்க.
6: நிலவு என்ற சொல் எடுத்தேன்.
1: நிலவு எடுக்கிறீங்களா? ஓகே, நிலவு எடுத்து
6: படம் என் நிலவு.
1: என்ன என்ன தேன் நிலவா?
6: என் நிலவு.
1: ஓகே.
6: நிலவு தூங்கும் நேரம்,
1: நிலவு தூங்கும் நேரம், நினைவு தூங்கவில்லை அந்த பாடல்
6: என்ன?
1: ஓகே, நன்றி அம்மா.
6: நன்றி.
1: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஜெயா நடேசன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
7: வணக்கம் ராகினி அல்வம். செங்க நலமா?
1: நான் நலம். நீங்க ராகினி?
7: நாங்கள் நலம்.
1: நல்ல சுகமா இருக்கிறீங்க என்ன? பார்க்க தெரியுது, உற்சாகமாக வந்திருக்கிறீங்க. களைப்பு இல்லாம அழைப்பு கிடைச்ச வழியா களைப்பு இல்லாம வந்துட்டீங்க
7: என்ன சொல்லுங்க? முதலாவது ரெண்டாவது
1: உண்மையில என்ன வச்சு? நான் இந்த பாட்டும் படம் நிகழ்ச்சி சரியா கஷ்டப்படுறேன்.
7: உண்மையிலேயே நானும் அதுதான் நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றபடியா மற்றால் வைக்க
1: நாங்கள்
7: எடுக்கல, மாறி மாறி அடிக்க
1: உண்மை கிடைக்க கடைசி மட்டும் கிடைக்காது.
7: சரியான கஷ்டம் ஏதாவது அப்படி எல்லாரும் சொல்லணும் நினைக்கிறேன். என்ன மாதிரி ஒருக்கல மற்றாக்களும் மற்ற அறிவிப்பாளர்களும்
1: நல்ல அது உண்மைக்கு நல்ல அது உங்களுக்கு மிக சுகமாக இருக்கும். சரி, நீங்க சொல்லுங்க.
7: நான் எடுத்தேன்.
1: நான் என்ற சொல் எடுத்து
7: நான் அடிமை இல்லை.
1: நான் அடிமை இல்லை.
7: நான் யார் நீ யார்
1: அந்த பாடல் என்ன? நான் யார் நீ யார் அந்த பாடல். ஓகே, நன்றி அம்மா. நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ராகினி அல்போன்ஸ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
8: வணக்கம்
1: தேவா.
8: எப்படி மகனே இருக்கிறீங்க?
1: நாங்க சுகமா இருக்கிறோம்ப்பா.
8: நல்ல சுகமா. இப்படி வந்து சேர்ந்துறீங்களா?
1: ஓ, இன்றைக்கு சுகமா வந்து சேர்ந்தாச்சு,
8: சந்தோஷம். அப்ப நீங்க குடும்பமாக மரியாதம் சொல்லுங்களா? இன்றைக்கு அப்ப நம்பிக்கை உள்ள அந்த தாயாரின் அருள் தான் இல்லாம இல்லையா?
1: நிச்சயமாக நிச்சயமாக.
8: ஆகவே அதே போல எல்லாம் நல்லபடி நடக்கட்டும் என்ன?
1: நிச்சயமாக நடக்கும் என்ன?
8: எல்லோருக்கும் எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும் என்றுதான் எங்களின் வேண்டுதல்கள்.
1: கட்டாயம் எல்லாரும்.
8: நிச்சயமா நிச்சயமா. குறைகள் இல்லாமல் சின்ன குறை என்னாலும் அது மாறி இருந்தாலே என்ன?
1: நிச்சயமாக மாறிடும்.
8: நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் குறிக்கிட்டு நான் எடுத்த சொல் வந்து சர்க்கரை.
1: சர்க்கரை.
8: ஆமா ஆமா ஆமா.
1: சர்க்கரை
8: எடுத்து படம் வந்து பாய்கராஜ் இந்த மகன் நடிச்ச சர்க்கரை கட்டி.
1: சர்க்கரை கட்டி. ஓகே.
8: சர்க்கரை பந்தலில் அந்த பாட சொல்.
1: சர்க்கரை பந்தலில் தேன்மலை பொழிந்த அந்த பாட என்ன? ஓகே நன்றி தேவா.
8: நன்றி நன்றி நன்றி. நான் ஏழாவிடம் என்று பார்த்தேன், ஒன்பதாவது இடத்துக்கு தள்ளி போடுங்க.
1: வந்தாச்சு என்ன?
8: நன்றி வணக்கம்.
1: ஓகே நன்றி. அவர் இணைந்திருந்தார், எங்கள் தேவா அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் வைஃபர் மூலம் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா.
9: வணக்கம்.
1: வணக்கம். நான் நலம், நீங்க?
9: நாங்களும் நிலமா இருக்கிறோம் நன்றி.
1: அதுதானே பார்த்தேன், அதை மறந்துருப்பீங்களோடு பார்த்தேன்.
9: அதெல்லாம் மறக்க மாட்டேன்,
1: அதெல்லாம் மறக்க மாட்டேன். என்ன
9: வளமையா சொல்றது, தண்ட வரல வாயில
1: வாயில வந்துருவேன். ராஜா போயிருந்தவங்க மறந்துட்டேன்னு சொன்னீங்க.
9: அது அவர் இலக்கியத்தை கேட்ட நமக்கு அறியாதவர்களை கேட்டேன்னு அதுக்கு ஒரு கிளாஸ் வைக்க சொல்லி சொன்னேன். நான் என்ன செய்யறாருன்னு பாப்போம்.
1: ஆ சரி சரி ஓகே.
9: நாங்க படிக்காதவர்களை கேட்டா
1: ராமாயணங்கள் படிப்புக்கு தேவையான
9: அதுலதான்
1: அங்க படிச்ச உடையதான் ஒரு தேவாரம் திருவாசகம் ஒன்றும் தெரியாது.
9: படிச்சிட்டு
1: சந்தேகத்துல கேட்டா இருக்கலாம் சில நேரம். இப்பதான் படங்கள் என்னென்ன வருது
9: தெரியாத பேர்கள் படம் வருது.
1: என்ன படம் இருக்குது?
9: நானும் அறியல, இப்பதான் தேடி பார்த்த இடத்துல வந்துருக்கு.
1: சொல்லுங்க பாப்பம்.
9: உப்பு புளி காரமா? பொன் வண்ணன் நடிச்ச படமாம்.
1: உப்பு கிளி புளி காரம்.
9: புளி காரம்
1: என்னென்ன பேரெல்லாம் வைக்கிறாங்க படத்துக்கு?
9: பொன் வண்ணன், வனிதா, கிருஷ்ணச்சந்திரன், நவீன், முரளிதர் எல்லாம் நடித்த படமாம். 2024 வந்து
1: 2024 புதுப்படம்
9: எப்படி
1: அந்த பாடலா?
9: அந்த பாடல்
1: அவர்கள் இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
10: வணக்கம்
1: ராஜா. என்ன போட்டோ ஒரு மாதிரி இருந்தது, நான் ஆறடாண்டு பார்த்தேன், இது ஆறு வித்தியாசமா இருக்கேன். யாருடைய போட்டோ? யாருடைய போட்டோ
10: சொல்லுங்க,
1: யாருடைய போட்டோ அந்த வாட்ஸ்அப்ல வாங்குறது?
10: உங்களோட போட்டோ?
1: ஆ எனக்கு வித்தியாசம் மாதிரி இருந்துச்சுது, அதான் பார்த்தேன் நான்.
10: சொல்லுங்க
1: ராஜா.
10: நீ எடுத்து,
1: நீ என்ற சொல் எடுத்து,
10: நீயா திரைப்படம்,
1: நீயா திரைப்படம்,
10: நீ வருவாயினை எதிர்பார்த்தேன்.
1: ஆ, நீ வருவாயினை எதிர்பார்த்தேன், அந்த பாடல் என்ன?
10: அந்த பாடல் சரிதானே?
1: ஓகே சரி, நன்றி ராஜா.
10: நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. அவர் இணைந்திருந்தார் புங்கவர் ராஜா அவர்கள் ஜெர்மன் நாட்டிலிருந்து. இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
11: வணக்கம் பேபி சிவா.
1: யாரு ஷண்ணா? காலம் மாறி போச்சு. எப்படி நலமா இருக்கிறீங்களா? ஏன் அவ்வளவு அவ்வளவு இனிமையா இருக்கின்றதா குரல்? நன்றியா. அருதா அவரைக்கு தேன் குடிச்சிட்டு வந்தனா அதான் இனிமையா இருக்குது. ஓ, சுமாரா போச்சுன்னு தான் சொல்ல வேணும். இப்போ கொஞ்சம் பகலுக்கு வெயிலாக இருந்து இப்போ குளிர்
11: தானே?
1: ம், வீட்டுக்கு. ஓ, வெளியே வீட்டுக்கு குளிரும், ஆனால் வெளியே சில நேரம் குளிராது. அவர் நிற்கிறார், அவர் உஷாராக நிற்கிறார். ஆருக்கு? ஆ சொல்றதா? அவர் சில நேரம் அவருக்கு அவருக்கு அவருக்கு அவரை கவனிக்காட்டி கொஞ்சம் கோபம் வரும். நல்லா வரும் கோபம். ம், திரும்பி பார்க்காம போயிருது.
11: ம்,
1: அவருக்கு நிலவு எடுக்கிறீங்க? நிலவு எடுக்கிறீங்களா? நிலவெடுத்து,
11: நிலவு ஒரு பெண்ணாகி,
1: நிலவெடுத்து, நிலவு ஒரு பெண்ணாகி,
11: படம் தேன் நிலவு.
1: படம் தேன் நிலவு என்ன?
11: சரியா?
1: ஓ, சரியா வந்துட்டது.
11: ஓகே,
1: நன்றி.
11: நன்றி.
1: அவர் இணைந்திருந்தார் இலக்கம் இரண்டில், இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
12: வணக்கம்.
1: வணக்கம் பதனி மோகன். எப்படி நலமா?
12: அனுப்பணும்
1: கதை கட்டாயம், அது முறை. முன்னறிவித்தல் தர வேணும்.
12: நலமாக
1: வந்து சேர்ந்தேன்.
12: அப்படியே என்றென்றும் நலமாக இருக்க வீட்டுக்காரரை கேட்டுக்கொண்டு நான் எடுக்கும் சொல்லு. உண்மை.
1: உண்மை எடுக்கிறீங்களா?
12: ஆமா.
1: சரி,
12: உண்மை. படம் வந்து சொல்வதெல்லாம் உண்மை.
1: படம் மாதிரி சொல்வதெல்லாம் உண்மைன்ற அப்படி ஒரு படம் இருக்கு, அந்த டிவிலாம் அப்படி ஒரு ப்ரோக்ராம் வர்றது.
12: அதைத்தான் நீங்க சொல்லுவீங்களான்னு நான் எல்லாம் ரெடியா தான் இருக்கிறேன். ஆர்த்தி சௌத்ரியின் இயக்கத்துல வந்தது, விஜயகாந்தும் ரேகாவும் நடித்தது, 87 வந்த படம்.
1: சொல்வதெல்லாம் உண்மை.
12: ஆமா.
1: ஓகே, அப்ப அதை வச்சுதான் அவ அந்த தலையங்கத்தை தங்களை நிகழ்ச்சிக்கு வச்சிருக்கணும் என்ன?
12: பின்ன அந்த காலத்துல வந்திருந்த ஏதோ ஒரு படங்களின் பேர் எங்கேயோ ஒன்று காலம் வலிக்கிட்டு கொண்டுதான் பேர்
1: வரும் கட்டாயமோ.
12: அப்ப நீங்க இப்ப அதுல அந்த நிலவு கேட்டுங்க. அப்ப பகல் நிலவு ஒரு படம் இருக்குல்ல?
1: பகல் நிலவு இருக்கின்றதா? ஆமாம்.
12: அப்ப அதையும் சொல்லிக்கொண்டு நான் பாட்டு சொல்றேன். இது வந்து ஒரு கமலஹாசன் பாட்டு, உண்மை என்றும் வெல்லும் காலம் மாறும் நீதி தேவன் தீர்ப்பு என்று பெறும்.
1: என்னது?
12: என்ன தெரியல, இது பொருந்தாதோ?
1: எங்க கொஞ்சம் கூட பொருந்தாதே,
12: ஏன்
1: சாதகத்துல பொருத்தமே இல்லை இது.
12: உண்மையத்தானே சொல்லினம்,
1: நீங்க உண்மையா சொல்லுறீங்க?
12: நன்றி.
1: மறக்காம இருக்கல அனுப்பி விடுங்க.
12: ஓகே,
1: நன்றி
12: நன்றி.
1: அவர் இணைந்திருந்தார் மதனி மோகன் அவர்கள். மீண்டும் இணைந்திருக்கின்றார் ஜியா நடேசன். பிழை திருத்துவதற்காக என்னென்று பார்ப்போம். வணக்கம்.
13: வணக்கம் ராசு, நான் பகல் நிலவென்றிருக்கிறேன்.
1: பகல் நிலவு அதான் நான் பார்த்தேன். என் நிலவென்று ஒரு படம் நான் கேள்விப்படை இல்லை, அதான் கேட்டு நான் தேன் நிலவாண்டு. ஐம்பது தரம் மனம் இல்லாம போயிட்டு தானே. ஓகே நன்றி அம்மா.
13: நன்றி
1: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஜியா நடேசன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
14: வணக்கம்,
1: கேட்ட குரலா இருக்குது.
14: நீங்க
1: யாரு?
14: தேவி எண்டைக்கு தரையில நேற்றைக்கு முந்தின நாள் எல்லாம் போட்டுட்டாங்க. பின்னேரம் போன கிழமை பின்னேரம் போட்டது, அதான் வர முடியல. இன்றைக்கு 4 மணிக்கு தான் வந்தேன்.
1: ஓ,
14: பின்னேரம் கேட்ட நான் போடையில இன்றைக்கு 4 மணியோட முடிச்சுட்டு வந்துட்டேன்.
1: ஓ, அது
14: என்னண்டா வேலை நேரங்கள்ல எல்லாரும் வந்து நின்றுனா கஷ்டமா இருக்கும்.
1: அது உண்மைதான்,
14: அம்மா வலியுற ஒரு ஆள் தவறிட்டா, பின் அதால டெலிபோன் மாறி மாறி வந்துச்சு. பின் எனக்கு தொடர்ந்து அடிக்க முடியல. அப்ப இப்ப அடிச்சேன் தப்பண்டு வந்துட்டு. ஓ, அப்ப நான் கடல் எடுக்கிறேன். கடல் எடுத்து படம் கடல். பாட்டு வந்து கடலோரம் வாங்கிய காற்று.
1: கடலோரம் வாங்கிய காற்று. என்ன இன்னும் வாங்க முடியல? வாங்கி முடிஞ்சுதான்.
14: அது போ, வாங்க கிடைக்கல. என்ன
1: கிடைக்கல?
14: என்ன பயத்துல கூட்டிட்டு போயில? விழுந்துடும்.
1: தேவி தனராஜ் அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றார் எங்கள் சிவராணி. வணக்கம் சிவராணி, எப்படி நலமா?
15: வணக்கம். நலங்கள் நிலம், நாங்கள் நிலம், அதே போன்று நீங்களும் எப்பவும் நிலமா இருக்க வேணும் என இறைவனை வேண்டிக் கொண்டு நானும் சர்க்கரை எடுத்தேன்.
1: சர்க்கரை எடுத்து
15: சர்க்கரை தேவன் படம்.
1: சர்க்கரை தேவன் படம்
15: வித்யானந்தன்ட உடம்புல பாட்டு சக்கரை கட்டி சந்தனப்பட்டின்னு வருது பாட்டு.
1: சக்கரை கட்டி சக்கரை கட்டி அங்கால என்ன
15: சந்தனப்பட்டி
1: சக்கரை கட்டி சக்கரை
15: இந்த சித்திரக்குட்டி இந்த சித்திரக்குட்டி வந்தது சுத்தி என்று வருது பாட்டு.
1: அதெல்லாம் சூப்பரா தான்
15: பாட்டு வேண்ட பாட்டு
1: ஓ அதெல்லாம் சூப்பரா தான் இருக்குது. வெஞ்சால சக்கரை தேவன் எடுத்து போடுங்கால சக்கரை கட்டி எடுத்தா எப்படி?
15: அப்ப என்ன செய்யறது?
1: வேற சொல்லிடுங்கோ.
15: சக்கரை கட்டி
1: வராது. வேற சொல்லு. எல்லாத்துக்கும் நிலவு
15: இருக்குதானே? சொன்னது என்னை தொடாது அந்த பாட்டு.
1: ஓகே அது சரி.
15: படம் நிலா
1: சிவராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம் ஆர்த்தியனா? அகேனி குட்டி எப்படியம்மா நலமா? நாங்களும் நலம். நீங்க போன வாரம் வர
16: இல்லையே?
1: எங்க போனீங்க? ஜெர்மனி போனீங்களா?
16: ஏன்?
1: அத்தைக்கு கல்யாண வீடா, அதுக்கு போனீங்களா? எத்தனை நாள் நின்ற நீங்க? ரெண்டு நாள் நின்ற நீங்களா? வெள்ளிக்கிழமையா போனீங்க? திரும்பினது ஞாயிற்றுக்கிழமையா?
16: சனிக்கிழமையா
1: திரும்பிட்டீங்களா? நல்ல வடிவா நடந்துச்சா கல்யாணம்? அப்பாக்கு வேலை, அதோட ஓடி வந்துட்டீங்களா? சரி, என்ன சொல்லம்மா எடுத்தீங்க? என்னம்மா கட் பண்ணி போட்டு போயிட்டீங்களா? அப்ப என்ன சொல்லி போட்டு போனீங்க?
16: கல்யாண
1: வீடு சொன்னா தருவாங்களா? என்னம்மா உலங்க இல்லடா?
17: வீட்டில
1: முக்கியம்தான்,
17: அதால தான் லீவ் எடுத்து கூட்டிட்டு போங்க தான் சொல்ல மாட்டேன். அது உங்களோட விருப்பம்.
1: சரி சரியா. வெள்ளிக்கிழமை
17: எனக்கு வாக்கு கொஞ்சம் டீச்சர் பிரச்சனை வந்து முடிய இப்ப எல்லாம் போமோல எல்லாம் தானே சைன் பண்ணி குடுத்துருக்கு. நாலு நாள் தான் லீவ் எடுக்கலாம், அதுல ஒன்று
1: போயிட்டேன். அவ காரணங்களும் சொல்லித்தான் எடுத்த நீங்க? என்ன
17: சொல்லித்தான் எடுத்தது? காரணத்தோடய நாலு நாள் தான் லீவ் எடுக்கலாமா? வந்து இவாக்கு தான் பிழைக்கிற கட்டுப்பாடா இருக்கு. டீச்சர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான். அது ரிசல்ட்ல புள்ள நாங்கள்
1: சந்தோஷமா அவட்ட போனது டீச்சர் மூஞ்சிய நிப்பாவா?
17: இல்ல இல்ல,
1: விருப்பமா? சரியா. டீச்சருக்கு என்ன பேர்? மடம் சரஸ்வதியா? மேடம் போன்சுவாவா? ஆ சரியா, நல்ல டீச்சரா?
17: அவங்கள ஊர் டீச்சர் மாதிரி, தடி மட்டும்தான் இல்லை கையில.
1: அப்போ எனக்கு கூட டீச்சரில் விருப்பம் என்ன? சரி, என்ன சொல்ல எடுத்தீங்க? என்னது? சர்க்கரையா? சர்க்கரையண்டா என்ன? சர்க்கரையா கற்கண்டா? சர்க்கரை எப்படி இருக்கும்? பொங்கலுக்கு போடுற சர்க்கரை என்ன? சரி, சர்க்கரை எடுத்து படம்.
16: சர்க்கரை பந்தல்.
1: சர்க்கரை பந்தல், ஓகே.
16: சர்க்கரை நிலவே, சர்க்கரை நிலவே பாட்டு.
1: சர்க்கரை நிலவே, இந்த பாட்டுக்குள்ள விருப்பமா?
16: எனக்கு
1: ஒரு நாளும் கேளுங்க, நல்ல பாட்டு.
16: என்ன
1: அண்ணா நிக்கிறானா? குளப்படியா அண்ணா? குளப்படி இல்ல, நல்ல பிள்ளையா வந்துட்டானா? சரி, அப்பா அங்க வேலைக்கா? ஓகே அம்மா, நன்றி. நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் அகேனி குட்டி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
18: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் சித்ரா. ஜெயக்குமார் நலமாமா?
18: நலமா இருக்கிறேன். நீங்களும் உங்கள் துணைவியாரும் குடும்பமும் நலமா இருக்க வேண்டும். பிரார்த்தித்துக் கொண்டு போன வாரம் என்னது குரல் ஒளிபரப்பின நன்றி. தன நேரம் போனது போல
1: சுட்டு மட்டும் போயிச்சு.
18: நான் கேள்விப்பட்டேன். நான் வெளியில நின்றதால கேட்கல, கொஞ்சம் இப்ப பிஸி தானே. அடுத்த வருஷத்திலிருந்து பாப்போம். நன்றி. அகேனி குட்டின்ற கதை வந்து அப்படியே சக்கரை மாதிரியே இருந்தது.
1: சக்கரை குட்டின்னு தான் சொல்லுவாங்க.
18: அவன் ஆசையா இருந்து சேர்த்து கொண்டிருக்கேன். நீங்களும் சரஸ்வதியா நீங்க? நான் சொல்றேன் என்ன, இதுக்கு வந்து நீ எடுத்து,
1: நீ என்ற சொல் எடுத்து,
18: அதுல இருந்து நீயா படம்.
1: நீயா படம்.
18: நினைத்தேன் வந்தாய்
1: வராது. நீ, நீ என்ற எழுத்து இல்லையம்மா. நீ என்ற சொல்லு. நீ என்ற சொல்லுக்கு நீ, நீக்கு ஒரு பாடம்.
18: நீ வருவாய் என எதிர்பார்த்தேன்.
1: ஓகே, நீ வருவாய் என எதிர்பார்த்த அந்த பாடல்
18: என்ன? நன்றி வாழ்த்துக்கள்.
1: நன்றி. அவர் இணைந்திருந்தார் சித்ரா ஜெயக்குமார் அவர்கள். இப்பொழுது மீண்டும் இணைந்திருக்கின்றார் எங்கள் மாசலின். வணக்கம் மாசலின்.
19: வணக்கம் வணக்கம். என்ன வாராக்கல குழப்பத்திலே இருக்கிறீங்க? பாட்டை சொல்லி கொடுக்கலாம் தானே? சக்கரை தேவனுண்டா, சக்கரை காட்டி ராஜாதி பாட்டு இருக்கு தான்.
1: அது இருக்குதான படம்? படம்
19: படம் சக்கரை தேவன் சரிதான்.
1: சக்கரை தேவன் சரி, சக்கரை காட்டி ராஜாத்தி என்று சொல்றது
19: அதுவும் ஒரு ஆளை சொல்லுது. இது சக்கரை கட்டி ராஜாதி.
1: அது சரியோ? சக்கரை கட்டி ராசாத்தி அதையும் சொல்லலாம்.
19: நீங்க எப்படி? அதுவும் எம்ஜிஆர் பாட்டு.
1: அருமையான ஒரு பாடல் என்ன, அருமையான ஒரு பாடல். இவரங்க முன்னுக்கு உட்கார்ந்துட்டார்.
19: அவர் வளமையா முன்னுக்குதான் இருக்கிறார். அவருக்கு முன்னுக்கு இடம் கொடுத்தாதான் அவர் சந்தோஷமா வருவாரு.
1: சரி சரி,
19: சொன்னா வர மாட்டேன்.
1: பாக்க கொஞ்சம் கோவக்கார மாதிரி தான் இருக்கேன்னு.
19: டீச்சி ஆளுக்கு நித்திர வந்து.
1: சரி சரியா,
19: ஆளுக்கு நித்திர இருந்து தூங்கிக்கொண்டு
1: இருக்க.
19: சரி
1: ஓகே மாசலின், ஓகே. நன்றி நன்றி நன்றி. அவர் இணைந்திருந்தார் மீண்டும் மாசலின் அவர்கள். இப்பொழுது கலைக நேரம் சரியாக 6:52 நிமிடங்கள் ஆகிய ராஜ்யத்தில் 5:52 நிமிடங்கள். இன்றைய சந்தோஷ நேரத்தை சந்தோஷமாக நான் என்ற சொல்லுடன் ராசாத்தி, தியாகராஜா நீயுடன், ராஜலிங்கம் நிலவுடன், மாசலின் நான் என்ற சொல்லுடன் ரொசாலி, அப்புறம் கடலுடன் வதனா இல்லை என்று பசுபதி, நிலவுடன் ஜெயா, நானுடன் நான் என்ற சொல்லுடன் ராகினி, சர்க்கரையுடன் தேவா, உப்புடன் சியாமலா, நீ என்ற சொல்லுடன் ராஜா. இந்த நேரத்தில் இணைந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம். வணக்கம். இலக்கம் ஒன்றில் இணைந்திருக்கின்றீர்கள். சரி, அவருக்கு விடை கொடுத்து நீ என்ற சொல்லுடன் ராஜா, நிலவுடன் ஷண், உண்மை என்ற சொல்லுடன் பதனி மோகன், கடலுடன் தேவி தனராஜ், நிலவுடன் சிவராணி, சர்க்கரையுடன் அகேனி குட்டி, நீ என்ற சொல்லுடன் சித்திரா. அனைவருமே தாங்கள் எடுத்த சொல்லுக்குரிய பாடலை படத்தையும் தந்திருந்தார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து இன்றைய பாட்டும் படம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நான் தரும் இறுதி பாடலுக்குரிய வரிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது.
20: அப்பா என்ன ஃப்ரிட்ஜ் வாங்க விட்டு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல, என்ன செய்யறது?
21: அப்பா இந்த தப்புல பணம் ஒன்றும் வரவில்லை அப்பா, இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
22: சரி சரி, இந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய்தான். ஜோயின் போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
23: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782-81-88-14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782-81-88-14.
1: இப்பொழுது கலைக நேரம் சரியாக 6:54 அச்சராச்சத்தில் 5:54 இணைந்திருக்கின்றோம். சந்தோஷ நேரம், சந்தோஷ நேரத்தின் பாட்டும் படம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நான் தரும் இறுதி பாடலுக்குரிய வரிகள் இதோ.

0: இப்பொழுது ஒலித்த பாடல் வரிகளில் இருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் வரவேண்டிய தொலைபேசி இலக்கத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது மூன்று இலக்கத்திலும் நேர்கள் அணைந்திருக்கின்றார்கள். வாட்ஸ்அப் மட்டும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. அந்த வகையில் வதனா அணைந்திருக்கின்றார் வைபர் மூலம். வணக்கம் வதனா.
1: வணக்கம். வணக்கம் ரவு.
0: வணக்கம்.
1: நான் நேரம் எடுத்து
0: நல்ல நேரம் படம் கூட கேட்டா நல்ல நேரம் நல்ல நேரம் எதுன்னு கேட்டா இந்த நேரத்தை சொல்லுவீங்க நீங்க?
1: எல்லா நேரமும் நல்ல நேரம்
0: தான். அப்படியா? சரி, பாட்டு
1: சொல்லுவேன். நல்ல நேரம் பொது நேரமா 12 மணிக்கு செய்யலாம் அப்படின்னு
0: சொல்லிவிடும்.
1: அதுல பொது நேரம் 12 மணிக்கு தாலை ஏற்றவை அப்படி என்றாலும் அப்படி கதைக்கிறவன்படி பார்க்க ஒண்ணுமே நீ கலண்டர் பார்த்து செய்கிறவ என்னைக்க அதை பார்த்து 2ல் இருந்து 4 10ல் இருந்து 12 சில பேர் அந்த 10ல் இருந்து 12 கடையில கட்டிடும்.
0: அப்படி என்றீங்க
1: நடக்கும். இது என்ன
0: அப்படி என்றீங்க?
1: நேரம் சொல்லி நேரம் இது நேரம் இது பாட்டு
0: நேரம் இது நேரம் இது அந்த பாடல.
1: ஆமா, அந்த அப்போத நான் சொன்னது பச்சைக்கோடி படத்துல.
0: என்ன பாட்டா
1: அந்த? ஓ, அந்த பாட்டு சொன்ன கடல் தொடம்பானங்க.
0: பச்சைக்கோடி இடைக்கால படமா அல்லது பழைய படமா?
1: கொஞ்சம் பழசு போடலாங்க. 24 பொருங்க வரான் 24 இல்ல
0: 24 இணைந்திருந்தார் வதனா தயாளன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் 2 இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். எங்க ரோசாலி, நீங்க சொல்லுங்க. என்னம்மா
2: சொல்றேன்?
0: என்ன நேரம் எடுக்கிறீங்களா நல்ல எடுக்கிறீங்களா? நல்ல எடுக்கிறீங்களா? ஓகே, நல்ல எடுத்து நல்ல நேரம் படம்.
2: படம் நேரம் இது
0: அந்த பாடல். என்ன
2: அந்த பாடல்?
0: அப்படி வராதம்மா, நல்ல எடுத்தா நின்னுட்டு நேரம் இது வரும். நல்லதுங்க சொல்லுங்க.
2: நல்ல காலம்
0: பிறந்தது. என்ன? ஓகே, நல்ல காலம் பிறந்தது. இந்த ரோசாலிக்கும் பாட்டு வருது. என்ன? அப்போ ஆரம்பிப்போம் கச்சேரி ஆரம்பம். என்ன? ஓகே, நன்றி அம்மா.
2: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ரோசாலி அவர்கள். இப்பொழுது இலக்கம் 1 இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா.
0: எத்தனை ரோஜா?
3: அது உரிப்பட்ட ரோஜா.
0: உரிப்பட்ட ரோஜா எடுக்கிறீங்களா?
3: என்னத்துக்கு அந்த பாட்டை சொல்லி? படம் ரோஜா.
0: படம் ரோஜா. ரோஜாண்டா ஒரு ஆள
3: குறிப்பு
0: ரோஜா ஒரு பூவை குறிக்கே இல்லையே.
3: அதுல
0: வார ஒரு ஒரு ஆளுடைய பேரை குறிக்குது.
3: ரோஜா படமோ? அந்த படமோ?
0: ஓ ஓ ஓ, கார்த்திக் நடிச்சது.
3: ஓ, அப்ப இப்படி சொல்லுவல.
0: ரோஜா கூட்டம்.
3: ஈரமான ரோஜா. ரோஜாவே
0: ரோஜா கூட்டம். நன்றி வணக்கம். இணைந்திருந்தார் பசுபதி கோண நாயகி அவர்கள். இப்பொழுது இலக்கம் 2 இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம்
0: சித்ரா பவன். எப்படி நலமா?
4: நல்ல
0: நலமாக இருக்கிறோம். நன்றி.
4: என்னம்மா
0: வானத்தின் நிலவெடுத்து அந்த பாடல். என்ன?
2: இந்த
4: கோயிலுக்கு போயில்லையா? வெள்ளிக்கிழமை வேண்டா, சித்ரா நேரத்தை கூடிடும் கோயிலுக்கு. என்ன, எத்தனை மணிக்கு வர நீங்க போயிட்டு? உபர்நாளும் போனீங்களா? வெள்ளி மட்டுமா? செவ்வாய் வெள்ளி வாரத்துல
2: ரெண்டு
4: பொழுது போயிரும். என்ன, சரி, ஓகே, நன்றியம்மா.
2: நன்றி, வணக்கம்.
4: நன்றி, வணக்கம். அவர் சித்ரா பவன் அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றார். எங்கள் ஷியாமலா இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஷியாமலா.
5: வணக்கம்.
4: வணக்கம்.
5: நேரம் பாட்டுல வந்ததா
4: பாப்பம்? பொறுங்க பாப்பம். வந்திருக்கு கேட்டீங்களா? நேரம் வந்தது. சரி, நேரம் வந்திருக்கு. நேரம் காலம் இல்லாம நித்தம் எடுத்தா
5: சொல்றேன்.
4: நித்த நித்தமா இருக்கின்ற எத்தனையோ
5: என்ன
4: படம்?
5: படம் நித்தம் ஒரு வானம்.
4: நித்தம் ஒரு வானம் இப்பதான் கேள்விப்படுறேன்.
5: 2022
4: புது படம் தான்.
5: புதுசுதான் இதெல்லாம். நாங்க கேள்விப்படாத படங்கள் 2020 பிறகு வந்த படங்களா இருக்கலாம்.
4: நித்தம் ஒரு வானம். ஆமா, ஓகே.
5: நன்றி. அடுத்தது என்ன செய்யறீங்க?
4: அடுத்தது எதிரொலி. ஓடி ஒழிக்க போறீங்களா? ஓடி ஒழிக்க போறீங்களா? மழை பெய்யே இல்லையா?
5: அது மழை பெய்தாலும் நீளம் காஞ்ச மாதிரி தான்
4: இருக்குது. அந்த வெயிலுக்கு அப்படித்தான் இருக்கு.
5: சாடிக்குள்ள கரையில இருக்க மழை
4: படாது.
5: என்ன சொல்ற, அந்த இதுக்கு கீழே தாழ்வாரத்து கீழே வச்சிருக்கோமா?
4: சரி, சரியா. இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
6: வணக்கம்.
4: வணக்கம். எங்களை தேவி தனராஜ்.
6: தண்ணி
4: ஊத்தியாச்சா?
6: அரிசி வேலை வர தண்ணி, வெங்காயம் எல்லாம் ஒரு பெரிய சேர்த்து வைப்பேன். அதுகளை விட்டா நல்ல பெரிய பெரிய மலர்கள்
4: தருவினான்.
6: அரிசி, கஞ்சி, மரக்கறி,
4: தோல்விங்க,
6: அந்த வாளிக்கு எல்லாத்தையும்
4: ஊத்துவேன்.
6: பருப்பு கழுவுற தண்ணி, வெங்காய தோல், பழங்கள் சீவுற தோள்கள் எல்லாத்தையும் அதுக்க போட்டு ஊற வச்சுட்டு எல்லாம் நெஞ்சு எடுத்துட்டு சென்னதுக்கு தண்ணி கலந்து எல்லா கண்டுகளுக்கும் கூட நல்ல சத்து நல்ல பெரிய பெரிய மல்லிக பூத்தரும்
4: பூக்கு
6: சேர்த்து வீணாக்குறேன். அது அப்படி ஒரு வாளிக்கு ஒரு சேர்த்து வச்சுட்டு கஞ்சியுமா கரைஞ்சு இதன் கலந்துடும் தானே?
4: அது வச்சிருக்க மணக்காதாண்டு கேட்டான்.
6: இல்ல இல்ல இல்ல இல்ல, மணக்காது.
4: இன்னும்
6: கொஞ்சம் இன்னும் தண்ணி அதை சரிக்கரவாசி கலக்க வேணும். கலந்துட்டு பூக்கண்டுகளுக்கு மரக்கறி கண்டுகளுக்கு ஊத்திக்க நல்ல சத்து அது. அதுல வெங்காயத்தின் மரக்கறிகளின் தோல்களின் சத்தெல்லாம் அதுல ஊறி போய் இருப்பேன்.
0: இப்ப ஒரு ஆள் கேட்டு கண்டிருப்பா, நீ இதுதான் நடக்க போது
6: வீட்டாங்களுக்கு அதக்க போட்டுட்டு பிறகு நல்ல பினஞ்சு நல்ல சாறு எல்லாம் அப்படியே தண்ணியில இறங்கிடுவேன். அந்த மரம் எல்லாம் உங்களுக்கு வைக்கல. ஆனா ஒலிஸ் மரம் ரெண்டு வச்சிருக்கிறோம், அது குறிப்பிட்ட தூரம் வர வெட்டி வெட்டி விட்டுடுவாரு, வேற அந்த வளர விடுற இல்ல. ஆனா அதுல காய்கள் வருது, ஆனா நாங்கள் ஒரு அதை பாவிக்கலாதா? நாங்கள்
0: பாவிக்கலாம்,
6: பதப்படுத்தித்தான் பதப்படுத்த தெரியாது.
0: வானம் எடுக்கிறீங்களா?
6: வானம் எடுத்து படம் வானம்,
0: படம் வானம்,
6: பாட்டு வந்து வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷரையும் பார்க்கலையே.
0: நீங்க வானத்தையும் பூமியையும் பார்த்தா மனுஷர எப்படி பாப்பீங்க?
6: அதான் பார்க்கலையே, நடுவதானே
0: இன்னைக்கு
6: மேலையும் வானத்தையும் பூமியையும் பார்த்தா மனிதரை பார்க்கல. அது
0: நீங்க மனுஷரை பார்த்துட்டு வானத்தையும் பூமியையும் பாருங்க. என்ன தேவி தனராஜ் அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம். இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். சரி, அவருக்கு விடை கொடுத்து இப்பொழுது இங்கு இணைந்திருக்கின்றார் எங்களோட ஆர்த்திகன் குட்டி. வணக்கம் ஆர்த்திகன். எப்படி நலமா? நாங்களும் நலமா இருக்க. நீங்க அத்தை இந்த கல்யாணத்துக்கு எல்லாம் போயிட்டு வந்து நிக்கிறீங்க, களைப்பா இல்லையா? இல்லையா? கொஞ்சம் கூட கொஞ்சம் இருக்குது. என்ன என்னம்மா? சைவர் தசம் அஞ்சு. சைவர் தசம் சைவர் அஞ்சு இல்ல
6: எவ்வளவு கிலோமீட்டர்
0: சரி, அப்ப எல்லாம் நாடெல்லாம் கடந்து கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க உங்களோட நாட்டுக்கு. சரி, அப்புறம் சொல்லுங்க என்ன சொல்ல எடுத்தீங்க? ரோஜா அடுத்து
6: ரோஜா கூட்டம் படம்.
0: ரோஜா கூட்டம் படம்.
6: ரோஜா ரோஜா பூந்தோட்டம் காதல் வாசம் காதல் வாசம் பூவின் இதழெல்லாம் மௌனராகம் மௌனராகம் பாட்டு
0: பாட்டு ரோஜா பூந்தோட்டம். என்ன? ஓகே, நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஆர்த்திகன் குட்டி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம் வதனி மோகன். நலம் அவரே தான்.
7: என்ன
0: நேரம் இருக்கு? அங்க அதை துவங்கும்.
7: கொஞ்சம்
0: வச்சிருங்க. சுக்கு காப்பி குடிச்சிட்டு தான் அங்காலத்து வாங்க வேணும்.
6: நெஞ்சங்களா
4: வரம் பொருங்கோ நெஞ்செடுத்து படம் நெஞ்சங்கள்
6: பாட்டு நெஞ்சுக்குள்ளே இன்னார் என்று சொன்னால் புரியுமா
4: நெஞ்சுக்குள்ளே இன்னார் என்று சொன்னால் புரியுமா சொன்னா தான் புரியும் என்ன
6: சொன்னா தான் புரியுமா சௌந்தர்யம் இல்லையே சொல்றதுக்கு
4: சொல்றதுக்கு இல்ல என்ன
6: ஆமா
4: சரி அவ போறதுக்கு மட்டும் சொல்லி போட்டு போயிருக்கலாம் என்ன
6: சொல்லி போட்டு போயிருக்கலாம் அதுதானே
4: சரி பரவாயில்ல
6: நன்றி
4: அவர் இணைந்திருந்தார் மதனி மோகன் அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்
7: வணக்கம்
4: வணக்கம் ராஜா நீங்க சொல்லுங்க ராஜா
7: பூ எடுத்து பூக்கள் விடும் தூது
4: வணக்கம் பூவாசம் எடுக்கிறீங்களா
8: பூவாசம் படம் பாட்டும் அதே பாட்டு இருக்கு பூவாசம் புறப்படும் பெண்ணே நீயும் மலரணியோ இது ஒன்று சொல்லிருக்கு
4: பூவாசம் புறப்படும் பெண்ணே அந்த பாடல் சொல்றீங்களா
8: ஆமாம் ஆமாம்
4: ஓகே நன்றி
8: நன்றி வணக்கம்
4: நன்றி வணக்கம் அவர் இணைந்திருந்தார் மாசலின் அவர்கள் இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் ஒரு நேர் இணைந்திருக்கின்றார் வணக்கம்
9: வணக்கம்
4: வணக்கம்
9: வணக்கம் இந்தியா தமிழ்நாடு மதுரையில இருந்து
4: லலிதா ரகுநாதன் ஒவ்வொரு நேரமா இருக்கேன் நீங்க கடந்த வாரம் வரை இல்ல போல என்ன

0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் லலிதா ரகுநாதன் அவர்கள், இந்தியாவில் இணைந்திருந்தார். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா. சித்ரா.
1: மீண்டும் சித்ரா. சித்ரா சொல்லுங்க.
2: ஏன் மற்ற நம்பர் ரெண்டு தரம் ரிங் பண்ணிட்டு நின்று
1: சத்தம் வரையில அந்த 71 முடியறது கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்குது. ஓ, அந்த 71 சில நேரம் இணைகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. எங்களோட 40 மற்ற இலக்கம் அது யோகனையும்
2: அந்த முதல்
1: ஆமா. இது வந்து சில வேளையில நான் கதைக்கிறது உங்களுக்கு இருக்காது, நீங்க அழைப்பு வரும், ஆனா கதைக்கிறது கேட்காது,
2: கேட்காம இருக்கும்.
1: சரி சொல்லுங்கம்மா.
2: நான் வந்து நேரம் எடுத்தேன்.
1: நேரம் எடுத்து
2: நேரம் நல்ல நேரம்.
1: நேரம் நல்ல நேரம் பாடம் என்ன பாட்டு?
2: படம்.
1: படம் நேரம் நல்ல நேரமா?
2: நன்றி.
1: அவர் இணைந்திருந்தார் சீத்ரா ஜெயக்குமார் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா, நலமா இருக்கிறீங்களா?
1: வணக்கம் சரு பரமேஸ்வரன். நாங்க நலம், நீங்க?
3: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறவனை உருண்டி கொண்டு நான் உங்களோட ஒரு இது பார்த்தேன். என்ன சவுனை உங்களோட நாய்க்குட்டிக்கு என்னது
1: பேர் வருது இல்லையே?
3: என்ன விளையாண்டு கடவுளே, நாய் உங்களோட நாய் விளையாடினாதான் பார்த்தா கடவுளே. உண்மையில
1: வெளியால போயிட்டா சரி விட மாட்டேன். சாப்பாடு கொடுத்தா அவரு பேர் கியோப்ஸ். கியோப்ஸ் கியோப்ஸ் கியோப்ஸ் அவருக்கு வந்து என்னால வந்து சாப்பாடு கொடுத்தா தட்டி தவறி வெளியால அவர்கிட்ட போனா விட மாட்டேன். ஓடி காட்டு வேறு தனியாக தெரிஞ்சு அவ்வளோ விளையாட்டும் காட்டி போட்டு வந்து கையை வந்து மடியில் இருந்துருவே.
3: ஆனால் இப்போ கொஞ்சம் உடம்பும் குறைஞ்சிட்டேன்.
1: இல்லை டாக்டர் சொல்லிட்டு குறைக்க சொல்லி
3: குறைக்கணும்,
1: இல்லாட்டி அவைகளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுமா?
3: இன்னும் கொஞ்சம் குறைக்கத்தான் வேணும்.
1: இல்லை அதுக்கு மேல அவரை குறைக்கலாது, அவன் சாப்பிடாம இருக்க மாட்டான். சாப்பாட்டுக்கு நான் பார்த்தேன் நிக்கிறாள் மாதிரி என்று.
3: அது நல்ல விளையாட்டு.
1: காலையில் எழும்பினோடனே அவர் காலையில் எழும்பினோடனே அவர் அப்படியே பார்த்து நிப்பே என்னால போய் அவரை கவனி அவரை தடவி அவருக்கு சாப்பாடு கொடுத்து போட்டு போனா தான். இல்லாட்டி அப்படி அங்கே
3: இல்லாட்டி
1: துள்ளி துள்ளியே நிப்பே, துள்ளி துள்ளிக்கு வச்சேன் நிப்பேர். மற்றாக்கள் போனால் பார்க்க மாட்டேர், கவனிக்க மாட்டேர், என்ன கண்டா காணும். வெளியால கதற போட்டு உட்கார்ந்துட்டு வந்து குந்திடுவேன் மடியில.
3: நானும் வந்து காலம் காலம் வந்தாதானே
1: காலம். ஆமா, நேரம் காலம் வந்தது.
3: ஆமா, காலம் எடுத்து படம் வந்து பொற்காலம்.
1: பொற்காலம்
3: வந்து பாட்டு காலங்களில் அவள் வசந்தம். அந்தளவுதான் தெரியும்.
1: அந்தளவுதான் தெரியும். அதே போதும் என்ன கச்சேரி ஆரம்பத்துக்கு.
3: உங்களையா? உங்களை விடவா? நீங்கள ஒரு பாட்டுக்காரனே. அந்த மாதிரி வந்துட்டீங்க.
1: நன்றி அம்மா, நன்றி.
3: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். இணைந்திருந்தார் எங்கள் சர்வ பரமேஸ்வரன் அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் எங்களை. வணக்கம், வணக்கம் சிவராணி.
4: ஓ வணக்கம், வணக்கம். அந்த பாட்டுல கொஞ்சம் சிக்கல்ல, அது நீனாதான் தொடங்குது. இரவுன்னா நீரு, நீர் தான் முன்னுக்கு வருது. நீரு நிலம் வானம் என்று வருது. அங்கால நிறம் வெட்ட வழி ஆயிடுச்சு. நேரம் வரையில நிறம் வெட்ட வழி ஆயிடுச்சு.
1: நேரம் நேரம் காலம் வரை இல்லையா?
4: இல்ல இல்ல இல்ல, நிறம் அப்படித்தான் இருக்கு. லிரிக்ஸ்ல அப்படித்தான் இருக்கு. நீனாவளே எல்லாம் வருது
1: இங்க பாருங்க.
4: நீரு நிலம் வானம் எல்லாம் நீயாச்சு. நிறம் கெட்டு இப்போ வெட்ட வெளியாயாச்சு.
1: இத பாருங்க பாருங்க,
4: நீனாவளே வருது எல்லாம்
1: கேட்டு பாருங்க.

0: பாட்டுல அப்படிதான் வருது.
1: அவங்க மீனாவளையும் எல்லாத்தையும் போட்டு குடிக்க அப்ப நான் நேரம் பெறாண்டுச்சு. ஓகே, நான் நெஞ்செடுக்கிறீங்களா? ஓ, நெஞ்சிருக்கும் வரை படம்.
0: நெஞ்செடுத்து நெஞ்சிருக்கும் வரை படம்.
1: நெஞ்சுக்குள் பெய்திடும்,
0: நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை. என்ன
1: மாமலையா?
0: அந்த பாடல். ஓகே, நன்றி அம்மா.
1: நன்றி
0: நன்றி நன்றி. அவர் இணைந்திருந்தார் சிவ ராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம் ராஜு. சொல்லுங்க ராஜு.
2: பூ வந்தது வானம்பாடி, வானம் வந்தது.
0: பூ வந்தது வானம் வந்தது. ஆமாம்,
2: பூ எடுத்து வனம், பூ படம் இருக்கு.
0: பூ இருக்காமாம்.
2: ரெண்டு பூ பூவா பூத்திருக்கும் பூமியிலே ஆயிரம் பூ.
0: அந்த பாடலா?
2: அந்த பாடல் சொல்றோம்.
0: ஓகே, நன்றி
2: நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ராஜலிங்கம் அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் எங்கள் புஷ்பாமா. வணக்கம் புஷ்பாமா. வணக்கம்.
3: வணக்கம்.
0: நன்றி அம்மா. நலமா?
3: நலமா இருக்கிறேன். உங்களை வரவேற்றுக் கொண்டு என்னென்ன சொற்கள் சொல்வீர்களா?
0: நேரம் வந்தது, நல்ல வந்தது, ரோஜா வந்தது, வானம் வந்தது, நித்தம் வந்தது, நெஞ்சு வந்தது, பூ வந்தது, பூவா.
3: நேரம் நல்லா இருக்கு.
0: நேரம் நல்லா இருக்கு.
3: நல்ல நேரம்.
0: நேரம் நேரம் எடுத்து நல்ல நேரம் படம்.
3: நல்ல நேரம்
0: பாட்டு.
3: நல்ல நேரம் நான் பிழைத்துக் கொண்டேன். அந்த பாட்டு
0: நல்ல நேரம் நான் பிழைத்து வார. நல்ல நேரம் நான் பிழைத்துக் கொண்டேன். அந்த பாடல் என்ன?
3: ஓ, உங்களை ரகு அன்பாக வாழ்த்தி வரவேற்று வாங்கோ வந்துடலாம். என்னென்ன குழப்ப போறீங்களான் பாப்பம் எதிரொலி இன்றைக்கு
0: இருக்கு.
3: அவ்வளவுதான்
0: நன்றி அம்மா.
3: ஞாபகம் வர்றது வராவிட்டா சரி,
0: அதுதான் பிரச்சனை. ஞாபகம் வர்றது இந்த ஒரு இசையை உண்ட போட்டு நின்றோம்னா ஞாபகம் வர்றது டக்குண்டு போகுது. சில பேருக்கு தலைவலி வந்தா ஒரு குளிசை போட்டா போற மாதிரி எனக்கு அந்த குளி இந்த இது போட்ட உடனே
3: இணைந்திருந்தார்
0: புஷ்பா அம்மா அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
4: வணக்கம்
2: ஐயா. வணக்கம்.
0: என்ன தண்ணி அடிச்சு கார் கழுவியாச்சா?
2: இல்ல, இன்னும் ஆரம்பிக்க போறோம். வெள்ளிக்கிழமை 6 மணி ஆயிட்டது. கொஞ்சம் லேட்டா தான் போச்சுது. கையெல்லாம் ஒரு மாதிரி பதவாயிரிதான் கிடக்குது.
0: தண்ணியோட கலவை அந்த மருந்தோண்டு இருக்குதானே? கலந்து தான் அடிக்கிறோம். நீங்க அப்ப
2: என்ன
0: ஊத்த போவாதா?
2: அதை நீங்கள் எப்படியும் எடுத்துக்கொள்ளலாம், அது உங்களுக்கு வசதியா அதை எப்படி எடுக்கலாம் நினைக்கிறீங்களோ அப்படி
5: எடுத்துக்கலாம்.
2: ஆனா நேர்களுக்கு சொல்றேன் ஊத்த போவாது, அது நேர்களுக்கு நான் என்ன கோர்ட்டுக்கு போற கேசா போயிருந்து என்ன
5: சொல்லுவது கேக்குது. கேக்குது
2: எனக்கு வில்லங்கத்துக்கு என்னன்னு சொன்னா அந்த வந்து அந்த டெலிபோன்ல நாங்க டெலிபோன்லானே கேக்குறது இப்படியில ஒரு அப்டேட் வந்து வந்தது. நான் பஸ்ஸுக்கு இருந்தோன்னு அதான சொல்றேன், அந்த சோம்பரை புத்தி அந்த தனித்தனியா பார்த்து நான் அப்டேட்டை கொடுத்துருக்கோன்னு நானும் வந்து சுகமா இருக்கிறதுக்கு வந்து முழு தயம் கூட எடியா அப்டேட்டை கொடுத்துட்டு நான் எந்த வார்டில் பஸ் ஓடி போட்டு திரும்பி பார்த்தா எங்க டிஆர்டிஏ காங்க. அது என்ன நடந்திருக்குன்னு சொன்னா அது புது அப்ப அந்த புது இதா வந்துட்டு புது மாடல்லாம் வந்துட்டு நீங்கள் இப்பதான் வீட்டுக்கு வாரீங்களும் கூட கதை இப்பதான் எங்களுக்கு அந்த பிரச்சனை எனக்கு வந்ததுல இருந்து கொஞ்ச நாளா ரெண்டு மூணு நாளா திட்டிய கால ஆயிடி அதான் இப்ப கேட்டா இப்ப நான் கேட்கலாம் தெரியும் என்ன மாதிரி இருக்கேன்
5: தெளிவா வருகின்றது.
2: சரிங்க பாப்போம் நிகழ்ச்சி அந்த தொடர்ந்து என்னால இந்த கோட்டி நிகழ்ச்சி கூட வராது கஷ்டமா இருந்தது சொன்னா ஆர் வைக்கணும் ஆர் போயினம்ன்ற தெரியாம இருந்தது. சரி பாப்போம் அது
5: நீங்க தெளிவா என்ன தெரியாது நான் உங்களோட வார்த்தை தெளிவா வருகிறது.
2: சரி எங்களுக்கு எப்பவுமே ஆறு மணிக்கு வார குரல் தானே அது அதுதான் பிரச்சனை நினைக்கிறேன். அன்றைக்கு ஜெயனமீண்ட போகல பஸ்ஸுக்கு இருக்கு இல்ல அப்ப ஆறு மணி ஆக இல்ல அப்ப அதுதான் பிரச்சனை போராட்டம்.
5: சரி சரி
2: சரியா இருக்கட்டும் சரிதா வந்தா சரிதா வந்தா நான் பூ எடுத்து
5: பூ எடுத்து
2: பூவை உனக்காக படம் இருக்குல்ல
5: இருக்கு
2: அடுத்தது எங்கட பூமலை பூவி வசந்தங்கள் வாழ்த்தி
5: அந்த பாடலா
2: அந்த பாடலையும் கூறிக்கொண்டதாக வேணா அடுத்ததுல சந்திப்போம்.
5: நிச்சயமாக நன்றி
2: அளவுக்கு வேற பார்ப்போம்.
5: ஓகே வாங்கோ
2: நன்றி நன்றி
5: நன்றி. அவர் இணைந்திருந்தார் சுதார் அவர்கள். இப்பொழுது வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கின்றார் எங்கள் ஜெயா. வணக்கம் ஜெயா.
6: வணக்கம்.
5: சொல்லுங்க.
6: நான் ரோஜா எடுத்து சிவப்பு ரோஜா படம்
5: ரோஜா மலரே ராஜகுமாரி அந்த பாடல் என்ன. ஓகே நன்றி அம்மா.
6: நன்றி நன்றி
5: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஜெயா நடேசன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
7: வணக்கம் ராகினி.
5: மீண்டும் ராகினி கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? அழைப்படுத்துக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கு போல என்ன?
7: அவருக்கு
5: இந்த வயசுல அவருக்கு பஞ்சு பிடிச்சிருக்குது. ஓ சைவ தசத்திலான அவருக்கு பஞ்சியா இருக்குது.
7: பூமகள்
5: வருது
7: அது வரும்.
5: ஓகே நன்றி அம்மா. நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராகினி அல்போன்ஸ் அவர்கள். இப்பொழுது எங்கள் இணைந்திருக்கின்றார் ஜெனி அவர்கள் வைஃபர் மூலம் இணைந்திருக்க. வணக்கம் ஜெனி.
8: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
5: ஓ நான் நலம். நீங்களம்மா?
8: நாங்களே நலமா இருக்கிறோம். நன்றி. நீங்கள் தொடர்ந்து நலமா இருக்கீங்களா? வாழ்த்தி கொண்டு
5: நன்றி.
8: நானும் பூ எடுத்து
5: பூ எடுக்கிறீங்களா?
8: பூ மாலை படம் சொல்லி பாக்குறேன்.
5: பூ எடுத்து பூ மாலை படம்
8: பாடல் வந்து பூ பூத்தது யார் பார்த்தது, காதல் கூட.
5: ஓகே, பூ பூத்தது யார் பார்த்தது என்ன? ஓகே, நன்றி அம்மா.
8: நன்றி அண்ணா.
5: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து ஜெனி அவர்கள் இணைந்திருந்தார். சரி, இப்பொழுது கலையக நேரம் சரியாக 7:29. நேரத்துடன் பதனா நல்லு என்ற சொல்லுடன் ரொசாலி, ரோஜாவுடன் பசுபதி, குணநாகி, வானத்துடன் சித்ரா பவன், நித்தம் என்ற சொல்லுடன் ஷியாமலா, வானத்துடன் தேவி தனராஜ், ரோஜாவுடன் ஆர்த்திகன் குட்டி, நெஞ்சுடன் வதனி. சரி, இந்த நேரத்தில் இப்பொழுது இரண்டு அழைப்பிலும் இரண்டு நேர்கள் இணைந்திருக்க அந்த வகை இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
9: அன்பான இனிய மாலை வணக்கம் ரகு பொன்வீரன்.
5: எங்கள் அன்புக்குரிய விபி வணக்கம். விபி
9: வணக்கம். கெடுவன் தந்த வேலையா காட்டு திங்கக்கிழமை வருது புதுச்சேரி போல் காட்டு படிக்கிறது வேலைசியமாட்டேன்னு வந்துட்டு
5: போயிட்டு.
9: அது என்னுடைய டெலிபோன் தான்
5: கட்டுப்படம்
9: அப்ப நான் வந்து பூ வந்ததாக.
5: ஆமா, பூ எடுத்து
9: பூ மகள் ஊர்வனம் படம்
5: அங்கதான் பாப்பம.
9: பூ வைத்த பூக்கள் தொந்தமா
5: இங்கால பூ மகள் இங்கால பூ சரி வருமா?
9: அப்ப பூ பூவா பூச்சிருக்கு படம்
5: அது படம் சரியா வரும்.
9: தெரிஞ்சுதான் ஒரு வளம் படம் பஜிந்தான் இப்ப சொன்னது கேட்டதா இருக்கும்.
5: நன்றி. அவர் இணைந்திருந்தார் விபி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
10: வணக்கம்
5: ராஜா, நீங்க சொல்லுங்க. அம்மா
10: நானும் பூ எடுத்தண்ணா.
5: பூ எடுத்து
10: படம் வந்து பூவே உனக்காக.
5: பூவே உனக்காக
10: பாட்டு வந்து இது வருமே அந்த பாட்டு பூத்தென்றலும் வந்தது காலமும்
5: தந்தது வரும் வரும் பூத்தென்றலும் வந்தது.
10: அந்த பாட்டை எடுத்துக்கணும். நன்றி அண்ணா.
5: நன்றி அம்மா.
10: நன்றி
5: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ராசாத்தி தியாகராஜா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
11: வணக்கம்.
5: வணக்கம் மிஸ்ஸன். நான் நலம். நீங்க
11: அப்படித்தான்
5: நல்லா இருக்கும். நரி சுட்ட பணியான வேண்டாம், நல்லா தானே இருக்கும். நன்னி சுட்டு நான் தான் நரியாக்கும். சரி, என்ன சொல்ல எடுத்தீங்க?
11: அவரோட
5: சத்தத்தை காண இல்ல
11: சத்தம்
5: கேட்டு. நன்றி ஷான். நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஷான் அவர்கள். சரி, ஆர்த்திகன் குட்டி ரோஜாவுடன், ஆர்த்திகன் குட்டி நெஞ்சுடன் பதனி மோகன், பூவுடன் ராஜா, பூவாசத்துடன் மாசலின், பூவுடன் லலிதா லலிதா ரகுநாதன், பூவுடன் நேரத்துடன் சித்ரா ஜெயக்குமார், காலத்துடன் சரோ பரமேஸ்வரன், நெஞ்சுடன் சிவராணி, பூவுடன் ராஜலிங்கம், நேரத்துடன் புஷ்பம்மா, பூவுடன் சுதாகர், ரோஜாவுடன் ஜெயா நடேசன், பூவுடன் ராகினி அல்போன்ஸ், பூவுடன் ஜெனி, பூவுடன் விபி, பூவுடன் ராசாத்தி தியாகராஜா, இறுதியாக நேரத்துடன் ஷன். அனைவருமே தாங்கள் எடுத்த சொல்லுக்குரிய பாடலையும் படத்தையும் தந்திருந்தார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது எதிரொலி. மீண்டும் எதிரொலி நிகழ்ச்சியில் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம் நேர்களே.

0: தஞ்சை நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பமறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பமறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாரை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியூ டு மார்சல் ஃபோர் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 00.
1: ஒரு கவிதை சொல்வாயா?
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
4: என்ன சமயலோ
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன் 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
5: நாக்கு மரத்து போனதே.
6: வழக்கறிஞர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலி வானொலி. இப்பொழுது கலையக நேரம் சரியாக 7:37 ஆகிய ராஜ்யத்தில் 6:37 இணைந்திருக்கின்றோம். சந்தோஷ நேரம். சந்தோஷ நேரத்தில் ஆரம்பமாக காத்திருக்கின்றது எதிரொலி. எதிரொலி நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எப்படி அன்பு உறவுகளை நலந்தாலே என்றும் பழமை போல் எதிரொலி நிகழ்ச்சியில் உங்களில் ஒருவர் ஒலி வடிவத்தை தர இருக்கின்றேன். யார் என்று கண்டுபிடிங்கள் பார்ப்போம். கண்டுபிடித்தால் நீங்கள் நெருங்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை இப்பொழுதே தருகின்றேன். 01 48 3 2 1 5 4 0 அல்லது 09 51 48 47 71. வைஃபர் இலக்கம் இருக்கின்றது 30 0 0 33 650 0 74 27. வாட்ஸ்அப் இலக்கம் 00 33 689 85 29.
7: Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. Hey, Nada. H
6: சரி, இனி ஒலி வடிவத்தை கேட்போமா?
4: தேடா

0: ஆம், இந்த குரலுக்குரியவர் யாராக இருக்கலாம்? சரி, அந்த வகையில் இலக்கம் இலக்கம் ஒன்று வைஃபர் மூலம் இரண்டு நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டிலும் வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அந்த வகையில் இலக்கம் ஒன்றில் ஆரம்பத்தில் இணைந்தவரை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம். அப்படியே ரெண்டு பேரும் ஒன்று அணைஞ்சிருக்கிறீங்க. என்ன அங்கா நினைக்கிறாவதனா? நன்றி. அவர் இணைந்திருந்தார் தேவி தனராஜ் அவர்கள். இப்பொழுது வதனா இணைந்திருக்கின்றார் வைஃபர் மூலம். வணக்கம் வதனா.
1: வணக்கம்.
0: ரெண்டு பேரும் வந்து போயிட்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு.
1: பெருசா கிளியர் இல்ல, ஆனா நான் இப்போதைக்கு சொல்றேன். எனக்கும் சொல்லிட்டு நிப்பம். என் பேர் எழுதலாம் தானே, ஏதோ ஒண்ணு சொல்ல தானே. உன்னைக்கு சரிக்கு எவ்வளாங்கல. நான் இப்போதைக்கு மீன் ஆண்டு சொல்லிப்பாரு.
0: மீன் ஆண்டு சொல்றீங்களா?
1: ஆமா.
0: ஓகே, நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் எங்கள் வதனா தயாளன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். சரி, அவருடைய இழைப்பு சரியாக இணையவில்லை என்று நினைக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை வணக்கம். சரி, நீங்கள் மீண்டும் தொடர்பு கொள்ளுங்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம். சரி, அவர் சென்று விட்டார். இப்பொழுது மீண்டும் இலக்கம் இரண்டில் வணக்கம். வணக்கம், இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் மாமா.
0: வணக்கம். எங்கட ஆர்த்திகன் குட்டி, எப்படி நலமா? நலம். என்னது குரல் வர இல்லையா? முதல் நீங்க வர இல்லையா? சரி, யார் ஒருவர் வந்திருந்தார், அவருடைய அழைப்பு சரியாக இணையவில்லை. சரி, இப்ப நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க. என்ன மாதிரி
2: என்ன
0: செய்ய குட்டி தருவீங்களா?
2: ஏன்
0: வடிவா செய்திருக்கமா? சரி பாப்பம், அங்க நான் இந்த இடத்த விட்டு போன அப்புறம் நீங்க தானே இந்த இடத்த செய்ய போறீங்க. அப்ப பாப்பம் இல்ல இல்ல இல்ல, அது நீங்க என்னோட இன்னும் மீண்டும் தரமா செய்வீங்க. என்னையா நம்பிக்கை, நீங்க ஒரு நிகழ்ச்சியும் கூட இது அந்த இது பார்த்ததோட நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுல அகேனி குட்டி கதைக்கிற கதை என்ன? அப்ப என்ன தெரியாதோ? சரி, நீங்க நான் இவ்வளவு தூரம் வாய்ஸ் வச்சிருக்கேன் சொல்லுங்க பாப்பம். ராகினி அல்போன்ஸ் அவன்னு சொல்றீங்களா? சரி, இவ்வளவு ஐஸ் வச்சிருக்கேன். என்ன ஐயா சொல்லி பாத்துருக்கீங்க? அப்ப இன்னும் வச்சிருக்கீங்க. சரி பார்ப்போம். என்ன? நன்றி
2: நன்றி
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஆர்த்திகன் குட்டி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம். பசுபதி கோண நாயகி. நிச்சயமா கண்டுபிடிக்க மாட்டேன்.
3: நீங்க
0: உங்களுக்கு
3: ஒரு மனதில் ஒரு ஆள் எடுத்து போட்டு
0: எனக்கு தெரிஞ்சபடியா தான் பொய்யல் உண்மைகள் எல்லாம் சொல்லக்கூடியதா இருக்குது.
1: அடிச்சு கொண்டு இருக்கிறீங்க. எனக்கும் ரெண்டு
0: அவர் இணைந்திருந்தார் பசுபதி குணநாயகி அவர்கள். இப்பொழுது வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றார் எங்கள் சிவராணி. வணக்கம் சிவராணி.
3: ஓ வணக்கம். நல்ல அடமலைக்கு அந்த தாவரத்துல அன்னைக்கு தண்ணி ஊத்தும் அப்படித்தான கேக்குது.
4: அப்படி இருந்தும் ஒரு ஆளை கண்டுபிடிச்சு சொல்லுவோம்னு வந்த
0: சொல்லு வாங்க வாப்போம்.
4: வதனி மோகன் சொல்லி பாக்க.
0: வதனி மோகன் சொல்றீங்க?
4: வதனி மோகன்.
0: ஓகே நன்றி அம்மா.
4: பிடிச்சு கொண்டு வருவா.
0: ஓ
4: நன்றி
0: அவர் இணைந்திருந்தார் எங்கள் வத சிவராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம் ராஜு. எத்தனை வீதத்தோடு வந்திருக்கிறீங்க? சும்மா ஒரு 50, சும்மா ஒரு 75, சும்மா ஒரு 25?
5: ஒரு 25 போடுவோம்.
0: 25 போடுங்க சொல்லுங்க.
5: போடுவோம். ஒவ்வொருதான் ஒவ்வொரு நேரம்
0: சொல்லுவேன்.
5: நானும் அம்பா ஒரு நேரம் சொல்லுவோம்னு பாக்க
0: சொல்லுங்க பாப்போம்.
5: அதுக்குள்ள சில நேரம் ரெண்டாம் சுட்டுக்குள்ள வந்திருந்தேன். அப்ப சௌரி சரோ சொல்லுங்க.
0: சரோ பரமேஸ்வரன். என்ன
5: இணைந்திருந்தார்
0: ராஜலிங்கம் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம்
0: வணக்கம். எங்கள் தயால சிந்தன தயாளன்.
6: வந்துடும்.
0: தண்ணி அடிச்சு கார் கழுவி போட்டு வாறேர். சுதாகர்
6: தான்
0: சொல்லி போட்டுதான் போறேன். தண்ணி அடிச்சு
6: கார்
0: கலவை சரியா இருந்தா தான் ஊத்தலாமா.
6: இல்லையா கையாளி போடுவாங்க.
0: ஓ கலவை சரியா இருக்கணுமா. என்ன அந்த தண்ணிக்கு விடுற கலவை சரியா இருந்தா தான் ஊத்த போகுமா.
6: ஊத்த போகுமா
0: தாராளமா. You want to be a man.

0: കാണാം.
1: നിങ്ങൾ പമ്പറത് കാണും.
0: റെക്കോർഡിങ് ചെയ്യുന്നതുക്ക് അതാ നേര ബോക്സ് കിട്ട പിടിച്ച ഒരു കുളു കുളു കുളു കുളു കണ്ടിട്ട് വരുന്നത് അത് കഴിഞ്ഞാൽ നല്ല ഇരിക്കുന്നത് അടപ്പില്ലാ വരുന്നത്
1: ക്ലിയറാ വരുന്നത് നാനും
0: ജേസുദാസാ
1: அப்படியே
0: நாங்க சொல்லிட்டு போகலாம்
1: நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம் அவர் இணைந்திருந்தார் தயாளன் அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம் வணக்கம் எங்கட கலா ராணி
1: நன்றி
0: அவர் இணைந்திருந்தார் எங்கள் கலாராணி அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம் சதீஷ் நலமாயா
2: இருக்கேன்
0: திரு தயாளன் என்று சொல்றீங்களா ஏன் அவரை விட்டு வைப்பான் என்ன நன்றி என்ன சதீஷ் வருத்தமா சரி அவர் இணைந்திருந்தார் சதீஷ் அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம் வணக்கம் மிஸ்டர் ஷன் காரலூர்னா தண்ணி அடிச்சு தானே கழுவு போகணும் ஓட்டோமேட்டிக்கா கழுவுறதோட அடி தண்ணி அடிச்சு கழுவுறதுல அது வித்தியாசம் நீங்க சுதார் சொல்றீங்களா ஓகே நன்றி ஷன் ஓகே நன்றி அவர் இணைந்திருந்தார் ஷன் அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம் வதனி மோகன் அவரேதான் ஓ நான் நிலமா
3: இருக்கேன்
0: நீங்க என்ன இந்த காத்தாடி ஓடு இருக்குது அந்த காத்து வந்து ஒரு மாதிரி வருது ஒரு இருமலை கொண்டு வருது
3: எனக்கும்
0: அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது நீங்க கட்டி கரை டக்குன்னு சொல்லிடுறீங்க
3: நன்றி
0: வணக்கம் அவர் இணைந்திருந்தார் எங்கள் வதனி மோகன் அவர்கள் இப்பொழுது மார்சலின் இணைந்திருக்கின்றார் வைஃபர் மூலம் வணக்கம் மார்சலின்
4: வணக்கம்
0: வணக்கம் நீங்க சொல்லுங்க பாபம்
4: அப்படின்னு ஒரு நாலு சுட்டு போகும்
0: இன்றைக்கு நாலஞ்சு போகணும் போனா தான் கட்டுப்படி ஆகும்
4: கட்டுப்படி ஆகும் சரி நான் வந்து சண்மோனான்னு சொல்லிப்பா
0: ஷன்னு சொல்றீங்களா சன் ஓகே நன்றி மாசலின்
4: நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம் அவர் இணைந்திருந்தார் மாசலின் அவர்கள் சரி இப்பொழுது கலைக நேரம் சரியாக 7:54 நிமிடங்கள் ஐக்கிய ராஜ்யத்தில் 6:54. சரி, இப்பொழுது 2, 4, 6, 8, 10, 12 நேர்கள் அணிந்திருந்தார்கள். இப்போ 12 நேர்களும் இரண்டாவது சுற்றுக்கு வரப்போகின்றார்கள். சரி, மீண்டும் தருகின்றேன், நன்றாக கேளுங்கள். இந்த குரலுக்குரியவர் யாராக இருக்கலாம்?
2: Thank you.

0: சரி, நீங்கள் வர வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை தருகின்றேன். 03-4832-3254 அல்லது 09-5149-7771 வைபர் இலக்கம் 00-336-50-7-74-27 வாட்ஸ்அப் இலக்கம் 03-683-689-8555-29 இப்பொழுது இலக்கம் ஒன்றில் ஒரு நேர் இணைந்திருக்கின்றார். இலக்கம் இரண்டுக்கும் ஒரு நேர் வந்தால் நான் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்து விடுவேன். இன்னும் ஒரு நேர் இணைந்தீர்கள் என்றால் சரி. இப்பொழுது இலக்கம் இரண்டு கூட ஒரு நேர் இணைந்திருக்கின்றார். அந்த வகையில் இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் சுதாகர். இலக்கம் ஒன்றுக்கு வந்து போட்டு புற வர போறீங்களா அல்லது?
1: எல்லாரும்
0: குடுத்துதான் அடிப்பீங்க என்ன? அவர் இணைந்திருந்தார் சுதாகர் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்
0: அண்ணா. சொல்லுங்க.
2: கனக பெயர்கள் வந்திருக்கு, இப்ப என்னத்த சொல்றோம் தெரியாங்க?
0: அதுதானே எனக்கு நல்லம்.
2: உங்களுக்கு தான் இப்ப உழைப்பு வேற போதும், வருமானம் பெற போது. நான் வந்து சொல்றது என்னது சும்மா சொல்லுவோம். குத்து மதிப்பா
0: சொல்லுங்க.
2: ஏன் நிகழ்ச்சியும் காணையிலால
0: அவரே
2: சொல்லுவோம்.
0: ஓகே, நன்றி அம்மா.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சரு பரமேஸ்வர் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம்,
0: சதீஷ். நீங்க இலக்கம் இந்த குரலுக்குரியவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவரான்னு கேக்குறீங்களா? நான் சதீஷுக்கு இல்லை என்று
3: சொல்கின்றேன். இத்தாலி
0: யேசுதாசன் சொல்றீங்களா? ஓகே, நன்றி,
3: வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சதீஷ் அவர்கள். இப்பொழுது நான்கு அழைப்புகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இணைந்து கொள்ளுங்கள். இணைந்து கொண்டால் விரைவாக நிகழ்ச்சியை நகர்த்தி செல்லலாம். அந்த வகையில் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். கலா ராணி. தாராளமா கேட்கலாம். இந்த குரலுக்குரியவர் ஆனா பெண்ணா என்று சொல்லி ஒரு பெரிய சந்தேகத்தை தீர்க்க போறீங்க
2: என்ன?
0: நீங்க யாரா இருக்கு நினைக்கிறீங்க? உங்க கலாராணிய பார சொன்ன நீங்க, கணேச சொன்ன நீங்க
2: என்ன?
0: சரி, நானும் உங்க பக்கம் தான். கலாராணி அவர்கள், இப்பொழுது நீங்கள் இணைந்து கொள்ளலாம். உங்களுக்காக நான்கு அழைப்புகளும் காத்திருக்கின்றன. அந்த வகையில் இப்பொழுது மாசலின் இணைந்திருக்கின்றார் வைபர் மூலம். வணக்கம் மாசலின். வணக்கம் இவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் அல்ல.
4: ஜெர்மன் நாட்டையும் சேர்ந்தவர் அல்ல. சொல்லி ஜெர்மன். சரி, அப்ப நான் பொறுத்திருந்தவர்.
0: ஓகே, நன்றி.
4: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் மாசலின் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் பதனி மோகன்.
5: அவரேதான் சந்தேகங்களுக்கு கலாராணி சந்தேகத்தை தீட்டிட்டு போகட்டா.
2: எனக்கும் ஒரு டவுட்டா தான் இருந்தா அது ஆண் குடல் என்று தெரிஞ்சது. ஆனா நீங்கள் ஜெர்மனில என்று சொல்றீங்களே, அங்கே ஒரு சந்தேகமா இருக்கு.
0: அந்த சந்தேகம் கட்டாயம் இருக்க வேணும்.
2: அதுதான் நீங்களே விளையாட்டு விளையாடுறீங்க.
0: அது எனக்கு தெரியாது, நான் சொல்லுவேன் விளையாட்டு விட்டா. நான் நல்லபடியா தானே சொல்லுவேன் இறுதியில.
2: இது விளையாட்டு விடத்தான் போறீங்க. எனக்கு தெரியுது வடிவ, நானும் கணேசன்டே சொல்றேன். மீண்டும்
0: மீண்டும் கணேசன் நிக்கிறீங்க என்ன?
2: ஆமா.
0: ஓகே, நன்றி அம்மா.
2: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் வதனி மோகன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
5: வணக்கம் ராகு.
0: வணக்கம் பசுபதி கொன நாயகி. இலக்கம் ஒன்றா ரெண்டா?
5: இது வந்து இலக்கம் ரெண்டுல வந்தன.
0: இலக்கம் ரெண்டுக்கு வந்திருக்கிறீங்க என்ன? ஓகே.
5: இதுவரையில் சொன்ன விடைகளில் சரியான பதில் வந்து விட்டதா?
0: இதை விட நீங்க கதையத்துல வந்து எனக்கு ஒரு குட்டு குட்டி போட்டு
5: போயிருக்கேன்.
0: வரையில் லேட் ஆயிரும்
5: என்ன? நிகழ்ச்சியும் முடிஞ்சு முடிஞ்சு.
0: உங்களோட கேள்வியை மீண்டும் கேளுங்கள்.
5: இப்ப வந்து கூறிய விடைகளில் சரியான விடை, இந்த நிகழ்வுக்கு இத சரியான விடை வந்து விட்டதா?
0: சரி, நீங்க கேக்க நான் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும்.
5: பின்ன சொல்ல கேள்விக்கு பதில்
0: இல்லையென்று சொல்லுவோம்.
5: வரவில்லை
0: இல்லை என்று சொல்லி இருக்கிறேன்.
5: அதே
0: அது நீங்க வர முன்னுக்கு போடுறீங்க, நான் எந்த பதில் இல்லை.
5: சரி, ஒரு ஆள் வந்ததுக்கு சொல்லுவோம் என்ன?
0: எங்கள் பசுபதி குணன் ஆகியவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
6: என்ன
0: அவசரம்?
6: அப்போது
0: கொஞ்சத்துக்கு முதல்
6: நீங்கள் இவர் வந்து
0: கெட்டிக்காரன் ஜோசிக்காம டக்குன்னு சொல்லுவோமே.
6: கெட்டிக்காரன் பிரச்சனை போல. ஜெர்மனில பிரான்ஸ் இல்ல, சுவிஸ் நாட்டை சேர்ந்தவரா?
0: சுவிஸ் நாட்டை சேர்ந்தவர் அல்ல. அவர் இணைந்திருந்தார் தயாளன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
7: வணக்கம் மாமா.
0: ஆர்த்திகன் குட்டி. உங்களுக்கு நீங்க கேள்வி கேட்டு போனது பிறகு நான் சொல்லி விடுறேன் பதில், நலமா நலம் இல்லையாண்டு. ஓகே,
7: என்ன
0: கேட்க கூடாத கேள்வி கேட்டுட்டீங்க. லண்டன் நாடு இல்ல.
7: தேவா மாமான்னு
0: சொல்றீங்களா? சரி பார்ப்போம் என்ன. நன்றி நன்றி. அவர்கள் இணைந்திருந்தார் ஆர்த்திகன் குட்டி அவர்கள். இப்பொழுது எங்கள் புஷ்பா அம்மா இணைந்திருக்கின்றார். வணக்கம் புஷ்பா அம்மா.
8: முதலா
0: சுட்டு சொல்லிட்டு போறீங்க என்ன
8: சொல்லிட்டு போறேன் வர்றேன்.
0: ஓகே நன்றி அம்மா.
8: நன்றி
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் புஷ்பா அம்மா அவர்கள். இப்பொழுது யார் இணைஞ்சிருக்கிறாங்க? வதனான. வணக்கம் வதனாம்.
9: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வதனக்கம்.
9: ராஜாவ சொன்னவா? உங்க ராஜாவோ
0: இல்ல அந்த யுஎஸ்ஏ ராஜா
9: அமெரிக்கா ராஜா.
0: நீங்க கொலன் நாட்டை சேர்ந்தவரான்னு கேக்குறீங்களா?
9: சுதாகரன்னு
0: சொல்றீங்க. ஓகே நன்றி.
9: தேவாச்சன்.
0: ஓகே நன்றி
9: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் வைஃபர் மூலம் பார்த்தனா. இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
10: வணக்கம்
0: வணக்கம் சித்ரா.
10: ஒண்ணுமா போறீங்க
0: இதை கேட்டு பாருங்க. நேரடியா கண்டுபிடிக்கலாது, கேள்வி கேட்டு தான் கண்டுபிடிக்க வேணும். ஒவ்வொருத்தர் கேக்குற கேள்வி அவளுக்கு நான் கொடுக்கற பதில் அதை வச்சு கண்டுபிடிக்க வேணும். சொல்லுங்க பாப்போம். சுதாகரன் சொல்றீங்களா? ஓகே நன்றி சித்ரா.
10: நன்றி
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் சித்ரா பவன் அவர்கள். நூறுவையில் இணைந்திருந்தார். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். புஷ்பா அம்மா நீங்க சொல்லுங்க. புஷ்பா அம்மா
11: வந்து சத்தியமா சொல்றீங்களே
0: உண்மையண்டா? அது சத்தியம்.
11: அம்மா கேட்டு பார்த்து கொண்டு
0: ஓ அவ சொல்லி விட்டவா? நீ நல்ல நேர்களுக்கு நீ செல்லம் கொடுக்கறாய், வருமானம் பத்தாது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு பிடிக்கும் சொன்னவா.
11: இவர் வந்து
0: இவர் பஸ் மோடு பேர் காரம் மோடு பேர் டபுள்யூ காரம் மோடு பேர் பஸ் ஓடு பேர் எனக்கு தெரியாது. பிஎன் டபுள்யூ கார் நல்லா ஓடு பேர் இல்லை நான் கண்டிருக்கேன் அவரை காரோட.
11: அப்ப பிஎம் டபுள்யூட வந்த ஓடியா
0: நினைக்கிறேன் தெரியாது. நீங்க அதை வச்சு பிடிக்க கூடாது. நன்றி.
11: சும்மா சொல்லி பார்ப்போம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் புஷ்பா அம்மா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
12: வணக்கம் சதீஷ்.
0: மீண்டும் சதீஷ் நீங்க சொல்லுங்க.
12: தேவான்
0: சொல்றீங்களா? ஓகே நன்றி நன்றி நன்றி. ஆமாம் இணைபவர்கள் இணைந்து கொள்ளலாம். அந்த வகையில் மீண்டும் இணைந்திருக்கின்றார் எங்கள் மாசலின் இணைந்திருக்கின்றார். வணக்கம் மாசலின். மாசலின் வணக்கம்.
13: வணக்கம்
0: வணக்கம்.
13: ஆமா நாங்க கேள்வி கேட்கலாம்.
0: ஆமா
13: ஆமா. நம்முடைய
4: என்ன சொல்றது, சரியா கலந்து அடிக்க கூடிய ஒரு ஆள். அவருக்கு எத்தனை வயசுன்னு தெரியாது, அல்ல அவர் கலப்பேறான்னு தெரியாதவங்கள. என்ன சொன்ன, நாங்கள் கலக்க வழிகின்றது ரெஸ்ட் ஹவுஸ்ல நின்று கலக்க கொடுத்து கலக்கி கொடுத்த காலம். நான் பதினேழு வயசுல நாங்க கலக்கி பியரை எப்படி ஊத்தணும்னு சொல்லி தெரியும், எனக்கு கிளாஸ்ல எப்படி
0: ஊத்தணும் இருக்கா.
4: அதே நேரத்துல ஒவ்வொரு பெக்கிலையும் எவ்வளவு சொட்டு மிச்சம் பிடிச்சா எத்தனை பெக் கூட வருமானம் தெரியும் எனக்கு. பதினேழு வயசுல நான் வந்து கலக்கி கொடுத்த ஒரு ஆள்.
0: அப்படியா?
4: நான் வந்து ஆமா 78
0: எழுபத்தெட்டே வந்துட்டீங்களா இங்க?
4: இல்ல இல்ல, அது ஊர்ல.
0: ஊர்ல
4: ரெஸ்ட் ஹவுஸ் சொல்லி,
0: ஒரு ரெஸ்ட் ஹவுஸ், ரெஸ்ட் ஹவுஸ் வாடி வீடுன்னு சொல்லுவோம்.
4: ஆமா ஆமா ஆமா வடிகள் அதெல்லாம் வந்து அளந்து கொடுத்து ஆக்கள் நாங்களே. அவருக்கு இப்ப என்ன கலக்குறாருன்னு எனக்கு தெரியாது. அவர் வழியா கலப்பாரு என்ன சொன்ன அனுபவம் கூட வந்திருக்கு. நிச்சயம் இங்கே இருந்தா கொஞ்சம் அங்கதை விட கூட அனுபவம் பெற முடியும் நினைக்கிறேன். கனவேற பாக்கலாம், கன்னடங்கள்ல சந்திக்கலாம். ஆனா வழியா இருக்க வழியா கலப்பெறன்னு சரி அதை விடுவோம். நான் வந்து அடிக்க சொல்றேன். அவர் தான் எங்கள் பஸ் டிரைவர்னு சொல்றேன்.
0: சுதாகர்னு சொல்றேன். நன்றி,
4: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். சரி, யாராவது இணைவதாக இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் மூன்றாவது சுற்றுக்கு இந்த ஒலி வடிவத்தை கொண்டு செல்லாமல் இருக்கின்றேன். இணைபவர்கள் விரைவாக இணைந்து கொள்ளுங்கள். நேரம் இப்பொழுது 8:12. இந்த நேரத்தில் இலக்கம் 2 இணைந்திருப்போர் வணக்கம்.
14: வணக்கம்
0: வணக்கம். சரு பரமேஸ்வரன்.
14: ஆமா,
0: நீங்க?
14: நான் இப்ப ஒரு கேள்வி வடிவ, அதை பொய் சொல்லாம சொல்லி போடுங்க. கேக்குற கேள்விக்கு
0: பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இந்த நிகழ்ச்சியே பொய் நிகழ்ச்சி தான். அதே சொல்ல, ஓ அதே சொல்லாம நிகழ்ச்சி நடத்துறா ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
14: நீங்க சொல்வதெல்லாம் சரி, உண்மையை தவிர வேற ஒன்றுமே இல்லை.
0: அது நான் சொல்ல மாட்டேன், அந்த பொய்யும் சொல்ல வைக்காதீங்க.
14: இப்ப நான் கேக்குறது இதுவரையில, இப்ப நான் தானே இப்ப கடைசியா வந்தேன்னா இதுவரையில சரியான விட வந்து அப்ப நானும் வந்து சுதாகரே சொல்றேன், அவரை அடிச்சு சொல்றேன். அவர் தான்
0: சுதாகர் சொல்றீங்க.
14: நீங்க மூன்றாம் சீட்டுக்கு போக தேவையில்லை.
0: சரி பார்ப்போம் என்ன.
14: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் எங்கள் சர்வ பரமேஸ்வரன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
15: ஐயா வணக்கம். கலவையில எங்க எல்லாம் போறீங்கள ஐயா? நாங்க சாப்பிடுறத பத்தி கரைஞ்சா, கலவைய பத்தி கரைஞ்சா.
0: அவருக்கு வேற ஒரு பேர் என்ன தெரியல. அவர் எல்லாத்துக்கும் அந்த கலரை மாத்தி கலந்து தரு பேர்.
15: நாங்களே கலக்கிறபடியே எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதோட பேரும் தெரியாது. அதை பற்றி நாங்கள் இதுவரைக்கும் தெரிஞ்சு கொள்ள விரும்ப இல்லை. நாங்கள் கலக்கிற

0: நம்ம நாம சந்தோஷமா இருக்கணும். வழியா அந்த வழியா பின்பற்ற வேண்டிய
1: எவ்வளவோ வழி இருக்குது, அதுல அசங்கியலாது. ஆனா எங்கட கலவையில நீட்டா இருக்கும், கிளீனா இருக்கும் சொல்லிக்கொண்டு அதன் வாசிக்க ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு பாம்பும் இருக்காரு. இல்ல அதை கலந்து ஆலோசிக்க வேண்டி கிடக்குது. ஏன்னா சில பேரோட கலந்து ஆலோசிச்சா கலவைய மாத்தி கலக்கலாம். வித்தியாசம்
0: கலவையெல்லாம் நிக்கிறீங்க என்ன?
1: ஆமா இப்பதான் கடைக்கு உரிமா இருக்கிறது. நீங்கள் நிகழ்ச்சாலய உரிமைதான். சரி, ஏன்னா சம்பவாதரனை வந்து சுதாகரன் சொல்லிட்டு போனவர். ஆனா புலனாய் அம்மா வந்து கேட்க பதில் விரையில் இருந்தீங்க. ஆனா சம்பவாதரனை வந்து செண்டாவதுலயே அந்த பதில சொல்லிட்டு போனவர். எனக்கு அதான் ஒரு சின்ன கன்ஃபியூஸா இருக்குது. எங்களுக்கு வந்து கலெக்டர் அபிஷேக அது முதலாவது ரவுண்ட்ல, முதலாவது ரவுண்ட்ல வந்து சுதாகர் வந்தா, ரெண்டாவது ரவுண்ட் வந்தா,
0: ரெண்டாவது ரவுண்ட்லயும் வந்திருக்கு, முதலாவது ரவுண்ட்லயும் வந்திருக்குது.
1: அப்ப எப்படி இந்த கலவே கொண்டு நீங்களா இருக்குல்ல கலப்பீங்களா? நான் கேட்டுக்கொண்டதுதான் பாத்தினேன். புலனாய் அம்மா வந்து தெளிவா உங்கள்கிட்ட டென்த் முறை கேட்டான். அதுக்கு பிறகும் வந்து வதனாக்காவும் வந்து கேட்டு போட்டு கலவை பக்கம் வாறான். என்ன பிரச்சனை இல்ல இருக்கும் அப்ப புலனாய் அம்மா கேட்டதை கேட்க இல்லையோ முதலாவது. சரியா, அது எப்படி இருந்தாலும் இப்ப நானும் வந்ததுக்கு ஒரு ஒரு ஒரு கேள்வி வந்து கேட்கலாம் தானே.
0: கேட்கலாம் கேட்கலாம்.
1: இவர் பாடுவோர் பாடலாம்ல பாடி இருக்கிறார்.
0: இவர் பாடுவோர் பாடலாம்ல பாடி இருக்கிறாரான்னு கேக்குறீங்களா? நான் அறிய கேட்கவில்லை. ஆனா பாடி இருக்கலாம்.
1: நீங்க அறிய கேட்கவில்லை.
0: ஆமா,
1: நாட்டுல நீங்கள் போய் சொல்லி இருந்தாலும் நாட்டுக்கு மிக்ஸ் பண்ணிருப்பீங்களா? இல்லன்னு சொன்னா, இல்லன்னு சொன்னா பேர்ல மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? அது ஒண்ணு செய்யலாம். அந்த கலவையை பத்தி கலந்து கொண்டு வந்தது அப்படி அந்த மிக்சிக்குள்ளேயே நிக்குது.
0: அதுக்குள்ளே நிக்குது, அந்த வட்டத்துக்கே நிக்கிறீங்க என்ன?
1: ஒண்ணு செய்யலாம் ஐயா. கடைசி ரவுண்ட் எல்லாருக்கும் தெளிவுபடுத்துறேன். கடைசி ரவுண்ட் நாலே காலுக்கு தான். கடைசி ரவுண்ட் 4:46 தான் இந்த ரவுண்ட் அடிக்க முடியும். கூறிக்கு வந்து நான் இதை தேவானா கவிப்பி தேவானான்னு சொல்றேன்.
0: தேவான்னு சொல்றீங்களா?
1: நாட்டுக்கே கலக்காம இருந்தா தேவானா. நன்றி என்ன.
0: அவர் இணைந்திருந்தா சுதாகர் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: சுதாகர்
0: எல்லாம் அன்புதான். முந்தி காதல் வந்தா சுதாகர், இப்ப கலவையா போச்சு. காவன்னா போய் காணா வந்துட்டது. செல்லக்குட்டி வந்துட்டு போயிட்டு உண்டா சொல்லி போட்டு போயிட்டு பாப்போம். ஓகே, நன்றி அம்மா.
2: நன்றி அண்ணா.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் கலாராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம்
0: தயாளன்.
3: ஒரு
0: துள்ளி கூட தவறாதன்றார். அவள நம்பிக்கையோட இருக்கிறார் என்ன? சும்மா சும்மா ஏன் கொண்டு வரீங்க? அவ வராத என்னது கெடுத்தனா சொல்றீங்க?
3: நீங்க முதல் வந்த நீங்க எல்லாம் கேட்கலான்னு சொல்லுவீங்க.
0: நாங்க நான் முதல் ரெண்டாயிரத்தி வந்தேன் அதே இல்லையாட்டி நீங்க சொல்றீங்க.

0: And then. அப்ப நீங்க தேவான்னு சொல்றீங்க,
1: தேவாவதான் சொல்லி பாக்கணும். ரெண்டாவது நீங்க பொய்யொன்னு சொல்லாதபடி சொல்லி இருக்க மாட்டீங்கன்னு நம்பிக்கை.
0: சரி, அப்படி அப்படி நான் திருந்திட்டேன்னு கேட்க கூடாது நீங்க.
1: கொஞ்சம் திருந்திட்டேன், ரெண்டு அம்மாட்ட போய் வந்த நீங்களான கொஞ்சம் திருந்திருப்பியா.
0: சரி பாப்போம் என்ன.
1: நன்றி
0: தயாளன். நன்றி, அவர் இணைந்திருந்தார் தயாளன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கின்றீர்கள், வணக்கம். சரி, அவருடைய இணைப்பு சரியாக இணையவில்லை, மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்று, வணக்கம். ராஜு சொல்லுங்க. ராஜு,
2: முதல் சுற்று இவர் எந்த நாட்டவர்?
0: முதல் சுற்று சொல்ல நாட்டை சேர்ந்த ஒரு ஆளு கேக்குறீங்களா? நிச்சயமாக நிச்சயமாக நிச்சயமாக
2: நிச்சயமாக
0: நிச்சயமாக. நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ராஜலிங்கம் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டு, வணக்கம். பசுபதி நாயகி,
3: வந்திருக்கிறீங்க.
0: முதலும் வந்துட்டு போனீங்க,
3: முதல் பாட்டும் படத்துக்கு வந்தேன்.
0: இல்ல, ரெண்டாவது சுற்றுக்கும் வந்த நீங்க. தயாரம் கேட்க எனக்கு அந்த இடம் அப்படியே மறைஞ்சு போயிட்டது.
3: மறைஞ்சு போயிட்டு
0: அதான் எனக்கு ரெண்டாம் வரைக்கும் உங்களோட குரலை கேட்டோடனே ஞாபக சக்தி வந்துட்டது. மருந்து
3: கலெக்டர்
0: எனக்கு அது வேற பேர் மாதிரி இருக்குது.
3: நாங்கல்ல மருந்து அம்மா எங்களை கூட்டிட்டு போயினும். அப்ப டிஸ்பென்சரி சொல்றானே, அப்ப எங்களுக்கு தந்த மருந்து வேணாம். உங்களுக்கு
0: தண்ணி குடிக்கிற மாதிரி போடுற மாதிரி அது எல்லாத்தையும் குணமாக்குற எல்லாம் சேர்ந்து கலந்து
3: அதெல்லாம் வேலை செய்யறது எல்லாருக்கும் நோயில மாத்தினதுகள்ல. சரி, நான் இதை என்ன மூன்றாம் சுற்றுக்கு வர்றேனா?
0: இல்ல, நான் ரெண்டாம் சுற்றுக்கே நான் இதை இப்படியே முடிச்சு விடலாம்னு யோசிக்கிறேன்.
3: அவ தேவா ரெண்டு எழுத்து, சுதாகர் நாலு எழுத்து, எந்த விட சரி.
0: இப்ப யார சொல்ல போறீங்க நீங்க? சொன்னீங்கன்னா சரி, ஏதாவது யாராவது ஒரு காரணம் சொல்லி சொன்னீங்கன்னா நான் மூன்றாம் சுற்று போக மாட்டேன். சரியான காரணம் சொல்லி, ஆனா சரியான காரணம் வந்துட்டது, யாராவது வந்து உறுதிப்படுத்தி சொல்லிட்டு போகணும்.
3: என்ன
0: காரணம்? உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்கு, முதலாம் சுற்றுக்கும் ரெண்டாம் சுற்றுக்கும்.
3: நன்றி,
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் பசுபதி குணநாயகி அவர்கள். சரி, இப்பொழுது யாராவது இணைந்து சரியான விடைக்குரிய விளக்கத்தை தந்தால் நான் துடன் அந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு விடுவேன். அந்த வகையில் இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: கலவையாளர் தான் பிடிச்சு வைக்கும்.
0: பாத்தீங்களோ
4: அவர் வாசலி வாசலி நான் அவர் அங்க வாங்க நான் இங்க வாங்க வித்தியாசமெல்லாம் இல்லையா. அவர் அவர் தாயகத்துல நாங்கள் இங்க புலமே வந்து கலகோலகிருந்தாங்க. அதனால கலவையில வித்தியாசம் இருக்கும். அதுல கொஞ்சம் கலந்து ஆலோசனை எடுக்கணும். அடுத்த வர ஜெயமனுக்கு போகல அவருக்கு படிச்சுட்டு வருவோம். இல்ல இதான சார், நான் முதல்ல ஆசிரியர்ல சுதாகர் வேறு இன்றைக்கு வராதாக்கள் பேர்ல பார்த்தோம்னு சொன்னா தேவானவரே இல்ல. பதில் சொன்ன பதிலுக்குல வந்து தேவானோட பதில் வேறே இல்ல. நீங்க அதுக்கப்புறம் நான் சொல்லணும்னு
0: சொன்னீங்க.
4: அதை உறுதிப்படுத்தி பார்த்தா தேவானதான் சரியான விடையா அமைது. அதான் சொன்ன கவி புயல் அந்த தேவானாதான் சரியான
0: விடை. எதிர்பார்க்கிற விட அதுவல்ல. நீங்க முதல் முதல் அந்த விடைய சொன்னீங்க, இப்ப அதை சொல்ல இல்ல. முதல் சரியான காரணம் சொன்ன நீங்க, இப்ப அந்த காரணம் வர
4: இல்லை.
0: அது இல்ல, நீங்க முதலாவது வந்து சொல்லுங்கள சரியான காரணம் சொல்லி சொன்ன நீங்க.
4: நான் சொல்றேன் காரணமா எடுத்து வச்சுக்கொண்டு
0: இல்ல. அது இல்ல, சரியான காரணம் சொல்லி சொன்ன நீங்க.
4: எனக்கு பின்னால
0: என்ன காவல் பார்த்தாரு எப்ப போவான் சொல்லுவோம்.
5: நீங்க இந்த விடக்குரிய பெயர் கூடுதலா வந்திருக்க
0: கூடுதலாக சரிசமனாக வந்திருக்கின்றது.
5: என்னன்னா
0: சரிசமனாக வந்திருக்கின்றது.
5: நான் முதலாவது சுற்றுல வரே இல்லையண்ணா, நான் கேள்வியும் கேட்கிறேன்.
0: பரவாயில்ல, நான் முடிகிற கட்டம் தானே, நீங்க சொல்லுங்க.
5: நான் தேவானு சொல்லுவோம்ன்றிருக்கிறேன்ண்ணா. நான் என்ன சொல்றது, ஆமா இதை சொல்றது ஐயாவா இருக்குது. அதே வாண்ணாண்ட சொல்றேன்.
0: ஓகே, நன்றி. சரியான விளக்கத்தை சுதாகர் அவர்கள் தந்திருந்தார். அதாவது முதலாவது சுற்றில் ஷன் அவர்கள் இணைந்துதான் சுதாகர் என்று கூறியிருந்தார். சுதாகர் என்று கூறியிருந்தார். அப்புறம் நான் இரண்டாவது சுற்றில் கேட்ட கேள்விக்கு சரியான விடை வரவில்லை என்று முதலாவது சுற்றில் கூறியிருந்தேன். அப்போ இரண்டாவது சுற்றில் இணைந்தவர்கள் சுதாகர் சுதாகர் என்று சொல்லியிருந்தார்கள். ஆர்த்திகன் குட்டி அவர்கள் வந்து தேவாண்டு ஆரம்பித்து வைத்தார். அதற்கப்புறம் யாருமே அந்த சுதாகர் என்று நான் சரியான விடை வரவில்லை என்று சொன்னதை ஞாபகத்தில் இல்லாமல் சுதாகர் சுதாகர் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் சுதாகர் அவர்கள் இணைந்து அதை சரியாக சொல்லியிருந்தார். அதாவது முதலாவது சுற்றில் என்னுடைய பெயர் வந்தது, அதை நான் சரியான விடை வரவில்லை என்று கூறினேன். அந்தபடியால் நான் தேவாண்டு கூறுகிறேன் என்றார். எனவே ஆர்த்திகன் குட்டிக்கு பாராட்டுகளை கூறிக்கொண்டு அவர் தான் ஆரம்பித்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து சுதாகர், அதனைத் தொடர்ந்து ராஜலிங்கம், ராசாத்தி தியாகராஜா, தயாளன், பசுபதி குணநாயகி, அப்புறம் சதீஷ் அனைவருமே சரியான விடை கூறியிருந்தார்கள். இந்த குரலுக்கு உரியவர் நிச்சயமாக இவர் தான்.
6: நீங்க
0: அப்படி நீங்க வரைக்கலே அப்படி வரைக்கலாம் அதுவும் ஒரு உஷார்தான்.
6: நன்றி நன்றி நன்றி அன்புக்கு நன்றி. இந்த குரல்ல காலநிலை கேட்கிறார் சரியோ? அவர் காலநிலை கேட்கிறார். இன்றைய காலநிலை மழையா இருக்கு, உங்களோட காலநிலை எப்படி இருக்கு?
7: இங்கயா இங்கே நான் வரைக்கும் நான் வந்து 15 நிமிஷம் காரக்க என்ன வழி இறங்கி முன்னுக்கு நிப்பாட்டிட்டு உள்ளுக்கு வர்றது.
6: சரி சரி ஓகே ஓகே. அப்ப இத காலநில நோவலா கேட்கிறாருன்னு சொல்லிக்குள்ள லண்டோமன கேட்கிறவர்,
7: அவர் கேட்கிறவரா?
6: கேட்கிறவர். ஆகவே நான் நாஸ்திகனின் விடையோட இணைந்து கொள்கிறேன்.
7: இணைந்து கொள்றீங்க என்ன?
6: நன்றி வணக்கம், மீண்டும்
7: சந்திப்போம். நன்றி வணக்கம். நிச்சயமாக இந்த குரலுக்குரிய தேவா அவர்கள் சரியான பதிலை ஆரம்பித்து வைத்தவர் ஆர்த்திகன். அவருக்கும் ஒரு வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய எதிரொலி நிகழ்ச்சி. கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செயல்படுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் அன்பாக விடைபெற்றுக் கொண்டு ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது பல்லவி தேடும் சரணம்.
8: உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டு பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் உங்கள் அபிமானி டிஆர்டி தமிழ் ஒலிவானொலி. இப்பொழுது கலேக நேரம் சரியாக 8:32 நிமிடங்கள், ஆகிய ராஜ்யத்தில் 7:32 நிமிடங்கள் இணைந்திருக்கின்றோம். சந்தோஷ நேரம், சந்தோஷ நேரத்தில் ஆரம்பமாக காத்திருக்கின்றது பல்லவி தேடும் சரணம். பல்லவி தேடும் சரணம் நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மீண்டும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றும் பலவை போல ஒரு பாடல் உள்ள சரணத்தை தருவேன். அதற்குரிய பல்லவியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்தது நீங்கள் நெருங்க வேண்டிய தொலைபேசி இணக்கம் பலவை போல்தான், 01-48-321-545-40 அல்லது 09-51-47-771. வைஃபர் இலக்கம் இருக்கின்றது 00-33-650, சைபரில் 74-27. வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கின்றது 00-33-689-86-55-29. சரி, இன்றைய பல்லவி தேடும் சரணத்தில் நான் தரும் முதலாவது கேள்விக்குரிய சரணம் இதுவும்

0: ஆம், இந்த சரணத்துக்குரிய பல்லவி என்று கண்டுபிடித்தவர்கள் இணைந்து கொள்ளலாம். அந்த வகையில் மூன்று அழைப்பில் காத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் முதலாவது அழைப்பில் இணைந்திருக்கின்றார் மாசலின். வணக்கம் மாசலின்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க.
1: நான் ஒரு மேடை பாடகன்.
0: ஓகே, நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அடுத்து இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: ரோசாலி.
2: நான் ஒரு மேடை பாடகன்.
0: அந்த பாடலா? ஓகே அம்மா, நன்றி.
2: வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர். வணக்கம்.
3: வணக்கம்.
0: சித்ரா. சித்ரா, நீங்க சொல்லுங்க.
3: அதே பாடல் தான். நான் ஒரு மேடை பாட.
0: நீங்கள் ஒரு மேடை பாடகியா? நன்றி, வணக்கம். சித்ரா பவன் அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் தயாளன்.
4: நான் சொல்ல மாட்டேன், நான் ஒரு பாடகன். பாட்டு நான் ஒரு பாடகன். பாட்டு
0: அப்படியா? ஏன் பாட வராதா? ஒரு நாளைக்கு வரத்தான் போகுது. நன்றி,
4: வணக்கம்.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் தயாளன் அவர்கள் இப்பொழுது வைஃபர் மூலம் இணைந்திருக்கிறார் எங்கள் பசுபதி கொண்ட நாயகி. நீங்க சொல்லுங்க.
5: வருமானம்
0: வராது. என்ன? பசுபதி கொணநாயகி அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் தேவி தனராஜ் எங்க ஒழிச்சிருந்துருவாருங்க?
6: எனக்கு முதல் அமளியில யேசுதாசன் நாம இருந்து அறியும் இருந்தது. அப்ப நான் அப்படி நீங்க கண்ண நாள வரையில யேசுதாசன் நாண்டியத்தான் போடுறீங்கன்னு நினைச்சிட்டேன்.
0: அது ஒரே அடியா இப்ப ஒரு அந்த ஒரு நாட்டை சொல்லிட்டு அவர் தானே, அதுதான் பிரச்சனை அவரை கொண்டு வரதுக்கு.
6: உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு முதல் நான் தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்கள். சென்ற ஞாயிற்றுக்கிழமை சாம் பூப்பனத நீராட்டு விழா நடந்ததுன்னா, அப்ப இசையை போட்டுட்டு பாடல்கள் கண்டுபிடிக்கிற நிகழ்வு நடந்தது. அதுல நான் தான் வெற்றி பெற்று எனக்கு கமரா
0: கிடைச்சது.
6: கை கமரா கிடைச்சது. அண்ணா, பெரிய ஒரு சந்தோஷம்.
0: அந்த நிகழ்ச்சியை கேட்டவரையா கண்டுபிடிச்சிட்டீங்க?
6: பத்து
0: வருஷம்
6: மேடையில கூப்பிட்டு எனக்கு பரிசு தந்துச்சுன்னா உடைச்சு பார்த்தா அதுக்கு
0: கமாறேன்.
6: நானும் மாசிலும் நான் சொன்ன மாதிரி நான் ஒரு மேடை பாடகன் சொல்றேன்.
0: ஓகே, நன்றி அம்மா.
6: நன்றி அண்ணா.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் தேவி தனராஜ் அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
7: ராஜா கிடைக்கிறேன்.
0: வாங்கம்மா, நலமா?
7: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நனவாகத்தான் எங்க நிகழ்ச்சியை நம்பி கொண்டிருக்கிறீங்கள்.
0: ஆமா ஆமா ஆமா.
7: அதாவது நாங்கள் அந்த மருந்து விளக்குறது ஓடலியன் தானே சொல்றோம் நாங்கள் ஊரில்.
0: ஓடலியண்டா?
7: எனக்கு
0: எங்கட ஊர்ல எங்கட ஊர்ல அப்படி இல்ல மாதிரி இருக்கு.
7: அட்டெண்டன்ட்
0: சொல்றது. அதுக்கு வேற தமிழாலேயும் சொல்றது.
7: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ஜோகேஸ்வரி அம்மா அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
8: வணக்கம். நான் ஒரு முறை பாடகன் தான்.
0: அப்படியா?
8: நானும்
0: கேள்விப்பட்டேன்.
8: தூக்கி கட்டில மாத்தி அப்படி மருந்து கொடுக்கறவே தான் நர்ஸ் மேம். மற்ற வேலைகள் செய்யறது, டோய்லெட் கிளீன் அப்படி கிளீன் பண்ணி அப்படி செய்யற பெட்ஷீட் மாத்துறது, அது எதாவது அட்டெண்டன்ட்
0: தெரியல என்ன வடிவாது. நான் எங்கள ஊர்ல ஓடலி என்று சொல்றேன்,
8: என்னுடைய ஓட்ட கேட்டுட்டு வாரனே ஆயிட்டேன்.
0: ஓகே, நன்றி. அவர் இணைந்திருந்தார் புஷ்பா அம்மா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம் கலா ராணி, நீங்க சொல்லுங்கம்மா. தாராளமா கேட்கலாம், இப்ப கேட்கலாம்.
5: அப்ப நான் சொல்லலாமே, நான் ஒரு மகடை பாடகி என்று
0: கட்டாயம் சொல்லணும், ஆனா பாடி காட்ட வேணும். நான் கேட்க பாடி காட்ட வேணும், இப்ப கேட்க மாட்டேன். பாட்டு சொல்லி ரெண்டு வரிய கேக்க சொல்லி, அதுக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குது. ஆமா,
5: நன்றி
0: அம்மா.
5: நன்றி,
0: அவர் இணைந்திருந்தார் கலாராணி. இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர், வணக்கம்.
9: வணக்கம், நான்
0: சதீஷ், நீங்க சொல்லுங்க.
9: ஒரு மூடை பாடகன்னு சொல்லுங்க.
0: ஓகே, நன்றி சதீஷ். நன்றி, அவர் இணைந்திருந்தார் சதீஷ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம். மருந்து கலக்குறதுக்கு வேற ஏதோ ஒரு பேர் எனக்கு என்ன ஞாபகத்துல, சின்ன வயசுல அங்க ரெண்டு வந்ததானே பெருசா ஞாபகத்துல இல்ல, என்ன பேரு ஏதோ ஒரு வேற வேற பேர் ஒன்று சொல்றவ அதுக்கு.
10: எங்கடைய மகன் சொல்லுவான் சொல்லி அந்த காலத்துல அப்படித்தான் சொல்லி, எங்கடா அந்த நேரத்துக்கு அண்ணன் ஊரு நம் பெயர், அம்மாவுக்கு குழந்தைகளோட பேர்லாம் பார்த்த வழியா அவளுக்கு அந்த பேரே எங்களுடைய அக்கா குரலுக்கு வச்சவா.
0: சரி,
10: நன்றி. அந்த காலத்துல நன்றி.
0: அவர் இணைந்திருந்தாரா சத்தி தியாகராஜ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர், வணக்கம்.
11: வணக்கம்.
0: வணக்கம் பதனி மோகன், நீங்க சொல்லுங்க.
11: இது என்னண்டா அந்த எல்லா இடத்துலயும் கூடுதலா ஓடலிக்கு ஓடலி ஓடலிக்கேன்னு சொல்லுற அது
0: ஓடலியா?
11: ஓ, அந்த காசுல வேற ஒன்று, அந்த இது என்ன அந்த கணக்காதைகள் பாக்குறவையா அப்பு காத்தீங்கன்னா, இல்லாட்டி இந்த மருந்து கலக்குறவையாவே ஓடலிகன்றது.
0: சொல்றீங்களா? இணைந்திருப்பவர், வணக்கம்.
12: வணக்கம். அங்கடான்
0: சொல்றது
12: அது வந்து இங்கிலீஷ்ல ஓடலியும் இங்கிலீஷ் தானா அந்த உதவியாளர்கள் சொல்லி சொல்லி
13: மருந்து கலக்கிறாள் இல்ல,
0: அப்ப
13: அவ வந்து மருந்து கட்டுறதும் அந்த என்ன சொல்றது அந்த நோயாளிகளை கூப்பிட்டு அவில ஓட பண்ணி அந்த பயில பார்த்து ஓடர்ல அவைய வந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கூப்பிட்டு விடுறாரு. அந்த பயில்களை
0: அப்ப கலவையாளர் என்ன சொல்றது?
13: கலவையாளர் வந்து அவருக்கு வந்து அவர் பயோசயின்ஸ் படிச்சிருக்கோம், ஓடலி அது படிக்க தேவையில்லை. அவ பத்தாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு படிச்சிருந்தாலே அந்த காலத்துல காணும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு இப்ப இங்க வந்து நாங்க அப்போதைக்கிற கூட ஓடலியோ
0: ஒப்படையலாம்.
13: என்ன சொல்றது, இந்த மருந்துகள் எடுக்கிற நாங்க மருந்து எடுப்போம் என்ன மெடிக்கல் சென்டர்களோட ஒரு ஓடலியோ
0: அப்படின்னா,
13: அந்த மெடிக்கல் சென்டர்ல இருக்கிறவருக்கு தான் என்ன மறந்து இந்த கலைவேற கலக்கலாம்னு தெரியும்.
0: அப்ப
13: ஓடலியங்கிறவர் அவ்வளவு படிச்சிருக்க
0: மாட்டார். என்ன
13: அனுபவத்துல சொல்றேன் என்ன சொன்ன, என் வைஃபின் அம்மம்மா வந்து ஓடலியா விளைச்சது. சரி, ஆனபடியால் ஓடலியையும் மருந்து கலக்கிறவரையும் ஒப்பிட வேண்டாம் தயவுசெய்து.
0: சரி, ஓகே. நன்றி மாசலின். நன்றி
13: சார்.
0: ஓகே, அவர் இணைந்திருந்தார் மாசலின் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
14: வணக்கம் ராஜு.
0: வணக்கம் தேவா.
14: நலம் நலம் நலம் நேர் நெஞ்சங்களுக்கு நன்றி. வடம் நாளை நமதே, இடம் பரிஸ்தியாத்தி தமிழொலி எமதே, அடுத்த வாரமும் உங்களின் வரவே, இனிதாகட்டும் இன்றைய இரவே.
0: ஆமா நன்றி,
14: சந்தோஷம். அதே பாடலுடன் படி வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் தேவா அவர்கள். சரி, அனைவருமே ஒரு பாடலை கூறியிருந்தார்கள். அந்த பாடலாண்டு இப்பொழுது சரி பார்த்துக் கொள்வோம்.

பாடலை ஆரம்பித்து வைத்தார் மகாசலீன் அவர்கள். சரியான பாடலை ரோசாலி, சித்ரா, ஜெயக்குமார், மணிக்கவன், சித்ரா பவன் அவர்கள், தயானந்த், பசுபதி, குடநாயகி, தேவி, தனராஜ், ஜோகேஸ்வரியம்மா, புஷ்பா அம்மா, கலா ராணி, சதீஷ், ராசாத்தி, தியாகராஜா, வதனி மோகன், தேவா அனைவருமே சரியான பாடலை குறிந்தார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை குறிக்கொண்டு இன்றைய பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நான் தரும் இறுதி பாடலுக்கான

0: நாம் அந்த வகையில் இணைந்திருக்கின்றார் மாசலின் அவர்கள். வணக்கம் மாசலின்.
1: வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க.
1: ஆமா, இந்த வார இரு நாட்கள் உங்களுக்கும் எல்லா அறிவிப்பாளர்களுக்கும் எல்லா நேயர்களுக்கும் இனிதாக அமைய வேண்டிக் கொண்டு, மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி,
0: அந்த பாடல் சொல்றீங்களா?
1: ஆமா.
0: ஓகே, நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் மாசலின் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம்
0: ரோசாலி. நீங்க சொல்லுங்க ரோசாலி.
2: மயக்கம் எனது தாயகம்,
0: தாய்மொழியன்னு சொல்றீங்களா? ஓகே, நன்றி அம்மா.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ரோசாலி அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம் பிரபு.
0: வணக்கம் தயாளன்.
3: நானும் அதே பாட்டு தான் சொல்லிக்கொண்டு. இதுவேளை மாசிலும் தவறா சொல்றாரு இல்ல, நோமில எங்கட வீட்டு பக்கத்திலும் ஒரு ஆள் இருந்தவர் பிறந்து கலக்கிறவர் தான், நாங்கள் உடல் என்றுதான் சொல்றது. அதே மாதிரி பதினா வீட்டு பக்கத்திலே ஒரு ஆள் இருந்தவர் வெளியிலிருந்தவர்
0: எனக்கு நல்ல எனக்கு நல்ல ஞாபகம், அந்த கியூல நின்று ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு கூப்பிட்டு குடுக்கற ஞாபகம் இருக்கிறது.
3: அந்த நாளையில ஒரு கலவை எல்லாரும் எல்லாம் மருந்துக்கும் டாக்டர் கிறுக்கி போட்டு கொடுக்கறது யாருக்கு தெரியும், என்ன எழுதி கிடக்கு.
0: சரியோ,
3: இதுல கெமிஸ்ட்ரியில வேலை செய்யறாக்களுக்கு வந்து அது கொஞ்சம் அவ படிச்சிருக்க தோணும், ஏன்டா அவைக்கு என்ன மருந்துக்கு வரையணும் அது ரெண்டெல்லாம் தெரிஞ்சிருக்க ஒண்ணு.
0: என்ன
3: அங்க வேலை செய்யறவையோ உடலையேன்னு சொல்லியல, அது இவ இப்படி ஒரு அளவு படிச்சுதான்
0: போயிருப்பினோம். பாடல்
3: பாடல் மயக்கம் எனது தாயகம்னு சொல்றோம்.
0: ஓகே, நன்றி தயாளன்.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் தயாளன் அவர்கள். இப்போ வைஃபர் மூலம் இணைந்திருக்கிறவர் யாரு? வினோகன். வணக்கம் வைஃபர் மூலம் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் ராவண்ணா.
0: நீங்க?
4: வணக்கம் ராவண்ணா, சுயிலிருந்து வினோதன்.
0: வினோதன், முதன் முறை இணைந்திருக்கின்றீங்களா?
4: ஓ, நல்லமா இருக்கிறீங்களா?
0: ஓ, நான் நல்லமா இருக்கேன். நீங்க?
4: ஓ, நாங்க நல்லமா இருக்கோம்ண்ணா.
0: ஆ, வினோதனா?
4: ஓ, நாங்க நல்லமா இருக்கோம். என்ன
0: உங்களோட பேர் என்ன சொன்னீங்க?
4: ஓமண்ணா.
0: வினோதனா? உங்களோட பேர் என்ன?
4: வினோதன்ண்ணா.
0: வினோதன் என்று முதல் தடவை அணைகிறீர்களா?
4: ஓமம்மா. ஓமண்ணா, வினோதன்ண்ணா.
0: வினோதன் எங்க? சுவிசா?
4: என்ன
0: பாடல் சொல்லுங்க பாபம்.
4: சந்தர்ப்பங்கள்
0: நேரம் கிடைக்கும் பொழுது நீங்க இணைந்து கொள்ளுங்கள்.
4: என்ன பாடல்? மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி.
0: ஓகே, நன்றி வினோதன். நேரம் கிடைக்கும் போது இணைந்து கொள்ளுங்கள். நன்றி.
4: ஓ, நன்றி. நன்றி,
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் சுவிஸ்லிருந்து வினோதன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம். வந்து குழப்பிடுங்க, என்ன இந்த நிகழ்ச்சியே குழப்பிடுங்க. ஏன் நீங்க சுதாகரன்னு சொன்னீங்க? சுதாகரன்னு சொன்னோடய இல்லை, நான் இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் மூன்றாவது சுட்டு கொண்டு போயிருப்பேனே. சுதாகர் வந்து பிடிச்சிட்டேரு, தந்த பேர் முதல் வந்தது, நான் சரியான விடை என்று சொல்லவில்லை. சரி, சொல்லுங்க பாடல். ஓகே, நன்றி. அவர் இணைந்திருந்தார் சன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர், வணக்கம். தோசை சுட்டு முடிஞ்சதா?
2: தாய்மொழி, ரெண்டு பாடல்களும் அருமையான பாடல்கள். உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, நான் ஒரு மேட பாடகன் தான் கூறிக்கொண்டு அடுத்த பாடல்ல சந்திப்போம்.
0: அடுத்த வாரம் சந்திப்போம். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் எங்கள் ஷியாமலா. இணைந்திருக்கின்றார் பாப்போம். பூங்கட்டு தண்ணி விட்டு வந்துட்டாரான்னு கேப்போம்.
5: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் என்ன பூமிச்சு பூச்சாடி எல்லாம்
5: தண்ணி ஊத்தி என்ன சாப்பாடு செய்து சாப்பிட்டு முடிஞ்சது.
0: சாப்பிட்டு முடிஞ்சது உங்களுக்கு அது இடவேளை என்ன? சரி பாப்போம்.
5: இல்ல பங்கு பெற்றால் இதுல இருந்து பங்கு பெற்ற வேணும்.
0: ஆமாம் ஆமாம்
5: பங்கு பெற்றாட்டி கேட்டு கேட்டு வேலை செய்திருவான்.
0: பங்கு பெற்றது அளவுக்கு ஏன் பங்கு பெற்ற இல்ல
5: என்னது?
0: ஏன் பங்கு பெற்ற இல்ல எதிர்வலிக்கு
5: அலாப்புறீங்க?
0: அலாப்புறம் பங்கு பெற்ற அலாப்புறம் பிடிக்காதா?
5: அலாப்பின பிடிக்க.
0: சரி சரி வாக்கியா பிள்ளை என்ன? சரி சொல்லுங்க பாப்போம்.
5: நன்றி வணக்கம்.
0: அவர் இணைந்திருந்தார் ஷியாம்லா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். இலக்கம் இரண்டில் வணக்கம். கலாராணி நீங்க சொல்லுங்கம்மா. டக்கண்டு
6: டக்கண்டு உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் கூறிக்கொண்டன்னா நானும் அடுத்த வாரம் சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு நானும் மயக்கம் எனது தாயகம் மௌனம் எனது தாய்மொழி.
0: ஓகே நன்றியம்மா.
6: நன்றி அண்ணா.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் கலாராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
7: வணக்கம்
0: வணக்கம். பதனி மோகன் நீங்க சொல்லுங்க.
7: நான் சொல்வேன் கலக்கம் எனது காவியம் நான் கண்ணீர் விரைந்த ஓவியம்.
0: கண்ணீர் விரைந்த ஓவியம் போச்சடா போச்சு.
7: அப்படியே நரமுடனே சென்று நரமுடனே வேறுங்கள் அடுத்து வேறும் சந்திப்போம் சந்தோஷமாக சென்று வேறுங்கள்.
0: நன்றியம்மா.
7: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் வதனி மோகன் அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் எங்கள் பசுபதி கொண்ண நாயகி.
8: வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
8: நல்லவா போட்டு வேறுங்கோ மயக்கம் எனது தாயகம் ஒன்று நானும் கூறிக்கொண்டு சென்று வேறுங்கள்.
0: நன்றி அம்மா.
8: எல்லாரும் சந்திப்போம்
0: நிச்சயமாக. என்ன நன்றி.
8: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். பசுபதி குணநாயகி அவர்கள். சரி இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
9: வணக்கம். நானும் நேரம் கிடந்தா விட நானும் எடுத்து விட்டேன்.
0: ஜோகேஸ்வரி அம்மா சொல்லுங்க.
9: அதே பாடுதான் மயக்கம் தாயகம் என்றது அந்த பாட்டு சொல்லிக்கொண்டு நீங்களும் சுகமாக போட்டு வாரக்கிழமை சந்திப்போம் என்று உங்களிடம் விடைபெறுகிறேன்.
0: நன்றி அம்மா.
9: நன்றி.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஜோகஸ்ரீ அம்மா அவர்கள். இணைந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
10: வணக்கம்.
0: சதீஷ் சொல்லுங்க.
10: மயக்கம் தாயம் தாயம் சொல்லிக்கொண்டு நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க.
0: நன்றி வணக்கம். சரி அவர் இணைந்திருந்தார் சதீஷ் அவர்கள். இணைந்திருக்கும் இறுதி நேயர் வணக்கம். ராஜா இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராஜா.
11: வணக்கம்.
0: ஓ நான் நலமா இருக்கேன். நீங்க ராஜா?
11: நலமா இருக்கிறோம். வேலைப்பாளையில நிகழ்ச்சிகள் கேட்க இல்லை இப்பதான் ஒரு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னா நிகழ்ச்சிய
0: போட்டிருந்தேன்.
11: எப்படி அண்ணா அந்த அண்ணி பிள்ளைகள் எல்லாம் சோமா இருக்கா?
0: எல்லாரும் சோமா இருக்கா. நன்றி.
11: நான் நிகழ்ச்சியில பங்கேற்காடியால் நான் போய் சொல்லக்கூடாது. நான் உங்க சோம் சாருக்கு தான் வந்தனான். சோமா வீட்டுக்கு போய் அடுத்த கிழமை சந்திப்பேன். சோமா இருந்தா.
0: நன்றி ராஜா. நன்றி. அவர் இணைந்திருந்தார் எங்கள் ராஜா அவர்கள் யூஎஸ்ஏ இருந்து. சரி அனைவருமே ஒரு பாடலை குறிந்தார்கள். அந்த பாடலாண்டு இப்பொழுது சரி பார்த்து

ஆம், சரியான பாடலைத்தான் ஆரம்பித்து வைத்தார் மாசலின் அவர்கள். அதனைத் தொடர்ந்து ரொசாலி, தயாளன், வினோதன், ஷன், தேவி தனராஜ், யாமலா, கலாராணி, பதனி மோகன், பசுபதி குணநாயகி, எங்கள் ஜோகேஸ்வரி அம்மா, சதீஷ், யுஎஸ்ஏலேந்து ராஜா, அனைவருமே சரியான பாடலை கூறினார்கள். அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய பல்லவி தேடும் சரணம் நிகழ்ச்சி. கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செயல்படுத்த அத்தனை அன்பு உள்ளவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பாக விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்க நேர்களே. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது இன்றைய இரவு பிரதான செய்தி.

0: ராஜான மாதிரி இருக்கு.
1: ராஜான? ஓ ஹேமா, எப்படி சொன்னா இருக்கீங்களா?
0: என்ன அடையாளம் தானீங்க? இது என்ன கோலம் இது?
1: ஐயோ, நீங்க அந்த மாதிரி இருக்கீங்க. நான் வந்து பார்த்த மாதிரி இப்போ கடவுள்லாம் உங்களை என் காலம் வந்து தோதியாது. எப்படி சுகமா இருக்கிறீங்களா?
2: உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23-25.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர்

0: புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.
3: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க. போங்க போங்க.
5: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
6: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
5: VT Superstore, Gare Lagonnaise, Sasselil.
6: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
5: Mélodie et Tordre-Brelaque, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolébissi-Lacam, Saïver-Ondre, Napade, Saïver-Inde, Saïver-Ele, Padanette. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் இணையத்தின் ஊடாக நூல்களை விட்டு வருகின்ற நூலுலகம் .com இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷபிளில் அமைந்திருக்கும் வி டி கேஷங்கரி, காஸ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் வி டி எஸ் பைனான்ஸ் GNBH நிறுவனத்தினர். தியாக தீபம் தெளிவனின் 39வது நினைவேந்தல் நிகழ்வு திருகோணமலை சிவன் கோவில் மண்டலில் கடந்த 15 தொடக்கம் ஒவ்வொரு நாளும் மாலை 5 மணியளவில் செயற்பாட்டாளர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்று திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள் மற்றும் அகரம் மக்கள் மையம் ஆகியோரால் மேற்கொள்ளப்பட்டது. ஏகே சுடர் ஏற்றி வைக்கப்பட்டு பொது சுடரும் ஏற்றி வைக்கப்பட்டது. தொடர்ந்து மலர் அஞ்சலி தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நினைவஞ்சலி மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. முழுமைக்கால் தமிழின படுகொலை நினைவேந்தல் முற்றத்தின் வழிகாட்டி பலகை இடித்து அழிக்கப்பட்டமைக்கு வடகிழக்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கட்டமைப்பு கண்டனம் வெளியிட்டுள்ளது. குறித்த கட்டமைப்பின் இணைத்தலைவர்களான அருட்தந்தை லியோ ஆம்ஸ்ட்ராங் மற்றும் அகத்தியல் அடிகளார் ஆகியோர் இணைந்து விடுத்துள்ள ஊடக அறிக்கையிலே மேற்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்காலில் நடந்தறிய இனப்படுகொலை நினைவேந்துவதற்கான முள்ளிவாய்க்கால் முற்றத்திற்கு செல்வதற்கான பாதையை சுட்டிக்காட்டுவதற்காக முல்லைத்தீவு பரந்தன் வீதியில் அமைக்கப்பட்டிருந்த வழிகாட்டி பலகை கடந்த 14 செப்டம்பர் அன்று முல்லைத்தீவு நீதிமன்றம் கட்டளையை காரணம் காட்டி வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் இடித்து அழிக்கப்பட்டுள்ளமையானது அரசு திணைக்களங்கள் ஊடாக தமிழின மீதான ஒடுக்குமுறைகள் தடையின்றி தொடர்வதனையே காட்டி நிற்கிறது. வகைத்தொகையின்றி தமிழினம் கொத்துக்குண்டுகளாலும் இன்னும் உலகின் மனித குலத்திற்கு எதிரான தடை செய்யப்பட்ட ஆயுதங்களாலும் போர் முறைகளாலும் திட்டமிட்டு அழித்து ஒழிக்கப்பட்ட இனப்படுகொலையை கண்ணீரோடு நினைவு கூறும் உரிமை கூட தமிழினத்திற்கு மறுக்கப்பட்டுள்ளது என்பதை காட்டி நிற்கும் ஒன்றாகவே இந்த வழிகாட்டு பலகையின் இடித்து அழிப்பு அமைந்திருக்கிறது. முல்லைத்தீவு பரந்தன் வீதியில் வீதி ஓரங்கள் நெடுகிலும் ராணுவ முகாம்களுக்கான பேர் பலகைகளும் காவலரன்களும் அனுமதியற்ற கட்டடங்களும் கட்டமைப்புகளாகவும் அமைக்கப்பட்டுள்ளமை வெளிப்படையானது ஒன்றாகும். இடித்து அழித்து ஒழிக்கப்பட்ட இந்த வழிகாட்டி கலைக்கு அப்பால் சில 100 மீட்டர் தூரம் தள்ளி முள்ளிவாய்க்கால் மேற்கு பகுதியில் பரந்தன் முல்லைத்தீவு வீதியில் அமைக்கப்பட்டுள்ள ராணுவ முகாமின் பெயர் பொறிக்கப்பட்ட கட்டமைப்பு இதே வீதியில் புதுக்குடியிருப்பு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள ராணுவ வெற்றி சின்னம் ஒன்று இன்னும் பல கட்டுமானங்கள் அனுமதியற்ற கட்டுமானங்களாகவே உள்ளது. இந்த நிலையில் இந்த வழிகாட்டி அனுமதியற்ற கட்டிடம் என முல்லைத்தீவு போலீசாரால் கடந்த 11 ஜூன் 2026 முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றில் தொடுக்கப்பட்ட வழக்கின் மீதான கட்டளையாகவே இந்த வழிகாட்டி அமைப்பை அகற்றுமாறு பொறியியலாளர் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றால் கட்டளை வழங்கப்பட்டது. ஏற்கனவே முல்லைத்தீவு போலீசாரால் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றில் இந்த வழிகாட்டி பலகை மேல அமைக்கப்பட்டிருந்த காயமடைந்த பாடசாலை சிறுவன் ஒருவன் ரத்தம் தோய்ந்த ஆடையுடன் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றத்திற்கு செல்லும் பாதையை சுட்டிக்காட்டுவது போல் அமைக்கப்பட்டிருந்த சிலையை அகற்றுவதற்காக வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்ட போதிலும் நீதிமன்றினால் அந்த சிலையை அகற்றுவதற்கான கட்டளை வழங்கப்படவில்லை. இருந்த போதிலும் இரவோடு இரவாக இனம் தெரியாதோரால் அந்த சிலை அகற்றப்பட்டது. தற்போதைய நிலையில் போலீசாரின் ஆதரவுடன் இந்த முள்ளிவாய்க்கால் முற்ற வழிகாட்டல் கல்லும் அகற்றப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் இலங்கையில் எந்த அரசுகள் ஆட்சி பீடம் ஏறினாலும் தமிழர் விரோத செயற்பாடுகளையும் தமிழின அழிப்பு செயற்பாடுகளையும் கட்டமைக்கப்பட்ட வகையில் அரங்கேற்றி வருவது வெளிப்படையாகிறது. ஆகவே அரசினுடைய இத்தகைய செயற்பாடுகளை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதுடன் தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைக்கு விரைந்து சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதன் முக்கியத்துவத்தினையும் வலியுறுத்தி நிற்கிறோம். அனுராதபுரத்தில் நிர்மாணிக்கப்பட்ட நாட்டின் முதலாவது மின்கல வேலைசக்தி களஞ்சிய கட்டமைப்பு பொதுமக்களின் பாவனைக்கு இன்று கையளிக்கப்பட்டுள்ளது.
1: ஜனாதிபதி அனுரகுமார விசாநாயக்க தலைமையில் இதற்கான நிகழ்வு இன்று முற்பகல் இடம்பெற்றது. இதன் கொள்ளளவு 10 மெகாவாட் ஆகும். நாட்டின் மொழி புதுப்பிக்கக்கூடிய வலுசக்தியை அதிகரிக்கும் வேலை திட்டத்தின் கீழ் குறித்த கட்டமைப்பு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இதேபோலி டம்புளி இபான் கடுவ நீர்த்தோக்கத்தின் தியச்சரணி மிதக்கும் சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையமும் தேசிய கட்டமைப்புடன் இன்று பிற்பகல் இணைக்கப்பட உள்ளது. இதனூடாக 5 மெகாவாட் மின்சாரம் தேசிய கட்டமைப்புடன் இணைக்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் ஊடாக 10,000 குடும்பங்கள் பயனடைய உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது.
0: நாட்டில் வேலை செய்யும் வசதியுள்ள சுமார் 62 லட்சம் பெண்கள் இந்தவித வேலைவாய்ப்பு முன்றி வீடுகளில் உள்ளதாக இன்றைய தினம் வெளியான தேசிய பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இவர்களில் 58.1% வேலைக்கு செல்ல விரும்பவில்லை என கூறுவதற்கும் குடும்ப பொறுப்புகளும் வீட்டு வேலைகளுமே முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக அந்த தரவுகள் சுட்டிக்காட்டுகிறது. 25-34 பிரிவைச் சேர்ந்த வேலை இல்லாத பெண்களில் 87% குடும்ப பொறுப்புகள் காரணமாகவே வேலைக்கு செல்லவில்லை என்று குறிப்பிட்டுள்ளனர். அதேபோல் 35-54 பிரிவைச் சேர்ந்த வேலை வாய்ப்பெற்ற பெண்களில் 93.6% இதே காரணத்தையே சுட்டிக்காட்டியுள்ளனர். பெண்களுக்கு வேலை செய்யும் விருப்பம் இல்லை என்பதால் அவர்கள் வேலைக்கு செல்வதில்லை என்று அர்த்தமல்ல என ஐக்கிய நாடுகள் சபையின் பெண்கள் அமைப்பு சுட்டிக்காட்டுகிறது. மாறாக சமையல் செய்தல், வீட்டை சுத்தம் செய்தல், துணி துவைத்தல், குழந்தைகளை பராமரித்தல், முதியோர் மற்றும் நோயாளிகளை கவனித்தல் உள்ளிட்ட வீட்டு வேலைகளுக்காக தமது நாளாந்த வாழ்க்கையின் பெரும்பகுதியை செலவிட நேர்வதே இதற்கு காரணம் என்று அந்த அமைப்பு விளக்குகிறது. வேலை வாய்ப்பில்லாத 62,00,000 பெண்களில் 17.8% உயர்கல்வி கற்கும் நோக்கில் வேலை வாய்ப்பை நாடவில்லை என்றும், 16% ஓய்வூதிய வயதை கடந்தவர்கள் எனவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தவிர 6.6% நோய் நிலைமைகள் அல்லது உடல்நிலை பாதிப்பு காரணமாக வேலை வாய்ப்புகளில் ஈடுபட முடியாத நிலையில் உள்ளதாகவும் அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து திணைக்களத்தின் பொது முகாமியாளரை நீக்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து தொழிற்சங்கங்களால் ஆரம்பிக்கப்பட்ட அடையாள வேலைநிறுத்தம் இன்றும் தொடர்வதாக இலங்கை தொடர்ந்து நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவிக்கிறது.
2: ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம், ரயில் சாரதி உதவியாளர்கள் சங்கம், ரயில் பணிமனைகளில் பணியாற்றும் ஊழியர்களின் சங்கம் என்பன நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் வேலைநிறுத்தத்தை ஆரம்பித்தன. ரயில்வே பொது முகாமையாளரை உடனடியாக பதவி நீக்குமாறு நிலைய பொறுப்பு அதிகாரிகள் சங்கத்தின் அதிகாரிகள் தொடர்பில் நிர்வாகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள கடிதத்தின் மூலம் அவரது உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்து குறித்த பணி பகிஷ்கரிப்பு ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த பணி பகிஷ்கரிப்பு இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளது. இவ்வாறான தொழிற்சங்க நடவடிக்கை இடம்பெற்று வரும் நிலையிலும் ரயில் பயணிகளுக்கு அசௌகரியம் ஏற்படாத வகையில் ரயில்களை சேவையில் ஈடுபடுத்த நேற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ரயில்வே பொது முகாமையாளர் ரவீந்திர பத்மபிரியா தெரிவித்தார். இன்று காலை முதல் ரயில்கள் வலுவு போன்று சேவையில்

0: கொழும்பிலிருந்து காங்கிரசின் துறைவரை சேவையில் ஈடுபடும் யாழ்த்தீவு ரயிலும் இன்று காலை சேவையில் ஈடுபடுத்தப்பட்டது. மேலும் பகல் நேரத்திலும் வளமையான அனைத்து ரயில் சேவைகளும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டன. அதேபோன்று மாலை நேரத்திலும் அனைத்து அலுவலக ரயில்களையும் அவற்றின் வழக்கமான இறுதி ரயில் நிலையங்கள் வரை சேவையில் ஈடுபடுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம். எவ்வாறாயினும் பெரும்பாலான ரயில் நிலையங்களில் பயணச்சீட்டுகள் வழங்கப்படவில்லை. பயணிகளுக்கு எவ்வித அசௌகரியமும் இன்றி ரயில் போக்குவரத்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் பயணிகள் தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தனர்.
1: பஸ்ல போன சரியான செலவு கூட கோச்சில போறது எங்களுக்கு லாபம். இந்த மாதிரி கோச்சி இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணினா நாங்க எப்படி ஒரு பயணங்கள் போற வாரது சரியான கஷ்டமா இருக்கு.
0: எவ்வாறாயினும் பயணச்சீட்டுகள் வழங்கப்படாததால் ஒரு நாளுக்கு சுமார் 5 மில்லியன் ரூபாய் நட்டமைப்படுவதாக ரயில்வே பொதுமுகாமையாளர் ரவீந்திர பத்மபிரிய நேற்று தெரிவித்திருந்தார்.
2: இலங்கை தொடரூந்து திணைக்களம் ஒரு புதிய டிஜிட்டல் ஆசன முன்பதிவு தளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் பயணிகள் முதல் முறையாக இணையம் வழியாக தொடரூந்து பயணச்சீட்டுகளை வாங்க முடியும். பிரவிசா என்ற பெயரிலான இந்த சேவையை அதிகாரப்பூர்வ இணையதளமான www.pravesa.lk மற்றும் இதற்கெனவே உள்ள பிரவேசா மொபைல் செயலி ஆகியவற்றின் மூலம் அணுகலாம். பயணிகள் இப்போது தங்கள் பயண விவரங்களை உள்ளிட்டு கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு மூலம் பணம் செலுத்தி இணையம் வழியாகவே டிக்கெட்டுகளை வாங்கலாம். கொள்முதல் முடிந்ததும் மின்னணு டிக்கெட்டுகள் SMS அல்லது மின்னஞ்சல் மூலம் உடனடியாக வழங்கப்படுகிறது. ரயில் நிலையங்களிலும் ரயில்களுக்கு உள்ளேயும் மின் டிக்கெட்டில் காட்டப்படும் QR குறியீட்டை பயன்படுத்தி டிக்கெட்டுகளை சரிபார்க்கலாம். இந்த முயற்சி பொது போக்குவரத்து சேவைகளை நவீனமயமாக்குவதை நோக்கமாக கொண்ட பரந்த தேசிய டிஜிட்டல் மயமாக்கல் இயக்கத்தின் ஒரு பகுதியாகும். வடமாகாணத்தில் 350 புதிய சுகாதார உதவியாளர்களுக்கான நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெறுகிறது. சுகாதார மற்றும் வசன அமைச்சர் வைத்தியர் நாளிந்த ஜெயதீச தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது.
0: யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை, யாழ்ப்பாண காதிகர் கல்லூரி உள்ளிட்ட வடமாகாணத்தில் உள்ள வைத்தியசாலைகள் சுகாதார நிறுவனங்களுக்காக மத்திய அமைச்சர் வடமாகாண சபையின் கீழ் இணைத்துக் கொள்ளப்பட்ட சுகாதார உதவியாளர்களுக்கே நியமனங்கள் வழங்கப்படவுள்ளதாக சுகாதார அமைச்சர் அறிவித்துள்ளது. இதனிடையே யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலையின் 4 மாடிகளை கொண்டு வைத்திய அதிகாரிகளுக்கான விடுதி தொகுதியை வைத்திய ஊழியர்களிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கும் நிகழ்வும் சுகாதாரம் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாத்திச தலைமையில் இன்று இடம்பெறவுள்ளது. 196.6 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த புதிய கட்டிடத்தில் 22 வைத்திய அதிகாரிகளுக்கு தங்குமிட வசதிகளை வழங்க முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது.
2: முல்லைத்தீவு முள்ளியவளை அஞ்சல் அலுவலகத்துக்காக ஒதுக்கப்பட்டு இலங்கை ராணுவத்தின் கையகப்படுத்தலில் உள்ள காணியை 2026 ஆண்டுக்குள் விடுவித்து அஞ்சல் திணைக்களத்திடம் முறையாக கையளிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுகாதாரம் மற்றும் வசன ஊடக அமைச்சர் நளிந்த ஜெயதீசவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்தோடு குறித்த காணியில் முள்ளியவளை அஞ்சல் அலுவலகத்திற்கான புதிய நிரந்தர கட்டிடத்தை 2027 ஆண்டில் நிர்மாணிக்க தொடங்குவதற்கு தேவையான நிதி மற்றும் நிர்வாக ஏற்பாடுகளையும் மேற்கொள்ளுமாறும் ரவிகரன் அமைச்சரிடம் மேலும் விடுத்துள்ளார். இந்த நிலையில் ரவிகரனால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பில் தம்மால் கவனம் செலுத்தப்படும் என்று அமைச்சர் நளிந்த ஜெயதீச இதன்போது பதிலளித்தார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு அஞ்சல் அலுவலகத்திற்கான அடிக்கல் நடும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்விலேயே ரவிகரனால் அமைச்சர் நளிந்த ஜெயதீசவிடம் இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது. கடந்த 2026 ஏப்ரல் 8 அன்று பாராளுமன்றத்தில் நடைபெற்ற வாய்மூல விடைக்கான வினா நேரத்தின் போது முள்ளியவளை அஞ்சல் அலுவலகத்திற்கான காணி விடுவிப்பு தொடர்பில் ரவிகரன் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த வெகுசன ஊடக பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன குறித்த காணியை 2026 ஜூலை மாதத்திற்குள் விடுவிப்பதற்கு இலங்கை ராணுவத்திடமிருந்து வாய்மொழி மூலமான உறுதிமொழி கிடைத்துள்ளதாகவும் காணி விடுவிக்கப்பட்ட பின்னர் அடுத்த ஆண்டில் அங்கு புதிய அஞ்சல் அலுவலக கட்டிடத்தை நிர்மாணிப்பது தொடர்பில் சாதகமான பரிசீலிக்கப்படும் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். எனினும் உறுதி அளிக்கப்பட்ட 2026 ஜூலை மாத காலக்கெடு கடந்துள்ள போதிலும் குறித்த காணி இதுவரை விடுவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் குறித்த முள்ளியவளை அஞ்சல் அலுவலகத்திற்குரிய காணியினை ராணுவத்தினரிடமிருந்து விடுவித்து அந்த காணியில் அஞ்சல் அலுவலகத்தை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்குமாறு ரவிகரன் கடந்த புதன்கிழமை வெகுசன ஊடக பிரதி அமைச்சருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தார். இதன் தொடர்ச்சியாகவே இன்று அமைச்சர் நளிந்த ஜெயதீசவிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரோஸ் அமைப்பின் தலைவர் பாலகுமார் 2500 தோழர்களுடன் சென்று தமிழ் மக்களுக்காக விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனுடன் இணைந்து செயற்பட்டாரே. அவ்வாறு தமிழ் மக்கள் அரசியல் ரீதியாக செயற்பாட்டுக்காக புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி தலைவர் க. இன்பராசா

0: விளைவு ஏற்பட உள்ளதாக ஈரோஸ் கட்சியின் தலைவர் இரா பிரபாகரன் தெரிவித்தார். மட்டக்களப்பு வாய்ஸ் ஆஃப் மீடியா நேற்று தமிழக விடுதலை புலிகள் கட்சித் தலைவர் இந்துராசா ஈரோஸ் கட்சியின் தலைவர் இரா பிரபாகரன் இணைந்து நடத்திய ஊடக மாநாட்டின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேசிய தலைவர் பிரபாகரனால் ஒரு ஆயுத சக்தி மௌனிக்க போகிறது, ஒரு அரசியல் சக்தியை ஏற்படுத்த வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கியிருந்தார். 2009 யுத்தம் மௌனித்த பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் பேசும் மக்களின் மாபெரும் சக்தி என உடன்பாட்டில் தமிழ் மக்கள் மாத்திரமல்ல சர்வதேச நாடுகள் கூட அவதானித்துக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் அரசியல் தீர்வு தைப்பொங்கலுக்கு வேறும் தீபாவளிக்கு வேறும் என காலகாலமாக தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்ட உச்ச விடும்பில் இருந்து கொண்டிருக்கின்றனர். ஈரோஸ் பார்வையாளராக இருந்தோம். ஏனென்றால் தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு ஒரு தீர்வு பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையில் இருந்தோம். இன்று 16 வருடம் கடந்து எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. மக்கள் வறுமையினால் பிச்சு எடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இனி மக்களின் துன்பங்கள் கஷ்டங்களை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. அதன் காரணமாக ஈரோஸ் வடக்கு கிழக்கு மலையகத்தில் களமிறங்க வேண்டிய காலத்தில் கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதன் காரணமாக புலம்பெயர்ந்த நாடுகளில் உள்ளவர்கள் மற்றும் முன்னாள் போராளிகள், விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகள், புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகள் தொடர்பு கொண்டு இணைந்து செயற்பட போவதாக தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் இன்பரசா தலைமையிலான நிர்வாக குழுவினரை சந்தித்து பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. இதற்கு அமைய அந்த கட்சி தமிழ் மக்களின் அரசியல் ரீதியான செயற்பாட்டுக்காக ஈரோஸ் கட்சியுடன் இணைந்து செயற்பட கைகோர்த்துள்ளனர். எனவே ஈரோஸை நம்பி வந்தவர்கள் யாரையும் கைவிடாது. அத்துடன் ஈரோஸின் மறுபெயர் ஒன்றிணைக்கும் சக்தி என்பதுடன் பிளாட், டெலோ, இபிஆர்எல்எஃப், இபிடிபி, விடுதலை புலிகள் உட்பட அனைத்து போராட்ட கட்சிகளையும் ஒன்றிணைத்து செயற்பட தயாராக உள்ளது. அதற்கான கதவு 24 மணித்தியாலமும் திறந்திருக்கிறது. இதன் மூலம் தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல தலைமைத்துவத்தை உருவாக்கி பொது கட்டமைப்பை உருவாக்கி அதனூடாக போராளிகளின் புனர்வாழ்வு, புனரமைப்பு மற்றும் இருப்பிடம் வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துவது முதல் நோக்கமாகும். அதே நேரத்தில் இந்தியாவுக்கு ஒரு வேண்டுகோள், வடக்கு கிழக்கு மாகாணத்தில் உள்ள தமிழ் மக்களுக்கான தேவையை வெல்ல வேண்டும், அவர்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என ஆரம்பித்து வைத்தது இந்தியா. எனவே இதற்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆரம்பித்து வைத்த இந்தியா முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். எனவே இணைந்து வடக்கு கிழக்குக்குள் உள்ள 13வது திருத்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டும். இன்று மாகாண சபை முறைமை ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றால் எங்களுடைய உயிர் தியாகம். எனவே வடகிழக்கை ஆட்சி செய்ய வேண்டியவன் தமிழன், அதுவும் போராளிகள். மாகாண சபை தேர்தலின் போராளிகள் போட்டியிடுவார்கள். அவர்கள் முதலமைச்சராக ஆள வேண்டும். அந்த போராளிகளை வைத்து தமிழ் மக்களை விட்டு தாரி வாத்து ஏமாற்றி அரசியல் பிழைப்பு நடாத்தி கொண்டு வரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இனி ஒதுங்க வேண்டும் என்றார். புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி தலைவர் கந்தசாமி இன்பராசா கருத்து தெரிவிக்கையில், இன்று வடக்கில் இருந்து கிழக்கில் ஈரோஸ் கட்சி தலைவர் பிரபாகரனுடன் உடன்பாட்டிற்கு வந்துள்ளோம். தமிழ் மக்களின் அரசியல் ரீதியான செயற்பாட்டிற்கு மலையக மக்களையும் இணைத்து பயணிப்பதற்காக வந்துள்ளோம். நாங்கள் சிங்கள ஆட்சியாளர்களுக்கு எதிராக யுத்தம் செய்தோம். 2009 யுத்தம் மௌனித்ததன் பின்னர் வடக்கு கிழக்கில் யுத்தம் இல்லாத சத்தம் இல்லாத தமிழர்களின் காணிகளில் முஸ்லிம் அரசியல் தலைவர்களான வடக்கில் ரிசார்ட் பகுதியின் கிழக்கில் ஹிஸ்புல்லா தலைமையில் அபகரிப்பு இடம்பெற்று வருகிறது. யுத்தம் செய்த 10,000 போராளிகள் ஒரு 10 பேஜ் காணி கூட இல்லாது தத்தளித்துக் கொண்டிருக்கின்றனர். அவர்களை பொருளாதார ரீதியில் முன்னேற்றி கொண்டு செல்ல எங்கள் அரசியல்வாதிகள் தயாராக இல்லை. எனவே இந்த நிலையில் கிழக்கில் இருந்து ஒரு குரல் ஒலிக்கிறது. எனவே ஈரோஸுடன் ஒன்றிணைந்து பயணிப்பதன் அடிப்படையில் கிழக்கில் இருந்து சூரியன் உதிப்பது போல் கிழக்கில் இருந்து ஒன்றிணைந்த பயணத்தை ஆரம்பித்துள்ளோம். 1990 பின்னர் வடக்கு கிழக்கில் அரோப் ஆட்சியை கொண்டு வருவதற்காக திட்டம் கிழக்கில் ஆரம்பித்து மன்னார் வரை காணி அபகரிப்பு விரிவடைந்துள்ளது. எனவே தமிழ் அரசியல்வாதிகள் கண்ணை மூடி பூனை பால் குடிப்பது போல இருந்து வருகின்றனர். இவ்வாறு தமிழ் அரசியல்வாதிகள் 1990 இன்று வரையும் சிங்கள அரசுக்கும் முஸ்லிம் அரசியல்வாதிகளுக்கும் முட்டுக் கொடுத்து வருகின்றனர். எனவே இவ்வாறு சத்தமில்லாத தமிழ் அரசியல்வாதிகள் ஆசீர்வாதத்துடன் தமிழர்களின் பூர்வீகமான இடங்களை ஆக்கிரமிக்கப்பட்டு வருகிறது. இதனால் தமிழ் மக்களின் காணிகளை காப்பாற்ற நாங்கள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியதன் அடிப்படையில் இன்று ஈரோஸ் கட்சி தலைவர் ஏ பிரபாகரனுடன் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி ஒன்றிணைந்து செயற்பட உடன்பாட்டிற்கு வந்துள்ளோம் என்றார். நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பாக முன்வைக்கப்பட்டுள்ள முறைப்பாட்டை ரத்து செய்யக்கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் திலித ஜாய்வீர தாக்கல் செய்துள்ள எழுத்தாணை மனு தொடர்பில் எதிர்வரும் 30ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. குறித்த மனு தொடர்பான பரிசீலனை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இடம்பெற்றதை அடுத்து இந்த உத்தரவு அறிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டு தொடர்பான முறைப்பாட்டை ரத்து செய்யுமாறு கோரியே திலித் ஜெயவீர இந்த எழுத்தாணை மனுவை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த மனு தொடர்பான மேலதிக நடவடிக்கைகள் எதிர்வரும் 30ஆம் தேதி முன்னெடுக்கப்படுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை எதிர்வரும் 29ஆம் தேதி வரையில் மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
1: கொழும்பு பிரதான நீதவான் அசாங்க எஸ் போதரகம முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே விளக்கமறியல் உத்தரவு நீடிக்கப்பட்டது. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்திற்காக விமானங்களை கொள்வனவு செய்யும் செயல்முறையில் 100 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய நாமல் ராஜபக்ச லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் கடந்த 4ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இன்று வரை அவர் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்தார். கடந்த 13ஆம் தேதி சட்டம் அதிபரின் ஆலோசனைக்கு அமைய நாமல் ராஜபக்ச இந்த வழக்கில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருந்தார். நாமல் ராஜபக்ச விளக்கமறியலில் வைக்கப்பட்டதை விமர்சித்து விமல் வீரவன்ச ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் கூட்டத்தில் கடந்த 12ஆம் தேதி தெரிவித்த கருத்தின் ஊடாக நீதிமன்றம் அவமதிக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பில் உடனடியாக விசாரணை நடத்துமாறு கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம போலீஸ் மா அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் விடுக்கப்பட்ட கோரிக்கையை ஆராய்ந்த போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். ஏபஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இந்த கோரிக்கையை விடுத்தது. சந்தேக நபரான நாமல் ராஜபக்சவை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டார்.
0: ராஜபக்ச குடும்பத்தினர் நாட்டின் நீதித்துறை அல்லது நீதிமன்ற நடவடிக்கைகளில் எந்தவொரு முதலீடும் தலையீடும் செய்யவில்லை என்று கூறப்படுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாட்டின் கடந்த கால வரலாற்றை அறிந்த மக்களுக்கு அதன் உண்மை நிலை என்ன என்பது நன்றாகவே புரியும். அதேபோல் 70 ஆண்டுகால இலங்கை அரசியல் வரலாற்றில் தேர்தல் வெற்றிக்கு பின்னர் எந்தவித வன்முறையிலும் ஈடுபடாத புதிய அரசியல் கலாச்சாரத்தை தற்போதைய அரசாங்கம் நாட்டில் நிலைநிறுத்தியுள்ளது என்று தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நஜித் இந்திக்க தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் அவர் கடந்த பல மாதங்களாக நாட்டை விட்டு தப்பிச் சென்று வெளிநாட்டில் தங்கியுள்ளார். மேலும் பசில் ராஜபக்ச மட்டுமன்றி ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த முன்னாள் சபாநாயகரின் இளைய மகனுக்கு சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் அவரும் நாட்டை விட்டு தப்பி ஓடியுள்ளார். இத்தகைய சூழலில் பொதுமக்களோ அல்லது அரசியல் தரப்பினரோ இவர்கள் மீது சந்தேகம் கொள்வதும் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதும் முற்றிலும் இயல்பானதேயாகும். இவ்வாறான சட்ட சிக்கல்களை அவர்கள் நீதிமன்றத்தின் மூலமாகவே எதிர்கொண்டு தீர்த்துக் கொள்ள வேண்டும். நாட்டின் எதிர்காலத்தில் எந்த தேர்தல் வந்தாலும் மக்கள் தங்களின் பக்கமே நிற்பார்கள் என்ற அதிதீவிர நம்பிக்கை தங்களுக்கு இருக்கிறது. நாட்டின் பொதுமக்களின் உணர்வுகளும் கருத்து கணிப்புகளும் அதையே வெளிப்படுத்துகிறது. சுமார் 70 ஆண்டுகால இலங்கை அரசியல் வரலாற்றில் தேர்தல் வெற்றிக்கு பின்னர் எந்தவித வன்முறையிலும் ஈடுபடாத மற்றும் ஒரு சிறு கல்லை கூட கையில் எடுக்காத மிகவும் அமைதியான ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை தங்களது அரசாங்கம் நாட்டில் நிலைநிறுத்தியுள்ளது. கடந்த காலங்களில் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படும் போதெல்லாம் நாட்டில் பெரும் இரத்த காயங்களும் பொது மற்றும் தனியார் சொத்துக்களுக்கு பாரிய சேதங்களும் ஏற்பட்டதை மக்கள் நேரில் பார்த்துள்ளார்கள். மேலும் தாங்கள் அரசியலுக்கு வந்த காலகட்டத்தில் போராட்டங்களில் ஈடுபட்டு அரசாங்கத்தின் அடக்குமுறைகளையும் கண்ணீர் புகை குண்டுகளையும் நேரடியாக எதிர்கொண்டே வளர்ந்தோம். ஆனால் தற்போதைய அரசாங்கத்தின் கடந்த 2 ஆண்டுகால ஆட்சி காலத்தில் நாட்டின் வரலாற்றிலேயே முதல் முறையாக பொதுமக்கள் அல்லது போராட்டக்காரர்கள் மீது ஒருமுறை கூட கண்ணீர் பிரயோகம் மேற்கொள்ளப்படவில்லை. பழைய அடக்குமுறை கலாச்சாரத்தை முற்றிலும் புறந்தள்ளிவிட்டு மக்கள் மனதில் எழும் எதிர்ப்புகளையும் கோரிக்கைகளையும் வன்முறையால் முடக்காமல் அரசாங்கத்துடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக தீர்த்துக் கொள்ளக்கூடிய ஆரோக்கியமான சூழலையும் ஜனநாயக வழியையும் தங்களது அரசாங்கம் உருவாக்கியுள்ளது என்றார். குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஒருவருக்கு சட்டவிரோதமான வெளிநாட்டு கடவுச்சீட்டை தயாரிக்க உதவியதாக கூறப்படும் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் உதவி கட்டுப்பாட்டாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. 42 வயதுடைய குறித்த அதிகாரியை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் நபருக்கு சட்டவிரோதமான வெளிநாட்டு கடவுச்சீட்டை தயாரிப்பதற்கு உதவியதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு தொடர்பிலேயே இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக காவல்துறை தெரிவிக்கிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் முன்னெடுத்து வருகின்றனர். சவுதி அரேபியாவில் கைது செய்யப்பட்டு தற்போது மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கை இளைஞர் சிவராசா அனோஜனின் தண்டனையை ரத்து செய்வதற்கும் அவருக்கு சட்ட ரீதியான மற்றும் ராஜதந்திர ரீதியான உதவிகளை வழங்குவதற்கும் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ்த் தேசிய பேரவையின் தலைவரும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் ஜான் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இலங்கையின் வெளிவார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹெரத்துடன் இன்று வெள்ளிக்கிழமை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கோரிக்கை விடுத்துள்ளார். அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த சிவராசா அனோஜன் சவுதி அரேபியாவில் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் ஆரம்பத்தில் அவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 3 மில்லியன் சவுதி ரியால் அபராதமும் விதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்யப்பட்ட மேன்முறையீட்டில் தீர்ப்பில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் அனோஜனின் மரண தண்டனை மறுபரிசீலனை செய்வதற்கும் தண்டனையை ரத்து அல்லது குறைப்பதற்கும் சவுதி அரேபிய அதிகாரிகளுடன் அவசரமான ராஜதந்திர நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வெளிவார அமைச்சரிடம் வலியுறுத்தியுள்ளார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆராயும் பாராளுமன்ற செயற்குழுவின் காலத்தை தொடர்ந்து நீட்டிப்பது மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்தும் எதிர்பார்ப்புக்கு தடையாக அமையும். நடைமுறையில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு கண்டால் 3 மாத காலத்துக்குள் அம்மால் தேர்தலை நடத்த முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்எல்ஏ எல் ரட்நாயக்க தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல் குறித்து ஆராயும் பாராளுமன்ற செயற்குழுவின் செயற்பாட்டு காலம் எதிர்வரும் December 14 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளமை குறித்து வினவிய போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மாகாண சபை தேர்தல் குறித்து ஆராயும் பாராளுமன்ற விசேட செயற்குழுவின் விதப்புரை அறிக்கை இன்று சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இருப்பினும் குழுவின் செயற்பாட்டு காலம் எதிர்வரும் December 17 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தல் குறித்து ஆராயும் இந்த செயற்குழுவில் முன்னிலையாகி பல யோசனைகளை முன்வைத்துள்ளோம். பழைய தேர்தல் முறையில் தேர்தலை நடத்துவதாயின் அதற்காக முன்னெடுக்க வேண்டிய திருத்தங்களையும் முன்வைத்துள்ளோம். நாங்கள் முன்வைத்த திருத்த யோசனைகளுக்கு சட்டமா அதிபர் திணைக்களமும் இணக்கம் தெரிவித்துள்ளது. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆராயும் பாராளுமன்ற செயற்குழுவின் காலத்தை தொடர்ந்து நீட்டிப்பது மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்தும் எதிர்பார்ப்புக்கு தடையாக அமையும். ஆகவே செயற்குழுவின் விதப்புரை அறிக்கையை விரைவாக பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்குமாறு வலியுறுத்துகிறோம். மாகாண சபை தேர்தலை எந்த தேர்தல் முறைமையின் கீழ் நடத்த வேண்டும் என்று பாராளுமன்றம் தீர்மானித்து அதற்குரிய சட்டத்திருத்தத்தை இயற்றினால் தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுப்போம். சட்ட சிக்கலுக்கு தீர்வு கண்டால் 3 மாத காலத்துக்குள் அம்மால் தேர்தலை நடத்த முடியும். தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் என்றார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு அங்குரசவில் எதிர்வரும் 20 தேதி பிற்பகல் 2 மணிக்கு மாபெரும் மக்கள் பேரணி ஒன்று நடைபெறுகிறது. இந்த நிகழ்வில் ஜனாதிபதி அனில் குமார திசாநாயக்க கலந்து கொள்ளவுள்ளதாக அமைச்சர் சுனில் ஹந்தனிந்தி தெரிவித்துள்ளார். எமது அரசாங்கம் 2 ஆண்டுகள் நாட்டிற்கு ஆசீர்வாதம் என்ற கருப்பொருளின் கீழ் இந்த மக்கள் பேரணி இடம்பெற உள்ளதாக அவர் வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டம் முழுவதும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் சட்டவிரோத மணல் அகழ்வு பல்வேறு முறைப்பாடுகள் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களின் தீர்மானங்கள் மற்றும் அமைச்சரின் பணிப்புரைகளுக்கு மத்தியிலும் கட்டுப்படுத்தப்படாமல் பாரிய சுற்றுச்சூழல் அழிவை ஏற்படுத்தி வருவதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் சுட்டிக்காட்டியுள்ளார். முந்தைய அரசாங்கங்களின் ஆட்சிக் காலத்திலும் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் காலத்திலும் இந்த பிரச்சினை தீர்வின்றி தொடர்வதாக அவர் கவலை வெளியிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக இருப்பவரே மணல் அகழ்வுக்கு பொறுப்பான அமைச்சராகவும் இருக்கிற போதிலும் சட்டவிரோத மணல் அகழ்வை நிரந்தரமாக கட்டுப்படுத்த முடியாத நிலை காணப்படுகிறது. கூட்டங்கள் நெருங்கும் போது தற்காலிகமாக குறையும் மணல் அகழ்வு கூட்டங்கள் முடிந்ததும் மீண்டும் தீவிரமடைகிறது. அனுமதி பத்திர காலம் முடிந்த பின்னர் நிலங்களை மீளமைக்கும் பொறுப்பை அனுமதி பத்திரதாரிகள் நிறைவேற்றாதால் பரந்த நிலப்பரப்புகள் கைவிடப்பட்டு வெள்ளப்பெருக்கு அபாயத்தையும் இயற்கை நீர் வடிகால் அமைப்புகளின் பாதிப்பையும் ஏற்படுத்துகிறது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாளேந்திரன் உட்பட முந்தைய ஆட்சிக் காலத்தில் இடம்பெற்ற அரசியல் தலையீடுகள் மற்றும் பாதுகாப்பு அளிக்கப்பட்டமை தொடர்பில் சுமந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரை எந்தவித பொறுப்பு குரலும் இடம்பெறவில்லை. மட்டக்களப்பு மாநகர சபை போன்ற அரசு நிறுவனங்கள் அபிவிருத்தி பணிகளுக்காக சமர்ப்பித்த விண்ணப்பங்கள் 1 வருடமாக நிலுவையில் உள்ள நிலையில் தனியார் நபர்களுக்கு சில வாரங்களிலேயே அனுமதிகள் வழங்கப்படுவதாக சாணக்கியன் எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார். பாரிய அளவில் மணல் அகலப்பட்ட போதிலும் உள்ளூரில் மணல் விலை குறையவில்லை. இந்த மணல் எங்கே செல்கிறது? இதனால் பயனடைபவர்கள் யார் என பொதுமக்கள் சார்பில் அவர் வினா எழுப்பினார். அரசாங்கங்களை மாற்றுவதால் மட்டும் முறைமை மாறிவிடாது என குறிப்பிட்டுள்ள சாணக்கியன் எம்பி, அனுமதி பத்திரம் வழங்குதல், கண்காணிப்பு, நில மீளமைப்பு மற்றும் சட்ட அமுலாக்கம் ஆகியவற்றில் தற்காலிக நடவடிக்கைகளுக்கு பதிலாக முழுமையான கட்டமைப்பு மறு பரிசீலனையும் வெளிப்படைத்தன்மையும் அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளார். கல்வித்துறை மறுசீரமைப்பு திட்டம் குறித்த ஜனாதிபதி அன்ருகுமார திசநாயக்கவின் கருத்துக்களை தொடர்ந்து கடந்த ஆண்டுக்கான அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளது. ஒரு தேசிய பாடசாலை உட்பட மொத்தம் 1665 பாடசாலைகள் 50 குறைவான மாணவர்களுடன் இயங்குகிறது. இதில் 49,189 மாணவர்களும் 10,324 ஆசிரியர்களும் உள்ளனர். 51 முதல் 100 மாணவர்கள் வரை உள்ள 1648 பாடசாலைகள் மொத்தமாக 122,891 மாணவர்களும் 16,923 ஆசிரியர்களும் உள்ளனர். 101 முதல் 200 மாணவர்கள் வரை உள்ள 2,149 பாடசாலைகளில் மொத்தமாக 314,851 மாணவர்களும் 34,450 ஆசிரியர்களும் உள்ளனர். 201 முதல் 500 மாணவர்கள் வரை உள்ள 2,546 பாடசாலைகளில் மொத்தமாக 812,019 மாணவர்களும் 56,925 ஆசிரியர்களும் உள்ளனர். 1,000 மாணவர்கள் வரை உள்ள 1,208 பாடசாலைகளில் மொத்தமாக 831,999 மாணவர்களும் 4,071 ஆசிரியர்களும் உள்ளனர். 1,001 முதல் 1,500 மாணவர்கள் வரை கொண்ட 372 பாடசாலைகளில் மொத்தமாக 448,994 மாணவர்களும் 23,804 ஆசிரியர்களும் உள்ளனர். 1,501 முதல் 2,000 மாணவர்கள் வரை உள்ள 186 பாடசாலைகளில் மொத்தமாக 318,966 மாணவர்களும் 16,041 ஆசிரியர்களும் உள்ளனர். 2,001 முதல் 3,000 மாணவர்கள் உள்ள 192 பாடசாலைகளில் மொத்தமாக 459,537 மாணவர்களும் 21,744 ஆசிரியர்களும் உள்ளனர். 3,001 முதல் 4,000 மாணவர்கள் வரை உள்ள 68 பாடசாலைகளில் மொத்தமாக 230,518 மாணவர்களும் 10,214 ஆசிரியர்களும் கல்வி கற்பிக்கின்றனர். 4,000 அதிகமான மாணவர்களை கொண்ட 33 பாடசாலைகளில் மொத்தமாக மட்டும் 158,580 மாணவர்களும் 6,813 ஆசிரியர்களும் உள்ளனர். இந்த நிலையில் 10 குறைவான ஆசிரியர்களை கொண்ட 65 பாடசாலைகளும் 10 முதல் 25 ஆசிரியர்களை கொண்ட 4,242 பாடசாலைகளும் 26 முதல் 50 ஆசிரியர்களை கொண்ட 1,744 பாடசாலைகளும் 51 முதல் 100 ஆசிரியர்களை கொண்ட 721 பாடசாலைகளும் 100 மேற்பட்ட ஆசிரியர்களை கொண்ட 275 பாடசாலைகளும் கண்டறியப்பட்டுள்ளன. சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்திட்டத்துடன் இதுவரை அடைந்துள்ள வெற்றிடங்களை பாதுகாத்து முன்னோக்கி செல்வதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். பொருளாதார வெற்றிகளை பயன்படுத்தி மக்களின் வாழ்க்கை தரத்தை இலகுபடுத்தவும் மேம்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளிடம் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு வருகை தந்துள்ள சர்வதேச நாணய நிதிய பணிக்குழு தலைவர் எவன் பாபநாஜியோ தலைமையிலான சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவினர் நேற்று ஜனாதிபதி அன்ருகுமார திசநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. அண்மைக்கால பொருளாதார குறிகாட்டிகள் இலங்கையின் பொருளாதாரம் தற்போது ஸ்திரத்தன்மையை நோக்கி பயணிப்பதை காட்டுவதாகவும், இந்த ஸ்திரத்தன்மையை கட்டி எழுப்பி நாட்டினை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் யுகத்தை நோக்கி நகர்த்துவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இலங்கை இதுவரை அடைந்துள்ள கணிசமான பொருளாதார முன்னேற்றத்தை சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு பாராட்டியுள்ளது. குறிப்பாக அரசு வருவாயை அதிகரிப்பது, வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பது மற்றும் நிதி ஒழுக்கத்தை பேணுவது ஆகியவற்றுக்காக அண்மைய காலத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அங்கீகரிக்கப்பட்டு பாராட்டப்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்கு சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய வலுவான ஒத்துழைப்புக்கு ஜனாதிபதி பாராட்டுக்களை தெரிவித்துள்ளதுடன் இதுவரை அடைந்துள்ள வெற்றிகளை பாதுகாத்து முன்னோக்கி செல்வதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த பொருளாதார வெற்றிகளை பயன்படுத்தி மக்களின் வாழ்க்கை தரத்தை இலகுபடுத்தவும் மேம்படுத்தவும் அரசாங்கம் இலக்கு வைத்துள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். நீதிபதிகளும் வருமான வரி செலுத்துவதில் உள்ளடங்குவர். அவர்களின் சம்பளத்தின் முன்பண தனிநபர் வருமான வரியை அறவிடுவது சட்டபூர்வமானது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேல் நீதிமன்ற நீதிபதிகள் சங்கம், நீதி சேவை சங்கம் மற்றும் தொழில் நீதித்துறை நீதிபதிகள் சங்கம் ஆகியவை ஆகிய சங்கங்களால் தாக்கல் செய்யப்பட்ட 3 மேன்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. நீதிபதிகளிடமிருந்து முன்பண தனிநபர் வருமான வரியை அறவிடுவதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் 2023 ஆண்டில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருந்தது. அதற்கு எதிராகவும் அந்த தீர்ப்பை ரத்து செய்யுமாறு கோரியும் உயர்நீதிமன்றத்தில் இந்த மேன்முறையீடுகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. பிரதம நீதியரசர் பிருத்தி பத்மசூரசேன, நீதியரசர் ஏ எல் டிரான் குணரத்ன, நீதியரசர் ஜனக் டி சில்வா, நீதியரசர் மஹிந்த சமயவர்த்தன மற்றும் நீதியரசர் அர்ஜுன ஒபேசுகர ஆகியோரை கொண்ட 5 அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. தாம் அரசாங்கமோ அல்லது வேறு எந்த தரப்பினரதும் ஊழியர்கள் அல்ல. வரி அறவீட்டின் போது தம்மை ஊழியர்களாக கருதுவது நீதித்துறை சுயாதீனத்தை பாதிக்கும். ஆகையால் வரும் காலங்களில் வரி அறவிடுவதை இடைநிறுத்துமாறும் ஏற்கனவே அறவிடப்பட்ட வரி பணத்தை மீள வழங்குமாறும் மனுதாரர்கள் மன்றில் கோரியிருந்தனர். ஏனைய நீதியரசர்களின் இணக்கத்துடன் நீதியரசர் ஜனக் டி சில்வா தீர்ப்பை அறிவித்திருந்தார். அதற்கு அமைய உள்நாட்டு உறவுறை சட்டமானது நீதிபதிகளுக்கும் பிரதிவாதிகளுக்கும் இடையே பாரம்பரிய முதலாளி தொழிலாளி உறவை உருவாக்கவில்லை. மாறாக முன்பண தனிநபர் வருமான வரியை காலிப்பதற்கு பொறுப்பான தரப்பினரை அடையாளம் காண்பதற்காக சம்பளம் வழங்குவது யார் என்பதை அடையாளம் காண்பதே இதன் நோக்கம் என நீதியரசர் விளக்கமளித்தார். உள்நாட்டு இறைவரி சட்டம் நீதிபதிகளுக்கு பொதுவாக செயற்படுத்தப்படுவது அரசியலமைப்பு மீறும் செயல் அல்ல. இந்த வரி அறவீடு நியாயமான முறையில் அனைவருக்கும் பொதுவானது. நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதிக்கும் வகையிலான சம்பள குறைப்பு அல்ல என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதன்போது சட்டபூர்வ கேள்விகளுக்கு பதிலளித்த நீதிமன்றம் மேல் நீதிமன்ற நீதிபதிகள், மாவட்ட நீதிபதிகள் மற்றும் நீதவான்கள் தமது சம்பளத்துக்கு அமைய வருமான வரி செலுத்த கடமைப்பட்டவர்களாவர். அந்த சம்பளத்தில் இருந்து முன்பண தனிநபர் வருமான வரியை அறவிட அதிகாரிகளுக்கு உரிமை ஒன்று என்று தீர்ப்பளித்தது. எவ்வாறாயினும் வருமான வரி விதிப்பால் நீதிபதிகள் எதிர்கொள்ளும் நிதி சிரமங்கள் குறித்தும் நீதிமன்றம் இங்கு கவனம் செலுத்தியுள்ளது. அனைவருக்கும் பொதுவாக பொருந்தும் வரி அறவீட்டிலிருந்து நீதிபதிகளுக்கு விலக்கு அளிப்பது இதற்கு தீர்வல்ல. மாறாக நீதிபதிகளின் பொறுப்புகள் மற்றும் தேசிய சம்பள கொள்கையில் அவர்களுக்குள்ள தனித்துவமான இடத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு போதிய சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை உறுதி செய்வதே சரியான தீர்வாகும் என நீதியரசர் ஜனக் டி சில்வா குறிப்பிட்டிருந்தார். கட்டணங்கள் எதுவுமின்றி இந்த 3 மேன்முறையீட்டு மனுக்களையும் நிராகரிக்க நீதிமன்றம் தீர்மானித்தது. அரசு பகுப்பாய்வாளர் அறிக்கை தாமதம் அடைவதன் காரணமாக இவர் 3 மாதங்களுக்கு மேல் விளக்கமறியலில் இருக்க முடியாதவாறு வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் கிருஷ்ண நாணிக்கார தெரிவித்துள்ளார். தும்பரை போகம்பரை சிறைச்சாலை மற்றும் பள்ளிஹெல திறந்தவெளி சிறைச்சாலையை மையமாக கொண்டு கூட்டமைக்கப்பட்ட பொறிமுறை ஸ்தாபிக்கப்பட்டதன் பின்னர் தும்பரை சிறைச்சாலை அதிகாரிகளின் பிரச்சினைகள் தொடர்பாக நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இவ்வாறு தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் உறவினர்களுக்கு நஷ்டஈட்டுத் தொகையை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலை அதிகாரிகளின் சம்பள கொடுப்பனவுகளை அதிகரிப்பதற்கான கோரிக்கைகள் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் ஊடாக கிடைத்துள்ளது. நீங்கள் ஆற்றும் சிறப்பான சேவைக்காக சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் உயர்த்தப்பட வேண்டும். வரவு செலவு திட்டத்தில் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு ஒரு கொடுப்பனவு வழங்குவது தொடர்பாக ஜனாதிபதியுடன் கலந்துரையாடினேன். சிறைச்சாலை திணைக்களத்தில் அதிகமான உத்தியோகத்தர்கள் வெற்றிடங்கள் காணப்படுகிறது. அதிகாரிகள் சேவையை பணத்தால் மதிப்பிட முடியாது. சிறைச்சாலை நெரிசலை குறைப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஆண்டு ஜனவரி 31 அளவில் 3 மாதங்களுக்கு மேல் அரசு பகுப்பாய்வாளர் அறிக்கைகள் தாமதமடைவதன் காரணமாக இவரும் விளக்கமறியலில் இருக்க முடியாதவாறு வேலை திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை மன்னிப்பதை போன்று அவற்றை விற்பனை செய்பவர்களுக்கு இந்தவித மன்னிப்பும் கிடையாது. போதைப் பொருள் விநியோகத்தை அம்மால் தடுத்து நிறுத்த முடியும். ஆனால் கோரலை நிறுத்துவதற்கு சமூகத்தின் ஆதரவு அவசியமாகும். உங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் சமூக விரோத செயல்களில் ஈடுபட முற்படாதீர்கள். சிறைச்சாலை தொழில் கௌரவமான தொழில் என்பதால் சேவையின் கௌரவத்தை பாதுகாத்து சிறைச்சாலை அதிகாரிகள் செயற்பட வேண்டும். சிறைச்சாலை அதிகாரிகளிடையே சில நலன்களை எதிர்பார்த்து சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபடும் அதிகாரிகளும் இருக்கக்கூடும். ஏதேனும் ஒரு லாபத்திற்காக மற்றும் ஒருவரின் வாழ்க்கையை அழிக்கக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறைச்சாலை அதிகாரிகளின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை அதிகரிப்பது தொடர்பில் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக நீதி மற்றும் சமூக ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார தெரிவித்துள்ளார்.
1: நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் நிலைமையை கருத்தில் கொண்டு உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் உறவினர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிறைச்சாலை அதிகாரிகளின் சம்பளம், கொடுப்பனவுகளை அதிகரிப்பது தொடர்பான கோரிக்கைகள் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் ஊடாக கிடைக்கப் பெற்றுள்ளதாக நிதியமைச்சர் குறிப்பிட்டார். அத்துடன் அடுத்த வரவு செலவு திட்டத்தினூடாக சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு கொடுப்பனவுகளை வழங்குவது தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
0: இலங்கையில் 2 ஆண்டுகள் பணியாற்றியுள்ள அமைதிப்படை US பீஸ் கோர் அமைப்பின் 34 புதிய பயிற்சி தன்னார்வலர்கள் தங்கள் பயிற்சிகளை ஆரம்பிப்பதற்காக இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள பீஸ் கோர் சேவைக்கான உறுதிமொழி ஏற்பு நிகழ்வுக்கு முன்னதாக இந்த தன்னார்வலர்கள் சிங்களம் அல்லது தமிழ் மொழி, இலங்கை கலாச்சாரம் மற்றும் அமெரிக்க ஆங்கிலம் கற்பித்தல் ஆகியவற்றில் தீவிர பயிற்சியை மேற்கொள்வார்கள். உறுதிமொழி ஏற்பு நிகழ்வை தொடர்ந்து இவர்கள் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பணியாற்றுவார்கள். அங்குள்ள இலங்கை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் இணைந்து அமெரிக்க ஆங்கில கல்வியை விரிவுபடுத்தும் பணிகளில் ஈடுபடுவார்கள். அத்துடன் அவர்கள் இலங்கை குடும்பங்களுடன் தங்கி தாங்கள் பணியாற்றும் சமூகங்களின் ஒரு பகுதியாக திகழ்வார்கள். கொழும்பில் உள்ள பீஸ் கோர் அலுவலகத்தில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் எரிக் மேயர் இந்த புதிய பயிற்சியாளர்களை வரவேற்றார். இலங்கை பீஸ் கோர் சேவையானது 1962 ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது அரசாங்கத்தின் அமைப்பின் பேரில் முதல் அமெரிக்க தன்னார்வலர்கள் இங்கு வருகை தந்திருந்தனர். கல்வி, சுகாதாரம், விவசாயம், சமூக மேம்பாடு மற்றும் சுனாமிக்கு பிந்திய மீள்குடியேற்ற பணிகள் ஆகியவற்றில் 500 மேற்பட்ட அமெரிக்கர்கள் இந்த நாட்டில் பணியாற்றியுள்ளார்கள். ஆங்கில மொழி கல்வியின் மீது புதிய கவனத்தை செலுத்தி 2018 இந்த திட்டம் முறையாக மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. அமெரிக்க அமைதிப்படை என்பது அமெரிக்க அரசின் ஒரு சுயாதீனமான அமைப்பாகும். இது உலகெங்கிலும் உள்ள வளரும் நாடுகளுக்கு உதவவும் அமெரிக்க மக்களுக்கும் அந்த நாடுகளின் மக்களுக்கும் இடையே நல்லுறவை மேம்படுத்தவும் செயற்படுத்தப்படுகிறது. எதிர்கால வேலைவாய்ப்புகளுக்கு இளைஞர்களை தயார்படுத்தும் வகையில் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் வளர்ந்து வரும் தொழில்துறைகளுக்கு ஏற்ப தொழிற்கல்வி முறையை மாற்றி அமைக்க வேண்டும் என தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நாளின் கேவகே வலியுறுத்தினார். சிறப்பு அழைப்பின் பேரில் செப்டம்பர் 14 சீனா சென்று சீனாவின் ஜின்சாங் நகரில் நடைபெற்ற திறன்கள் மூலம் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குதல் என்ற கருப்பொருளிலான தொழிற்கல்வி தொடர்பான 2வது சர்வதேச மன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அமைச்சர்கள், ராஜதந்திரிகள், தொழிற்கல்வி நிபுணர்கள், கல்வியாளர்கள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகள் பங்கேற்கும் இந்த மன்றம் தொழிற்கல்வியின் புதிய போக்குகள், தொழில்துறைக்கும் கல்விக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச திறன் மேம்பாட்டு வாய்ப்புகள் தொடர்பில் அனுபவங்களை பரிமாறிக்கொள்ளும் முக்கிய தளமாக அமைந்துள்ளது. இலங்கையின் இளைஞர்களுக்கு உலகளாவிய வேலைவாய்ப்பு சந்தைக்கு பொருத்தமான திறன்களை வழங்குவதற்கும் தொழிற்கல்வித்துறையில் சர்வதேச ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கும் இந்த மன்றம் முக்கியமான வாய்ப்பாக அமைந்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு, தானியக்கமயமாக்கல், ரோபோ தொழில்நுட்பம், இலத்திரனியல் தொழில்நுட்பம், மேம்பட்ட உற்பத்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி போன்ற துறைகள் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதால் வேலைவாய்ப்பு சந்தைக்கு தேவையான திறன்களும் மாற்றமடைந்து வருகிறது. எனவே புதிய தொழில்நுட்பம் மற்றும் இலத்திரனியல் திறன்களை இளைஞர்களுக்கு வழங்குவதுடன் பிரச்சனைகளை தீர்க்கும் திறன், படைப்பாற்றல், தகவல் தொடர்பு மற்றும் மாறிவரும் சூழல்களுக்கு ஏற்ப தம்மை மாற்றிக்கொள்ளும் ஆற்றல் ஆகியவற்றையும் வளர்க்க வேண்டும். தொழில்துறைகளுக்கும் தொழிற்கல்வி நிறுவனங்களுக்கும் இடையிலான வலுவான தொடர்புகளை உருவாக்குவதனுடன் புதிய திறன்களை பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் ஏற்கனவே உள்ள திறன்களை மேம்படுத்துதல் ஆகியவற்றை தொடர்ச்சியான செயல்முறைகளாக மாற்ற வேண்டும். வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொள்வதற்கான நெகிழ்வான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். இலங்கையில் இளைஞர்களிடம் காணப்படும் பெருமாற்றலை புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய தொழில்துறைகள் உருவாக்கும் வாய்ப்புகளுடன் இணைப்பது எமது பொறுப்பாகும். நாடுகளுக்கு இடையில் பாடத்திட்டங்கள், பயிற்சி முறைகள், தொழிற்கல்வி தரநிலைகள் மற்றும் தொழில்துறை அனுபவங்களை பரிமாறிக் கொள்வதன் மூலம் சர்வதேச ஒத்துழைப்பை விரிவுபடுத்த முடியும். குறிப்பாக இலத்திரனியல் தொழில்நுட்பம், தானியக்கமயமாக்கல், மேம்பட்ட உற்பத்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறைகளில் கூட்டு பயிற்சி வாய்ப்புகளை உருவாக்க முடியும். இன்றைய வேலைவாய்ப்புகளுக்கு மட்டுமன்றி எதிர்காலத்தில் உருவாகும் வேலைவாய்ப்புகளுக்கும் இளைஞர்களை தயார்படுத்துவதே எமது நோக்கம். இதன் மூலம் இளைஞர்களின் திறன்களை சர்வதேச தரத்திற்கு உயர்த்தி நாட்டின் மனித வளத்தை எதிர்கால தேவைகளுடன் இணைக்க முடியும். இதற்கு தொழிற்கல்வி முக்கியமான கருவியாகும் என்றார். பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப் இன்ஃபர்மேஷன் என்ற நிறுவனங்களின் பயனாளி உரிமை தகவல்களை இதுவரை சமர்ப்பிக்காத நிறுவனங்கள் 2026 செப்டம்பர் 30 அல்லது அதற்கு முன்பாக அவற்றை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கம்பெனி பதிவக திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. 2007 ஏழாம் இலக்க நிறுவனங்கள் சட்டம் அல்லது அதற்கு முந்தைய ஏதேனும் நிறுவனங்கள் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டு திருத்தச் சட்டம் நடைமுறைக்கு வந்த தேதியில் பயனாளிகளை கொண்ட ஒவ்வொரு நிறுவனமும் இந்த தகவல்களை சமர்ப்பிக்க வேண்டும். குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் இணங்கு தவறும் நிறுவனங்களுக்கு நிர்வாக அபராதங்கள் விதிக்கப்படும். அத்துடன் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 1,000,000 ரூபாய்க்கும் குறைவான அபராதம், 10 ஆண்டுகளுக்கு மிகாத சிறை தண்டனை அல்லது இரண்டும் சேர்ந்து விதிக்கப்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இலாப நோக்கமற்ற அமைப்புகளின் செயற்பாடுகளை முடக்குவதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் நிதி நடவடிக்கைகள் பணிக்குழுவின் தர நியமனங்கள் ஓர் ஆயுதமாக பயன்படுத்தாமல் அரசாங்கம் அரசு நியமனங்களுக்கு முறையாக கட்டுப்படுவதை நிதி நடவடிக்கைகள் பணிக்குழு உறுதிப்படுத்த வேண்டும் என இலங்கை சிவில் சமூக நிதி நடவடிக்கை பணிக்குழு வேலையமைப்பு அதன் நிழல் அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. நிதி நடவடிக்கை பணிக்குழு என்பது நிதி மோசடி மற்றும் பயங்கரவாத செயற்பாடுகளுடனான நிதி உதவிகளை தடுப்பதை இலக்காக கொண்ட உலகளாவிய கண்காணிப்பு அமைப்பாகும். இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகளை தடுப்பதற்கான சர்வதேச தர நியமனங்கள் இந்த அமைப்பினால் வகுக்கப்படும். ஒரு நாடு நிதி நடவடிக்கை பணிக்குழுவில் தர நியமனங்களை பின்பற்ற தவறினால் அந்த நாடு சர்வதேச விதிகளுக்கு கட்டுப்படாத நாடாக கருதப்பட்டு சாம்பல் பட்டியல் அல்லது கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படக்கூடும். இதனூடாக அந்த நாட்டின் பொருளாதாரம் பலவீனமானதாகவும் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு பாதுகாப்பு அற்றதாகவும் மாற்றமடையும். இவ்வாறானதொரு பின்னணியில் இலங்கையின் லாப நோக்கிட்ட நிறுவனங்களின் செயற்பாடுகளை முடக்குவதற்கும் சிவில் சமூக இடைவெளியை சுருக்குவதற்கும் நிதி நடவடிக்கை பணிக்குழுவின் தர நியமனங்கள் அரசாங்கத்தினால் தவறாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக இலங்கையை தளமாக கொண்டு இயங்கி வரும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் அமைப்புகளை உள்ளடக்கிய இலங்கை சிவில் சமூக நிதி நடவடிக்கை பணிக்குழு வேலையமைப்பு தொடர்ச்சியாக கரசினி வெளியிட்டு வந்தது. இந்த நிலையில் இவ்வாறு நிதி நடவடிக்கை பணிக்குழுவின் இலங்கை தொடர்பான மதிப்பீடு நடைபெறவுள்ள நிலையில் இதன்போது பரிசீலிக்கப்பட வேண்டிய விடயங்களை உள்ளடக்கிய இலங்கை சிவில் சமூக நிதி நடவடிக்கை பணிக்குழு வேலையமைப்பினால் தயாரிக்கப்பட்டு நிதி நடவடிக்கை பணிக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிழல் அறிக்கை வெளியீட்டு நிகழ்வு வியாழக்கிழமை கொழும்பில் பண்டாநகர் ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் சிவில் சமூக பிரதிநிதிகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், சர்வதேச நாடுகளின் ராஜதந்திரிகள் உள்ளிட்ட பலரது பங்கேற்புடன் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் வெளியிட்டு வைக்கப்பட்ட நிழல் அறிக்கையில் இலங்கையின் லாப நோக்கற்ற நிறுவனங்களின் செயற்பாடுகளை முடக்குவதற்கும் சிவில் சமூக இடைவெளியை சுருக்குவதற்கும் நிதி நடவடிக்கை பணிக்குழுவின் தர நியமனங்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. புதிய சட்டங்கள், நிர்வாக உத்தரவுகள் மற்றும் ஏனைய பல நடைமுறைகளூடாக இந்த ஒடுக்குமுறை முன்னெடுக்கப்படுகிறது. இந்த ஆண்டு நிதி நடவடிக்கை பணிக்குழுவின் இலங்கை தொடர்பான பரஸ்பர மதிப்பீடு நடைபெறவுள்ளமையை காரணம் காட்டி நிதி நடவடிக்கை பணிக்குழுவின் விதிமுறைகளை பூர்த்தி செய்வது கட்டாயம் என கூறி அரசாங்கம் இந்த ஒடுக்குமுறை நடவடிக்கைகளை நியாயப்படுத்துகிறது. இவற்றின் சமீபத்திய நடவடிக்கை அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தொடர்பான சட்ட வரைவாகும். இந்த சட்டத்தில் நீதிமன்ற மேற்பார்வையின்றி போலீசாருக்கும் ஏனைய நிர்வாக கட்டமைப்புகளுக்கும் பரந்துபட்ட மற்றும் எதேச்ச அதிகார போக்கிலான அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமன்றி சிவில் சமூக அமைப்புகள் நிர்வகிப்பதற்கென அதிகாரம் குவிக்கப்பட்ட ஏகாதிபத்திய கட்டமைப்பு ஒன்றின் கீழ் பரந்த அளவிலான அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள் கட்டாயமாக பதிவு செய்யப்பட்டு தகுதி வாய்ந்த நிர்வாக அதிகாரத்தின் கீழ் கொண்டுவரப்பட வேண்டும் என்பதையும் இந்த வரைவு கட்டாயமாக்குகிறது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் நேற்று கைது செய்யப்பட்ட தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவரும் பொதுஜன பெரமுனவின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினருமான ரேணுக பெரேராவை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் பேருந்துகளுக்கான வீதி போக்குவரத்து அனுமதி பத்திரங்களை வழங்கிய சம்பவம் தொடர்பிலேயே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் நேற்றைய தினம் பிற்பகல் சந்தேக நபர் கொழும்பு நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். அதிவக வீதியான 56 பேருந்துகளுக்கான பயணிகள் சேவை அனுமதி பத்திரங்களை சட்டபூர்வ நடைமுறைகளை மீறியுள்ளதாக சந்தேக நபருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த அனுமதி பத்திரங்களுக்காக அறவிடப்பட வேண்டிய வருடாந்து கட்டணங்களை ஒரே தடவையில் அறவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபர் சார்பில் ஆஜரான சட்டத்திணிகள் முன்வைத்த சாட்சியங்களை பரிசீலித்த நீதவான் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார். கொழும்பு மட்டக்குழியில் உள்ள வாகனங்கள் நேற்று முன்தினம் மோதிய சம்பவம் மற்றும் உயிரிழப்பு தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஓட்டுநர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். தாம் ஓட்டிச் சென்ற மின்சார சீற்றொந்தின் வேகம் தானாகவே அதிகரித்ததாக அவர் தெரிவித்துள்ளார். இதன்போது தாம் வாகனத்தின் மீதான கட்டுப்பாட்டை இழந்ததாகவும் அவர் காவல்துறையிடம் கூறியுள்ளார். இதனையடுத்து விபத்துக்கு இயந்திர பிரச்சினை அல்லது தொழில்நுட்ப குறைபாடு ஏதேனும் காரணமா என்பதை தீர்மானிக்க மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் தலைமையிலான நிபுணர் குழுவை கொண்டு வாகனத்தின் தொழில்நுட்ப பரிசோதனை நடத்தப்படும் என்று காவல்துறையின் நீதிமன்றம் தெரிவித்தது. அத்துடன் மருத்துவ குழுவின் மூலம் ஓட்டுநரின் மனநல பரிசோதனை ஒன்றையும் மேற்கொள்ள காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். இதற்கு இடையில் அந்த ஓட்டுநர் கஞ்சா உட்கொண்டிருந்தார் என்ற குற்றச்சாட்டுகளை அவரது சட்டத்தரணிகள் மறுத்துள்ளனர். தங்கள் கட்சிக்காரர் ஒருபோதும் மதுவையோ அல்லது சட்டவிரோத போதைப் பொருட்களையோ உட்கொண்டதில்லை என்றும் ஆஸ்துமா மற்றும் நீரிழிவு நோய்க்காக ஆயுர்வேத மருந்துகளை உட்கொண்டு வருவதாகவும் அவர்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். எனினும் சந்தேக நபரை விடுவிப்பது பொது அமைதியின்மைக்கு வழிவகுக்கக்கூடும் என்றும் கூறி அவருக்கு பிணை வழங்குவதை காவல்துறையினர் எதிர்த்துள்ளனர். தரப்பு வாதங்களை கேட்டிருந்த நீதிமன்றம் அந்த ஓட்டுநரை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். தேயிலை தொழிற்சாலை பணிக்கு சென்றவர் மரணித்த நிலையில் தொழிற்சாலை பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று நோர்வுட் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சாமிமலை பகுதியில் உள்ள ஹொரன பெருந்தோட்ட நிறுவனத்துக்கு சொந்தமான டக்ஹோம் தோட்டத்தில் நோந்தி பிரிவில் அமைந்துள்ள தேயிலை தொழிற்சாலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு மரணம் அடைந்தவர் அதே தோட்டத்தில் வசிக்கும் பெரியமுத்து ஆறுமுகம் என்ற 69 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவரது உடற்கூட்டு பரிசோதனைக்காக டிகோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. கடந்த பல வருடங்களாக அதே தோட்டத்தில் அமைந்துள்ள தேயிலை தொழிற்சாலையில் அவர் பணிபுரிந்து வாழ்ந்துள்ளார் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. அம்பாறை மாவட்டம் மகாஓயா பிரதேசத்திற்கு உட்பட்ட கிராமம் ஒன்றில் ஹக்கபட்டாஸ் என்று அழைக்கப்படும் வேதி பொருளுக்கு இரையாகி 12 வயதுடைய குட்டி யானை ஒன்று உணவோ நீரோ உட்கொள்ள முடியாமல் உயிரிழந்துள்ளது. காட்டு பன்றிகளை வேட்டையாடுவதற்காக வைக்கப்பட்ட இந்த கொடிய பொறிகளால் யானைகள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருவதாக வனவிலங்கு அதிகாரிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். இந்த கொடிய வெடிபொருள் வாய்க்குள் வெடிப்பதனால் யானைகளின் தாடி மற்றும் வாய்ப்பகுதிகள் கடுமையாக சிதைந்து போகின்றன. இதனால் ஏற்படும் கடுமையான வலி, காயம் மற்றும் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக விலங்குகளால் உணவோ நீரினையோ அருந்த முடியாமல் மெல்ல மெல்ல உயிரிழக்கிறது என சிரேஷ்ட கால்நடை வைத்தியர் நிகால் புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார். கொக்கெயின் போதைப் பொருளை தன்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட நடிகர் விஸ்வ கோடிக்கார குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் 5000 ரூபாய் அபராதம் விதித்து கடுமையாக எச்சரித்து கல்கிஸ் நீதவான் நீதிமன்றம் சந்தேக நபரை விடுவித்திருந்தது. வெள்ளவத்தை போலீஸ் நிலையத்திற்கு கிடைக்கப்பட்ட இரகசிய தகவலுக்கு அமைய புதன்கிழமை இரவு வெள்ளவத்தை கடற்கரை பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் போலீசார் முன்னெடுத்திருந்த விசேட சோதனை நடவடிக்கையின் போது நடிகர் விஸ்வ கோடிக்கார உள்ளிட்ட 5 சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் சந்தேக நபர்கள் கல்கிரிச நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இந்த கைது நடவடிக்கையின் போது சந்தேக நபரான நடிகர் விஸ்வ கொடிக்காரவிடமிருந்து 1050 மில்லிகிராம் ஹொக்கெயின் போதைப் பொருள் மீட்கப்பட்டதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு தெரியப்படுத்தியிருந்தனர். இதன்போது சந்தேக நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து நீதவான் அவருக்கு 5000 ரூபாய் அபராதம் விதித்திருந்தார். மேலும் இதுபோன்ற குற்ற செயல்களுக்காக மீண்டும் நீதிமன்றத்திற்கு வந்தால் புனர்வாழ்வு நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட நேரிடும் என நீதவான் காஞ்சனா நிரஞ்சலா சில்வா இதன்போது சந்தேக நபரை எச்சரித்தார். போதைப் பொருள் கடத்தல்காரரான பானந்துறை சுடு சலிந்து என்று அழைக்கப்படும் சலிந்து மல்ஷித குணரத்னவின் பண பொறுப்பாளராக செயற்பட்ட நபர் அவரின் மனைவியுடன் நேற்று வியாழக்கிழமை இரவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
1: கல்கிசி போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்றிரவு முன்னெடுக்கப்பட்ட சுற்றுவளைப்பின் போது குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்களிடமிருந்து 63 லட்சம் பணம், 15 மில்லிகிராம் ஹெரோயின், பணம் எண்ணும் இயந்திரம், இலத்திரனியல் தராசு, ஸ்கூட்டி ரக மோட்டார் சைக்கிள் என்பன போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதற்கமைய முச்சக்கர வண்டியொன்றை நிறுத்தி நேற்றிரவு சோதனைக்குட்படுத்திய போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
0: திகிவெளி பகுதியில் வீட்டுக்குள் கைக்கொண்டு வீசி இரு சிறுவர்களை கொலை செய்து அவர்களின் தந்தைக்கு பலத்த காயம் ஏற்படுத்திய குற்ற செயலுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் உட்பட மூன்று பேர் மேல்மாகாண தெற்கு குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
1: வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியின் ஆலோசனைக்கு அமையில் இந்த கொலை சம்பவம் நடத்தப்பட்டுள்ளது. இதேவேளை தெஹிவளை கைக்குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் மூவர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். தெஹிவளை பொர்லஸ்காமுவ ரிதிமாலியத்த பகுதிகளைச் சேர்ந்த 39, 30, 23 வயதானவர்களை கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 11ஆம் தேதி கைக்குண்டு தாக்குதலில் சிறுவர்கள் இருவர் உயிரிழந்ததுடன் அவர்களின் தந்தை காயமடைந்தார். இலக்கு தவறியே இந்த குண்டு தாக்குதல் குறித்த வீட்டின் மீது நடத்தப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்தது. திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுவொன்றுடன் நெருங்கிய தொடர்பை பேணிய போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய ஒருவரின் வீட்டை இலக்கு வைத்து இந்த கைக்குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது.
0: சட்டவிரோதமான முறையில் ஈடுபட்டதாக சந்தேகப்படும் இரு நபர்களுக்கு சொந்தமான சுமார் 14 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை போலீஸ் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பணியகம் முடக்கியுள்ளது. பண தூய்தாக்கல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த சொத்துக்களை 14 நாட்களுக்கு விற்பனை செய்வதோ அல்லது கைமாற்றுவதோ தடுத்து நிறுத்தப்பட்டு முடக்கல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் கடத்தல் மூலம் சட்டவிரோதமாக ஈட்டிய பணத்தில் வாங்கப்பட்ட வத்தலை மற்றும் ஹொனுப்பிட்டி பகுதிகளைச் சேர்ந்த 4 காணிகள், இருமாடி வீடு உள்ளிட்ட கட்டிடங்கள் மற்றும் கார் ஒன்று என 900,000 ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு வெட்டாப்பள்ளி பகுதியில் நள்ளிரவில் வீடொன்றின் ஜன்னலை உடைத்து உள்நுழைந்த நபர் ஒருவர் ரொக்கப்பணம் மற்றும் தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்றுள்ளார். கடந்த செப்டம்பர் 16ஆம் தேதி நள்ளிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வீட்டில் இருந்தவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் வீட்டின் மதிலறி உள்நுழைந்த நபர் அதிகாலை 2:20 வரை வீட்டிற்குள் நுழைய பலமுறை முயற்சித்துள்ளார். இதுக்கான சான்றுகள் வீட்டில் உள்ள பாதுகாப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ளது. பின்னர் வீட்டின் ஜன்னலை உடைத்து உள்ளே நுழைந்த நபர் சாமி அறையில் வைக்கப்பட்டிருந்த 51,000 ரூபாய் ரொக்கப்பணத்தையும் 2 பவுன் சங்க நகைகளையும் திருடியுள்ளார். இதன்போது வீட்டினுள் நபர் ஒருவரின் நடமாட்டத்தை உணர்ந்து வீட்டார்கள் கூச்சலிடவே திருடன் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். சம்பவம் குறித்து 119 என்ற போலீஸ் அவசர இலக்கத்திற்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் முதற்கட்ட விசாரணைகளை மேற்கொண்டனர். சந்தேக நபரை 3 நாட்களுக்குள் கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்ததாக உறவினர்கள் கூறுகின்றனர். இந்த திருட்டு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முள்ளியவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அத்துடன் சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியுள்ள நபரை அடையாளம் காண பொதுமக்களின் உதவி கோரப்பட்டுள்ளதுடன் தகவல் தெரிந்தால் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு உடனடியாக அறிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கேகாலையின் புலத்ஹே பெட்டிய பகுதியில் உள்ள டெருஹெல கிராமத்தில் வீடு ஒன்றினுள் நுழைந்த முழு வளர்ச்சியடையாத சிறுத்தை ஒன்று எந்தவித பாதிப்புமின்றி மீட்கப்பட்டதாக வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புலத்ஹோஹெப்பெட்டிய அலுவலகத்தை சேர்ந்த வனவிலங்கு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து கால்நடை மருத்துவ வழிகாட்டுதலின் கீழ் அந்த சிறுத்தையை மீட்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர். அந்த இடத்திலிருந்து சிறுத்தையை மீட்ட பிறகு அதனை அதன் தாயுடன் மீண்டும் இணைக்க வனவிலங்கு அதிகாரிகள் முயற்சித்த போதிலும் அந்த முயற்சி வெற்றியடையவில்லை. இதனைத் தொடர்ந்து அந்த சிறுத்தை ரந்தினிஹல வனவிலங்கு சுகாதார முகாமைத்துவ பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட்டது. வனவிலங்கு அதிகாரிகள் மற்றும் கால்நடை மருத்துவக் குழுவினர் தற்போது அதற்கு தேவையான சிகிச்சைகளை அளித்து வருவதுடன் அதனை பொருத்தமான சூழலில் விடுவிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து வருகின்றனர். வட இலங்கையுடன் குடும்ப மற்றும் கலாச்சார தொடர்புகளை கொண்ட பிரித்தானிய தமிழர்களின் பயண இணைப்புகளை மேம்படுத்துவதற்காக லண்டனுக்கும் ஜாழ்ப்பாண சர்வதேச வானூர்தி நிலையத்திற்கும் இடையே நேரடி வானூர்திகளை இயக்குமாறு கோரப்பட்டுள்ளது. பிரித்தானிய தொழிற்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹாரத் தோமஸ் இந்த கோரிக்கையை முன்வைத்து கையெழுத்து மனுவை அனுப்பி வைத்துள்ளார். ஜாழ்ப்பாணத்திற்கு நேரடி வானூர்திகளை கொண்டு வாருங்கள் என்ற தலைப்பிலான இந்த மனு திருமணங்கள், இறுதிச் சடங்குகள், சமய விழாக்கள் மற்றும் குடும்ப சந்திப்புகளுக்கான ஜாழ்ப்பாணத்திற்கு பயணம் செய்யும் பிரித்தானிய தமிழ் குடும்பம் எதிர்கொள்ளும் சிரமங்களை எடுத்துக் காட்டுகிறது. ஹாரோ மேற்கு பகுதியை பிரதிநிதிப்படுத்தும் தோமஸ் தற்போது லண்டனுக்கும் ஜாழ்ப்பாணத்திற்கும் இடையே நேரடி வானூர்தி சேவைகள் இல்லை என்றும் இதனால் பயணிகள் கொழும்பு வழியாக பயணம் செய்து சுமார் 400 கிலோமீட்டர் கூடுதல் பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார். மனுவின்படி கொழும்பிலிருந்து ஜாழ்ப்பாணத்திற்கு சாலை அல்லது தொடருந்து வழியாக செல்லும் அடுத்த பயணத்திற்கு சுமார் 6 முதல் 7 மணி நேரம் ஆகிறது. இது வயதான பயணிகள், சிறு குழந்தைகளுடன் வரும் குடும்பங்கள் மற்றும் முக்கிய குடும்ப நிகழ்வுகளுக்காக பயணம் செய்பவர்களுக்கு மக்களுக்கு குறிப்பிட்ட சிரமங்களை ஏற்படுத்துகிறது. முன்மொழியப்பட்ட இந்த நேரடி சேவையானது பயண நேரத்தை குறைக்கவும் அணுகலை மேம்படுத்தவும் ஐக்கிய ராஜ்யத்திற்கும் வட இலங்கைக்கும் இடையே குடும்ப கலாச்சாரம் மற்றும் சமூக தொடர்புகளை வேலைப்படுத்தவும் நோக்கமாக கொண்டுள்ளது. வட மாகாணத்தில் சுற்றுலா, முதலீடு மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான சாத்தியமான நன்மைகளை இந்த மனு எடுத்துக் காட்டுகிறது. இந்த நிலையில் லண்டன் மற்றும் ஜாழ்ப்பாண சர்வதேச வானூர்தி நிலையத்திற்கு இடையே வணிக ரீதியான சாத்தியமான நேரடி வானூர்தி சேவையை ஆராய்ந்து ஆதரிப்பதற்காக இங்கிலாந்து அரசாங்கம், இலங்கை அதிகாரிகள், வானூர்தி நிறுவனங்கள் மற்றும் லண்டன் வானூர்தி நிலையங்கள் ஒன்றிணைந்து செயற்படுமாறு தோமஸ் அழைப்பு விடுத்துள்ளார். முன்மொழியப்பட்ட இந்த வானூர்தி சேவை இணைப்பை நிறுவுவதற்கான முயற்சிகளுக்கு ஆதரவாக மனுவில் கையெழுத்திடுமாறு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கையும் தாய்லாந்தும் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த ஒப்புக்கொண்டுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்ற சந்திப்பின் போது இரண்டு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களும் சாதாரண கடவுச்சீட்டுகளை வைத்திருப்பவர்களுக்கான விசா விலக்கு ஏற்பாடுகளை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை பற்றி விவாதித்துள்ளனர். இந்த விசா விலக்கு நடைமுறையானது பயணங்களை எளிதாக்கவும் சுற்றுலாவை மேம்படுத்தவும் இரு நாடுகளுக்கும் இடையே மக்களிடையேயான பரிமாற்றங்களை அதிகரிக்கவும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா, தொழிலாளர் இயக்கம், கல்வி, கடல் பாதுகாப்பு மற்றும் கலாச்சார பரிமாற்றங்கள் போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்தும் அமைச்சர்கள் இருவரும் விவாதித்துள்ளனர். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். செய்திகளில் தொடரும் இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரை, காஷ்லி குணேஸில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டு செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பி டி எஸ் பைனான்ஸ் GmbH நிறுவனத்தினர்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரையிசை காலங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
3: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷன் கரை, வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷ்டா கோனேஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் GmbH நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை மீண்டும் பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் GmbH நிறுவனத்தினர். உலகளவில் அதிகரித்து வரும் விநியோக சங்கிலி பாதிப்புகளை ஈடு செய்வதற்கான நம்பகமான மையமாக இந்தியா தற்போது மாறி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். கர்நாடகத்தில் இரவோடு இரவாக அனுமதியின்றி நிறுவப்பட்ட முன்னாள் முதல்வர் சித்தராமையாவின் சிலை அகற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவோதயா பள்ளிகளை நிறுவுவதற்கான இடங்களை 3 மாதங்களுக்குள் அடையாளம் காண தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
4: தமிழ்நாட்டில் ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளிகளை நிறுவ வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் திரு பி வி நாகரத்னா, திரு அகஸ்டின் ஜார்ஜ் மஹிஸ் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் நவோதயா பள்ளிகளுக்கான இடத்தை அடையாளம் காண பிறப்பித்த உத்தரவை ஏன் செயல்படுத்தவில்லை என கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் திரு ஜெய்தீப் குப்தா, ஏற்கனவே சிறந்த கட்டமைப்பை கொண்ட தமிழகத்திற்கு நவோதயா பள்ளிகள் தேவையில்லை என்பதே தங்கள் நிலைப்பாடு என்று கூறினார். மும்மொழி கொள்கைகளை பின்பற்றும் நவோதயா பள்ளிகள் தமிழகத்தில் உள்ள இருமொழி கொள்கை சட்டத்திற்கு முரணானது என்றும், கல்வி பொதுப்பட்டியலில் உள்ளதால் அதில் மாற்றம் கொண்டுவர அழுத்தம் கொடுக்க முடியாது என்றும் தெரிவித்தார். ஆனால் அந்த வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதிகள், எதிர்காலத்தில் மத்திய அரசு ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வரும்போது அந்த திட்டம் பொதுப்பட்டியலில் இருந்தால் அதனை ஏற்க முடியாதென மாநிலங்கள் கூறினால் கூட்டாட்சி தத்துவம் என்ன ஆகும் என கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு கொள்கை உள்ளது என்றும், அந்த வகையில் தமிழகத்தில் இருமொழி சட்டம் என்பதால் வேறு மொழிகளை கட்டாயப்படுத்த முடியாது என்றும் தெரிவித்தார். அப்போது நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் தங்களது நிலைப்பாட்டிலிருந்து மாறப்போவதில்லை என்றும், மொழிதான் பிரச்சனை என்றால் அது தொடர்பாக இரு அரசுகளும் பேசி தீர்வு காணலாம் எனவும் கூறினர். அதற்கு பதிலளித்த தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர், மும்மொழி கொள்கையை ஏற்காததன் காரணமாக தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய ரூபாய் 5,000 கோடிக்கு மேலான கல்வி நிதியை மத்திய அரசு இதுவரை விடுவிக்காமல் நிறுத்தி வைத்துள்ளதாக கூறினார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தமிழகத்தின் கல்வித்தரம் மிகவும் உயர்ந்தது என்பதில் மாற்றுக்கருத்தில்லை என்று தெரிவித்தனர். பின்னர் உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள், நவோதயா பள்ளிகளை நிறுவுவதற்கான நிலங்களை அடையாளம் காண ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை 3 மாதங்களுக்குள் செயல்படுத்த வேண்டுமென தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். நவோதயா பள்ளிகளை நிறுவுவதில் உள்ள முரண்பாடுகளை களைய மத்திய அரசு மற்றும் தமிழக அரசின் உயர்மட்ட அதிகாரிகள் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தி முடிவெடுக்க வேண்டும் என்றும், நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தமிழகத்தின் கல்வி நிதி 5,000 கோடி ரூபாய் குறித்தும் விவாதித்து தீர்வு காண வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர். வழக்கு விசாரணை டிசம்பர் 14 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
3: தொடர்ந்து சிபிஎஸ்இ 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மும்மொழி கொள்கையிலிருந்து நடப்பாண்டில் விலக்கு அளிக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் மீண்டும் அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது.
5: தேசிய கல்விக் கொள்கை 2020 அடிப்படையில் மும்மொழி கொள்கை பின்பற்றப்பட வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தி வருகிறது. மாநில மொழி, ஆங்கிலம் மற்றும் மற்றொரு இந்திய மொழி ஆகிய 3 மொழிகள் மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டும் என தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறது. நடப்பு கல்வியாண்டு முதல் 6ஆம் வகுப்பிலிருந்து மும்மொழி கொள்கை பின்பற்றப்படும் என மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அறிவித்தது. அடுத்த கல்வியாண்டில் 7ஆம் வகுப்பு வரையிலும், அதற்கு அடுத்த கல்வியாண்டில் 8ஆம் வகுப்பு வரை என படிப்படியாக மும்மொழி கொள்கை அமல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்த முந்தைய திமுக அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. சிபிஎஸ்இயின் மும்மொழி கொள்கை அமலாக்கத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்ட நிலையில் அவை தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்போது நடப்பு கல்வியாண்டில் சிபிஎஸ்இ மும்மொழி கொள்கையிலிருந்து விலக்குவதற்கான விருப்பத்தை 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கலாம் என மத்திய அரசுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். அரசின் கொள்கையில் நீதிமன்றம் தலையிடவில்லை என்றும், இறுதி விசாரணையில் கொள்கை தொடர்பான முக்கிய சட்ட பிரச்சினைகளை முடிவு செய்யும் என்றும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தினர். நீதிமன்றத்தின் ஆலோசனையை மறுபரிசீலனைக்காக மீண்டும் மத்திய அரசிடம் தெரிவிப்பதாக கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திருமதி ஐஸ்வர்யா பாட்டி தெரிவித்தார். இதையடுத்து வழக்கின் விசாரணையை வரும் 23ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது.
3: தொடர்ந்து மத்திய பிரதேசத்தில் 30க்கும் மேற்பட்ட பழங்குடியின குழந்தைகள் பலியானது தொடர்பாக ராகுல் காந்தி பதிவிட்டிருக்கிறார். மத்திய பிரதேசத்தின் பாலகாட் நகரில் 30க்கும் மேற்பட்ட பழங்குடியின குழந்தைகள் சமீபத்தில் உடல்நல குறைபாடு காரணமாக உயிரிழந்து போனார்கள். கடந்த 4 மாதங்களில் 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பலியானது மாநிலம் முழுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அதேபோல் 400க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. பலியானோரில் பெரும்பாலான பைகா பழங்குடியின குழந்தைகள், மேலும் சில கோண்ட் பழங்குடியின குழந்தைகளும் இதில் பலியாகியுள்ளார்கள். இந்த உயிரிழப்புகளுக்கு காரணமாக பல்வேறு உடல்நல கோளாறுகள் குறிப்பிடப்பட்டாலும், அங்கு மருத்துவம் மற்றும் சுகாதாரம் மிகவும் மோசமாக இருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. இத்தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சமூக ஊடகங்களில் பதிவிட்டிருக்கிறார். அதில் மத்திய பிரதேசத்தின் பாலாகாட் நகரில் பழங்குடியின குழந்தைகள் 30க்கும் மேற்பட்டோர் நோய், ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் அடிப்படை சுகாதார வசதிகளின்றி பலியாகிவிட்டார்கள். இந்த விவகாரத்தில் அரசின் அலட்சியம் எந்த அளவுக்கு இருந்தது என்றால், அப்பாவி குழந்தைகளின் உயிர்கள் தொடர்ந்து பறிபோனதும் அத்தொடர்பான நடவடிக்கைகள் மந்தமாகவே எடுக்கப்பட்டன. அரசும் நடவடிக்கை எடுக்காமல் உறங்கிக் கொண்டிருக்கிறது. மத்திய பிரதேச முதல்வர் அவர்களை விளக்கேற்றி பண்டிகைகளை கொண்டாடி முடிந்த பின் உங்களுக்கு நேரம் கிடைத்தால் மாநிலத்தின் கள யதார்த்தத்தையும் பாருங்கள். நோய் கட்டுப்படுத்துதல், ஊட்டச்சத்து, சுத்தமான நீர் போன்றவற்றின் பற்றாக்குறை மற்றும் சீர்குலைந்து வரும் சுகாதார அமைப்பால் சின்னன் சிறு குழந்தைகளின் உயிர்கள் பறிபோகின்றன. கலப்படம் கொண்ட மருந்துகளும் விசங்கலந்த கள்ளச்சாராயமும் பல 100க்கணக்கான குடும்பங்களை அழித்து வருகின்றன. நான் இந்தூர் சென்றேன். மேலும் மத்திய பிரதேசம் முழுவதும் உள்ள மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களிடம் தொடர்ந்து கருத்துக்களை கேட்டு வருகிறேன். இங்கு வெளிச்சத்துக்கு வரும் கொடூர சம்பவங்கள் மத்திய பிரதேசத்தின் கல்வி அமைப்பு நாட்டிலே மிகவும் சீரழிந்த ஒன்றாக இருப்பதை வெளிப்படுத்துகின்றன. மாணவர்கள், குழந்தைகள், ஏழைகள், தலித்துக்கள், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பெண்கள் என்று அனைவரும் இங்கு துன்புறுத்தப்படுகிறார்கள். யாரும் மகிழ்ச்சியாக இல்லை. இன்று இந்தியாவின் மிகவும் ஊழல் நிறைந்த திறமையற்ற அரசாக மத்திய பிரதேச அரசு இருக்கின்றது. அதுதான் உண்மை என்று ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். மாணவன் பாரதிதாசனுக்கு தேவைப்படும் நிதியை வழங்க முடியாது என்றால் முதல்வர் வெளிப்படையாக அறிவித்து விடவும், திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாட்டு மக்களும் மாணவருக்கான கல்வி கட்டணத்தை கட்டி படிக்க வைப்போம் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்.
5: அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி தொகை திட்டத்தின் கீழ் மலேசியாவில் மருத்துவ ஆராய்ச்சி படிப்பு மேற்கொண்டு வரும் பாரதிதாசன் என்ற மாணவருக்கு கல்வி உதவித் தொகையை தமிழ்நாடு அரசு விடுவிக்கவில்லை. இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், கல்வி உதவித் தொகையை வழங்குமாறு தமிழக அரசிடம் பலமுறை வலியுறுத்தியுள்ளதாகவும், ஆனால் அரசு பணம் அனுப்பாததால் தம்மை பல்கலைக்கழகத்திலிருந்தே வெளியேற்றும் நிலை உருவாகியிருப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் தாவேக அரசு அதிகாரிகள் தன்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதாகவும், வரலாற்றில் ரோஹிந்த் வெமுலாவுக்கு என்ன நடந்ததோ அதேபோன்ற அடக்குமுறையை தன் மீதும் பிரயோகிப்பதாகவும் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார்.
6: நான் வந்து வேற என்ன வேற ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் என்ன இருக்குன்னு நான் பார்த்து இந்தியாலேயோ அல்லது வேற எங்கேயாவது நான் என் கல்வியை தொடறேன், நான் முயற்சி பண்றேன். என்னை போட்டு மென்டல் டார்ச்சர் பண்ணாதீங்க. வரலாற்றுல ரோஹித் வெமுலாவுக்கு என்ன நடந்துச்சோ

0: மாணவரின் பல ஆண்டு உயர்கல்வி கனவு பாழாகக்கூடாது என திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். ரோஹித் வெமுலாவுக்கு நடந்தது போல எனக்கும் நடக்கிறது என பாரதிதாசன் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், எங்களுக்கு எதிர்க்கட்சியாகவே இருந்தாலும் அப்படி ஒரு அவப்பெயரை தாவேக அரசு சுமக்க வேண்டாம் என்பதே என் வேண்டுகோள் என குறிப்பிட்டுள்ளார். மாணவர் பாரதிதாசனுக்கு தேவைப்படும் நிதியை வழங்க முடியாது என முதலமைச்சர் வெளிப்படையாக அறிவித்துவிட்டால் திமுகவும் தமிழ்நாட்டு மக்களும் அந்த மாணவருக்கான கல்வி கட்டணத்தை கட்டி படிக்க வைப்போம் என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு பே சண்முகம் விடுத்துள்ள அறிக்கையில், மாணவர் பாரதிதாசனின் கல்வித் தொகையை விடுவிக்க வேண்டி சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசுவிடம் 4 முறை பேசியுள்ளதாகவும், காரணம் என்னவாக இருந்தாலும் அவருடைய படிப்பு பாதிக்கும் வகையில் அரசு நடந்து கொள்ளக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். இதேபோல் பாரதிதாசன் உள்ளிட்ட அயலக உயர்கல்வி மாணவர்களின் நிதியை தமிழ்நாடு அரசு உடனடியாக வழங்கிட வேண்டும் என இந்திய மாணவர் சங்கமும் வலியுறுத்தியுள்ளது.
1: தொடர்ந்து புதுடில்லியில் கடந்த வார இறுதியில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்ற உலகத் தலைவர்கள் சிலருக்கு உடல்நல பிரச்சினை ஏற்பட்டிருப்பதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் உண்மையில்லை என்று மத்திய வெளியுறவு விவகாரத்துறை விளக்கம் கொடுத்துள்ளது. அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் பொய்யான செய்தி என்று எச்சரிக்கை விடுத்திருக்கும் மத்திய வெளியுறவு விவகாரத்துறை அமைச்சகம் சமூக வலைதளங்களில் இதுபோன்ற தவறான செய்திகளை பரப்பும் பதிவுகள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்றும் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் காய்ச்சல் பாதிப்பு காரணமாக சிகிச்சைக்கு செல்லும் நோயாளிகளில் அவர்களிடமிருந்து கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் தனியார் மருத்துவமனைகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியா தொடர்ந்து பல்வேறு நாடுகளிடமிருந்து எண்ணெய் வாங்க இருப்பதாக தெரிவித்துள்ளது. அமெரிக்க நாடாளுமன்றம் ரஷ்ய எண்ணெய் எரிவாயு ஆகியவற்றை வாங்கும் நாடுகள் மீது கடுமையான வரி விதிக்கும் புதிய சட்டத்தை ஏற்றுக்கொண்டதை அடுத்து இந்தியா அவ்வாறு கூறியிருக்கிறது. 1.4 பில்லியன் மக்களின் எரிசக்தி தேவையை பாதுகாப்பதில் உறுதியாக தாங்கள் இருப்பதாக இந்திய வெளியுறவு அமைச்சு சொன்னது. சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப பல்வேறு நாடுகளிடமிருந்து எண்ணெய் வாங்கப் போவதாக அது வலியுறுத்தியது. தனது வர்த்தக பொருளாதார நலன்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தாங்கள் தயாராக இருப்பதாகவும் இந்தியா தெரிவித்தது. ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே முக்கியமான உத்திகள் அடிப்படையிலான நெருக்கமான கூட்டு திட்டங்கள் இருக்கின்றன. இந்தியாவுக்கு ராணுவ தளவாடங்களை வழங்கும் முக்கிய நாடுகளில் ஒன்றாகவும் ரஷ்யா திகழ்கிறது. மேற்கு வங்க பாரதிய ஜனதா கட்சி அரசின் அன்னபூரணா திட்டத்தின் கீழ் பிரதமர் மோடியின் பிறந்த நாளான நேற்று 1,58,00,000 பெண்களின் வங்கிக் கணக்கில் தலா 3,000 ரூபாய் மாதாந்த உதவித்தொகை செலுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த ஜூன் மாதம் தொடங்கப்பட்ட இந்த திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை இந்த மாதம் 1,58,00,000 அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பெயர், பூக்கள் மற்றும் புல் சின்னத்தை பயன்படுத்த மேற்குவங்க முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையிலான கட்சி பிரிவுக்கும் அதிருப்தி சட்டசபை உறுப்பினர்கள் பிரிவுக்கும் தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது.
0: மேற்கு வங்கத்தில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் தோல்வியடைந்து ஆட்சியை பறிகொடுத்தது. மேலும் திருமதி ரிப்ரதா பானர்ஜி தலைமையில் அதிருப்தி அணி ஒன்று உருவாகி திரிணாமுல் காங்கிரசுக்கு உரிமை கோரியது. செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான அணியும் அதிருப்தி அணியும் தாங்கள்தான் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் உண்மையான பிரதிநிதிகள் என கோரி வருகின்றன. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கப்படும் வரை திரிணாமுல் காங்கிரஸ் என்ற பெயரையும் கட்சி சின்னத்தையும் இரு அணிகளும் பயன்படுத்தக்கூடாது என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இரு அணிகளும் சமநிலையில் இருக்கவும் அவற்றின் உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்கவும் இந்த இடைக்கால நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அக்டோபர் 6 நந்திகிராம் மற்றும் ரெஜிநகர் தொகுதிகளில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் இரு அணிகளும் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள சுயேட்சை சின்னங்களின் பட்டியலில் இருந்து தங்களுக்கு விருப்பமான புதிய சின்னங்களை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் தங்களுக்கான புதிய பெயர்களையும் தேர்வு செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. புதிய பெயர் மற்றும் சின்னத்துக்கான தலா 3 விருப்பங்களை செப்டம்பர் 18 காலை 11 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. முன்னதாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவசேனாவின் அதிருப்தி அணியான திரு ஏக்நாத் ஷிண்டேவின் அணிக்கு சிவசேனா கட்சியின் சின்னமாக வில் அம்பு சின்னத்தை ஒதுக்கியது தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் திரு ஜாய்மால்யா பக்ஷி, திருமதி மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு கடும் அதிருப்தி தெரிவித்திருந்தது. சிவசேனா கட்சி உடைந்தபோது பால் தாக்கரேவின் சின்னமான வில் அம்பு சின்னத்தை இரு அணியினருக்கும் வழங்கியிருக்கக்கூடாது என்றும் இருவரையும்

0: தங்கள் சொந்த சின்னத்தில் போட்டியிட செய்திருக்க வேண்டும் என்றும் நீதிபதி திரு ஜாய் மால்யா பக்ஷி கூறியிருந்தார். கட்சி யாருக்கு சொந்தமானது என்பதை எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் முடிவு செய்ய முடியாது என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தியிருந்தனர். இந்நிலையில் திரிணாமுல் காங்கிரசின் பெயர் மற்றும் சின்னத்தை இரு அணியினருக்கும் வழங்காமல் தேர்தல் ஆணையம் முடக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது.
1: தொடர்ந்து இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தாராபுரத்தில் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் 1,40,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
2: மதுராந்தகம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திருமதி சத்யபாமா, திருமதி மரகதம் குமரவேல் ஆகியோர் தாவேக்காவில் இணைந்த நிலையில் அங்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தாராபுரம் தொகுதியில் திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட வழக்கறிஞர் திருமதி சுகன்யா முதல் ஆளாக தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். அவரது சொந்த ஊரான தளவாய்ப்பட்டினம் கிராமத்தில் பிரச்சாரத்தை தொடங்கிய அவருக்கு திமுகவினர் மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கை மற்றும் பட்டாசுகள் வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து சென்னக்கல் பாளையம், ஐயம்பாளையம், திருமலை பாளையம், காமராஜர் நகர், முஸ்லீம் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திருமதி சுகன்யா மற்றும் திமுகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதனிடையே தாராபுரம் தொகுதிக்கு உட்பட்ட மூலனூரில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் அவ்வழியாக வந்த காரில் சுமார் 1 கிலோ தங்க நகைகள் ஒரு பிளாஸ்டிக் பெட்டிக்குள் வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. 1,40,00,000 ரூபாய் மதிப்பிலான அதற்கு எந்தவிதமான ஆவணங்களும் இல்லாததால் நகைகளை பறிமுதல் செய்த பறக்கும் படை அதிகாரிகள் அவற்றை தாராபுரம் வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர்.
1: தொடர்ந்து கனடாவில் தங்களின் கும்பலில் 5,000 உறுப்பினர்களும் காவல்துறையினரை விட அதிக துப்பாக்கிகளும் இருப்பதாக கூறி கனடாவின் பாதுகாப்பு அமைச்சர் ராணுவம் மற்றும் காவல்துறைக்கு இந்திய லோரன்ஸ் பிஸ்னோயின் கும்பல் மிரட்டல் கடிதம் அனுப்பியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள குற்றவாளி லோரன்ஸ் பிஸ்னோயின் கும்பல் கனடா நாட்டில் துப்பாக்கிச் சூடு, பணம் பறிப்பு, கொலை உள்ளிட்ட பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதையடுத்து நாடு கடத்தப்பட உள்ள பிஸ்னோய் கும்பலை சார்ந்தவர்கள் குறித்து கனடாவின் புலம்பெயர்வோர் மற்றும் அகதிகள் வாரியம் மேற்கொண்ட விசாரணையில் சில முக்கிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆவணங்களில் லோரன்ஸ் பிஸ்னோயின் கும்பலைச் சேர்ந்த அமிதோஸ் பஜ்வா மற்றும் சாகிப் ஜோத் சிங் ஆகியோர் கனடாவின் பாதுகாப்பு அமைச்சர், ராணுவம் மற்றும் காவல்துறையினர் ஆகியோரை குறிப்பிட்டு அப்டோஸ் போர் காவல்துறைக்கு அனுப்பிய மிரட்டல் கடிதமும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமிதோஸ் மற்றும் சாகிப் ஜோத் ஆகிய இருவரும் கனடாவின் பல்வேறு நகரங்களில் பணம் பறிப்பு மற்றும் துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களில் ஈடுபட்டவர்கள் என்று கனடா அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்து அவர்கள் கனடா அதிகாரிகளுக்கு அனுப்பிய மிரட்டல் கடிதத்தில், நாங்கள் உங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக எச்சரிக்கை மற்றும் சவால் விடுக்கின்றோம். நாங்கள் ஒரு இந்திய கும்பல், எங்களை உங்களால் தடுக்க முடியாது. நாங்கள் கனடாவை ஆட்சி செய்வோம் என்பது உங்களுக்கு புரிகிறதா? நாங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். கனடாவில் எங்கள் கும்பலில் 5,000 அதிகமான உறுப்பினர்கள் உள்ளார்கள். அவர்கள் வெறும் $1,000 துப்பாக்கிச்சூடு நடத்தக்கூடியவர்கள். எங்களை உங்களால் தடுக்க முடியுமா? நாங்கள் கனடாவை கைப்பற்றுவதை நீங்கள் காண்பீர்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பூட்டான் பிரதமர் செரிக் டோப்கோவை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் நேரில் சந்தித்து உரையாடியிருக்கிறார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக பூட்டான் நாட்டுக்கு சென்றுள்ளார். கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி நடைபெற்ற தேசிய வாக்காளர் நாள் விழாவில் ஞானேஷ்குமார் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குட முழுக்கு விழா அமைச்சர்களின் குடும்ப விழா போல் நடந்திருப்பதாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டுகிறார்.
2: இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், மதுரை மீனாட்சியம்மன் கோயிலின் மகா கும்பாபிஷேகம் யாருக்கானது? வெறும் பணக்காரர்களுக்கு மட்டுமானதா என அவர் வினவியுள்ளார். 17 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரை மாநகரில் நடக்கும் இந்த மகா கும்பாபிஷேகத்தை கண்டுகளிக்க சாமானிய மக்கள் அனுமதிக்கப்படவில்லை என்பது தாவேக்க அரசின் ஆணவத்திற்கான மற்றொரு சான்று என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த கும்பாபிஷேகத்தை மக்கள் நேரில் கண்டுகளிப்பதற்கென அச்சடிக்கப்பட்ட சுமார் 9000 பாஸ்கள் எங்கே போயின முதல்வரே என்றும், உங்கள் அமைச்சர்களுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே பாஸ்களை வழங்கி அவர்களை முதல் வரிசையில் அமர வைப்பதற்கா அரசு செலவில் கும்பாபிஷேகம் நடத்தப்படுகிறது என திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். கால் கடுக்க காத்திருப்பவர்களை கும்பாபிஷேகம் நடக்கும் கோயிலின் அருகில் கூட நெருங்க விடாமல் தாவேக அரசு தடுப்பதற்கு பக்த கோடிகள் என்ன பயங்கரவாதிகளா என திரு நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். பணம் படைத்தவர்களுக்கும் விஐபிகளுக்கும் மட்டும்தான் கோயிலுக்குள் அனுமதி என்று நீங்களே ஒரு நவீன தீண்டாமையை அரங்கேற்றுவது என்ன மாதிரியான மனநிலை என அவர் வினவியுள்ளார். பொதுவாக கும்பாபிஷேகம் நடைபெறும் கோவில்களில் தனி குழாய் ட்ரோன்கள் மூலம் கோவிலை சுற்றியுள்ள பக்தர்களுக்கு தீர்த்தம் தெளிக்கப்படும் நிலையில், பாட்டில் தண்ணீரை வாளி பக்கெட்டில் கலந்து அப்பாவி மக்களை உங்கள் அரசு ஏமாற்றுவது எத்தனை பெரிய பாவம் என அவர் தெரிவித்துள்ளார். கோயில் அறங்காவலர்களின் பெயர்களை அழைப்பிதழிலிருந்து நீக்கியதுடன் தற்போது பொதுமக்களுக்கு புண்ணியம் கிடைக்கக்கூடாது என முட்டுக்கட்டை போட்டுள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அமைச்சர்கள் திரு நிர்மல்குமார், திரு ரமேஷ், இந்து அறநிலையத்துறை ஆகியோரின் அதீத தலையீட்டினாலும் முதலமைச்சரின் அலட்சியத்தாலும் உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவிலின் கும்பாபிஷேகம் ஏதோ அமைச்சர்களின் குடும்ப விழாவினை போல நடந்து முடிந்துள்ளதாகவும், இது ஆட்சியின் மீது விழுந்த கரும்புள்ளிகள் என்றும் அவர் விமர்சித்துள்ளார்.
1: தொடர்ந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் கேரள முன்னாள் டிஜிபி டொமின் தங்சேரிக்கு 4 கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து கோட்டயம் ஊழல் தடுப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கேரளத்தில் முன்னாள் டிஜிபி ஒருவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் தண்டனை பெறுவது இதுவே முதல் முறையாகும். முன்னாள் IPS அதிகாரியான அவருக்கு 30.84 லட்சம் ரூபாய் அபராதத்தையும் நீதிமன்றம் விதித்திருக்கிறது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் இலவசமாகவே தொடர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெருநிறுவனங்கள் லாபம் குவிக்க சாமானியர்களை வதைப்பதா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது.
2: அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்படி UPI பரிவர்த்தனைகள் இலவசம் என்பதை மாற்றி கட்டணம் விதிக்கப்பட்டிருப்பது எளிய நடுத்தர மக்கள் மீது தொடுக்கப்பட்டுள்ள தாக்குதல் என குறிப்பிட்டுள்ளார். இது விலைவாசி உயர்வுக்கு வழிவகுக்கிறது என்றும், ஏற்கனவே வரிச்சுமைகள் பல்வேறு சேவைகளுக்கு கட்டணங்கள் என்பதால் அல்லலுறும் மக்கள் மீது இன்னொரு சுமை ஏற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சொந்த பணத்தை மக்கள் கையாளவே கட்டணம் செலுத்தும் நிலையை உருவாக்கியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று குறிப்பிட்டுள்ள திரு சண்முகம், பொருளாதார சுமையால் அவதிப்படும் சாதாரண மக்கள், சிறு வணிகர்கள், கடைக்காரர்கள், தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். குறைந்தபட்ச இருப்புத் தொகையை பராமரிப்பதற்கான அபராதம் வழியாக தனியார் வங்கிகள் கோடிக்கணக்கில் பணத்தை குவிப்பதாக குற்றம் சாட்டிய அவர், இந்த கட்டண கொள்ளையில் UPI நிறுவனங்களும் கூடுதலாக இணைந்து கொண்டுள்ளதாக கூறியுள்ளார். எனவே UPI பண பரிவர்த்தனைக்கு கட்டணம் விதிக்கும் முடிவை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற்றிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள திரு சண்முகம், டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் இலவசமாகவே தொடர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.
1: தொடர்ந்து முன்னாள் ஒன்றிய அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன் சிவசங்கையில் நேற்று காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு 80. அவரது உடலுக்கு அரசியல் கட்சியினர், பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். புதிய ஆம்னி பேருந்துகளுக்கான அனுமதி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் 300 ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாமல் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பேருந்து உரிமையாளர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள்.
2: வாகன பதிவு மற்றும் சாலை வரிகளை செலுத்திய பிறகும் இறுதி ஒப்புதல் கிடைக்காததால் பண்டிகை காலங்களில் கூட தங்களால் பேருந்துகளை இயக்க முடியவில்லை என உரிமையாளர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு எழுந்தது. இதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட 300க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் 1 மாதத்திற்கும் மேலாக போக்குவரத்து ஆணையரகத்தில் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் 270 பேருந்துகள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு அவற்றின் உரிமையாளர்கள் காலாண்டு சாலை வரியாக தலா 1.5 லட்சம் வரை செலுத்தியுள்ளனர். இருப்பினும் இறுதி பெர்மிட் ஒப்புதல் கிடைக்காததால் பல கோடி ரூபாய் முதலீட்டில் வாங்கப்பட்ட புதிய பேருந்துகள் முடங்கி கிடக்கின்றன. சென்னையில் அண்மையில் நடைபெற்ற போக்குவரத்து துறை கூட்டத்தில் பெர்மிட் கிடைக்காமல் பாதிக்கப்பட்ட ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சிலர் தங்களது குமுறல்களை வெளிப்படுத்தி அதிகாரிகளிடம் முறையிட்டனர். தங்கள் தரப்பு கோரிக்கைகளை முன்வைத்தனர். தாவேக ஆட்சிக்கு வந்த பின்னர் 25 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பை சந்தித்துள்ளதாக தங்கள் குமுறலை வெளிப்படுத்தியது இணையத்தில் வைரலாகி வருகிறது.
3: இன்னைக்கு வரைக்கும் வண்டி ஓடிட்டு இருக்கேன். மண்ணுக்கு சம்பாதிச்சேன்.
2: இதுகுறித்து பேசிய போக்குவரத்துத்துறை ஆணையர் திருமதி சி ஜி தாமஸ், அதிக அளவிலான விண்ணப்பங்கள் குவிந்துள்ளதால் அவை பரிசீலிக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். தாவேக் அரசு எவ்வித லஞ்சமும் பெறாமல் 300 ஆம்னி பஸ்களுக்கு அனுமதி வழங்கிவிட்டதாக மார்தட்டிக் கொள்ளும் நிலையில், கடந்த 4 மாதமாக ஒரு ஆம்னி பேருந்துக்கு கூட பெர்மிட் கிடைக்காமல் பல கோடி ரூபாய் வரை இழப்பை சந்தித்துள்ளதாக பேருந்து உரிமையாளர்கள் குற்றம் சாட்டினர்.
1: இனி இன்று சென்னையில் ஆம்னி தங்கத்தின் விலை சவரனுக்கு 1160 ரூபாய் உயர்ந்து 113,240 ரூபாவுக்கும், கிராமுக்கு 145 ரூபாய் உயர்ந்து 14,155 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை 5 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 255 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள்.
4: இரவு முழுவதும் யுக்ரைனின் முக்கிய உள்கட்டமைப்புகள் மீது ரஷ்யா தனது தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது. கியவ் நகரிலும் அதை சுற்றியுள்ள பகுதியிலும் ட்ரோன்களை தயாரிக்கும் 3 தொழிற்சாலைகள் குறிவைக்கப்பட்டதாகும். மேலும் தெற்கு பகுதியில் ருமேனியாவிலிருந்து ஆயுதங்களை விநியோகிக்க பயன்படுத்தப்படும் 2 பாலங்கள் தாக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுத உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள சாப்பரோஷியா பகுதியில் உள்ள ஒரு ஸ்டீல் ஆலையையும் தாக்கியதாக ரஷ்யா கூறுகிறது.
1: மேலான காலப்பகுதியில் முதன்முறையாக அமெரிக்க வட்டி வீதங்கள் உயர்த்தப்பட்டிருப்பதோடு அவை மேலும் உயர்த்தப்படக்கூடும் என்ற தகவல்கள் வந்திருப்பது நேர்கள் அறிந்ததே. வட்டி வீதங்களை குறைக்குமாறு கோரி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியிலும் மத்திய வங்கியால் ஏகமனதான தீர்மானத்தின் மூலம் இந்த வட்டி வீதங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கண்டனங்களை தெரிவிக்கிறார். இது திட்டமிட்ட செயல் என்று குறிப்பிடுகிறார். இது திட்டமிட்ட சதி செயல் என்று அவர் குறிப்பிடுகிறார்.
5: அந்த வாரியம் மிகவும் விரோத போக்குடன் செயல்படுகிறது. அரசியல் உள்நோக்கத்துடன் செயல்படுகிறார்கள். அவர்கள் செய்வது தவறான செயல். அவர்கள் அரசியல்வாதிகள் அல்லது அரசியல்வாதிகளால் நியமிக்கப்பட்டவர்கள். இது வருந்தத்தக்கது. வட்டி விகிதம் மிக அதிகமாக உள்ளது. அப்படியிருந்தும் நமது பொருளாதாரம் சிறப்பாக செயல்படுவதால் நாடு அனைத்து தடைகளையும் கடந்து முன்னேறுகிறது.
6: டொனால்டு டிரம்ப் கிரெடிட் கார்டுகள், கடன்கள் மற்றும் வீட்டுக் கடன்களை பெற்றுள்ள நுகர்வோர் குறைவான வட்டித் தொகையை செலுத்தவும் தங்கள் நிதி நிலைமை குறித்து நிம்மதியடையவும் ஏதுவாக வட்டி விகிதங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்று டொனால்டு டிரம்ப் விரும்புகிறார். இதன் மூலம் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள இடைக்கால தேர்தல்களில் தனது குடியரசுக் கட்சி வேட்பாளர்களை அவர்கள் ஆதரிக்கக்கூடும் என்று அவர் கருதுகிறார். வட்டி விகித உயர்வு தனது தேர்தல் வாய்ப்புகளுக்கு ஒரு பின்னடைவு என்றும் அவர் கருதக்கூடும். ஆனால் இதற்கு ஓரளவு அவரே காரணம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனெனில் ஈரானில் நிலவும் போரினால் ஏற்பட்ட கச்சா எண்ணெய் விலை உயர்வு ஃபெட் அமைப்பு வட்டி விகிதங்களை உயர்த்தியதற்கான காரணங்களில் ஒன்றாகும். மேலும் இதற்கு முன்பு அவர் ஃபெட் ரிசர்வ் தலைவராக இருந்தவரை வட்டி விகிதங்களை குறைக்குமாறு அழுத்தம் கொடுத்து வந்ததையும் மறந்துவிட முடியாது. அவர் மீது குற்றவியல் விசாரணைக்கு கூட உத்தரவிட்டார். மேலும் மே மாதத்தில் பவல பதவியிலிருந்து விலகிய போது அவருக்கு பதிலாக கெவின் வால்ஷை டிரம்ப் தேர்ந்தெடுத்தார். ஆனால் அந்த பதவியில் அவர் அமர்த்தியவரை இன்று வட்டி விகிதங்களை உயர்த்தியிருப்பது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டின் இறுதிக்குள் மீண்டும் அவ்வாறு செய்யக்கூடும் என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
1: போலந்தில் அமெரிக்க ராணுவத்தின் நிரந்தர தளம் அமைப்பதற்கான முயற்சியில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். ராணுவ தளத்துக்கான இடம் விரைவில் அறிவிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். அமெரிக்க போலந்து தற்காப்பு உறவில் அது வரலாற்று சிறப்புமிக்க முடிவு என்று டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஐரோப்பாவில் அமெரிக்க ராணுவ பலத்தை மறு ஆய்வு செய்ய இருப்பதாக அவர் கூறியிருக்கின்ற வேளையில் இந்த அறிவிப்பு வந்துள்ளது. ஐரோப்பிய நாடுகள் சில தங்களது நேட்டோ ராணுவ தளங்களை ஈரான் போரில் பயன்படுத்துவதற்கு விடவில்லை. அமெரிக்கா அதை கடுமையாக சாடியது. போலந்து தம்மிடமிருக்கும் அமெரிக்க ராணுவ பலத்தை அதிகரிக்க முனைகிறது. போலந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் அருகே அமைந்துள்ளது. உக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்தே கூடுதலான அமெரிக்க துருப்பினர் நிரந்தரமாக தங்கியிருக்க வேண்டும் என்று போலந்து வலியுறுத்தி வருகிறது. தற்போது போலந்தில் அமெரிக்க துருப்பினர் இருக்கிறார்கள், ஆனால் நிரந்தரமாக அல்ல, சுழற்சி முறையில் அவர்கள் அங்கு தங்க வைக்கப்படுகிறார்கள். இஸ்லாமியர்களின் புனித நகரமான மெக்காவின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்த முயன்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு யமனின் ஹவுதி கிளர்ச்சி படை மறுப்பு தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள இஸ்லாமியர்களின் புனித நகரமான மெக்காவின் மீது தாக்குதல் நடத்த ஏவப்பட்ட ட்ரோன்களை இடமறித்து தகர்த்துள்ளதாகவும் அதை யமனின் ஹவுதிகள் ஏவியதாக சவுதி படைகள் குற்றம் சாட்டுகின்றன. யமனில் சவுதி ஆதரவு பெற்ற அரசு படைகளுக்கும் ஹவுதிகளுக்கும் கடந்த சில நாட்களாக போர் வெடித்திருக்கின்ற நிலையில் மெக்கா மீதான தாக்குதல் முயற்சி சர்வதேச அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்துக்கு இந்தியா உட்பட ஏராளமான நாடுகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. இந்த நிலையில் மெக்கா மீது தாக்குதல் நடத்த முயற்சி செய்ததாக கூறப்படுபவை அனைத்தும் சவுதியின் அசிங்கமான பொய் என்று குறிப்பிட்டு அந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஹவுதிகள் நேற்று மறுப்பு தெரிவித்தார்கள். இதுபற்றி ஹவுதி படையின் தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி கூறுகையில், சவுதியின் ஆதரவு பெற்ற படைகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஹவுதிகள் முதலில் தொடங்கவில்லை. சனா விமானியத்தின் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சவுதி அரேபியா அதன் பிரச்சார இயந்திரத்தை பயன்படுத்துகிறது. மெக்கா குறிவைக்கப்பட்டதாக கூறப்படுபவை அனைத்தும் அசிங்கமான பொய். இந்த பொய் பிரச்சாரங்களின் மூலம் எங்கள் மக்களின் மீதான தாக்குதல்களை சவுதி அரேபியா நியாயப்படுத்த முயற்சிப்பதாக கூறியிருக்கிறார். முன்னதாக யமனில் அரசு படைகளுக்கு எதிராக நடைபெற்று வரும் மோதல்கள் மூலம் பெரும்பாலான தளங்களை ஹவுதிகள் கைப்பற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. இது எண்ணெய் விநியோகத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது.
5: பாலைவனத்தில் வீழ்த்தப்பட்ட நிலையில் யேமனின் ஹூத்தி குழுவினர் ஏவுகணை மூலம் தாங்கள் சுட்டு வீழ்த்திய சவுதி விமானப்படையின் F-15 போர் விமானத்தை காட்சிப்படுத்துகின்றனர். அவர்கள் தொழில்முறை ராணுவ வீரர்களைப் போல தெரியாவிட்டாலும் அவர்களின் நடவடிக்கைகள் எல்லைகளை தாண்டி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இங்கே சிவப்பு நிறமிடப்பட்டுள்ள பகுதியில் இருக்கும் ஹூத்திகளால் தற்போது ஏமனின் செங்கடல் கடற்கரையை கடந்து செல்லும் எந்த ஒரு சரக்கு கப்பலையும் அச்சுறுத்த முடியும். அரேபிய தீபகற்பத்தின் மறுபக்கத்தில் அமெரிக்க ஈரான் போர் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை பெரும்பாலும் முடங்கியுள்ளது. இதை சமாளிக்க சவுதி அரேபியா தினமும் சுமார் 6 மில்லியன் பீப்பாய்கள் எண்ணெயை இந்த கிழக்கு மேற்கு குழாய் வழித்தடம் மூலம் செங்கடலில் உள்ள யான்பு ஏற்றுமதி முனையத்திற்கு அனுப்பி வருகிறது.
1: நிச்சயம் கடினமாக்கும் என்று குறிப்பிட்டார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அண்மையில் மோஸ்கோ கீவ் நகரங்களுக்கு தனது தூதர்களை அனுப்பி பேச்சை முன்னெடுக்க முயன்ற நிலையில் இந்த மசோதா புதிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் என்று கருதப்படுகிறது. நீளும் அதிகார வரம்பை ஏற்க முடியாது. சீன அதிபர் ஷி ஜின்பிங் அடுத்த வாரம் வாஷிங்டன் சென்று டிரம்பை சந்திக்க இருக்கின்ற நிலையில் அமெரிக்காவின் இந்த சட்ட மசோதாவை முற்றிலுமாக நிராகரிப்பதாக சீனா தெரிவித்திருக்கிறது. சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் குவா ஜியாகுன் செய்தியாளர்களிடம் இதுகுறித்து குறிப்பிடுகையில், மற்ற நாடுகளின் விவகாரங்களில் தலையிடும் அமெரிக்காவின் நீளும் அதிகார வரம்பை சீனா ஒருபோதும் ஏற்காது. பரஸ்பர நலன் அடிப்படையிலான இரு நாடுகளின் வர்த்தகத்தில் மூன்றாம் தரப்பின் தலையீடோ அச்சுறுத்தலோ இருக்கக்கூடாதென்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். காசாவில் நேற்று முன்தினம் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்று இடிந்து விழுந்ததில் 21 பேர் உயிரிழந்தார்கள். இந்த நிலையில் போரினால் சேதமடைந்த கட்டிடங்கள் மேலும் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளதாக ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் எச்சரித்துள்ளது. வேறு புகலிடங்கள் மக்களுக்கு இல்லாத நிலையில் இஸ்ரேலின் தாக்குதலால் சேதமடைந்த இடிந்து விழக்கூடிய கட்டிடங்களில் மக்கள் வாழ வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு இருக்கிறது.
6: காசா போரினால் சேதமடைந்த நூற்றுக்கணக்கான கட்டிடங்களில் ஒன்றான இந்த பலவீனமான புகலிடம் புதன்கிழமை அதிகாலை திடீரென இடிந்து விழுந்தது. இதன் உள்ளே தூங்கிக் கொண்டிருந்த குடும்பத்தினர் உயிரிழந்தனர். யாராவது இருக்கிறீர்களா என உறக்க அழைத்தவாறு மீட்புக் குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அவர்கள் சுத்தியல்கள், துளையிடும் கருவிகள் மற்றும் வெறும் கைகளை பயன்படுத்தி மக்களை வெளியே எடுக்க முயற்சிக்கின்றனர். அங்கு கனரக இயந்திரங்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. காசாவிற்குள் கொண்டு வரக்கூடிய பொருட்களுக்கு கட்டுப்பாடுகள் உள்ளன. அச்சப்படாதே என மீட்புக் குழுவினர் 6 வயது சிறுவன் அபூதை தேற்றினர். அவன் தனது குடும்பத்தினர் சிலரின் சடலங்களுக்கு அருகில் சிக்கியிருந்தான்.
1: 105 சடலங்கள் குடும்பங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமான பயணியொருவர் சிப்பந்திகளை கடித்து உதைத்ததற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மாதம் 8ஆம் தேதி இத்தாலியின் மிலான் நகரிலிருந்து அமெரிக்காவின் நியூயர்சி நகருக்கு சென்று கொண்டிருந்த விமானத்தில் இந்த சம்பவம் நடந்தது. நிலைமை மோசமடைந்ததால் விமானம் அவசரமாக மெயின் மாநிலத்தின் பெங்கோர் விமான நிலையத்தில் தரையிறங்கியது. பயணியை அதிகாரிகள் தடுத்து வைத்தார்கள். என்ன நடந்தது? பயணி 37 வயது ரஷ்ய பெண் கிறிஸ்டினா கெடிஷோவா என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். அவர் முதல் வகுப்பில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அவர் பலமுறை மதுபானம் அருந்தியதாக சிப்பந்திகள் தெரிவித்தார்கள். அதனால் கிறிஸ்டினா மீண்டும் மதுபானம் கேட்டபோது சிப்பந்திகள் கொடுக்க மறுத்துள்ளார்கள். ஆத்திரமடைந்த கிறிஸ்டினா சிப்பந்திகளை தாக்க தொடங்கியதாக கூறப்படுகிறது. வனவிலங்குகளின் அச்சுறுத்தல்களிலிருந்து அவரை காக்கவும் தேவையான உணவு மற்றும் நீர்ச்சத்தை வழங்கவும் ஒரு பாதுகாப்பு குழுவினர் அவருடன் வாகனத்தில் பின்தொடர்கிறார்கள். ஆர்வம் கொண்டவர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அவரது பயணத்தை நேரலியாக கண்காணிக்க வசதியாக கார்மின் ரகர் வழியே அவரது தற்போதைய இருப்பிடம் மற்றும் முன்னேற்றம் பகிரப்பட்டு வருகிறது. கினஸ் உலக சாதனை முயற்சியை தாண்டி நாட்டில் உள்ள ஆதரவற்ற மற்றும் பாதிக்கப்படக்கூடிய சிறுவர்களின் எதிர்காலத்தை மேம்படுத்த உழைக்கும் தி ஃபியூச்சர் டுடே தொண்டு நிறுவனத்துக்காக நிதி திரட்டுவதையும் இவர் தனது பிரதான மனிதநேய நோக்கமாக கொண்டிருக்கிறார். உடல் ரீதியான கடும் சவால்கள் மற்றும் களைப்புகளுக்கு மத்தியிலும் உறுதியான மனப்பாங்குடன் இவர் தனது பயணத்தின் இலக்கை நோக்கி தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார். இலங்கை அணிக்கு எதிரான 2வது 20-20 போட்டியிலும் இங்கிலாந்து அணி 6 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியிருக்கிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி 127 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான கடைசி T20 போட்டியில் இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர் அபிஷேக் சர்மா அதிவேகமாக சதம் பிளாசி அசத்தியிருக்கிறார். 30 பந்துகளில் சதம் பிளாசியதன் மூலம் முழு உறுப்பினர்கள் அடங்கிய அணிகளுக்காக T20 போட்டிகளில் அதிவேக சதம் பிளாசிய வீரர் என்ற சாதனையை அபிஷேக் சர்மா படைத்திருக்கிறார். இங்கிலாந்தின் மிகவும் பிரபலமான மான்செஸ்டர் யுனைடெட் அணி தனது சொந்த மண்ணில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு மோசமான தோல்வியை சந்தித்துள்ளது. பார்சிலோனா கால்பந்து வரலாற்றில் மெஸ்ஸியின் குறுகிய கால சாதனையை கேப்டன் ரபினியா முறியடித்து முதலிடம் பிடித்திருக்கிறார். செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 2வது சுற்றில் இந்திய மகளிர் அணி 3-5, 0-5 என்று பின்லாந்தை நேற்று வென்றது. ஆடவர் அணியும் 2-5, 1-5 என்று இந்தோனேஷியாவை வீழ்த்த இந்தியாவின் இருபால் அணிகளுமே தொடர்ந்து 2வது வெற்றி இருபாலினருக்கும் கிடைத்திருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 380 ரூபாய் 85 சதம், இந்திய பெறுமதியில் 109 ரூபாய் 99 சதம். 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 331 ரூபாய் 80 சதம், இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 73 சதம். 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 402 ரூபாய் 85 சதம், இந்திய பெறுமதியில் 116 ரூபாய் 34 சதம். 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443 ரூபாய் 27 சதம், இந்திய பெறுமதியில் 128 ரூபாய் 5 சதம். 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237 ரூபாய் 13 சதம், இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 48 சதம். கேட்டது டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வரணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? டிஆர்ஜி இதை சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: வணக்கம் அன்பானவர்களே, இப்பொழுது நேரம் சரியாக 10:45. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் டிஆர்டி தமிழொலி. இப்பொழுது முதல் இடம்பெறுகின்றது பாடுவோர் பாடலாம் நிகழ்வு. பாடுவதற்காக நீங்கள் அழைப்புக்கு வளமையான தொலைபேசி இலக்கத்தில் இணைந்து கொள்ளுங்கள். 01 48 32 15 40. இன்னொரு தொலைபேசி இலக்கம் 00 33 9 41 48 47 71. கட்டணம் என்றால் மட்டும் நீங்கள் வைபரோடாக இணைந்து கொள்ளுங்கள். வளமையான தொலைபேசி இலக்கம்தான் 00 33 600 50 7 74 27. வைபரோடாக கணேசண்ணா நீண்ட நேரமாக நிற்கிறீர்கள். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். அப்படியே
0: ஓம் நலமா இருக்கிறோம் ஐயா. நீங்கள் எப்படி ஐயா?
1: மிகவும் நலமா இருக்கிறோம்.
0: சந்தோஷம், மகிழ்ச்சி மகிழ்ச்சி
1: மகிழ்ச்சி.
0: என்று
1: நிலவும் மலரம் பாடுது
0: எங்க
1: அனுப்பியிருக்கிறேன்.
0: முகத்தை மறைத்து கொண்டால் பார்க்க முடியுமா?
1: பார்க்க முடியுமா? முடியாது.
0: பார்த்து பார்த்து முடித்து விட்டால் உங்கள் அன்புக்கு மிகுந்த நன்றி. இதோ வருகிறது கணேசன் அவர்கள் அனுப்பி வைத்த பாடல்.

0: நேரம் 10:50 அந்த பாடலை எங்கள் அன்புக்குரிய கணேசன் அவர்கள் தந்திருந்தார். அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் அமுதராஜ், நலமா இருக்கிறீங்களா? சந்தோஷம், மகிழ்ச்சி. நானும் சுகமா இருக்கிறேன். என்ன மாதிரி என்ன பாட்டு? விடியும் வரை தூங்குவோம், விடிஞ்ச உடனே அனுப்பி போவோம். ஏன் ஜோரி
1: ஏன்னு
0: நலமா இருக்கிறவண்ணா. ரொம்ப அருமையான ஒரு பாட்டு, ரொம்ப முதலாவது பாட சவுந்தரராஜன் எடுக்கும்.
1: என்ன
0: ஏனிமேல் காலத்துல இப்படி பாட்டுகளும் இல்ல, யார் வந்தாலும் நடவா டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் தேவிகா அவர்களும் நடிப்பில்.
1: என்ன
0: இதா வருகிறது பாடல்?
1: நன்றி
0: நன்றி ஐயா, நன்றி.

0: எம் சவுந்தரராஜன் பி சுசீல பாடி ஒரு அருமையான பாடலை எங்கள் அன்புக்குரிய அமுதராஜ் அவர்கள் தந்திருந்தார். நன்றி ஐயா, நன்றி. அருமையான பாடல்களை கொண்டு வருகின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அடுத்து வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்
0: மகேந்திரம் அவர்கள், வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
1: ஓம் நலமா இருக்கேன். நீங்களும் நலமா இருக்க பாடல் அனுப்பி இருக்கிறேன். ஒரு ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் அந்த பாடல்.
0: இசையோடையா?
1: ஆமா.
0: நீங்கள் என்ன டிசி எடுக்கிறீங்க?
1: சுமல் போயிருக்கிறேன்.
0: இல்ல, நீங்கள் இந்த இப்படி பாடலாம் தானே ஐயா? சிமிழ்லானே பாடுற
1: வேணு,
0: நல்ல தெளிவான இசையல் இருக்கேன். நீங்க அந்த சவுண்ட் கொஞ்சம் விட்டு விட்டு வர மாதிரி இருக்கு, அதை கவனிச்சீரன்னு சூப்பர். சரி, வருகிறது பாடல் ஐயா. நன்றி சவரம். எங்கள் அன்புக்குரிய மகேந்திரம் அவர்கள் பாடல் அனுப்பியிருக்கிறார். பாடல் நீங்கள் சரியான முறையிலே பதிவு செய்து எமக்கு அனுப்பினால் நாங்கள் நீங்கள் வருகின்ற பொழுது அந்த பாடல் திற காத்திருக்கிறோம். அனுப்ப வேண்டிய முகவரி TRT tamil@hotmail.fr. இதோ வருகிறது பாடல்.

என்ன நடந்தது? பாடல் வருது இல்லையா? மகேந்திரன், அவனுடைய பாடல் வருதில்லை. என்ன பிரச்சனை? குளோஸ் ஒன்று வருது.

0: ஆஹா, அதனுடைய பாடல் திறப்படுதில்லை. வருகிறது மகேந்திரன் ராஜ் ஒரு பெண்ணை பார்த்து அனுப்பியிருக்கிறார். ஆனால் அது வருது இல்லையே பாடல், என்ன நடந்தேன்னு தெரியலை. சரி, மீண்டும் அந்த பாடலை அனுப்பிவிடுங்கள் மகேந்திரன்னா. அந்த பாடல் வருது இல்லையா, என்ன நடந்தேன்னு தெரியலையா. அடுத்து வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். நான் ஜீவன் சாவுக்கிலிருந்து கந்தசாமி.
0: கந்தசாமி, வரவேற்றுக் கொள்கின்றோம். நலமா இருக்கிறீர்களா அப்பன்?
1: ஓ, நாங்கள் நலமா இருக்கிறோம். கலையத்தில்
0: எல்லோருமே வீட்டில் நல்லா இருக்கணும். என்ன பாட்டு திறப்போறீங்கள்?
1: நான் படகோட்டி திரைப்படத்திலிருந்து உலகத்தின் தூக்கம் தரைமேல் பிறக்க வைத்த
0: தாருங்கள்.
1: உலகத்தின் தூக்கம் கலையாதோ இயக்கம் தொலையாதோ உழைப்பவர் வாழ்க்கை மறையாதோ

கிடைக்க வைத்தான், கரைமேல் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான், தரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான், கரைமேல் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான்.

காயறியும் கடல்தான் எங்கள் வீடு, வெள்ளி நிலாவே விளக்காயறியும் கடல்தான் எங்கள் வீடு, முடிந்தால்

அறை மேல் திறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான், கரை மேல் நீருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான், தரை மேல் பிறக்க வைத்தான், கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யார்?

0: ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார். ஒவ்வொரு நாளும் துயரும், ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார். ஒவ்வொரு நாளும் துயரும், ஒரு ஷான் உயிரை வளர்ப்பவன் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம், ஊரார் நினைப்பது சுலபம். தரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான். கரைமேல் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான். தரைமேல் பிறக்க வைத்தான். நன்றி
1: நன்றி நன்றி. உலகத்தின் தூக்கம்
2: கலையாது. உலகத்தின் தூக்கம் கலையாதோ, உள்ளத்தின் ஏக்கம் துளையாதோ,
1: உழைப்பவர் வாழ்க்கை
2: மறையாதோ,
1: மலராதோ,
2: மலராதோ,
1: மலராதோ, ஒரு நாள் பொழுதும்
2: விடியாதோ,
1: புலராதோ, விடியாதோ, புலராதோ. பாட்டு அவை எழுதுவினம், நாங்கள் எழுத தேவையில்லை. நன்றி சௌரம் இணைந்து கொண்டு சிறப்பித்த ரொம்ப நன்றி. பாடுவோர் பாடலாம் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நேரம் சரியாக 11:03. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி தாய் வீடு. வைவர் ஊடாக வந்திருக்கின்றவர் சச்சி அவர்கள். வணக்கம்.
3: வணக்கம் சிசிலிருந்து சச்சி.
1: சச்சி அவர்கள் நலமா இருக்கிறீங்களா ஐயா?
3: நலமே இருக்கிறோம். நீங்கள் நலம்தானே?
1: நாங்களும் நலமையா. சொல்லுங்கள், என்ன பாட்டு தரப்போறீங்க?
3: பாடல் எழுதியும் அனுப்பியிருக்கிறேன். அமைதியான நதியினிலே ஓடம் அந்த பாட்டு.
1: அமைதியான நதியிலே ஓடம். அப்படியா? என்ன வேலையை அனுப்பியிருக்கிறீங்க?
3: அருள் அருளானந்தம் சச்சி. வளமையாக அனுப்புறதெல்லாம் அனுப்பியிருக்கிறேன்.
1: வளமையாக அனுப்புறதெல்லாம் அனுப்பி அதே போஸ்ட் ஆஃபீஸ் தான்.

0: என்ன பாட்டுன்னு சொன்னீங்களா ஐயா?
1: மறந்துவான்.
2: அமைதியான
0: வரவில்லையா ஐயா? இருக்கா பாருங்க ஐயா. ஐயா
2: வரவில்லையா சார்? யோகா
0: இருக்கா பாக்குறீங்களா? தட்டி விடுங்க. நன்றி ஐயா, ரொம்ப
2: நன்றி.
0: போட்டு விடுங்க நீங்க, நாங்க திருப்பி போட்டு வரணும். ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. சரி, அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் உதயன், நலமா இருக்கிறீங்களா?
3: நான்
0: நலமாகவே இருக்கிறேன் ஐயா.
3: பாடல் வந்திருக்கா?
0: அதுதான் என்னன்னு தெரியல. இப்ப இவருடைய பெரியல மகேந்திரன் இப்ப திருப்பி அனுப்பியிருக்கிறார், வந்திருக்கிறது. உங்களோட பாடல் வேற இல்லையா அப்பன்?
3: அதான் போல ஞாயிற்றுக்கிழமை சகோதரி ஹேமா, அதுக்கு முதல் சோபிதா, ரெண்டு பேரும் இந்த இப்ப நீங்க வளமையா பார்த்து கொண்டிருக்கிற சைட்ல வராமல் வேற ஒரு இடத்துல வந்திருக்குன்னு சொல்லி போட்டாங்க. பாடல் எடுத்து அது இதுல வந்திருக்கு, வளமையா வராம இந்த இதுக்குள்ள வந்திருக்குன்னு சொல்லி அந்த பாடலை ஒளிபரப்பினார்கள். நான் உங்களுக்கு போல மேல பாட்டு கூட அந்த பக்கத்து அந்த சைட்ல வந்திருந்தேன்
0: அறிந்தேன். அப்படி வந்திருக்கேன்டா.
3: அப்படி வந்தது அதை தட்டி பாத்தீங்கன்னா இருக்கும்.
0: எத்தனை விளையாட்டுகளா?
3: ஆனா வளர போலவே நாங்க அனுப்புறோம்.
0: அங்க வந்திருக்கையா?
3: தெரிஞ்சா
0: எடுக்கலாம், உண்மைதான். அதுலயும் அந்த முறை பாத்தனா இருந்ததாம அந்த பாட்டு. சரி சரி, கேப்பமா பாட்டு அப்பன்.
3: இது இளையராஜன் இசையில் வந்த ஒரு துள்ளல் பாடல். நன்றி.
0: சரி சரி ஐயா, சந்தோஷம். இதோ வருகிறது, வருகிறது உதயன் அவர்களுடைய பாடல், பறந்து வருகிறது காற்றில்.

பாடுவோர் பாடலாம் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, பாடுவதற்காக எமக்கு பாடல்களை அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே மகேந்திரம் அவர்கள் திருப்பியும் அந்த பாடல் அனுப்பியிருக்கிறார். பார்க்கிறேன் அந்த பாடல், அவர் இணைப்புக்கு வந்திருந்தார். இதோ அவருடைய பாடல்.

0: நேரம் 11:15. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் இரவு பிரதான செய்தியின் பின்னர் இடம்பெறுவது பாடுவோர் பாடலாம். மகேந்திரம் அவர்கள் அந்த பாடலை தந்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இங்கே வந்திருக்கின்ற அடுத்த உறவு, வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் ஜோரன்.
0: ஹலோ. சி எஸ் ஹலோ.

0: உங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு
1: நன்றி சௌரம்,
0: வாய்ப்புக்கு நன்றி கூறி சௌரம், என்னோட பாடல்களோடு அன்போடு நன்றி சௌரம்,
1: நன்றி சௌரம், நன்றி. அலோசியஸ் அவர்கள் பாடல் அனுப்பியிருக்கிறார். இதோ

0: அந்த பாடலை அலோசியஸ் அவர்கள் தந்திருந்தார். அவருக்கும் எங்களுடைய நன்றி. ஆசையோடு அவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காத்திருந்து அந்த பாடல் தருகின்ற பொழுது நாங்கள் அவர்களுக்கு மரியாதை செய்த வேண்டும் என்றால் அவர்கள் அந்த பாடல்களை மெனக்கட்டெடுத்து அந்த பாடலை கொண்டு வருகின்றார்கள் அல்லவா. எனவே அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. அடுத்து அன்றன் அவர்கள் இணைந்திருக்கிறீங்க. வணக்கம் அன்றன்.
1: வணக்கம் அன்றன், அப்படி சும்மா இருக்கிறீங்களா?
0: நாங்கள் நலமாகவே இருக்கிறோம் ஐயா.
1: நாங்களும் நலமாக இருக்கிறோம்.
0: சந்தோஷம். சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டுன்று?
1: இன்று அந்த பட்டாங்கத்தி வைரவன் படத்துல இருந்து தேவதை வருது.
0: என்ன பாட்டு
1: பாடல அனுப்பியிருக்கிறான்?
0: என்ன பாட்டு ஐயா? பட்டாங்கத்தி பைரவன். அதுவும் ஒரு கலக்கு கலக்கின படம் தான்.

0: எனக்கு வித்தியாசம். ஐயோ அங்க நாங்களும் பார்த்தது. அது சின்ன தியேட்டர் இருந்தாலும் அது ஒரு சந்தோஷம் தான். மற்ற சுண்ணா நாகம்ஸ் எல்லாம் அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். சும்மா என்ன எல்லாம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. கேட்போம் பாடல் என்னையா.
1: நன்றி
0: சௌரம், நன்றி நன்றி. எங்கள் அன்புக்குரிய அன்றன் அவர்கள்

0: நன்றி.
1: நேரம் 11:26 நிமிடம். அந்த பாடலை எங்கள் அன்புக்குரிய அண்டன் அவர்கள் தந்திருந்தார். ஒரு அருமையான பாடல், நல்ல மெலோடி பாடல். தொடர்ந்து இங்கே வந்திருப்பவர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம் ஐயா.
2: வணக்கம்.
1: ராஜலிங்க அண்ணா, நலமா இருக்கிறீங்களா?
2: ஓ, இருக்கிறேன்.
1: சந்தோஷம், மகிழ்ச்சி. என்ன பாட்டு தர போறீங்க என்று?
2: சோமா இருக்கு, எல்லாமே வண்டி கொண்டு பாடிய
1: மெல்ல வரும் காற்று.

0: நேரம் 11:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. பாடுவோர் பாடலாம். அடுத்து யார் வந்திருக்கிறது? வணக்கம். சரி, வந்தவரை காணவில்லை. யாருடைய பாடல்கள் இருக்கிறது என்று பார்க்கலாம். பாடுவதற்காக நீங்கள் அழைப்புக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 48 32 15 40.
1: பரிசுலாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
0: நேரம் 11:32. லிங்கம் ஐயா வந்திருக்கிறார். அவருடைய பாடல் எடுத்து வைத்திருக்கிறேன். நாளை காணவில்லை போடுவோம் என்று. வணக்கம் ஐயா.
2: வணக்கம் தம்பி. வணக்கம்.
0: ஓம். நான் நிலைமை. நீங்க சும்மா இருக்கிறீங்களோ?
2: ஓம் ஓம். நல்ல சோ, நீங்க கூட ஆதரவால நல்லா இருக்கு.
0: நல்லது. என்ன பாட்டை ஐயா அனுப்பி இருக்கிறீங்க இன்னைக்கு?
2: ஒரு காதல் என்பது உன் கண்ணில் உள்ளது.
0: போன சனிக்கிழமை 40 வருட இதோ உங்களுடைய பாடல் வருது. என்னய்யா ரொம்ப சந்தோஷம். நன்றி ஐயா, நன்றி. மூத்தோர்களை மதிப்பளித்து அவர்களுடைய அன்பை பெறுவதுதான் உலகத்திலே சிறந்த மருந்து. இதோ ஐயா அவர்கள் அனுப்பி வைத்த பாடல்.

ஒரு காதல் என்பது உன் நெஞ்சில் உள்ளது, உன் நெஞ்சில் உள்ளது கண்ணில் வந்ததடி.

0: புன்னெஞ்சில் உள்ளது தண்ணில் வந்ததடி. நன்றி.
1: ஆம், லிங்கமையா அவர்கள் பார்த்தீங்களா, இந்த டைமிங்கை பார்த்தீங்களா, அவருடைய டைமிங்கள், இந்த என்ன பாட்டு மேலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த வயதானவர்கள் இணைந்து கொண்டு இதிலே தங்களுடைய ஆனந்தத்தை பகிர்கின்ற பொழுது இருக்கிற மகிழ்ச்சி இரட்டிப்பாகிறது. நேரம் இப்பொழுது 11:38. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் டிஆர்டி தமிழொலியில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கிறீர்கள். பாடுவதற்காக அழைப்பு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் செய்வனொன்று 48-32-15-40 என்ற இலக்கத்தோடு நீங்கள் வரலாம். நீங்கள் வரும் வரை இங்கே பாடல் கைவசம் இருக்கிறது.

0: நேரம் 11:42. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பாடுவோர் பாடலாம் நிகழ்வோடு இணைந்திருக்கிறீர்கள். அன்புக்குரியவர்களே, பாடுவதற்காக நீங்கள் அழைப்பு கழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 48 32 15 40. நீங்கள் வரும் வரை
1: வணக்கம்.

அற்புதமான ஒரு பாடல், உண்மையில் ரொம்ப பிடித்த பாடல். அந்த பாடல் ஒரு சகோதரியோடு இணைந்து ஒரு நிகழ்விலே பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்பப்பா, என்ன சொல்கிறது, எல்லாமே கடவுள் கொடுத்த வரம், அவ்வளவுதான். அதுக்கு மேலே ஒன்றுமே சொல்ல தெரியாது.

பசியில் இருப்பவர்களுக்கு அன்னம் கொடுத்தால் எப்படி இருக்கும்? அதுபோலத்தான் கலை பசியோடு இருப்பவர்களுக்கு இந்த பாடல் ஆனந்தம் ஆனந்தம். அதை பாடுகின்ற பொழுது ரசித்து சுவைத்து அதிலே உள்ள ஆனந்தங்களுக்குள் மூழ்கி அடித்து பாடினால் ஆனந்தம்தான். சரி, லண்டனில் ஒரு சகோதரி ஒருவர் பாடியிருந்தார், ஒரு பாடல் ஒன்று இப்போ

நேரம் 11:56. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்குள் இணைந்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நீங்களும் பாடுவதற்காக அழைப்பை ஏற்படுத்தலாம். சரி, பாடுவதற்குத்தான் நேரம் இல்லாவிட்டால் கேட்பதற்கும் அவதானமாக இருங்கள். சரி, இன்னும் 4 நிமிடங்கள் இருக்கிறது. அதற்கு முதல் நாங்கள் சில பாடல்கள் இன்னும் நிறையவே இருக்கிறது. இந்த பாடல் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எல்லோருக்குமே பிடிக்கும்.

சரி, இப்பொழுது ஒலித்த பாடல் என்ன பாடல் என்று சொல்லுங்க. அவன் கெட்டிக்காரண்டா, என்ன பாடல் என்று சொல்லுங்க. அந்த பாடல் உங்களுக்கு தருகின்றேன். வாங்க வாங்க வாங்க. தொலைபேசி இலக்கம் தெரியும் தானே. இந்த பாட்டு என்ன பாட்டு? எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஆனால் பாட்டு தெரியாதபடியாக தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். பாடுவதற்கு வரவில்லை என்றால் பாட்டு சொல்வதற்கு வருவியல். என்ன பாட்டு இந்த பாடல்? அருமையான ஒரு புதிய பாடல். ஏஆர் ரகுமானுடைய இசையிலே வந்த பாடல் இந்த பாடல். அதையும் சொல்கிறேன். என்ன பாட்டுன்னு சொல்லுங்க பாபன் கட்டிக்காரண்டா. உங்களுக்கு அந்த பாட்டு தருவதற்கு காத்திருக்கிறேன். அழைப்புக்கு, சரியான அழைப்புக்கு வாங்க. இந்தாங்க மீண்டும் தருகிறேன், ஏஆர் ரகுமான் இசையில் வந்த பாட்டேன், கேட்டு பாருங்க. என்ன பாட்டுன்னு சொல்லுங்க உங்களுக்கு இந்த பாட்டு. யார் யார் சொல்வீர்கள் பாப்பம்? கட்டிக்காரண்டா பாப்பம், என்ன பாட்டுண்டு? இசையமைத்தவரே சொல்லிட்டேன். பாட்டு எழுதினதும் வைரமுத்துவாக இருக்கலாம். யாருமே நேரம் இப்பொழுது 11:58. யார் வந்து சொல்லுவீங்க? ஒருத்தரும் சொல்ல மாட்டீங்களா? சரி, பாடலை நானே தந்து விடுகிறேன். அப்போ இந்த பாடல் உங்களுக்கு என்ன பாடலுன்னு தெரியாது. யாருக்காக தெரிந்தால் தாராளமாக வந்து சொல்லலாம். உங்களுக்கு அந்த பாடல் முழுமையாக தரலாம். நீங்கள் ஒருவர் அந்த பாடலை எழுதியிருக்கிறார். சரியான பாடலை ரகுமானுடைய இசையில் வந்த பாடல் என்று அவர் எழுதியிருக்கிறார். யார் வரப்போகிறீங்க? எல்லோரும் நித்திர போல இன்றைக்கெல்லாம். சரி, பாட்டு வருகிறது. என்ன பாட்டுண்டு? நீங்கள் இனி யாரும் இணைந்து கொள்ளாதபடியால் பாட்டை தருகிறேன், கவனமாக கேளுங்க. இதுதான் பாட்டு.

சரியான பாடலை இதில் எழுதியிருந்தார் எம் வி. அவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள். யாரும் சொல்லவில்லை. இப்பொழுது வருகின்ற பாடலை கேளுங்கள். என்ன பாடல் சொல்லுங்கவாம். சொன்னால் முழு பாடலும் உங்களுக்காக இல்லையோ எங்களுக்கான

மன்னாதி மன்னன் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற அற்புதமான பாடல், பாடல் அல்ல இது, வைரம் என்றுதான் சொல்ல வேண்டும். அற்புதமான பாடல்கள், இந்த பாடல்களை தேடி எடுக்கவே என்ன சொல்கிறது, அப்படி ஒரு பாக்கியம் நிறைந்த பாடல்கள். காலத்தால் அழியாத பாடல் என்று சொல்வார்கள் அல்லவா, அதுதான் இந்த பாடல். அத்தனை பாடல்களும் இனிமையானது, இனிமையானது, இனிமையானதும்.

வீரவாண்டிய கட்டபொம்மன் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அற்புதமான பாடல், தேட கிடைக்காத பாடல். இனி வரப்போகிற பாடலும் அப்படித்தான். நீங்கள்

காதற்ற ஊசியும் வாராது கடவுளிக்கே என்று பட்டணத்தார் சொன்னதையெல்லாம் நாங்கள் மறந்து சண்டையும் சச்சரவுகளும் அன்பை இழந்து அமைதியை இழந்து ஏதோ வாழ்ந்துட்டு செத்து போக வேண்டியது தான். அதுதான் வாழ்க்கையாக போச்சு. நல்லா இருந்தாலும் பிடிக்காது, கெட்டு போனாலும் பிடிக்காது.

பழைய பாடல்களில் உயிரிருந்தது, உணர்விருந்தது, உண்மையிருந்தது, நாடு நிரம்பெல்லாம் இணைந்திருந்தது. இப்பொழுது பாடலில் உயிரும் இல்லை,

எப்போதும் எல்லோரும் விரும்பி கேட்கின்ற பாடல்கள் அல்லவா? அதனால் அது எல்லோருக்குமே பிடிக்கும். அந்த பாடல் வந்த உடனே ஒரு மனதுக்கு நிறைவாகவும் இருக்கும். அந்த நினைவுகளும் வந்து

0: உயிரான பாடல்கள் உள்ளத்தை மட்டுமல்ல உணர்வுகளையும் தூங்கி நிற்கிறது, தாங்கி நிற்கிறது. இப்படி வாழ வேண்டும், இதுதான் வாழ்க்கை. எப்படி கணவனும் மனைவியும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் சந்தோஷம். ஒருவர் இல்லாவிட்டால் தான்
1: கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி.
0: சரி, அன்பானவர்களே, அந்த பாடலோடு இன்றைய நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வந்து இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே இணைந்து கொண்டு தங்களுடைய அற்புதமான பாடல்களை தந்திருந்தார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாளைய பொழுது உங்களுக்கு நல்ல பொழுதாக அமையட்டும். அதுவரை கேளுங்கள் எங்களுடைய டிஆர்டி தமிழ் ஒலியை, தொடர்ந்து கேளுங்கள்.

வணக்கம். காலை மணி 7. மீடியாக்கா போலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. சிங்கப்பூரில் கடல் துறையில் அடுத்த தலைமுறை திறனாளர்களை உருவாக்க முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. அதற்கு ஏதுவாக சுமார் 1.5 மில்லியன் வெள்ளி மதிப்பில் 61 பேருக்கு உபகாரச் சம்பளம் வழங்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து மூத்த துணையமைச்சர் முரளிப்பிள்ளை நிகழ்ச்சியில் பேசினார். மின்னிலக்க தொழில்நுட்பம், தானியக்கம், பசுமை எரிசக்தி ஆகியவற்றின் மூலம் கடல்துறை உருமாறி வருவதை அவர் சுட்டினார். பாரம்பரிய கடல்துறை நிபுணர்களுக்கு அப்பால் தரவு விஞ்ஞானிகள், மென்பொருள் பொறியாளர்கள், நீடித்த நிலைத்தன்மை நிபுணர்கள், ஆளில்லா வானூர்தி இயக்குவோர் ஆகியோருக்கு கடல்துறையில் நல்ல வாய்ப்பு இருப்பதாக திரு முரளிப்பிள்ளை கூறினார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வெள்ளை மாளிகையில் செய்தி சேகரிக்க சில நிறுவனங்களுக்கு தடை விதித்திருக்கிறார். CNN, MS Now, பொலிட்டிகோ ஆகிய நிறுவனங்களுக்கான தடை உடனே நடப்புக்கு வருகிறது. அந்த செய்தி நிறுவனங்கள் தம் நிர்வாகம் குறித்து தொடர்ந்து கற்பனையான அல்லது பொய்யான தகவல்களை எழுதி வருவதாக திரு டிரம்ப் சமூக ஊடகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அதற்கான ஆதாரம் எதையும் அவர் தெரிவிக்கவில்லை. செய்தி நிறுவனங்களுக்கு மிக எளிமையான தடை என்று சொன்ன திரு டிரம்ப் அது எப்படி நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை விளக்கவில்லை. சம்பந்தப்பட்ட செய்தி நிறுவனங்களின் ஊழியர்கள் வெள்ளை மாளிகைக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்படுமா என்பதும் தெளிவாக தெரியவில்லை. CNN செய்தி நிறுவனம் திரு டிரம்ப் அறிவித்துள்ள தடை அமெரிக்க ஊடக சுதந்திரத்தின் மீதான சட்டவிரோத தாக்குதல் என்று சாடியிருக்கிறது. தடை குறித்து அறிவிக்கப்பட்ட சற்று நேரத்திற்கு பிறகும் CNN, பொலிட்டிகோ ஆகிய நிறுவனங்களின் செய்தியாளர்களை வெள்ளை மாளிகை வளாகத்தில் பார்க்க முடிந்தது. அமெரிக்க துணை அதிபரின் அயோவா பிரச்சாரத்தில் CNN செய்தியாளர்களும் சென்றிருக்கின்றனர். செய்தி நிறுவனங்களுக்கான தடைக்காக திரு டிரம்ப் சட்ட ரீதியான சவால்களை சந்திக்கக்கூடும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் பிள்ளைகளுக்கான தடுப்பூசி போடுவதில் மாற்றம் கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். 6 மாதத்தில் 5 முறை தனித்தனியாக பிள்ளைகளுக்கு தடுப்பூசி போடலாம் என்று அவர் பரிந்துரைக்கிறார். எந்த தடுப்பூசி போடுவதில் மாற்றம் கொண்டுவர வேண்டும் என்பது பற்றி அவர் குறிப்பிட்டுச் சொல்லவில்லை. குறைந்த அளவில் தடுப்பு மருந்தை செலுத்துவதன் மூலம் ஆட்டிசம் எனும் தொடர்பு திறன் குறைபாடு அபாயம் குறையும் என்று நம்புவதாக திரு டிரம்ப் சொன்னார். ஆனால் தடுப்பூசிகளுக்கும் தொடர்பு திறன் குறைபாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அறிவியல் ஆய்வுகள் நிரூபித்திருக்கின்றன. ஐரோப்பாவுக்கும் பிரான்சுக்கும் எதிரான ரஷ்யாவின் கலப்பு தாக்குதல் மிரட்டல் அதிகரித்திருப்பதாக பிரெஞ்சு அதிபர் இம்மானுவேல் மேக்ரோன் தெரிவித்திருக்கிறார். ராணுவ தாக்குதல் நடத்தாமல் இணைய ஊடுருவல், சதி அல்லது பொய் தகவல் மூலம் நெருக்குதல் கொடுக்கும் முறை கலப்பு தாக்குதல் என்று அழைக்கப்படுகிறது. முக்கியமான கட்டமைப்புகளையும் தற்காப்புத் துறையையும் பாதுகாக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த உத்தரவிட்டுள்ளதாக திரு மேக்ரோன் சொன்னார். கடந்த சில வாரங்களாக பிரான்சை குறிவைத்து ரஷ்யா நடத்தும் தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்றார் அவர். பிரான்ஸ் விரைவில் G7 தொழில் வள நாடுகளின் கூட்டத்தை நடத்தவிருக்கிறது. எரிசக்தி குறித்து விவாதிக்கவும் ஐரோப்பிய ஆணையத்திடம் எரிவாயு குறித்து கேள்வி எழுப்பவும் கூட்டம் நடத்தப்படும் என்று திரு மேக்ரோன் கூறினார். G7 தொழில் வள நாடுகளிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்தி தேவையற்ற பதற்றத்தை தவிர்க்க அது உதவும் என்றார் அவர். ஏமனின் ஆயுதப்படை ஹவுதி குழுவினர் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. கவச வாகன தாக்குதல் மூலம் ஹவுதிகளின் ராணுவ வாகனங்கள் அழிக்கப்படும் காணொளியை ஏமன் ஆயுதப்படை வெளியிட்டிருக்கிறது. ஈரான் ஆதரவு ஹவுதி குழு ஏமனில் பல்லாண்டு காணாத அளவு நிலப்பரப்பை கைப்பற்றுவதால் மோதல் தீவிரமடைகிறது. ஏமனின் செங்கடல் கரை வழியே முன்னேறும் ஹவுதிகள் உலகளாவிய கப்பல் போக்குவரத்துக்கு அச்சுறுத்தலாய் இருப்பதாக கூறப்படுகிறது. சவுதி அரேபியாவின் எண்ணெய் நிலையங்களையும் எண்ணெய் கப்பல்களையும் ஹவுதிகள் தாக்கியிருக்கின்றனர். அதனால் உலக எரிசக்தி சந்தையில் நெருக்கடி அதிகரித்திருக்கிறது. ஏமனில் மோதல் தீவிரமடைந்திருப்பதால் சுமார் 125,000 பேர் இடம்பெயர்ந்துவிட்டனர். ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தற்போது கிழக்கு ஏமனின் எண்ணெய் வளமிக்க பகுதிகளை நோக்கி முன்னேறுவதாக நம்பப்படுகிறது. பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் பள்ளிவாசலில் நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்.
ஹைபர் பக்துன்குவா மாநிலத்தின் கோஹாட் நகரில் உள்ள ஒரு பள்ளிவாசலில் தாக்குதல் நடத்தப்பட்டது. வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக மக்கள் கூடியிருந்த வேளையில் வெடிபொருள் நிரப்பப்பட்ட கார் பள்ளிவாசல் மீது மோதப்பட்டது. பிறகு துப்பாக்கிச் சண்டை நடந்தது. 21 பேர் மாண்டனர். அவர்களில் 15 பேர் காவல்துறை அதிகாரிகள். 100 அதிகமானோர் காயமடைந்தனர். பாகிஸ்தான் தலிபான் குழு தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. பிலிப்பீன்ஸ் அதிபர் ஃபெர்டினன்ட் மார்கோஸ் ஜூனியர் நாட்டில் பள்ளிக்கூடங்களின் பாதுகாப்பு நடைமுறைகளை மறு ஆய்வு செய்ய உத்தரவிட்டிருக்கிறார். பிலிப்பீன்ஸில் உள்ள பள்ளிக்கூடங்களில் 3 3வது துப்பாக்கிச் சூடு. மிண்டனோ நகரில் உள்ள ஒரு பள்ளிக்கூட துப்பாக்கிச் சூட்டில் மாணவர்கள் 3 மாண்டனர். முன்னைய துப்பாக்கிச் சூட்டுக்கு பிறகு பாதுகாப்பு நடைமுறைகளில் செய்யப்பட்ட மாற்றங்கள் பற்றி அறிக்கை சமர்ப்பிக்கும்படி தேசிய காவல்துறைக்கு பிலிப்பீன்ஸ் அதிபர் உத்தரவிட்டிருக்கிறார். குறைகளை அடையாளம் கண்டு சீராக்கும்படி அவர் கேட்டுக்கொண்டார். நேற்று பங்கா தேசிய உயர்நிலைப் பள்ளியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு பற்றி முழுமையான விசாரணை நடத்தவும் திரு மார்கோஸ் உத்தரவிட்டிருக்கிறார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியா காப் வானொலி ஒலி 9.68 கேட்டாலே பரவச. இன்று 2026 செப்டம்பர் மாதம் 19 சனிக்கிழமை, இவ்வருடத்தின் 262 நாள், ஆண்டு நிறைவு பெற 103 நாள்கள் எஞ்சி இருக்கின்றன. பராபவ ஆண்டு புரட்டாசி மாதம் 2 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஹிஜ்ரி 1448 ரபியுல் ஆஹிர் மாதம் பிற 7.
1: 9.8 மணி நேர ஒளிபரப்பை
0: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் மீ லிசன் .sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி @mediacorp.com.sg.

0: இது உங்கள் ஒலியல் உல்லாசம் இசை ஞானி இளையராஜாவின் இசையில் முரட்டுக்கு ஆளு. திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. மலேசியா வாசுதேவன் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க உங்களுக்காக. இன்று நண்பகல் 12 மணி வரையிலும் நிகழ்ச்சியை வழங்க வந்துட்டு நான் சஜினி. நேர்களை என்னோடு தொடர்ந்து நீங்க இணைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்று உங்களுக்கு பிடித்த பாடல்களும் தகவல்களும் இடம்பெறவிருக்கின்றன. காலை 8 மணிக்கு மேல ஒரு கேள்வியை நான் கேட்க போறேங்க. அந்த கேள்விக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்க கண்டிப்பா வாட்ஸ்அப் வாயிலாக தெரிவிக்கணும். அது மட்டும் இல்லைங்க, காலை 10 மணிக்கு மாணவி ஒருத்தவங்க என்னோடு இணைய இருக்காங்க. என்னோடு சேர்ந்து உங்களுக்காக நிகழ்ச்சியை வழங்க போறாங்க. புதுரங்கம் ஒன்றும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. எனவே இவற்றை எல்லாத்தையும் நீங்க இந்த சனிக்கிழமை காலை வேளையில கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து ஒலியல் உல்லாசம் நிகழ்ச்சியில் சஜினி என்னோடு இணைந்திருங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக ஓடுங்கள் திரைப்படத்தில் இருந்து MS விஸ்வநாதனின் இசையில் SP பாலசுப்ரமணியம் கொண்டு வரும் பாடல் உங்களுக்காக இடம்பெறவிருக்கின்றது. அதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க.
1: போக்குவரத்து நிலவரம்
0: கில்வார்ட் ரோடை நோக்கி செல்லும் காலியக்கி மரீனா புலவார்டிற்கு பிறகு 2 தடத்தில் சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

0: கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
1: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
0: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-9075.
2: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
0: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
2: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
0: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி
0: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
0: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
2: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
3: ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க.

0: போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க. நேரம் இப்பொழுது காலை 7:27 ஆகிவிட்டது. போக்குவரத்து பொறுத்த வரையிலும் வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE வுட்லண்ட்ஸ் ரோட் எக்ஸிட் அங்கேயும், MCEA நோக்கி செல்லும் AYE துவாஸ் வெஸ்ட் டிரைவ் நுழைவாயில் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: பணம் செய்யும்
6: நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட்டுற முடியாதுல்ல. நேத்து ஃப்ளையர் ஒன்ன பார்த்தா எங்க வச்சேன்னு தெரியலையே. அதுல ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
7: அன்பான வாடிக்கையாளர்களே, ABC முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
8: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
7: என்ன
9: ஒரு சிறப்பான வார இறுதி.
10: மல்லி மல்லியா மல்லியா மல்லியா
11: இது உங்க
0: கண்காணிப்பு கேமராக்களிலும் செயற்கை நுண்ணறிவை சில நாடுகள்ல பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப செயற்கை நுண்ணறிவை என்ன செய்யணும்? கண்காணிப்பு கேமராக்களின் வாயிலாக ஒரு மனிதன் நடக்கிறாரு அப்படின்னு அது பதிவு செய்யணும் இல்லையா? அப்ப அந்த உருவம் ஒரு மனித உருவம் அப்படிங்கறத பதிவு செய்வதற்காக அதற்கு சில விஷுவல் கியூஸ் காட்சி குறிப்புகள் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த பக்கம் ஒரு மனிதர் நடமாடுறாரு அப்படின்னு பதிவு செய்வதற்காக அந்த காட்சி குறிப்புகளை பயன்படுத்தி அது இந்த பக்கம் ஒரு மனிதர் வராரு, இந்த பக்கம் இன்னொரு பெண்மணி வராங்க அப்படின்னு அது பதிவு செய்யுமா. இந்த காட்சி குறிப்புகள்ல இருந்து தப்பிப்பதற்காக பெர்லினை சேர்ந்த வடிவமைப்பாளர் ஒருத்தர் ஒரு சுவாரஸ்யமான சட்டையை உருவாக்கி இருக்காரு. இந்த சட்டையில இந்த பட்டன் மஷ்ரூம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த காளான்களின் மேற்பகுதியின் வடிவமைப்புல இந்த சட்டையை அவர் உருவாக்கி இருக்காரு. அது மட்டும் இல்ல, வண்ணமயமாக இருக்கு இந்த சட்டை. இந்த சட்டையை உருவாக்கிய பிறகு அவருடைய கணினியில இருக்கிற ஒரு மென்பொருளை பயன்படுத்தி இந்த சட்டையை சோதனை செஞ்சிருக்காரு. சோதனை செஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன கண்டுபிடிச்சார்னா, ஒரு ஆடையின் வடிவமைப்பு செயற்கை நுண்ணறிவின் ஆற்றலில் குறுக்கிட முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. சரி, இந்த நபர் தான் யாரு அப்படின்னு கேக்குறீங்களா? இவர் தான் பெர்லினை சேர்ந்த ஒரு கலைஞர். இவருடைய பெயர் சைமன் வெக்கர்ட். இந்த செய்தியை படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரே ஒரு யோசனை தாங்க தோணுச்சு. இந்த மாதிரி அவரு சட்டையை வடிவமைச்சு இதனுடைய புகைப்படத்தை இணையத்துல பதிவேற்றம் செய்யறாரு. அப்ப குற்றம் புரியணும் அப்படின்னு தப்பா நினைக்கிறவங்க எல்லாம் இந்த சட்டைய மறுபடியும் உருவாக்கி அவங்களும் இந்த மாதிரி கண்காணிப்பு கேமராக்கள்ல இருந்து குற்றம் செய்த பிறகு தப்பிக்கலாமா அப்படிங்கிற யோசனை எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படிங்க? உங்களுக்கு ஏதாச்சும் யோசனை வந்துச்சுன்னா வாங்க வந்து வாட்ஸ்அப் வாயிலாக என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க.

சகோதரர்களின் இசையில் உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன. இசைஞானி இளையராஜாவின் இசையில் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்தும், கங்கை அமரனின் இசையில் சந்தன மலர்கள் திரைப்படத்திலிருந்தும், மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியிருந்த இரண்டு பாடல்களை நீங்க கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு

நேரம் இப்பொழுது காலை 7:39 ஆகிவிட்டது. இன்றைய வானிலை எப்படி இருக்கும்? இன்று வானம் பகுதி மேகமூட்டமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர். அதோடு சிங்கப்பூரில் PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 64 லிருந்து 77 ஆக உள்ளது.

0: கிருஷ்ணன் சித்ரா பாடியிருந்த இரண்டு பாடல்களை நீங்க கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் அவள் வருவாளா திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. அதற்கு முன்பு ஆதித்யனின் இசையில் பார்வை திரைப்படத்தில இருந்து பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நெருங்கிய நண்பர்கள் இருவருக்கு வந்த அதிர்ச்சியை பத்தி உங்களோட பகிர இருக்காங்க. அதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். MCEA நோக்கி செல்லும் AYE கிளெமெண்டி ரோடிற்கு பிறகு நான்காம் தடத்தில் வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆக்டோ 1 மற்றும் பிவாடி ஆக்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம். வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
6: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
7: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
6: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
7: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
6: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கே.
7: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. இது உங்க
8: இந்த வார இறுதிய குடும்பத்தோடு கொண்டாடுங்க.
9: நரச்சன தீமுடி மயக்குதையாளே.

மீனா கெல்டிங், மினா டிசன் இவங்க ரெண்டு பேருமே இந்தியாவில ஒரு நகரத்துல பிறந்தாங்க. பிறந்த சில மாதங்கள்லயே அங்க இருக்கிற இரண்டு வெவ்வேறு அனாதை இல்லங்கள்ல இருந்து தனித்தனியாக நெதர்லாந்துக்கு தத்தெடுக்கப்பட்டாங்க. நெதர்லாந்துல இருக்கும் பொழுது இவங்க ரெண்டு பேருமே சின்ன பிள்ளைகளா ஒரே இடத்துல வாழ்ந்திருக்காங்க. ரெண்டு பேருமே நெருங்கிய நண்பர்கள் ஆனாங்க. 13 வயதாக இருக்கும் பொழுது அவங்க ரெண்டு பேருக்குமே தொடர்பு கிடையாது. அதுக்கப்புறம் 15 வருடங்களுக்கு பிறகு அவங்க மறுபடியும் இணைஞ்சிருக்காங்க. ஆனால் இந்த இணைப்புக்கு காரணம் ஒரு DNA டெஸ்ட். மீனா மினால் இவங்க ரெண்டு பேருமே ஒரு இணையதளத்தின் வாயிலாக தனித்தனியா DNA பரிசோதனைகளை செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பரிசோதனைகளின் முடிவுகளை இந்த இணையதளத்துல பதிவேற்றம் செஞ்சிருக்காங்க. இதன் வாயிலா அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, மீனாவும் மினாலும் உண்மையிலேயே சகோதரிகள் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே அதிர்ச்சி, அதே நேரத்துல சந்தோஷம். நாங்க நெருங்கிய நண்பர்களாக இருக்கும் பொழுது நிறைய பேர் நம்மளை பார்த்து, நீங்க ரெண்டு பேருமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரியா இருக்கீங்க, பாக்குறதுக்கு அசல் சகோதரிகள் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த நேரத்துல எங்களுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆனா இந்த DNA பரிசோதனைகளுக்கு பிறகு நாங்க ரெண்டு பேரும் உண்மையான சகோதரிகள் அப்படின்னு உறுதியான பிறகு எங்களுடைய மகிழ்ச்சியே அளவில்லாதது அப்படின்னு சொல்லிருக்காங்க மீனா மினால்.

0: திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது வித்யாசாகரின் இசையில் சித்ரா சுஜாதா அந்த பாடல வழங்கியிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக காலை 7 மணி கிடையாதுங்க, காலை 8 மணி செய்திகள் இடம்பெற வைக்கின்ற செய்திகளுக்கு பிறகு நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க எல்லாரும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிருந்தோங்க. இப்பவே நான் கேள்வியை கேட்டுறேன், இப்பவே உங்களுடைய கருத்துக்களை நீங்க அனுப்பி வச்சிடலாம். 9 6 7 8 8 9 6 8 என்று எனக்கு கேள்வி இதுதான். நமக்கு வந்து வீட்டு வேலை செய்யறது வந்து நிறைய இருக்கோங்க, நிறைய வீட்டு வேலை இருக்கும், ஒவ்வொரு நாளும் நம்ம செஞ்சுக்கிட்டே வரணும். ஆனா பரவாயில்ல, வார இறுதியில பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க ஒதுக்கி வைக்கிற ஒரு வீட்டு வேலைனா அது என்னன்னு சொல்லுவீங்க? லெட்ஸ் டூ ஆன் த வீக்கெண்ட், வார இறுதியில பாத்துக்கலாம், இப்ப செய்ய தேவையில்ல, இன்னைக்கு வந்து வேலை செய்யற நாள், நான் இந்த வீட்டு வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வார இறுதி வரையிலும் ஒதுக்கி வைக்கிற ஒரு வீட்டு வேலைனா அது என்ன? உங்களுடைய கருத்துக்களை இப்பவே அனுப்பி வச்சிருங்க. 9 6 7 8 8 9 6 8 என்ற எண்ணுக்கு. காலை 8 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இது உங்கள் ஒலியில்
1: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: 9

வணக்கம். காலை மணி 8, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு பொருளாதார நெருக்குதல் கொடுக்கும் மசோதாவில் கையெழுத்திட்டிருக்கிறார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் எரிவாயு வாங்கும் நாடுகளுக்கு தடைகளை விதிக்க அந்த மசோதா வழியமைக்கிறது. அமெரிக்க செனட் சபை அந்த மசோதாவுக்கு வார தொடக்கத்தில் ஒப்புதல் அளித்தது. ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவு எண்ணெய் எரிவாயு இறக்குமதி செய்யும் 5 நாடுகளுக்கு 100 விழுக்காடு வரை வரி விதிக்க மசோதா அனுமதிக்கிறது. அதனால் இந்தியாவும் சீனாவும் கணிசமாக பாதிக்கப்படும். திரு ட்ரம்ப் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப ஈரானின் எரிசக்தி ஆயுதத் துறைகளுக்கும் தடை விதிக்க ஏதுவாக மசோதா விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிள்ளைகளுக்கான தடுப்பூசி போடுவதில் மாற்றம் தேவை என்று வலியுறுத்தியிருக்கிறார். 6 மாதத்தில் 5 முறை பிள்ளைகளுக்கு தடுப்பூசி போடலாம் என்று அவர் பரிந்துரைக்கிறார். எந்த தடுப்பூசி போடுவதில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பது பற்றி அவர் குறிப்பிட்டு சொல்லவில்லை. குறைந்த அளவில் தடுப்பு மருந்தை செலுத்துவதன் மூலம் ஆட்டிசம் எனும் தொடர்பு திறன் குறைபாடு அபாயம் குறையும் என்று நம்புவதாக திரு ட்ரம்ப் சொன்னார். ஆனால் தடுப்பூசிகளுக்கும் தொடர்பு திறன் குறைபாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அறிவியல் ஆய்வுகள் நிரூபித்திருக்கின்றன. ஐரோப்பாவுக்கும் பிரான்சுக்கும் எதிரான ரஷ்யாவின் கலப்பு தாக்குதல் மிரட்டல் அதிகரித்திருப்பதாக பிரெஞ்சு அதிபர் இம்மானுவேல் மேக்ரோன் எச்சரித்திருக்கிறார். ராணுவ தாக்குதல் நடத்தாமல் இணைய ஊடுருவல், சதி அல்லது பொய்த் தகவல் மூலம் நெருக்குதல் கொடுக்கும் முறை கலப்பு தாக்குதல் என்று அழைக்கப்படுகிறது. முக்கியமான கட்டமைப்புகளையும் தற்காப்புத் துறையையும் பாதுகாக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த உத்தரவிட்டிருப்பதாக திரு மேக்ரோன் சொன்னார். கடந்த சில வாரங்களாக பிரான்சை குறிவைத்து ரஷ்யா நடத்தும் தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்றார் அவர். பிரான்ஸ் விரைவில் G7 தொழில்வள நாடுகளின் கூட்டத்தை நடத்தவிருக்கிறது. எரிசக்தி குறித்து விவாதி